0: எல்லா ஆலைகளையும் பூட்டி வச்சிருக்கிறாங்க.
1: அதுக்கு அருமை வறுமை சட்டங்களும் இவர்களும் வந்து பூட்டிக்கான எங்கள் இதயத்தை பூட்ட முடியாது. நாங்கள் இறைவனை எங்கிருந்தும் வழிபடலாம்.
0: இயற்கையான காரணம் இருந்தாலும் இன்னைக்கு வீட்டுல கும்பிட்டுருக்கோம், ஆத்துல கும்பிட முடியல.
1: அதே ஆட்டையே கும்பிட்டதாக அவர்கள் எடுத்துக்கொள்ள உங்களுடைய பதிவான உண்மையான உள்ளார்ந்த ரீதியாக நீங்கள் உளப்பூர்வமாக செய்தால் அது அங்கு செல்லும்.
0: வாழ்த்துக்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். காற்றலை இணைந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. ரொம்ப நாள் எப்படி இருக்காங்க மீரா தங்கச்சி? நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கின்றார் கணபதி அவர்களே, நலமாக இருக்கின்றார். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக இருக்கிறேன்.
1: அடிக்கடி வருவதுண்டு நேரலைக்கு மகிழ்ச்சி. அடிக்கடி நான் நேரலையில் வருவதுண்டு என்றும் பாட்டு முடியும். முதல் ஒரு தடவை வந்ததை நீங்கள் வந்தீர்கள், இன்று வந்திருக்கின்றீர்கள். நல்லது.
2: என்னோட
1: பேசுவதற்கு வந்து இந்த இன்றைய நாள் அமைந்திருக்கிறது வந்திருக்கிறது. மகிழ்ச்சியா இருங்கள், நலமா இருங்கள், பாதுகாப்பா இருக்கின்ற
2: கண்டிப்பாக.
1: எப்படி போயிருக்கோம்? ஆடி 18 எப்படி வாங்க போயிட்டு
2: நல்லபடியா
1: சென்றது. சரி, பாடலை கேட்போம். அவளோடு இருக்கின்ற நீண்ட நாட்களாக நான் கேட்பதுண்டு மகளோடு மகளின் நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து பாடும் பொழுது நான் பாடலை கேட்டுக் கொண்டிருப்பேன். தான் இப்ப நான் கேட்பதுண்டு. நன்றாக பாடு. இப்போது உங்களுடைய அந்த பல் பற்கள் எல்லாம் சரியாக வந்து விட்டதா?
2: என்ன
1: பாடல் எடுத்து பாடுங்கள்
2: இன்னைக்கு?
1: நல்ல பாடல் பாருங்கள்.
2: அது பாடிக்கிறது 2019 பாடினேன். செப்டம்பர்ல ஒரு வருஷம் ஆப்பது கரெக்டா. 1-9-19 பாடினேன். குறிச்சு வச்சிருக்கேன், குறிச்சு
1: வச்சிருக்கேன்.
2: பாடினது குறிச்சு வச்சிருக்கேன். 1-9-19 பாடினேன். அதுக்கப்புறம் 1 மந்த்துக்கு 1 இயருக்கு அப்புறம்
1: பாடுறேன். பாடுங்க பாருங்க.
2: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறிந்து செல்லவா, பழனி போல வந்த பாவையல்லவ, நானும் பாதை தேடி ஓடி வந்த கலையல்லவ. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாட சொல்லவா, பறந்து செல்லவா, மேக வண்ணம் மூலமின்னும் ஆடையினாலே, மலை மீனி எல்லாம் மூடுதம் ஆனத்தினாலே, பக்கமாக வந்த பின்பும் வெக்கமாக இங்கே பாறையோடு பார்வை செய்ய தூது வேணுமா? மானை அல்லவா, நல்ல நேரம் அல்லவா, இன்னும் மானம் பார்த்த பூமி போல வாழலாகுமா? பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறிந்து செல்லவா, பாலினாவை போல வந்த பாவை அல்லவா, ஆனும் பாவை தேடி தூடி வந்த கலை அல்லவா? பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து சொல்லவா, அங்கமெல்லாம் மங்கையால் தங்கமாகும் மங்கைய போலி, தினம் அண்ணன் நடை போடு தம்ம பூமியின் மேலே, அங்கமெல்லாம் தங்கமான மங்கைய போலி, தினம் அண்ணன் நடை போடு தம்ம பூமியின் மேலே, கண்ணிறந்த காதலனை கனவில்லையா, அந்த காதலு கீழே நிலவில் ஆசையில்லையா, காதல் தோன்றுமா, இன்னும் காலம் போகுமா, இல்லை காத்து காத்து நின்றதுதான் மீதமாகுமா? பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து சொல்லவா, பாலியாவை போல வந்த பாவையல்லவா, நானும் பாவை தேடி ஓடி வந்த பாவையல்லவா? பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாட்டம் சொல்லவா, பறந்து செல்லவா? மிக்க நன்றி. மற்ற நேரத்தில்
1: வருகின்றேன். அவசரம் இல்லை, அவசரம் இல்லை. இது உங்கள் நேரம், எளிமையாக பாடுவீர்கள்.
2: பறந்து செல்லவா,

0: அவசரம் இல்லை, அவசரம் இல்லை, இது உங்கள் நேரம். இனிமையாக பாடுவீர்கள், இனிமையாக பாடுவீர்கள். நீங்கள் அவசரமாக சொல்ல வேண்டுமா?
1: அப்படியே இல்ல, மத்த
0: நேரில் அவர்கள் வருவார்கள். வந்தால் அவர்கள் உங்களுக்கு கிடைத்த நேரம் வாரம் ஒருமுறை வருகின்றீர்கள். உங்களுக்கான தளம் நீங்கள் பாடுவீர்கள், அதை தெரிந்து கொள்ள முடியும். எளிமையாக நன்றாக பாடுகிறீர்கள்.
1: எனக்கு ஒரு கொஞ்சம் ஒரு சேர்த்து கொஞ்சம் ஒரு சேர்த்து
0: அது பழைய பாடல்கள்
1: பாட்டு புஸ்தகம்
0: தங்கமான மங்கையை போல அந்த இடத்திலே ஒரு ஒரு சொல்லுமான நீங்கள் பாடும் பொழுது எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. இந்த பாடலை நீங்கள் இளமை காலத்தில் பாடியிருந்தால் அப்படி இருந்திருக்கு. என்ன போட போட்டிருக்கீர்கள்? இதை யாருக்கு பாடி காட்டி, யாருக்காக பாடி காட்டுவீர்கள்?
1: பள்ளி
0: பருவ காலத்திலே, வாலிபனாக காலத்திலே சைக்கிளை போகும்போது கண்ணீர் அப்படி ஒரு பாட்டு பாடிக்கொண்டு இடைவெளியை பாடி இருப்பீர்கள் இல்லையா? அந்த அனுபவங்கள் மூட்டி கொண்டு
1: அதே காலம்,
0: அந்த காலத்திலே
1: வசந்த காலம்.
0: இது நினை வேலைகளை மூட்டிக் கொள்ளிருந்தது இந்த நேரத்தில். அந்த நேரம் எல்லாரும் வருகின்ற காட்சியில பார்த்தா அதெல்லாம் என்ன நாங்கள் அந்த செய்யாததா என்ற எண்ணம் வருந்தான் இல்லையா கணபதி அவர்களே?
1: கண்டிப்பா பிளாஷ் பேக் தான். அந்த காலத்து பார்த்தா நமக்கு அந்த அந்த இளம் வயசுல அந்த பாட்டுலாம் மறக்க
0: முடியாது. பாடசாலை காலத்தில் அந்த மாணவர்கள் சங்கங்கள் இருக்கும், அதுல பாடவங்களுக்கு நான் படித்த பாடத்தில் வாரம் ஒரு நாள் மாணவர் தேர்ச்சி சங்கம் உண்டு. அதுல கட்டுரை கவிதை பாடல்கள் பாடலாம். அப்போது பாடத்தினா நாங்கள் யாரை எண்ணிக்கொண்டிருக்கோம் வகுப்புல? நான் ஒரு காலத்தில் ஆண்கள் பாடசாலை, பின்பு ஆண்களும் பெண்களும் கலவன் பாடசாலையில படித்த பொழுது மேலும் எங்களுக்கு உற்சாகம் கூட எங்களுக்கு தெரிஞ்ச விருப்பமானவர்களை இணைத்துக்கொண்டு இந்த பாடலை இப்படியான பாடலை பாடுவேன். கண்ணெதிரியை தோன்றும் அந்த பாடல் ஞாபகம் வந்து அந்த பாடல இருக்கா பாடுங்க. கண்ணெதிரே தோன்றினாள்
1: கண்ணெதிரியை பாட்டு
0: பாடுறேன். இளமை காலத்து
1: பாட்டு, இளமை காலத்து பாட்டு சொல்லுங்க. பாட்டு பழைய பாட்டு இது தெளிவா பாடுறேன். இது கரெக்டா ஒரு வருஷம் ஆச்சு. நான் பெற்ற செல்வம்.
0: ஓ, அருமையான பாடல் பாருங்கள்.
1: கரெக்டா அது ஒண்ணு ஒன்னு பத்தொன்பதுல அதே சமயத்துல ரெண்டு மூணு பாட்டுல பாட வாய்ப்பு கொடுத்தாங்க. அதே டேட்ல பாருங்க.
0: பாருங்க பாருங்க.
1: ஓகே ஓகே. நான் பெற்ற செல்வம், நான் பெற்ற செல்வம், நிலமான செல்வம், தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம், சிங்கார செல்வம். நான் பெற்ற செல்வம், நலமான செல்வம், தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம். நான் பெற்ற செல்வம், தொட்டால் மனக்கும் ஜவ்வாது, சுவைத்தால் இனிக்கும் தேன்பாது, தொட்டால் மனக்கும் ஜவ்வாது, சுவைத்தால் இனிக்கும் தேன்பாது. எட்டையிலிருந்தே நினைத்தாலும் இனிக்கும் மனக்கும் உருவம் நீ. நான் பெற்ற செல்வம், நலமான செல்வம், தேன்மொழி பேசும் சிங்கார செல்வம். நான் பெற்ற செல்வம், அன்பே இல்லா மானிடரா, அன்னையே இழந்தாய் இளவய

0: அன்பே இல்லா மானிடராய் அன்னையே இழந்தாய் இளம் வயதில் அன்பே அறியா பாதியகம் வாழுகின்ற பூமி இது அறிவாய் கண்ணே நான் பெற்ற செல்வம் நலமான செல்வம் என்னுடைய பேசும் சிங்கார செல்வம் நான் பெற்ற செல்வம்.
1: அற்புதம் அற்புதம் அருமையாக பாடியிருந்தீர்கள். அந்த அந்த அந்த ஜீவன் அப்படியே இருந்தது இந்த பாடல்ல. இந்த பாடல் எனக்கு விருப்பமான பாடலும் கூட கணபதி அவர்களே. நான் சின்ன வயதாக இருந்தேன், தந்தையார் என்னை தூக்கி வைத்துக் கொண்டு கலங்கி பாடுவார். ஆனா எனக்கு அப்ப புரியாது, என் தந்தை அன்னை இழந்த போது அவர் அந்த பாடலை அடைந்தார். அடிக்கடியும் பாடுவார். என்னை பார்த்தால் என்னை அனைத்து வைத்துக் கொண்டு பாப்பர் சின்ன பையன் அந்த பாடலை பாடிக்கொண்டு அவர் பாடியது. அவர் நல்ல சாரீதம் உள்ளவர், ஆனா பாடகர் அல்ல, பாடுவார். உணர்ந்து பாடும் பொழுது தன்னை அறியாமல்
2: கேள்வி ஞானம் சார்,
1: கேள்வி ஞானத்தை ஆமா கேள்வி ஞானத்தை நாங்கள் மனதிலே வச்சு அதை உணர்ந்து பாடுவோமாக இருந்தால் நிச்சயமாக வரும். பழைய பாடல்களோட வரிகள் எங்களை தள்ளிக்கொண்டு போகும். இந்த ராகத்தோட பாடும்போது முதல் வரி போ, அடுத்த வரி எங்களை அறியாமல் வந்து கொண்டிருக்கும். அப்படியான வரிகளை தான் அவர்கள் கவிதை மூலம் கொண்டு வந்து தந்தார்கள் பாடலுக்கு. அதாவது ஒரு பாடல் முதல் வரி எடுத்தால் நான் பெற்ற செல்வம் அடுத்த அடி வரும். ஏனென்றால் அந்த பாடலை உள்வாங்கி விடுவீர்கள் நீங்கள். நாங்கள் உள்வாங்கக்கூடிய வகையில் இசையோடு அந்த பாடல்கள் எங்களை கவர்ந்திருந்தது. அதனால எங்களால்
2: மருதகாசி மருதகாசி பாட்டு மருதகாசி பாடல் ஆசை மருதகாசி
1: அவர் வந்து கவிஞர்கள் திலகம் அல்லவா அவர். ஆனா மருதகாசி அவர்கள் கவிஞர்கள் திலகம் என்று அந்த காலத்திலே திலகம் பெற்றது.
2: கரெக்ட், ஆமா இருக்கும். அந்த மாதிரி டைட்டில்
1: இருந்து அப்படியான கவிஞர்கள் திலகம், அவர் திரை இசை திலகம் அப்படி இருக்கின்ற. அது சாதாரணமான விருது அல்ல. அந்த காலத்திலே இவர்கள் எல்லாம் இந்த ஊடகங்களுக்கு அழைத்து ஊடகங்கள் வழியாக வந்து விளம்பரம் தேடினவர்கள் அல்ல. திரைப்படம் மூலம் வந்து தெரிவு செய்யப்பட்டு பெரிய பெரிய நிலைக்கு வந்தது. அது அன்னை கலைவாணி கொடுத்த கொடை நல்லது.
2: உங்களுக்கு மகிழ்ச்சி வாய்ப்பு
1: கொடுத்திருக்கு.
2: இன்றைய போது உங்களுக்கு எல்லாருக்கும் இன்றைய போது நல்லபடியா சென்று நாளை விடிய எல்லாருக்கும் நல்லபடியா விடிய நல்வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வாரம் கண்டிப்பாக கலந்து கொள்வேன். வாய்ப்பு தனிக்கு நன்றி அண்ணா. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். சாமிச்சு கேட்டுக்கொண்டு தேவஜியமா வருவாங்க.
1: மீண்டும் சந்திப்போம். நன்றி பாடல் வைத்தது. நன்றி நன்றி. ஆண்டவன் அருள் என்று
2: வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி அண்ணா.
1: நன்றி சகோதரா. நன்றி சகோதரா. இது மொழியல் தமிழ் வானொலி உடைபெறும். மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை கனடா கலையத்திலிருந்து ஒருவரப்பாய் கொண்டிருப்பது பாடுவோர் பாடலாம். இந்த தளத்தில் வந்து கால் பதித்தவர்கள் பலர் அவர்கள் தொடர்ந்து பாடலை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். வாழ்க்கையில் பாடலில் முன்னாடி வந்திருக்கின்றார்கள். இத்தனை பல பாடகர்கள் வெள்ளிடம், அதாவது வந்து தலை இலை தரை இலை மறை காயாக இல்லாமல் வெளிவந்து மற்றவர்களால் இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள். பாடல் மேடை பாடகர்களாக இருக்கின்றார்கள். ஏன் எங்கள் அன்பு நேயர்களாக இருந்து எங்களிடம் பயிற்சி பெற்றவர்கள் எங்களிடம் வந்து பாடி பழகியவர்கள் இன்று திரைப்பட பின்னணி பாடகர்களும் பாடியிருக்கின்றார்கள். அப்படியான வல்லமை கொண்ட ஒரு தளம் இந்த தளம். நீங்கள் வெட்கம் இல்லாமல் நன்றாக நீங்கள் அதை ஒரு இலக்கு வைத்து இந்த பாடல் நான் பாட வேண்டும் என்று உங்களை அதில் புகுத்தி அர்ப்பணித்து பாடும் பொழுது நிச்சயமாக சிறப்பாக வருகின்றது. ஒரு முறை பாடலை தந்துவிட்டு மறுமுறை நான் பாட வேண்டும், அடுத்த முறை பாட வேண்டும் என்று வந்து முழுமையாக பாடிக்கொண்டு செல்கின்றார்கள். அந்த வகையில் மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர சேவையை 24வது ஆண்டாக செய்து கொண்டிருக்கின்றது. 23 ஆண்டுகளை வெற்றிகரமாக கடத்தி 24வது ஆண்டை எட்டி பிடிக்க இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கின்றன. வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த தளத்தை அமைத்து கொடுத்திருக்கின்றோம். வந்து பாடுங்கள், பாடி மகளுங்கள் என்று கேட்கும் பொழுது பாடலை கேட்போம்.
3: ஆசை தரும் பார்வையில் எல்லாம் 1000 எண்ணம் வரும்.
1: அழைப்பில் வந்து திரும்பிச் சென்ற அந்த உறவு நீங்க மீண்டும் அழைக்கலாம். பாடல் முடிஞ்ச அவருடைய பாடல் முடிஞ்சோடு இது வந்து இசை பாடல், நாங்கள் காற்றலையில் தரும் இசை. இந்த இசை பாடல் வந்து கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் இடையறுத்து வரலாம்.
3: ஆடலுடன் பாடல் கேட்டீரது பதிலேதான் சுகம் சுகம் சுகம். ஆசை தரும் பாதையில் எல்லாம் ஆயிரம் எண்ணம்

இனிமையான அந்த பாடல் காற்றலையில் நன்றாக பாடி எங்களை கலகலக்க வைத்துக் கொண்டிருக்கும் ஒன்றிய தமிழ் வானொலியின் பாடும் ஒரு பாடலாம். இரண்டு மூன்று அன்பு உறவுகள் வந்து அழைத்தார்கள், வாருங்கள் காற்றலைக்கு மீண்டும் வந்து அழைப்பை தந்து பாடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு பாடலை தருவேன். கேட்டுக்கொண்டு வாருங்கள் வாருங்கள்.

0: மனித ஜாதி தன் கவலையை மறப்பதற்கு உதவுவது பாட்டு என்று கூறி சென்ற பாட்டை கேட்டுச் சென்றோம் என்ப உறவுகளே. வண்ண வண்ண சொல் எடுத்து வந்ததுதான் செந்தமிழ் பாட்டு. அது தமிழ் பாட்டுமல்ல, செந்தமிழ் பாட்டு என்று கூறப்பட்டிருக்கின்றது. வாசம் உள்ள மல்லிகை போலே வாசம் வீசும் வாழ்க்கையிலே மனம் வீசக்கூடிய இசை. இந்த இசை இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. காற்றடித்தால் இசை, தடக்கி விழுந்தால் இசை, கையில் இருக்கிற பொருளை கீழே போட்டால் இசை, வாயிலிருந்த எச்சியை நாங்கள் வெளியே உமிழும் பொழுது இசை, மூக்கில் இருக்கிற சீர்ந்த மூக்கை சீரும் பொழுது கூட இசைதான் வருகின்றது. அந்த ஓசை, அந்த ஓசை இசையாக வராது. அவற்றையே பாடல்கள். அவர் அங்கே ஒரு திரைப்படத்திலே ஒரு பாடல் கேட்டேன். ஒரு பாட்டி வந்து தனக்கு வெத்தலை தாம்பூலத்தை அந்த பாக்குகளை போட்டு இடிக்கின்றார். உடலே அந்த இடிக்கிற சத்தமே இசையாக வருகின்றது. அன்பு உறவு ஒருவர் வருகின்றார். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம். புதுக்கோட்டையிலிருந்து செல்வகுமார்.
0: வணக்கம் புதுக்கோட்டை செல்வகுமார். வருக வருவேன் வரவேற்கிறேன். நீங்க பாடுவோர் பாடுவர் நிலையத்துக்கு நலமா இருக்கின்றீங்களா?
1: நான்
0: நலமாக இருக்கின்றேன் செல்வம். மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
1: மகிழ்வா இருக்கேன்.
0: இப்பொழுது நேரம் உங்களுக்கு 10
1: மோகனா பாடப்போகுது. சொல்லுங்க.
0: இப்பொழுது 10:30 அமைதியான நேரம், அழகாக பாடலாம் பாருங்கள். நீங்கள் பாடவில்லையா? முதல் பெண்களுக்கு முதலிடம் கொடுப்பது எங்கள் மதமும் பண்பாடுதான். பெண்களுக்கு முதலிடம் கொடுப்பது. வணக்கம் மகளே. மோகனா வணக்கம். பேராண்டியில் தூங்கி விட்டா? வணக்கம் மகளே. மோகனா நலமா இருக்கின்றீங்களா? அம்மா
2: நலமா
0: இருக்கிறேன். இருக்க வேண்டும். நல்லது நல்லது நல்லது. சரி, மகிழ்வான நாள் ஆடி 18 இல்ல ஒரு மங்களமான நாள் மகிழ்வாக வீட்டுல இருப்பீர்கள். மகிழ்வாக ஒரு பாடலை பாடுங்கள் பார்ப்போம்.
2: பாடுகிறேன்.
0: பாடுங்கள் பாடுங்கள் கேட்போம். சரி சரி, நான் மிக இணைப்பு துண்டித்து விட்டது ஒன்று பயந்து விட்டேன். வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள். உங்களுடைய நேரத்தை எடுத்து சுவாசத்தை விட்டு நன்றாக ஆழமாக சிந்தித்து அழகாக பாடுங்கள். உங்களுடைய நாதத்தை கேட்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். காட்டலையில் எல்லோரும் ஆவலோடு பார்க்கின்றார்கள். வாரந்தோறும் இந்த பாடும் மோகனா இன்றும் பாடுகின்றார் என்று.
2: அம்மா பாட வந்தோம், அம்மா பாட வந்தோம், அருள்வாணி இசை தருவாணி, இன்னும் வருவாணி லயம் தருமேயம்.
0: இணைப்பு துண்டித்து விட்டதா? இணைப்பு துண்டித்து விட்டதா? ஒரு தொலைபேசி
2: செய்தால் மாணிக்க வீணையேந்தும் மாதேவி கலைவோம், தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம், அம்மா பாட வந்தோம், அம்மா பாட வந்தோம்.

0: சரஸ்வதி மாதவி பாரதி வாகதீஸ்வரி மாலினி காலம் பொருளில் தோன்றும் கலன் வேண்டும் வரம் தரும் வேணி நான் முகன் நாயகி மோகன ரூபி நான் முறை போற்றும் தேவினி வானவர் தமுதே தேனரும் சிந்து காண மனோகரி கல்யாணி அருள்வாணி இசை தருவாணி இங்கு வருவாயி லயம் தரும் வேணி அம்மா மாணிக்க வீணேந்தும் கலைவானே தேன் தமிழ் சொல்ல எடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம்.
1: சிறப்பு சிறப்பு மாடு சிறப்பாக பாடினேன். தொலைபேசி சற்று தொல்லை கொடுத்து விட்டது மற்றும்படி நன்றாக அழுத்தம் திருத்தமாக சொற்களை பிரயோகித்து உள்வாங்கி பாடியிருந்தீர்கள். இந்த பாடலை மேடையிலே கூட பாடுவதற்கு அஞ்சுவார்கள். அவ்வளவு ராகசங்கமும் உள்ள பாடல், நல்ல சுரவரிசை உள்ள பாடல், நல்ல கனிவங்கள் உள்ள பாடல். அதற்கு உங்களுக்கு பக்க வாத்தியங்கள் இருந்தால் உங்களுக்கு அதற்கு உதவியாக இருந்திருக்கு. நீங்கள் தனியும் ஒரு தொலைபேசியிலே, அதுவும் தொல்லைபேசியா இருக்கிற தொலைபேசிகளிலேயே நாங்கள் பாடுவோம் போது நன்றாக பாடியிருந்தீர்கள். முழுமையாக அந்த பாடலை நீங்கள் உணர்ந்து நன்றாக
0: பாடியிருந்த
1: இந்த பாடலை நீங்கள் மாலையிலே நீங்கள் கடவுள் வணக்கம் செய்யும் பொழுது பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கும் பொழுது இந்த பாடலை பாடிக்கொண்டு வருவதால் அன்னை கலைமாணி அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களால் முடிந்தவரை அன்னை கலைமாணி சங்கீத காரியத்தான் பாட சொல்வதல்ல, உங்களுக்கு இருக்கு தெரிந்த பாடலை உங்களுடைய இசையில நீங்கள் முடிவு சுசீலா அம்மாவும் குரல இந்த பாடலை கேட்டிருக்கின்றோம். அதோடு உங்களை ஒப்பிட மாட்டோம். அவ பாடியும் தனி அல்ல, அவரோட நீங்க சிறப்பான பாடுவீங்க. ஏன்னா நீங்க தனி ஒரு தொலைபேசியில முழுமையாக அந்த பாடலை பாடி முடிச்சீர்கள் ராகத்தோடு. ஆனா அவ அப்படி இல்ல, துண்டு துண்டா பாடி பார்த்து எத்தனை பாய்ச்சி வெற்றி பெண் இசையமைப்பாளர்களோட சேர்ந்து இசை பாரதிய கல்வியோடு பாடின நீங்கள் தனிய சிறப்பு சிறப்பு. இப்படியான இளமுறை காய் ஆக இருக்கும் தரம் உள்ள சிறப்பு வாய்ந்த நீங்கள் தகுதியுள்ள ஆர்வம் உள்ள உங்களுக்கு தளம் கொடுக்கணும். நீங்கள் இதிலிருந்து பாட வேண்டும். ஒரு நாளைக்கு வந்து பாடினவுடன் சரியும் இந்த பாடல் நான் பாட வேண்டும் என்றால் ஒரு வாரமாக பயிற்சி பண்ணி போட்டு வரும்பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும். நன்றாக பாடுங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள் என் ஆசைகள்
0: உங்களுக்கு.
1: எங்கு உங்கள் ஆத்துக்கார பாட நன்றி அம்மா. மீண்டும் அவர்கள் குடும்பங்க
0: நன்றி
1: மகளே. எங்க பாடுங்கள் செல்வகுமார்.
2: நன்றிப்பா.
1: இப்ப
2: பாடுகிறீங்களா? இணைப்புல இணைஞ்சுக்கிறேன்ப்பா.
1: நன்றி நன்றி. வாழ்த்துக்கள்
2: இணைப்புல.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜெயம் கொண்டம் மகளே. வணக்கம் மகளே. நெர்ஜி கலைவாணன் நலமாக இருக்கின்றீர்களா?
0: நலமாக இருக்கிறேன். நலமாக இருக்கிறேன்.
1: நன்றி நன்றி. நலமாக இருக்கின்றீர்களா? சரி சரி. மகிழ்வாக இருக்கிறேன். மகிழ்வாக சிறப்பாக சிறப்பாக இருக்கின்றீர்களா? மகிழ்வாக இருக்கின்றீர்களா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகளே. எனக்கு தெரிகின்றது, நான் ஒரு வழியிலேதான் அழைத்துக் கொண்டிருக்கேன் முழுமையாக பாட வேண்டும் என்பதற்காக. சரி, இப்ப பாடுவோர் பாடுவோர் பாடலாம். உங்கள் களம் தயாராக இருக்கின்றது. உங்கள் பெயரை கூறியவுடன் உலகத்தில் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்க, உங்களை தெரிந்தவர்களும் தெரியாதவர்களும், உங்களை தெரியாதவர்களும், அதாவது முகம் தெரியாத உறவுகள் கூட உங்கள் அனைவருடைய பாடலையும் கேட்பதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கு எழுதி கொண்டிருக்கின்றார்கள். பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சிக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்கே பாடங்கள் என்ன பாடுறீங்களே?
2: அப்பா அப்பா வணக்கம்ப்பா. கலைவாணன்.
1: வணக்கம் கலைவாணன். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? மகனே குடும்பமே வந்து விட்டீர்களா? நல்லது நல்லது நல்லது. நலமாக இருக்கின்றீர்களா மகளே ஜான்சி ராணி? வணக்கம் செல்ல குட்டி செல்ல குட்டி ரோஹினி குட்டி. நீண்ட நாள் தாத்தாவோட பேசி நலமாக இருக்கின்றீர்களா?
3: புரிஞ்சிச்சா?
1: பாட்டு புரிஞ்சு. உங்களுக்கு ஒரு பாட்டு போட்டிருந்தேன், கேட்டீங்களா? அந்த பாடல் பிடிக்குமா தாத்தா? அந்த பாடல் உங்களுக்கு விருப்பமா? கேட்க எளிமையாக இருக்கணும் இல்லவா? சின்ன குழந்தையோட கேட்ட பாடல் அந்த பாடல். சொல்லக்கூடியதான் நினைத்து விட அந்த பாடல் போடுவேன் நான் உங்களுக்கு தந்தேன் என்று. நல்லது.
0: சரி, பவுல்சாமி ரோஷினி அப்பா லைன்ல இருக்கா?
1: ஆமா, அவர் இருந்து அவர் அழைச்சிருந்தாரு. இப்ப உங்களோடு இருக்கின்றாரா? பவுல் நீங்கள்தான் முதலில் அழைப்புக்கு வந்திருக்கீர்கள். நீங்கள் பார்த்தேன், நீங்கள் ஒருவர் பாடிக்கொண்டிருந்தபடியே உங்களை அழைக்கவில்லை, அழைப்போம் என்று இருந்தேன். அதற்குள்ளே நீங்கள் நாலுவரும் சேர்ந்து வந்தது மகிழ்ச்சியாக இருக்கிறது. பவுல் சார், இப்ப யார் முதல் நலமாக இருக்கின்றீர்கள் தானே? மகிழ்வாக இருக்க வேண்டும். என்னுடைய நல்வாழ்த்துக்களும் ஆசிகளும் உங்களுக்கு. சரி பவுல், இப்ப யார் முதலில் பாடப்படுங்க? ரோஹிணி குட்டி பாடுகிறாரா, மேர்சிராணி பாடுகிறாரா,
0: கலைவாணன்
1: இப்பொழுது ஜோடி குயில்கள் பாட இருக்கின்றது. ஜோடி குயில்களாக மேர்சிராணி மகளும் மகன் கலைவாணனும் இணைந்து பாட. அப்பா அழைக்கின்ற அப்பா பாடுவார். ரோசி ரோசினி அப்பா கூறுங்க.
2: ரோஷினி என்னம்மா
1: இளவரசி எங்களுக்கு இந்த கலையத்துக்கு உங்களுக்கும் அவ குருதான் நாங்கள் கேட்கணும். எங்கே பாங்க ரோஷினி குட்டி, அப்பா இப்பொழுது பாடப்போகின்றார். அமைதியாக பொருந்து பார்ப்போம். பாடுங்கள் சமத்துக்குட்டி.
2: கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்து கொண்டும் ஏன் இன்னும் பேசவில்லை. ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைவாயும் சிறு பேதை நான். உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடமாறும் ஏனும். வாய் பேசவே வாய்ப்பில்லையே, வழி தீர வழி என்னவோ. கண்ணாலனே எனது கண்ணை நீற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்து கொண்டும் இன்னும் பேசவில்லை. ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு வந்தேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். என்னை மறந்து விட்டேன். இந்த உலகத்தில் நான் இல்லை, நான் இல்லை, உன்னை இழந்து விட்டா. எந்த மலரிலும் தேனில்லை, தேனில்லை, இது கனவா இல்லை நினைவா. உன்னை பார்த்தெந்த தாய்மொழி மறந்து கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை, என் கண்களை பறித்து கொண்டும் ஏன் இன்னும் பேசவில்லை. ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறு பேதை நானும். உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் நிறமாறும் ஏனும். வாய்ப்பேசவே வாய்ப்பில்லையே, வழியிற வழி என்ன.
1: நல்லது நல்லது, இனிமையான ஒரு பாடல், நல்ல கருத்தான பாடலை நீங்கள் உள்வாங்கி முழுமையாக பாடியிருக்கிறது. நல்ல வரிகளோடு ஆனால் சற்று உரத்து பாடியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். உங்களுடைய சவுண்ட், அதாவது சத்தம் சற்று அந்த பாடல் அப்படித்தான் நீங்கள் பாட வேண்டும். ஆனால் கொஞ்சம் உயர்த்தி பாடியிருந்தால் இன்னும் நன்றாக இருக்கும். அடி வயிற்றில் அடி நாபி கமலத்திலிருந்து அந்த ஓசை வரமாக இருந்தால் அப்படியே நிமிர்ந்திருந்து பாடினால் அப்படியே வரும் அந்த வரிகள், அந்த ஓசை வரும் பெரிதாக. நன்றாக இருந்தது, நன்றாக இருந்த பாடல், நல்லா பாடி இருக்கீங்க. அடுத்த வாரம் இதை விட சிறப்பாக பாடுவீர்கள் எண்ணிக்கொண்டு. ரோஷி ரோஹினி அப்பா பாடிவிட்டார் பாத்தீங்களா? பாத்தீங்களா அப்பா பாடினார் கேட்டதா? எப்படி உங்களுடைய அப்பா பாடினார், எப்படி பாடினார்? இப்ப பாருங்க
3: பாருங்க. அடிப்பட்டோம் நீடி பார்த்தவர் கெந்தன்னையா, ஏழு கூட்டு ஏழை கூட்டமான சின்னையா, அடிப்பட்டோம் தேடி பார்த்து வெறுக்கெந்தன்னையா, ஏழு கூட்டு ஏழை கூட்டமான சின்னையா, வெளிந்தது மெல்லும் மணி வெறுச்சலம் பொண்ணு மணி கூட்டமாக செல்லையா.

0: அடமான சேர்க்கும் பணம் தான், அது பணம் தான், அது ஒரு தோணாகும் கடம் தான், அது சுயமாகும் தினம் தான். கட்டணம் கூட்டங்கே புத்தி கேட்டு போனா அடிப்பட்டம் தேடி பார்த்து வெறுக்கின்ற ஒரு பெண்ணு அடிப்பட்டம் தேடி பார்த்து விதைக்கும் தன்னையா, ஏழு கூட்டம் ஏழை கூட்டமான சென்னையா, அடிப்பட்டம் தேடி பார்த்து விதைக்கும் தன்னையா, ஏழு கூட்டம் ஏழை கூட்டமான சென்னையா.
1: அற்புதம் அற்புதம். நான் இங்கே கச்சேரி மேடையிலே இருக்கின்றேன், அந்த ஃபீலிங்லே இருக்கின்றேன். பாடியோ என்னுடைய மூத்த மகள் அல்லவா, அற்புதம். எங்க ரோஷினி குட்டி பார்ப்போம், உங்களோட அப்பா பாடினக்கு சூப்பர் கொடுங்க. எந்த மகள் பாடுறது, எங்க மகளும் மகளும் மகளும் பாடினார்களே, இதே எப்படி இருக்கின்றது? பெரியப்பா பெரியம்மா பாடியது ரோஷினி நல்லா இருக்கு. அப்ப சூப்பர் சொல்ல இல்லையா, அப்பாவுக்கு மட்டும் சூப்பர், சூப்பரே சூப்பர். அப்படியா? ரெண்டு பேர் வேணும், ஒரு ஆளுக்கு சூப்பர், ரெண்டு பேர் வேணும், சூப்பரோ சூப்பர்னு சொல்லப்படும். பெரியப்பாவும் பெரியம்மா இல்ல பாடியது, சூப்பரோ சூப்பர். கை கட்டு வந்தாங்களே எல்லாரும், அங்கே கை கட்டுங்கள். ஆச்சா, திறமை திறமை சிறப்பு. ஆச்சா, எல்லாம் கை தட்டுது, சிறப்பு சிறப்பு.
2: நன்றி,
1: தயார்படுத்தி நீங்கள் அதை முழுமையாக உள்வாங்கி இருவரும் அதை செய்ய பாட வேண்டும் என்று தீர்மானித்து, அந்த தீர்மானத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை பயிற்று கொண்டு வந்து இங்கே ஒப்படைத்து மெத்த சிறப்பு. இதுதான் டெடிக்கேஷன், அர்ப்பணிப்பு, அர்ப்பணிப்பு. நன்றாக இருந்தது அம்மா பாடல். நாங்கள் பொன்மணி பாட்டை நாங்கள் நிறைய கேட்டிருக்கின்றோம். அவர்களுடைய குரலிலே இசையோடு தாளத்தோடு திருப்பி திருப்பி பாடி அவர்கள் பயிற்சி பெற்று ஒட்டி ஒட்டி தந்து விட்டார்கள் திரைப்படத்தில். இது நீங்கள் நேரடியாக ஒரே நேரத்தில் அவ்வளவு திறமை என்று கூறுங்கள், உங்களை பற்றி நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளுங்கள். ஒரே நேரத்தில் அவர் அந்த தம்பி கூட போகல, எல்லாம் மற்றவர்கள் என்று பாடினவர்கள் தொலைபேசி எடுத்து தொலைபேசி கூடாக ஒரே நேரத்தில் அந்த பாடலை பாடுவது எவ்வளவு கவனம் இருக்க வேண்டும். உள்வாங்கி இருக்கின்றீர்கள், அதனுடைய கருத்துக்களை புரிந்து கொண்டு, அந்த ராகத்தை தெரிந்து கொண்டு, அந்த சொற்களை மனதிலே வச்சுக்கொண்டு உதிர்த்து விட்டீர்கள் அழகாக. இருந்து ரெண்டு பேரும் அந்த வண்டி உருண்டோட அச்சானிதோ அந்த ரெண்டு மாடும் உண்டாக எழுத்தா தான் வண்டி ஓடுவோம். இருவரும் அங்கு இங்கு இழுக்காமல் அழகாக போனீர்கள், அழகாக சென்றது அந்த பாடலை கொண்டு சென்றதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மக்களே. ஆடி ஆடி 18 நாள் இருவரும் ஜோடியாக வந்து உங்களுக்கு பாடிய ஜோடி குயிலும் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு. நல்லது, நன்றாக நன்றாக என்ன பாடல். சரி, எங்கேயும் இந்த சின்ன மகளை பார்ப்போம். ஜான்சுராணி, மகள் பாடும்பொழுது ரோஷினி குட்டி கேட்டுக் கொண்டாங்க, மம்மி எப்படி பாடுகிறார், அம்மா எப்படி பாடுகிறார் பாப்போம். உங்களே பாடுங்கள்.
2: பொம்முக்குட்டி அம்மாவுக்கு யாரோ, தங்கக்கட்டி பாப்பாவுக்கு தாலேலோ. பொம்முக்குட்டி அம்மாவுக்கு யாரோ, தங்கக்கட்டி பாப்பாவுக்கு

தங்க கட்டி பாப்பாவுக்கு தாலேலோ, ரெண்டு தாய்க்கொரு பிள்ளை என்று வாழ்ந்திடும் முல்லை

உண்மையார் சுமந்தாரோ உண்மை நீ அறிவாயோ உன்னை நினைத்து உருகிடுமாறு உன்னை தெரிய மனம் துணியாது பூவே பனி பூவே நீதானில்லாது பார்வை எங்கள் பார்வை தூக்கம் கொள்ளாது ஆராரோ ஆராரோ ஆரோ ஆரோ ஆராரோ பூமுக்குட்டி அம்மாவுக்கு ஆராரோ தங்க கட்டி பாப்பாவுக்கு தாலேலோ பெற்ற தாய் படும்பாடு பிள்ளை தான் அறியாது இது காக்கையின் கூடு இங்கே பூங்குயில் பேடு பெற்ற தாய் படும்பாடு பிள்ளை தான் அறியாது இது காக்கையின் கூடு இங்கே பூங்குயில் பேடு வந்த உறவை இவள் விடுவாளோ சொந்த உறவை அவள் தருவாளோ

0: குட்டி அம்மாவுக்கு ஆவராரோ, தங்க கட்டி பாப்பாவுக்கு தாலீலோ.
1: அற்புதம் அம்மா, உங்களோட மகள் ரோஜினி குட்டியை மனதிலே வைத்துக் கொண்டு பாடிய பாடல் உள்ளத்தை தொட்டதம்மா. உள்ளத்தை தொடும் வகையிலே பாடியிருக்கிறீர்கள். மிகச்சிறப்பு மிகச்சிறப்பு ஜான்சி ராணி. சின்ன மேலா நண்பாக பாடியது. வாழ்த்துக்கள் வாழ்த்து ரோஜினி குட்டி. எப்படி அம்மா என்ற பாடல் சூப்பரா இருக்குதான். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பாடல் சூப்பரா இருக்குதான். நல்லது. ரோஜினி குட்டி ரசிச்சிருக்கின்ற அந்த பாடல் விளங்கக்கூடிய எப்படியான பாடல்கள் சின்ன குழந்தைகளுக்கு முன்னாலே நாங்கள் பாடலாம். அருமையான பாடலம்மா. தாய்மையை பற்றி ஒரு பாடல் சிறப்பாக எடுத்து வந்து முழுமையாக உள்வாங்க நன்றாக பயிற்சி செய்து
0: பாட்ட பாட
1: சொன்னா. ரோஜினி அப்பா பாடினாரு இல்லவா? சரி, எங்க ரோஜினி எங்க அப்பா அந்த பாட்டு நீங்க பாடுங்க பார்ப்போம். என்ன
2: பாடுறது? பாப்பாவுக்கு குட்டி பாப்பாவுக்கு குட்டி பாப்பாவுக்கு சென்னை குட்டி பாப்பாவுக்கு
1: தங்கக்குட்டி தங்கக்குட்டி பாப்பா
2: பாப்பாவுக்கு
1: அம்மா அம்மா செல்லது அம்மா செல்ல அம்மா செல்லத்துக்கு ஆறாரு சொல்லுங்க. அம்மா செல்லத்துக்கு ஆறு ஆறு என்ன சொல்லுங்க? அம்மா அம்மா அம்மா செல்லம் அதையும் பாருங்க. அம்மா செல்லம் நீங்க பாருங்க. அம்மா செல்லம் அம்மா செல்லம் ஆறாரு, அப்பா செல்லம் ஆறாரு. அப்பா செல்லம் பாருங்க. அப்பா செல்லம் ஆறாரு பாருங்க. அடுத்த அம்மா செல்லம் ஆறாரு.
0: அம்மா செல்லம்
3: தாத்தா செல்லம்
1: அப்ப பெரியம்மா செல்லம் பாருங்க. பெரியம்மா செல்லம் பெரியப்பா செல்லம்
0: செல்லம்
3: பெரியம்மா செல்லம் செல்லம்
2: ஆறாரோ.
1: அருமை. எல்லோருக்கும் நீங்கள் செல்லம், உங்களுக்கு இவர்கள் எல்லாரும் செல்லம். பிள்ளைகளுடைய செல்லம் தான் எல்லோரும். அற்பம் அங்கு நிறமாக செல்லத்தோட பேசுறது கூப்பிடுங்க பார்ப்போம். அலைங்கள் நிறமாக அங்கு நீரம்மா நீரம்மா தூங்குறா இல்லையா? நன்றாக இணைந்து சிறப்பித்தீர்கள் அன்பு செல்வங்களே. உங்களுடைய பாடல்கள் சிறப்பாக இருந்தம்மா, சிறப்பாக பாடினீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்பொழுது நன்றி அம்மா. காற்றலை இணைந்து குடும்பமாக வந்து ஒற்றுமை அருமையான பாடல் நல்ல கருத்தான பாடல்களை பாடி செல்வீர்கள். வாழ்த்துக்கள். ஆண்டவனரும் உங்களது என்றும் நிச்சயங்களையும் நலமாக பலமாக மகிழ்வாக நீங்கள் இந்த மகிழ்வை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். நினைவுங்கள், இந்த மெல்லிய இதயத்திலே அந்த மகிழ்வு தான் நாங்கள் கூட கொள்ளும். துன்பங்கள் சுமைகளை பொருத்தக்கூடாது, அது தாங்க மாட்டாது. அந்த அந்த இதயத்திலே எப்பொழுதும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். உலகமே இந்த உசாரவர்கள் மகிழ்ச்சிக்கும் சிரிப்புக்கும். மெல்லிய இதயம் நல்ல இனிமையாக ஒற்றுமையாக ஒன்றும் சிறப்போடு நீங்கள் வாழவனங்க. இறுதியிலே ஒரு வரி ஒன்றை பாடினார் சின்ன மகள். அது என் மனதில் இருக்கின்றது. அந்த பாடலை நீத்து பாருங்க. நல்ல பாடல், நல்ல கருத்தாளம் உள்ள பாடல். உங்களுக்கு எல்லா அருளும் கிடைக்க வேண்டும் என்று என்னுடைய நல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி அம்மா.
0: நன்றி
1: நன்றி நன்றி பாவக்குட்டி. நன்றி நன்றி செல்லங்களே. மீண்டும் சந்திப்போம் அடுத்தவரவுடன் செல்லடே. நன்றி நன்றி நன்றி
0: நன்றி
1: நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். காற்றலையில் இருப்பவர் யாரோ?
4: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்.
4: காற்றலையில் இருப்பவர் ரதீஷ். பாலக்காட்டிலிருந்து பாலமாக இருக்குது.
1: ரதீஷ் பாலக்காட்டிலிருந்து பேசுகிறீர்களா? நலமாக இருக்கின்றீர்களா? நல்லது கேட்க மகிழ்வாக. இந்த மாவீரன் எப்படி இருக்கின்றா? மாவீரன் எப்படி இருக்கு?
4: மாவீரன் நல்லா சுகமா விளையாடிட்டு இருக்கிறாங்க.
1: இன்னும் தூங்கத்துக்கு போக இல்லையா? 10 மணி ஆகிட்டு 10:41 தூக்கத்துக்கு போக இல்லையா?
4: இல்ல, அவன் இப்ப ஸ்கூல் எல்லாம் இல்ல, அதனால 12 மணி எழும்புற வருது காலையில 10 மணி.
1: அப்ப அவரை சேர்ந்து அவர் இந்த
4: மாவீரன் மாவீரன் டிவி பார்க்க வச்சு நான் இப்ப ஒரு பாட்டு பாடுறேன்னு நினைச்சு ஓம் கதவெல்லாம் முதல்ல கேக்குதான்னு
1: பார்ப்போம். அது கம்மியா குறைங்கள் வேலையும் குறைங்கள். சரி இப்படி பாருங்கள், இதே வலிமை வச்சுக்கொண்டு உங்களுடைய குரல்ல நீங்கள் பாடும்போது உங்களோட குரல கூட அந்த அது கம்மியாக இருக்க வேண்டும், அப்ப அழகாக இருக்கும் கேட்டு பாருங்க. சாதாரணமாக மிதுவாக விட்டால் உங்களுக்கு ஈஸியாக
4: கேட்கும்போது பாடல் தெரிஞ்சிருக்கலாம்.
1: ஆமா பாடல் மட்டும் தெரிஞ்சதானும் அந்த இடைவெளியில மியூசிக்க
4: இந்த மியூசிக் கேட்ட அப்பாவுக்கு இந்த பாடம் எந்த பாட்டுன்னு தெரிஞ்சதா
1: இந்த முழுமையாக கேட்கறது இல்ல புரியவில்லை.
4: அடிராக்கு என் மூக்கு என் கண்ணு என் பல்லு என்ற அடை அடி என அடி ரகம் அப்பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குத்தறி இரு கண்ணறி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சானே இருகுதறி.

அடி என்ன அடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி திரு கண்ணாடி மாணிக்க செலவு மச்சானே இழுக்குதடி.

அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மாலை கருத்துக்கு பொருத்த மடி, அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மாலை உன் கருத்துக்கு பொருத்த மடி. அம்மாறு நீ நசீரத் பார்த்தாலும் அவ கணக்கு வருத்த மடி. அம்மாறு நீ நசி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்த மடி. சின்னால பட்டையில கண்டாங்கி எடுத்து என் கையால கட்டிவிடவா, என் அத்தை அவத்த என் தொத்தை அடியாத்தம்மா கொட்டோட முத்து தரவா. அடி என் அடி ரத்தம்மா பல்லா இனிப்பு என் நெஞ்சு துருங்குதறி, திரு கண்ணடி முத்துமானி செவப்பு மச்சானே இருக்குதடி.

0: தெய்வானே சக்கரத்தை வழி புறத்தி நம்ம கதையிலே இருக்குதடி. தெய்வான சக்கரத்தை வழி புறத்தி நம்ம கதையிலே இருக்குதடி. சிங்கார மதுரை வெள்ளையம்மா தினம் தினம் நடக்குதடி. சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா கதை தினம் தினம் நடக்குதடி. அப்பாவல் நாள் உன்னை சிறையெடுத்து உன்னுறந்தக இருக்கட்டுமே. என் கண்ணு என் மூக்கு என் பல்லு எங்கை கல்யாண வைபோகமே. அடா பிப்பி பீடும் டொண்டும் பிப்பி பீடும் டொண்டும் பிப்பி பீடும் டொண்டும் டொண்டும் அடா விப்பி பீடும் டொண்டும் பிப்பி பீடும் டொண்டும் பிப்பி பீடும் டொண்டும் டொண்டும்.
1: சிறப்பு சிறப்பு நன்றாக. இதுல என்ன உங்களுக்கு ஏதாவது கடினம் இருந்ததாக கொஞ்சம்
2: கடினம்? அதாவது இந்த பாடல் வந்து நான் இப்போ அப்பா இந்த நிகழ்ச்சி கேட்ட உடனே இந்த கராக்கி எடுத்து இப்பதான் அந்த பாட்டு பாடுச்சு. இதுக்கு முன்னாடி ரிகர்சல் பண்ணது கிடையாது.
1: அதுதான் நீங்க என்ன வந்தால் அது

0: கரோக்கி இல்லாமல் பாடுங்கள். அந்த கரோக்கியும்
1: கரோக்கி இருந்தா நமக்கு அதே மாதிரி பாடி போகலாம். கரோக்கி இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல,
0: கரோக்கி இல்லாமல் பாடுனா அழகாக இருக்கு. நீங்கள் இப்பொழுது கேட்பவர்களும் பாடின நீங்களும் அந்த கரோக்கியின் இசைக்குத்தான் கவனத்தை கொண்டு போய்விட்டீர்கள். பாடலில் கவனம்
1: செலுத்தல்
0: கரோக்கி இல்லாமல் பாடுங்கள், அழகாக பாடுவீர்கள்.
1: அடி ரக்கம் அப்பல்லாக்கு எழுப்பு இன்னஞ்சு குலுங்குதடி, இரு கண்ணடி முக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சானே இருக்குதடி. அடி என்னடி ராக்கு, அடி என்னடி ரக்கம் அப்பல்லாக்கு எழுப்பு என்னஞ்சு குலுங்குதடி, இரு கண்ணாடி முக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சானே இரு குதடி. அஞ்சாறு ரூபாய்க்கு மணிமால உங்கருத்துக்கு பொறுத்த மாரி, அஞ்சாறு ரூபாய்க்கு மணிமால உங்கருத்துக்கு பொறுத்த மாரி. அமூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு பொறுத்த மாரி, அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு பொறுத்த மாரி.
0: உங்களுடைய மொழியிலே பார்த்து பாடுகின்றீர்களா?
1: முதல்ல வந்து பாடுனது கரோக்கே வந்து மலையாளம், தமிழ்ல வந்து இருக்கிறது மலையாளத்துல எழுதுனது, இப்ப பாடுனது ஆங்கிலத்துல
0: எழுதுனது. என்னவென்றால் இப்ப பேசிக்கொண்டிருங்கள், தொலைபேசியில என்னப்படி பேசிக்கொண்டிருங்கள், நிலமாகத்தானே இருக்கின்றீர்கள். வரும்போது மகனே உங்களோட தொலைபேசியில ஒரு தடை உண்டு, சில சொற்கள் விக்கி வருவது போல் தெரிகின்றது, சலனமாக பேசுவது போல் இல்லை பாடுவது போல். அப்ப ஒன்றும் உங்களுக்கு அந்த வரிகள் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்க வேண்டும், அல்லது உங்களோட தொலைபேசி இணைப்பிலே பிழை இருக்க வேண்டும். நன்றாக இருக்கிறது, உங்களோட முயற்சி சிறப்பு. நீங்கள் கரோக்கியோட பாடலை நீங்கள் பாடுங்கள், முயற்சிகளை நல்லா.
1: இந்த பாட்டுனா பாடுறதுக்கு காரணம் சொல்றேன்,
0: சொல்லுங்க.
1: இந்த பாட்டு வந்து நம்ம கலாபவனி இருக்குதுல்ல, மலையாளம்
0: கலாபவனி,
1: ஆமா கலாபவனி வந்து ஒரு திரைப்படத்துக்கு எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம கிராமீண பாடல்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்த ஒரு ஆளு கேசட்ல மட்டும். அப்ப அந்த கேசட்ல எல்லாம் டைப்ரெக்கார்டர் கேசட்ல எல்லாம் அந்த காலத்துல ஒரு 20 வருஷத்துக்கு
0: முன்னாடி
1: அந்த மணி கலாபவனி பாடுற பாடல்கள் வந்து தமிழ் படங்களிலையும் மற்ற படங்கள்ல எல்லாம் பழைய பாடல்களோட ரிமிக்ஸ் மாதிரி பாடுறான். ரிமிக்ஸ்ல என்னது அதுல இருந்து அதே ஒரு மியூசிக்கு பாட்டு மட்டும் லிரிக்ஸ் வந்து மலையாளம் அப்படி. அப்ப அதுல வந்து இந்த படம் தான் கேட்டிருக்கு. அந்த இப்ப பாடுன பாட்டு வந்து
0: உங்களோட குரல் நல்லா பாடுவீர்கள், நீங்கள பாடக்கூடிய ஒரு பையன், நன்றாக பாடுவீர்கள். உங்களுடைய முயற்சி கரோக்கியோட இசையோடு பாட வேண்டும் என்று வந்து விட்டீர்கள். நீங்கள் இப்பொழுது நல்ல நேரங்கள் கிடைக்கும் நேரம் இந்த இசையோடு ஒன்றி போகும்போது நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணுங்கள். இசையோடு போவதுக்கு நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் கேட்டு பாருங்கள், எங்கே கூட்டி குறைந்து எங்கே நான் புலவிட்டிருக்கேன்னு. அதனால முயற்சி நல்ல முயற்சி
1: பண்ணிட்டு
0: தொலைபேசியிலேயே பாடிக்கொண்டு ரெக்கார்ட் பண்ணலாம், பாடிக்கிட்டு திருப்பி நீங்கள் அந்த ரெக்கார்டை கேட்டு பாருங்கள். நீங்களே நீங்கள் கேட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு விளங்கும் எங்கே பிழை இருக்கின்றது என்று. அப்ப 2-3 தடவைகள் அப்படி பாடுவீர்கள் என்றால் வந்து விடுவீர்கள். அதன் பின்பு கரோக்கியோடு போவது உங்களுக்கு எந்த, இப்ப நீங்கள் பாடலையும் கவனிக்க வேண்டும், இசை கரோக்கி இசையையும் கவனித்து நீங்கள் ஓட வேண்டும். இந்த கவனம் 2 பக்கம் செல்வதற்கு உங்களுக்கு பயிற்சி வேண்டும். நல்லா
1: இந்த பாடல் வந்து மலையாளத்திலும் வந்து நல்ல ஹிட் ஆன ஒரு பாடல், பிடிக்கும்
0: இந்த பாடல். இப்பொழுதும் ஹிட் ஆன பாடல், அது இது ஃபாஸ்ட் நம்பர் சாங் என்று சொல்வது, விரைவிலே பாடுற பாடல். அப்ப இசையோடு சேர்ந்து போவதற்கு சற்று உங்களுக்கு கடினமாக இருந்தால் ஸ்லோ மோஷன்ல போற பாடல்களை எடுத்து பாடுங்கள். அல்லே அதற்கு
1: ஒரு
0: இந்த கரோக்கியை பாருங்கள். இப்ப ஆலயமணி திரைப்படத்தில் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாக மாண்டபடி ஆறுதலாக பாடக்கூடிய பாடல், குறைந்த வரி உள்ள பாடல், அதற்கு இசையும் நல்ல அழகாக

0: அது உங்களோட கணினியிலேயே எடுக்கலாம் ஐயா. ஆலயமணி கல்லெல்லாம் மாணிக்கெல்லாமே மியூசிக் அந்த கேட்டா தரும். அதுல எழுத்துக்களோட ஒன்று ஆறுதலாக இரண்டு மூன்று தடவை பாடி பாடி பார்த்துட்டு ஒரு தடவை ரெக்கார்ட் பண்ணி பார்த்து கேளுங்கள். நீங்களே கேட்கும் பொழுது சிறப்பாக வரலாம். நீங்கள் சிறப்பாக, நீங்க நல்ல பாட, நல்லா பாடக்கூடிய எனக்கு தெரியாத தெரியும் தானே மகனே. நல்ல இந்த பாடலை நன்றாக பாடி இருக்கின்றீர்கள் என்று முயற்சி திருமணியாக்கும் உடனே அந்த அப்படி அந்த பாடல் தான் என்றால் உங்களுக்கு எது சுலபமாக வரக்கூடிய வார்த்தை பிரயோகம், இந்த வார்த்தைகளை எப்படி நீங்கள் உச்சரிக்க முடியுமோ அப்படியான பாடல் பல இருக்கின்றன. அதற்கு இசையும் வரும். அதில் எடுத்து பாருங்கள். மற்ற உங்களுக்கு ஸ்ரீனிவாசன பாடல் நல்லா பிடிக்கும் என்று ஏன் ராஜாவோட வயது நல்லா பிடிக்கும். அப்படியான பாடல் ஆறுதலாக போற குறைந்த வரியுள்ள பாடல், விரைவாக போவதில்லாமல் குறைந்த வரியுள்ள பாடல் எழுதுவீர்கள் என்றால் மூன்று நிமிஷம் மூன்றரை நிமிட பாடல் எடுத்தால் கரோக்கியோட போக வரும். நீளமா வரும் பாடலாம். நல்லது. பாடலை தந்து பாடலை பாடிக்காட்டி சிறப்பித்தமைக்கு நன்றி. நாங்கள் மீண்டும் சந்திப்போம். இன்னும் ஒரு அன்பு உறவு வருகின்றார், அவர்களிடம் செல்ல போகும். நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம் மகளே ரேவதி. வணக்கம். வணக்கம். அப்பா இருக்கின்றேன் காட்டுறது உங்களுக்கு. வணக்கம் ரேவதி.
1: வணக்கம் அப்பா.
0: வணக்கம் மகளே. நலமாக
1: இருக்கிறேன்.
0: வணக்கம். வணக்கம். நலமாக இருக்க
1: வணக்கம்.
0: வணக்கம். நான் பேசுறது கேட்கின்றதா?
1: கேட்கிறதப்பா, கேட்கிறது.
0: நல்லது, நல்லது. நலமாக நீங்கள் மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
1: நலமாக மகிழ்வாக இருக்கிறேன்.
0: நன்று, நன்று. கேட்கறதுக்கும் நலமாக இருக்கின்றது, சிறப்பாக இருக்கின்றது, மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நல்லது. இன்று என்ன என்று பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு வந்திருக்கின்றீர்கள். முதலில் பாடலை பாடுகின்றீர்களா, அந்தாதி பாடுகின்றீர்களா, இன்றைக்கு ஆடி பதினெட்டு புனிதமானால் என்ன என்ன உங்களுடைய பங்களிப்பு உங்கள் காற்றலை இது கொண்டு வாருங்கள்.
1: அப்பா நான் அபிராமி அந்தாதியில வீட்டுக்குள்ள வச்சுட்டேன்ப்பா.
0: சரி. அப்ப
1: டைரியில
0: பாடல் பாடல் பாடுங்கள். நல்லதம்மா, பாடுங்கள். இதுக்கெல்லாம் இந்த பாடல் பாடு சினிமா பாடல் பாடக நீங்க திருச்சி டெம்பிளும் சொல்ல தேவை.
1: நல்ல நகைக்கும் ஒரு கங்கை.
0: இங்கேயும் ஒரு கங்கை. ஆமா, அங்கே கங்கையை தேடி போய் ஆடி பதினெட்டு செய்ததுல இங்கேயும் ஒரு கங்கை. பாடுங்கள், பாடுங்கள் அம்மா.
1: சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே, சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே. கண்ணாலனை கண்டால் என்ன, என் வேதனை சொன்னால் என்ன, நல்வார்த்தைகள் தந்தால் என்ன, சோலை புஷ்பங்கள்

கண்ணா ஜோடி குயில் மாலை இடுமா, இல்லை ஓடி விடுமா, கண்ணே நான் இருக்க சோகம் என்னமா, கங்கை பற்றி விடுமா, உன்னை இருக்குது உன்னூரில் என்ன நம்ம பேச்சிருக்கிறே, கல்யாணமும் கச்சேரியும் தாங்கடி நின்று கொக்கு ஒண்ணு காத்திருக்கு, கண்ணீரில் தத்தளிச்சு நிற்குது, புஷ்பங்களேயும் சோகம் சொல்லுங்களே, இந்தேவியை கண்டால் என்ன, என் வேதனை சொன்னால் என்ன, நல்வார்த்தைகள் தந்தால் என்ன, சோலே புஷ்பங்களேயும் சோகம் சொல்லுங்களே, உண்மை அமைதி ஒரு மாலை வருமா, சொந்தம் மாறி விடுமா, உள்ளம் காத்திருந்து இன்று விடுமா, தன்னை விட்டு விடுமா.

0: சொன்னால் என்ன, நல்வா பெய்கள் தந்தால் என்ன, சோலை புஷ்பங்களே என் சோகம் சொல்லுங்களே.
1: சரியா? முழுமையாக நீங்கள் அந்த வரிகள் எல்லாம் மாறாமல் அழகாக பாடி தந்திருக்கிறீர்கள். குரல் நல்ல அழகாக வந்திருக்கிறது என்று உங்கள் குரல் எந்த விதமான தளப்பம் இல்லை, தடையும் இல்லை. இறைவன் அருள் என்று உங்களது தொலைபேசியும் தொலைபேசியாக இருக்கவில்லை. பேராண்டியும் தூங்கிவிட்டார். அப்ப உங்களுக்கு ஒரு இடையூறு இல்லை தானே? அதோட புரிய நல்ல பாடல், அந்த பாடல் நல்ல ஒரு பாடல். சோலை புஷ்பங்கள் எடுத்து புஷ்பமாகவே இருந்தவரையும் மலர் போல இருந்தது. உங்களோட குரல் தெளிவாக இந்த கணீர் என்று இந்த குரல் நன்றாக இருந்தது அம்மா. அந்த ஆரம்பத்தில் எடுத்து
0: பாடுங்களே.

0: அற்புதம் அற்புதம் அற்புதம் கைதட்டி ஆரவாரித்து உங்களை வாழ்த்தவன். இந்த பாடலு அம்மா அழகாக நீங்கள் மனநம் செய்து ஒரு ஆண் குரல் பாடல் அழகாக நீங்கள் பாடுவீர்கள். முதலிலே அந்த முதல் பாடலே விருகுரல்ல வந்த அந்த பாடல் இல்லையா? முதல் பல்லவியை அடுத்து வந்த சரணம் கொஞ்சம் அவசரப்பட்டது. அதாவது வந்து அந்த இடையில இசை வாரது, அந்த இசையை கவர் பண்ண இசை இல்லாதபடியா நீங்கள் எடுத்து விட்டு அழகாக இருந்த அந்த பாடல் உங்கள் குரல் நல்ல தெளிவாக இருந்து நல்ல சிறப்பாக பாடியிருந்து இன்னும் பழைய இளமைக்கு எழுத்து சென்று விட்டீர்கள். இளமைக்கா இந்த பாடலுக்கு பல பல கதைகள் எல்லாம் சரித்திரங்களுக்கு அதெல்லாம் பிள்ளைகள் அவங்களோட நான் அதை பயிர இயலாது. அப்படி இந்த பாடல் அந்த நாளையில அற்புதமான பாடல் என்று நினைக்கின்றது. இது என்று நினைக்கின்ற பாடல் நீங்கள் தெரிவு செய்து வந்து நன்றாக மனநம் செய்து அதை கொண்டு வந்து ஒப்புவித்த அந்த கடமை, அந்த நான் செய்ய வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் உங்களோட இருக்கின்றது நான் பார்த்தேன், நான் கவனித்திருக்கின்றேன். ஒன்றை செய்ய வேண்டும் என்று எண்ணினால் அதை தொடர்ந்து அதற்கு நேரத்தை கொடுத்து அதில் நீங்கள் பயிற்சியை எடுத்து அந்த விடயத்தை செய்து முடிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இருக்கின்றது. ரேவதி அன்பு நன்றாக இருந்தது அம்மா, இனிமையாக பாடியிருக்கின்றீர்கள். ஏதாவது கூற வேண்டுமா நீங்கள்? இசையமைப்பாளர்கள் பக்கத்துல இயக்குநர்கள் அங்கு அந்த சேனல் இந்த மைக் அந்த எத்தனை செட்டிங்ல இருப்பார்கள், நீங்கள் ஒன்றுமே இல்லை. ஒரு இங்கு பாடியவர்கள் அத்தனை பேரும் ஒரு தொலைபேசியிலே எடுத்து வாய வைத்து பாடுகிறீர்கள். இந்த திறமை எவ்வளவு திறமை உங்களிடம் இருக்கு? இப்ப உங்களுக்கு அவர்களை போன்ற வசதிகள் இருந்தால் நீங்கள் எப்படி பாடுவீர்கள்? இதை விட சிறப்பாக ஓஹோ ஓஹோ என்று பாடுவீர்கள். நீங்கள் இளைமறை காயா இருக்க உங்களுடைய இயற்கையாக ஒவ்வொரு திறமைகள் இருக்கு. அந்த திறமையை நீங்கள் மீட்டி மீட்டி செய்வதனாலே நீங்கள் மேலும் பயிற்சி பெற்று திறமாக வந்து ஒப்படைக்கின்றீர்கள். அற்புதமாக இருந்து பண்ண பாராட்டுகின்றீர்கள். இதுவரை நாளும் பாடியதை விட இன்று நிதானம் அமைதி அந்த ராகம் இந்த சாயல் எல்லாம் அப்படியே இருந்த அந்த பாடல்ல நன்றாக இருந்தது. இப்ப நாங்கள் இந்த பாடல ஜிஎம்ராஜன் அவரோட குரல்ல கேட்டுவிட்டோம், எங்களுக்கு அந்த குரல் தேவையில்லை. நீங்கள் உங்கள் சொந்த குரலில் எப்படி ரேவதி பாடுகிறார் என்று நாங்கள் கூறக்கூடியதாக நன்றாக இருந்தோம். இந்த பாடியவர் எல்லோரும் அற்புதமாக பாடிக்கொண்டது உங்களை வளர்ச்சி எனக்கு தெரியும். நீங்கள் தனி வானிலை பெருமைப்படுகின்றது உங்கள் அனைவரும் நினைத்து. ஆரம்பத்தில் நீங்கள் வரும்பொழுது பாடக்கூடியவர்கள் ஆரம்பத்திலே வருவதை விட இப்பொழுது மேலும் சிறப்பாக இருக்கின்றால் உங்கள் நேரத்திலே இந்த வானொலியில் வந்து பாட வேண்டுமே, என்னுடைய பாடல் திறமையை வளர்க்க வேண்டுமே என்ற எண்ணம் பதிந்து விட்டது. அதனோடு நீங்கள் பயணிக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் உயர்வடைவீர்கள். நன்றி மகளே, நன்றி. இரண்டு பாடலை சேர்ந்திருக்கின்றார். சரி, உங்களுக்கு இந்த இரண்டு பாடல்ல எந்த பாடல் உங்களுக்கு பாடினோர் பாடலாம் நிகழ்வுலே கண்ணெதிரே தோன்றது வேண்டும் உங்களுக்கு? சரி, இந்த பாடலை உங்களுக்கு கற்றலையிலே தருவேன். நான் நாளைய தினம் பாடினோர் பாடல்கள் நிகழ்வு அற்புதமாக வரும். நன்றாக பாடுவீர்களே அம்மா, எந்த குறையும் சொல்வதற்கு இல்லை, இடமே இல்லை. நீங்கள் இருந்த இடம், பாடின நேரம், பாடின கருவி இவற்றை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்க உங்களுக்கு நூறுக்கு மேலே தான் மார்க்ஸ். இந்த பாடினவர்கள் அந்த அவருடைய ஜோடி குழுவிலும் பாடினவர்கள் பார்த்திருக்கிறார். வளர்ச்சி
1: அவர்கள்
0: ஜான்சி ராணி நான் எதிர்பார்க்கல. இப்படி முழுமையாக அழகாக உணர்வோடு பாடுவான், நான்தான் பாடுவேன். அந்த ரோஜினி குட்டி பாத்தீங்கன்னா அப்பாக்கும் அம்மாவுக்கும் சூப்பர் சொல்லுது. நல்லதம்மா, இணைந்து சிறப்பித்தது நல்லது மகளே. வாழ்த்துகள். இந்த ஆடி 18 எப்படி இருந்தது உங்களுக்கு?
1: வீட்டிலே
0: நல்லதம்மா, எல்லோருக்கும் நலமாக. சக்கர பொங்கல் எல்லாமே எங்களுக்கு அம்மா ஆடி 18 தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனா ஒரு மலை சூழல் இருந்தது, இப்பொழுது வெயில் வந்தது, இப்பொழுது மந்தாரமாக இருக்கின்றது. அடுத்தது நீங்கள் சரிதான் எங்களுக்கு தெரிகின்றது. இங்கே உள்ள நாட்காட்டி வந்து ஆங்கிலேய நாட்காட்டி தான் கிடைக்கும், தமிழ் நாட்காட்டியும் கிடைக்கின்றது. அதை போய் கிட்ட போய் வாசித்து நாங்கள் பார்க்க வேண்டும். இது எங்களுக்கு அந்த இலக்கம் தானே போகணும். அவர்கள் ஆகஸ்ட் மாதம் 2 ஞாயிற்றுக்கிழமை என்று தெரிகிறது. சிலர்கள் சனி ஞாயிறும் தெரிவதில்லை. இந்த நிகழ்ச்சிகளால் தான் எங்களுக்கு கிழமைகள் புரிகின்றது. வீட்டுக்குள்ளே தான் இருக்கின்றோம். வெளியே சொல்றது இல்லை. அதனால்தான் அப்ப இங்க உங்களுக்கு பாடல்கள் தரும் பொழுது இந்த எங்கள்தான் எங்களுடைய பண்பாடுகள் எங்களுடைய இந்த பண்டிகைகள் அத்தனையும் நாங்கள் புரிந்து கொண்டு பாடலை போடும் பொழுது இந்த காட்சிகளையும் பார்த்துத்தான் மகிழ்கின்றோம். அதற்காக உங்களுக்கு தான் உங்கள் அனைவருக்கும் தான் நாங்கள் நன்றி கூறுவோம். நீங்க பக்கத்து வீட்லயோ அயல் வீட்லயோ அயல் கிராமத்திலயோ அப்படி ஒன்று நடைபெறாது. எங்களாவது ஒரு இடத்துலயே ஒரு எட்டு நான் இருக்கும் ரீதியில ஒரு ஒரு ஏழு எட்டு தமிழர்களுடைய குடும்பம் இருக்கின்றார்கள். ஆனா வெளியே எதுவும் தெரியாது. வீட்டில் இருந்து அழுகிறார்களா சிரிக்கின்றார்களான்றே எங்களுக்கு தெரியாது. வெளியே வந்தால்தான் பார்த்துக்கொள்ளலாம். தொலைபேசி இருக்கின்றது, நாங்கள் அழைத்து இதெல்லாம் கூறுவதில்லை பேசுவதில்லை. ஏதாவது அவசர காரியம் என்றால் பேசிக்கொள்ளும். ஆனால் உங்கள் மூலம்தான், அதாவது தென்னகத்து எங்களுடைய தொப்புள்கொடி உறவுகளே உங்களால் தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை திரும்ப மீண்டும் இந்த கலை கலாச்சார பண்பாடுகளை மீட்டிக்கொள்ளும். எங்களால் முடிந்த அளவு கடைபிடித்து வருகின்றோம். ஆனால் உங்களால் இந்த இந்த ஒளிப்பதிவுகளை பார்க்கும் பொழுது மேலும் நாங்கள் உணர்கின்றோம், அதுகளை நினைக்கின்றோம், நினைவு கூறுகின்றோம். அதற்காக உங்களுக்கு நன்றியும் என் வாழ்த்துக்களும். நன்றி நன்றி, இணைந்து சிறப்பித்தமைக்கு வாழ்த்துக்கள் மகளே. நன்றி. இது மன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபை கனடா கழகத்திலிருந்து ஒருவரை பாடிக் கொண்டிருக்கும் பாடுபோர் பாடலாம் நிகழ்வுகளே வந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இதுவரை 16 அன்பு வீரர்கள் வந்து பாடியிருந்த வேளையிலே பாடல்களையும் கேட்டிருக்கின்றோம். ஒரு சிலர் 2 பாடல்களையும் தந்திருக்கின்றார்கள். அற்புதமாக இருக்கின்றது. அதே நேரம் கலந்து உரையாடி கொண்டு செல்கின்றார்கள். உரையாடும் பொழுது சில விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ளவில்லை. மேலும் வரவேண்டிய அன்பு உறவுகள் வாருங்கள். உங்களுடைய நேரம் 12 மணிக்கு இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. அதற்கிடையிலே வந்து பாடுபவர்கள் பாடிக்கொண்டிருக்கலாம். ஒரு பாடலை கேட்போமா? இந்த பாடலை கேட்டுக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து செல்வோம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது கனடாவில் 1:37 இந்திய இலங்கை நாட்டிலே 11:08 இரவு நேரம் மத்திய கிழக்கு நாடுகளில் குவைத் நாட்டிலே இப்பொழுது 8:37 என்று காட்டுகின்றது. அங்கும் இரவாகிவிட்டது. அங்கு சரியான வெப்பம் என்று கூறியிருந்தார் காலை மாலையிலே வந்த ஷாகுல் ஹமீத் அவர்கள். சரியான உஷ்ணம் என்று கூறியிருந்தால் 50 மேல் காட்டுகின்றது என்று எப்படித்தான் தாங்குகின்றார்களோ. மற்றும் அங்கே அந்த அமுக்கம் ஆணி தூக்கம் என்று கூறுவது போன்ற அந்த ஒரு அந்த அக்கினி நாளையிலே இருக்கிறது போன்ற ஒரு புழுக்கம் இருக்கிறது என்றும் கூறியிருந்தார். அன்பு நெஞ்சம் செல்வகுமார் வருகின்றார். வணக்கம் செல்வகுமார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்? பாடல் ஆயத்தமா? பாடங்கள் பார்ப்போம்.
1: புதுக்கோட்டை செல்வகுமார் பேசுறேன்.
0: பேசுங்கள், தெரிகின்றது. உங்களுடைய இடம் அப்படியே இருக்கின்றது. உங்களுடைய தளம் அதில் நிரப்பி விடுங்கள். உங்கள் பாடலை
1: பெறுவோம்பா.

0: செல்லம், செல்லகுமார், செல்லகுமார் என்ன நடந்த ஐயா? இணைப்பில் இருக்கின்றீர்கள்?
1: வந்த இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, வான்மதியும் நீரும் கடல் காற்றும் மண்ணும் கொடியும் சோலையும் எதுவும் மாறவில்லை. மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான், நதியும் மாறிவிட்ட. நிலை மாறினால் குணம் மாறுவான், பொய் நீதியும் நேர்மையும் மாறுவான்.
0: இது வேந்தன் விதி என்று ஓதுவான்.
1: இந்த இதுல வரல, வரி வரல. முதல்ந்து பாடுறப்பா. வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, வான்மதியும் நீரும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை. மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். நிலை மாறினால் குணம் மாறுவார், பொய் நீதியும் நேர்மையும் பேசுவார், தினம் ஜாதியும் பேதமும் கூறுவார். இது தேவன் விதி என்றோதுவார். மனிதன் மாறிவிட்டான், மதத்தின் ஏறிவிட்டான். பறவையை கண்டான் விமானம் படைத்தான், பறவையை கண்டான் விமானம் படைத்தான். பாயும் மீன்களின் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான். எதனை கண்டான் பணம் தனி படைத்தான், எதனை கண்டான் பணம் தனி படைத்தான். மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான்.

0: இயற்கை படைத்ததெல்லாம் பாவி மனிதன் பிரித்து வைத்தானே, மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். அப்ப அவ்வளவுதான்.
1: அற்புதம், அற்புதம். செல்வகுமார், செல்வகுமார் ஆரம்பத்திலே ஞாபகம் இருக்கின்றதா அப்பா ஒரு பாடல் பாடுங்க, அதெல்லாம் எனக்கு சர்வகாலப்பா பாடமாட்டேன்ப்பான்னு சொல்லிக் கொண்டிருந்த நீங்கள் எல்லை பாடுங்கள் பாடுங்க அம்மாவும் நானும் உங்களை தோண்டி தோண்டி கூட இந்த மீண்டியல் தமிழ் வானொலி, இந்த மீண்டியல் தமிழ் வானொலி உங்களை பாட வேண்டும் ஒரு எண்ணத்தை உங்களுக்கு கொடுத்து இந்த பாடுவோர் பாடலாம நான் முழுமையாக பாட வேண்டும் என்ற எண்ணத்தை தந்து அதற்காக நீங்கள் முயற்சி செய்து இவ்வளவு சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள், எவ்வளவு சிறப்பாக பாடி நன்றாக பாடியிருக்கீங்க, மேலும் மேலும் சிறப்பாக வருது. உங்க குரல் நல்ல குரல் உங்களுக்கு இருக்கு, நல்ல தத்துவ பாடல்களை எடுத்து பொருத்தமான பாடல்களை பாடுகின்றீர்கள், சிறப்பு சிறப்பு மகனே. வருவதற்கு முன்பு உங்களுக்கு எனக்கு தெரியும் உங்களோட தொலைபேசி எல்லாம் சில நேரம் இடைஞ்சல் தரலாம், இப்பொழுது நன்றாக தெளிவாக உங்களை பாட வைத்திருக்கிறது, அதுக்காக தொலைபேசிக்கு நன்றி கொண்டு கொள்வோம்.
0: வலைத்தளத்துல
1: விண்ணவன் செய்கிற அந்த பாடலுக்கு கீழே இருக்கும் அவர்களுடைய பெயரும் எத்தனை பேர் பார்த்திருக்கின்ற இடம் இருக்கு, அவர்கள் தான் அந்த விநியோகம் செய்கிறார்கள். இந்த பாட நாங்கள் எடுத்தவுடன் அவர்கள் தான், நீங்களும் இது செய்யலாம், நீங்களும் அழகாக செய்யலாம், நல்ல வருமானம் அவங்கள் பாடல் புலியோ சரியோ ராகம் சரியோ பாடினவர் சரியோ ஒன்றேங்க. இப்ப புதிய புதிய விநியோகத்தர் வந்து உள்ளடுகின்றார்கள், அதுக்குள்ளே அவர்கள் அந்த பேரில் போட்டு எத்தனை பேர் பார்த்தாங்க, அந்த அவர்கள் தரும் பொழுது ஒரு படத்துக்கு பேரை போடுவார்கள், பாடல்ல சில பல வரிகளை மாற்றி படத்தின் பேரையே மாற்றி போடுவார்கள், எழுத்துப்பிழை விடுவார்கள், நடிகர்களை மாத்திர அவர்களை நம்புகிறார். அப்ப வரிகளை பார்க்கும் பொழுது சில கூட போற வரிகளும் இருக்கலாம், இங்கே கவலைப்படாதீர்கள், சரியான வரிகளை நீங்கள் முதலே ரெண்டு மூன்று தடவை பார்த்தபடியால் பிழை உங்களுக்கு தெரிகின்றது, இந்த வரி வரவில்லை என்றவுடன் கண்டுபிடித்துவிட்டீர்கள். முழுமையாக உண்வாங்கி நன்றாக பாடுவது நல்ல கலை குடும்பமாக நீங்கள் வரவும் ஆடி 18 அழகாக முழுமையாக பாடுங்க, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள் மகனே.
0: நன்றி,
1: நன்றி, மீண்டும் மீண்டும் இணைவோம். நன்றி, நன்றி,
0: அப்புறம் வரம்பா.
1: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு எல்லோருக்கும், இந்த பாடிய அன்பு உறவுகளுக்கு வாழ்த்துக்கள். இந்த பாடலை கேட்போமா, இன்னொரு பாடலை கேடுவோம், பாடுவோம், இந்த பாடலை பார்ப்போம்.

0: போதும் அந்த பாடல்கள் பாடலை பற்றி குறித்தல் பாடுவதால் ஏற்படும் நன்மை. இன்று பாடலை பாடிய சென்றவர்கள் அன்பாக வந்து அழகாக முழுமையாக பாடிய தங்களுடைய கவனத்தை முழுவதும் அதிலே செலுத்திய வேளை தங்களை பற்றிய சிந்தனையே இல்லாமல் இருந்திருக்கும். அந்த புறச்சூழல் தங்களை நோக்கி வருவது ஒன்றுமே தெரியாது. நாங்கள் எங்களை மறந்து இருக்கின்ற போது அந்த இசையை உள்வாங்கி நாங்கள் பாடும்போது எங்களை மறந்து நாங்கள் அந்த இசையோடு ஒன்று விடுகின்றோம். அப்பொழுது எங்கள் இதயத்துக்கு எவ்வளவோ ஆறுதல் கிடைக்கின்றது. அந்த இதயம் வேறு சிந்தனைகள் வேறு எண்ணங்களில் போகாமல் அந்த இசையை நோக்கி இருக்கும் பொழுது அதனால் அந்த இதயம் ஓய்வு பெறுகின்றது, ஆறுதல் அடைகின்றது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் அன்பவர்களே. நீங்கள் அதை பாருங்கள், எங்களுக்கு ஏதாவது துன்பம் அல்லது கூடுதலான மகிழ்ச்சி ஏதாவது வந்த உடனே எங்களை அறியாமல் எங்கள் வாய் ஒரு பாடலை பாடுகின்றது, எங்களை அறியாமல் அந்த பாடல் வருகின்றது, அந்த இதயத்துக்கு அது தேவைப்படுகின்றது, அந்த நினைவு அங்கே வந்தவுடன் தட்டி விடுகின்றது பாடுகின்றது, சின்ன வயது நடந்தது கூட வருகின்றது. அதனால்தான் தொடுவானம் எங்களுக்கு வருகின்றது. தொடுவானத்திலே அதைத்தான் நான் கொண்டு வருகின்றேன் உங்களுக்கு. நாங்கள் அந்த இடத்துக்கு போக முடியாது விட்டாலும் அந்த இடத்துக்கு நினைத்துக் கொண்டது அந்த நேரம் உங்கள் இதயம் அமைதி காண்கின்றது. அந்த பசுமையான நினைவுகளை இல்லை அந்த துன்பமான நினைவுகளை எண்ணும் பொழுது கூட அதெல்லாம் நடந்திருக்கின்றது, நாங்கள் கடந்து வந்திருக்கின்றோம் என்ற ஒரு தெளிவு ஒரு நம்பிக்கை பிறக்கின்றது. இனிமையான பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். தந்து கொண்டிருக்கின்ற மொழியல் தமிழ் வானொலி உங்களுக்கு சில சில பாடல்களை தந்து பொங்கல் பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது காற்றலையில் இப்பொழுது நேரம் 1:52 நண்பகல் கனடாவில் ஒரு மந்தார மழை நிலையில்தான் இருக்கின்றது, மப்பாக இருக்கின்றதாகவும் அதாவது வந்து ஒரு மயக்க நிலையில் இருக்கின்றார் சூரியன், நல்ல சூரிய கிரணமோ தெரியவில்லை. ஆடி 18 தாக்கம் இங்கே தெரியவில்லை எங்களுக்கு. எங்களுக்கு ஆடி 18 என்றால் உங்களோடு பேசித்தான் தெரிந்தது. கனடாவில் இப்பொழுது நேரம் 1:52 என்று கூறியிருந்தேன். அதேவேளை ஈழத்திரு நாட்டிலும் எங்கள் இந்திய பெரு நாட்டிலும் இரவு 11:23 80% மக்கள் தூக்கத்துக்கு சென்றிருப்பார்கள். 20% தூக்கம் வருவதில்லையே, நாளை என்ன செய்வது என்பதை 10% மக்கள் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். சரி, பகல் நன்றாக தூங்கிவிட்டு இரவு சற்று காலதாமதமாக தூங்கலாம், தாமதமாக எழுந்துடலாம் என்று எண்ணிக்கொண்டு 10% இருப்பீர்கள். முதல் தமிழ் வானொலியை கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள். சரி, அதில் பங்கு பெற்றுவோம் என்று எண்ணிக்கொண்டு இப்படியான மனித நடமாட்டங்கள் மனிதனுடைய மனங்கள் அலே உறவாடி கொண்டிருக்கின்றது, ஊசலாடி கொண்டிருக்கிறது, அதாவது ஓடிக்கொண்டிருக்கிறது மனம். போகத்திலே சிறந்த போகம் எது வந்தால் மனோபோகம் தான். நான் இங்கு இருக்கின்றேன், என்னுடைய மனம் இப்பொழுது இந்தியாவில் இருக்கின்றது. நீங்கள் இந்தியாவில் இருக்கின்றீர்கள், உங்கள் மனம் உடனே இங்கே கனடாவுக்கு வருது. மனோபோகம் அதிகமான மிகவும் போகமானது, மின்னலை விட போகமான மனோபோகம். அந்த வேகத்தில் வருவதுதான் எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் நிலைப்பதும் உண்டு, அது மறைவதும் உண்டு, ஆழ்மனத்திலே பதிந்திருப்பதும் உண்டு. அதே ஒன்றுதான் காதலன், நினைத்து வைத்து எழுதி வைத்து எண்ணிக்கொண்டு போய் காதலிப்பதில்லை. ஒருவரை ஒருவரை ஒருவர் ஈர்ப்பதென்றால் ஒரு நிமிடம், ஒரு மின்னல் போன்ற நேரத்துக்குள்ளே அந்த காதல் எண்ணம் இதயத்தில் இது பதிந்துவிடும். அது காலம் முழுக்க அமைந்து அப்படியே இருக்கும். அது உணர்வால் வருகின்றது, உணர்வால் வருகின்றது. உள்ளார உணர்ந்து எங்களுடைய மூளை எங்களுடைய இதயம் தொழிற்பட்டு கண் காது அத்தனையும் எங்கே பயன்படுகிறது, நிலைத்துவிடும். அப்படியே அது ஒரு தாக்கம் போல் இருக்கும். அது வந்தவர்களுக்கு அந்த அனுபவம் புரியும், வராதவர்களுக்கும் புரியக்கூடும். அந்த கால எண்ணம் என்பது நல்ல நல்லபடியே தானே இங்கே வருகின்ற. அதனால் வருவதற்கு முன்பு நாங்கள் சிந்திக்க வேண்டும், நல்லாக சிந்தித்து எங்களுக்கு நல்ல ஆறு அறிவு இருக்கு, கலந்து ஆலோசித்து நாங்கள் பகிர்ந்து கொண்டு போகலாம். இப்பொழுது இன்னும் 5 இருக்கின்றது, 11:30 உங்களுக்கு நான் நிறைவுக்கு வரும் நேரங்களும் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது என்ற மகிழ்வோடு இருக்கின்றது. அதிகாலையில் எங்களுடைய அதிகாலை நேரத்தில் உங்களிடம் வந்தேன், தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருந்து இன்னும் சற்று நிமிடம் ஓய்வு எடுத்து சிறு மணி நேரம் ஓய்வு. அந்த ஓய்வு நேரத்தில் எனக்கு பதிவறவோ வெட்டி ஒட்டுதல் அந்த நிகழ்ச்சி தயாரிப்புகளிலே நேரம் போய்கொண்டிருக்கும். உணவுகள் உண்ண வேண்டும். பின்பு பதிவுகள் வரும். பதிவுகள் வந்து கிட்டத்தட்ட எனக்கு 5 மணிக்கு மேல் பதிவுகளுக்கு செலவழிவேன். அதன் பின்பு தூங்கத்தில் என்னுடைய தூக்க நேரத்தை தான் இரவில் ஓய்வெடுத்து தூங்கும் நேரத்தை தான் இந்த மனிதர் தமிழ் வானொலியில் பகிர்ந்து கொள்கின்றேன். இப்பொழுது மகள் சற்று ஓய்வு தேவைப்படுகிறது, அவருக்கு உடல் நிறம் ஒத்து வருவதில்லை. காரணம் நித்திரை முழிப்பும் தொலைபேசி அழைப்பும். நான் தெளிந்து கூறுகின்றேன். தூக்கத்தை ஒழித்து தொலைபேசியில் இந்த நிகழ்ச்சிகளை கோர்த்து அமைத்து பேசிக் கொண்டே இருப்பார், புரிய வைத்துக் கொண்டிருப்பார். ஆக்களுக்கு வானொலி நிகழ்ச்சி செய்பவர்களுக்கு படிப்பித்துக் கொண்டிருக்கின்றார். இப்படியாக செய்வதுண்டு. பகல் வேளையிலே நிகழ்ச்சி தயாரிப்பு நிகழ்ச்சிகளை மாறி மாறி போடுவதுண்டு. தூக்கம் காணாது, அவருடைய தூக்கம் வந்து விட்டு விட்டு வருகின்றது. வேறு எந்த விதமான பாரதமான வருத்தம் அவருக்கு இல்லை. அவர் நினைக்கின்றான், நான் காற்றலையில் இருக்கேன், பேசுகிறேன், கலவரப்பா இருக்கேன், வருத்தம் என்ன இல்லை. அவருடைய இதயத்துக்கும் உடலுக்கும் உள்ள ஆறுதல் அந்த அந்த நேரத்தை தட்டி கலைக்கின்றான். மற்ற இன்னும் நன்றாக தெரிய வேண்டும் என்பவர்களே, எங்களுடைய உடலில் உள்ள கூறுகள், இதை படித்தவர்கள், சுகாதாரம் படித்தவர்கள் மட்டுமல்ல வைத்தியர்களுக்கும் தெரிந்தபடியும் அவர்களும் கூறியிருக்கின்றார்கள். எங்களுடைய உடல் உறுப்புகள், மூளை, இதயம், சுவாசம், இழைப்பை, கிட்னி போன்ற அந்த முக்கியமான உறுப்புகள் தங்களை தாங்கள் மறுபீத பரிசீலனை செய்து ரீபூட் பண்ணுகின்ற ஒரு நேரம் இருக்கின்றது. எங்கள் கணனி கூட அந்த குறிப்பிட்ட தவணை வந்தவுடன் ஓய்வெடுத்து திருப்பி மீண்டும் வந்து கொண்டது, ரீஸ்டார்ட் பண்ணிக் கொள்ளுகின்றது. எங்களுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் ஒரு மணி நேரத்தை வைத்து ஒரே நேரத்தில் எல்லாம் தங்கள் தொழிலை செய்வதில்லை. குறிப்பாக ஒரு மணியிலிருந்து மூன்று மணி வரைக்கும் கிட்னி பங்கன் தன்னுடைய புனரமைப்பை சீரமைத்துக் கொள்ளுகின்ற நேரம். சாதாரண இந்த மாடுகள், மிருகங்கள் கூட உணவை அறிந்துவிட்டு வயிற்று வைத்து திருப்பி அதை மீட்டு சப்பி விழுங்கிக் கொள்ளுகின்றது. கவனித்து பாருங்கள், எங்களுக்கும் அந்த மீன் பரிசீலனை நடக்கின்றது எங்களது உடல். அப்ப அந்த நேரத்தில் நாங்கள் தொழில்பட்டுக் கொண்டிருந்தால் ஒரு மணியிலிருந்து மூன்று மணி மட்டும் தூக்கம் கொள்ளாமல் நாங்கள் வேலையில இருந்தபடி இருக்கும், நடைபெறாது. அதனால் அதற்கு தொல்லை, அதற்கு வருத்தம் இருப்பாங்க. இழைப்பாய் உணவு உண்டு, அதுக்கு சரி இரண்டு மணி நேரம் கொடுக்கணும். இந்த உணவு உண்டதிலிருந்து இரண்டு மணி நேரங்களுக்கு நாங்கள் தூக்கமோ அல்லது இந்த வேலையோ இந்த பயிற்சியோ செய்யக்கூடாது. இழைப்பை தன்னுடைய தொழிலை செய்து கொண்டிருக்கின்றது. மூளைக்கு ஆறுதல் வேணும், அதுக்கும் ஒரு நேரம் இருக்கின்றது. இதயத்துக்கு ஒரு நேரம் இருக்கின்றது. சுவாச குழாய்களுக்கு அதை கவனிக்காமல் நாங்கள் 24 மணிக்காலமும் வேலையும் அப்படி தூங்கி, நேரமற்ற நேரத்தில் தூங்கி, நேரம் முறையற்ற நேரத்தில் உணவருந்தி, முறையற்ற நேரத்தில் பானங்களை அறிந்து தேநீர் அது விளையாடு, அதே எங்களை உடலுக்கு கூட ஒவ்வாத வேலையை செய்ய வேண்டியதான் உடலிலே வருத்தங்கள் வருகின்றது. இதுதான் நீராவுக்கு நடக்கின்றது. அவர் சரியான நேரத்தில் தூங்குவதில்லை, சரியான நேரத்தில் உணவெடுப்பதில்லை, சரியான நேற்றியதிலும் நாங்கள் வந்து தனியை வெறும் தனி தண்ணீரோடு இருக்கின்றார். நல்லது, தண்ணீர் வேண்டும் தான், அதே சாப்பாடா இல்லையே. காலையில் ஒரு சிறிய சாப்பாடு சாப்பிடலாம், தனக்கு விருப்பமானதை எடுத்து சாப்பிடலாம். அவற்றோடும் கவனிக்கிறார் இல்லை. அதுக்கு நாங்கள் சின்ன பிள்ளைகளை விடுத்து விடுத்து ஊட்டுவதற்கு, ஒவ்வொருவரும் தங்களை தாங்கள் வளர்ந்தவர்கள், தங்களை தாங்கள் கவனிக்க வேண்டும். குளிக்கிற நேரத்தில் குளிக்க வேண்டும். பாருங்கள், எங்களுடைய கழிவுகள் செல்லும் நேரத்துக்கு அந்த சரியான நேரத்துக்கு எங்களை வில்லங்கப்படுத்தியாவது அனுப்புகின்றது எங்களுடைய உடல். ஒரு நாள் நித்திரம் முடித்து பாருங்கள், அது மாறிவிடும். ஒரு நாள் பயணம், நீண்ட தூர பயணம் செய்துவிட்டு பாருங்களே, உங்களுக்கு சலிப்பு வருங்க. சலிப்பு வருவதற்கு காரணம் அதுதான், அசதி வருவதற்கு காரணம் அது. சரியான நேரத்தில் சரியான மாதிரி இருக்கை கிடைக்காது. பஸ் போக்குவரத்து செய்யும் பொழுது உங்களுக்கு உல்லாசமாக சென்றாலும் சரி, எங்களுக்கு இருக்கைகள் எல்லாம் சரியாக அமைவதில்லை. உடலுக்கு ஆறுதல் வேணும். ஒவ்வொரு உறுப்பும், கால், கை, மூக்கு, முகம், கண், எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் இருக்கின்றது. 24 மணி நேரத்தையும் அவர்களும் செருள் பண்ணி வச்சிருக்கின்றார்கள். எந்தெந்த நேரத்தில் எந்த உறுப்பு தொழில்பட வேண்டும் அதை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுதுதானே வலைத்தளங்களில் நிறைய பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது, அதில் போய் பாருங்கள், தெரியும். தமிழிலே இருக்கின்றது. எத்தனையோ அனுபவசாலிகள் கூறியிருக்கின்றார்கள், வைத்தியர்கள் கூறியிருக்கின்றார்கள். எங்களோட உள்ளங்காலிலே இருந்து நோயை நாங்கள் கணித்துக் கொள்ள, உள்ளங்காலிலே எந்த இடத்தில் நோவுறாண்டு பாருங்கள், தொட்டு பாருங்கள், விரல்ல நுனியிலையா, குதியிலையா, நடுவிலையா, கரையிலையான்னு பாருங்கள். அந்த அழுத்தி விட்டு நீங்கள் போய் கூகுளில் பாருங்கள், இன்னும் இடத்துல நொந்தால் உடலிலே என்ன வருத்தம் இருக்கின்றது காட்டிக்கொள்ளும். அதற்கேற்ற சிகிச்சையை நாங்கள் பெற்றுக் கொள்ள, இப்பொழுது யாரும் வைத்தியசாலைக்கு போய்த்தான் செய்ய வேண்டியதில்லை. நீண்ட நாள் வீட்டினுள்ளே இருந்துவிட்டு திடீரென்று வெளியே சென்று கடும் உஷ்ணம் பட்டாலும் வருத்தம் வருகின்றது. பிராணவாயுங்களுக்கு கிடைப்பது குறைவு, அதில் எங்களுக்கு செயற்கையாகத்தான் கிடைக்கின்றது. வீட்டினுள்ளே காற்று வீசுகிறது, மின் விசிறு இந்த காற்று தான் எங்களுக்கு கிடைக்கும். ஜன்னலாம் அடைத்துத்தானே வைத்திருப்போம், நாங்கள் திறந்து விடுவதில்லை. திறந்து விட்டால் வெளியில இருந்த டஸ்ட்கள், அந்த தூசிகள் உள்ளே வரும். இரண்டாவது கொசு வரும். இங்கேயும் கொசு இருக்குன்றது, கோடை காலம் இல்லவா, கொசு. அதை விட அந்த இலையான ஒன்று, ஈ என்று கூறுவீர்கள்,
1: அதுகள் எல்லாம் மிருகங்கெல்லாம் இருந்து விட்டு வந்து வீட்டினுள்ளே வந்தால் வீட்டிலே எல்லாம் பரவிவிடும் நோய்கள். நாங்கள் சாதாரணமான இந்த பூமி ஒரு புண்ணியமான ஒரு புனிதமான மண் தான், புனிதமான உலகத்திலே வந்து இருக்கின்றோம். அங்கேயும் பல இடைஞ்சல்கள் இருக்கின்றது. எங்களை சுற்றி பல எதிரிகள் வாழ்கின்றார்கள், தூசிகள் கிருமிகள் எதிரிகளாக வாழ்கின்றார்கள். அவர்களிடந்து விடுபட்டுத்தான் நாங்கள் மூன்று நாள் நீங்கள் குளிக்கவில்லை என்றால் உங்கள் தேகத்தை உங்களாலேயே ஏற்றுக்கொள்ள முடியாது. உள்ளிருந்து வெளியே வருகின்ற அந்த கழிவுகள் சிரமத்தினாலே வெளியேற்றப்படுகின்றது. வியர் துளை, அந்த மயிர் துளை குழாய்கள் என்று சொல்றது, அதுக்குள்ளாலே தான் வியர்வை வெளியிலே வருகின்றது. குளிக்காதவிட்டால் ஊத்தை அடைந்தவுடன் நாற்றம் உடலே வருத்தம். எங்களை நாங்கள் கவனிக்க வேண்டும். இதுக்கெல்லாம் ஆயா வைத்து அல்லது ஒரு வேலையாளர் வைத்து பார்ப்பதில்லை, எங்களை நீங்கள் தான் பாதுகாத்த வேண்டும். ஒரு நாள் பல்லு விளக்கவில்லை என்றால் அடுத்த நாள் அந்த பல் துளக்காது விட்டால் அப்படி உங்களால் அன்று முழுவதும் உணவே சாப்பிட முடியாது, தேநீரே குடிக்க முடியாது. எங்களை அறியாமல் எங்களுக்கு அருவறுப்பு வந்துகொண்டிருக்கும், அதனுடைய கிருமிகள் இருக்கும், அப்படியே உள்ளுக்கு போய் விடும் வயிற்றுக்குள்ளே. இதனால் தான் வருத்தங்கள் வருகின்றது. எங்களை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும், எல்லோரும் எல்லோரும் எங்களை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது அறிவியல் வளர்ந்த காலத்திலே எல்லா இடங்களிலும் அறிவியல் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் பெற்றுக் கொள்வது சுலபம், சுலபமாக இருக்கின்ற அதை தெரிந்து வைத்திருந்தால் அதன்படி நடக்க வேண்டும். பிள்ளைகளை சரி நீண்ட நேரம் பேசாமல் ஒரு பாடலை கேட்போமா, இன்னும் ஒரு பாடல் வருகின்றது கேட்பாப்போம்.

எளிமையான அந்த பாடல் மனசோடு பாடுவது கேட்குங்களா என்று கேட்டு சென்ற வேளையில் முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச் சேவையில் பாடுபவர் பாடலாம். ஞாயிற்றுக்கிழமை 2020 இப்பொழுது நேரம் 2 மணியை கடந்து 7 நிமிடங்கள் கூடிவிட்டது. உங்களுக்கும் 11:30 கடந்து 7:07 கூடி 11:37 நள்ளிரவை எட்டி பிடிக்கும் நேரம், எல்லோரும் தூங்கச் செல்லும் நேரம். வீட்டிலே தூங்கிக் கொண்டிருப்பவர்கள் தூங்கும் பொழுது நீங்கள் ஒலி எழுப்ப முடியாது, அது எடுத்தால் அவர்களுக்கு இடையூறாக இருக்கும். உங்களுக்கும் ஓய்வு, என்னதான் நாளைக்கு வேலை இல்லை வீட்டிலேதான் தூங்குவது என்றாலும் அந்த இரவு தூக்கம் சரியா நேரத்துக்கு தூங்கி எழுந்தால்தான் உங்களுடைய உணர்வுகள் சரியாக வரும். ஒரு நாள் இரவு நித்திரையை முடித்தால் இந்த 6 நாள் செல்லும் அது நித்திரை கொள்ள முடிய. அப்படியான வாழ்க்கையில் தான் நாங்கள் வாழுகின்றோம் அன்புறவர்கள். இன்னும் ஒரு பாடலை தருகின்றேன், கேட்போம். இந்த பாடலை என்ன கூறுவது என்று பார்ப்போம்.

0: மலர் பள்ளன்
1: ஏற்ற மணி வண்ணன். பாடல் நல்ல கருத்துக்களும் தந்துள்ளது சிறந்த பாடலை பற்றி. பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே இன்று 16-17 பாடல்களை கேட்டிருக்கின்றோம். அதிலே 15 உறவுகள் வந்திருந்தார்கள். ஒவ்வொருவர் இருவர் பாடலையும் பாடியிருப்பதை பார்த்தார். இந்த உறவுகள் தாங்கள் இந்த காற்றலையில் தங்களுடைய திறமையை காட்ட வேண்டும், உங்கள் திறமையை வெளிப்படுத்த வேண்டும், உங்களுக்காக ஒரு தளம் இருக்கின்றது, அந்த களத்தில் சென்று நாங்கள் வெளிப்பட வேண்டும், நாங்கள் இலைமறை காயாக இருக்காமல் எங்கள் திறமையை வெளிக்காட்ட வேண்டும் என்றும் அந்த களத்தை உபயோகிக்க வேண்டும் என்று பிரயோசனப்படுத்திக் கொண்டிருந்த அன்பினை இணைஞ்சங்கள் பாடல் மட்டும் கேட்டு காற்றலையில் வந்து நிரம்பிடும் விருப்பம், பாடலை கேட்டு பாடலை திரும்பி கேட்பதில் இந்த உங்களுடைய திறமையை காட்ட வேண்டும், நீங்கள் வளர வேண்டும், பாடி பார்க்க வேண்டும். அதனால் தான் பாடுவோர் பாடலாம் என்று ஜனரஞ்சகமான நிகழ்வு இந்த நிகழ்வு. எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்க புதிய புதிய குரல் பாடல் எல்லோருக்கும் தெரியும். அந்த பாடலை இன்னொருவருடைய குரலில் கேட்கும் பொழுது அவ்வளவு அற்புதமாக இருக்கும். இந்த பாடுபவர் எப்படி பாடுகின்றார் என்று அவர்கள் கேட்டு உணர்ந்து கொள்வார்கள். வருகின்றது இன்னொரு பாடல்.

0: அன்பு உறவு ஒருவர் வரவேண்டார் நினைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் கார்த்திகேயன், வணக்கம்.
1: வணக்கம்
0: சிதம்பரத்தில் இருந்து கார்த்திகேயன் ஐயா வந்திருக்கீங்க. நலமாக இருக்கிறீங்களா ஆசான்?
1: நலமாக இருக்கிறேன்.
0: இன்று ஆடி மாசம், ஆடி 18 எப்படி உங்கள் ஊரிலே அமையும்?
1: காவிரியை நாங்கள் தொழுகிறோம், காவிரியை வணங்குகிறோம். காவிரியில் தண்ணி நிறைய வந்து கொண்டிருக்கிறது, தண்ணீரை வணங்க வேண்டும்.
0: சென்றீங்களா அங்கே காவேரி? உங்களுக்கு அயல்ல இருக்கின்றதா காவேரி நதி?
1: பக்கத்தில் இருக்கிறது.
0: அங்க சென்று செல்லக்கூடியதா இருந்ததா வணங்குவதற்கு?
1: இல்லை, அங்க சென்று காவிரியில் தண்ணீரில் பூ பட்டா போதும்.
0: இல்ல, நீங்கள் சென்றீர்களா? அதுதான் தேவை. இந்த அநேகம் பேர் செல்ல முடியாத நிலையில் இருந்தார்கள். கட்டுப்பாடுகள், வெளியிலே செல்லக்கூடாது என்ற ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு இருந்தது. அதனால் தான் கதை. நீங்கள் சென்றீர்களா? காவிரி தண்ணீர் காலை நினைத்தீர்களா? அதுல மலர் போட்டு வணங்கினீர்களா? நீரை வணங்கவனே என்றால் ஐம்பெரும் புதங்கள் தான் ஐயா. நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்று இருக்கின்றது அல்லவா? அதிலே நிலத்திலே வாழ்கின்றோம், ஆகாயத்தின் கீழே இருக்கின்றோம். நாங்கள் நீரை பருகின்றோம், நீரால் வாழுகின்றோம், நெருப்பால் வாழுகின்றோம் என்று இருக்கின்றோம். நீங்கள் சென்று இன்றைக்கு காவிரி ஆற்றிலே காவிரி அன்னையை வணங்கி அதில் ஒரு மலர் போட்டு உங்கள் மனத்தால் அவர்களை வணங்கி வந்தபடியால் உங்கள் எல்லா நலமும் கிடைக்கும், அந்த ஆசீர்வாதம் பெற்றிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
1: நன்றி ஐயா. நன்றி. காவிரி, கங்கை இரண்டுமே புனிதம், நதிகள் அனைத்தும் புனிதம். அதை வணங்குகிறோம், நிலத்தை வணங்குகிறோம், காற்றை வணங்குகிறோம், ஆகாயத்தையும் நாங்கள் வணங்குகிறோம். அது வந்து மன லயிக்கும் இடங்கள் அந்த வகைகள் எல்லாம்.
0: இயற்கை பஞ்சபூதங்கள் சரியாக இருந்தா தான் பூமி பந்திலே வாழ வந்த நாங்கள் சரியாக வாழலாம் இல்லையா?
1: ஆமா, காசு ஆமா, காசு காற்று மாசடைந்ததுன்னா
0: காற்று
1: காசு ஆமா, காற்றை கூட நாம் வணங்க வேண்டும். காற்றிலும் இருப்பான், தூணிலும் இருப்பான், திரும்பிலும் இருப்பான் இறைவன்.
0: நிச்சயமே, அந்த காற்றிலே தானே நாங்கள் சுவாசிக்கிறோம், நடக்கிறோம், பாடி பாடுகின்றோம். பாடும்போது காற்று தானே அந்த இசையை எடுத்து சொல்லுகின்றது அந்த விங்கம். அதனால்தான் ஐம்பெரும் பூதங்கள், இந்த பஞ்ச புலன்களால் நாங்கள் ஆக்கப்பட்ட, அது பஞ்ச பூதங்களால் ஆக்கப்பட்ட இந்த பேருல. நிறைய ஜனக்கூட்டம் இருந்தது ஐயா?
1: இல்ல ஐயா, முக்கிய கரைகளுக்கு செல்லவில்லை. ஆறு எங்கும் ஓடுகிறது, ஆறில் உள்ள ஒரு சின்ன கரைக்கு சென்று
0: வசதியான ஒரு நதிக்கரையோரத்திலே போய் நின்று அந்த வயல நதிக்கரையோரத்து மரங்கள் செடிகள் எல்லாம் அவ்வளவு புண்ணியம் செய்திருக்கு, பிறந்திருக்கின்றது.
1: தண்ணீர் இருந்தாலும் செழுமையா இருக்கும், பசுமையா இருக்கும், நமக்கு சுத்தமான காற்று கிடைக்கும்
0: கிடைக்கும் கிடைக்கும். அதில் வாழுகின்ற மீன்கள் அவ்வளவு சுதந்திரமானவை, சுத்தமான நீரை உண்டு வாழுகின்றது, நீரிலே வாழுகின்றது. நல்லது. என்ன பாடல் பாடி காட்ட வந்திருக்கின்றீர்கள்? நேரம் சென்று கொண்டிருக்கின்றது. நீங்கள் ஒரு பாடலை பாடலை
1: பாடுங்கள். மலர்கள் தோறும் நடந்து போகும் சிறிய ஜீவனே, உங்கள் மனதை கொஞ்சம் நீரவன் கேட்கும் எனது.

0: butterfly, butterfly, oh, butterfly, butterfly. ஏன் விரித்தாய் சிறகை, வா வா ஹோ பட்டர்ஃப்ளை, பட்டர்ஃப்ளை. ஏன் விரித்தாய் சிறகை, அருகில் வருவாயா, உனக்காக பிறந்தேன் மனதில்
1: பாடி இருக்கிறீர்கள். அழகாக வார்த்தைகளை அடுக்கி அந்த வார்த்தைகளை உள்வாங்கி சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள். இந்த வேளையில பக்கவாத்தியம் இருந்திருந்தால் அப்படி இருந்திருக்கின்ற பாருங்கள். இந்த பாடலை பாடும் பொழுது இசையமைப்பாளர்கள் அங்கே எவ்வளவு பாடுபட்டு இத்தனை நாள் எடுத்து இத்தனை மணி நேரங்கள் செலவழித்து இந்த பாடலை பதிவு செய்து திரைப்படத்திலே தந்தார்கள். ஆனால் நீங்கள் ஒரு ஒரு தொலைபேசியிலேயே எடுத்த இடத்துல அந்த பாடலை தொடர்ந்து பாடணும். இவ்வளவு திறமை வேண்டும். பாடலை எழுதாங்க மனநம் செய்து சொற்களை பிழைவிடாமல் தாளம் முடியாமல் அந்த ராகத்தோடு அந்த சாயலோடையே தந்தீர்கள். அந்த பாடலை நீங்கள் கேட்கும் பொழுது அங்கே முதலில் கேட்டிருக்கின்றோம். அவர்களும் எவ்வளவு திறமைசாலியோ எவ்வளவு சங்கீத பூஷணங்களாக வந்து அதில எல்லாம் பயிற்சிகள் பெற்று அந்த கருவிகளோடைய எல்லாம் பாடினார். நீங்கள் அப்படியே அல்ல, சிறப்பு சிறப்பு மகிழ்வாக இருக்கின்றது. கார்த்திகேயன் பொருத்தமாக அந்த பாடலை எடுத்திருக்கின்றீர்கள். நன்றாக பாடி
2: ஒரு சிறிய முயற்சிதான், முயற்சிதான். இதில் பெரிய பாராட்டும் அளவுக்கு பாடவில்லை. இன்னும் முயற்சி, கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணாதான் கடைசியில ஏதாவது கிடைக்கும்.
1: இல்ல
2: பயிற்சி முயற்சி இருக்கும்.
1: நீங்கள் முயற்சி எடுத்து பயிற்சி எடுத்து பாடியபடியால் காட்டலையில் முழுமையாக நீங்கள் வந்து பாடும் பொழுது மற்றவர்கள் சகிப்போடு இருந்து கேட்டார்கள். அது முயற்சியெல்லாம் சும்மா பாட்டை கேட்டு போட்டு வருவதற்கு பாடி அது எந்த பாடகரும் செய்ய மாட்டார்கள். உடனே பாடலை கேட்டு போட்டு ஒரு பாட்டு பாடி விடுவாங்க. அவர்கள் முன்னோர வழியில் பாடகர்களை பாருங்கள். ஒரு பாடலை எத்தனை தடவை பாடுகின்றார்கள், எத்தனை தடவை பிரயோகிக்கின்றார்கள். ஒரு பாடலை மட்டுமல்ல, தினமும் அந்த தங்களோட குரலை வளப்படுத்துகிறார்கள். இசையை பாடி பாடி சாதகம் பண்ணி கொண்டிருக்கின்றார். நீங்கள் அப்படி இல்லைத்தான். பல சொல்லி பல தொல்லை பல விடயங்களை சென்று ஒரு பாடல் கிடைக்கிற நேரத்தில் கேட்டு மீண்டும் அதாவது மனிதனே மூலையிலே பயிற்சி வருது. ஒரு பிரயோகித்து பார்த்துக்கோ, ஒரு உச்சரித்து பார்த்துக்கோ, நல்லா வருது. அப்படியே தொடர்ந்து பயிற்சி ஆக்கி விட்டுக்கோ. நன்றாக இருந்தது இந்த பாடல்.
2: அடுத்தவர்களுக்காக பாடும் பாடல் அல்ல. என் மனம் மகிழ்வாக
1: இருக்கிறது,
2: பாடும் பொழுது சந்தோஷமா இருக்கிறேன்.
1: நிச்சயமாக உங்களுக்காக தான், எங்களுக்காக பாடவில்லை. எங்களுக்கு 1000 பேர்த்தையும் பாடல்கள் இருக்கு. நாங்கள் கேட்டு இது நீங்கள் பாடும் போது நாங்கள் கேட்டு ஒரு புதிய குரலில் இந்த பாடல் எப்படி பாடுவார் கவனிக்கிறமே தவிர உங்களுக்காக நாங்கள் எந்த உதவியும் செய்யவில்லை. நீங்கள் தான் அந்த முயற்சி இருந்து நீங்கள் தான் பாடும்போது உங்களுக்கு மனதுக்கு நான் முழுமையாக பாடு அதை பாட பாட உங்களை அறியாமல் ஒரு இன்பம் தோன்றும். நன்றாக நான் பாடுகிறேன் பாடுகிறேன் என்று பயந்து அல்லது நடுங்கி அல்லது நரம்பு தளர்ச்சியாகி அப்படி நீங்கள் செய்யவில்லைத்தான் இல்ல. ஆனால் அந்த வேளை உங்களோட இதயத்துக்கு இவ்வளவு மன ஆறுதல் இருக்கின்றது. பாடி முடிந்ததும் திருப்தி என்று ஒன்று வரும்பொழுது அதை விட மகிழ்ச்சி அந்த இதயத்துக்கு கிடைக்கின்றது. இந்த நேரத்தில் உங்களுடைய வரலட்சுமி எப்படி இருக்கின்றார்கள்?
2: வரலட்சுமி நோம்பு அம்மன்னா
1: இல்ல, உங்கள் வீட்டிலேயே ஒரு லட்சுமியை கொண்டு வந்தீர்கள் தானே?
2: ஆமா, லட்சுமி கலாச்சாரமாக
1: இருக்கிறார்.
2: ஆமா, இப்பொழுது 2 லட்சுமி, முதல் தளத்திற்கு 1, 2 தளத்திற்கு 1.
1: அப்படியா? நல்லது நல்லது, லட்சுமிகரமாக இருக்கின்றது உங்கள் வீடு. நல்லது நல்லது நல்லது. காதி
2: இந்த எடுத்து அதை வைத்து பூஜை செய்தோம்.
1: நன்று நன்று நன்று, நல்லது நல்லது. அப்படித்தான் இருக்க வேணும். அதுல ஒரு ஆத்ம திருப்தி ஒன்று, ஆன்மீக திருப்தி ஒன்று வேற, ஆன்மா சாந்தி அடைகிறது மாதிரி ஒரு இழைப்பாறுதல் போல. அதுல இருந்து ஒரு தெய்வத்தை ஒரு 2 நிமிடம் கைகூட்டி நின்று கண்ணை மூடி முருகா அல்லது சண்முகா அல்லது சிவனி அல்லது பெருமாளே என்று கூறிவிட்டு திரும்பும் போது எங்களை அறியாத ஒரு அமைதி கிடைக்கும் இல்லையா? நம்பிக்கைதான் வாழ்க்கை.
2: எல்லாம் அவன் பார்த்திருப்பான், எல்லாம் அவன் பார்த்திருப்பாங்க. அந்த மன பாரத்தை இறக்கி வைத்து விடலாம் அவர்கள் மீது.
1: அவரிடம் தான் நான் உண்மையை கூறலாம், நாங்கள் வேறு யாரிடமும் கூற முடியும்.
2: இன்னொரு விடயம் இருக்கு ஐயா, அவர்கள் பார்த்து கொண்டு

0: இருக்கிறார், கடவுள் நம்மை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறான் எனும் பொழுது நமக்கு உள்ள ஒரு பயம் இருக்கும்.
1: நிச்சயம்
0: பண்ணக்கூடாது.
1: எங்களை எந்த அவநன்றி அனுபவம் அசையாது என்று அங்கே கூறிவிட்டார்கள். அப்ப நாங்கள் என்ன செய்தாலும் அங்கே தெரியும் என்ற ஒரு எண்ணம் எங்கள் மனதில் உதிக்கும் பொழுது நாங்கள் சரியாகத்தான் செய்ய ஏற்படுவோம் இல்லையா?
0: ஆமா, சுய கட்டுப்பாடு, அதாவது செல்ஃப் கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்கா வரும். இரவனை இரவனை நினைக்கும் பொழுது சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், ஒழுக்கம்
1: ஒழுக்கம் விழுப்பம் தருவதால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இப்பொழுது இந்த கொரோனா வைரஸ் காலத்திலே கூட இந்த ஒழுக்கம் தானே நாங்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கோம். இந்த
0: ஒழுங்கு இன்று நான் வெளியில் செல்லவே இல்லை. ஒரு முறை மட்டும் போயிட்டு வந்தேன். நான் பல முறை சென்று வருவேன் வெளியில்.
1: எவ்வளவு தூரம் உங்கள் போயிட்டு அந்த ஆட்டங்கரை இருக்கின்றது? ஒரு ஒரு கிலோமீட்டர்
0: ஒரு கிலோமீட்டர் இருக்கிறது.
1: அவ்வளவு கிட்ட
0: வாய்க்கால், அதாவது காஞ்ச வாய்க்கால் என்பார்.
1: காஞ்ச வாய்க்கால்,
0: வாய்க்கால், அதாவது அந்த கொள்ளிடம் ஆற்றிலிருந்து காவேரி கொள்ளிடம் ஆக்கி கொள்ளிடம் எங்கள் ஊருக்கு வருகிறது. வீராணம் ஏரி வந்து இருக்கிறது, வீர நாராயணபுரம் ஏரி. அந்த ஏரியிலிருந்தும் இங்கே காவேரியின் துணை ஆறுகள் வெள்ளாறு, கொள்ளிடம். அந்த காவிரியில் கொள்ளிடத்திலிருந்து எங்கள் பகுதிக்கு அந்த நதி, அதாவது சிற்றாறு என்று சொல்லலாம், இல்ல வாய்க்கால், காஞ்ச வாய்க்கால்,
1: கணவாய்கள் என்று இந்த எங்களுடைய முன்னேற்றம் வாங்கினது. இந்த தொடக்கம் இந்த பொன்னியின் செல்வன் கதையில இந்த வீரநாராயணா எல்லாம் வருகின்றது. அந்த அதை பற்றிய கதை, பொன்னியின் செல்வன் கல்கியிலே வந்த கதை, அதை தொடர்ந்து ஒரு ஒரு பல்கலைக்கழகமானது எங்களுக்கு தந்து கொண்டிருக்க முதலாவது பாகம் என்று சென்றது. கேட்டீர்களா?
0: பொன்னியின் செல்வம் கதைகள் எல்லாம் உண்மை சம்பவங்களை அடிப்படையாக
1: நீண்ட பயணம் செய்தது. கல்கியிலே அந்த இது, கல்கியிலே வந்த கதை இல்லையா?
0: எல்லாம் வரலாற்று சிறப்பு மிக்க ஊர்கள் இங்கே சிதம்பரத்தை சுற்றியுள்ள ஊர்கள்.
1: அடுத்த அடுத்த அத்தியாயங்களில் அவர்கள் எல்லாவற்றையும் எடுத்து வருவார்கள். நல்லது கார்த்திகேயன் ஐயா, நான் நினைப்பேன் நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டிருந்தேன். மகளோடு நான் சற்று என்னன்னா கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கின்றார். என்ன உண்டாரோ பார்த்துக் கொள்ள வேண்டும். என்னையும் நான் அதிகாலை நான் 6 மணிக்கு இங்கே காற்றலைக்கு வந்தேன். இரவு 3 மணி நான் தூங்குவது. என்னுடைய நேரங்களும் இப்பொழுது இதிலே வருவதால் இடையூறு ஏற்படுது. என்னுடைய வயதுக்கும் என்னுடைய சக்தியை நான் இழக்கக்கூடாது. இந்த காலத்தில் ஓய்வு தேவை. நல்லது நீங்கள் காற்றலையில் வந்து இணைந்து சிறப்பித்தமைக்கும் பாடலை தந்ததுக்கு. அன்பு உறவு ஒருவர் இறுதி நேரத்தில் வந்தார், வளமை போல் வருவது போல் என்று எண்ணி இல்லை இன்று பாடுவோர் பாடலாம். நான் நீண்ட நேரம் இருந்து விட்டேன். மீண்டும் நாளை உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நேர் நேரத்திற்கு வருவேன். கதம்பும் எப்படியோ மகளோட நிலையை பொறுத்து தான் வரும். மகளுக்கு சரியான ஓய்வு தேவைப்படுகிறது. அவளுக்கு கொஞ்சம் என்னென்னு தெரியவில்லை. நல்லது, நன்றி கார்த்திகேயன். சில தகவல்களையும் தந்து ஒரு பாடலையும் இனிமையாக பாடி சென்றீர்கள். உங்கள் பாடல் நாளை பாடினோர் பாடல் நிகழ்ந்து வரும். அன்பு உறவு அழைத்திருந்தால் அவரை எனக்கு எடுக்க முடியாது, எடுத்தால் மீண்டும் நேரங்கள் போய்விடும். நேரத்தை கணக்கிட்டு நாங்கள் நீங்கள் சொன்னீர்கள் அந்த நியதி, கட்டளை, கட்டுப்பாடு, ஒழுக்கம் என்று சொல்லி நேரம் தவறாமையும் ஒரு ஒழுக்கம், நேரத்துக்கு செல்வதும் ஒரு ஒழுக்கம். அந்த வகையில் இன்று நாங்கள் விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி கார்த்திகேயன் ஐயா, மீண்டும் நாங்கள்
0: அனைவரும்
1: நன்றி நன்றி நன்றி வணக்கம். அந்த உறவுல இது முனியத்தனி வானொலியின் 24 மணி நேர தமிழ் சபையில் கதம்பம் அல்ல, இது வந்து பாடுவோர் பாடலாம் நிகழ்வு. பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு வந்து முன்னேற்பாடாக வந்து இவ்வளவு 18 உறவுகள் வந்து இணைந்து பாடல்களை பாடி காட்டி தங்களுடைய சிறப்புகள் நாளை பற்றி பகிர்ந்து கலந்து உரையாடி கொண்டு சென்ற பொழுது உங்களுடைய நேரம் இப்போது 11:57. இந்த 3 நிமிடங்களில் நீங்கள் நள்ளிரவை தொடப்போகின்றது. எனக்கு இன்னும் 3 நிமிடங்களில் 2:30 மணி, அதாவது பிற்பகலாக. இனிமேல் தான் எங்களுடைய கடமைகளை நாங்கள் செய்ய வேண்டும். அதனால் இணைந்து சிறப்பித்த அனைத்து உறவுகளுக்கு மிகுந்த நன்றியை கூறிக்கொண்டு காற்றலையிலிருந்து விடுபட்டு மற்ற நிகழ்வுகள் தொடர்ந்து வரும், அவற்றை கேட்டு மகளும் கண்டு கூறிக்கொண்டு காற்றலையிலிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது பாடுவோர் பாடலாம்.

0: தனியா போய் கேட்டா அது தகராறு, தனியோடு போய் கேட்டா அது வரலாறு. வரலாறு நான் இடம்
1: முடிக்கிறேன்.
0: அசிங்கப்படுத்தாத போற பஸ்
2: அப்பா இடம் இருக்கு.
0: நம்ம இன்னைக்கு உட்காந்தோம்
3: சீடு தான் இருக்கு, உட்கார வேண்டியதாயா? அம்மா
0: முழங்கால் சத்தம் தான் உட்காரலாம். தெரியா தெரியுதா? நாங்க எல்லாம் கரும் சிரித்த எப்பயுமே
4: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
5: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
4: MTR FM.

0: அம்மையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி, என் தாய் தமிழே உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது முன்னூறு தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு
1: 2021 ஆறாம் மாதம் 3 நாள் வியாழக்கிழமை நான் மீண்டும் காற்றலையில் கடம்பத்துக்கு வந்திருக்கின்றேன். அன்பு உறவுகளே, இப்படி முதல் கடம்பம் ஆரம்பமாகின்றது. கடந்த வாரம் வியாழக்கிழமை நாங்கள் அறிமுகப்படுத்தியது கடம்பத்திலே சொல் எடுத்து பாடுவோம் என்றது. ஒரு சொல்லை தந்து அதற்கு 5 பாடல்கள் கூறும்படி கேட்டேன். அதை நீங்கள் வந்து கூற வேண்டும். அவர்கள் காற்றலையில் இணைய வேண்டிய தொலைபேசி இலக்கம் வளமையான இலக்கம் தான், 6478746415. உலகின் எந்த பாகத்திலிருந்தும் நீங்கள் அழைக்கலாம். கட்டணம் அறவிடப்படாத இந்த இலக்கம். நீங்கள் வந்து இணைந்த பின்பு நான் பேசிவிட்டு உங்களுக்கு ஒரு சொல் தருவேன். அந்த சொல்லில் நீங்கள் அடுத்து அடுத்து 5 பாடல்கள் கூற வேண்டும். அந்த 5 பாடல்களும் கூறும்பொழுது முதல் வரி சரியாக கூற வேண்டும். நீங்கள் பாடியும் காட்டலாம். அந்த முதல் வரியை 2 வரியை பாடியும் காட்டலாம். காரியம் இல்லை, ஆனால் வரி சரியாக தரும். ஒரு பதத்தை மட்டும் சொல்லி இப்படி ஆரம்பிக்கும், அப்படியோ அப்படியோ அப்படியெல்லாம் கூறக்கூடாது. சிலர் வந்து கூறுவார்கள், ஒரு பதத்தை தந்து இப்படித்தான் இருக்கும் என்று இழுப்பார்கள். பாடல் சரியாக தெரிய வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய வேகம் விவேகம், எவ்வளவு தூரம் உங்கள் ஞாபக சக்தி இருக்கின்றது உங்களிலே, அந்த ஞாபகத்தின்படி எவ்வளவு தூரம் உடனே அந்த ஞாபகம் உங்கள் சிந்தனை துளிர்களை துளிர்க்கின்றது. ஒரு பதத்தை தந்துவிட்டால் உடனே அந்த பதத்தில் ஆரம்பிக்கும் பாடல்கள் உங்கள் ஞாபகத்துக்கு வர வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கை முழுவதும் நாங்கள் கூடுதலான நேரத்தை இந்த பாடல்களை கேட்பதில் செலவிடுகிறோம். உங்களை அறிந்தோ அறியாமலோ எங்கள் காதோரம் வந்து இந்த இசை புகுந்து விடுகிறது. அது வரும்பொழுது பாடலையும் கொண்டு வந்து பாடலாக தருகின்றது. எத்தனையோ லட்சக்கணக்கான பாடல்களை நாங்கள் கேட்டிருக்கின்றோம், ஞாபகத்தில் வைத்திருக்கின்றோம். எங்கே ஓடி வாருங்கள், ஓடி வந்து உங்களுடைய நான் தரும் சொல்லுக்கு 5 பாடல்கள் தர வேண்டும். அந்த 5 பாடல்களில் ஒரு பாடல் உங்களுக்கு கடம்பத்திலே ஒளிபரப்பாக்கப்படும். எங்கே கொண்டு வாருங்கள். இது மீண்டும் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. பாடல் ஆரம்பிக்கின்றது. இது நான் ஒரு பாடலை ஒளிபரப்புகிறேன். அந்த பாடல் எங்கள் காற்றலை கலந்து வரும் மீண்டும் தமிழ் வானொலியின் பாடலாக எடுத்துக் கொள்ளுங்கள். அந்த பாடல் ஒலிக்கும் பொழுது நீங்கள் இடையறுத்து வரலாம், உங்களை நான் ஏற்றுக்கொள்ளுவேன். வழக்கமாக ஒரு நேயருடைய பாடல் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் அதை தடுத்து அதை நிறுத்தி வருவது கடினம். இது மொழியல் தமிழ் வானொலியின் உங்களுடைய ஆரம்ப பாடலாக ஒரு பாடல் சும்மா ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் வரலாம். நீங்கள் வந்த பின்புதான் அது என்ன வரி, என்ன எழுத்து என்று கூறு, என்ன சொல் என்று கூறுவேன். அந்த சொல்லுக்கு நீங்கள் பாடல் தர வேண்டும். எங்கே ஓடி வாருங்கள். 6478764415 மீண்டும் கூறுகின்றேன். 6478764415. இது மீண்டும் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில். இப்பொழுது உங்களுக்கு நேரம் 9:33 நிமிடங்கள் இரவு நேரம். எங்களுக்கு 12:05 நிமிடம். வளைகுடா நாட்டிலே இப்பொழுது 7:05 நிமிடம். ஆங்கிலேய நாட்டிலே இப்பொழுது 5:05 நிமிடம் மாலை. பாரத நாட்டிலும் ஈழத்திரு நாட்டில் ஒரே நேரம். மலேசிய நாட்டிலே நேர்மாறாக 12 நள்ளிரவு 12:05 நிமிடமாக காட்டி அவர்கள் நித்ரா தேவியுடன் ஐக்கியமாகி விட்டார்கள் அந்த உறவுகள். அதனால் ஏனையோர் ஒரு வரவேண்டும் வீட்டிலே முடங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் எங்கும் செல்ல மாட்டீர்கள், வீட்டில் தான் இருக்கின்றீர்கள் என்றார்கள். எங்கே பார்ப்போம், எத்தனை பேர் வரவேற்று இந்த கலம்பத்தை எழுதியிருக்கேன். யாரும் இன்னும் ஆயத்தமாக இல்லை. எங்கே கதம்பம் வரப்போகின்றது என்ற எண்ணத்துடன் இருக்கின்றார்களா, அல்லது அவர்கள் நேரம் இல்லாமல் இருக்கின்றதா, உணவருந்திக் கொண்டிருக்கின்றீர்களா, உரையாடிக் கொண்டிருக்கின்றீர்களா, வேறு ஊடகங்களே நிகழ்வுகளோடு இணைந்து கொண்டிருக்கின்றீர்களா, தெரியாது தானே. எங்கள் வானொலியோடு இணைந்திருந்தால் இப்பொழுது தெரியும். வணக்கம் என்று எத்தனை பேர் கை போடுவார்கள், கையை காட்டுவார்கள். ஒருவரும் இனி என்னை வரவேற்கவில்லை, எங்களுடைய வானொலியோடு இணையவில்லை என்று தெரியும். நீங்கள் இப்பொழுது யாரும் வானொலியை கேட்கவில்லை என்று தெரியும். நான் இப்ப பேசுவதும் உங்களுக்கு கேட்பதோ தெரியாது. ஏனென்றால் நீங்கள் வானொலியோடு இருந்தால் தானே தெரியும். வானொலியோடு இருந்தால் இப்பொழுது உடனே சியாமலா மகள் இருக்கின்றாள் என்பது தெரிகின்றது. வணக்கம் சியாமலா மகளே, உங்களுடைய நீங்கள் வரவேற்றுங்கள் அப்பாவை. வாழ்த்துக்கள் மகளே, முதலில் நீங்கள் வரவேற்றிருக்கீங்க, நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள் என்று தெரிகின்றது. உங்கள் போட்டியிலே நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான நான் தருகின்ற பாடல்களே உங்களுக்கு தெரிந்த பாடல்கள் 5 பாடல்கள் வரிசையாக கூற வேண்டும். கூறும்போது முடிந்தால் முதல் வரிசையை நீங்கள் ராகத்தோடு கூறலாம். அன்பு மகள் வணக்கம் கூறி அப்பா வருக வருக என்று அழைத்திருக்க முடியாது. பெண் குழந்தைகள் தான் அப்பாவுடன் பாசம் கூட இல்லையா? ஓடி வந்து விட்டாள் என் மகள். நன்றி மகளே, நன்றி. இப்ப நான் பாடலை ஒளிபரப்புகிறேன். ஒரு பாடல், அதை நாங்கள் கேட்டுக் கொள்வதற்காக ஒளிபரப்பும் பாடல். அந்த பாடல்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அழைக்கலாம். உங்கள் அழைப்பை நான் நினைத்துக் கொள்ளுவேன். எங்கே பாடலை தரட்டுமா? இதுதான் இந்த பாடல்.

0: வண்ண வண்ண சொல் எடுத்து வந்தது தமிழ் பாட்டு என்ற பாட்டோடு ஆரம்பித்திருக்கும் கதம்பம் வந்திருக்கின்றார். என் அன்பு மகள் முதலாவதாக வந்திருப்பவர் ஷியாமலா குட்டி வந்திருக்கின்றார். எங்கே வணக்கம் வணக்கம் மகளே ஷியாமலா.
1: அப்பா வணக்கம்.
0: நலமா இருக்கின்றீர்களா மகளே ஷியாமலா?
1: நல்லா இருக்கேன்ப்பா, நல்லா இருக்கேன்ப்பா.
0: நல்லா இருக்க வேண்டும் அம்மா. கை வீக்கங்கள் வத்தி விட்டதா இப்பொழுது? வலி இருக்குதா? இல்லையா, வலி போயிடுச்சு. நீண்ட
1: நீண்ட
0: சரியா போயிடுச்சு. என்ன காரணம்? உங்க வீடுகளை சுற்றி பூ மரங்கள் பல மரங்கள் இருக்கின்றதா?
1: காடாவே இருக்கும், நிறைய மரம் இருக்கும்.
0: மரம் இருக்கும், அதுதான்
1: அந்த காட்டுல ஒரு பங்களா இருக்கு, அந்த மாதிரி இருக்கும்.
0: அப்படி இருக்கு. அப்ப நல்ல இயற்கை சுவாத்தியம் சூழலோட இருக்கு. ரம்மியமான காட்சியா இருக்கு. மலர்கள் மலரும், அதுல தென்றல் வந்து
1: மாடியில நின்று பார்த்தா திரும்பி பாக்குறதெல்லாம் ஒரே காடாதான் இருக்கும். வயல் நிறைய இருக்கும். இந்த பக்கம்
0: பச்சை பசேர் இருக்கு இல்லையாமா? பழமரங்கள், பழமரங்கள் இருக்குங்களா உங்க வீட்டை சுத்தி? மாமரம், பலாமரம்?
1: மாமரம் இருக்குப்பா, பலாமரம் இன்னும் காய்க்கல. மாமரம் மட்டும் நிறைய இருக்குது. கொய்யா மரம் இருக்குது.
0: கொய்யா மரம் இருக்குதா? சிறப்பு.
1: நிறைய இருக்குப்பா, ஏழு மரம் இருக்குது. மாமரம் ஒரு ஏழு இருக்குது.
0: ஓ, கட்டிக்காரு. பழமரத்தை
1: பழமரம் ஒரு 15-20 இருக்கும்.
0: அப்ப ஒரு பழமுதிர் சூழலில் இருக்கின்றீர்கள். பூச்சிகள் வருவது இயற்கை தானே மகளே.
1: நிறைய பாம்பு தேயிலை எல்லாம் வரும்பா.
0: பாம்பு இருக்கா மகளே?
1: போறாம தேயிலை.
0: ஓ, விஷப்பாம்பு இருக்குங்களா?
1: இருக்கும்பா, நிறைய பாம்பு இருக்கும். நான் அடிச்சிருவேன், அடிக்க அடிச்சிருவேன்.
0: உங்களுக்கு கனடா நாட்டிலே அந்த
1: நிறைய பாம்பு இருக்கும்.
0: ஓ, அங்கே இங்கே வந்து கனடாவிலே பாம்பு இல்லையம்மா? பாம்புகள் வாழ முடியாது என்றால் பாம்புக்கு விஷம் இருக்கு. இந்த விஷப்பாம்புகளுக்கு இந்த குளிர்காலம் வந்த உடனே புரோசன் என்று சொல்வார்கள், உரைத்து போய்விடும். அவர்கள் வாழ மாட்டார்கள். அதனாலே அந்த நச்சு பிராணி. ஆனால் அமெரிக்க பகுதியிலே இருக்கின்றது பெரிய காடுகள்லேயும் அந்த பைத்தான் என்று கூறப்படும் மலைப்பாம்பு எல்லாம் இருக்கின்றது. அங்கே மற்ற விஷப்பாம்புகளும் அங்கே சில நகரங்களில் இருக்கின்றது. நாங்கள் வாகனத்திலே செல்லும் பொழுது அங்கே போர்டு எழுதி போட்டிருப்பார்கள், வாகனத்தை விட்டு கீழே இறங்க வேண்டாம்
1: சொல்லி.
0: அப்படியெல்லாம் பாதுகாப்பு போடுவாங்க. வாகனத்தை நிறுத்தி விட்டு போனா வாகனத்துக்கு கீழாலே அந்த லீவுகள் பார்த்து பாம்புகள் உள்ளே வந்துவிடும். வாகனத்துக்குள்ளே வந்த அந்த அந்த இயந்திரத்தின் அந்த இன்ஜினின் சூட்டுக்கு அதுக்குள்ள சுருண்டு பொறுத்துவிடுங்கள். அப்படியும் அப்படியும் ஆபத்துகள் இருக்கிறது. கலவையிடல கவனித்துக் கொள்ள வேண்டும். பாம்பு சில இடத்துல பாம்பு வந்து அப்படி
1: வீடு தள்ளி தனியா இருக்கும்பா. எங்க வீடு கொஞ்சம் ஊருக்குள்ள கொஞ்சம் கிராமத்துக்கு உள்ளால இருக்கும். ஏன்னா எங்க வீட்டு தோட்டம் வந்து ரொம்ப பெரிய தோட்டமா இருக்கும். எங்க வீடு மட்டும் கொஞ்சம் தூரம் தாண்டிதான் போய்தான் போகும். அப்ப என்ன, 6 மணிக்கு மேல எங்க வீட்டுக்கு யாரும் வரமாட்டாங்க.
0: ரோட்லயே
1: நிறைய பாம்பு படுத்திருக்கும்.
0: ஓ, விஷப்பாம்புகள் எல்லாம் இருக்குமா? நாகப்பாம்பு எல்லாம்
1: பாம்பு, அந்த கட்டிவிரியன் பாம்பு எல்லாம் நிறைய படுத்திருக்கும். அதிகம் நல்ல பாம்பு தான் இருக்கும் இங்க.
0: விரியன் விரியன் பொருளா அதுவும் விரியன் புடையன் விரியன் என்றெல்லாம் இருக்கின்றது. முத்திரை புடையன் என்று இருக்கு. அழகாக இருக்கிற முத்திரை முத்திரையாக அழகாக இருக்கும் பார்க்கலாம். பாம்புலே வாசம் இருக்கின்றது. பாம்பிலே வாசம் இப்ப எலி மெத்த பிராணிகள் போன்ற மனம் அந்த பாம்பிலே இல்லை. பாம்பிலே மனம் இல்லை.
1: பாம்பு அடிக்கிறான்.
0: பாம்பிலே மனம் இல்லை, உங்களுக்கு பயம் இருக்கின்றது. அதிலே வாசம் இருக்கின்றது, வாசனை இருக்கின்றது அந்த பாம்பு. அவர்கள் ஒவ்வொரு வாசனையை நுகர்ந்துதான் தங்கள் இனத்தை கண்டுகொள்வார்கள். ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசமான வாசம் இருக்கின்றது. மற்றது பாம்புக்கு ஒரு பெயர் இருக்கின்றது, கட்சவி என்று. தெரியுமா உங்களுக்கு? கட்சவி என்று சொன்னால் அந்த பாம்புக்கு காது இல்லைம்மா. காது கேட்கிற சக்தி அதற்கு இல்லை.
1: அதிர்வு வச்சுதான் கண்டுபிடிக்க.
0: கண்தான் செவி, அதனால் கட்சவி என்று கூறுவார்கள். கண்தான் அதற்கு செவியாக. இங்கே ஒரு சின்ன ஊர்வன, ஒரு சின்ன அதிர்வு நிலத்தில் பூமியில் ஏற்பட்டால் அதிர்வுன்னா பெரிய அதிர்வு இல்லை, சின்ன அரபம்.
1: திரும்பி பார்க்கும்.
0: அதனால்தான் அதுக்கு பேர் கட்சவி. அதுக்கு அரவம் என்று ஒரு பெயர் இருக்கின்றது, தெரியும் அரவம்.
1: அது தெரியும்.
0: ஏனென்றால் அரவத்தை கொண்டுதான் அது அரைந்து செல்கின்றது, நகர்ந்து போகின்ற அரவம். சரியா, உணர்வதற்கு அது அரவம், சத்தத்தை உதவியாக வைத்திருப்பது. அவரை
1: மயப்பது
0: கண்டுபிடிச்சு மற்றது. அது எங்களுக்கு வந்து கடிக்க வரும்பொழுது, கொத்த வரும்பொழுது, எங்களை ஒரு மனிதர் தனக்கு எதிரி என்று நினைத்து கொத்துவதில்லை. இது ஒரு இறை, இது ஒரு உணவு என்பதை நம்ம காப்புறது. அந்த கபி, அந்த கபி போட்டு தலையை இப்படி திருப்புமா இருந்தால் அந்த விஷம் வந்து இந்த டியூப்ல இருந்து வாரது போல முன்பாய் பல்லு ரெண்டுமே அதுக்குள்ளால விஷம் வந்துவிடும். ஏன் அந்த விஷத்தை வைத்திருக்கின்றதுன்னா, தான் பிடிக்கின்ற பிராணிகளை விரைவாக உறக்க செய்வதற்கும், உறந்த பின்பு அதை தான் உண்ணும் பொழுது அதற்கு செமிபாடு அடைவதற்கும் அந்த விஷம் உதவுகிறது. அந்த பாம்புக்கு, பாம்பின் விஷம் பாம்புக்கு
1: அல்ல,
0: பாம்பை பற்றி தெரிந்து வைத்திருக்க முடியும். மற்றபடி பாம்பு எங்களுக்கு வேண்டும் என்று வந்து கடிப்பது, அதுல முட்டினால் தட்டினால் தட்டால் உடனே கடிக்கிறது. இது ஒரு இறை என்று அப்படி கொத்துவது. சரியா,
1: நிறைய பேர் பாம்பு எல்லாம் கடிச்சு இறந்துட்டு இருக்காங்க.
0: ஓ, விஷம் என்ன? ஏன் அங்க விஷக்கடி வைத்தியர்கள் இல்லையா?
1: ஆமா, இங்க நிறைய பாம்பு இருக்கும்பா, அந்த வயல் எல்லாம் வேலை செய்வாங்கல்ல, அவங்க எல்லாம் கடிச்சிடும் நிறைய. ஆனா முன்னாடி எல்லாம், இப்பதான் மருந்து இங்கிலீஷ் மெடிசன் கொடுக்குறாங்க, முன்னாடி இங்க நாட்டு மருந்து தான் கொடுப்பாங்க.
0: நாட்டு வைத்தியர்கள் இருந்தார்கள், வல்லுநர்களாக
1: முன்னாடி எல்லாம், இப்ப இல்ல.
0: மாந்திரீகங்கள் அதெல்லாம் இருக்கின்றது விஷ கடிக்கு. அந்த உண்மை என்னவென்றால், அந்த விஷம் கடித்து ஏன் இறக்கிறார்கள் மக்கள் என்று சொன்னால், அந்த விஷத்திலே உள்ள அந்த விஷத்தன்மை எங்களுடைய இரத்தத்திலே, இரத்த இருதயத்தை நோக்கி ஓடும் இரத்த நரம்பிலே படுமாக இருந்தால் அது நீய இதயத்துக்கு சென்று இதயத்தில் உள்ள இரத்தத்தை உறைய வைத்துவிடும். இப்ப பாலுக்கு நீங்கள் தேசிப்புளிய விட்டு பாருங்க, திரைஞ்சு போயிடுறது, கட்டியாகிவிடும். அதே போன்று எங்கள் இரத்தத்தை கட்டியாக்குவதற்கு இந்த விஷம் சென்று வந்தால் இதயத்தில் இருக்கிற இதயம் உருகிவிடும், ஓடாது, மக்கள் இறந்து விடுவார்கள். ஆனால் அவர் ஓடாமல் இருக்கும் பொழுது அந்த இரத்தம் அவர் அவ்வளவு அரசாங்க வைத்தியத்தாலும் அவளை அதை வெளியேற்றுவார்கள். மயக்கி வைத்து அந்த இரத்தம் முழுக்க வெளியேற்றி புதிய இரக்கத்தை ஏற்படுத்திவிட்டால் அவர் பிழைத்து விடுவார். விஷம் கடித்தவர் உடனே சாவதில்லை, இரத்தம் உறைந்து அவர் அழுக்கு அமுகத்தில் இருப்பார். அதனால்தான் இப்ப காலையிலே கடித்தால் கடித்த இடத்தின் மேல் பக்கமாக உயரமாக உருக்கி வரிந்து
1: கட்டுவார்கள்.
0: காரணம், அந்த நரம்பு வழியே மேலே போகக்கூடாது அந்த இரத்தம் என்பதுதான்.
1: சின்ன வயசுல அப்பா அப்படிதான்ப்பா கட்டி, தேல் கடிச்சாலும் சரி பாம்பு கடிச்சாலும் கட்டிட்டு பிளேடு வச்சு கீறி விடுவாங்க, அது ரத்தம் எல்லாம் வெளியே
0: வெளியில போயிடுவாங்க,
1: ரத்தமே வேற மாதிரி நிற மாதிரி வரும்,
0: விஷம் கலந்த ரத்தமாக வரும். அந்த இரத்தத்தை முழுக்க வெட்டிய அதன் உடனே அந்த கடிவாய கீறி விட்டு வாய் வைத்து உறிஞ்சி உமிழ்ந்து துப்புவார்கள். உவண்டு உறிஞ்சி
1: உமிழ்ந்து கட்டுகள் மேல அதுவே ஊத்திரும்பா.
0: அதுதான் அந்த விஷத்துக்குரிய வைத்தியம். அது அப்படியே படிப்படியாக அந்த விஷத்தினுடைய அளவீட்டை பொறுத்து படிப்படியாக இரத்த ஓட்டத்துடன் கலந்து கலந்து கலந்து சென்று எல்லாம் ஸ்தம்பித்துவிடும். ஆனால் பாம்பு அந்த விஷம் ஒரு இறை ஒரு தவளையை பிடிக்கின்றது, தவளையை கடிக்கும் பொழுது அந்த விஷம் அந்த தவளைக்கு போகும்போது சிறிது நேரத்தில் தவளை நேரம் சென்று அது இறந்துவிடும், அது முழுந்து விடும். அந்த பாம்பு முழுந்து விட்டால் அந்த விஷம், ஆமா அந்த விஷம் அந்த அந்த அது போய் சென்று சீரணம் ஆவதற்கு, செமிப்பாடு செரிச்சு போவதற்கு அந்த விஷம் உதவி செய்கிறது, செரிக்கிறதுக்காக, செரிமானம் அடைவதற்காக. கையில்லை காலில்லை பாம்புக்கு பாவம் தானே, அது காயாலதான் மிந்தி மிந்தி மிந்து மிந்து உள்ளுக்கு விடுங்கும். தவக்கை பிடித்தவரைக்கு தவக்கை சத்தம் போடு, இது பிற்பக்கத்தால கபி அப்படி இழுத்து இழுத்து இழுத்து கொண்டு போகும்.
1: அது சத்தம் போடுறது நிறைய பாம்பு அடிச்சிருக்காரு,
0: அதனுடைய உரையை நீங்க கெடுத்து விட்டீர்கள் தானே, பாவம் அல்லவா?
1: குட்டி பசங்க நிறைய, குழந்தைங்க நிறைய இருக்காங்க விளையாண்டுட்டு இருக்காங்களா, அதுங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு பயந்துட்டே நான் சின்ன வயசுல இருந்து பாம்பு அடிச்சு அடிச்சு பழக்கம் வாங்கிச்சு. ரொம்ப பெரிய பெரிய பாம்பு எல்லாம்,
0: ஓ பெரிய பாம்பு வந்துருக்கு. இங்க வந்து
1: அடிச்சிருக்க
0: கனடாவிலே வான்கூவர் இடத்துல, பிரிட்டிஷ் கொலம்பியா மாநிலத்திலே பெட் ஸ்டோர், இந்த பிராணிகளுடைய கடை, செல்ல பிராணிகளுடைய கடை ஒன்று இருந்தது. கீழே மேல் மாடியிலே மக்கள் குடியிருப்பார்கள். அதுக்கு நேர மேலே இருந்து ஒரு பெண்ணும் ரெண்டு பிள்ளைகளோடு அவர்கள் அந்த கீழே இருந்த இடத்துல பெரிய பைத்த மலைப்பாம்பு வளர்த்திருக்கின்றார், பிஜிய மலைப்பாம்பு. அது எப்படியோ ஒரு நாள் அது எங்கேயோ லீவு கிடைத்து மேல் மாடிக்கு வந்து அந்த குழந்தைகளை இரண்டையும் முழங்கி விட்டார்.
1: ஐயோ,
0: உண்மை சம்பவம். இப்ப கடந்த இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்களுக்கு நடந்த சம்பவம் முடியுமா? அந்த மலைப்பாம்பு அதை செல்ல பிராணிகளா வளர்க்கின்றார்கள், அதனால் தான் அதற்கு ஆபத்து. பாம்புகள் விளைவதற்கு கதைகள் உற்பத்தி ஆவதற்கு நிறைய சந்தர்ப்பங்களுக்காக நாங்கள் அடித்து இப்படி அழித்து காடுகளை அழித்து கொளுத்தி தான் அதை அழிக்க வேண்டும். தேங்காய் குவியல்கள், நீங்கள் தேங்காய் பறித்து கும்பியா வைத்திருந்தா அந்த தேங்காய் கும்பிக்குள்ள நிறைய பாம்பு வாழும். அதற்காக என்ன செய்யலாம் என்றால், வெங்காய பயிருக்குள்ளே வராது, வெங்காய பயிருக்குள்ளே பாம்பு வராது. உங்கள் வீட்டை சுத்தி வெங்காயம் நாட்டி விடுங்கள். இந்த கிருஷ்ணாவில் கூறுவீர்கள் எண்ணெய், லாம்பெண்ணெய், மண்ணெண்ணெய், அதை சுற்றி ஊத்தி விடுங்கள், வராது, அதை தாண்டி வராது பாம்பு. அது அதிலே வைத்தால் அப்படியே
1: உப்பு மட்டும் போட்டு வாசல் கிட்ட உப்பு போட்டு வச்சிருப்பாங்க.
0: உப்பும் போடுவீர்களா? நல்லது.
1: அப்புறம் வீட்டுக்குள்ள வந்துட்டுனா அது சில பேர் வீட்டுல இங்க நாளும் அடிச்சிருவேன், சில பேர் வீட்டுல பயந்துட்டு அடிக்க மாட்டாங்க. அப்ப என்ன காட்டன் துணி இருக்குல்ல, அந்த கொளுத்தி போட்டா அந்த ஸ்மெல்லுக்கு புகைக்கு வராது போயிடுவோம். பழகி வச்சிருப்பாங்க எங்களை கிராமத்துல பண்றதெல்லாம்.
0: எங்கள் மூவாதையர்கள் நான் வாழ்ந்த இடத்திலே பாம்பை கண்டால் அடித்துக் கொள்ள மாட்டேன். அதாவது வந்து அம்மா, அம்மாவுடைய அம்மா காலம், எவ்வளவு காலம், அவர்கள் உடனே அங்கே பானையை கொண்டு வந்து வீட்டில் எப்பொழுதும் ஒரு புது பானையும் மூடியும் வைத்திருப்பார்கள். அந்த பானையை கொண்டு வந்து நாகதம்பரானே இதற்கு போகண்டு சொல்லி அதை சொல்லுவார்கள். அப்படியே பானைகளை போயிடுவார்கள். புற்றுமா இருந்து அந்த பானை வாய்க்குள்ள ஓடி அதுக்குள்ள சுருண்டு போகும். மூடியால அதை மூடியால மூடிக்கொண்டு சென்று அங்கே ஒரு கிருஷ்ணன் கோவில் ஒன்று லட்சுமி தூரத்தில் வல்லிபுரம் ஆழ்வார் அந்த ஆலயத்திலே கொண்டு திறந்து விடுவார்கள். அது போய்விடும், அடிக்க மாட்டார்கள்.
1: என்
0: தாய் சிறியதாயார் சொல்லி நான் அறிஞ்சேன். நான் சின்ன குழந்தையாக
1: பாம்பு அடிக்கிறது அம்மா திட்டுவாங்கப்பா, பொம்பளை பிள்ளைங்க பாம்பு நல்ல பாம்புல அடிக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க.
0: எல்லாம் திருப்பி கடித்து நீங்கள் வல்லமை குழந்தைகள் அம்மா நினைக்கின்றார். ஒரு பாம்பு வந்து எங்க வீட்டுக்குள்ளே
1: அதுவே பாவமாவும் நினைப்பாங்க, நல்ல பாம்பு அடிக்கிறது பாவம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க.
0: அப்படியா? எங்க வீட்டு நிறைய ஒரு சின்ன ரோட்டு இருந்தது, அது சாதாரணமான ரோட்டு. அதுல வழிபோக்கர்கள் போகும்பொழுது ஒரு பெரிய நாக பாம்பு வந்து எங்க வீட்டுக்கு, இந்த வேலி வந்து மரத்தால செய்த வேலி, மதில் அல்ல, உள்ளுக்கு நுழைந்து விட்டது. அவர்கள் கூப்பிட்டு கூறி இருக்கின்றார்கள், வீட்டுக்கு பாம்பு வருது, உங்களை காணி இல்லத்துக்கு பாம்பு வருதுன்னு சொல்லிவிட்டு போய்விட்டார்கள். இவர்கள் தேடி இருக்கின்றார்கள், தேடினால் பாம்பை காணவில்லை. இப்ப நான் வீட்டிலே குழந்தையாக தூங்கிக் கொண்டிருந்தேன், எனக்கு தெரியும் அப்பொழுது இரண்டு மூன்று மாசம் என்று அம்மா சொல்லுவார், அம்மா சின்னம்மாவும். அந்த பாம்பு வந்து அந்த பாயிலே தான் என்னை வளர்த்தி இருந்தவர்களாம். அது கீழே பாய்க்கு கீழே வந்து அந்த பாயிலே வந்து துணிக்குள்ள அதை நின்று சுருண்டு படுத்து விட்டது. அம்மா வந்து என்னை தூக்கினால் அங்கே பாம்பு. உடனே குளறி கொண்டு ஓடிப்போ அம்மாவுக்கு, அம்மாவனுடைய அம்மா வந்து அடிக்க வேண்டாம் என்று நாகதம்பரான் வந்திருக்கின்றார், ஆசீர்வதித்திருக்கின்ற பேர் என்று சொல்லி போட்டு அந்த பானையை கொண்டு வைத்தவனும் அவர் இல்லை போய்விட்டதாம். அவர் அந்த பானையை மூடி தூக்கி தலையில வைத்தவனு கோயில் அண்ட கொண்டு போய் விட்டு விட்டு வந்தார் என்று ஒரு கதை கூறுவார்கள். ஆனால் இதெல்லாம் பாத்தீங்களா,
1: பெரிய பாம்பு உட்கார்ந்து இருக்குது. அதாவது எட்டு மாசம் ஒன்பது மாசம் அந்த மாதிரி குழந்தை வருவோம். அப்ப அவங்க வீட்லயே அவங்க நிறைய பாம்பு வரும். அந்த மாதிரி நல்ல பாம்பு ஒன்று வந்திருக்கும் போது அது தலையை தூக்கிட்டு நிற்கும் போது வாழை பிடிச்சி பிடிச்சி பிடிச்சி பிடிச்சி இருக்கு. அது அது இழுத்துட்டு ஓடுறதுக்கு இவ வாழை பிடிச்சி
0: காலம் நேரத்தை பொறுத்தது. ஆனால் பாம்பந்தால் படையும் நடுங்கும், நல்லபடியும் பாம்பு பாம்பு பாம்பு என்றால் படையும் நடுங்கும் இல்லையா?
1: ஆமாப்பா, பாம்புக்கும் நாய்க்கும் பயப்படாத யாரும் இருக்க மாட்டாங்க.
0: இப்பொழுது மஞ்சுளாவும் சதீஷும் வணக்கம் கூறி இணைந்திருக்கின்றார்கள் காற்றலையில. வணக்கம் மஞ்சுளா, வணக்கம் சதீஷ், உங்களுக்கு நன்றிகள், வரவேற்றிருக்கின்றார்கள், கையத்தி வணக்கம் போட்டிருக்கின்றார்கள். சரி மேம், சியாமலா இப்பொழுது நாங்கள் சொல்ல எடுத்து பாடல், முதலாவது பாடல், இரண்டாவது, மூன்று, நான்கு, ஐந்து பாடல் தாருங்கள்.
1: சொல்லுங்கப்பா, வார்த்தை சொல்லுங்கப்பா.
0: உங்களுக்கு வார்த்தை வந்து நீ என்ற வார்த்தை, நீ
1: சொல்லுங்கப்பா.
0: குறுங்கள் பாடுங்காடுதான் குறுங்காட்டுதான்.
1: நீ வருவாயன நான் இருந்தே. அதுதா
0: வாழ்த்துக்கள்.
1: நீதான சந்தானா நிக்க வச்சு நிக்க வச்சு பாக்குற.
0: நீதானா நிஜம் தானா, நல்லது. இரண்டாவது பாடல். மூன்றாவது பாடல்.
1: நீயா அழித்தது என்னை, நீயா அழைத்தது.
0: கெட்டிக்காரி கெட்டிக்காரி, நீயா அழைத்தது. எங்க நாலாவது பாடலை கொண்டு வாருங்க.
1: நீ நெடில் தானப்பாம.
0: நீ நெடில்.
1: நீலக்குயிலே நீலக்குயிலே நெஞ்சுக்குள் என்ன கூற சொல்லி போடு தாங்களையே மனசு. உன்னை பார்த்தாம கண்ணீரன் தூங்காது. அந்த பாட்டுப்பா.
0: ஆனால் அந்த பாட்டு சொல்லாதம்மா. ஏனென்றால் நீ என்ற ஒரு ஒருவரை பார்த்து குறிப்பின் பொருள் தானே நீ என்பது யூ. அப்ப நீல என்று வருவது நீல நிறத்தை குறிப்பிடுவாங்க. ஒரு பாட தாருங்க.
1: நீ இள வண்ண கண்ணாடா
0: கொண்டு வா. எங்களை பாடல்கள் வருகின்றது தானே. நீ
1: இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை.
0: கட்டிக்கார டாக்டர் குடித்து விட்டாய். நீ இல்லாத உலகத்தில் மற்றது

0: அந்த பாடல் நல்ல பாடல். நீ வர வேண்டும் அது ராஜா என்று பாடுது. நான் ஹம் பண்ணது என்றால் என்ன பாடு நான் ஹம் பண்ணி நீ வருவாய் என நான் இருந்தேன், நீ தானா நிஜம் தானா என்ற ஒரு பாடல், நீயா அழைத்தது அடுத்தது நீ இல்லாத உலகத்திலே நீ வர வேண்டும் என்ற பாடல். இந்த ஐந்து பாடல்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல் இது.
1: நீ வருவாய் என நான் இருந்தேன் அந்த பாட்டு
0: சிறப்பு சிறப்பு. வாழ்த்துக்களம்மா. இப்பொழுது அடுத்த உறவு வருகின்றார், அவரை அழைத்து விடுகிறேன்.
1: நன்றி
0: மகளே. நன்றி. வணக்கம். வணக்கம் வணக்கம் மகான் அவர்களே, வரவேற்கின்றேன், வர வேண்டும். வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் எம்டிஆர் வானொலி அறிவிப்பாளருக்கும் வணக்கம்.
0: நன்றி. நன்றி. உங்களை வரவேற்கின்றோம். வாழ்த்துக்கள். நலமாக இருக்கின்றீர்களா?
2: ஓம். நீங்கள்?
0: நாங்கள் நலமாக, எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். மகிழ்வாக வீட்டிலே பாதுகாப்போடு இருக்கின்றோம்.
2: நாங்களும் வீட்டுக்குள்ளதான் இருக்கிறோம்.
0: பாதுகாப்பு தான் என்ன, இப்படி சந்தர்ப்பம் வாழ்க்கையில கிடைத்திருக்காது. இயந்திரமாக ஓடித்திருந்த நாங்கள் இப்போ அமைதியாக ஒரு இடத்துல இருக்கக்கூடிய
2: காலை நியூஸின்படியும் இங்கே 12 பேர் 11 பேர் பழையபடி வருது. 10,000 பேர் வந்திருக்கின்ற மாதிரி சொல்லுவனம்.
0: அந்த சூரியனுடைய தலையை முருகன் அடக்கும் பொழுது ஒரு தலை மாறி மாறி உயர்த்து வந்தது போல இந்த கொரோனாவும் ஒவ்வொரு புது அலை வகையோடு புது அமைப்போடு ஒரு வருகின்றது. போகத்தோடு வரும் வரவர போகம் கூடிக்கொண்டு வருகின்றது.
2: மலேசியாவில் கூடியிருக்கான்
0: அறிவின்றேன் செய்தியான உலகளாக பிறந்து உலகத்தை உலுக்கிக்
2: கொண்டிருக்கின்றது. ஆஸ்திரேலியாவிலும் சில மாநிலங்களில் வந்திருக்கின்ற மாதிரி சொல்லுவோம்.
0: சரி, இப்பொழுது நாங்கள் 5 பாடல்களை தர வேண்டும். நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே சொல்லெடுத்து பாடுவோம். நீங்கள் உங்கள் மனதிலே இருக்கிற 5 பாடல்கள் தருவதற்கு நான் பதம் தருவேன். அந்த பதத்தில் ஆரம்பிக்கும் பாடல் தர வேண்டும். உங்களுக்கு இங்கே இருக்கின்ற பதம் என்ன என்ற பதம், என்ன என்ற பதத்தில் வருகின்ற 5 பாடல்கள் நீங்கள் மேல் வரி 2 வரியை பாடியும் காட்டிக்கொண்டு வரலாம், வசனமாகவும் கூறலாம். எங்கே கூறுங்கள் 5 பாடல்கள்.
2: என்ன தவம் செய்தே உன்னை மனங்குள்ள வண்ணமன பூமி வாழ்த்துணைகள் சொல்ல பாடல் வடிவா தெரியாது.
0: பாடல் ஒன்று வந்து இங்கே 2 பாடலை கொண்டு வர. நல்ல பாடல். என்ன தவம் செய்தே நல்ல பாடல்.
2: என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே தன்னாலே வெளிவரும் தயங்காதே தலைவன் இருக்கிறான் மயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. என்ன என்ன வார்த்தைகளோ வண்ணமல
0: கொண்டு வாருங்கள். என்ன என்ன வார்த்தைகளோ வண்ணமல நல்ல பாடல். என்ன என்ன வார்த்தைகளோ நல்ல பாடல். என்ன என்ன வார்த்தைகளோ அடுத்து 4 பாடல்.
2: தெரியும் பாடங்கள் தெரியும் மனதில் வருது.
0: அதனால்தான் வேகம் விவேகம் உடனே வருவதாக இருக்க வேண்டும். எத்தனையோ லட்சக்கணக்கான பாடல்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், பாடியிருப்பீர்கள். என்ன அந்த உடனே வர வேண்டும். அதுதான் விவேகம் வேகம். கொண்டு பாருங்கள். நெஞ்சில் ஒரு ஆள்
2: என்ன வரிசையெல்லாம்
0: என்ன என்று ஆரம்பிக்கும் பாடல். என்ன என்ற பதம் அதுல இருந்து ஆரம்பிக்க வேண்டும்.
2: என்னடி மீனாட்சி அது வருந்தானே.
0: என்னடி என்று வந்திருக்கு காரியம் இல்லை. சரி, அதை கொண்டு வாருங்கள். என்னடி என்னடி மீனாட்சி என்று வருகின்றது. சரி, நல்லது. இப்ப இன்னும் ஒரு பாடல் வேண்டும். நெஞ்சிலோர் ஆலயத்தில் ஒரு பாடல் இருக்கு. நெஞ்சிலோர் ஆலயத்தில் ஒரு பாடல் இருக்கின்றது.
2: ம் ஆலயம் ஞாபகம் இல்ல.
0: ஏன் இந்த கோலத்தை அழித்தாய் என்று வரும் இந்த வரியிலே.
2: இந்த கோலத்தை அழைத்தாயோ, முன்னம் இருந்த நிலை மறந்தாயோ, முகத்தை பார்த்து கொள்ள நினைத்தாயோ மறுத்தாயோ.
0: அந்த முதல் வரி
2: அழைத்தாயோ, கோலத்தை கொடுத்தாயோ, முன்னம் இருந்த நிலை மறந்தாயோ, முகத்தை பார்த்து கொள்ளும் மறுத்தாயோ.
0: அற்புதம், சிரமமான பாடல், நல்லவா? ஐந்து பாடல்கள் தந்திருக்கின்றீர்கள். என்ன தவம் செய்தேன் உன்னை மனம் செய்ய, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, என்ன என்ன வார்த்தைகளோ, என்னடி மீனாட்சி, என்ன நினைத்து என்னை அழைத்தாய். இந்த ஐந்து பாடல்களையும் மகான் உங்களுக்கு பிடித்த பாடல் இது.
2: என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே.
0: வாழ்த்துக்கள் ஐயா, அந்த பல்லவியை பாடி காட்டின உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஐந்து பாடல்கள் இருக்கிறீர்கள். இதுல என்னதான் நடக்கும் பாடல் உங்களுக்கு விருப்பமான பாடல் ஏன் பாடி காட்டியிருக்கீர்கள். இந்த பாடல் உங்களுக்கு நாளைய தினம் இந்த ஐந்திலே ஒரு பாடல் உங்களுக்கு விருப்பமான பாடல் கதம்பத்திலே வரும். இன்றைய கதம்பம் கேட்டீர்களா? கதம்பத்திலே உங்கள் பாடல் வந்தது நேற்று நீங்கள் தடுத்து விட்ட பாடல்.
2: ஓம் ஓம்
0: பகல் நல்லது மீண்டும் மரவலை வரப்பும் வரும், மரவலை வரப்பிலையும் கேளுங்க. இந்த மாலையிலே ஒரு நிகழ்வு போனது, ராகம் திரை தந்த ராகங்கள் என்ற ஒரு நிகழ்வு சென்றது. அதிலே இந்த மோகன ராகத்தை பற்றி வந்திருந்தது. மோகனத்தை பற்றி எந்தெந்த திரைப்படத்திலே யார் யார் பாடிய அந்த விவரத்தோடு வருகின்ற ஒரு நிகழ்ச்சி வாரத்தில் ஒரு முறை வசதி இருக்கும் வேளையில் கேட்டுக்கொள்ளுங்கள். நல்லது மகான், இணைந்து சிறப்பித்தவர்கள் நன்றி. மீண்டும் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு பாடல் வரிசை வரும்பொழுது அழைப்பேன், அப்பொழுது நீங்கள் வரலாம். நன்றி
2: நன்றி நன்றி
0: நன்றி மகான், இணைந்து சிறப்பித்தவர்கள் நன்றி, வாழ்த்துக்கள். எங்கே அன்பு மகள் கௌரி யாழ்ப்பாணத்தில் யாழ் நகரில் இருந்து வருகின்றார். வணக்கம் கௌரி, நலமா இருக்கின்றீர்களா? மகளே
3: நலமாக இருக்கிறோம்.
0: குழந்தைகள் எல்லோரும் நலமாக இருக்கின்றார்கள் தானே? வாழ்த்துக்கிழமை. அங்க என்ன செய்தி எங்களுடைய இந்த நுண்கிருமியை பற்றி, இந்த கொரோனா பற்றி என்ன செய்தி இவள திருநாட்டிலே வடபகுதியில்?
3: நாங்கள் நினைக்கிறோம் 7ஆம் தேதி எங்களை தடுப்பதாக இருந்தார்கள், அழைத்துவதாக இருந்தார்கள். ஆனால் 14ஆம் தேதி வரையும் நீடிக்கின்ற வருகிறது.
0: ஏனென்றால் வெளியே தொற்று அதிகமாக உயர்ந்து கொண்டு போகின்றது போல் தெரிகின்றது இல்லையா? பாதுகாப்பாக கவனமாகத்தான் இருக்கணும், கொஞ்சம் பெல்ல கடிச்சு கொண்டு இருக்கத்தான் வேண்டும்.
3: என்னப்பா
0: பாதுகாப்பாக இருக்கத்தான் வேண்டும், ஏனென்றால் அந்த தொகைக்கு அதிகரித்துக் கொண்டு போகின்றபடியால் அயல் நாடுகளில் இருந்தெல்லாம் வருபவர்களினாலே அது கொண்டு வரப்படுகின்றது. நான் பேசுவது கேட்கின்றதா மகளே? கௌரி கௌரி உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டதா? என்ன நடந்தது? சரியாக வரவில்லை. சரி, இப்பொழுது உங்களுக்கான பதம் வந்து மலர் என்ற பதத்திலே ஆரம்பிக்கிற பாடல்களை கொண்டு வரணும். மலர்
3: மீனாட்சி.
0: வாழ்த்துக்கள். ஒரு பாடல் மலர் கொடுத்தேன் என்று வந்திருக்கு.
3: மலர் ஒரு பாட்டப்பா.
0: இரண்டாவது
3: மலர்களை போல் தங்கை உறங்குகிறாய், அண்ணன் வாழவானந்து என்றார் பாடி.
0: அத பாடி முடிக்கவங்க வரி நல்லா இருக்குங்கிறது உங்க குரல்ல கேட்கும் பொழுது. மூன்றாவது என்ன பாடல்?
3: ஹலோ
0: கூடுங்க மகளே, கேட்கின்றது மூன்றாவது பாடல்.
3: ஆமா, அடுத்தது மலரே மௌனமா அந்த பாட்டு.
0: மூன்றாவது பாட்டு. அடுத்த பாடல் அங்கே அவர்கள் கூறுகின்றார்கள் உங்களுக்கு. கூறுங்கள் நாலாவது பாடல்.
3: நன்றி குறிஞ்சி மலரே.
0: மலரே குறிஞ்சி மலரே, நல்லது. அடுத்த பாடல்
3: மலர் மலர் மாத பாதி மலர் போல.
0: வாழ்த்துக்கள். மலர்ந்தும் மலர மலர்ந்தும் மலராத என்றால் இதுல வந்து மலர் என்றது வந்து மலரை குறிக்கவில்லை, மலர்வதை குறிக்கவில்லை. சரி, அந்த பாட்டை எடுத்துக்கொள்வோம். மலர்ந்தும் மலராத ஐந்து பாடல் தந்தீர்கள். மலர் கொடுத்தேன், கைமுறைய வளைவர் கொடுத்தேன். மலர்களை போல் தங்கள் இறந்துகிறாள். மலரே மௌனமா, மலரே குறிஞ்சி மலரே, மலர்ந்தும் மலராத என்று ஐந்து பாடல் தந்தீர்கள். இந்த ஐந்து பாடல்களையும் உங்களுக்கு பிடித்த பாடல் எது? இதிலே இந்த ஐந்திலே உங்களுக்கு எந்த பாடல் நன்றாக பிடித்த பாடல்?
3: மலரே குறிஞ்சி மலரே.
0: அது உங்களுக்கு நன்றாக பிடித்த மலர் பாடல், நல்லது. இது கதம்பத்துக்கு தெரியாது உங்கள் பாடல். வாழ்த்துக்கள் அம்மா. இடையில மீண்டும் வந்து பாடல் கேட்க பாருங்கள், மீண்டும் பாருங்கள். சரியா? நன்றி அம்மா.
3: சரியப்பா,
0: நன்றி நன்றி. மீண்டும் வரலாம், வேறு பாடல்களும் சொல்லுவாங்க கடந்த வாரம் போல.
3: சரியப்பா,
0: நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். எங்கே அன்பு பேரன் சதீஷ் நாகப்பட்டினத்திலிருந்து வந்திருக்கின்ற சதீஷ்குமார். வணக்கம் சதீஷ்குமார்.
4: வணக்கம் தாத்தா. வணக்கம் தாத்தா, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன் ஐயா. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
4: நல்லா இருக்கு தாத்தா.
0: நல்லா இருக்கிறீங்களா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
4: எல்லோரும் நல்லா இருக்காங்க தாத்தா.
0: எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்போ சதீஷ்குமாரின் பெட்டியை நான் திறந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு இங்கே கொடுக்கப்படுகின்ற பதம் என்னவென்றால் மனம் என்ற பதில் பதம் இங்கே இருக்கு. மனம், எங்களுடைய மனம், மனம் என்று இருக்கின்றது. மனம் வந்து அதிலே ஐந்து பாடலை கொண்டு வாருங்கள் கேட்போம்.
5: மனமே நீ துடிக்காதே, வெளியே நீ கலங்காதே அப்படின்னு ஒரு பாடு தாத்தா.
0: ஒன்று. இரண்டாவது பாடல்

0: அதில் ஒரே ஒரு பூ பூத்தது அப்படிங்கிற படத்தாட்டா
1: நல்லது, நல்ல பாடல், புதிய பாடல், கேளாத பாடல். மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது அணியின் காற்றலுக்கு வரவில்லை. அடுத்தது
0: மனசுக்குள்ள நாயன சத்தம் நான் கேட்டேன்.
1: நல்லது, மனதுக்குள்ள நாயன சத்தம் கேட்டு விட்டதா, நல்லது. அடுத்தது நிறைய பாடல்கள் இருக்கின்றது.
0: இருக்கு தத்தாது.
1: மேடை மேலே அந்த பதம் தாங்கி வரும் பக்கத்திலே ஒரு பதத்தை கொண்டு இந்த மனம் என்பது பக்கத்திலே மேடை என்ன மேடை என்ற ஒரு பாடல் இருக்கின்றது.
0: அதான் தாத்தா சொன்ன முதல்ல மனம்
1: என்ன மேடை மனம் அங்கே
0: தாத்தா தாத்தா நெஞ்சினிலேங்கிற படத்திலேருந்து ஒரு பாடு தாத்தா மனசே மனசே அப்படிங்கிற ஒரு பாடல் தாத்தா.
1: மனசே மனசே நல்ல பாடல், மனசே மனசே
0: விஜய் படத்துல.
1: ஆமா மனசே மனசே. அடுத்தது இன்னும் ஒரு பாடல்,
0: இன்னும் ஒரு பாடல்களா தாத்தா? மனம் என்னும் மேடையா சொல்லிருக்கேன் தாத்தா.
1: அதைத்தானே நான் மனம் சொல்லவில்லை. எங்க அந்த பாடலை பாருங்கள்.
0: அதுதான் ரெண்டாவது பாட்டா சொன்னேன், மனம் என்னும் மேடையின் மேலே
1: ஒன்று
0: ஆடுது அப்படின்னு ரெண்டாவது பாட்டு சொன்னேன்.
1: இரண்டாவது பாடல் நீங்கள் தந்தது மனதில் ஒரே ஒரு பூ பூத்தது. இப்பொழுது எடுத்துக்கொள்ளுங்கள் மனம் என்னும் மேடை மேலே. மனம் அதைத்தான் நான் கூறினேன், இரண்டாவது சொல்லோட வேற மேடை மேலே உண்டு, மனம் என்னும் மேடை மேலே. சரி, இப்பொழுது நீங்கள் தந்த பாடல்கள் ஐந்து பாடலை கொடுத்தீர்கள். மனம் என்ற பதம் தாங்கி வந்தது. மனமே நீ துடிக்காதே, மனதில் ஒரு பூ பூத்தது, மனதுக்குள்ளே நாயனை சத்தம், மனசே மனசே என்று ஒரு பாடல், மனம் என்னும் மேடை மேலே. இந்த ஐந்து பாடல்களுக்கும் உங்களை கவர்ந்த உங்களுக்கு பிடித்த பாடல் எது?
0: மனம் என்னும் மேடையின் மேலே அப்படிங்கிற ஒரு பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கின்றது.
1: அந்த பாடல்கள் மனம் அந்த முதல் வரிய பாடங்கள்.
0: மனம் என்னும் மேடையின் மேலே முகம் ஒன்று ஆடுது அப்படிங்கிற பாடல்.
1: நல்ல பாடல், கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் நல்ல பாடலை கொண்டு வந்து தந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் வரலாம், நீங்கள் மீண்டும் வரலாம், சரியா? நன்றி, நன்றி மகனே, நன்றி பேராண்டி. வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள்.
0: நன்றி,
1: நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த உறவு ஒருவர் வந்துவிட்டு சென்று விட்டார், அவரை அழைக்க வேண்டும். ஓடி வாருங்கள். வணக்கம், வணக்கம், யார் வந்தீர்கள்? இது மொழியின் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. மஞ்சுளா வருகின்றார், கனியன் பாடியிருந்து. எங்கே மஞ்சுளா, கொண்டு வாருங்கள் மகளே. நலமா இருக்கின்றீர்களா? வணக்கம் அம்மா, நலமாக இருக்க வேண்டும். உங்களிடத்திலேயும் பாம்பு இருக்கின்றதா? உங்களோட ஊர்லயும்
2: இருக்குப்பா.
1: இருக்கா?
2: இப்ப சுத்தி காம்பவுண்ட் போட்டும்பா. காம்பவுண்ட் போடாட்டும்னு ஒரு முறை காம்பவுண்ட் போட்டிருந்தா, ஆனா வழி வச்சிருந்தோம் பின்னாடி. நல்ல வெள்ளி மொத்தம் வெள்ளிக்கோ ஊர்ல பூ ஊத்திட்டு மாவளுக்கு செய்ய தெரியாது பாவு எடுக்கிறதுக்கு. எங்க எதிர் வீட்டுக்காரங்க கூட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் தான்பா பாவு எடுத்துட்டு உள்ள உண்ட ஊட்டி வச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா ரெண்டு பாம்பு ஆள் உயரம் சுத்திக்கணும் பயந்து
1: படம் அடுத்தாலும் இருக்கு நாக பாம்பு இல்லையா?
2: அப்புறம் இந்த பொண்ணு இது அத போட்டோ எடுக்கிறதுக்காக இது
1: பேர்ல
2: ரெண்டு அது எது ஒரு ஒரு பக்கம் ஓடிச்சுப்பா.
1: படம் தங்களை தாங்கள் படம் எடுக்கணும், எங்களை படம் எடுக்கணும், நாங்களே சிறந்த படம் எடுத்திருக்கணும், எங்களே என்னது இவருக்கு படம் எடுக்க வருகின்றான் ஓடி
2: விட்டாங்க. சுத்திக்கினு அப்படி ஆடி நின்று ஒரு நாள் மத்தியானம் திரும்ப ஒரே ஒரு பாம்பு வந்திருக்குதுப்பா.
1: என்ன தேவைக்கு வந்து உங்களை காட்சி காட்டி விட்டு போயிருக்கிறோம். சரியா? அப்ப என்ன செய்வீங்க அந்த பாம்பு அடிச்சீங்களா?
2: இல்ல, நாங்க அப்ப கொல்லைக்கு போயிட்டு இருந்தோமா, என் பொண்ணு அப்புறம் அரைப்பூட்டு அப்புறம் ஓட்டிட்டு
1: ஓடிட்டா. சரி சரி அம்மா, இன்று உங்களுக்காக வந்த பதம் என்ன பதம் என்றால் இங்க பார்ப்போம். என்ன பதம் இருக்கின்றது என்றால் உங்களுக்கு இருக்கின்ற பதம் பூ என்ற பதம் இருக்கின்றது. பூ பூ என்ற பதத்தில் இந்த பாடல் கொண்டு வரணும்.
2: பூ வண்ணம் பூபாலம் பாடும் ராகம்
1: நல்ல பாடல் ஒன்று தந்திரு, பூவண்ணம் பூவாளம் பாடும் ராகம். சரி, இரண்டாவது பாடல்
2: பூவே பூச்சூடவா.
1: நல்லது நல்லது, கட்டிக்காரை பூவே பூச்சூடவா. அடுத்த பாடல்
2: பூ பூத்த செடியை காணும் இத போத்த நானும் பாவம். இந்த நான் மூணு நாலு முதல் சொல்லிட்டு
1: பூ பூத்த செடியை காணும். சரி, அடுத்தது
2: பூ புன்னகையில்
1: பூ போலும் போன்ற உன் புன்னகையில். நல்லது, பூ போன்று உன் புன்னகையில். அடுத்த பாடல்
2: கவரி
1: கவரி பாடல், கவரி மாநில. அடுத்த பாடல் இனி ஒரு பாடல்
2: பூ ஒன்று வாடுதம்மா அதன் ஜோடி குயில் அப்படின்னு ஒரு பாடல்.
1: ஓ, பூ ஒன்று வாடுதம்மா. சரி, கட்டிக்காரி கட்டிக்காரி ஐந்து பாடலை கொடுத்தீர்கள். இதிலே பூ வண்ணம் பூவாளம் என்ற ஒரு பாடல், பூவே பூச்சூடவா, பூ பூத்த கொடியை காணோம், பூ போன்ற உன் புன்னகையில், பூ ஒன்று வாடுதம்மா. இதுல எந்த பாடல் உங்களை நன்றாக கவர்ந்த பாடல்?
2: கவரிமான் பட பாடலும் பிடிக்கும்பா, டி ராஜேந்தர் படம் பாடலும் பிடிக்கும்பா, ஏதாவது ஒன்று.
1: இல்ல இல்ல, உங்களுக்கு பிடித்த பாடலும் எனக்கு தேவை, எனக்கு வேண்டியது உங்களுக்கு முதலாவதா எந்த பாடல் உங்களுக்கு விருப்பமா இருக்கின்றது? இதுல
2: கவரிமான் பட பாடல் இருக்குங்கப்பா, நாலாவது பாடல்
1: பூ போன்ற அந்த பாடல். சரி, நாலாவது பாடல் கவரிமான் பாடல் உங்களுக்கு விருப்பம் என்று கூறுகின்றீர்கள். அந்த பாடல் உங்களுக்கு கலம்பத்திலே ஒலிபரப்பாகும். சரியா, வாழ்த்துக்கள் மகளே. இந்த ஐந்து பாடல்களை தந்தமைக்கு நன்றி உங்களுக்கு. அடுத்த உறவு யார் வருகின்றார்? கௌரி மீண்டும் வருகின்றார். வணக்கம் கௌரி.
3: வணக்கம் அப்பா.
1: வணக்கம் கௌரி, கொண்டு வாருங்கள். சரி, உங்களுக்கு இப்போ ஒரு பாடல் வேற இருக்கின்றது, பாட்டு என்ற பாடல். பாட்டு
3: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாட்டுன்னே பாவம் நானே.
1: இருங்கள் வாரம், என்னுடைய பேனா மறக்கின்றது, எழுத மறக்கின்றது என்னுடைய பேனா. ஒரு ஒரு செகண்ட் தாருங்கள் எனக்கு. பாட்டு பாடவா, இரண்டாவது என்ன பாட கொண்டீர்கள்?
3: பாட்டும் நானே பாவம் நானே.
1: ஓ, பாட்டும் நானே பாவம் நானே. அடுத்த பாடல்
3: பாட்டு தலைவன் பாடினால் பாட்டுத்தான்.
1: வாழ்த்துக்கள். மூன்றாவது பாடல்
3: பாட்டுக்கு பாட்டு எழுதி.
1: இனிமேல் பாருங்கள், மூன்றாவது பாட்டு தலைவன் பாடினால், தலைவன் பாடினால் என்ற பாடலை தருகின்றீர்கள். அடுத்தது பாட்டுக்கு பாட்டு எடுத்தேன் பாடுவது கேட்டாயோ, அந்த பாடல்
3: தானே
1: படகோட்டியிலே. ஓகே, பாட்டுக்கு பாட்டு எடுத்தேன். வாரம் பாட்டுக்கு பாட்டு எழுத்தேன், என்னுடைய பேனாவுக்கு எழுத மறக்கின்றது மகளே. பாட்டு ஒன்று, பாட்டு ஒன்று என்னென்று பேரு வந்த பாரு, பாட்டு ஒன்று கட்டு கட்டா. ஓ, பாட்டு ஒன்று கட்டு
3: கட்டா.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஐந்து பாடலை தந்திருக்கீங்க கட்டிக்காரி, இணைந்தமைக்கு நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரியா, நன்றி நன்றி, மீண்டும் சந்திப்போம். மீண்டும் சந்திப்போம், நன்றி மகளே, நன்றி. வணக்கம் வணக்கம், முகமது ராபிக். ராபிக் ராபிக் உங்களுடைய தடையாக இருக்கின்றது. ராபிக் என்ன நடந்தது? ராபிக் ஏழாவது உறவாக வந்திருந்த ராபிக், ராபிக் கொண்டு வந்த பாடல் கேட்பதற்கு அவருடைய தடையாக இணைப்பு மீண்டும் நீங்கள் இணைய வேண்டும். ராபிக் இதை நிறுத்தி மீண்டும் இணையுங்கள். இது முன்பு தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபையில பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது வந்திருக்கின்றது யாராக இருக்கலாம் என்றால் நிரஞ்சனி வந்திருக்கின்றீர்கள். வணக்கம் நிரஞ்சனி.
4: வணக்கம், சென்னையிலிருந்து பேசுறேன்.
1: சென்னையிலிருந்து நிரஞ்சனி பேசுகிறீர்கள், நலமா இருக்கின்றீர்களாம்மா?
4: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கின்றோம், நலமாக ஆரோக்கியமாக மகிழ்வாக இருக்கின்றோம். இப்ப சென்னையில் சந்தோஷம் மகிழ்ச்சிக்குரிய செய்தியா அல்லது நிகழ்ச்சிக்குரிய செய்தியா?
4: சென்னையில பெருசா இந்த நியூஸ் இல்ல, ஏன்னா நான் நியூஸ் பாக்கறது இல்ல.
1: ஓ, கட்டிக்காரி பார்க்க வேண்டாம், பார்த்தால் மண்டையெல்லாம் பலதா போயிடும். இல்லாம
4: முடியற வரைக்கும் பாக்கறது இல்லன்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். ஒன்னும் நியூஸ்
1: நல்ல நல்ல பழக்கம் அந்த உறவுகளை தெரிந்து கொள்ளுங்கள். செய்திகள் எல்லாம் பலவாறு வருகின்றது, எங்கள் மூளையை குழப்புகின்றது, இதயத்தின் வேதனை வருகின்றது. சாதாரணமான ஒரு செய்தி நல்லது. சரி, இப்படி உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற பதம் என்ன பதம் என்றால், கடந்த வாரம் நீங்கள் வந்தீங்க, ஒரு பதம் தருவோம், அந்த படத்தில் அந்த பதத்திலிருந்து ஆரம்பிக்கிற ஐந்து பாடல்கள் தொடர்ந்து சொல்ல வேண்டும். இரண்டு வரியாக பாடி காட்டலாம், சொல்லலாம். அந்த வகையிலே இப்ப ஒவ்வொருவருக்கும் வந்து இப்ப வந்து ஒவ்வொருவரும் கூறியிருக்கிறார்கள். நீ அந்த பதம், என்ன அந்த பதம், மலர், மனம், பூ, பாட்டு என்ற பதங்களுக்கு பாடல்களை தந்தார்கள். உங்களுக்கு வருகின்ற பாடல், உங்களுக்கு நிலவு என்ற ஒரு பதம் இருக்கின்றது, அந்த நிலவு என்று ஆரம்பிக்கும் பாடலை நீங்கள் கொண்டு வர வேண்டும். ஐந்து பாடல்கள் தர வேண்டும் தொடர்ந்து. நிலவு
4: முதல் பாடல் வந்து நிலவு ஒரு பெண்ணாகி அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு.
1: ஒரு பெண்ணாகி இரண்டாவது பாடல்
4: நிலாவே,
1: அது நிலா என்று வருகின்றது.

0: நிலவு பாட்டு, நிலவு பாட்டு ஓ நான் பாட்டு நல்லது நல்லது. மூன்றாவது நான்காவது பாடல்,
1: நான்காவது பாடல், நிலவுக்கு
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நிலவுக்கு என் மேல் என்னடி போகும். அடுத்த பாடல், எங்கே கொண்டு இருக்கின்றது ஞாபகத்தில் இருக்கின்றது தட்டி பாருங்கள். வேகம் விவேகம் எங்கே
1: நிலவுல வருது, நிலவுல
0: வர வேண்டும்.
1: ஒரு செகண்ட்
0: யோசிக்கிறேன், சிந்தனையை பார்ப்போம்.
1: நிலவுல வரலையே,
0: நிலவு
1: நிலவு நிலவு ஒன்று கண்டு
0: நல்லது அந்த சதவீதம் நிலவுதான், நிலவு ஒன்று நிலவு ஒன்றை கண்டேன் என்று சேர்த்து வரும்பொழுது நிலவு பிரித்து பார்த்தா நிலவு ஒன்று கண்டேன் என்றதுதான். இசைக்காக நிலவு ஒன்று என்று கொண்டாது நல்ல பாடல். நிலவு ஒன்று கண்ணு கட்டிக்காரை ஐந்து பாடல் தந்தீர்கள். இந்த ஐந்து பாடல்கள் நீங்கள் தந்த பாடல்கள் நிலவு ஒரு பெண்ணாகி, நிலவு தூண்டும் நேரம், நிலவு பாட்டு நிலவு பாட்டு, நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், நிலவு ஒன்று கண்டேன். இந்த ஐந்து பாடலும் உங்களை கவர்ந்த உங்களுக்கு நன்றாக பிடித்த பாடல் இது. நிரஞ்சனி, இந்த ஐந்து பாடல்களும் உங்களுக்கு விருப்பமா உங்களை கவர்ந்த பாடல் எது மகளே? கேட்கின்றதா நான் பேசுவது நிரஞ்சனி? சரி, நம்பி. அப்ப இந்த ஐந்து பாடல்கள் உள்ளும் உங்களை நன்றாக கவர்ந்த பாடல் எது?
1: நிலவு ஒரு பெண்ணாகி அப்படின்ற பாடல்.
0: அதுதான் உங்களுக்கு கவர்ந்தது. சரி, இந்த பாடல் உங்களுக்கு நாளைய தினம் அதாவது நாளைய நேரத்தில் ஒளிபரப்பாகும் கதம்பன் நேயர் விருப்பத்திலே வரும் இந்த பாடல் கேட்டு மகளலாம். நன்றி அம்மா, இன்றைக்கு நன்றி, வாழ்த்துக்கள். மீண்டும் அணைகலாம், மீண்டும் இணைந்து பாடல்கள் தரலாம். இப்பொழுது அடுத்த உறவுடன் செல்கின்றேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, நன்றி. இணைப்பை துண்டித்துக் கொள்வோம். நன்றி மகளே, நன்றி. அன்பு மகன் செல்வகுமார் வந்திருக்கின்றார். வணக்கம் செல்வகுமார்.
2: வணக்கம் பா, நலமா இருக்கீங்களாப்பா?
0: நல்லமா, நலமாக இருக்கின்றேன், நலமாக இருக்கின்றேன். நீங்கள் நலமா இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கேன்பா, நலமா இருக்கேன்பா.
0: உள்ளேதான் இருக்கின்றீர்களா?
2: உள்ளேதான்பா,
0: உள்ளேதான்பா,
2: உள்ளேதான் இருக்கிறோம்.
0: உங்களுக்கு என்ன கிடைக்கின்ற பதம் எதுவாக இருக்கும் இங்கே வந்து பார்க்கும்பொழுது உங்களுக்கான பதம், உங்களுக்கான பதம் வந்து கண் என்ற பதம் வந்திருக்கின்றது. கண், கண், கண்கள் அல்ல கண், கண்.
2: ரெண்டு பதம் எடுத்துக்கலாமாப்பா, கண்கள் கண், கண்ணுமா?
0: கண் தான் எடுக்க வேண்டும்.
2: கண் தான், கண்கள் எடுக்க கூடாதா?
0: இல்லை இல்லை,
2: சரிங்கப்பா. கண், சரிங்கப்பா. அப்பா கண், கண் வழியே கண் வழியே போனது கிளியே, அந்த பாடல் ஒண்ணுப்பா.
0: ஒன்று கண் வழியே, கண் வழியே போனது, கண் வழியே, கண் வழியே. அடுத்த
2: கண்கள் இரண்டும் கண் போன போட்டிலே கால் போகலாம், அந்த பாடல்
0: பட்டிக்காரன். அடுத்தது
2: கண், கண்படுமே பிற கண்படுமே நீ வெளியே வரலாமா,
0: கட்டிக்காரன், கட்டிக்காரன். கண்படுமே பிறர் கண்படுமே,
2: கண்ணு, கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு, அந்த பாடல்
0: நல்லது. கண்ணுக்கு மையழகு. அடுத்த பாடல்,
2: அடுத்த பாடல் வந்து கண், கண், கண், கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே, அந்த பாடல் தான்.
0: கண்ணான கண்ணே, கண்ணான கண்ணே. சரி, நீங்கள் இப்பொழுது அந்த பாடல் வந்து எந்த பாடல் உங்களுக்கு மிகவும் விருப்பமான பாடல்? கண் வழியே கண் வழியேயா, கண் போன போக்கிலேயா, கண்பட கண்படுமே, கண்ணுக்கு, கண் போன போக்கிலே உங்களுக்கு விருப்பமான பாடலா?

0: இல்ல என் கண் அது கண் வழியே கண் வழியே போனது கிளி அந்த பாடல்.
1: அந்த பாடல் உங்களுக்கு நாளைய தினம் கதம்பத்திலே பிறப்பாகுமானி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. மோகனாவும் வந்து கூறலாம், மோகனாவும் இருந்தால் வந்து கூறலாம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது கூட
0: அடுத்து
1: இப்பொழுது சியாமலா வந்திருக்கின்றார். எங்கே சியாமலா வாருங்கள்.
2: வணக்கம்.
1: வணக்கம் மகளே. சியாமலா பாருங்கள். சியாமலா, சியாமலாவின் பாடல் எதுவென்றால் நதி என்று வருகின்றது உங்களுக்கு. உங்களுக்கா இங்கே இருக்கும் பதம்
2: நதியோரம் நாளல் ஒன்று. அந்த பாட்டுப்பா.
1: வாழ்த்துக்கள். நதியோரம்
2: நதிக்கரை ஓரத்து நாளல் வேலி.
1: இதுவும் நதியோ நதிக்கரை நதிக்கரை என்று வருங்க.
2: நதி அடி நல்லது அது கிடையாதுப்பா.
1: எப்படி அந்த பாடல் வரும்? அது ரெண்டாவது பாடல் தந்து விட்டீங்க கேட்டிக்காரு. மூன்றாவது பாடல் எப்படி வருகின்றது?
2: நதியே அடி நல்லதியே.
1: சரிதான், நீங்க பாட்டு நதி என்று தானே வருகின்றது. நதியே அடி
2: நதிக்கரைன்னு சொன்னதால அதுல ஏதோ
1: குழப்பம். இது மூன்றாவது பாடல் தான் கேடு. நதியே நதியே அடி நயில் நதியே அப்படி வருதா?
2: ஆமாப்பா.
1: சரி, நான்காவது பாடல்

0: நல்ல ஒரு தத்துவ பாடல் இருக்கின்றது. தமன்னு தண்ணி கொண்டு வாருங்க. அந்த மயில் நவீன இன்னொரு பாடல் இருக்கு ஜாதி மகளே. நதியே நதியே
1: நதியே நதியே மயில் நதியின்னு
0: ஒரு பாடல் ஒரு பாடல் நதியே.
1: அடுத்த
0: இன்னொரு பாடல் இருக்கிறது ஒரு தத்துவ பாடல். வெள்ளம் உண்டு வரும்
1: அமைதியான நதியில்
0: அமைதி இங்கு வெள்ளம் உண்டு வரும் பக்கத்தில் வெள்ளம் அந்த பாடல் பெற இல்லையா
1: தெரியல பாடல்.
0: நதியினில் வெள்ளம் நதியினில் வெள்ளம் நதியினில்
1: வெள்ளம்
0: அந்த பாடல்
1: இருக்கின்ற
0: ஒரு பாடல் கொண்டு பாருங்கள். தெரிந்த பாடலை யோசிக்கிறீங்களா? அதுதான் கட்டித்தனம். இதிலே வந்தவுடன் தரும் பாடல் இல்லை. ஆதலால் நதியின் வெள்ளத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள். நேரத்தை மிச்சப்படுத்துவோம். நதியினில் வெள்ளம் நன்றி மாலை நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது முகமது ராபி கடைஞ்சியலுக்கு நீங்கள் இணைப்பை துண்டிக்க வேண்டும் மகளே. இணைப்பை துண்டித்துக் கொள்ளுங்கள். அவரிடம் செல்கின்றேன். இங்கே வணக்கம் வணக்கம் ராஃபிக் முகமது ராபிக் இரவு வணக்கத்தை தந்தீர்கள். நான் உங்கள் பகல் வணக்கத்தை கூறுகின்றேன். உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து ஐந்து பாடல்களை கொண்டு வருவோம். உங்களுடைய பதத்தை தேடுகின்றேன். நான் அந்த படத்தை தேடும் உங்களுக்கான பதத்தை காணவில்லை. உயிர் என்று வருகின்றது. உயிரே என்று வருகின்றது.
2: உயிரே உயிரே உயிரே தந்து என்னோடு கலந்துவிடு.
0: அடுத்த பாடல்
2: உயிரின் உயிரே உயிரின் உயிரில் படம்
0: நல்லது. அடுத்த பாடல்
2: உயிரே உயிரில் உயிரே உயிரை கலந்துதான் உயிரை உயிரே
0: என்னோடு கலந்துவிடு. அடுத்தது
2: உயிரின் உயிரே
0: உயிரின் உயிரே என்று வந்தது. உயிரின் உயிரே என்ற சரி. அடுத்தது
2: அடுத்தது
0: உயிரே உனக்காக என்று ஒரு படம் இருக்கு பாடல் இருக்கா
2: உனக்காக மோகன்
0: பண்ணி
2: வெளிந்த புக்கள் புக் அந்த
0: அதுல
2: உயிரா
0: சரி. மூன்று பாடல் தர வேண்டும். யோசித்துக் கொண்டு வாருங்கள். சரியா
2: தரையப்பா
0: நல்லது நல்லது. இப்பொழுது சதீஷ் வந்திருக்க சதீஷ்குமார் இரண்டாவது வியாபாரம் கொண்டு வாருங்கள். சதீஷ்
3: வணக்கம் சத்தம்.
0: வணக்கம் பீராண்டி. உங்களுக்கான
3: பாடம்
0: கொண்டு வாங்க சொல்லுங்கள்.
3: நீங்க சொல்லுங்க.
0: ஆனந்தம் என்ற பதம் ஆனந்தம்
3: ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலில் ஆடும் தத்தா
0: நல்லது. அடுத்தது
3: ஆனந்தம் அது என்னடா அவன்கான வழி சொல்லடாங்கிற படத்த
0: நல்லது.
3: ஆனந்தம் இன்றும் ஆனந்தம் அப்படிங்கிற ஒரு படத்தான்.
0: வாழ்த்துக்கள். ஆனந்தம் இன்று ஆனந்தம்
3: ஆனந்தம் ஆனந்தம் யார் தந்தது, ஆசைக்கு ஓர் பிள்ளை தான் வந்தது அப்படிங்கிற படத்தை தான்.
0: வாழ்த்துக்கள். ஆனந்தம் ஆனந்தம் வந்தது நல்லது. அடுத்தது
3: ஆனந்தம் விளையாடும் வீடு
0: கட்டிக்காரன் பிடிச்சிருக்காரு. ஆனந்தம் விளையாடும் வீடு நல்லது. ஐந்து பாடல்கள் தந்தீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கடிகாரன்
3: நன்றி
0: நன்றி நன்றி என்று இணைந்து சிறப்பித்த மிகு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே அடுத்த உறவு வந்திருந்தார், அவரை அழைத்து விடுவோம் ஒரு காரணங்கள். எங்கே அடுத்த உறவு வர வேண்டும், யார் அழைத்தீர்கள்? எங்க ஞானதேவன் போன்றவரை காணவில்லை இன்னும், வரவேண்டியவர்கள் வர வேண்டும். இதன் முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை தினமும் மலரும் கதம்பத்திலே என்று சொல் எடுத்து பாடுவோம் நிகழ்விலே இணைந்து உங்கள் வேகம் விவேகத்தை காட்டும் வகையில் உடனே ஒரு பதத்தை தந்தவுடன் எப்படி வேகமாக உங்கள் ஞாபக சக்தி இயங்குகிறது, பாடல்களை அங்கே கொண்டு வருகின்ற என்று கேட்க இருக்கின்றோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் அம்மகளே. மோகனா செல்வகுமார், நலமா இருக்கீங்களா அம்மா?
4: நலமா இருக்கீங்களா? நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன் மகளே, நலமாக இருக்கின்றோம். சரி, உங்களுக்கு வர வேண்டிய பாடல் என்னவென்றால் கண்ணா என்ற பதத்திலே வர வேண்டும் உங்களுக்கு. கண்ணா
4: கண்ணா வாப்பா
0: கண்ணா.
4: சரிங்கப்பா. கண்ணா கருமை நிற கண்ணா, உன்னை காணாத கண்ணில்லை. அந்த பாட்டுதான்.
0: வாழ்த்துக்கள். இரண்டாவது பாடலை கொண்டாருங்கள். கடந்து வரும் பாட்டு சவாரியில வந்தது ஒரு பாடண்டு. அதுதானே, அது இருக்கிறது கௌரவத்தில் இருக்கின்றது.
4: கண்ணாணி தூங்கடா,
0: பாகுபலி படம் நல்ல படம். கண்ணாணி தூங்கடா. அடுத்தது மூன்றாவது
4: கண்ணன்
0: கண்ணாவத்தை கொண்டு வந்தால்தான் நல்லா.

0: நல்லது
1: அந்த பாட்டுப்பா
0: நல்லது. அப்ப ஐந்தாவது பாடல் கண்ணா கண்ணா என்ற ஒரு பாடல் இருக்கிறது. வாழ்த்துக்கள். இந்த பாடல்களே மகளே, நீங்கள் தந்த பாடல்களே எந்த பாடலும் உங்களுக்கு நன்றா பிடித்த பாடல்? கண்ணா கருமை, கண்ணா
1: கருமை.
0: வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். நன்றே, சிறந்த சிறப்பித்திருக்கிறீர்கள். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை கூறுகிறேன். வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். அடுத்த உறவுடன் செல்கின்றேன். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம் வணக்கம் சந்தன் ராஜ் அவர்களே. ஐயா சந்தன் ராஜ் வணக்கம். வண்டிகை சிலுவை சந்தன் ராஜ் ஐயா வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமா இருக்கின்றோம்.
2: நலமா இருக்கேன், நலமா இருக்கேன். எல்லாருமே
0: உள்ளேயா வெளியேயா?
2: இப்ப வீட்டு
0: உள்ளே. எவ்வளவு தூரம் உங்களுக்கு சகிப்பு தன்மையை இறைவன் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு வருகின்ற உங்களுடைய பெட்டியை திறந்து பார்த்தா உங்களுடைய பொக்கிஷத்துக்குள்ளே நீங்கள் தெரிந்திருக்க வேண்டியது விழி. விழி என்ற பதத்திலே பாடல் கொண்டு வர வேண்டும்.
2: விழி பார்ப்போம். மற்றவர்களுடைய பாடல் கேட்கும்போது ஈஸியா இருந்தது.
0: அவர்கள் கொடுத்தது போல உங்களுக்கு மறந்தது அந்த பாடலை நீங்களே நினைவு கூறுகிறீர்கள்.
2: கணவாருங்கள் மேடையாம் ஒரு பாடல்.
0: அது நீங்கள் கேட்கிற பாடல் விழிகள் மேடையாம் கணக்கு இருக்கின்றது.
2: விழிகள் விழி மூடி தெரிஞ்சுமா?
0: பழைய பாடல் எல்லாம் இருக்கு. வெளியே கதை எழுது அப்படி எல்லாம் இருக்கு. எல்லாம்
2: அப்படி இருக்கு. ஆமா,
0: வெளியே
2: மூடி தூங்கினால் தூங்கினால்
0: அடுத்தது
2: அது ஒரு பாடல் இருக்கு. வெளியே கதை எழுதுறது
0: கட்டிக்காரன் ஒரு பாடல். உனக்கு என்ன வேலை என்ற ஒரு பாடல் இருக்கு.
2: வெள்ளி வெள்ளி அந்த பாடல் சொல்லுங்க. அதுக்கு என்ன வெளியே வெளியே உனக்கு என்ன வேலை?
0: அந்த பாடல் தரவில்லை தானே. நீங்கள் தந்து
2: விட்டீர்களா?
0: கொட்டி குவித்து பார்த்தா சரியா வந்து விட்டது. சரி, இதுல உங்களுக்கு விருப்பமான பாடல் இது.

0: உங்களோட பழகிறதால் வருகின்ற நீங்கள் தானே வந்து கேட்கின்ற பாடல்களை ஞாபகத்தில் வச்சிருக்கின்றீர்கள். நல்லது
1: சொன்னாங்க, பங்கெடுத்தாரு, அனைவருக்கும்
0: வாழ்த்துக்கள். மீண்டும் வரலாம், அம்மாவும் வரலாம். நல்லது நல்லது. அடுத்து மஞ்சுளா அழைத்தீர்கள் இப்பொழுது. மஞ்சுளா மீண்டும் வரப்போகின்றீர்களா? வாருங்கள். இரண்டாவது தடையாதவர் இருக்கின்றார், அதை விட முதல் தடையாதவர்களும் வர வேண்டும். ஓடி வாருங்கள். அடுத்த பதம் காத்துக் கொண்டிருக்கின்றது. ஓடி வர வேண்டும். நல்ல இலகுவான பதம் ஒன்று இருக்கின்றது, வந்தால் நிறைய பாடல்கள் அதை கொண்டு வரலாம். யார் வரப்போகின்றீர்கள்? எங்கே ஓடி வாருங்கள். வணக்கம் வணக்கம். யார் வருகின்றீர்கள்? இணைப்பு கிடைக்கவில்லை, உங்களுடைய இணைப்பு சரியாக வரவில்லை. பாடலை கேட்போம். இப்பொழுது அன்பு மகன் ஃபாரூக் வருகின்றார். வணக்கம் ஃபாரூக்.
2: வணக்கம்ப்பா. வணக்கம் அனைவருக்கும். அன்பு வணக்கம். நலம் நலம் அறியாதவர்கள்தான்.
0: நலம் அறிந்து கொண்டோம் கூறினீர்கள். நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்று கூறுகின்றோம். வணக்கத்தையும் வணக்கம். இப்ப அங்கே சவுதி அரேபியா எப்படி இருக்கின்றது?
2: சவுதி அரேபியா பரவாயில்லப்பா.
0: நீங்கள் இப்பொழுது மன்னர் யார் அங்கே? சவுதி மன்னர்
2: சல்மான்.
0: சல்மான். நீங்கள் எப்பொழுது அங்கே மன்னனா வரப்போகிறீர்கள்?
2: நான் உங்கள் ஆசையோட வரையிறப்பா. மீண்டும்
0: நான் நினைத்து வந்து விட்டீர்கள். மன்னனாதான் நிகழ்ச்சிங்க. சரி, இந்த நிதி உங்களுக்கு இலகுவான பதம் என்று கூறினேன் தானே. என்ன பதமா இருக்குமோ நான் நம்புகிறீர்கள், விரும்புகிறீர்கள்.
2: ரொம்ப இலவா கொடுக்குங்க.
0: அன்பு அன்பு என்ற பதம். சரியா, கொண்டு வாருங்களா இந்த பாடலை.
2: அன்புள்ள அப்பா.
0: ஆனா நிலமா இருக்கு மகனே. அன்புள்ள மகனே. அன்புள்ள
2: அன்பு நடமாடும் கலைக்கூடமே.
0: அன்பு நடமாடும் கலைக்கூடமே. நல்லது. அடுத்த பதம், அடுத்த பாடல்.
2: அன்பே அன்பு
0: அன்பு சொல்ல அன்பு வேண்டாம். நல்ல அன்பு என்பது நல்லது. இது ஆள வந்தது என்று பாடல் இருக்கின்றது.
2: அன்பு வந்தது என்ன ஆள வந்தது?
0: மன்னருக்கு தெரியாதானே வேணும். அடிமை என்று வந்திருக்கின்றது.
2: அன்பு அன்புக்கு நான் அடிமை. அந்த
0: அந்த பாடல் அடிமை என்றும் இருக்கின்றது. அன்புக்கு நான் அடிமை. அடுத்த இன்னொரு பாட வர வேணுமே.
2: இன்னொரு பாட வேணுமா?
0: காணாது காணாது எந்தாலும் வேணும்.
2: சரிப்பா சரிப்பா. வேறு ரொம்ப வாரம் வேணும்.
0: அன்னவனே என்று வேறு உண்டு. நக்மா நக்மா என்று பாட்டு.
2: அன்புள்ள
0: ஐந்து பாடல்கள் மகனே, உங்களுக்கு விருப்பமான பாடல் ஞாபகம் ஐந்து பேர் ஐந்து ஞாபகம் இருக்குல்லவா?
2: அன்புள்ள அப்பா. அன்புள்ள அப்பா சொன்ன அன்பு நடமா உங்களுக்கு சொன்னா அன்பே அன்பே கொள்ளாது.
0: அது சொல்ல
2: அன்புக்கு நான்
0: எடுக்கணும்.
2: அன்புக்கு நான் அடிமை.
0: அன்புக்கு நான் அன்பு அன்பு வந்தது. அன்புள்ள மன்னன்.
2: மன்னவன் அன்புள்ள மன்னன்.
0: அதான் உங்களுக்கு விருப்பமான பாடுதான். நக்கமா நக்கமா நக்கா இருக்குதா உண்ணுமா உண்ணாளா என்பது சிரிப்பு சிரிப்பு. இப்ப குறைபட்டு ராபிக் வரைந்தார். வாழ்த்துக்கள் மீண்டும் வரலாம். எங்கே மகனே ராபிக் கொண்டு வந்து விட்டு மீதியை இந்த கூடையில கொண்டு
3: வாருங்கள். பாட்டு அம்மன்
0: பாட்டு.
3: உயிரேவா பாடலு.
0: பிடிச்ச பாடல இது. இந்த பாடலும் உங்களுக்கு பிடித்த பாடல இது.
1: எனக்கு வந்து பம்பாய் படத்துல உயிரே வந்து எல்லோரும் கலந்து விடு
0: அந்த பாடம் உங்களுக்கு பிடித்த நீண்ட பாடம். நல்ல நீண்ட பாடம்,
1: நல்ல பாடல.
0: அதே அரவிந்த சாமி மற்ற யாரு
1: மனுஷர்களை எஸ்ஐஏ ராமன் அமைச்சது
0: எல்லாம் பிரபுச்செடிகள் எல்லாம் அதெல்லாம் கூறுவீர்கள். கெட்டிக்காரன்
1: கெட்டிக்காரன்
0: நல்லது. கிளாசிக்கல் டிராபிக் உங்களுக்கு தெரியாத பாடல். உங்களுடைய பாடல்லாம் அந்த தரமான பாடலா வந்திருக்கு. தேடி நாங்களும் தேட முடியாத பாடல நீங்கள் தேடி கொண்டு வந்திருக்கீங்க. கெட்டிக்காரன்
3: அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சே. ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

ஓ அப்படி செய்வீங்களோ ஆணையிடுவீர்களோ? நான் ஆணை மகளே, நீங்கள் ஆணையிட்டால் நாங்கள் செய்வோம். மகளே மகள் அல்லவா நீங்கள், நான் ஆணையிட. அடுத்த பாடல் நன்மலரோடு தனியாக நீங்க சரி. அடுத்த பாடல் கட்டிக்காரை நான் தேடும் செவந்தி பூவிது. அடுத்தது அப்படியா, கெட்டிக்காரி அங்க திரும்பி பார்த்து பாடுகிறீர்கள், அவரை பார்த்து நான் பேசுறேன். அடுத்தது அடுத்த பாடல் என்ன, இன்னொரு பாடல் மகளே.

0: நன்றி
1: மகளே, நன்றி. அடுத்த உறவை வந்தார், சென்றுவிட்டார், ஓடி வர வேண்டும். மனவை, மனவை வாக்குச்சாவடி இருந்து மனவையிலிருந்து வருகின்றார்கள். வணக்கம், வணக்கம், வணக்கம். அப்பாவா அம்மாவா மகளா? என்னுடைய மகள் வந்திருக்கிறார். நல்லது, நல்லது. சரிதான், நலமா இருக்கின்றீங்களா மகளே? நலமா இருக்கின்றேன் சரிதா ராமன் அவர்களே. ஒரு கவிஞருடைய மனைவியில் நின்று நிறைய கவி சொல்லுவார், பாட சொல்லுவார் எண்ணுகிறேன் நான். சரியா? எண்ணுகிறேன் உங்களுக்கு. உங்களுக்கு என்ன பாடல், என்ன பதம் என்று தெரியவில்லை. இங்க காணவில்லை பதத்தை. பெறுகின்றது பதம் இப்படிதான் பெறுகின்றது. அது என்ன பதம் என்றால், நான் பார்க்கல உங்களோட பதத்தை தேடவில்லை. எங்க இருக்கின்ற பதம் என்று சொல்லி உங்களுக்கு தர வேண்டிய பதத்தை தான் தருவேன். நலமாக இருக்கின்றீர்கள், பலமாக இருக்கின்றீர்கள் என்று சொல்லும் வேளையிலே உங்களுக்கு தர வேண்டிய படம் மஞ்சள் என்ற பதத்திலே பெற வேண்டும். மஞ்சள் கொண்டு வாருங்க, கொண்டு வாருங்கள். சரிதா,
2: மஞ்சளுக்கு இன்றுதான் நல்ல நாள்.
1: ஓ, மஞ்சளுக்கு இன்றுதான் நல்லது. அடுத்த பாடம்
2: மஞ்சளுக்கும் குங்குமமும்.
1: மஞ்சளும் குங்குமமும். அடுத்த பாடல் நிலாவுக்கு எல்லாம் வரும்.
2: மஞ்சள் காட்டு மைனா போல
1: கெட்டு காரி. மஞ்சள் காட்டு மைனா. இங்கே அடுத்த பாடல் ஏதோ ஒரே சுகம் என்ற பாடல் இருக்கு. நிலாவுக்கு ஒரே சுகம் என்ற ஏதோ ஒரு நிலாவுக்கு
2: மஞ்சள் நிலாவுக்கு
1: கட்டி காரை குடித்து விட்டாள். அங்கே அடுத்த பாடல் வேட்டைக்காரன்ல ஒரு பாடல் இருக்கு, முகமே வருக என்று. ரெண்டு பாருங்கள். அதான்
2: மஞ்சள் முகமே
1: மஞ்சள் மஞ்சள் முகமே வருக ரெண்டு பேர். சரியா? ரெட்டு காரி மஞ்சள் முகமே வருக ஐந்து பாடல். சரி, இந்த ஐந்து பாடலுக்குள்ளேயும் உங்களுக்கு விருப்பமான பாடல் இது
2: மஞ்சள்.
1: ஓ, சங்கமம் நல்லது. அந்த பாட்டு தான் உங்களுக்கு விருப்பம் என்று கூறுகிறீர்கள். பெட்டிக்காரே வாழ்த்துக்கள். வேற யாரோ உங்களை தட்டி பறிக்கிறதா? வேற யாரோ தட்டி பறிக்கிறாரு தொலைபேசி. என்ன வேண்டுமா?
2: முடிச்சுக்கிட்டு இருக்கான்
1: பேராண்டி. அவரோட குடும்பம் பேசாமல் தூங்க மாட்டார் தானே? தாத்தாவோட ஒரு கக்கு ஜஸ்வந்த், ஜஸ்வந்த் குட்டி கண்ணா பார்த்தா நலமா இருக்கின்றேன். நீங்க நலமா இருக்கின்றீர்களா ஜஸ்வந்த்? ஏன் தூங்கவில்லை? அந்த தாத்தா இருக்கிறேன். ஏன் தூங்கவில்லை கண்ணா? ஜஸ்வந்த் தூங்க வேணும். தூக்கம் வரவில்லையா? தூக்கம் வரவில்லையா? சரி, தாத்தாவோட பேசிட்டீங்களா? கெட்டிக்காரன், கெட்டிக்காரன். அவரே இணைப்பை துண்டித்து விட்டார், கெட்டிக்காரன். அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? மீண்டும் மஞ்சுளா வருகின்றார். மஞ்சுளா, நீங்கள் எத்தனை தடவை வந்தீர்கள்? ஒரு தடவை தானே மஞ்சுளா?
2: ஆமாப்பா.
1: இப்ப ரெண்டு
2: ஒரு முறை தான்
1: கெட்டிக்கார. இப்ப இரண்டாவது முறை வந்து விட்டீர்கள் மஞ்சுளா. இரண்டாவது முறை வந்தால் உங்களுக்கு அடுத்த பாடம் உங்களோட மஞ்சுளா. மஞ்சுளாவுக்கு இரண்டாவது தடவை வந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கான பதம் இங்கே என்ன இருக்கின்றால், என்ன பதம் உங்களுக்கு தரலாம் என்றால், இதழ். இதழ் என்ற பதம். இதழ்,
2: அதாவது
1: இதழ், இதழ் இந்த உதடு. இதழ்,
2: இதழ் இரண்டும் பாடட்டும்.
1: இதழ் இரண்டும் பாடட்டுமா? நல்லது. அடுத்த பாடல்
2: கஷ்டம் பழகுதே.
1: இதழ் இன்னொரு பாடல் கதை எழுதும்.
2: இதழில் இதழில் ஒரு பூ பூத்ததுன்னு ஒரு பாட்டு வருங்க.
1: வாழ்த்து. இதழில் இதழில் ஒரு பூ பூத்தது நல்ல பாடல். அந்த பாடல் அடுத்தது கதை எழுது நேரம் இது என்ற பாடல் இருக்கு. நல்ல பாடல், தபோலா நல்லா வாசிப்பாரு ராஜா, நல்ல பக்கம்
2: எம்ஜிஆர் பாடல்.
1: இல்ல இல்ல, அது உள்ளே கதை எழுது. இன்னும் ஒன்று இருக்கு, கதை எழுது, கதை எழுதும் நேரம் இது என்று வரும் இடைக்கால பாடல்
2: தான்.
1: கெட்டிக்காரி கெட்டிக்காரி இதழில் கதை எழுதும் நேரம். அடுத்தது
2: கொஞ்சம் கஷ்டம்,
1: சிந்தித்தால் திருப்பி அவங்க வேற கொண்டு வாருங்க. எழுதட்டும் கவிதை, எழுதட்டும் கவிதை என்ற பாடல் இருக்கு. அப்ப நீங்களும் பார்த்து மீண்டும் வந்து இந்த இரண்டு பாடல் தர வேண்டும். நல்ல பாடல்கள் இருக்கின்றது, கொண்டு வாருங்கள் சரியா. அடுத்த இரண்டு பாடல் தரும், நீங்கள் தந்த பாடல் இதழ் இரண்டும் என்ற ஒரு பாடல் சொன்னீர்கள். எப்படி இந்த பாடல் இதழ் இரண்டும்
2: இரண்டும் பாடட்டும் இணை இரண்டும் மூடட்டும்,
1: இதழ் இரண்டும் பாடட்டும். அடுத்தது இதழில், இதழில் ஒரு பூ பூத்தது, இதழில் கதை எழுதும் என்று தந்து விட்டீர்கள்.
2: இதழ் எங்கும் முத்துக்கள்,
1: இதழ் எங்கும் முத்துக்களா, நல்லது. இதழ் எங்கும் முத்துக்கள் என்ன திரைப்படம் என்று தெரியுமா அது? சரி, அடுத்தது இன்னும் உண்டு. எது வேண்டும் என்று ஒரு பாடல் இருக்குங்கிறது, எது வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்து எது வேண்டும். இதழே எது வேண்டும் அப்படி ஒரு பாடல் இருக்குல்ல, சரி ஞாபகம் வந்தாலும் வந்து சொல்லுங்க. இதழே இதழே எது வேண்டும், நல்லது. ஞாபகத்தை, ஞாபக சக்திக்கு நன்றாக என்ன சாப்பிட வேணும், ஞாபக சக்திக்கு திறந்ததாக நெல்லிக்காய் சாப்பிடுங்க. பார்த்துக்கலாமா? சரி, அடுத்தவரோடும் சேர்ந்து எங்கே செல்வகுமார் வந்திருந்தார், வராதவர்கள் வர வேண்டும், ஒளி வர வேண்டும். எங்கே செல்வகுமார் கண்ணன் வரவில்லை இன்னும், எங்கே அடுத்தவர் வர வேண்டும், அவருக்கு இங்கே பதம் ஆயத்தமாக இருக்கின்றது, ஓடி வர வேண்டும். யார் வரப்போ ஒன்று, இது மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சுவை கனடா கலையரத்தின் நேரம் இப்பொழுது 1:24 நிமிடம் நண்பகல். வளைகுடா நாட்டிலே இப்பொழுது 8:25 நிமிடம் என்று காட்டுகின்றது. அங்கே 6:25 நிமிடமாக லண்டனிலே காட்டுகின்றது ஆங்கில நாட்டிலே. ஈழத்தில் நாட்டிலும் பாரத நாட்டிலும் இப்பொழுது 10:54 நிமிடங்கள் இரவு நேரம் என்று காட்டுகின்றது. எங்களுக்கு பகல், மற்றவர்களுக்கு மாலை. இந்த பொழுதில் இணைந்திருக்கின்றோம் கனடா கலையகத்தின் கதம்பத்திலே பாடல்கள் சென்று கொண்டிருக்கின்றது. சொல்லெடுத்து பாடுவோம். வணக்கம் வணக்கம் செல்வகுமார், மீண்டும் வந்திருக்கின்றீர்கள்.
0: வணக்கம்.
1: நலமாக இருக்கின்றேன், நலமாக இருக்கின்றேன் மகனே. உங்களுக்கு இங்கே காத்துக்கொண்டிருக்கும் பதம் புன்னகை. புன்னகை
0: ஒரு பூ பூத்தது அப்படின்னு ஒரு பாட்டுப்பா.
1: ஆஹா, அடுத்தது
0: அத புன்னகை. புன்னகை புன்னகை மன்னன் பூவி கண்ணன் அந்த
1: பாட்டுக்காரன் கட்டிக்காரனா. புன்னகை மன்னன் பூவிளை கண்ணன், வாழ்த்துக்கள். இரண்டாவது பாடல் தந்தீர்கள், மூன்றாவது பாடல். இந்த புன்னகை என்று வருகின்றது, இந்த புன்னகை என்ன விலை என்று வந்தது, புன்னகை என்று ஆரம்பிக்கிற பாடல்.
0: சரி,
1: இன்னொரு பாடலுக்கு தான் புன்னகை என்று ஆரம்பிக்கிற பாடல் தல இருக்கின்றது. சொர்க்கத்தில் காணாத சுகம் சுகம் இடைவெறி எப்படி வரும் இந்த முதல் பாடல் இங்கே கேளுங்கள்.
0: ஒரு
1: காணாத சுகம் சொன்னேன் வரி, அது இந்த முதல் வரி.
0: கடும்
1: புன்னகையோ என்று ஆரம்பிக்கும். நினைத்து வைத்து இந்த மூன்று பாடல் தர கிடைக்கும்
0: உங்களுக்கு. மூன்று பாடல்
1: நல்லது, கொண்டு வாருங்க. வேண்டுமா? வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றிப்பா.
1: நன்றி, கட்டிக்காரன் கட்டிக்காரன். அடுத்தவர் யார் வரப்போகின்றீர்கள்? ராபிக், நீங்கள் வந்திருந்தீர்கள், மீண்டும் சென்று விட்டீர்கள் ஐயா, ராபிக் வர வேண்டும். ராபிக் அழைத்துவிட்டு சென்று விட்டீர்கள் ஐயா, நீங்கள் கொண்டு வரக்கூடிய ஆள். அடுத்தவருக்கு நல்ல ஒரு பதம் இங்கே இருக்கின்றது, வந்தால் நல்ல இலகுவான பதம்.

0: வணக்கம் வணக்கம் ராஃபிக், நீங்கள் இரண்டாவது அடுத்த பாடல் உங்களுக்காக இங்கே இருக்கின்ற பாடல் மாலை, அதாவது ஈவினிங் மாலை பின்னேரம் மாலை. மாலை தளத்திலே போடுற மாலை இல்லை, மாலை
1: மாலை மாலை
0: கொண்டு
1: வாருங்க.
0: மாலை உங்களை வாட்டுகிறா? சரி வாட்டட்டும்.
1: மாலை கருக்களில் சோலை பூந்து வந்த பாடல். மாலை கருக்களில்,
0: மாலை கருக்களில் சோலை பூந்து, அல்லது மாலை கருக்களில்
1: மாலை சூடும் வேலை.
0: அல்ல அல்ல, இது மாலை வந்து கழுத்திலே சூடுகிற மாலையை கொண்டு வருகிறேன். இது நான் நேரம் பின்னேரம், அதாவது சாயங்காலம் மாலை இருக்கல்லவா, இப்ப நீங்கள் கூட மாலை மாலை கருத்தலில் அப்படி வருகிற மாலை மாயக்கம் நேரத்து மயக்கம்
1: மாலை மயக்கம் அந்த பாடல்
0: கட்டிக்காரன் கட்டிக்காரன் மாலை நேரத்து மயக்கம்.
1: பூமாலை சூடும் அந்த பாடம் வரும்,
0: அது வேற பூ ஆரம்பித்து மாலை
1: மாலை மாய் என்ன வாட்டு பூமாலை வராது
0: கழுத்திலே போடுற மாலை மலை பூவிலே செய்கிற மாலை, இது மாலை நேரம்.
1: மாலை நேரம் அந்த பாடல் வரும். மாலை நேரம்
0: என்ன பாடல்? மாலை நேரம் எப்படி வரும் அந்த பாடல்?
1: அது மோகன் படம் பாட்டு வரும். மாலை நேரம் அந்த பாடல் வரும், அது வரி தெரியல. மாலை நேரம் வரி மட்டும் இல்லையா?
0: சரி, ஐந்தாவது பாடல் பாடல் இருக்கின்றது வாய்க்கலட்சுமி திரைப்படத்தில்.
1: அந்தி மாலை நேரம்
0: மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி.
1: மயக்கத்தில் மனதில் தோண்டி தோழியா?
0: இல்ல இல்ல, இந்த இந்த வரிவாரம் முதல் என்ன வரியில வருது அந்த பாடல்? நல்ல பாடல்
1: மயக்கத்தில்
0: கட்டி காரன் தட்டி கொடுத்தால் கொண்டு பிடித்து விடுவீர்கள். மாலை வாழ்த்துக்கள் பாடு, ஐந்து பாடல் தந்து விட்டீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றி,
0: மீண்டும் சந்திப்போம். எங்க எங்களுடைய அன்பு மகான் வந்திருந்தீர்கள், இரண்டாவது அழைப்புக்கு வந்திருந்தீர்கள், வர வேண்டும், ஓடி வாருங்கள், காற்றலைக்கு தாருங்கள். அடுத்த பதம் உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கின்றது.

லண்டனில் இருந்து அன்பு நேயர் மகான், நீங்கள் வந்திருந்தீங்கள், வரலாம். இப்பொழுது நேரம் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது, பதம் ஆயத்தமாக இருக்கின்றது, வந்தால் பதத்தைக்கு பாடலை தரலாம். நீங்கள் பத்தோடு ஒரு நல்ல பாடலும் பாடி செல்லுங்கள். உங்களது பாடலும் கேட்க விரும்புகிறார்கள் உங்கள் அன்பு உறவுகள். தவறி ஒரு தடவையோடு நின்று விட்டீர்களா, இரண்டு தடவை வந்தீர்களா? மகளே, கடந்த வாரம் இரண்டு தடவை, இரண்டு தடவை வந்து விட்டா. கட்டிக்காரு, கட்டிக்காரு வந்து விடுவாள். எங்கே ஓடி வர வேண்டும், ஓடி வர வேண்டும். விரைவில் நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்ற பாடல்கள் தர வேண்டும் இல்லையா? இன்னும் மகான் உங்களுடைய அழைப்பை உங்களை எதிர்பார்த்திருக்கின்றோம். முடிந்தால் வாருங்கள், அழைத்துக் கொண்டு

0: இன்று சதீஷ்குமார் முதல் முதலில் இணைந்திருந்தார் இல்லையா, மகான் அவர்களும் முதல் முதலாக இணைந்திருந்தார் வந்த உறவுகளுக்குள்ளே.
1: அடுத்து
0: அத்தோடு நிரஞ்சனியும் இன்று முதலாவதாக இணைந்தார். அவருக்கு

வானொலி 22 மணி நேர தமிழ்ச்சேவையில் கதம்பத்திலே சொல் எடுத்து பாடுவோம் இலக்கம் 2 என்று கடந்த வாரம் தான் ஆரம்பித்தோம். இந்த வாரமும் வந்திருக்கின்றோம். கடந்த வாரம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக எல்லோரும் வந்திருந்தீர்கள் என்றும் வந்திருக்கின்றீர்கள். இன்னும் ஒரு சிலரை காணவில்லை, அவர்களும் வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். செல்வகுமார், நீங்கள் ஒரு 3 பாடல் தர இருக்கின்றீர்கள், தர வேண்டும், ஓடி வாருங்கள்.

அன்பு உறவு மகான் நீங்கள் வந்திருந்தீர்கள், உங்களை இணைக்க முடியவில்லை. அந்த தருணத்தில் வேறு ஒருவர் உரையாடி கொண்டிருந்தார், அதனால் உங்களுடைய அழைப்பு இணைக்க முடியாமல் போய்விட்டது. மீண்டும் அழையுங்கள். இப்பொழுது இந்த பாடல் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் அழைக்கலாம். இது வந்து கலையகத்து பாடல்.

ஞானசேகரன் தூங்கிவிட்டாரா என்று காணவில்லை. இல்லத்திலே இருக்கின்றேன், இல்லத்திலே நல்லா தூக்கம் போடவில்லை போல் தெரிகின்றது.

0: இனிமையான பாடல்களை காற்றுகளை கலந்து சிறப்பித்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்று இந்த சொல்லறுத்து பாடுவோம் நிகழ்வு நீங்கள் இதுவரை வந்து நிறைய பாடல்கள் ஒவ்வொருவரும் 5 பாடல்கள் தந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது கடந்த வாரம் 105 பாடல் வந்தது, இந்த வாரம் 92 பாடல் தான் வந்திருக்கின்றது. என்ன நடந்தது, யாரோ எத்தனை பேர் வரவில்லை, புதுக்க வந்திருந்தாங்க, புதிய உறவுகளும் வந்திருந்தார்கள். அப்ப அதனால் கடந்த வாரம் வந்தவர்கள் வந்திருந்தால் 100 பாடலுக்கு மேலே வர வேண்டும். வரவில்லை, வருவார்கள், அவருக்கு என்ன தடையோ தெரியாது. இன்னும் 5 நிமிடங்கள் இருக்கின்றன, நானே பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். 5 நிமிடத்தில் இந்த நிகழ்வை நான் நிறைவுக்கு கொண்டு வந்து பாடல்களை பதிவு செய்து விடுங்கள். உங்களுக்கான பாடலை நினைத்து வைத்திருங்கள். நிகழ்ச்சி முடிந்தவுடன் ஓடி வந்து ஒவ்வொருவராக பாடல் கேட்க வேண்டும். அந்த பாடல் நான் ஒளிபரப்புவேன். உங்களுக்கு இன்றைய தினமே ஒளிபரப்புவேன். நாளைய தினம் உங்களுக்கு இந்த பாடல் நீங்கள் இப்ப கொண்டு வந்து கொடுத்த 5 பாடல்களை, இது விருப்பமான பாடல் கேட்டேன் தானே, அந்த பாடல் உங்களுக்கு கதம்பத்திலே வரும் நாளை, அதாவது நாளை மாலை நேரத்திலே. இப்பொழுது பாடலை கேட்பதற்கு நீங்கள் வந்து அழைத்து பாடலை தரலாம். இன்னும் 5 நிமிடங்கள் இன்னும் உங்களுக்கு இருக்கின்றன, இன்னும் 4 நிமிடங்கள் இருக்கின்றன முடிவடைவதற்கு. அதற்கிடையே வரலாம். செல்வகுமாரோட மிகுதி பாடல் வர வேண்டும், வந்தால் நல்ல கண்டிப்பாக ஒரு கட்டாயமானது என்று அல்ல என்று நாங்கள் வந்து கண்டுபிடித்த பதங்கள். வந்து விட்டார் ஞானசேகரம், வணக்கம் வணக்கம். தூக்கம் தூக்க தூக்கத்தை விழுந்தாவிட்டா
1: கேட்டுட்டுதான் இருக்க.
0: என்ன உடல் நலம் குறைவா சோர்வா இருக்கு?
1: இன்னைக்கு ஒரு அந்த நுண்கிருமி நல்லா ஒருத்தர் இறந்துட்டாரு. அது
0: வயதானவரா?
1: வயலாரம் நடுத்துற வயதுதான்பா. அந்த ஆம்புலன்ஸ்லயே வச்சு அப்படி அவங்க வீட்டுல வெளியில ரோட்டை நிக்க வச்சு எல்லாம் அந்த பெண்கள்லாம் அழுது பாத்தோம்னா கொஞ்சம் மன சங்கடமா போயிட்டு.
0: அப்ப எடுத்து கொண்டு போய் விட்டாரா? என்ன எப்படி
1: தானே எடுத்துட்டு தகனத்துக்கு அவங்களே ஆம்புலன்ஸ்ல எடுத்து விட்டாங்க. சுமார் 10 நிமிஷம் அந்த வண்டி வந்து நின்னுச்சு. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா ரொம்ப மனசு சங்கடமா போயிட்டு.
0: இறைவனுக்கு நன்றி, அந்த பெண்களுக்கு வரவில்லையே இறைவா, அப்படி கொடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கோ. அந்த உங்க அயலவர்களா?
1: நிகழ்ச்சி முடிக்கிற டயத்துலாம் சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அனுவர சத்தம் என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு வெளியே எட்டி எட்டி பார்த்தா ஒண்ணு லைட் மட்டும் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஒரு 1.5 மணிக்கு ஒரு வயதான அம்மா எல்லாம் அழைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க அழுதுட்டே இருந்தாங்க. என்ன தகவல்னே தெரியல, நமக்கு கேட்கறதுக்கு நம்ம சங்கடமா இருக்கு. அப்புறம் காலையில எழுந்து பார்த்தா நாற்காலியெல்லாம் போட்டுட்டு இருந்து அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த மாதிரி அவங்க
0: இறந்துட்டாங்க. ஆட்கள் கூட்டம் இல்லை, தானே வர முடியாது தானே?
1: என்ன கூட்டம் இல்ல, ஆட்கள் ஆட்கள் கூட்டம் தான் ரொம்ப ரொம்ப குறையும். ஒரு 15 பேர் கூட இருக்க மாட்டாங்க. இன்னும் மட்டும்தான் வெளியில இருந்தாலும் ஒரு 10 பேர் கூட
0: அவ்வளவுதான். அந்த அவருடைய உடலை காட்டினார்களா? திறந்து இல்லை இல்லையா?
1: ஆம்புலன்ஸ் அப்படியே இருந்துச்சு, ஆம்புலன்ஸ் அப்படியே இருந்துச்சு. மாலை போட்டாங்க. அப்புறம் இன்னைக்கு அந்த வியாழக்கிழமைனால இந்த கோழி ஒண்ணு கட்டி
0: விடுவாங்க.
1: சட்டம் மட்டும் அழுதுட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த வேலையை சுத்தி வந்தாங்க, ஆம்புலன்ஸ் வேலையை சுத்தி வந்தாங்க. எப்படி உடனே எடுத்தாங்க? 10 நிமிஷம் கூட வண்டி நிக்கல. இங்க
0: கொண்டு போய் வைத்திருக்க மாட்டார்கள்.
1: அதாவது
0: அவருக்கு எத்தனை குழந்தை?
1: அவருக்கு 2 குழந்தைங்க.
0: ஐயோ, நீண்ட நாள்
1: நம்ம செய்தி நம்ம படிக்கிறதுக்கும் இந்த கைபேசியில பாக்கிறதுக்கும் நேர்ல பாக்கிறதுக்கும் ரொம்ப சங்கடமா போய்
0: உள்ளது. அப்படியே இது ஒரு படிப்பணி. அந்த இன்னும் தான் உங்கள் நாச்சியார் கோவில் பகுதியில எல்லோரும் முகவாங்கி போட்டுக்கொண்டு வெளியே போகின்றார்களா? ஒரு சிலர் போடுவதில்லை.
1: ஒரு சிலர் போட மாட்டேன். சவாலே விட்டா இருப்பா உங்கள்ட்ட பேசும்போது. காலில இருக்கப்பா, மனசுல இருக்கப்பா.
0: அவர்களுக்கு எப்படி இருக்கார்கள்?
1: அவருக்கு எப்படி இருக்காரே தெரியல. அவதான் வேலையே கிடையாது யாருக்குமே. எல்லாம் அவங்க வீட்டை முடங்கி
0: இருக்கிறாங்க. அவர் பேருந்து போடுகிறேன் என்று கூறினார். அவர் பேருந்து போடுகிறேன் என்று கூறியிருந்தார். ஆனால் அதான் ஐயா, இன்னும் விழிப்புணர்வு. தனக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லையா? அடுத்த விட்டு பாதுகாப்பையும் எங்கட கையிலே தானே இருக்கின்றது. ஐயோ,
1: நிச்சயமாக
0: இப்போ சங்கடமா இருக்கின்றதா உங்களுக்கு நீரை பார்த்தது?
1: ஆமாப்பா, சாயந்தரம் நிகழ்ச்சிக்கு வந்ததே சரி. இன்னைக்கு ஒரு கையெழுத்து உங்கள்கிட்ட போடணுங்கிறதுக்காக சாயந்தரம் வந்துட்டு போனேன். அது ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்போ கொஞ்சம் மூலம் சரியில்லை. சரி, முடிச்சிருந்தோம்னா இன்னும் உறுத்திக்கிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் படுப்போம் சொல்லிட்டு படுத்து நேற்று நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நிகழ்ச்சி என்ன சொன்னீங்களா? அப்பாட்ட ஒரு கையெழுத்த போட்டுரும் பாலன்னா ஒரு கையெழுத்த போட்டு போயிடும் அப்பாட்ட போட்டதான் அப்பா சரியா இருக்கும் அப்படின்ட்டப்பா.
0: அப்ப இப்ப உங்களுக்கு முடியுமா உங்களுக்கு பங்கு பெற்று மாற்றிக்கொள்ளுங்கள் அது சரியாக முடிந்துவிட்டது. இது ஒரு கால உங்களுக்கு மட்டுமில்லை, எங்கள் அயலவருக்கு மட்டுமில்லை, பக்கத்து விட்டவருக்கு மட்டுமில்லை, உலகளாக இருக்கின்றது. அந்த வகையில இறைவனுக்கு ஒரு நன்றி கூற வேண்டும். இறைவா நான் வீட்டிலேயே பாதுகாப்பாக இருக்கக்கூடிய வகையில் எனக்கு புத்தியையும் கொடுத்து பாதுகாப்பையும் கொடுக்கின்றாயே, அதாவது புத்தியையும் கொடுத்தா நாங்கள் பாதுகாப்பு முறையை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். கையில் பிடித்துக் கொண்டிருப்பதற்கு ஒரு இடம் தந்திருக்கின்றார், இருந்து நீங்கள் அளவலாவதற்கு ஒரு இடம் தந்திருக்கின்றார். கலந்துரையாடுவதற்கு தனிமையை தனிமைப்படுத்தாமல் நாங்கள் கலகலப்பாக இருப்பதற்கு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறார் இறைவன். அவரவர் அவரவர் பெற்று வந்த விதி அவ்வளவுதான் ஐயா, உலகளாவும் இங்கு நடந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இதே நேரிலே பார்க்கும் பொழுது அந்த பகுதி மக்களுக்கு ஒரு படிப்பனவாக இருக்கும். இப்படி ஏனென்றால் அவர் போய்விட்டார், அவரை சார்ந்தவர்கள் படும் துன்பத்தை அவருடைய எதிர்கால வாழ்க்கை இதுகளை எல்லாம் வேண்டும் பொழுது என்ன பூமி பார்த்துக் கொண்டிருந்தார்
1: அவர். இங்க இது அதாவது இந்த பயிற்சி இந்த ஆசிரியர் பயிற்சி இந்த பசங்களுக்கு கொடுப்பாங்களா ட்ரைனிங் கிளாஸ் டியூஷன் கிளாஸ் அது மாதிரி
0: போதன ஆசிரியர் நல்லது நல்லது. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய நாங்கள் உங்களோடு சேர்ந்து பிரார்த்திப்போம். வேற ஒன்றும் செய்ய முடியாது. அனுபவத்தை தெரிவித்து எங்களுக்கு பாதுகாப்பு எடுக்கணும். சரி, இப்ப உங்களுக்கான பதம் இங்கே இருக்கின்றது முத்து என்ற பதம். முத்து என்ற பதத்திலே ஆரம்பிக்கும் பாடல்கள் ஒரு 5 குறுங்கள் கேட்போம்.
1: முத்தமிழில் பாட வந்தேன்.
0: அது முத்தமிழ் முத்து
1: தமிழ்
0: முத்து முத்து பேர் முத்து நவரத்ன கல்யாணம் முத்து முத்துக்கு முத்தாக அது ஒரு பாடல். நான் மல்லி என்றது வரும்போது ஒரு பாடல் பாடுவேன்
1: முத்துப்பல் சிரிப்பல்லவோ.
0: அவர் இப்ப வருவதில்லை, என்ன பண்றது இல்லை,
1: என்ன
0: சுகமாக இருக்கிறார். சரியா வேறு பாடலில் இருக்கிறார் போவதற்கு முத்துப்பல் சிரிப்பல். அடுத்தது சித்தி மெல்ல மெல்ல பிறந்து வரும்
1: முத்து சித்தி மெல்ல மெல்ல. முத்தான முத்தல்லவோ.

0: மரம் மரம் மரம்
1: முத்தாரத்தில்
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் முத்து ஆரத்தில் முத்து சக ஆரம் முத்தாரம் வாழ்த்துக்கள். ஐந்து பாடல்கள் வந்து கட்டித்தனம் வெற்றிகரமாக வந்துவிட்டீர்கள். வெற்றி வெற்றி வாழ்த்துக்கள். இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகிறோம். செல்வகுமார் மூன்று பாடல் தரவில்லை. புன்னகை என்பதில் உங்களுக்கு ஏதாவது பாடல் ஞாபகம் இருக்கிறதா? புன்னகை
1: அவங்க பாண்ட படத்தை ஞாபகம் இருக்கும். புன்னகன் போகிறீர்கள்
0: புன்னகையில் ஒரு
1: புன்னகை பூ பூக்கும் திருமகளை என்பது பாட்டு வரும்.
0: அடுத்தது புன்னகை முடியவில்லையா? அப்படியா? சரி, அப்படி இருந்தாலும் அது எந்த விதமான குழப்பம் இல்லை. புன்னகையில் மின்சாரம் என்று இருக்கிறது. நல்லது இணைந்து சிறப்பித்தது. மனதை தேத்திக் கொள்ளுங்கள்.
1: சரியப்பா சரியப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா.
0: இதற்காக நாங்கள் மனதை குழப்ப வேண்டாம். புன்னகை பூவி என்று ஒரு பாடல் இருக்கின்றது, அதுபோல ரேவதி உறுதியாக நன்றி. சில மனதை திடப்படுத்திக்
1: கொள்ளுங்கள்.
0: மனதை திடப்படுத்திக் கொண்டுங்கள். வாழ்த்துக்கள். அங்கே ரேவதி அம்மா ஓடி வாருங்கள். மகளே ரேவதி, ரேவதி ரேவதி ஓடி வாருங்கள். ரேவதி வணக்கம் ரேவதி, நாங்கள் நிறைவேற்ற நேரத்திலோடு வந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். வாருங்கள் ரேவதி, ரேவதி வாருங்கள்.
2: அப்பா வந்துட்டேன்ப்பா.
0: நலமா இருக்கின்றீர்களா?
2: கால் வலிப்பா, இந்த நேரம் தூங்கவே கேட்டு தெரியலப்பா.
0: வலது வேலை இடது வேலை ரெண்டு காலமா?
2: தொடைப்பகுதியிலேருந்து கால் பாதம் வரைக்கும்
0: ரெண்டு காலமா?
2: ஆமாப்பா.
0: திடீரென்று நீங்க நடக்கவும் இல்லை, வேலை செய்வதும் இல்லை, வீட்டுக்கு தான் இருக்கின்றீர்கள். இதுக்கு முன்பு இப்படி வந்திருக்கின்றதா?
2: இந்த மாதிரி வரும்பா. ஆனா என்ன காரணம், டாக்டர்டையும் போக முடியல, சூழ்நிலையே சரியில்லை. எங்க போறது டாக்டர்ட?
0: போக முடியாது இல்லையா? சரி, உங்களுக்கு ஒரு பதம் தருவோம். என்ன பதம் வேண்டும்? சரி, உங்களுக்கு நல்ல ஒரு பதம் தருகின்றேன். காதல் என்று ஆரம்பிக்கும் பாடல்கள்.
2: காதல்
0: ஐந்து பாடல் கொண்டு வாருங்க.
2: காதல் விளையாட கட்டியில் கண்ணா.
0: ஓ, காதல்
2: பேச கண்ணன் வந்தானா?
0: என்ன என்ன வந்து காதல்?
2: காதல் காதல் என்று பேச கண்ணன் வருவான.
0: ஓ, காதல் காதல் என்று பேச கண்ணன் வருவான். நல்லது. காதல் காதல் என்று பேச கண்ணன் வந்தானா?
2: காதலிக்கு கற்றுக்கொள்ளுங்கள்.
0: ஓ, அதுவும் அப்படியா? சரி, காதலிக்கு
2: காதலே நிம்மதினு ஒரு பாடல.
0: அப்படியா? அடங்க வாரி சுகமான பாடல. நாலாவது
2: அப்புறம் காதலா காதலான்னு ஒரு பாடல்.
0: வாழ்த்துக்கள். இந்த ஐந்து பாடல்கள் உங்களுக்கு எந்த பாடல் நல்ல விருப்பமான பாடல்?
2: நான் சொன்ன ஐந்து பாடலே நான் இப்ப மறந்துட்டேன்.
0: காதல் விளையாட கட்டிலடு கண்ணி. காதல்
2: முதல் பாடல்.
0: அந்த பாடல் முதல் ஒரு பாடல் கேட்போம்.
2: காதல் விளையா கட்டில் இது கண்ணு தூய மகனில் இது கண்ணு எண்ணங்களே இன்பமகனும் கண்ணங்கள் மீது அன்பு மழை பொழியும்.
0: வாழ்த்துக்கணும்மா, சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள். சென்று வாருங்கள். மீண்டும் நீங்கள் வந்து பாடல் கேட்கலாம் என்று உங்களுக்கு விருப்பமான பாடல் பாடல் ஒலிபரப்பாகும் போது நீங்க வந்து கேட்கலாம். நன்றி அம்மா, நன்றி. புன்னகை என்ற உங்களுக்கு புன்னகை என்று ஏதாவது பாடல் தெரியுமா? புன்னகை என்று ஆரம்பிக்கும் பாடல் போய் சென்று விட்டார். கஷ்டப்படுங்க.

0: புன்னகை போதுமடி என்ற ஒரு பாடல் இருக்கின்றது. புன்னகை போதுமடி என்ற ஒரு பாடல் இருக்கின்றது தானே, செல்வகுமார் வரவில்லை. அதாவது புன்னகையே போதுமடி என்ற பாடல், புன்னகை போதுமடி என்று இருக்கின்றது. புன்னகை போதுமடி என்று இருக்கின்றது. யார் அழைக்கின்றது? புன்னகை புயலில் அந்த ஒன்று இருக்கிறது. புன்னகையே என்ற பாடல் இருக்கின்றது. பல பாடல்கள் இருக்கின்றது. நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது நிறைவுக்கு வந்துவிட்டது. எல்லாமாக 21 உறவுகள் வந்து இன்று பங்கு வைத்திருந்து 105 பாடல்கள். அந்த குறைபாடலும் நான் குறிப்பிட்டேன். 105 பாடல்களை கண்டோம். இன்றைய நாள் வாழ்த்துக்கள். நல்ல நாள் நல்ல நாள். இப்பொழுது அன்பு நீ நெஞ்சங்கள் நிறைவேறிய இந்த சொல்லறுத்து பாடல் நிகழ்வில் வந்து பங்கு பற்றியவர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை வந்து கேளுங்கள், உங்களுக்கு ஒளிபரப்பப்படும். சிவகுமார் வந்து விட்டார். வணக்கம் சிவகுமார்.
1: அப்பா வணக்கம்.
0: கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சிருக்கோம்.
1: ஆமாப்பா, புன்னகையில் தீமுட்டின்னு ஒரு ஜீன்ஸ் படத்துல ஒரு பாட்டு இருப்பா.
0: அப்படியா? புன்னகையில் தீமுட்டி. சரி, அடுத்தது?
1: அடுத்து வந்து புன்னகை என்ன விலை அப்படின்ற முரட்டு காலை படத்துல வந்து சுந்தரசி நடித்த படம்.
0: அப்படி புன்னகை என்ன விலை? இந்த புன்னகையா புன்னகையா?
1: ஆமாப்பா, புன்னகை
0: புன்னகை
1: மறுநகை என்ன விலைன்னு.
0: அடுத்தது புன்னகையே போதுமடி என்று இருக்கா?
1: அப்படி ஒரு பாட்டு
0: கையாளு கட்டிக்காரன் பண்ணி வந்து விட்டு நானும் முதலில் நிகழ்த்தி இருந்தவங்களுக்காக நன்றி நன்றி நன்றி. எங்க இப்பொழுது பாடல் கேட்பதற்காக ஆயத்தமாக இருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். வந்து இணைந்த அன்பு உறவுகளை நான் கூறுகின்றேன். இன்று யார் யார் வந்து இணைந்தார்கள் என்று, முதலாவதா வந்து ஷியாமலா இணைந்திருந்தார். அதைத் தொடர்ந்து லண்டன்ல இருந்து எங்கள் மகான் வந்திருந்தார். கௌரி 2 தடவை வந்திருந்தார். சதீஷ்குமார் முதல் முதலாக இணைந்தவர் 2 தடவை வந்திருந்தார். மஞ்சுளா 2 தடவை வந்திருந்தார். கௌரி மீண்டும் வந்தார் 2வது தடவையும். நிரஞ்சனி இன்று முதல் முதலாக வந்திருந்தார். வாழ்த்துக்கள் அவர்களுக்கு. செல்வகுமார் 2 தடவை வந்திருந்தார். ஷியாமலா 2வது தடவையும் வந்திருந்தார். ராஃபிக் 2 தடவை வந்திருந்தார். மோகனா செல்வகுமார் வந்திருந்தார். சந்தன் ராஜ் 1 தடவை வந்திருந்தார். அதே நேரம் சந்தன் ராஜனுடைய பாரியார் வந்திருந்தார். ஃபாரூக் வந்திருந்தார். சரிதா ராமன் அவர்கள் இணைந்திருந்தார்கள். மஞ்சுளா மீண்டும் வந்தார். செல்வகுமார் மீண்டும் வந்து புன்னகை பற்றி கூறி மீண்டும் வந்து புன்னகை பற்றி சென்றார். ராஃபிக் 2வது தடவை வந்தார். ஞானசேகரன் இடையூறான நேரத்திலும் வந்து இணைந்து சிறப்பித்தார். ரேவதியும் சிறப்பித்தார். இப்ப உங்கள் அனைவருக்கும் இத்தனை பேரும் இணைந்திருக்கின்றீர்கள். இவர்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பமான பாடலை டப்பு டப்பு டப்பு டப்பு டப்புன்னு சொல்லிக்கொண்டு போகணும். அப்ப நானும் டப்பு டப்பு டப்பு டப்புன்னு பாடலை தந்து கொண்டிருப்பேன். எங்கே யார் முதலில் இருந்து பாடலுக்கு ஓடி வருகின்றீர்கள்? ஓடி வாருங்கள். மனிதர் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்தது. 21 அழைப்புகள் வந்தது. 21 அழைப்புகள் என்றால் 5 பாடல்களை, 105 பாடல்களை பொக்கிஷத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறீர்கள். சிலவை இடர்பாடாக இருந்ததுதான். இருப்பினும் அதை கொண்டு வந்து நிறைவேற்றி சென்றவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு பாடல்கள் கூடி வாருங்கள். எங்கே ஒரு பேர் எனக்கு வரவில்லை, வர வேண்டும். யார் வருவார் முதலிலே? வண்ண வண்ண சொல்லெடுத்து பாடுவோம், ஓடி வாருங்கள்.
2: இங்கே வந்தது கண்டனை பாட்டு மல்லிகை போல்.
0: இப்பொழுது நேரம் கனடாவில் 1:58 நண்பகல். பாரத நாட்டில் மீளத்திரு நாட்டின் நேரம் 11:27. லண்டன் மாநகரிலே இப்பொழுது 6 மணியை தொடப்போகின்றீர்கள். 1 நிமிடத்திலே தொட்டுவிடுவீர்கள். அந்த மகன் ராபிக் வந்து விட்டார் பாடல் கேட்க. வணக்கம் ராபிக். ராபிக் என்ன பாடல் ஐயா வேண்டும்? ராபிக் என்ன கண்டுபிடிச்சு என்ன பாடல் குறுங்கள் பாடல்?
3: வீட்டுக்கு ஒரு பிள்ளை, வீட்டுக்கு ஒரு பிள்ளை.
0: அதுல என்ன பாடல்
3: படம்? அதுல வந்து இன்று முதல் செல்வம் எது என்னது சுபயமேகு வாழ்வு வந்தது
0: ஒன்று முதல் செல்வம் இது அப்படித்தானே?
3: ஆமா ஆமா.
0: எப்படி என்று வருகிறது? இன்று முதல் செல்வம் இது,
3: இன்று முதல் செல்வம் எது? வெண்ணலகு திவ்யமே திவ்யமே வந்தது.
0: வாழ்த்துக்கள். இன்று முதல் செல்வம் என்ற பாடல் நம்ம தாளங்களுக்கு முதல் பாடலாக கிடைக்க இருக்கின்றது. நான்
3: தருவேன்
0: பெட்டி காலம். நீங்கள் பாடல்களை வந்து இரண்டு பேரும் பத்து பாடல்கள் சொன்னதுக்கு நன்றி. இன்றைக்கு சரியா, நன்றி. அடுத்தவரை வந்தவர் வந்தால் அவரை அழைத்து விடுகிறேன். வணக்கம் வணக்கம் மகளே சியாமலா. வணக்கம்
4: அப்பா.
0: வணக்கம்
4: வணக்கம்
0: வணக்கம். பத்து பாடல் தந்த கட்டிக்காரி கூறுங்க.
4: நன்றி அப்பா. இந்த ஒரு கங்கை படம் பா. சோலை புத்தங்களே என் சோகம் சொல்லுங்களே. அந்த பாட்டுப்பா.
0: வெற்றி வெற்றி போட்டு சோகப்பாடம். சோலை புஷ்பங்களே. சரி நல்லது. அந்த பாடம் தருகின்றோமா? அடுத்தவருடன் சொல்லி வாழ்க்கை. எங்கே ஃபாரூக் பேர் வந்தார். ஃபாரூக் பேருகாருங்கள். ஃபாரூக் நலம் நாடுவது மதுவை என்று வருவாரு. ஃபாரூக் அவர் வருவார். எங்கே இப்பொழுது வந்தது யாராக இருக்கலாம்? சரிதா.
4: சரிதாராமன்.
0: வாழ்த்துக்கள் சரிதாராமன். நல்லது. நீங்க பாடல்களை தந்து சிறப்பித்ததுக்கு வாழ்த்துக்கள் மகளே. என்ன பாடலாமா வேணும்?
4: வரும் வளர்ச்சியிலிருந்து நன்றி சொல்ல உனக்குப்பா.
0: நன்றி சொல்ல உனக்கு என்று பாடலாம். சரி நல்லதம்மா. அந்த பாடல்கள் கிடைக்கும்.
4: நன்றி.
0: நன்றி அம்மா. நன்றி நன்றி. ஜசன் தூங்கிட்டாரா?
4: தூங்கிட்டா.
0: ஒழுங்கா கிடைக்கலப்பா. இல்ல குரல் கேட்டுக்கிட்டா தூங்குவா. சரி அம்மா.
4: நன்றி.
0: ஞானச்சேரன் பாருங்கள். ஞானச்சேரன் என்ன பாடல்?
5: வணக்கம்.
0: என்ன பாடல்?
5: சித்திபுரத்துல இருந்து சைக்கிள் வண்டி மேலே தங்க நிற பொம்மை போல அப்படின்னு ஒரு பாட்டு.
0: சைக்கிள் வண்டி மேலே தங்க நிற பொம்மை போலயா? யார் பாடி இருக்கிறது?
5: அவரு இந்த நகைச்சுவை நடிகர் இருக்கிறது. அவர் பண்ணதுதான்
0: நாகேஷா?
5: ஞாபகம்
0: நாகேஷா?
5: இல்ல இல்ல இல்ல. குணச்சந்திர நடிகர் குலதெய்வம் கோபா. குலதெய்வம் கோபால என்ன சொல்லுவாங்க?
0: ராஜகோபால். ராஜகோபால் குலதெய்வம் ராஜகோபால். சரி சைக்கிள் வண்டி மேல பொம்மை வண்டி பொம்மை
5: தங்க நிற தங்க நிற பொம்மை போல.
0: சரி அந்த பாடலை பார்ப்போம். நான் தங்க நிற பொம்மை போல ஐயா. அந்த பாடல் உங்களுக்கு சரி மனம் மாறியிருங்கள். பொம்மை போல நல்லது. அடுத்த பாடல யார் சொல்வது? ஃபாரூக் வந்துவிட்டார். அவரிடம் சொல்கின்றேன். வணக்கம் ஃபாரூக்.
6: அப்பா வணக்கம்.
0: என்ன பாடல்?
6: படம் படம் வந்துப்பா ஆசை அலைகள்.
0: ஆசை அலைகள் என்று திரைப்படுத்த. என்ன பாடல்?
6: நடந்து வந்த பாதையில்.
0: நடந்து வந்த பாதையிலா?
6: ஆமாப்பா. நன்றி அப்பா.
0: நடந்து வந்த பாதையிலே அங்கால என்ன வரும்? நாலு வழி
6: நடந்து வந்த பாதையில. நாலு வழி நாலு பாதை நான் பார்த்தேன்.
0: நாலு வழி
6: நான்
0: நடந்து நல்லது. அந்த
6: மாடவங்களுக்கு
0: நடந்து வந்த பாதையில நன்றி. அடுத்த பாடல் யார் கொண்டு வருகின்றீர்கள்? அடுத்த பாடல் யார் தரப்போ? முதலாவது பாடல் இன்று முதல் செல்வம் இது என்ற பாடலை தருகின்றேன். கேட்டுக்கொண்டிருக்கும் வேலையிலே பாடல் முடிவிலே வந்து பாடலை கேளுங்க. உங்களுக்கு தருகின்றேன் பாடல்.

0: வணக்கம் மஞ்சுளா.
1: வணக்கம் பா.
0: என்ன பாடல் மகளு?
1: ஒரு பாட்டு கண்டுபிடிக்கவே முடியலப்பா என்னால.
0: என்ன பாட்டம்மா?
1: அதான் முன்ன சொன்ன பாட்டு இதே இப்ப வரி
0: வந்ததுப்பா. மண்டைய பொடுக்குள்ள போனா தேடி பிடிப்போம். இப்பொழுது என்ன பாடல் கேட்க போக வேண்டியிருக்க?
1: நீதிப்பா படம். ஓடுது பார் நல்ல படம், ஓட்டுவது சின்ன பொண்ணு.
0: ஓடுது பார் நல்ல படம்,
1: ஓட்டுவது சின்ன பொண்ணு.
0: ஓடுது பார் நல்ல படம். ஏதாவது சத்தம் வருகின்றதா அம்மா உங்களுக்கு? ஒரு மெஷின் சத்தம்
1: இல்லப்பா?
0: பக்கத்துல அந்த இது இழுக்கிறார்கள், அந்த இயந்திரத்தின் சத்தம் கேட்கின்றது. நல்லது, ஓட்டுவது சின்ன பெண். வாழ்த்துக்கள் அம்மா, அந்த பாடலை தேடி தருகின்றேன். அடுத்த பாடலை யார் பேசுகிறேன்? இந்த பாடல் நல்லதுமா? நல்லது. பாடல் ஓடிக்கொண்டிருக்கும்,

அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல் அன்பு உறவுகள் கேட்டுக் கொண்டிருக்கும் வேளையிலே அடுத்த பாடல் ஷியாமலா நீங்கள் கேட்ட சோலை புஷ்பங்களே கேட்போமா அந்த பாடலை பொழுது.

பெண்மான அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தவர்களுக்கு இன்னும் ஒரு பாடல் விலகுந்தது. அந்த பாடலை தருகின்றார் மனவை சரிதா ராமன் அவர்கள். மரமலர்ச்சி திரைப்படத்து பாடலை கேட்டிருக்கிற மகளே, உங்கள் பாடல் காற்றலையில்.

நான் பேசுவது கேட்கவில்லையா? சரிதா ராமன் அவர்கள் கேட்ட பாடல் மரமலர்ச்சி திரைப்பட பாடல். நன்றி சொல்ல உனக்கு என்று ஆரம்பித்த பாடலை கேட்டு முடிந்த வேளையில் அடுத்த பாடல் சொல்லறுத்து பாடுவோம் நிகழ்வே வந்து 105 பாடல்களை தந்த அன்பு உறவுகளுள் தங்களுக்கு விருப்பமான பாடலை நேரலையில் கேட்க விரும்பி கேட்பவர்கள் அடுத்தவர் நாச்சியார் கோயில் ஞானசேகரன். சித்தி திரைப்படத்தில் அந்த பாடல் வருவது நடிகர் ராதாவை சொல்லுகிறீர்கள் மகனே. அன்றுதான் நினைக்கின்றேன். பாடலை கேட்போமா? சைக்கிள் வண்டினியிலே.

நல்லதொரு பார்ட்டி, கட்டழகி உன்னுடைய பேட்டி, ரெண்டு கண்களுக்கு நல்லதொரு பார்ட்டி, நீ காலாலே இடுகிற டூட்டி, என் கையாலே எப்போது செய்வேன் தீமாட்டி. அம்மம்மம்மம்மா சைக்கிள் வண்டி மேலே பசம் தங்க நீர பொம்மை போனே, நீ தனியாய் செல்லலாம் இவரை துணையாய்.

பெண்ணழகு போட்டி இன்னு ஒண்ணு தந்தி பேப்பரில பார்த்தேண்டி கண்ணு. பெண்ணழகு போட்டி இன்னு ஒண்ணு தந்தி பேப்பரில பார்த்தேண்டி கண்ணு. அதில் உன்னை விட்டு அடிப்பேன் விண்ணு. நம்ம உதவியும் தேவையுண்டு யோசனை பண்ணு. அம்மா அம்மா அம்மா.

போன அந்த பாடல் மிதிவண்டி நாளையோ மிதிவண்டிக்கான அந்த பாடலை ஞானசேகரன் கேட்டு மகிழ்ந்த வேலை நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம் அந்த பாடலை என்பது அந்த வேளையில் அடுத்த ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார் எங்களுடைய சவுதி அரேபியாவிலிருந்து ஃபாரூக் ஆசை அலைகள் திரைப்படுத்த பாடல் உங்களுக்காக நீங்கள் கேட்ட பாடல் வேறு கேட்டு மகிழ்ந்து

0: இனிமையான அந்த பாடல் ஒரு தத்துவ பாடலாக வந்து அமைந்தது. அந்த உறவுகளே ஃபாரூக் நீங்கள் கேட்ட பாடலை தொடர்ந்து அடுத்த பாடல் எங்களுடைய மஞ்சுளா நீங்கள் கேட்டீர்கள். நீதி திரைப்படத்தின் ஒரு பாடல், அந்த பாடல் வருகிறதம்மா கேட்போமா?
1: என்ன விரோதம் பாரு, எவ்வளவு நோக்கு பாரு.

0: மீச இல்லாத ஆம்பளைக்கு என்ன பேரு?
1: பொம்பளை.
0: எல்லாரும் ஜோரோ.
2: பொம்பளை குழந்தைகளா? பொம்பளைக்கு அழகுனா
1: அடக்கம்.
2: அடக்கம் இல்லாத பொம்பளை என்ன சொல்றது?
1: பிசாசு.
0: என்னைய கலாட்டா பண்ற? உடம்பு எப்படி இருக்கு?
2: பல்ல உடப்ப. முதல்ல குழந்தை பயாஸ்கோப் பாக்கணும்.
0: சில்ற
2: சுத்த சில்றையா இருக்கிய மோகிரி பிசாசு.
0: நான் ஒண்ணு மோகிரி பிசாசு இல்ல, என் பேர் ராதா.
2: நீ ராதாவோ சோதாவோ முதல்ல குழந்தை படம் பாக்கணும். சமா ஓடு போய் பார்ப்போம். போ ஐ பாட்டு பாடு. அக்கறிக்க பாடுனா

0: இனிமையான பாடல்கள் இதமாக வந்து காற்றலை இளங்கள் காதோரம் சென்றது அந்த உறவுகளே. இன்றைய சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்ந்தே வந்து பங்கு பற்றி சிறப்பித்த அனைத்து உறவுகளே உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தவங்களுக்கு கடந்த வாரம் தான் ஆரம்பித்தோம், இந்த வாரமும் கொண்டு வந்தோம், சிறப்பாக சென்றிருக்கின்றது. அதை சிறப்பித்தவர்கள் நீங்கள், உங்கள் கரத்தில் தான் இருக்கின்றது. இது மனித தமிழ் வாங்கணி 24 மணி நேர தமிழ்ச்சபை. எங்களுக்கு நேரம் சரியாக 2:30 பிற்பகல், உங்களுக்கு 12 மணியை தொடங்கி 1 நிமிடம் இருக்கின்றது. பாரத நாட்டிலும் ஈழத்தமிழ் நாட்டிலும் 5:30 லண்டன் மாநகரிலே தொட்டாலும் சவுதி அரேபியா குவைத் போன்ற நாடுகளில் இப்பொழுது 9:30 காட்டிக்கொண்டிருக்கிறது இரவு நேரம். நேரங்கள் பலவாக இருந்தாலும் வித்தியாசமாக இருந்தாலும் நாங்கள் முன்னியல் தமிழ் வானொலி என்ற ஒரு குடையின் கீழ் இருக்கின்றோம். ஒரு உறவுகளாக இருந்து உறவாடி கொண்டிருக்கும் இந்த வேளையிலே அன்பாக வந்து இணைந்து சிறப்பித்து இங்கே சொல்லெடுத்து பாடுவோம் நிகழ்வை சிறப்பித்துச் சென்றவர்கள் மீண்டும் மீண்டும் நன்றியும் வணக்கமும் கூறிக்கொண்டு வீடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டு இதை ரசனையான ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு என்று கூறிக்கொண்டவர்களுக்கும் 105 பாடல்களை கொண்டு வந்து தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் பாடல்களை கேட்டதற்காக 6 உறவுகள் வந்து பாடலை கேட்டிருந்தீர்கள். உங்கள் பாடலையும் காற்றலையும் தந்து முடித்துவிட்டேன். காற்றலையை நிறைவுக்கு கொண்டு வந்து நிகழ்ச்சியை மீண்டும் நாளை காலை நேயர் நேரத்தில் உங்களை நான் சந்திப்பேன் நேரலையில் என்று கூறி நாளை மாலை, அதாவது கனடாவிலே காலை, இலங்கை இந்தியாவிலே மாலை 1 மணி நேரம் என்று நினைக்கின்றேன். 1:30 இருக்கும் லண்டன் மாநகரிலே அந்த வேளையிலே உங்களை நான் சந்திக்கின்றேன். நேரலையில் வந்து நேயர் நேர பாடல்களை நீங்கள் தந்து பாடலை கேட்டு உடனே அந்த நிகழ்ச்சியிலே பாடலை கேட்டு மறந்துகொண்டு செல்லலாம். மீண்டும் கலம்பத்திலேயும் சந்திக்கலாம் என்று உறவுகளே இப்பொழுது நிறைவு கொண்டு வருகின்றேன். உலகின் பல பாகங்களிலிருந்தும் எங்களுடைய பல்சுவை நிகழ்வுகளை அன்பு உறவுகள் பக்குவமாக தந்து கொண்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து நிகழ்ச்சிகள் ஓடிக்கொண்டிருக்கும், கேட்டு மகிழலாம். ஒரு அன்பு உறவின் உற்சோகத்தை இன்று பகிர்ந்து கொண்டோம். அந்த சோகம் எங்களுக்கு ஒரு படிப்பனமாகத்தான் இருக்கின்றது. நாட்டிலே இப்படி பல நடக்கின்றது, அயலிலே ஒன்று நடக்கின்றது, உலகத்திலே பல நிலையத்தில் 1000000 இப்படி நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு போராடும் உயிருக்கு போராடி வாழும் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே எங்கள் சொந்த பாதுகாப்பிலே நாங்கள் இருப்பதோடு இறை நம்பிக்கையோடு இறைவனின் கருணையும் வேண்டிக் கொள்வோம். இன்று இரவும் நாளைய பகலும் எல்லோருக்கும் நலமாக அமைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவா நோயற்ற வாழ்வை கொடு, அதுவே எங்களுக்கு குறைவற்ற செல்வமாக இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது நீ கொடுத்திருக்கிற பாதுகாப்பும் ஒரு வீடு இல்லம் தண்ணீரை குடித்தென்றாலும் நாங்கள் வீட்டிலே பாதுகாப்பாக இருக்க ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றாய், அதுக்கு நன்றி. அது மட்டுமில்லாமல் எங்களுக்குள் நோய்வாய் வராமல் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு நாங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடைபிடிக்கின்றோம், அது எங்கள் கடமை. இறைவா கடைக்கண் சாத்தி எங்களை காத்துக்கொள் என்று மீண்டும் இறைஞ்சிக் கொண்டு உங்கள் அனைவரிடம் இருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வம் இணைந்த உறவுகள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை கூறிக்கொள்கின்றேன். இது நிறைவு பெற்றது சொல்லெடுத்து பாடுவோம். இந்த சொல்லெடுத்து பாடுவோம் மீண்டும் அடுத்த வியாழக்கிழமை சந்திக்கலாம் இந்த நிகழ்விலே. ஆனால் தினமும் நாங்கள் கலம்பத்திலே சந்தித்துக் கொள்வோம் என்று கூறி காற்றிலிருந்து விடைபெற்று செல்கின்றேன். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம், மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். காற்றலையில் கலந்து வந்து வணக்கம் கூறிய நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

0: பாண்டாண்டு தோறும் எங்கள் தமிழர்கள் வாழ்க்கையிலே அநேகமான விழாக்களை நாங்கள் பண்டிகைகளை கொண்டாடி வரும் வேளையிலே இன்று ஒரு மிகவும் முக்கியமான நாள். தென்னகத்து தமிழகத்து மக்கள், தமிழ் மக்கள் கோலாகலமாக எதிர்பார்த்து வந்து மிகவும் மங்களமாகவும் புனிதமாகவும் கொண்டாடும் ஒரு நாள் ஆடி பதினெட்டு. அந்த ஆடி பதினெட்டு என்றால் என்ன? ஆடி பதினெட்டை எப்படி கொண்டாட வேண்டும்? அந்த ஆடி பதினெட்டை கொண்டாடுவதால் எங்களுக்கு வரும் நன்மைகள் என்ன என்ற விடயத்தை மிகவும் விவரமாக நாங்கள் தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கும் வேளையிலே இன்றே ஆத்ம ஞான மையத்திலிருந்து சில அறிவுரைகளையும், அந்த ஆடி பதினெட்டில் என்னவெல்லாம் செய்யலாம், எப்படி எப்படி எல்லாம் செய்ய வேண்டும், செய்வதனால் ஏற்படும் நன்மை என்பதை பற்றி நாங்கள் செவிமடுத்துக் கொள்வோம்.
1: ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஆடி மாதத்தினுடைய சிறப்புகள் பலவற்றை நாம் பல தொகுப்புகளாக பார்த்து வருகின்றோம். அதுல இன்றைக்கு வந்து நாம் பார்க்கக்கூடியது ஆடி பதினெட்டினுடைய உன்னதமான சிறப்புகளை. இந்த ஆடி பதினெட்டு அப்படிங்கிற இந்த நாள் மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான நாள், நம்முடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் வெளிப்படுத்தக்கூடிய நாள் அப்படிங்கிறத நாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆடி பதினெட்டு அப்படிங்கிற இந்த பெயர் எதனால் வந்தது? இந்த பெயருக்கும் இந்த நாளுக்குமான தொடர்பு என்ன அப்படின்னா, காவிரி பெண்ணை பொருணை அப்படிங்கிற மூன்று ஆறுகளையும் வழிபடக்கூடிய ஒரு உன்னதமான நாளாக ஆடி பதினெட்டு அப்படிங்கிற இந்த நாளை கொண்டாடியதாகவும் நமக்கு ஒரு தகவல் இருக்கு. இன்னொரு தகவலும் நமக்கு சொல்றாங்க, அந்த காலத்துல காவிரியில நிறைந்து தண்ணீர் போகின்ற போது படித்துறையில படிகள் இருக்கும் இல்லைங்களா, அதுல வந்து படிக்கு கீழே தான் தண்ணி போயிட்டு இருக்கும். ஆனா இந்த ஆடி மாதத்துல தண்ணீர் பெருக்க ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப தண்ணீர் பெருகி பெருகி பெருகி நமக்கு வேணுங்கிற அளவுக்கு விவசாயத்துக்கு தண்ணீர் வந்து விட்டது அப்படின்னு மகிழ்ச்சியா ஆடி பதினெட்டு அப்படின்னு கொண்டாடியதாகவும் இந்த நாளுக்குரிய பெயர் விளக்கத்தை நம்ம பெரியவங்க நமக்கு கொடுக்கறாங்க. அப்படி சிறப்புக்குரிய இந்த ஆடி பதினெட்டு யாருக்காக கொண்டாடப்படக்கூடியது அப்படின்னு சொன்னா, தட்சிண கங்கையாக நம் நாட்டில் ஓடி நம்மை எல்லாம் வளப்ப கொண்டிருக்கக்கூடிய காவிரி நதிக்காக நாம் கொண்டாடக்கூடிய ஒரு அருமையான பண்டிகை இந்த ஆடி பதினெட்டு திருநாள். காவிரி கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய நகரங்களில் அதிவிசேஷமாக இந்த விழா நடைபெறும். காவிரிக்கும் எங்க ஊருக்கும் சம்பந்தமே இல்லைங்க அப்படின்னா கூட நாம் இந்த ஆடி பதினெட்டை கொண்டாடலாம். ஏன்னா தண்ணீர் காவிரியினுடைய அம்சம் ஆனபடியினால தண்ணீர் பயன்படுத்துகிற எல்லோருமே இந்த ஆடி பதினெட்டை கண்டிப்பாக நாம் கொண்டாட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நியதி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப அடிப்படை தேவைகளில் ஒன்று நீர் ஆதாரம். தண்ணீர் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. அதனால்தான் வள்ளுவர் மழையை அமிர்தம் அப்படின்னு நமக்கு குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த அமிர்தமான தண்ணீரை நமக்கு பெருக்காக கொண்டு வந்து சேர்க்க கூடிய இந்த ஆடி பெருக்கு, காவிரிக்கு நன்றி கூறக்கூடிய இந்த திருநாளை நாம் எப்படி கொண்டாடுவது அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். பல்வேறு விழாக்கள் இந்த ஆடி பதினெட்டோடு தொடர்புடையது. அதுல முக்கியமான ஒன்று முளைப்பாறு இட்டு வழிபடுதல் அப்படிங்கிற ஒரு திருநாள். முளைக்கொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க கிராமங்கள்ல, முளைப்பாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதற்காக? பல பேருக்கு இந்த ஆடி பதினெட்டுல முளைப்பாரி கொண்டு போய் கரைப்பாங்க காவிரியில. எதுக்கு இந்த முளைப்பாரி போடுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே வந்து நிறைய பேருக்கு உண்டு. ஆடி மாதத்துலதான் விதை விதைக்கக்கூடிய மாதம். பொதுவா அறுவடை அப்படிங்கறது தையில முடிஞ்சு தங்களுக்கு தேவையான விதை நெற்களை விவசாயிகள் எடுத்து வச்சிருவாங்க. அது நெல்லா இருக்கட்டும், கம்பா இருக்கட்டும், சோளமா இருக்கட்டும், கேழ்வரகா இருக்கட்டும், எந்த தானியமாக இருந்தாலும் அந்த தானியத்துக்கு வித்து அப்படின்னு எடுத்து வைப்பாங்க. இப்பதான் விதைகளை எல்லாம் மாற்றி மரபணுக்கள் இல்லாத விதைகளாக காசு கொடுத்துதான் வாங்கி விதைக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தத்துக்கு விவசாயம் ஆளாகிவிட்டது. ஆனால் ஒரு காலத்தில் விதைகளையும் விவசாயிகளே தயார் செய்யக்கூடிய காலம் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அப்படி விவசாயத்துக்குன்னு எடுத்து வைக்கப்பட்ட அந்த விதைகளை தனியா குதிர் அப்படின்னு சொல்லுவாங்க, பத்தாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னங்க, பல பேருக்கு இப்ப அப்படின்னா என்னன்னே தெரியாது. அந்த காலத்துல இந்த தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக பயன்படுத்திய பொருட்கள், அதுல இதெல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க. தண்ணீர் படாம, வெளிச்சம் படாம, அந்த இருட்டுல அது இருந்தாதான் அது ரொம்ப பாதுகாப்பாக பல வருடங்களானாலும் அது அப்படியே இருக்கும். சரி, இப்ப இந்த வித்து நல்ல வித்தா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? வித்து எடுத்து வச்சாச்சு, அந்த வித்து நல்லா இருக்கா, இத போட்டா நமக்கு நல்ல மகசூல் வருமா அப்படிங்கறத ஒரு விவசாயி தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதனாலதான் அந்த காலத்துல விவசாய குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க, தனியா ஒவ்வொரு தெருவுல இருக்கிறவங்களும் தனித்தனியாக தாங்கள் சேர்த்து வைத்திருந்த தானிய கிடங்கில் இருந்து எதை விதைக்க போகின்றோமோ அந்த வித்தில் இருந்து எல்லாத்திலையும் ஒரு ஒரு கைப்பிடி, நெல்லு அதே மாதிரி சோளம், கம்பு, கேழ்வரகு, தினை, வரகு, இந்த மாதிரி தானியங்கள்ல ஒவ்வொரு கைப்பிடி எடுத்துட்டு வந்து அதை எல்லாத்தையும் ஒன்னா கலந்து அதை எல்லாத்தையும் ஊற வச்சு அதற்கு பிறகு அதை ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பானையில போட்டு மண் கலையம் வச்சு அந்த மண் கலையத்துல அதை போட்டு அதற்கு பக்குவமாக தண்ணீர் தெளித்து அதை வந்து வெயில் படாம வெயில் பட்டு இப்படி அதை ஒவ்வொரு காலத்துக்கும் ஏற்ற மாதிரி அந்த சூழல்ல அதை வளர்த்து பார்த்து ஒரு 9 நாள் 10 நாள் அந்த முளைப்பாரிக்கின்னு ஒரு காலம் வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அதுல எந்த அளவுக்கு அது வளர்கிறது, எவ்வளவு வித்து போட்டோம் அந்த வித்து எந்த அளவுக்கு வளர்கிறது அப்படின்னு பார்த்தா இந்த ஆடி 18 அன்னைக்கு அதை நல்லா வளர்ந்து பொலிவா இருக்கும். நீங்க இந்த முளைப்பாரி பாத்தீங்கனாலே தெரியும், அப்படி பச்சை பசேர்னு அழகா பசுமையா அந்த மண் சட்டியில விளைஞ்சு அதுல உயரம் சின்னதா உயரமாலாம் இருக்கும். அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த வித்தினுடைய வீரியம் எப்படி இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதை கொண்டு போய் காவிரி தாய்க்கு அர்ப்பணம் பண்ணிட்டு கிராமத்துல இருக்கிற பெண்கள்லாம் ஒன்னா, நீங்க அந்த முளைப்பாரி வைபவத்துல பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாரும் அந்த முளைப்பாரிய தலையில தூக்கி வச்சுக்கிட்டு பெண்கள் எல்லாம் வரிசையா அழகா நடந்து போவாங்க. அவங்க அவங்க வீட்டு வித்தும் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஊரே ஒன்னா சேர்ந்து அதை எடுத்துட்டு போய் காவிரி ஆற்றில வந்து எந்த ஆறாக இருந்தாலும் சரி அந்த ஆற்றுக்கு வந்து அதை அர்ப்பணம் பண்ணிட்டு அவங்களுக்கு அப்போ ஒரு மன திருப்தி கிடைக்கும். அப்பா இந்த வருஷம் நம்ம வித்து நல்ல வித்தா இருக்கு, அதனால இதை நம்பி நாம் நிலத்தில் விதைக்கலாம். நீங்க விதை சரியா இருக்கான்னு 10 ஏக்கர்ல போட்டு பார்க்க முடியாது, ஒரு பானையில போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கணும் இந்த விதை சரியா இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா. ஒருவேளை விதை சரியில்லை அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த 10 நாள்ல தெரிஞ்சு போயிடும், முளைப்பாரி சரியா வரல அப்படின்னா வித்து சரியில்லைன்னா பலர்கிட்ட போய் வாங்கிட்டு வந்து விதைப்பாங்க விவசாயிகள், பக்கத்து வீட்டுல, எதிர்த்த வீட்டுல, நண்பர்கள் கிட்ட, ஏன்னா எல்லாருமே விவசாயம் தானே ஒரு காலத்துல. அப்போ தங்களினுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான விஷயத்தை இந்த ஆடி 18லதான் அவங்க தீர்மானமே பண்ணக்கூடிய ஒரு நாளாக முளைப்பாரியிட்டு அம்பிகைக்கும் நன்றி தெரிவித்து விட்டு விவசாயத்தையும் துவங்குவதற்கு ஒரு நல்ல நாளாக இந்த முளைப்பாரி வைபவம் அப்படிங்கறத நம்முடைய பெரியோர்கள் ஆடி 18ல நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விழா. இன்னைக்கு இந்த ஆடி 18 விவசாயத்துக்காக நாம செய்யறோமோ இல்லையோ நாம நம்முடைய நன்றியை அந்த தண்ணீராகிய காவேரி மாதாவுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு நாளாக நாம கும்பிடணும். சரிங்க, இப்ப நாங்க காவேரி கரை ஓரத்துல கிடையாது, நாங்க எப்படிங்க இதை கொண்டாடுறது அப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம வீட்டுல இப்ப நகரங்கள்ல வாழ்றவங்களா இருந்தாலும் சரி, வெளிநாடுகளில் வாழ்பவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் எங்கே தண்ணீர் ஆதாரமாக இருக்கோ, இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னமும் கிணறு இருக்கு, அப்ப அந்த கிணத்துக்கோ இல்ல மோட்டர் இருக்கு இல்லைங்களா, தண்ணீரை இறைத்து நமக்கு தரக்கூடிய பம்ப் செட்டை மோட்டர், அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டுல குழாயை திருகி தண்ணி எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த குழா, இந்த மாதிரி தண்ணீர் எதன் வழியாக நமக்கு கிடைக்கிறதோ அந்த பொருளுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு அதற்கு மலரிட்டு அன்னைக்கு நாம வழிபடணும். என்ன ஒரு பைப்புக்கு போய் பொட்டு வச்சு சாமி கும்பிட சொல்றீங்களா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அந்த பைப்ல இருந்து தண்ணி வரலன்னா நாம எங்க போய் தண்ணி எடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு பல பேருக்கு இந்த தண்ணீர் அப்படிங்கறது பல நகரங்கள்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகத்தான் இருந்து கொண்டு இருக்கு. ஆக எதுவாக இருந்தாலும் இயற்கையை வணங்குவது அப்படிங்கறது நமக்கு சொல்லப்பட்ட ஒரு நல்ல முறை. ஆகவே மஞ்சள் குங்குமம் விட்டு வழிபடணும் அப்படின்னு ஒரு வழிபாட்டு முறை இந்த நீருக்கு உண்டு. வீட்டுல நம்முடைய பூஜை அறையில ஒரு கலசம் வச்சுக்கோங்க, கலசம் வந்து ஒரு சாதாரண சொம்பா இருக்கலாம், வெள்ளி சொம்பா இருக்கலாம், ஒரு சொம்பு வச்சு அதுல கொஞ்சமா மஞ்சள் போட்டு அதுல தண்ணீர் நிரப்பி அந்த தண்ணீரை நீங்கள் காவிரியாக பாவித்து உங்கள் வீட்டு பூஜை அறையில வச்சு நீங்கள் வழிபடலாம். இந்த வழிபாடு ரொம்ப உகந்த ஒரு வழிபாடு. இப்படி நாம வழிபாடு பண்ற போது என்னெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? கண்டிப்பாக பழவர்க்கங்கள் நிறைய வைக்கணும், கொய்யா பழம், ஆப்பிள், பேரிக்காய், குறிப்பா நாவல் பழம். இந்த ஆடி 18 படைக்கும் போது ஒரு 2 நாவல் பழமாவது வைக்கணும், ஏன்னா இந்த நாவல் பழம் அப்படிங்கறது இந்த ஆடி மாதத்துலதான் அதற்குரிய பருவ காலம், சீசன் சொல்றோம் இல்லைங்களா, அதனால கண்டிப்பா 2 நாவல் பழம் வைக்கணும். வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம், காதோல கருகமணி, ஒரு எலுமிச்சம் பழம், இதெல்லாம் நாம வைக்கக்கூடிய அந்த பழ வரிசையில சேர்த்து வச்சிடணும். அதற்கு பிறகு நைவேத்திய பொருட்களாக கலவை சாதம் செய்து நாம வைத்து வழிபடணும். என்னென்ன பிடிக்குதோ மூணு சாதம் செய்யலாம், இல்ல ஒரு சாதம் கூட செய்யலாம், அஞ்சு செய்ய முடிஞ்சா அஞ்சு சாதம் செய்யலாம். கலவை சாதம், புளி சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம், எலுமிச்சம்பழ சாதம், இந்த மாதிரி கலவை சாதமாக செய்து வைத்து வழிபடணும். சுமங்கலி பெண்கள் இந்த ஆடி 18 அன்னைக்கு எப்படி சாமி கும்பிடுறது, இப்ப இது எல்லாமே இப்படி பூஜை அறையில தயாரா வச்சுக்கோங்க. சுமங்கலி பெண்கள் கண்டிப்பாக அன்றைக்கு தங்களுடைய திருமாங்கல்ய கயரை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய நாள். இப்ப காவிரி கரை ஓரத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணணும், பொதுவா பண்ற வழக்கம் உண்டு, ஆடி மாதத்துல எந்த கிழமையில் வந்தாலும் சரி, என்ன நட்சத்திரத்தில் வந்தாலும் சரி, எப்படியான நேரத்துல வந்தாலும் அன்னைக்கு கண்டிப்பா தாலி கயிறு மாத்தலாம். பல பேர் வந்து வெள்ளிக்கிழமை வருதுங்க மாத்தலாமா, செவ்வாய்க்கிழமை வருதுங்க மாத்தலாமா அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க. எந்த கிழமை வந்தாலும் சரி, ஆடி 18 அன்னைக்கு கண்டிப்பாக தாலி மாற்றினால் அன்றைக்கு பெருகும் என்பதனால் அதற்கு எந்த தோஷமும் கிடையாது. முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கணும். கரைக்கே போயிருவாங்க, நீங்க தஞ்சாவூர் பகுதிகளில், மயிலாடுதுறை, பூம்புகார், திருச்சி இந்த மாதிரி காவேரி ஓடக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா காலையிலேயே பெண்கள் குடும்பமா கிளம்பி கரைக்கு போயிட்டு, இப்ப நான் சொன்ன இந்த பூஜை பொருட்கள் எல்லாம் கரையிலேயே வச்சு காவிரிக்கு பூஜை பண்ணிட்டு, ரொம்ப சுமங்கலியா பழுத்த சுமங்கலி இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்கள் கையால அந்த தாலி, புது தாலிய வாங்கி மாத்திக்கிட்டு பழைய தாலி கயிற்ற காவேரியிலேயே வந்து விட்டுருவாங்க. இந்த முறை வந்து நீங்க சாதாரணமாக காவேரி கரையில இருக்கிற எல்லாருக்குமே இந்த பழக்கம் தெரியும். இல்லைங்க எங்ககிட்ட காவேரி கரை இல்ல, நாங்க நகரங்கள்ல இருக்கிறோம், அப்ப என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, வீட்டிலேயே நீங்க புது கயிறு வாங்கி இந்த தாலிய மாத்திக்கிட்டு அன்றைக்கு உங்க வீட்டுல வயதான சுமங்கலி, அக்கம் பக்கம் யாராவது வயதானவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கையால இந்த புது தாலி வாங்கி மாட்டிட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முறை உண்டு. ஆகவே திருமாங்கல்யத்தை புதுப்பித்து கொண்டு சுவாமிக்கும் இப்ப நான் சொன்ன இந்த நைவேத்திய பொருட்கள் எல்லாம் வச்சு வழிபாடு பண்ணிட்டு மகிழ்ச்சியா சாப்பிடுங்க. அதோட மிக முக்கியமான ஒரு விஷயம், அன்றைக்கு கணவரிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நியதி இருக்கு. வீட்டுக்கார் வேலைக்கு போயிட்டாரு அப்படின்னா காலையிலேயே வாங்கிருங்க. எப்பங்க இந்த தாலி மாத்தலாம், அதுக்கு என்னங்க நேரம் அப்படின்னு பல பேருக்கு அப்புறம் ஒரு கேள்வி ஏற்படும். நீங்க எப்ப வேணாலும் மாத்தலாம். அதனால மதியத்திற்குள்ள நீங்க எப்ப வேண்டுமானாலும் இந்த தாலியை வந்து கயிறை நீங்க மாற்றி கொண்டு உங்களுடைய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இந்த மாதிரி ஆடி 18 அப்படிங்கிற இந்த ஒரு அற்புதமான திருநாள், இத்தனை வகை நன்மைகள் வந்து நமக்கு இருக்கு. இதை வந்து முறைப்படி நாம் வழிபட்டு பெரியோர்களினுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று, குறிப்பா ஆடி மாசத்துல வந்து எந்த நல்ல காரியமும் பண்ணக்கூடாது அப்படின்னு பொதுவா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அப்படி கிடையாது, இந்த ஆடி 18 அன்னைக்கு நீங்கள் எதை செய்தாலும் அது பெருகும். அதனால வியாபாரம் ஆரம்பிக்கிறவங்க, கடை ஆரம்பிக்கிறவங்க, விவசாயம் ஆரம்பிக்கிறவங்க, புதுசா ஒரு தொழில் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறவங்க, இல்ல ஒரு முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நீங்க எந்த வேலையை துவங்கினாலும் சரி, ஆடி 18 அன்னைக்கு துவங்கினீங்கன்னா அது ரொம்ப பெருக்கெடுத்து அதுல குறைவு அப்படிங்கறதே ஏற்படாது. அதனால இந்த ஆடி 18க்கு எது துவங்கணும்னு நினைக்கிறீங்களோ தைரியமா துவங்குங்க, பயப்படாதீங்க. பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் சொல்றேன், நீங்க தங்கம் வாங்குறதுக்கு இந்த ஆடி 18 ரொம்ப ரொம்ப நல்ல நாள். நீங்க வந்து நகை வாங்கணும், வெள்ளியில ஏதாவது பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆடி 18 அன்னைக்கு இதெல்லாம் வாங்கினா அது பல மடங்கு பெருகும். நியாயமா அந்த காலத்துல நம்முடைய பெரியவங்க ஆடி 18க்கு தான் நகையெல்லாம் வாங்கி சேர்ப்பாங்க. இப்போ வேறு வேற நாட்களை நாம வந்து உள்ள கொண்டு வந்துட்டு நகை வாங்குறதுக்கு அதுதான் உகந்த நாட்கள்னு நாம மனசுல முடிவு பண்ணிட்டோம். ஆடி 18 தான் பொருட்கள் சேர்ப்பதற்கும் மிக விசேஷமான ஒரு நாள். அந்த அளவுக்கு எல்லாம் எங்களுக்கு எங்கெங்க வசதி இருக்குது, நாங்க புதுசாலாம் ஒன்றும் செய்ய போறது இல்லை அப்படின்னா, வழக்கம் போல நான் எப்பவுமே சொல்லியிருக்க ஒரு நல்ல நாள்னா மஞ்சளும் உப்பும் வாங்குங்க, அதுவே வீட்டுக்கு மகாலட்சுமியை கொண்டு வர்றதுக்கு சமம் அப்படின்னு. அதனால ஒன்னும் வாங்க முடியல அப்படின்னு வருத்தப்படாதீங்க. புதுசா போய் ஒரு பாக்கெட் மஞ்சளும் உப்பும் வாங்கிட்டு வந்து வச்சு நீங்க வீட்டுல வந்து வழிபடுங்க. அடுத்த ஆண்டு நிறைந்த செல்வ வளத்தை கண்டிப்பாக இறைவன் நமக்கு அருள்வார். இந்த ஆடி 18 எல்லோரும் மகிழ்ச்சியாக புத்தம் புது கனலாய் ஓடி வரும் காவிரியை நாம பாராட்டி மகிழ்ந்து வணங்கி அவளுடைய அருளையும் நாம் பெற்று மகிழலாம். அன்னை

உறவுகளை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முன்னியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மறந்து கொண்டிருக்கும் தமிழ் ஓவியம். இந்த தமிழ் ஓவியம் மூலமாக எங்கள் தமிழ் பண்டிகைகள், தமிழ் வைபவங்கள் எத்தனையோ நடந்தாலும் சிலவற்றை நாங்கள் பார்த்து செய்கின்றோம், சிலவற்றை கேட்டு செய்கின்றோம். அதனுடைய தார்ப்பரீகங்கள் விளங்காமல், உண்மைகள் துலங்காமல் நாங்கள் பின்பற்றுதலில் இருக்கின்றோம் அன்பு உறவுகளே. ஏன், எப்படி, எதற்காக என்ற கேள்வியை கேட்டு பார்த்தால் அதனுடைய மகிமைகள் எங்களுக்கு விளங்கும். நம் முன்னோர்கள் மூடர்கள் அல்ல. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நியாயங்களும் தர்மங்களும் வைத்து நியாய தர்ம அடிப்படையில் வாழ்ந்து வந்து எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்த வகையிலே அவற்றை தொடர்ந்து சென்று நாங்கள் சுபிட்சம் அடைய வேண்டும் என்பது தமிழ் ஓவியத்தின் எண்ணமாகும். ஆடி மாதத்தின் சிறப்பு என்ன, இந்த ஆடி 18 சிறப்பு என்ன என்று பார்த்த வேளையிலே இன்னும் ஆடி மாதத்தில் ஒரு முக்கியமான கடமை ஒன்றிருக்கின்றது, ஆடி அமாவாசை என்று. மாதம் தோறும் வரும் அமாவாசைகளுள் இந்த ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை மிகவும் சிறப்பு அம்சம் கொண்டதும் முக்கியத்துவம் பெற்றதும் ஆகும். இந்த ஆடி அமாவாசையை நாங்கள் ஏன் கொண்டாடுகின்றோம், ஆடி அமாவாசை விரதம் என்று கூறுவார்கள், ஆடி அமாவாசையை எப்படி கொண்டாட வேண்டும், ஏன் கொண்டாட வேண்டும், அதை கொண்டாடுவதனால் உள்ள நன்மைகள் என்ன, நாங்கள் ஏன் கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் நம் முன்னோர்கள் காட்டி வைத்த வழியின்

செல்லும் வேளையிலே நியாய தர்மங்களின்படி சமய ஆச்சார முறைகளின்படி ஐதீகங்கள் எல்லாம் அங்கே எங்களுக்கு அதனுள் பொதிக்கப்பட்டிருக்கும்போது அதை புரியாமல் நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றோம். யார் யார் அந்த ஆடி அமாவாசை விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று கூறப்படும் போதே தர்ப்பணம் சிரார்த்தம் என்றெல்லாம் கூறிக்கொள்ளுகின்றோம், அதனுடைய அர்த்தம் தெரியாமல். அந்த வகையில் இன்று நாங்கள் இந்த வேளையிலே பார்க்க இருக்கின்றோம் ஆடி அமாவாசை விரதம் என்றால் என்ன, அதை எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் என்பதையும் பார்ப்போம்.

0: பிரபு நீங்கள் கேட்டு நடந்து கொண்டிருப்பது மன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலரும் தமிழ் ஓவியம். தமிழ் ஓவியத்தின் மூலம் சில புரியாத தெரியாத அறியாத விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்வதோடு அதை முறையாக சரியாக கடைபிடிக்கவும் கற்றுக்கொள்ளலாம் என்பது என்னுடைய எண்ணம் என்று உறவுகளே. அந்த வகையில் ஆடி அமாவாசை எதற்காக ஏன் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வோம்.
1: ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த ஆடி மாதத்தின் ஒரு சிறப்பான நாளாகிய ஆடி அமாவாசையை பற்றிய ஒரு சிறப்பு பதிவு தான் இந்த பதிவு. ஆடி அமாவாசை என்கின்ற ஒரு அற்புதமான திருநாளை ஒவ்வொரு ஆண்டும் நாம் கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா இந்த நாளை ஏன் கொண்டாடணும், இதை எப்படி வழிபடணும், வழிபடுறதுனால என்ன பலன் அப்படிங்கறத தெரிந்து கொண்டு செய்தால் முழு பலனையும் நாம் பெற முடியும். பொதுவா இந்த ஆடி அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருநாள் தர்ப்பணம் செய்வதற்கும் முன்னோர்களினுடைய வழிபாட்டை மேற்கொள்ளுவதற்கும் ஒரு உகந்த நாளாக கருதப்படக்கூடியது. தர்ப்பணம் ஸ்ரார்த்தம் அப்படின்னு ரெண்டு சொல்றோம். பொதுவா இந்த ரெண்டுத்துக்குமே பல பேருக்கு வித்தியாசம் தெரியறது இல்ல. நாங்க ஸ்ரார்த்தம் பண்றோம் அமாவாசை அன்னைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, நாங்க தர்ப்பணம் பண்றோம் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. பல பேருக்கு இந்த கேள்வி இருக்கு, தர்ப்பணம்னா என்ன, ஸ்ரார்த்தம்னா என்ன. முதல்ல அங்கிருந்தே நாம போகலாம். தர்ப்பணம் அப்படிங்கிறது அமாவாசை அன்று செய்யக்கூடியதற்கு தர்ப்பணம் அப்படின்னு பேர். மாதம் தோறும் வருது இல்லைங்களா, அந்த அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து அல்லது மதியம் வந்து இலை போட்டு அவங்களுக்கு படைச்ச பிறகு சாப்பிடுறது, ஆலயத்துக்கு போய் தர்ப்பணம் கொடுக்கறது, பசுமாட்டுக்கு ஏதாவது கீரையோ அல்லது அரிசி கலந்த பொருளோ கொடுக்கிறது, இது எல்லாமே தர்ப்பணத்திற்கு உரிய விஷயங்கள். அப்போ ஸ்ரார்த்தம்னா என்ன அப்படின்னா, ஒருவர் இறந்தால் அந்த இறந்த திதி அன்று வீட்டுல நாம செய்யறோம் பாருங்க, கோவில்ல போய் செய்யறோம் இல்லையா, திதி அன்று செய்யப்படக்கூடிய வழிபாட்டுக்கு ஸ்ரார்த்தம் அப்படின்னு பேர். என்னைக்கு வேணாலும் நாம வந்து முன்னோர்களை வணங்கலாம், குறிப்பா அந்த திதி அன்று அவர்கள் இறந்த அன்று உள்ள திதி அடுத்த ஆண்டு அதுக்கு அடுத்த ஆண்டுன்னு எப்ப வருதோ அன்றைக்கு செய்யக்கூடியதை ஸ்ரார்த்தமாகவும் எப்போதும் வருகிற அமாவாசைக்கு செய்யக்கூடியதை தர்ப்பணமாகவும் சொல்லுவார்கள். இப்ப ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். இப்ப அமாவாசைக்கு நாம செய்ய போறது என்ன அப்படின்னா தர்ப்பணம், ஸ்ரார்த்தம் அல்ல. ஆக இந்த அமாவாசை அன்று எப்படி தர்ப்பணம் பண்ணணும், ஏன் தர்ப்பணம் பண்ணணும் இப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. முதல்ல ஏன் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கோங்க. நாம இந்த உலகிற்கு வருவதற்கு காரணம் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தாய் தந்தையர்கள், அவங்க தாய் தந்தையர்கள், அவங்க தாய் தந்தையர்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னோர்கள்ங்கிற ஒரு பேர்ல நாம வச்சுக்கலாம். இந்த முன்னோர்களை நாம் என்றைக்கும் மறக்க கூடாது. எப்பவுமே நாட்டு சொல்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஏறி வந்த ஏணிப்படியை எட்டி உதைக்க கூடாது அப்படின்னு சில பேர் பேசும்போது நாமளே அதை பயன்படுத்தி பேசியிருப்போம். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, சாதாரணமா ஒருத்தர் வாழ்க்கையில நம்மள உயர்த்தி விட்டாரனால அவரை நாம மறக்க கூடாது அப்படின்னு நமக்கு சொல்லி தந்த இந்த உலகத்துல நாம் வருவதற்கு காரணமாக இருந்த நம்முடைய முன்னோர்களை நாம எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க யோசிச்சு பார்க்கணும் இல்லையா. அப்ப அந்த முன்னோர்களுக்கு நாம் வணக்கமும் மரியாதையும் செலுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னா தர்ப்பணம் அளிக்கக்கூடிய இந்த நாளாகும். ஏன் நாம தர்ப்பணம் செய்கிறோம் அப்படின்னா, அந்த ஆன்மாவானது பாவமும் பண்ணியிருக்கும் புண்ணியமும் பண்ணியிருக்கும். எல்லா ஆன்மாவும் புண்ணியம் பண்ண ஆத்மாக்களாகவும் எல்லா ஆத்மாவும் பாவம் பண்ணின ஆத்மாக்களாகவும் இருக்க முடியாது. அப்போ புண்ணியம் பாவம் இரண்டும் கலந்தவர்களுக்கு மேல் உலகத்துல என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒருவேளை அவர்கள் மேல் உலகத்தில் பலன் இன்றி கஷ்டப்பட்டார்களே ஆனால் ஒவ்வொரு மாதமும் அமாவாசையின் போது நாம் கொடுக்கக்கூடிய அந்த தர்ப்பணத்தில் இறைக்கின்ற எள்ளும் தண்ணீரும் மேல் உலகிற்கு அவர்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டும் அப்படிங்கிறது நம்ம பெரியவங்க நமக்கு கத்து கொடுத்திருக்கக்கூடிய மரபு வழி வழிபாடு. இந்த வழிபாட்டுக்காகத்தான் அமாவாசை என்று கண்டிப்பாக எள்ளும் தண்ணீருமாவது இறைக்கணும். நீங்க வந்து வீட்டுல கூப்பிட்டு ரொம்ப பெருசா அண்ணா தம்பி எல்லாரும் சேர்ந்து தர்ப்பணம் கொடுக்கறதோ இல்ல கோவிலுக்கு போய் தர்ப்பணம் கொடுக்கறதோ ஒரு அந்தனரை வைத்து யாகம் அளர்த்து தர்ப்பணம் கொடுக்கறதோ இது எல்லாம் வசதிகளை பொறுத்து எதுவுமே முடியல அப்படின்னா கூட ஒரு எள்ளும் தண்ணீராவதும் அன்றைக்கு இறைத்து விட்டுதான் நாம் அமாவாசை என்று உணவு எடுத்துக் கொள்ள வேண்டும். இது பொதுவா எல்லா அமாவாசையிலையுமே நாம செய்யலாம். இதுக்கு வந்து தர்ப்பணம் ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, பெரியவர்களினுடைய அந்த முன்னோர்களுக்கு உண்டான கடனும் நம் தாய் தந்தையர்களுக்கு நாம் காட்டக்கூடிய நன்றியுமாக இந்த நாள் அப்படிங்கறது நமக்கு தந்திருக்கக்கூடிய நாள். அதைத்தான் அமாவாசை விரதமாக நம்ம பெரியவங்க நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இப்ப இந்த தர்ப்பணம் ஏன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, தர்ப்பணத்திற்கு உரிய காலங்கள் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மன்வாதி நாட்கள் 14, யுகாதி நாட்கள் 4, மாதப்பிறப்பு நாட்கள் 12, அமாவாசை நாட்கள் 12, மகாலய பட்சம் 16, வியதிபாதம் 12, வைத்ருதி 12, அஷ்டகா 4, அன்வஷ்டகா 4, புர்வேத்யு 4. இந்த நாட்கள் நாம நம்முடைய முன்னோர்களை வழிபடுவதற்கு அப்படின்னு உரிய காலம். சரிங்க, இந்த நாட்கள்ல எங்களால முடியாது அப்படின்னா, மறந்தது, முன்னோர்களை பத்தி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்துக்குமா சேர்த்துதான் நமக்கு இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிற ஒரு நல்ல நாளை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா எதிர்காலத்துல மக்களுக்கு நிறைய வேலை வந்துடும், அவங்களையே அவங்களால நினைச்சிக்க முடியாது, அவங்களையே அவங்களால கவனிச்சிக்க முடியாது அப்படிங்கிற காலம் வரும்போது முன்னோர்களை எங்க இருந்து கவனிக்க போறாங்க அப்படின்னு பெரியவங்க நினைச்சாங்களோ என்னவோ தெரியல. இந்த ஆடி அமாவாசை திருநாளை நமக்கு அதற்காகவே கொடுத்திருக்கிறார்கள். மறந்தும் தெரிந்தும் தெரியாது விட்ட முன்னோர்கள் அத்துணை பேரையும் இந்த நாள்ல நாம வழிபட்டு அவர்களினுடைய ஆசீர்வாதத்தை பெறலாம். எப்படி நாம் இந்த ஆடி அமாவாசை விரதத்தை மேற்கொள்றது அப்படிங்கறத இப்ப சொல்றேன். இந்த ஆடி அமாவாசை திருநாள் விரதம் அப்படிங்கறது யார் இருக்கணும் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. தாய் தந்தையர் இல்லாத ஆண்கள் இந்த விரதத்தை இருக்கலாம், கணவன் இல்லாத பெண்கள் இந்த விரதத்தை இருக்கலாம். இப்போ பல பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், எனக்கு வந்து கணவர் இருக்கிறாரு ஆனா எங்க அப்பா அம்மா அவங்க ரெண்டு பேரும் இல்ல, அல்லது அப்பாவோ அம்மாவோ யாராவது ஒருத்தர் இல்ல, நான் இந்த விரதத்தை இருக்கலாமா அப்படின்னு ஒரு பெண் கேட்டால், கண்டிப்பாக கணவர் உயிரோடு இருக்கிற போது பெண்கள் இந்த விரதத்தை இருக்க கூடாது. உங்களுக்கு அண்ணா தம்பி இருந்தா அவங்க தர்ப்பணம் கொடுப்பாங்க, அப்படி அண்ணா தம்பி யாருமே இல்ல, நான் ஒரே பெண்ணு தாங்க எங்க அப்பா அம்மாவுக்கு, அப்பா இல்ல அல்லது அம்மா இல்ல அப்படின்னா, இப்ப அம்மா இல்லைன்னா அப்பா தர்ப்பணம் கொடுத்துருவார், அது பத்தி பிரச்சனை இல்ல. அப்பா இல்லைன்னா அம்மா அப்பாவுக்கு தர்ப்பணம் கொடுத்துருவாங்க, அதுவும் பிரச்சனை இல்ல. ரெண்டு பேருமே இல்லாதவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, பெண்கள் அன்னைக்கு கோவில்ல போய் தானம் கொடுத்துட்டு வீட்டுல வந்து நம்ம இலை போட்டு சாப்பாடு செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு ஒரு 4 பேருக்கு அன்னதானம் பண்ணி அப்படி வழிபடலாமே தவிர, அமாவாசை விரதத்தை ஒரு சுமங்கலி பெண் மேற்கொள்ளுவது அப்படிங்கறது நம்முடைய வழக்கத்துல கிடையாது. இப்ப ஆண்களை எடுத்துக்கோங்க, அப்பா அம்மா யார் இல்லைனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக அவர்கள் இந்த விரதத்தை இருக்க வேண்டும் அப்படிங்கறது நியதி. தாய் இல்லாதவர்களும் இருக்கலாம், தந்தை இல்லாதவர்களும் இருக்கலாம், தாயும் தந்தையும் ரெண்டு பேரும் இல்லாதவங்களும் இந்த விரதத்தை கண்டிப்பாக ஒரு ஆண் கடைபிடித்தே ஆக வேண்டும். இப்ப யார் விரதம் இருக்கிறது அப்படிங்கறதுல ஒரு தெளிவு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இவ்வளவு சிறப்பான இந்த ஆடி அமாவாசை விரதத்தை எப்படி இருக்கிறதுங்கிறத நான் இப்ப சொல்றேன். கடல் நிறைந்த இடம், கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள், இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்முடைய ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, திருச்செந்தூர், இந்த மாதிரி கடல் பகுதி சார்ந்த ஆலயம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆலயங்கள். அதற்கு அப்புறமா மிக மிக புனிதம் வாய்ந்த நதிக்கரைகள்ல இருக்கக்கூடிய ஆலயங்கள், காவேரி கரையில இருக்கக்கூடியது, பவானி நதிக்கரையில இருக்கக்கூடிய சங்கமேஸ்வரர் ஆலயம் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி புனித நதிக்கரைகள்ல துறைகளோடு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயங்கள். அதற்கு அப்புறமா நமக்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மிக புனிதம் வாய்ந்த இந்த தர்ப்பணம் கொடுப்பதற்கும் முன்னோர்கள் வழிபாட்டுக்கு உகந்ததாக சொல்லப்படுகிற ஆலயம், அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சிவகாசி, அவினாசி, தென்காசி, அது மட்டும் இல்லாம விருதாச்சலம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான திருத்தலம். இப்போ நீங்க வாரணாசி, கயா அந்த பக்கம் இருக்கு இல்லைங்களா, வடக்கு பகுதியில வாரணாசி, கயா, இந்த மாதிரி புனிதமான திருத்தலங்கள். நம்ம ஊர்லயே இருக்கக்கூடிய, நம்ம ஊர்ல இருக்கிற சிவன் கோவில் பக்கத்திலே, வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்கள், இதுல எல்லாம் தர்ப்பணம் கொடுப்பது அதி அதி விசேஷமான பலன்களை நமக்கு தரவல்லது. சரி, இங்கெல்லாம் நம்மளால போக முடியல, வேற வீட்டிலேயே நாம தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம். வீட்டுல வந்து ஒரு அந்தனரை அழைத்து யாகம் பண்ணி அவருக்கு தானம் கொடுத்து தர்ப்பணம் பண்ணுவது அப்படிங்கறது ஒரு சிறந்த பலனை தரும். எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி எல்லாம் கிடையாதுங்க. நாங்க வந்து ஒருத்தரை கூப்பிட்டு வேள்வி எல்லாம் பண்ணி தானம் கொடுத்து செய்ய முடியலன்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, காலையில இருந்து உபவாசமாக இருந்த, எப்பவுமே ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, எல்லா அமாவாசை நாட்களிலும் தாய் தந்தையருக்காக விரதம் இருக்க வேண்டியது ஒரு பையனுடைய கடமை அப்படின்னு முதல்ல மனசுல எடுத்துக்கணும். ஏன்னா நாம பிறக்கணுங்கிறதுக்காக எத்தனையோ நாள் அந்த தாயும் தந்தையும் பட்னி இருந்திருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த பட்னி அவர்களுக்காக நாம் இருக்க வேண்டிய நாள். அதனால இருக்க முடிஞ்சவங்க காலையில இருந்து உபவாசமாக இருங்க. அப்படி மத்த அமாவாசை பண்ணலன்னா கூட ஆடி அமாவாசை அன்னைக்காவது கண்டிப்பாக சாப்பிடாம இருக்கணும். காலையில குளிச்சுட்டு நீங்க வீட்டிலேயே வந்து எள்ளும் தண்ணீரும், நல்ல கருப்பு எள் வாங்கிக்கோங்க, சுத்தமான தண்ணீர் ஒரு சொம்புல, அந்த எள்ளை வந்து கையில வச்சுக்கிட்டு உங்க வீட்டுல வந்து கால்படாத இடம் எது இருக்குதோ அந்த இடத்துல வந்து நீங்க இந்த தண்ணீரையும் அந்த எள்ளையும் இறைக்கிற போது காசிய மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அப்பா அம்மா தாத்தா பாட்டி முன்னோர்கள் அவங்க எல்லாத்தையும் நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த தண்ணீரோட அந்த எள்ளை வந்து அவர்களுக்கு நினைச்சு நாம இறைச்சிடணும். இறைத்த பிறகு தாய் தந்தையர்களை வழிபாடு பண்ணிட்டு ஆலயத்துக்கு போய் வழிபாடு பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்ல உங்க அலுவல் எங்க போணுமோ அங்க போய் பாத்துருங்க. அன்னைக்கு எதுவும் சாப்பிட கூடாது. மதியானம் இலை போட்டு வீட்டுல நீங்க வந்து சாப்பிட முடிஞ்சா பரவாயில்ல, இல்ல அலுவலகம் போறவங்களா இருந்தா சாப்பாடை எடுத்துட்டு போங்க. மதியான நேரத்துல நீங்க அங்க உங்களுடைய மதிய உணவு வந்து நீங்க எடுத்துக்கோங்க. அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, தாய் தந்தையர்களுக்கு பிடித்த உணவாக இருக்கணும். வீட்டுல நீங்க படையல் போடுறீங்க அப்படின்னா வடை பாயசம், அன்னைக்கு நாம வந்து செய்ய வேண்டிய முக்கியமான காய்கறிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீரை செய்யணும், வாழைக்காய் செய்யணும், பூசணிக்காய் செய்யணும். இந்த மாதிரி அமாவாசை கீரை நம்ம சமைப்போம் இல்லைங்களா, இந்த மாதிரி எல்லாம் சமைத்து காகத்திற்கு உணவு கொடுத்து விட்டு அதற்கு பிறகு நாம விரதத்தை முடிச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் அமாவாசை விரதம் இருக்க வேண்டிய முறை. மாலையில கண்டிப்பா கோவிலுக்கு போயிட்டு அப்பா அம்மா நினைச்சு ஒரு தீபம் ஒண்ணு, ஒரு நெய் தீபம் ஒண்ணு கோவில்ல சுவாமிக்கு ஏத்தி வழிபட்டுட்டு யாராவது ஒரு ரெண்டு பேருக்கு அன்னைக்கு உணவு அளிக்கணும் அப்படிங்கறது நியதி. நீங்க மதியமே ஒரு ரெண்டு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கனாலே ரொம்ப ரொம்ப புண்ணியம் கிடைக்கும். இந்த அமாவாசை தினத்துல ஒரு விஷயம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் வெறும் நம்முடைய பெற்றோர்களுக்காக மட்டும் அப்படின்னு நாம நினைக்க கூடாது. அந்த பலன் நம்முடைய பிள்ளைகளை வந்து சாரும். இத பல பேர் வந்து சொல்றதும் கிடையாது, பல பேருக்கு அது தெரியறதும் கிடையாது. அமாவாசைக்கு தாய் தந்தையர்களை யார் முறையாக வழிபடுகிறார்களோ அவர்களினுடைய பிள்ளைகளுக்கும் அந்த பலன் முழுமையாக வந்து கிடைக்கும். அதனால நாம இந்த அமாவாசை விரதத்தை அவ்வளவு சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு நீங்க, அதுலயும் குறிப்பா வந்து ஆண்களுக்கு இவ்வளவு விஷயங்களும் சொல்லியாச்சு. இப்போ வீட்டுல வந்து ஒரு கணவன் தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு இந்த அமாவாசை விரதத்தை கொடுக்கறாங்க அப்படின்னும் போது மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னு பல பேருக்கு வந்து தெரியறதில்ல. பெண்களும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பொதுவா சொல்லிடுறாங்க. ஆனால் அது மிக மிக தவறான ஒரு விஷயம். ஆடி அமாவாசையானாலும் சரி, எந்த அமாவாசையானாலும் சரி, கணவன் விரதம் இருக்க வேண்டும், மனைவி கண்டிப்பாக சாப்பிட வேண்டும். விரதத்துக்கு சமைக்கும் போது கூட சாப்பிட்டுட்டு தான் பெண்கள் சமைக்கணும். ஏன்னா மாமியாருக்கும் மாமனாருக்கும் வெறும் வயிற்றில் உணவு சமைக்க கூடாது அப்படிங்கிற நியதி பெண்களுக்கு உண்டு. ஏன்னா இந்த வயிறு வந்து காயாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு நியதி இருக்கு. அதனால பெண்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அமாவாசை அன்னைக்கு காலையில நீங்க நல்ல வயிறார சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க சமைக்கிறதுக்கு அடுப்பங்கரைக்குள்ளேயே நுழையணும். அதனால அப்பா அம்மா இருக்கிற பெண்கள், கணவர் தான் விரதம் இருக்கிறாரு, நாங்க வந்து அவருக்காக நாங்களும் அன்னைக்கு விரதம் இருக்கிறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. அமாவாசை அன்னைக்கு இரவு ஆண்களுக்கு வந்து டிஃபன் தான் சாப்பிடணும் அப்படின்னு நாம் சொல்லி கொடுத்துருக்கிறோம். அதனால இரவு வந்து ஆண்களுக்கு நீங்கள் டிஃபன் கொடுத்தாலும், அதாவது தோசை இட்லி அந்த மாதிரி கொடுத்தாலும், பெண்கள் ஒரு கைப்பிடியேனும் அன்னத்தை கண்டிப்பாக அமாவாசை அன்று இரவு சாப்பிட வேண்டும். உனக்கு நாங்க வந்து டிஃபனே சாப்பிட்டு பழகி இருக்கிறோங்க, எங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்டு பழக்கம் இல்லைன்னா கூட நீங்க இட்லி சாப்பிடுங்க, தோசை சாப்பிடுங்க. ஆனா ஒரு கைப்பிடியேனும் அன்னம் அன்றைக்கு இரவு வந்து ஒரு பெண் சாப்பிட வேண்டும். அப்பதான் மாமனார் மாமியாரினுடைய முழு ஆசீர்வாதமும் வந்து ஒரு பெண்ணுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நியதி நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே பெண்கள் மறந்துடாதீங்க, அமாவாசை அன்னைக்கு நல்ல திருப்தியா சாப்பிடுங்க, அதுக்கப்புறமா மனமுவந்து மாமனாருக்கும் மாமியாருக்கும் சமைங்க, இலை போட்டு அவங்கள முழு மனதோடு வழிபடுங்க, கணவனுக்கு உணவு கொடுங்க, ராத்திரி ஒரு கைப்பிடியேவது அன்னம் எடுத்துக்கோங்க, ஆடி அமாவாசையில ஒரு ரெண்டு பேருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க, இல்ல ஒரு பசுவுக்காவது ஒரு கீரை வாங்கி கொடுங்க. ஏதோ ஒரு தர்மம் கண்டிப்பாக அமாவாசை என்று செய்தால் நம் முன்னோர்களின் ஆசி நமக்கும் நம் குடும்பத்துக்கும் வந்து சேரும் அப்படிங்கிற விஷயத்தை உங்க எல்லாரோடையும் அன்போடு பகிர்ந்து கொண்டு

தந்தைக்கு

ஆடி 18 என்று எல்லோராலும் பெருமையாக கொண்டாடப்படும், புனிதமாக கொண்டாடப்படும், பக்தியாக கொண்டாடப்படும் இந்த நாளின் பெருமை என்ன, அதனுடைய பலாபலம் என்ன, அதை எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் என்பதை மிகவும் தெளிவாக கேட்டு உணர்ந்து கொண்டோம். இந்த முன்னியல் தமிழ் வானொலியின் தமிழ் ஓவியம் ஊடாக தந்து சென்றது தமிழ் ஓவியம்.

நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது ஒன்றிய தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலர்ந்த தமிழ் ஓவியம். மீண்டும் ஒரு தமிழோவியம் நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை காற்றழுந்து நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மோனியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காத்தலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறுகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளை நீங்கள் நலம்தானோ என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறி இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்திடுவோம். முதலில் இங்கிலாந்தில் இருந்து அருள்மோகன் தந்த பாடலை கேட்போம். பூம்பாவை தனி காட்டில் என்ற முதல் வரி காட்டுப்புலி என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல், நானே நானா நானே நான் தானா என்று கேட்கும் அழகே உனை ஆராதிக்கின்றேன் திரைப்படத்து பாடல். இந்த பாடலை இளமணி திருநாடு மத்திய மாகாணம் கற்றலில் இருந்து டிராஞ்சி தந்திருக்கின்றீர்கள். நாங்களும் இணைகின்றோம்.

இவர்களோடுதான் மீண்டும் ஒரு தடவை ஏழுமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்த பாடலையும் கேட்போம். பேரும் புகழும் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. நல்ல பேரோடு புகழ் பெருமை என்ற முதல் வரியை கொண்டு

வெட்டும் வாளோடு விளையாடலாம், மேலும் வில்லேந்தி நடமாடலாம். தர்மம் பெண்ணுக்கு போரல்லவே, தாய்மை பண்பாடு அதுவல்லவே. அந்த

0: வாழ்க அவள் வாழ்ந்த மகிமை, இன்று நினைத்தாலும் அழியாத பெருமை, அவள் நிலையான வரலாற்று பெருமை.
1: மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்தில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் சிங்கப்பூர் சிங்காரபூமி மகாலிங்கம். நீங்கள் தந்த பாடல் கல்லும் கனியாகும் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. நான் கடவுளை கண்டேன் குழந்தை வடிவிலே என்ற பாடலை தான் தந்திருக்கின்றீர்கள். இணைகின்றோம் ஒலிக்கின்றது பாடல்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் ஒலித்துக் கொண்டிருப்பது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

தொடரும் பாடல்களை கனடா அன்பு உறவினர்கள் தந்திருக்கின்றார்கள். முதலில் அல்பர்டா மாநிலம் சாந்தினியின் பாடலை கேட்போம். என்னவோ என் நெஞ்சில் என்ற முதல் வரியை கொண்ட பாடல் காதல் பாதை என்ற திரைப்படத்து பாடல்.

தொடர்ந்து கனடா மொன்றியலில் இருந்து தனுஷன் தருகின்றார் களவாணி மாப்பிள்ளை திரைப்படத்து பாடலை என்ன புள்ள செஞ்ச என்று வரியெடுத்து பாடுகின்றது.

0: அவரோடு இணைந்துதான் வன்கூவர் மாநிலத்தில் இருந்து யாரும் இல்லாத என்ற வரி கொண்ட பாடல் ஞானப்படம் திரைப்படுத்து பாடல் வன்கூவர் இளவரசி கனடாவில் இருந்து தந்திருக்கின்றார். அவரோடு
1: யாரும் இல்லாத தீவு

இணைந்து அவரது தோழி வசந்தியும் ஒரு பாடல் தருகின்றார். அழகு காட்டோ அழகு காட்டேரி.

இருக்கின்ற அந்த பாடலோடு தொடர்ந்துதான் மீண்டும் கனடா வன்கூவரிலிருந்து காஞ்சனாவும் ஒரு பாடல் தந்திருக்கின்றார். தட்டான் கிடைக்கலையோ

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். சர்வதேச நேயர் விருப்பத்திலே அடுத்து வரும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து அன்பு உறவினர்களின் பாடல்கள். முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் தந்த பாடல் அத்தி அத்திக்காய் என்று ஆரம்பிக்கும் ஆதி திரைப்படத்து பாடல் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தந்திருக்கின்றார்கள்.

அவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் ஆஸ்திரேலியா கண்டம் மெல்போர்ன் மாநகரம் நீண்ட கால இசைப்பயணம் செய்கின்றார் மொன்றியல் தமிழ் வானொலியில் கேதீஸ் அவர்கள். ஒரு மாலை இளவையில் என்ற கஜினி திரைப்படத்து பாடலை இன்று கேட்க விரும்பும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

பாட்டை தொடர்ந்து வரும் பாடல். எங்கே எங்கே மனிதன் என்று கேட்கும் அசல் என்ற திரைப்படுத்து பாடல். ஒலிக்க வைப்பவர் மீண்டும் ஆஸ்திரேலியா சிட்னி மாநகரத்திலிருந்து ரமணி அவர்கள்.

அடுத்துக் கொண்டிருக்கும் பாடல்களோடு தொடர்ந்தும் ஒலிக்கும் பாடலை ஐரோப்பிய மண் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவாவிலிருந்து பாட வைக்கின்றார். மெல்ல சிரித்தாள் என்று ஆரம்பிக்கும் அதலால் காதல் செய்வீர் என்ற திரைப்படத்து பாடலை அன்புடன் நிதேஷன்.

என்னிடம் ஐரோப்பிய மண்ணென்றால் ஞாபகம் வருவது என்னவளைத்தான். என்னவள் உன்னோடு வாழ்வு என்ற ஒரு வரி கொண்ட பாடல் அமர்க்களம் திரைப்படத்து பாடல் ஒலித்திருந்தபடி அந்த பாடலை இன்று ஒலிக்க வைக்கின்றார்.

இறுதியாக ஒரு பாடலை வளமை போல தந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் க. வை. சேனா ஆசான் அவர்கள் கனடாவில் இருந்து. உன் கீதம் தான் சங்கீதம் தான் என்ற பாடல் தான் அவர் தந்த பாடல். கீதம் ஒரு சங்கீதம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார். அன்று

நிகழ்வுகளை நாங்கள் இதுவரை நிலமும் கேட்டு மகிழ்ந்தோம். உங்கள் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் மலர்வது போல் இன்றும் மலர்ந்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கின்றேன் என்று இப்பொழுது காற்றலிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: என்றொரு இன உண்டு, தமிழன் என்றொரு இன உண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு, தனியே அவர் பொரு குணவுண்டு, அமிழ்தும் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றாலையில் வலம் வருகின்றது நேயர்.

நீயர் நீதத்திற்கான முதல் பாடல் பூவும் பொட்டும் திரைப்படத்திலிருந்து மாதஸ்வர ஓசையிலே என்று வரி எடுத்து பாடுகின்றது. இந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன், தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி சீரலாதன், சண்முக பிரியா, எடப்பாடி வெள்ளாஞ்சி வலசு துறை பாண்டியன், காந்திமதி இவர்களோடு இணைந்து கேட்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் ரோஜா மலரே ராஜகுமாரி என்ற பாடல். இந்த பாடல் வீர திருமகன் திரைப்படத்தில் ஒலித்த பாடல் அல்லவா? இன்று ஒலிக்க வைக்கின்றார் நெய்வேலி அறதடி குப்பம் ஜாமிருக்க பயமின் சரவணன் அவர்கள். ஒலிக்கும் அந்த பாடலை தங்கம் சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோரும் செவிமடுக்க ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இது முன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கன்னடா கலையகம் ஒலிப்பது. நேயர் நேரத்துக்கான பாடல்கள் அடுத்து ஒலிக்க இருக்கும் ஒரு இனிமையான பாடலை நீண்டகால உறவு நாகவண்ணம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்கள் அனுப்பி வைத்திருக்கின்றார். அவர் அனுப்பி வைத்த வேளையில் அவரோடு இணைந்து அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஷா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான் ஷாகில் உலகத் தமிழர்களோடு கேட்கும் வேளை ஒலிக்கும் பாடல் எங்கே என் ஜீவனே உன்னில் கண்டேனே என்ற பாடல் உயர்ந்த உள்ளம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல் இன்று தன்னுடைய பிறந்த நாளை காணும் அன்பு உறவு தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களுக்கான பாடல். அவர் தன்னுடைய பிறந்த நாளுக்காக இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா என்ற திரைப்படத்திலிருந்து ஏனென்றால் உன் பிறந்த நாள் என்று கூறி பாடும் பாடலை கேட்டு எழுதியிருக்கின்றார். அவரை பிறந்த நாள் வாழ்த்து கூறி முன்னாள் தமிழ் வானொலியும் அவரது நண்பர்கள் உறவுகளாக கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா குமார் அருணா ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா ஆத்மநாதன் பாலகுமார் ஆகியோரும் ஜனனியும் இணைந்து வாழ்த்தும் வேளையிலே பல்லாண்டு காலம் பல சிறப்போடும் வாழ வேண்டும் என்று முன்னியல் தமிழ் வானொலி உறவுகளோடு அதிபர் பிணை அதிபர் உறவுகள் நண்பர்கள் அத்தனை பேரும் வாழ்த்துகிறார்கள். வாழிய பல்லாண்டு.

பாஸ் என்ற பாஸ்கரன் திரைப்படத்திலிருந்து யார் இந்த பெண் என்று கேட்க மாட்டேன் என்ற பாடலை புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் ஏ பு விஜயராகவன் அவர்கள் தந்தவேளை ஒலிக்கின்றது பாடல்கள்.

அடுத்து இருக்கும் பாடல் அன்புடன் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பவனத்திலிருந்து திருமதி கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்கள், அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் உறவினர்கள் நண்பர்களை நினைத்து கேட்கும் ஒரு பாடல்.

இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு பிரபல பின்னணி பாடகி பி மாதுரி அம்மா அவர்களும் பாடிய பாடல் நீலக்கடலின் உரத்திலே நீங்கா என்ப காவியம்மா என்ற பாடல். அந்த பாடல் அன்னை வேளாங்கண்ணி திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

அவர் பாடலை கேட்டுவிட்டால் உடனே வருவார் திருபுவனம். தஞ்சாவூர் மாவட்டம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் தன்னுடைய நண்பர்களையும் உறவுகளையும் உலகத் தமிழர்களோடு இணைத்துக் கொண்டு ஒரு சோகப்பாடல் கேட்கின்றார் என்று எழுதியிருக்கின்றார். அந்த சோகப்பாடல் அன்பே வா என்ற திரைப்படுத்து பாடலாக இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா பாடியதாகவும் எழுதியிருக்கும் வேளையிலே அந்த பாடல் அன்பே வா அன்பே வா நீ இருந்தால் என் மாளிகையில் என்ற வரியை பல்லவியாக கொண்ட பாடல். அந்த பாடலை அன்புடன் தந்தவர் வேறு யாருமே கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடன் இணைத்து ஆர் கே முரளி என்ற நண்பரையும் இணைத்து கேட்கின்றார் இந்த பாடலை. பாடல்

0: நம்பிக்கை திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்க இருக்கின்றோம். பெண்களை நம்பாதே கண்களே என்று பாடுகின்றது. இந்த பாடலை அன்பு பேத்தி சிவரஞ்சினி தமிழ்நாடு அம்மை அப்பனிலிருந்து கேட்கின்றார். சித்ரா, சுஸ்மிதா, பாரூக், ஷேக் அப்துல்லா இவர்களும் இவர்களோடு இணைந்து கேட்கின்றார்கள் இந்த பாடலை.
1: கண்டால் கொல்லும் விஷமா கட்டழகு மங்க

முகமது பின் துக்ளக் என்ற திரைப்படத்து பாடல் நீ இல்லாத இடமே இல்லை அல்லாஹ் அல்லாஹ் என்று பாடும் இனிமையான அந்த பாடலை நீண்டகால உறவு நாகூர் முகமது ராபிக் அவர்களும் விஷ்வன் நாசர் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களும் கேட்கின்றார்கள். நாங்களும் கேட்போம். முறிக்கின்றது அந்த பாடல்.

நிமிர் என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை ஒலிக்க வைக்கும் வேளையிலே இது தலைவருடைய பாடல் என்று கூறிக்கொள்வார் சிதம்பரம் மண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் அவர்கள். இன்று அவர் கேட்க இருக்கும் பாடலாக எங்களோடு இணைந்து கேட்க ஒலிக்கும் அந்த பாடல் நெஞ்சில் மாமலை என்று கூறி நிமிர் திரைப்படம் என்று கூறினேன். அதிலிருந்து பாடுகின்றது சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள். காதோரம் செல்ல வேண்டுமென்று

அடுத்து வரும் இனிமையான பாடல் தேன் மிட்டாய் மாங்கா என்ற ஆதார் என்ற திரைப்படுத்து பாடல். கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரஜேஷ் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். ஒழிக்கின்றது அந்த பாடல் இவர்களோடுதான்.

மானா மதுர மல்லிப்பூ என்ற பாடலை அந்தப்புறம் திரைப்படத்திலிருந்து நீண்ட கால உறவு வளைகுடாமான் தினமும் அந்த பாடலை கேட்டு எங்களோடு இணைந்து மகிழ்ந்து கொள்ளும் நீண்டகால உறவு என்று கூறினேன். அன்பு ஜோஜ் அவர்கள் காதோரம் செல்லும் பாடல்.

ஒரு இனிமையான பக்தியான பாடலை கேட்க இருக்கின்றோம். அந்த பாடலை தந்திருக்கின்றார் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா. அந்த பாடலை அவர் மட்டுமல்ல ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷுசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன் இவர்களோடு நட்பவி நறுமுகையால் தமிழ் இனியால் அனைவரும் கேட்கும் அந்த இனியான பக்தி பாடல். ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை பூ என்ற வரி எடுத்து இசை அரசி பி சுசீலா அம்மாவின் குரலே ஒலிக்கின்றது.

0: தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனிய அவர் பொரு குணம் உண்டு, தனிய அவர் பொரு குணம் உண்டு. அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொழியில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நீர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR

வணக்கம். மொபியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

தலையகத்தில் இருந்து வணக்கம் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளை நீங்கள் நலம்தானா என்றும் அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியையும் தருகின்றேன்.

அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வாரம் ஒரு நாள் மலரும் பாட்டும் பதமும் என்றும் மலர்கின்றது. கடந்த 351 பாட்டும் பதமும் கேட்டு மகிழ்ந்த நாம் வாரம் வாரம் கேட்கும் பாட்டும் பதத்துக்கும் வரவேற்புகளும் ஆதரவும் பெருகிக் கொண்டிருக்கும் வேளை நீண்ட காலமாக இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த பாட்டும் பதமும் பல உறவினர்களின் படைப்பிலே மலர்ந்து வந்தன. இன்று மலர இருக்கும் 352 பாட்டும் பதமும் நாங்கள் கேட்டு மகிழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சிந்தனையிலே உதித்த புதிய கருத்துக்களை சுமந்து வந்து தன் 332 படைப்பாக தருகின்றார் சிந்தனை செல்வன். வாழ்வியல் தத்துவத்தை பலவாறு பின்னி பிணைந்து கொண்டு வந்த பாட்டும் பதங்களும் பல தடவைகளை பலவிதமான கருத்துக்களை எங்கள் வாழ்க்கையில் பின்னிக் கொண்டிருக்கும் சகல விடயங்களையும் எடுத்து 10, 9, 10, 11 பதங்கள் சேர்ந்த ஆன பாட்டும் பதத்தை தயாரித்து வந்த வேளையிலே இன்று தன்னுடைய 10 பாடல்களோடு அற்புதமான புதிய கருத்துக்களை சுமந்து வந்து ஒரு புதிய சிந்தனையையும் தர இருக்கின்றார் சிந்தனை செல்வன். தன்னுடைய 132 தயாரிப்பிலே 352 பாட்டும் பதமும் கேட்டு மகிழ்வதற்காக வாழ்க்கையில் நாங்கள் எதைய தீர்மானிக்க வேண்டும், எதை சிந்திக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தும் வகையில் குறுகிய சுருக்கமான வழியிலே பக்குவமாக பதங்களை அடுக்கி ஒரு வாக்கியத்தை உருவாக்கி அதற்கேற்ற பாடல்களை அதற்குரிய பதத்துக்கேற்ற முதல் பதங்களை கொண்ட பாடல்களை தென்னகத்து திரைப்படத்துறையின் பாட்டு பகுதியிலே தேடி எடுத்து புகுத்தி அதை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். சிந்தனை செல்வன் நன்றியும் வணக்கமும் கூறி உங்களுக்கு ஏனென்றால் பொறுமையாக இருந்து பாட்டும் பதத்தை கேட்டு ஆதரவு தந்த உங்களுக்கு இன்றும் அதை மீண்டும் நன்றி கூறிக்கொண்டு ஆரம்பிப்போம். பாட்டும் பதமும் 352 இன்றைய பாட்டும் பதத்தின் கருத்துக்களை சுமந்து வந்த பாடல்களை முதலில் கேட்போமாக இருந்தால் இன்றைய கருத்துக்களை பதிவதற்காக முதல் பாடல் சாந்தி நிலையம் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. எப்படி பாடுகின்றது அந்த பாடல்? இதோ இப்படி பாடுகின்றது.

முதல் பதத்தை நாங்கள் கேட்ட சாந்தி நிலையம் திரைப்படுத்த பாடல் தந்தவர்களிலே இயற்கை என்ற பதத்தை பெற்றுக் கொண்டோம் முதல் பதமாக. இதுதான் இன்றைய பாட்டு பதமும் 352 முதல் பாடல் முதல் பதம். இரண்டாவது பதத்தை நாங்கள் பெற்று பொருத்த வேண்டும் என்பதற்காக தருகின்றேன். படகோட்டி என்ற திரைப்படத்தில் நான் தெரிவு செய்து இந்த பதம் இன்றைய இரண்டாவது பதம் வருவதற்கு இந்த பாடல் பொருத்தமாக இருக்கும். பாடலை கேட்போமா?

கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் என்ற பாடலே கொடுத்த என்ற பதம் இரண்டாவது பதமாக எங்களுக்கு தென்படுகின்றது. இரண்டு பதத்தையும் சேர்ப்போம், இயற்கை கொடுத்த என்ற பதம் வந்துவிட்டது. இரண்டு பதத்தையும் வைத்து இதையும் நாங்கள் முடிவு காண முடியாததனால் மூன்றாவது பாடலை கேட்போம். வா ராஜா வா என்ற திரைப்படத்தில் பாட இருக்கிறது, கேட்போமா அந்த பாடலை?

மூன்றாவது பாடல் வா ராஜா வா திரைப்படத்தில் பாடியவர்களை உண்மைகள் என்று எடுத்துக்கொள்ளலாம். உண்மை என்ற பதம் தாங்கி வந்ததல்லவா, இயற்கை கொடுத்த உண்மைகளை என்று நாங்கள் பொருத்திக் கொண்டு படிப்போம். இயற்கை கொடுத்த உண்மைகளை எஜமான் திரைப்பட பாடல் வந்து நான்காவது பதமாக தரப்போகின்றது ஒரு பதத்தை, அது என்ன பதம் என்று என்ன பாடல் என்று கேட்போம்.

ஆம், ஒரு நாளும் என்ற பதம் வந்திருக்கின்றது. இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும், இதை வைத்து நாங்கள் எந்த முடிவுக்கும் வர முடியாது, என்ன கூறப்போகின்றேன் என்பது உங்களுக்கு இப்பொழுது புரியாது. ஆனால் இயற்கை என்பதுதான் இந்த உலகம். இந்த உலகம் என்று நாங்கள் கருதி கொள்வது இது இயற்கை. இந்த இயற்கை எப்படி இயங்குகிறது, இந்த இயற்கை எப்படி செல்கின்றது, இந்த இயற்கையில் நாங்கள் எப்படி வாழ்கின்றோம் என்பதெல்லாம் இயற்கை என்று நாங்கள் வணங்கிக் கொள்ளும் இறைவன் கொடுத்த வரங்கள், இறைவன் கொடுத்த கொடைகள், அவர் கொடுத்ததுதான் எல்லாம் என்று நாங்கள் எண்ணுகிறோம். அவர் ஒருவரால் தான் இவற்றை எல்லாம் கொடுக்க முடியும். உண்மையான கர்மங்களை, உண்மையான சம்பவங்களை, உண்மையான விடயங்களை, உண்மையான அதிசயங்களை இன்றும் நாங்கள் அதிசயித்துக் கொண்டிருக்கின்றோம். இத்தனையோ ஆழமாக பதிந்திருக்கின்ற உண்மைகள் பல இறைவனால், இயற்கையால் படைக்கப்பட்டது. இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும் என்ன செய்ய வேண்டும், ஒரு நாளும் என்று வந்துவிட்டது. அதுக்கு என்ன கருத்து, ஏன் இப்படி கூறுகின்றேன் அப்படி என்றால், கட்டுமரக்காரன் திரைப்படத்து பாடல் வந்து ஒரு பதத்தை தர இருக்கின்றது. அந்த பாடலையும் கேட்போமே.

ஆம், வெற்றி என்ற பதத்தை தந்திருக்கின்றது. இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும் வெற்றி என்றுதான் வந்திருக்கிறது. என்னதை வரப்போகின்றது கருத்து என்றதை நாங்கள் கூற முடியாது இருக்கின்ற முடிவுக்கு வர முடியவில்லை. காதுக்கினிய கீதங்களாக நாங்கள் கேட்டு மகளும் வேளையிலே அந்த இனிமையான கீதங்களை நாங்கள் கேட்கும் வண்ணம் அதற்குள்ளே வரும் முதல் பதங்களை தொகுத்து எடுத்து பொருத்தி கொண்டு வரும் வாக்கியம் எப்படி வந்து எங்களுக்கு முழுமை பெற்று என்ன கருத்தை தரப்போகின்றது என்றதை நாங்கள் எண்ணித்தானே பார்க்க வேண்டும். அதற்காக இப்பொழுது வெற்றி என்ற பதத்தை கொண்டு வந்து ஐந்தாவது பதமாக பூர்த்தி பொருத்தினால் இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும் வெற்றி என்று வந்திருக்கின்றது. அடுத்த படம் பாக்கியலட்சுமி திரைப்படுத்த பாடலாக காணப்படுகின்றது. இந்த பாடலை தருகின்றேன். இனிமையான அந்த பாடலை கேட்கும் வேளையிலே முதல் பதத்தை அதிலிருந்தும் பெற்றுக் கொள்ளலாம். ஆறாவது பதமாக கேட்போம் பாடலை.

ஆம், காண வந்த காட்சி என்ன? இந்த பாடலை எத்தனை தடவைகள் கேட்டிருக்கின்றோம். தென்னகத்து தமிழ் பட திரையிலே அன்றிலிருந்து இன்று வரையும் ஆழமாக பதிந்து நெஞ்சத்தை திற வருடும் பாடல் காண வந்த காட்சி என்ன என்ற பாடலை தந்ததல்லவா? அதிலே காண என்ற பதத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வோம். முதல் பதத்தை காண என்றால் கண்டுகொள்வதற்கு, காண்பது என்பதை கூறுகின்றது. அதை நாங்கள் இப்படி படித்து பார்ப்போம். இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும் வெற்றி காண என்று வந்துவிட்டு. ஆமாம், இந்த இயற்கை எத்தனை உண்மைகள், நிஜமான உண்மைகளை நிரந்தரமாக தந்திருக்கின்றது. அதை மாற்றி அமைக்கவோ அதற்கு ஈடு செய்யவோ முடியாத எத்தனையோ உண்மையான சம்பவங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். உண்மையான விடயங்கள் அதிசயமாக இருக்கின்றது. அந்த படைப்புகளை எண்ணும் பொழுதெல்லாம் அவற்றையெல்லாம் வெற்றி கொண்டு இன்னொரு உலகத்தை படைக்கவா அல்லது இன்னொரு விதிகளை இயற்றவா எங்களால் முடியாது என்றுதான் நான் எண்ணுகின்றேன். அந்த வகையில்தான் இந்த பாடல் அமைகின்றது. எல்லா இன்றைய பாட்டும் இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும் வெற்றி காண. ஆனால் இந்த விஞ்ஞான உலகத்திலே எவ்வளவு முன்னேற்றம் கண்டு எவ்வளவோ எல்லாம் கண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ தெரியாத விடயங்களை தெரிகின்றார்கள். நேரத்தை மிச்சப்படுத்தி சுருக்கப்படுத்தி அதிகமான உற்பத்தியை பெருக்கி என்றெல்லாம் காணும் வேளையிலே, ஏனென்றால் ஜனத்தொகை அதிகரித்து இந்த சமுதாயத்திலே, மனித சமுதாயத்திலே, இந்த உலகத்திலே பாரத்தை தாங்க முடியாமல் பூமி தடுமாறிக் கொண்டிருக்கும் இந்த உலகிலே எத்தனை புதிய கண்டுபிடிப்புகள் வந்தாலும், எத்தனை சிறப்புகள் வந்தாலும், அது இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும் வெற்றி காண அடுத்த பாடல் கூறுகின்றது. ஏழாவது பாடல் ராஜசேவை திரைப்படத்திலிருந்து இப்படி. எப்படி பாடலை கேட்போமே.

முடியாது என்ற பதத்தை தந்த அந்த பாடலிலே முதல் வரியை முடியாது என்ற பதமாக நாங்கள் ஏழாவது பதமாக கொண்டு சென்று பொருத்துவோம். முதல் வந்த ஆறு பதங்களோடும் ஒரு தடவை படிப்போம். இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும் வெற்றி காண முடியாது, தீர்க்கமாக கூறிவிட்டது இன்றைய பாட்டும் பதமும். சிந்தனை செல்வனின் சிந்தையில் உதித்த கருத்துக்கள் வந்து 132வது படைப்பிலே 352வது பாட்டு மதத்தை அலங்கரித்து இந்த கருத்துக்களை புகுத்திக் கொண்டிருக்கின்றன. சிந்திப்போம். இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும் வெற்றி காண முடியாது என்று கூறுகிறாள். ஏன், எதற்காக, எப்படி என்பதற்கு அடுத்த மூன்று பாடல்களும் தரும் போல் தெரிகின்றது. ஆதலால் எட்டாவது பதமாக உத்தமராசா திரைப்படத்தின் துரற்பதமான பாடலை தந்திருக்கின்றேன். அந்த பாடலையும் கேட்போமா? இனிமையான பாடல்களை கேட்டு மகளும் வேளையில் எங்களை அந்த முதல் பதங்கள் கொண்டு வேறு வழிக்கு செல்கின்றன. இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும் வெற்றி காண முடியாது. இந்த பாடலை கேட்போம்.

இனிமையான அந்த பாடல் இந்த மாமனோட மனசு என்று பாடியவளு இந்த பதம் தான் எங்களுக்கு வேண்டும். இந்த பாட்டும் பதம் 352 8வது பதமாக இந்த என்ற பதத்தை கொண்டு தந்து மற்ற ஏனைய 7 வரிகளோடு 7 பதங்களோடும் பொருத்துவோம். இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும் வெற்றி காண முடியாது இந்த என்று வந்துவிட்டது. இந்த எது என்பதற்காக அடுத்த பாடல் ஒரு கைதியின் டயரி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது இப்படி.

பாடல் என்ன? ஏபிசி நீ வாசி என்ற பாடலே ஏ என்ற பதம் முதல் பதம். அந்த ஏ என்ற பதத்தை நாங்கள் இங்கு கொண்டு சென்று பொருத்தி பார்ப்போம். இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும் வெற்றி காண முடியாது. இந்த ஏ இன்னும் ஒரு பாடல் இருக்கின்றதே, இது முடிய முறையவில்லையே. 10வது பாடலையும் கேட்போம். உள்ளத்தை அள்ளித்தா என்ற திரைப்படத்து பாடல் பாடுகின்றது 10வது பதத்துக்காக.

ஐ லவ் யூ என்ற பாடலை தந்த வேளையில் ஐ என்ற பதம் எங்களுக்கு வேண்டும். இதற்காக இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும் வெற்றி காண முடியாது இந்த ஏஐயினால் என்று முடித்துவிட்டார் இன்றைய பாட்டும் பதத்தை சிந்தனை செல்வன் தன்னுடைய படைப்பில் ஒரு படைப்பாக. என் உறவுகளே, சிந்திக்கின்றீர்களா? இன்னும் படிக்கின்றேன். இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும் வெற்றி காண முடியாது இந்த ஏஐயினால் என்று பேசுபொருளாக இருக்கின்ற உலகத்தை புரட்டி போட்டுக் கொண்டிருக்கின்ற உண்மைகளுக்கு புறம்பாக உண்மைகள் நீரவா நம்பக்கூடியதாக நம்ப முடியாததாக இருக்கின்ற இந்த ஏஐ பெரிதாக எதையும் சாதிக்கவில்லை. இயற்கை தந்த உண்மைகளை வெல்லவில்லை இன்னும். அந்த உண்மைகளை யாராலும் செய்ய முடியாமல் இருக்கின்றார்கள். எத்தனை அறிவியல் சாதனங்கள் எங்கெங்கெல்லாம் சென்று விட்டார்கள். ஏன் இந்த பூகோளத்தை விட்டு, இந்த பிரபஞ்சத்திலே நாங்கள் பூகோளத்திலிருந்து அங்கே வானவெளியிலே இருக்கின்ற சந்திரமண்டலம் செவ்வாய் மண்டலம் தான் சென்றார்கள், முற்றுப்பெறவே இல்லை. அதைவிட இவர்களால் பிறப்பு, நோய், மரணம் போன்றவற்றை வெல்ல அல்லது இதற்கு ஈடு செய்ய இன்னமும் முடியாமல் இருக்கின்றார்கள். ஆனால் இவர்களால் செய்ய முடியாது என்பதுதான் உண்மை. அதற்காக ஆண்டாண்டு தோறும் இந்த உண்மைகளும் புராண இதிகாச நூல்களும் வரலாறுகளும் அந்த அகழ் ஆராய்விலே கண்டுபிடிக்கப்பட்ட புதை பொருள்களிலே நாங்கள் சேகரித்த உண்மைகளும் அந்த உதாரணங்களும் அது எங்களை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இவற்றை புதிதாக எத்தனை தடம் புரண்டாலும், எத்தனை அறிவியல் வளர்ச்சி எத்தனையாவது அறிவுக்கு எட்டினாலும், இந்த உண்மைக்கு புறம்பாக, உண்மைக்கு மாறாக, உண்மைக்கு விரோதமாக, உண்மையை போல் தாங்களும் கண்டு வெற்றி காண முடியாது என்ற எண்ணத்தில் தான் இந்த சிந்தனை உதித்து ஒரு புதிய வகையிலே உங்களுக்கு தொகுத்து வழங்கி இருக்கின்றேன். இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும் வெற்றி காண முடியாது இந்த ஏஐயினால் என்றால், எத்தனை அறிவியல் சாதனங்கள், அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்து இப்பொழுது ஏஐ என்றது வந்திருக்கின்றன. நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவு. இது நுண்ணறிவு மட்டுமல்ல, செயற்கை நுண்ணறிவு. அப்ப இயற்கை என்று ஒன்று இருக்கின்றது. அந்த இயற்கை தான் இறைவன். இறைவன் தான் ஆட்டி படைக்கின்றார். ஆடுவதும் ஓடுவதும் பாடுவதும் நீந்துவதும் எது செய்தாலும் அமனல்லால் தான். அமனன்றி அனுபவம் அசையாது என்று இன்றைய ஆன்மீகத்திலே எல்லோரும் அதை அசைக்க முடியாத உண்மையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். கூத்து ஆடுவதும் குந்தி எழும்புவதும் அது ஆத்தாது எல்லாராலும், அது அவன் செயல். இவர்கள் எத்தனை அறிவியல் சாதனங்களை கொண்டு வந்து புகுத்தினாலும், எத்தனை ஓடி சென்றாலும், இங்குதான் என்னென்ன வித்தைகளை காட்டினாலும், இது முன்பு காட்டப்படாததல்ல, எங்கள் இதிகாசங்கள் புராணங்களிலே கூறப்பட்டிருக்கின்றன இவர்கள் என்று காட்டுகின்ற விதங்கள் எல்லாம். அதனால் நீண்டத நேரம் எடுக்காமல் இன்றைய பாட்டும் பதமும் 10 பதங்களையும் இப்படி தொகுத்து தருவதற்கு, என் சிந்தனையில் உதித்த கருத்தை சரியாக சீர்தூக்கி தருவதற்கு இந்த பாடல்களும் எனக்கு கிடைத்தபடியால் இதை கொண்டு வந்து தொகுத்து உங்கள் சிந்தனைக்கு தருகின்றேன். நல்ல கருத்துக்களை பெற்றுக் கொள்வோம், நல்ல கருத்துக்களை அறிந்து கொள்வோம், சிந்தனையை விரிவாக்குவோம். உண்மை என்று ஒன்று இருக்கின்றது, அதுக்கு புறம்பாக எத்தனை வந்தாலும் அது பெரிய அதிசயமாக இருக்காது. ஆனா உண்மைதான் எங்களை சரியான முறையில் நெறிப்படுத்தி கொண்டு செல்லும் என்பதை தாழ்மையோடு கூறி இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்வு கேட்டு மறந்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்ளுங்கள். உங்கள் கருத்துக்களை தயார் செய்து எழுதுங்கள். கேட்டுவிட்டு மீண்டும் புனரப்பிப்பு செய்வோம். மீண்டும் படிக்கின்றேன். இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும் வெற்றி காண முடியாது இந்த ஏஐயினால் என்று வந்திருக்கும் புதிய கண்டுபிடிப்பு, புதிய என்று கண்டுபிடித்துக் கொண்டே போகின்றார்கள். ஆனால் இவர்கள் யாவும் ஒரு உயிரை படைக்கவோ, ஒரு உயிர் மரணிக்கும் வேளை அதை நிறுத்தவோ, அல்லது ஒரு உயிருக்கு ஏற்பட்ட நோய்களை முற்றாக மனித குலத்திலே இல்லாமல் செய்யவோ, இந்த பிரபஞ்சத்திலே பிறந்திருக்கும் கிருமிகளை அழிக்கவோ இவர்களால் முடியாது. அது உண்மையானது, அது இயற்கையானது. அந்த இயற்கை அழிக்க யாராலும் முடியாது, எந்த சக்தியாலும் முடியாது என்பதை ஆணித்தரமாக கூறி மீண்டும் ஒரு தடவை படிக்கின்றேன். இயற்கை கொடுத்த உண்மைகளை ஒரு நாளும் வெற்றி காண முடியாது இந்த ஏஐயினால் என்று என் சிற்றரவு கட்டிய வகையிலே சிந்தனையில் உதித்த இந்த கருத்துக்கு பதங்களை சேர்த்து பாடலின் தந்தேன். கேட்டு மகிழ்வோம். அன்பு உறவுகளை மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது பாட்டும் பதமும் 352.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மதுரை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்.

0: இன உள்ளு தமிழன் என்றொரு இன உள்ளு தனியே அவர் பொரு குணவுண்டு தனியே அவர் பொரு குணவுண்டு அமிழ்தும் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றாலையில் வலம் வருகின்றது நேயர்.

நீயர் நேரத்திற்கான முதல் பாடல் பூவும் பொட்டும் திரைப்படத்திலிருந்து மாதஸ்வர ஓசையிலே என்று வரி எடுத்து பாடுகின்றது. இந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன், தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி சீரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி வெள்ளாஞ்சி வலசு துறை பாண்டியன், காந்திமதி இவர்களோடு இணைந்து கேட்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் ரோஜா மலரே ராஜகுமாரி என்ற பாடல். இந்த பாடல் வீர திருமகன் திரைப்படத்தில் ஒலித்த பாடல் அல்லவா. இங்கு ஒலிக்க வைக்கின்றார் நெய்வேலி அரசடி குப்பம் ஜாமிருக்கு பயமின் சரவணன் அவர்கள். ஒலிக்கும் அந்த பாடலை தங்கம் சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோரும் செவிமடுக்க ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இதுமொன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கன்னடா கலையகம் ஒலிப்பது. நேயர் நேரத்துக்கான பாடல்கள். அடுத்து ஒலிக்க இருக்கும் ஒரு இனிமையான பாடலை நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக்கு அவர்கள் அனுப்பி வைத்திருக்கின்றார். அவர் அனுப்பி வைத்த வேளையில் அவரோடு இணைந்து அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஷா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான் ஷாகில் உலகத் தமிழர்களோடு கேட்கும் வேளையில் ஒலிக்கும் பாடல் எங்கே என் ஜீவனே உன்னில் கண்டேனே என்ற பாடல் உயர்ந்த உள்ளம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான பாடல், இன்று தன்னுடைய பிறந்த நாளை காணும் அன்பு உறவு தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களுக்கான பாடல். அவர் தன்னுடைய பிறந்த நாளுக்காக இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா என்ற திரைப்படத்திலிருந்து, ஏனென்றால் உன் பிறந்த நாள் என்று கூறி பாடும் பாடலை கேட்டு எழுதியிருக்கின்றார். அவரை பிறந்த நாள் வாழ்த்து கூறி மொன்றியல் தமிழ் வானொலியும் அவரது நண்பர்கள் உறவுகளாக கண்ணன் சங்கரி, ரவி, மாலதி, உஷா சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிகரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாதன், பாலகுமார் ஆகியோரும் ஜனனியும் இணைந்து வாழ்த்தும் வேளையிலே பல்லாண்டு காலம் பல சிறப்போடும் வாழ வேண்டும் என்று மொன்றியல் தமிழ் வானொலி உறவுகளோடு அதிபர் வினை அதிபர் உறவுகள் நண்பர்கள் அத்தனை பேரும் வாழ்த்துகிறார்கள். வாழிய பல்லாண்டு.

பாஸ் என்ற பாஸ்கரன் திரைப்படத்திலிருந்து யார் இந்த பெண் என்று கேட்க மாட்டேன் என்ற பாடலை புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் ஏ பு விஜயராகவன் அவர்கள் தந்தவேளை ஒலிக்கின்றது பாடல்கள்.

ஒலுக்கி இருக்கும் பாடல் அன்புடன் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பவனத்திலிருந்து திருமதி கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்கள், அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் உறவினர்கள் நண்பர்களை நினைத்து கேட்கும் ஒரு பாடல். இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களோடு பிரபல பின்னணி பாடகி பி மாதுரி அம்மா அவர்களும் பாடிய பாடல் நீலக்கடலின் உரத்திலே நீங்கா என்ப காவியமா என்ற பாடல். அந்த பாடல் அன்னை வேளாங்கண்ணி திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

ஒரு பாடலை கேட்டுவிட்டால் உடனே வருவார் திருபுவனம். தஞ்சாவூர் மாவட்டம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் தன்னுடைய நண்பர்களையும் உறவுகளையும் உலகத் தமிழர்களோடு இணைத்துக் கொண்டு ஒரு சோகப் பாடல் கேட்கின்றார் என்று எழுதியிருக்கின்றார். அந்த சோகப் பாடல் அன்பே வா என்ற திரைப்படுத்து பாடலாக இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா பாடியதாகவும் எழுதியிருக்கும் வேளையிலே அந்த பாடல் அன்பே வா அன்பே வா நீ இருந்தால் என் மாளிகையில் என்ற வரியை பல்லவியாக கொண்ட பாடல். அந்த பாடலை அன்புடன் தந்தவர் வேறு யாருமல்ல, கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடன் நினைத்து ஆர் கே முரளி என்ற நண்பரையும் நினைத்து கேட்கின்றார் இந்த பாடலை. பாடல்

0: நோக்கி திரைப்படுத்த பாடல் ஒன்று கேட்க இருக்கின்றோம். பெண்களை நம்பாதே கண்களே என்று பாடுகின்றது. இந்த பாடலை அன்பு பேத்தி சிவரஞ்சினி தமிழ்நாடு அம்மை அப்பனிலிருந்து கேட்கின்றார். சித்ரா, சுஸ்மிதா, ஃபாரூக், ஷேக் அப்துல்லா இவர்களும் இவர்களோடு இணைந்து கேட்கின்றார்கள் இந்த பாடலை.
1: கண்டால் கொல்லும் விஷமா கட்டழகு மங்கை.

முகமது பின் துக்ளக் என்ற திரைப்படத்து பாடல் நீ இல்லாத இடமே இல்லை அல்லாஹ் அல்லாஹ் என்று பாடும் இனிமையான இந்த பாடலை நீண்டகால உறவு நாகூர் முகமது ராபிக் அவர்களும் விஷ்வன் நாசர் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களும் கேட்கின்றார்கள். நாங்களும் கேட்போம். முறிக்கின்றது அந்த பாடல்.

நிமிர் என்ற திரைப்படத்து பாடல் ஒன்று ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை ஒலிக்க வைக்கும் வேளையிலே இது தலைவருடைய பாடல் என்று கூறிக்கொள்வார் சிதம்பரம் மண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் அவர்கள். இன்று அவர் கேட்க இருக்கும் பாடலாக எங்களோடு இணைந்து கேட்க ஒலிக்கும் அந்த பாடல் நெஞ்சில் மாமலை என்று கூறி நிமிர் திரைப்படம் என்று கூறினு அதிலிருந்து பாடுகின்றது சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள். காதோரம் செல்ல வேண்டும் என்று

அடுத்து வரும் இனிமையான பாடல் தேன் மிட்டாய் மாங்கா என்ற ஆதார் என்ற திரைப்படுத்த பாடல். கேரள மாநிலம் பாலக்காட்டில் இருந்து ரதீஷ், நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். ஒழிக்கின்றது அந்த பாடல். இவர்களோடு

மானா மதுர மல்லிப்பூ என்ற பாடலை அந்தப்புறம் திரைப்படத்திலிருந்து நீண்ட கால உறவு வளைகுடாமன் தினமும் அந்த பாடலை கேட்டு எங்களோடு இணைந்து மகிழ்ந்து கொள்ளும் நீண்ட கால உறவு என்று கூறினேன். அன்பு ஜோஜ் அவர்கள் காதோரம் செல்லும் பாடல்.

ஒரு இனிமையான பக்தியான பாடலை கேட்க இருக்கின்றோம். அந்த பாடலை தந்திருக்கின்றார் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா. அந்த பாடலை அவர் மட்டுமல்ல ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷுசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன் இவர்களோடு நட்பவி நறுமுகையால் தமிழ் இனியால் அனைவரும் கேட்கும் அந்த இனியான பக்தி பாடல் ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை பூ என்ற வரி எடுத்து இசை அரசி பி சுசீலா அம்மாவின் குரலிலே ஒலிக்கின்றது.

0: என்றொரு இனம் உண்டு, தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனிய அவர் பொரு குணம் உண்டு, தனிய அவர் பொரு குணம் உண்டு, அமிழ்தம் அவனது மொழியாகும், அன்பே அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேர.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

முதல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறுகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளை நீங்கள் நலம்தானோ என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறி இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்திடுவோம். முதலில் இங்கிலாந்தில் இருந்து அருள் மோகன் தந்த பாடலை கேட்போம். பூம்பாவை தனி காட்டில் என்ற முதல் வரி காட்டுப்புலி என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் நானே நானா நானே நான் தானா என்று கேட்கும் அழகே உன்னை ஆராதிக்கின்றேன் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை இளமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிராஞ்சி தந்திருக்கின்றீர்கள். நாங்களும் இணைகின்றோம்.

திருகோடுதான் மீண்டும் ஒரு தடவை ஏழுமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்த பாடலையும் கேட்போம். பேரும் புகழும் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. நல்ல பேரோடு புகழ் பெருமை என்ற முதல் வரியை கொண்டு

தர்மம் பெண்ணுக்கு போரல்லவே, தாய்மை பண்பாடு அதுவல்லவே, அந்த வாசுகி போந்த நாயகனை அந்த வாசுகி போல் கொண்ட நாயகனை தொட்டு வணங்காத பெண் என்றும் பெண் அல்லது தொட்டு வணங்காத பெண்

0: வாழ்க அவள் வாழ்ந்த மகிமை, இன்று நினைத்தாலும் அழியாத பெருமை, அவள் நிலையான வரலாற்று பெருமை.
1: மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்தில் ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் சிங்கப்பூர் சிங்காரபூமி மகாலிங்கம். நீங்கள் தந்த பாடல் கல்லும் கனியாகும் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. நான் கடவுளை கண்டேன் குழந்தை வடிவிலே என்ற பாடலை தான் தந்திருக்கின்றீர்கள். இணைகின்றோம் ஒலிக்கின்றது பாடல்.

இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் ஒலித்துக் கொண்டிருப்பது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

தொடரும் பாடல்களை கனடா அன்பு உறவினர்கள் தந்திருக்கின்றார்கள். முதலில் அல்பர்டா மாநிலம் சாந்தினியின் பாடலை கேட்போம். என்னவோ என் நெஞ்சில் என்ற முதல் வரியை கொண்ட பாடல் காதல் பாதை என்ற திரைப்படத்து பாடல்.

தொடர்ந்து கனடா மொன்றியலில் இருந்து தனுஷன் தருகின்றார் களவாணி மாப்பிள்ளை திரைப்படத்து பாடலை என்ன புள்ள செஞ்ச என்று வரியெடுத்து பாடுகின்றது.

0: அவரோடு இணைந்துதான் வன்கூவர் மாநிலத்தில் இருந்து யாரும் இல்லாத என்ற வரி கொண்ட பாடல் ஞானப்படம் திரைப்படுத்த பாடல் வன்கூவர் இளவரசி கனடாவிலிருந்து தந்திருக்கின்றார்.
1: அவரோ யாரும் இல்லாத தீ ஒன்றுவே

தொடர்ந்து அவரது தோழி வசந்தியும் ஒரு பாடல் தருகின்றார். அழகு காட்டோ அழகு காட்டேரி என்ற பாடலை கோரிப்பாளையம் திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து அனுப்பியிருக்கின்றார்.

இருக்கின்ற அந்த பாடலோடு தொடர்ந்துதான் மீண்டும் கனடா வன்கூவரிலிருந்து காஞ்சனாவும் ஒரு பாடல் தந்திருக்கின்றார். தட்டான் கிடைக்கலையோ என்ற அள்ளி தந்த வானம் திரைப்படுத்த பாடல் ஒலிக்க வைக்கின்றார்.

ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். சர்வதேச நேயர் விருப்பத்திலே அடுத்து வரும் பாடல்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து அன்பு உறவினர்களின் பாடல்கள். முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் தந்த பாடல் அத்தி அத்திக்காய் என்று ஆரம்பிக்கும் ஆதி திரைப்படத்து பாடல் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தந்திருக்கின்றார்கள்.

அவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் ஆஸ்திரேலியா கண்டம் மெல்போர்ன் மாநகரம் நீண்ட கால இசைப்பயணம் செய்கின்றார் மூன்றியல் தமிழ் வானொலியில் கேதீஸ் அவர்கள். ஒரு மாலை இளவையில் என்ற கஜினி திரைப்படுத்த பாடலை இன்று கேட்க விரும்பும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

படத்தை தொடர்ந்து வரும் பாடல் எங்கே எங்கே மனிதன் என்று கேட்கும் அசல் என்ற திரைப்படுத்து பாடல். ஒலிக்க வைப்பவர் மீண்டும் ஆஸ்திரேலியா சிட்னி மாநகரத்திலிருந்து ரமணி அவர்கள்.

கொண்டிருக்கும் பாடல்களோடு தொடர்ந்தும் ஒலிக்கும் பாடலை ஐரோப்பிய மண் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவாவிலிருந்து பாட வைக்கின்றார். மெல்ல சிரித்தாள் என்று ஆரம்பிக்கும் அதலால் காதல் செய்வீர் என்ற திரைப்படுத்து பாடலை அன்புடன் நிதேஷன்.

மீண்டும் ஐரோப்பிய மண்ணென்றால் ஞாபகம் வருவது என்னவளைத்தான் என்னவள் உன்னோடு வாழ்வு என்ற ஒரு வரிகொண்ட பாடல். அமர்க்களம் திரைப்படத்து பாடல் ஒலித்திருந்தபடி அந்த பாடலை இன்று ஒலிக்க வைக்கின்றார்.

இறுதியாக ஒரு பாடலை வளமை போல தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் க வை சேனா ஆசான் அவர்கள் கனடாவில் இருந்து. உன் கீதம் தான் சங்கீதம் தான் என்ற பாடல் தான் அவர் தந்த பாடல். கீதம் ஒரு சங்கீதம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார். அன்பு

கொள்ள நாங்கள் இதுவரை நிலமும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் மலர்வது போல் இன்றும் மலர்ந்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கின்றேன் என்று இப்பொழுது காற்றலிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

வணக்கம் உறவுகளே, மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. பாட்டுக்கு பதில் பாட்டு நேயர் விருப்பம். உறவுகளை நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறி காற்றலையை இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வாரத்தில் ஒரு நாள் மலரும் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வு அற்புதமாக நிகழ்ந்தேறியது என்று. இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்த அன்பு உறவுகள் தங்கள் விருப்ப பாடல்களை பதிவு செய்து சென்ற வேளையிலே அவர்கள் பாடல்கள் இப்பொழுது பாட்டுக்கு பதில் பாட்டு நேயர் விருப்பமாக ஒலிக்கின்றன. முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து KS கிருஷ்ணன் அவர்கள் வந்து கேட்ட பாடல். அவர்களுக்கு சோக பாடல் என மிகவும் விருப்பமாக இருக்கும் என்று கூறிவிட்டு, தாய்க்கு பின் தாரம் திரைப்படத்திலிருந்து என் காதல் இன்பம் இதுதானா என்ற பாடலை கேட்ட வேளையிலே ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாட்டுக்கு பதில்பாட்டு நேர் விருப்ப பாடலாக தேவர் மகன் திரைப்படுத்த பாடல். இஞ்சி இடுப்பழகி என்று பாட வருகின்றது. இந்த பாடலை மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள் மல்லியத்திலிருந்து கேட்டிருந்த வேளை ஒலிக்கின்றது பாடல்.

அண்ணாத்து ஆடரார் என்ற ஒரு பாடல் அபூர்வ சகோதரர்கள் திரைப்படத்திலிருந்து ஒலித்திருந்தது. இந்த பாடலை தர்மபுரியிலிருந்து வந்து இணைந்து சிறப்பாக பாட்டுக்கு பதில் பாட்டை விளையாடி சென்ற ராஜராஜன் அவர்கள் தன்னுடைய அன்பு மனைவி சரண்யா ராஜராஜன் அவர்களுக்காக சமர்ப்பிக்கின்றேன் என்று கூறியவளை அந்த பாடல் அவருக்காக ஒலிக்கின்றது.

இந்த வேளையிலே சிதம்பரம் மண்டிக்கே சிலுவை சந்தனராஜ் அவர்களும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். அந்தரங்கம் ஊமையானது என்ற திரைப்பாடலை இன்றைய பாட்டுக்கு பதில் பாட்டு நீயர் விருப்பத்தில் கேட்டு மகள வேண்டும் என்று. இத்தனை பாடல்களை குவித்தவர்கள் எல்லாரும் தங்களுக்கு விருப்பமான பாடல் என்றும் ஒன்றை வைத்திருக்கிறார்கள் அல்லவா? அந்த வகையில் காதல் ரதியே கங்கை நதியே என்று வரி எடுத்து பாடுகின்றது சந்தனராஜ் உங்களுக்கான பாடல்.

0: அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. பூச்சி பாடல், பட்டாம்பூச்சி ஜெட்டா மாத்திட்டாலே என்ற பாடலை தன்னுடைய பேத்தி சக்தி அபிராமிக்காக அன்புடன் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள் அல்லவா ஒலிக்கின்றது அந்த பாடல்.
1: தேங்க்யூ. ஆனா என் மேலையும் கொஞ்சம் தப்பு இருக்கு.
2: தப்பு மொத்தம் உன் மேல இருந்திருந்தாலும் உன் பக்கம் தான் நின்று இருப்பேன்.

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் ஒலித்துக் கொண்டிருப்பது பாட்டுக்கு பதில் பாட்டு நேயர் விருப்பம். நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்த நேயர்கள் தங்கள் விருப்ப பாடலை தந்தவளை அவர்களுக்காக உரைக்கும் இந்த வேளையிலே அடுத்து வரும் பாடல்களும் கேட்டு மகிழ்வோம். அடுத்து வரும் பாடல் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் அவர்கள். வளமையை விட சிறப்பாக விளையாடிய ஞானசேகரன் தனக்கு விருப்பமான பாடலை கேட்டு மகள வேண்டும் என்று அழைக்கும் பொழுது அவருக்கு இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது அல்லவா? அதனால் அவர் தந்த பாடல்களுக்குள் ஒரு பாடலை தெரிவித்தது நான் ஒலிக்க வைக்கின்றேன். அவரும் விரும்புவார் என்று எண்ணிக்கொண்டு எஜமான் திரைப்படத்து பாடல் அவர் தந்த பாடல்களில் ஒன்று, ஒரு நாளும் உன்னை மறவாத என்ற வரியெடுத்து பாடுகின்றது அவருக்காக அந்த பாடல்.

பாடல்களை இதமாக கேட்டு நாங்கள் மகளும் வேளையிலே இன்று பாட்டு சவாரிக்கு பாட்டுக்கு பதிற்பாடு நிகழ்ச்சிக்கு ஓடி வந்திருந்தார் காட்பாடி சந்திரசேகரன். முதன் முதலாக அந்த நிகழ்வில் இணைந்த இவர் விவரத்தை கேட்டுவிட்டு அற்புதமாக விளையாடியிருந்தார். சிறப்பான பாடல்களை எல்லாம் தந்து சென்ற வேளையிலே அவர் தந்த பாடல்கள் ஒரு பாடலை நானும் தெரிவு செய்து பார்த்தேன் ரசித்தேன். திரைப்படுத்த பாடல் ஒன்றை அவருக்காக நாங்கள் ஒளிபரப்புகிறோம். ஒன்றிய தமிழ் வானொலியிலிருந்து பார்த்தேன் பார்த்தேன் சுட சுட ரசித்தேன் என்ற பாடல்தான் அவர் விரும்பும் பாடலாக இருக்கும் என்று எண்ணி அந்த பாடலை ஒளிபரப்புகின்றோம்.

பார்த்தேன் என்ற வரிகளையே வந்த பாடல்களை கொடுத்து நிகழ்ச்சியிலே கலந்து தானும் இணைந்து கொள்கிறேன், சிறப்பிக்கின்றேன் என்று வந்தவர் ஓம் நம சிவாய என்று கூறிக்கொள்ளும் ஆர் தேவா நாச்சியார் கோயில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து. அவர் தந்த பாடல்களுள் நான் ஒரு பாடலை அவருக்காக தெரிவு செய்து கொடுக்கின்றேன். வீர அபிமன்யு என்ற திரைப்படத்திலிருந்து தேவா உங்களுக்காக ஒலிக்கின்றது மீண்டும் பார்த்தேன் ரசித்தேன் என்ற இனிமையான பாடல்.

அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம் ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வாரம் ஒரு நாள் மலரும் பாட்டுக்கு பதில் பாட்டு நிகழ்வினை வந்து அலங்கரித்து சிறப்பித்து வெற்றிகளை தேடிக்கொண்ட அன்பு உறவினர்கள் தங்கள் மனவிருப்ப பாடல்களாக கேட்டு மகிழும் வண்ணம் பாட்டுக்கு பதில் பாட்டு நேயர் விருப்பம் தலைப்பிலே இத்தனை பாடல்களையும் தித்திக்கும் பாடலாக கேட்டு மகிழ்ந்தோம் அல்லவா? மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கின்றேன் என்று கூறி இப்பொழுது காற்றலிருந்து விடைபெற்று செல்லும் நான் தன்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக தமிழுடன் இசையோடு.

0: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்த விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க வேண்டும் என்ற முதல் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் தென்றலுக்கு என்றும் வயது 16 அன்றோ என்ற வரி கொண்ட பல்லவி சரணங்களை இணைத்து பயணம் திரைப்படத்தொழுது பாடுகின்றது. இந்த பாடலை நாச்சியார் கோயில் ஞானசேகரன் அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து கேட்கும் வேளையில் அவருடன் இணைந்து வளமை போல என்றும் தமிழ் செல்வி சித்தார்த்தன், பத்மினி சேரலாதன் அவர்களோடு சண்முக பிரியா மற்றும் எடப்பாடி வில்லாண்டி வலசு துறை பாண்டியன் காந்திமதி இவர்களும் செவிமடுக்கின்றார்கள்.

0: பதினாறே
1: தொடரும் பாடலை தருகின்றார். இன்றைய நாள் நல் வணக்கத்தை தந்து தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் அவர்கள் தரும் அந்த பாடல் இனிமையான ஒரு பாடல். நியூ என்ற திரைப்படத்திலிருந்து காலையில் தினமும் கண்விழித்தாள் என்ற பாடலை வரி எடுத்து பாட பெறும் வேளை அவருடன் இணைந்து கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா அவர்களோடு ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன் மற்றும் பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்கின்றார்கள்.

அடுத்து வரும் பாடல் நெய்வேலி மாநிலம். அரசடி குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன் நீங்கள் தந்த பாடல் முடிவல்ல ஆரம்பம் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வருகின்றது. பாடிவா தென்றலே என்ற பாடலைத்தான் நீங்கள் கேட்டவர்களை இப்பொழுது பாடிக்கொண்டிருக்க, நாங்களும் கேட்டுக்கொண்டிருக்க, உங்களோடு இணைந்து தங்கம் சரவணன் பெரியசாமி ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்க ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகளோடு உறவுகளாக நானும் இருக்கின்றேன் என்று ஓடி வந்து கேட்கின்றார் இன்னும் ஒரு பாடலை. அன்புடன் தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் திருமதி கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் அப்பா அனந்தராமன் அம்மா விஜயம் மற்றும் உறவினர்கள் நண்பர்களும் கேட்கும் அந்த பாடல் நீல வண்ண கண்ணா வாடா என்ற மங்கையர் திலகம் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை பாடியிருப்பவர் பிரபல பின்னணி பாடகி பால சரஸ்வதி.

இவர் கேட்டுவிட்டால் அடுத்த பாடல் உடனே வரும் என்று எங்களுக்கு தெரியும். அந்த பாடல் கேட்டிருக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். உலகத் தமிழர்களோடு மற்றும் அவரோடு இணைந்து இந்த பாடலை இன்று கேட்க வருகின்றார் மீண்டும் ஒரு உறவு. அவர் ஆர் கே முரளி அவர்கள் நண்பரும் உலகத் தமிழர்களும். அவர் கேட்டது அந்த பாடல் திரைப்படத்தை மாறி எழுதிவிட்டார் போல் தெரிகின்றது. அவர் தந்த பாடல் களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து. அருகில் வந்தாள், உருகி நின்றாள், அன்பு தந்தாள் என்ற பாடல்.

தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் முகமது யூசுப் முகமது இர்பான் முகமது சுபைத் முகமது அனஸ் கதீஜா ஷஹானா பர்வீன் நசீகா ரிபாக இம்ரான் ஷாகில் உலகத் தமிழர்களும் இணைந்து கேட்க வேண்டும் என்று அன்புடன் நீண்டகால உறவு ஜெகபர் ஷாதிக் அவர்கள் தருகின்றார்கள் ஒரு பாடல். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் என்ற திரைப்படம் ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் என்று பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் உங்கள் தமிழ் வானொலியின் காற்றலையில் விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க வேண்டும் என்று இரும்பு திரை என்ற திரைப்படுத்த பாடலை ஆசை கொண்ட என்ற முதல்வரியை கொண்ட பாடலை தருகின்றார் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா. வளமை போல இன்றும் ஷியாமலா பிரபா நீங்கள் கேட்கும் பாடலை உங்களோடு இணைந்து ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா அவர்களோடு மதுசூரி சிவசங்கரன் மற்றும் நட்பவி நரமுகையாள் தமிழினியாள் இவர்களும் கேட்க நாங்களும் கேட்கின்றோம் இணைந்து.

முதலில் தமிழ் வானொலியில் ஒலித்து வரும் பாடல்கள் அடுத்து வரும் பாடல் ராதை போல பாடும் மைனா என்ற கோகுலம் திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை சிதம்பரம் மண்டிகை சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து உறவுகளோடு கேட்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

பிரபுவே, நாங்கள் கேட்கும் பாடல்களோ அடுத்து ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் உங்களுக்கான பாடல். இயக்கநாபுரம் என்ற திரைப்படத்திலிருந்து கண்ணளவு நீரோடை என்ற திரைப்படத்து என்ற பாடல் தான் நீங்கள் தந்த பாடல். இதோ அந்த பாடல்.

இறுதியாக இன்றைய விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் பாடல் பூஞ்சோலை காற்று என்று பாடி மகள வைக்கின்றது. என் இனிய காதலர்களே என்று திரைப்படுத்த பாடலாக வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து நீண்ட கால உறவு ஜோஜ் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் NTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்தே காட்டளையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்புடன் கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தந்து இப்பொழுது முதல் காட்டளையில் கேட்டு மகிழ்வோம். முன்னிலை தமிழ் வானொலியின் விடுமுறை நாட்களில் மலரும் சர்வதேச விடுமுறை விருப்ப கீதங்கள். முதலில் என்மேல் விழுந்த மலை துளியே என்ற வரி கொண்ட பாடலை மே மாதம் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்போம். இந்த பாடலை இங்கிலாந்து நாடு அருள் மோகன் தந்திருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இனிமையான இன்னொரு பாடல் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிரான்சி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். கண்ணுக்கொரு வண்ணக்களி என்ற திரைப்படத்து பாடல்தான் நீங்கள் தந்த பாடல். யார் அழுது யார் துன்பம் என்ற முதல் வரியோடு ஆரம்பித்து முழுவதையும் பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் ஏழுமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்த பாடல். எனக்கொரு கதை சொல்லு கண்ணா என்ற கதை என்ற பாடல்தான் நெஞ்சுக்கு நீதி என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார்.

நாங்கள் கேட்கும் மொன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் கனடா மொன்றியல் மாநகரத்திலிருந்து தனுஷன் தந்த பாடல். திசிமா என்ற திரைப்படத்து பாடலை இன்று அவர் கேட்கின்றார். அந்த பாடல் ஐயையோ அம்மாடி என்று வரி எடுத்து பாடுகின்றது.

0: அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி நீங்கள் தந்த பாடல். இந்து என்ற திரைப்படத்து பாடல் என்று நீங்கள் கேட்ட வேளையில் அந்த பாடல் பாடுகிறது எப்படி எப்படி என்ற வரி தொடுத்து.
1: எப்படி எப்படி சமஞ்சது எப்படி எப்படி எப்படி சமஞ்சது எப்படி

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இன்னும் பாடல் சின்ன மேகமே சின்ன மேகமே என்ற மழை என்ற திரைப்படத்து பாடல். இந்த பாடலை வான்கூவர் மாநிலம் கனடா இளவரசி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

விண்ணோடு மேலச்சத்தம் என்ன, மண்ணோடு சின்ன துறல் என்ன, எங்கே

அடுத்து வரும் பாடலும் வன்கூவர் மாநிலத்திலிருந்து வசந்தி தந்த பாடலாக கேட்போம். பார்த்து பார்த்து நின்றிருந்தேன் என்ற நீ வருவாய் என திரைப்படுத்த பாடல்.

கனடா காஞ்சிநாத் அந்த பாடலை கேட்டால் என்ன? அந்த பாடல் வசீகராஜ் திரைப்படத்து பாடல். ஒரு தடவை சொல்வாயா என்று வரி எடுத்து முழுவதையும் பாடுகின்றது.

இப்பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து உறவினர்கள் தந்த பாடல்கள். கேட்டு மகிழ்வோம் அந்த பாடலை. மயக்கம் என்ன, இந்த மௌனம் என்ன என்ற பாடல் வசந்த மாளிகை திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலை பாட வைக்கின்றார்கள் ஆஸ்திரேலியா கண்டம் மெல்போர்ன் மாநகரத்திலிருந்து அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன், மாலா இவர்கள்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் ஆஸ்திரேலிய கண்டம் சிட்னி மாநகரத்து ரமணி நீங்கள் தந்த பாடல். குரு சிஷ்யன் திரைப்படத்திலிருந்து கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன் என்ற பாடலை தந்த வேளையில் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இந்த வேளையிலே மீண்டும் ஒரு பாடலை. ஆஸ்திரேலியா கண்டம் மெல்போர்ன் மாநகரத்திலிருந்து நீண்ட நாள் பயணம் செய்கின்றார். இசை பயணத்திலே எங்களுடன் கேதீஸ் சிப்பிக்குள் முத்து திரைப்படத்து பாடலை இன்று கேட்க எங்களையும் கேட்க வைக்கின்றார். துள்ளி துள்ளி நீ பாடம்மா என்ற பாடலை இது

0: தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கன்னிகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் விடுமுறை விருப்பத்திற்கான பாடல்கள். அரச கட்டளை என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்க இருக்கின்றோம். அந்த பாடலை சிங்காரபூமி சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் வளமை போல என்றும் தந்திருக்கின்றார். அந்த பாடல் ஆட பிறந்தவளே ஆடவா என்று பாடலாக பாடுகின்றது.
1: ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆடவன் மறைவதில்லை, ஆடைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை. ஆடிவா

0: அடுத்து வரும் பாடல் ஐரோப்பிய மண். நிரேஷன் ஜெனீவா நகரிலிருந்து தந்த பாடல் ஜனநாயகன் திரைப்படத்திலிருந்து ஒரு பேரே வரலாறு என்று பாடுகின்றது.
1: என் நெஞ்சில் குடியிருக்கும்

அதைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு பாடல். ஐரோப்பிய மண்ணில் இருந்து ஈழ நாட்டில் விடுமுறைக்காக காத்து நீண்ட நாள் போக்கிக் கொண்டிருக்கும் அன்பு என்னவள் எங்களை மறவாமல், நிலவு சுடுவதில்லை என்ற திரைப்படத்திலிருந்து நாளும் என் மனம் என்று வரியெடுத்து பாடுகின்றது.

அத்தனை பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்தபோடு இறுதியாக ஒரு பாடலை வளமை போல தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். அன்புக்கும் பாசத்துக்கும் இயக்கா வை சேனா ஆசான் அவர்கள். அந்த பாடல் அகத்தியர் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. தாயை சிறந்த கோயிலும் இல்லை என்ற பாடலுடன்

நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம் மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையிலே கலந்துவிட்ட சர்வதேச நேயர் விற்பவிடுமுறை பாடல்கள். மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை சந்திக்கின்றேன் என்று இப்பொழுது காற்றலையை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்றுச் செல்ல வேண்டும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடும் இசையோடும்.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

என்னன்னு பொருளுக்கு நலன் தானே. எல்லோரும் எல்லாரும் ஸ்கூலுக்கு வர்றது ஆயத்தமா இருங்க. முதல்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் உணவும் கண்ணனவை கண்மூடி நினைந்து கொண்டு காட்டிலையில் உங்களோடு மீறா எல்லோரும் நலமா இருக்கிறீர்களா? எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு கண்டுபிடி நிகழ்ச்சி. அப்ப அடுத்து வரும் அந்த நிகழ்ச்சி இன்றைக்கு கலம்பத்துல கண்டுபிடி நிகழ்ச்சியோடு காற்றல உங்களோடு மீறா அணிந்திருக்கிறேன். சரி, இங்க பாக்கலாம். எல்லாரும் ஆயத்தமா இருக்கிறீங்க, எத்தனை பேர் ஸ்கூலுக்கு வர்றீங்கன்னு முதல்ல பாக்கலாம். முதல்ல ஒரு கண்ணன் பாடல் கேட்போம். அந்த பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் காற்றலுக்கு வரலாம்.

அழைக்க வேண்டிய தொலைபேசி இருக்க 5149 5192 3729. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் அது 6674 8746 1 5. அது வாட்ஸ்அப்ல நீங்கள் நார்மல் கால், அதாவது சாதாரண தொலைபேசி இலக்கத்துக்கு எல்லாம் நீங்கள் கால் பண்ணலாம். வாட்ஸ்அப் மற்றது வைபர்லையும் கால் பண்ணலாம். ஆனால் வாட்ஸ்அப்ல தான் கூடுதலாக வருகிறது. இங்கே பார்க்கலாம், அலையுங்கள் கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சி. இந்த பாடலை முடித்துக்கொண்டு நாங்கள் அந்த நிகழ்ச்சிகள் சொல்லலாம். நீங்கள் வரும்போது நாங்கள் நினைத்துக் கொள்கிறேன். எல்லாரும் நடமா இருக்கிறீங்க தானே? எத்தனை பேர் ஸ்கூல்ல இருக்கிறீங்க? அங்க கையை வைத்துங்க பாக்கலாம். முதல்ல எல்லாரும் வர வர நீங்க எல்லாம் லேட்டா வர்றீங்களா? பிடித்து இந்திய இலங்க நேரம் சரியாக 9:16, கனடிய நேரம் சரியாக 10:44. எங்க பாக்கலாம் எத்தனை பேர் கையை வைத்துங்க பாப்பா. பிரகாஷ் புது புது புள்ளையன் சேர்ந்திருக்கிறார். பிரகாஷ் வந்திருக்கிறார். அடுத்தது நாகப்பன். சந்தோஷம் வெற்றி பெறலாம் என்றுதான் நாகப்பன் இப்ப முதல்ல ஓடி வந்துட்டார். பார்க்கலாம், வணக்கம் நாகப்பன். மற்ற எல்லாரும் எங்க போயிட்டீங்க? எங்க பாக்கலாம் எத்தனை பேர் கையை வைத்துங்க பாட்டு கட்டு.

ரெண்டு பிள்ளைகளோட என்னென்று நான் கிளாஸ் நடக்கிறது. பரவாயில்ல, ஒரு பிள்ளை வந்தாலும் நான் சொல்றத கேட்கத்தானே போகுது. ரெண்டே ரெண்டு, அதாவது ஃபங்க்ஷுவாலிட்டியோட அந்த டைமுக்கு சரியாக ரெண்டு பிள்ளைகள் மட்டும் கிளாஸ் ரூம்ல இன்டர் பண்ணி இருக்கிறாங்க பாருங்க. சரி, அவங்க நீங்க காப்பி எல்லாம் குடிச்சிட்டீங்களா? மூன்றாவது மாமா, மாமாவும் நினைஞ்சு கொண்டார். பரவாயில்ல, முதல் இணைகிற எல்லாருக்கும் வயசு குறைய, சின்ன பிள்ளைகள் சொல்லுவேன். இனி இனி இப்ப இணைகிறவங்க எல்லாருக்கும் வயசு கூட, அதாவது 10 பேருக்கு மேல போனா அங்கால லேட்டா நீங்க வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வயசு கூட என்றதுதான் எங்களோட தீர்மானம். பாப்பலாம், யாருன்னு பாப்போம்.

0: நம்ம ஊர்லமா அம்மன் கோயில் ஒண்ணு இருக்கு, அதுக்கு திருவிழாமா?
1: அதான் பார்த்தேன். பவுனம்மா உங்களோட பாட்டை சொல்லுங்க, நாளையான் பாட்டு என்னன்னு பாப்போம். என்ன பாட்டு உங்களுக்கு
0: சொல்றேன்?
1: சொல்லுக்குள் போலாமா பவுனம்மா?
0: சொல்றேம்மா, போலாமா? போலாம்.
1: கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சியில் முதல் சொல் ஐந்து எழுத்து சொல். இது ஐந்து எழுத்து சொல். முதலாவது எழுத்து எழுந்திரு என்று சொல்லுற சொல்லுக்கு வர்ற ஏனா. இரண்டாவது எழுத்து காணவில்லை. மூன்றாவது எழுத்து தூணா, தூணா துன்பத்துக்கு வரும் தூணா. நான்காவது எழுத்து காணவில்லை. ஐந்தாவது எழுத்து இல்லன்னா, கல்லுக்கு வருகிற இல்லன்னா. ஐந்து எழுத்து முதலாவது எழுத்து எழுந்திரு என்று வருகிற ஏனா. இரண்டாவது எழுத்தை காணவில்லை. மூன்றாவது எழுத்து தூணா, துன்பத்துக்கு வர்ற தூணா. நாலாவது எழுத்தை காணவில்லை. ஐந்தாவது எழுத்து கல்லுக்கு வருகிற இல்லன்னா. ஐந்து எழுத்து சொல் என்ன? நீங்க கண்டுபிடிச்சு கொண்டு ஓடி வரவானும். ஐந்து எழுத்து சொல் இது. இது எல்லோருக்கும் தேவை. எல்லோரும் இதை பாவித்திருப்பார்கள். சிறுவரையிலிருந்து பெரியவர் வரை பாவித்திருப்பார்கள். பண்டைய காலத்திலிருந்து இதுவரை இது இருக்கிறது. நீங்கள் மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள்.

0: இணைந்து கொள்ளும் மற்ற அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் பி பி பிரகாஷ். வணக்கம் பி பி பிரகாஷ். பி பி பிரகாஷ்
1: வணக்கம். வணக்கம்
0: வணக்கம். ரெண்டாவது ஆளா வந்திருக்கீங்க. எங்க பி பி பிரகாஷ்
1: இப்ப சொன்னதுக்கு சொல்லிட்டாங்களா? ஏன்னா ரெண்டாவது காணும்
0: கிட்ட சொல்லி கொடுத்திருப்பாரு முதல்ல அப்பா உங்களுக்கு ஒன்று போட்டாச்சு. நீங்க கட்டிக்காரன் சரியா? நந்தி நந்தி
1: ஒரு கேள்வி கேட்டானோ ஒன்னாவது கேத்தின பதில் ரெண்டாவது கேத்தின பதில் அப்பாவே சொல்லி கொடுத்தானோ, நீ மூணாவது கேள்வி முதல்ல கேட்டு அந்த கேள்வி உள்ள பதில் ஒன்னாவது பதில் நான் சொல்லிட்டானா? அதுலயும் புத்திசாலி தானே இருக்கணும்ல.
0: என்ன பாட்டு உங்களுக்கு நாளைக்கு? என்ன பாட்டு வேணா
1: நாளைக்கு? பாட்டு அடுத்தடுத்து சொல்றேம்மா.
0: சரி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.
1: சீனியர் சீனியர் கட்டி துண்டு போட்டாச்சு அவ்வளவுதான்.
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம். அங்கே வணக்கம் வணக்கம். மாமா மாமா வணக்கமா? மாமா
1: வணக்கமா. எழுதுகோள்மா
0: கெட்டிக்காரன் மாமா பிரகாஷ் வந்து ஓடி வந்து சொல்லிட்டாரு மாமா. மாமா உங்களோட பாட்டை கேளுங்க நாளைக்கு பாட்டு நல்லா மறக்கிறீங்களா?
1: என்ன
0: மாமா?
1: என்ன
0: மாமா? என்ன மாமா?
1: சத்தம்
0: அடுத்த சொல்ல தரவா மாமாக்கு? மாமாக்கு அடுத்த சொல்ல தரவா? எங்க இந்த சொல்லு வந்து ஐந்தெழுத்து இந்த சொல்லு சரியா? இது முதலாவது எழுத்தை காணவில்லை. இரண்டாவது எழுத்து போடி என்று சொல்றதுக்கு டி அந்த டி. மூன்றாவது எழுத்தை காணவில்லை. நாலாவது எழுத்து இல்ல இல்லன்னா அதாவது வெள்ளை என்று வெள்ளை வெள்ளைக்கு வாரா இல்லன்னா வெள்ளை. ஐந்தாவது எழுத்தை காண இல்ல மாமா. மற்ற மூன்றாவது எழுத்தை காணையில நாலாவது எழுத்து வந்து அந்த வெள்ளைக்கு வார இல்லைன்னா ஐந்தாவது எழுத்தையும்
1: கடிவாளமும் வராது. இது
0: இல்ல இல்ல இது இது வந்து இதில் ஒரு வெளிச்சம் இருக்கிறது சொல்லலாம். வெளிச்சம்
1: வெளிச்சம்
0: ஜாமத்துல பாக்கலாம். சரி சொல்லி இருக்கு உங்களுக்கு அதிகாலை மூன்றாம் ஜாமம் நாலாம் ஜாமத்துல பாக்கலாம். மூன்றாம் ஜாமத்துல சரியா மாமா? சத்தம் போடாம யோசிங்க. நன்றி மாமா. எங்க அடுத்தது இங்க ஓடி வாங்க பாக்கலாம். நான் சொன்ன சொல்லுக்கு உடனே ஓடி வாங்க பாப்போம். யார் கெட்டிக்காரன்னு பாப்போம்.

0: வணக்கம் அருள்.
1: அன்பான காலை வணக்கம்.
0: அன்பான வணக்கம். இந்த அன்பு செல்வத்துக்கு அருளுக்கு அன்பான வணக்கம். எப்படி இருக்கிறீங்களையா?
1: நலமா இருக்கு, சுகமா இருக்கு.
0: அம்மா அம்மா நான் நலமா இருக்கிறேன்யா. நீங்க உங்களை சார்ந்த எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? எல்லோரும்
1: எல்லாரும் இருக்கு, சுகமா இருக்கா.
0: முதல்ல பாட்டை சொல்லுங்க பாப்போம். கட்டிக்காரன் மாதிரி
1: எனக்கு நந்தா படத்துல
0: நந்தால
1: நந்தா மன்னிக்கோமா, வின்னர் படத்துல எந்த உயிர் தோழியே, வின்னர் படத்துல
0: வின்னர்ல எந்த உயிர் தோழியே,
1: எந்த உயிர் தோழியே
0: கெந்தன்.
1: அம்மா இந்த போட்டி இத இருக்க சொல்லுமா, என்ன எழுத்து
0: இது வந்து கண்டுபிடி கண்டுபிடி என்று இது ஒரு
1: சொல்லமா.
0: அப்படி இருந்து கொள்ளுங்க நாகப்பன், அப்படி இருங்கோ. அந்த ஒரு சொல்ல நாங்கள் கொடுத்து சில சொற்களை சில எழுத்துக்களை நாங்கள் மறைத்து விடுவோம், அதோட தரவும் கொடுப்போம். அப்ப நீங்க அதை கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்சு சொன்னா உங்களுக்கு ஒரு, அதாவது நான் இப்ப கொடுத்த சொல்லு நாகப்பன் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் என்று, ஆனா இவர் சொல்ல மாட்டேன். இருங்க, முதலாவது எழுத்தை காணவில்லை, ரெண்டாவது எழுத்து நீங்க உங்களோட தங்கச்சி அக்காவை பேசுங்க போடி என்று, அந்த டி ரெண்டாவது எழுத்து டி,
1: அந்த டி
0: மூன்று அந்த டி அதுதான் டி. அப்ப மூன்றாவது எழுத்து காணையில, ஐந்தாவது எழுத்து வெள்ளை, வெள்ளை மனம் முன்ன மச்சான்.
1: ஆமா, அப்ப நாலாவது எழுத்து,
0: நாலாவது எழுத்து தான் வெள்ளை, மன்னிக்கணும், மூன்றாவது எழுத்து காணையில
1: நாலாவது வெள்ளை,
0: வெள்ளைக்கு வர இல்லன்னா இல்லன்னா ஐந்தாவது
1: ஐந்தாவது
0: காணும்
1: சொல்லலாமா?
0: வர போறோம், கண்டுபிடிச்சாண்டு ஓடி வாங்க. சரியா?
2: சொன்னாலும் எனக்கு மார்க் உண்டு
0: உண்டு. ஏண்டா நீங்க சொல்ல போனீங்கன்னு தெரியல எனக்கு. அதனால கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். நன்றி. பாட்டு என்ன நாகப்பன் உங்களுக்கு? நாகப்பன் வணக்கம். பிரகாஷ், பிரகாஷ் வணக்கம்.
3: அம்மா அம்மா வணக்கம். மாமா கேட்டது சொல்லிட்டாரம்மா, என்ன ஒரு டி
0: இல்ல
3: என்னோட
0: சொல்லிட்டு கேட்டிக்காரா? நான் கொஞ்சம் சொல்லிட்டேன். நன்றி வணக்கம். மாமா நீங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்பதானே கண்டுபிடிச்சீங்க. வணக்கம். எங்களுடைய மகாலிங்கம், மகாலிங்கம்
1: வணக்கமா? வணக்கம். நலமா மாமா பேசி முடிச்சதுல இருந்து, மாமா பேசி முடிச்சதுல இருந்து நான் தொடர்ந்து இருக்கேன் விடுவெள்ளின்னு நீங்க சொல்லிட்டீங்க, வானத்துல இருக்கும்னு அதுலயே புரிஞ்சு போச்சு.
0: ஒரு பாட்டை
1: ட்ரை பண்றேன் எடுக்கல.
0: நாளைக்கு நீங்க கேட்க போற பாட்டை சொல்லுங்க.
1: அப்படிங்களா?
3: உலகில் இரண்டு கிளிகள், அது ஊமை பேசும் மொழிகள்.
1: அதுமா
0: என்ன நடந்தது நேற்று நீங்க வரல?
1: நான் வடலூர் போயிருந்தம்மா, 11:30 பையன் வந்தேன், அப்பதான் வந்தேன். செல்வகுமார் அடிச்சாரு, டயர்டா இருந்து படுத்துட்டம்மா.
0: நீங்க
1: பூசம்,
0: நீங்க
1: பூசத்துக்கு
0: போய் நீங்க இப்ப நான் குடுக்கும்போது லைன குடுக்கலையம்மா, லைன குடுக்கணும். அந்த காலத்துல நான் சரியா ஒரு 19 வயதுல இருந்து லைன் குடுக்கறேன், யாருமே ஆப்பிடல. இப்ப போய் லைன் கொடுத்து என்ன தேவை?
1: நான் அந்த லைன சொல்லம்மா,
0: 19 வயதுல லைன் கொடுக்க முடியாது போச்சு. நீ 99ல என்னண்டு நான் கொடுக்க போறேன். நீங்க என்ன நீங்க உங்களுக்கு சொல்ல,
1: எனக்கு
0: உங்களுக்கு சொல்ல கொடுக்கலாம்,
1: சொல்லுங்க
0: சொல்லு. நான் இப்ப

0: காலத்துக்கு வார லானா சரியா
1: காலம் ஆமா ஆமா
0: அஞ்சாவது எழுத்தை காணவில்லை. முதலாவது எழுத்து வீணா, இரண்டாவது எழுத்து காணவில்லை, மூன்றாவது எழுத்து காணவில்லை, நாலாவது எழுத்து காலத்துக்கு வார லானா, ஐந்தாவது எழுத்தை காணவில்லை. இது பறந்து தெரியும், இது பறந்து தெரியும். கொஞ்சம் பாத்துக்குங்க. முதல்ல உங்க பாட்ட சொல்லுங்க ராமன். நீங்க
2: அமைதியான நதியிலே ஓடங்கிற பாடலை போடுங்கம்மா.
0: எங்களுக்கு பாடி காட்டுங்க பாப்போம்.
2: அமைதியான நதியிலே ஓடம்
0: இலே ஓடம் அளவில்லாத வண்ணம்
2: கண்டாடும்
0: கலங்க வைக்கும் இடியினும். அது நான் அந்த பாட்டு நல்ல ஒரு பாட்டு. உங்களோட மனைவிக்கு பேர் தான் சரிதா இல்லையா? முதலாவது எழுத்து வீணா, ரெண்டாவது எழுத்து நாணையில, மூன்றாவது எழுத்து நாணையில, நாலாவது எழுத்து காலத்துக்கு வார லானா, ஐந்தாவது எழுத்து காணையில. யாரோ திருடி கொண்டு
2: போயிட்டாங்க.
0: கெட்டிக்காரன் என்ற ராசா. ராமன் ஆங்கிலேயும் புத்திசாலிகளா இல்லையா? வணக்கம். எங்களுடைய சோமசுந்தரம் எப்படி இருக்கிறீங்க? சோமசுந்தரம்
3: இன்னைக்கு
0: புத்தி உரிமையா இருக்கிறீங்களா இல்லையா? கொண்ட கடல புத்திய தரும்
3: விண்கலம்
0: என்பது சரி. விண்கலம்
3: விண்கலமா?
0: அது எங்களுடைய ராமன்

0: சொல்லிட்டார் ராமன், ராமன் சொல்லிட்டார். என்ன பாட்டு சொல்லுங்க நாளைக்கு உங்களுக்கு என்ன பாட்டு?
1: நாளைக்கு வந்து எனக்கு வந்து படம் வந்து ஆறாரோ ஆறிரோ
0: ஆறாரோ ஆறிரோ.
1: படத்துல வந்து ஓட பக்கம் ஒரு குருவி வா வாங்குது.
0: அத உங்களை பாட பாட சொல்லலாம், எனக்கே தெரியாது என்ன ஓட பக்கம்.
1: ஓட பக்கம் ஒரு குருவி வா வாங்குது, ஒதுங்கி நிக்கும் பெண் குருவி வேணாங்குது அப்படின்னு வரும். நீங்க பாருங்க, நீங்க சூப்பரா படைங்க, நீங்க படுங்க.
0: எனக்கு அந்த பாட்டே தெரியாது, தெரிஞ்சதான் நான் பாடிடுவேன். இல்ல இது கடைசியா எனக்கே சோதனை.
1: சூப்பரா நீங்க பாடுவீங்க. ஆனா நீங்க இந்த பாட்டு கேட்டது இல்லையா?
0: கேட்டிருப்பேன், எனக்கு ஞாபகமா இல்ல. ஆறாரோ ஆறிரோ படம் ஞாபகம் இருக்கிறது. அது
1: பானப்பிரியா பாக்கியராஜ படம். ஆமா, அதுல வந்து இந்த பாட்டு வந்து நல்லா இருக்கும், கேக்கறது கொஞ்சம் நல்லா இருக்கும், மெலோடியா இருக்கும்.
0: அப்ப நாளைக்கு ஒரு நல்ல ஒரு பாட்டு வருது உங்களோட சார்புல உங்கள்ட்ட. அப்ப நான் சொல்லுக்கு போகலாமா? உங்களுக்கு தரக்கூடிய சொல்லு சரி
1: சொல்லுங்க.
0: முதலாவது எழுத்தை காணவில்லை.
1: காணவில்லையா?
0: காணையில காணையில துளஞ்சு போச்சு, யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க.
1: கள்ள பயல்
0: கலவெடுக்கிறதுல கட்டிக்கார எழுத்து கலவெடுக்கிறதுல ஓடிட்டாங்க. ரெண்டாவது எழுத்து மல்லி, மல்லிகைக்கு வார இல்லன்னா, மல்லிகைக்கு வார இல்லன்னா. சரியா? மூன்றாவது எழுத்தை காணவில்லை. நான்காவது எழுத்து வடைக்கு வார டையன்னா. முதலாவது எழுத்த காணையில, ரெண்டாவது எழுத்து மல்லிகைக்கு வார இல்லன்னா, மூன்றாவது எழுத்து காணவில்லை, நாலாவது எழுத்து வடைக்கு வார டையன்னா. இது நாலு எழுத்து சொல், இது நாலு எழுத்து சொல். இது இது வந்து இது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும், கூடுதலா ஆண்களுக்கு பிடிக்கும். கூடுதலா
1: உணவா?
0: இல்ல இல்ல, இது வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு உடலின் ஒரு பாகம். இது ஆண்களுக்கு பிடிக்கும், பெண்களுக்கும் பிடிக்கும். இப்படி இத பாக்கலாம். யோசிச்சு வாங்க. இன்றைக்கு நீங்க இன்னைக்கு கொண்டக்கடல புளி குழம்பு, அதனால இன்னைக்கு புத்திசாலித்தனமா இருக்கணும் நீங்க. சரியா? நிகழ்ச்சியில் நான்காவது சொல்லு கொடுத்திருக்கிறேன். அது நான்கு எழுத்து. முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து மல்லிகைக்கு வார இல்லன்னா, மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நாலாவது எழுத்து வடைக்கு வருகிற வடைக்கு வருகிற. என்ன நாகப்பன் அங்கே இங்கேயும் தாவி ஓடி வர, என்ன நடந்தது அந்த நம்பருக்கு நாகப்பன்?
2: வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா.
0: அந்த நம்பருக்கு என்ன நடந்தது? அந்த பக்கம் வரவே இல்லையே, என்ன நடந்தது?
2: இந்த நம்பர் தான் கிடைச்சது.
0: கிடைச்சது. சரி, அந்த நம்பருக்கு வரீங்க. சரி சொல்லுங்க பாப்போம். அத நான் எடுத்து சொல்லு
2: அம்மா. சல்லடை.
0: அத பார்த்து ஆண்களுக்கு பிடிக்குமா சல்லடை? பெண்களுக்கு ஆண்களுக்கு பிடிக்குமா? பாப்பா இவர் சல்லடையோட வரலாம் பாப்பா. எங்க பிரகாஷ் சொல்லுங்க. வணக்கம் பிரகாஷ்.
3: இது கூட திருவங்களா இருக்கா? இது மெல்லிடு. பாத்தீங்களா மெல்லிடு சொல்லிட்டாரு பிரகாஷ்.
0: பிரகாஷ் என்ன சொல்லி சொன்னாரு? இது கூடவா தெரியாம இருக்கிறார் நாகப்பன்.
2: அம்மா
0: என்ன,
2: நானே பின்னாடி சொன்னதை கேட்கல.
0: முன்னாடி
2: சொல்லணும்னே வந்துட்டேன்.
0: வந்துட்டீங்க நீங்க சல்லடை ஒண்ணு வந்துட்டீங்க. இல்லன்னா கேட்டோன்ன அப்ப பின்னுக்கு வடைய டை வந்தோன்ன உடனே ஓடி வந்துட்டீங்க. நன்றி நன்றி, ரெண்டு பேருக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி. மாமா வர வணக்கம் மாமா. மாமா மாமா வணக்கம். மாமா வணக்கம் மாமா. ரீகனெக்டிங் ஆனது மாமாக்கு. வணக்கம் மாமா.
3: மெல்லிடை
0: மெல்லிடை மாமா பிரகாஷ் சொல்லிட்டாரு மாமா.
3: மெல்லிடை கேட்டுக்கலாம்
0: பாரு. நாகப்பனுக்கு தெரியல, பிரகாசனுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுதான் புதன.
1: நானும் முதல்ல சல்லடை நினைச்சேன், நீங்க அப்புறம் ஆளுங்களுக்கு பிடிக்கணும்னு.
0: நன்றி மாமா, நன்றி. எங்க அடுத்த சொல்லுக்குள் நான் போறேன் கொஞ்சம்.

0: என்னங்க என்னங்க சொல்லுங்க சொல்லுங்க மாலிங்க
1: சொல்லுங்க
0: அதுவும் பிரகாஷ் சொல்லிட்டார். நீங்க என்ன தெரியும் லேட்டா வந்துட்டீங்க, பிரகாஷ் மெல்லடிய கண்டுபிடிச்சு இது கூட தெரியாது எல்லாரும் நீங்க வந்துட்டு அவர் அப்படித்தான் சொன்னார். நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த சொல்லுக்குள் போகலாம், அடுத்த சொல்லுக்குள் போகலாம். முதலாவது எழுத்தை காணவில்லை, முதலாவது எழுத்தை காணவில்லை. இரண்டாவது எழுத்து இவன்னா இவன்னா மோருக்கு வார இவன்னா மோர் மோர் நீங்க குடிப்பீங்கல்ல, நல்ல தயிர் வச்சுட்டு அதை அந்த மோர் மோராக கரைச்சி குடிப்பீங்கல்ல, அந்த மோருக்கு வார இவன்னா இரண்டாவது எழுத்து. மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நாலாவது எழுத்தையும் காணவில்லை. கடைசி எழுத்து இம்மன்னா அம்மாவுக்கு வார இம்மன்னா. முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து இரண்ணா மோருக்கு வார இரண்ணா, நாலாவது எழுத்தையும் ஐந்தாவது எழுத்தையும் காணவில்லை. ஐந்தாவது எழு ஆறாவது நாலாவது எழு ஐயோ குழம்பிட்ட மூன்றாவது ஐயோ மஞ்சிக்குங்க இதான் சொல்றது பாத்தீங்களா, வயசானவங்க நிகழ்ச்சி நடத்தப்படாங்க. முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து மோருக்கு வார இரண்ணா, மூன்றாவது எழுத்தும் நாலாவது எழுத்தையும் காணவே இல்லை, ஐந்தாவது எழுத்து அம்மாக்கு வாழ இம்மன்னா. எங்க பாக்கலாம் எங்கே

0: வணக்கம் தானப்பா. வணக்கம்.
1: வணக்கம் அம்மா. தேர் வடம்.
0: என்னங்க? என்னங்க?
1: தேர் வடம்.
0: தேர் வடம். இது வந்து பெண்ணின் கூந்தல் கூப்பிடுவரா? வணக்கம் வணக்கம். உங்களுடைய சோமசுந்தரம் எப்படி இருக்கீங்க? என்னது கண்டுபிடிச்சிட்டீங்களா? எழுத்து வந்து முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து மோருக்கு வார
1: இவன்னா,
0: மூன்றாவது எழுத்து நாலாவது எழுத்தை காணவில்லை, ஐந்தாவது எழுத்து அம்மாக்கு வார இம்மன்னா. இல்லை நாகப்பன். சோமசுந்தரம், உங்களோட பேர்ல ஒரு பாட்டு வரும், உங்களோட பேர் வரக்கூடிய பாட்டு, அது தெரியுமா உங்களுக்கு என்னண்டு? சோமசுந்தரம், உங்களோட பேர் வரக்கூடிய ஒரு பாட்டு வரும், அது என்ன பாட்டு தெரியுமா உங்களுக்கு? இருக்கிறீங்களா
1: காட்டிலேயில?
0: அது இல்ல, குஞ்சம் இல்ல, குஞ்சம் இல்ல, கூந்தலுக்கு ஒப்பிடுவர். எந்த சொன்ன எங்க? வணக்கம்
1: வணக்கம். கார்மேகம் கார்மேகம் நானும் தெளித்தம்
0: நாலஞ்சு போடுங்கன்னு
2: அம்மா வந்த ஏமாத்தில்லை, இருக்காது ஏமாத்தில்லை அம்மா.
0: நன்றி நன்றி
2: நன்றி.
0: மாமா சொல்லுங்க, மாமா சொல்லுங்க, மாமா என்ன சொல்லுங்க? மாமா வணக்கம். மாமா மாமா சொல்லுங்க, என்ன வணக்கம் சொல்லுங்க?
3: காரணமா
0: கார்மேகம் அது சொல்லிட்டாங்க, சொல்லிட்டாங்க ரெண்டு பேரும் உடனே தெரியுதாமாமா. நேற்று மாதிரி ஜோதியும் பிரகாஷம் வந்து நின்று இப்பதான் ஓடி கார்மேகத்தோட வாரீங்க. ரேவதியம்மா உங்களோட பாட்டு சொல்லுங்க, உங்களோட பாட்டு சொல்லுங்க.
4: பாட்டி நான் சொல்றேன், மறுபடியும் வரேன் மீராமா.
0: சரி, இப்ப நான் கேட்கறதுக்கு ஒரு பாட்டு, அந்த பாட்டை கண்டுபிடிங்க பாப்போம், உங்களால முடியுதான்னு பாப்போம். ஐயோ வச்சிட்டீங்க. ரேவதி அம்மா. இங்க பாப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். பௌனம்மா பௌனம்மா வணக்கம். கெட்டி காரி எங்கிற பௌனம்மா இப்பதான் கண்டுபிடிங்க. பத்து பேர் சொன்ன அப்புறம் கண்டுபிடிச்சிட்டீங்களே, கெட்டி காரி.
5: ரிங் போக மாட்டேங்குதுப்பா, நீங்க ரிங் எடுத்து போக மாட்டேங்குதுலாம் சரியா கிடைக்க மாட்டேங்குது.
0: சரி நன்றி நன்றி. இருந்தாலும் கட்டிக்காரு, இருந்தாலும் கட்டிக்காரு. நன்றி நன்றி நன்றி அம்மா, நன்றி. எங்க எங்க மகாலிங்க நீங்க
2: என்னோட கார்மேகம் கார்மேகம்மா
0: கெட்டிக்காரன் பன்னெண்டு பேர் சொன்ன அப்புறம் சொல்லி இருக்கீங்க, நீங்க கெட்டிக்காரன், நீங்க
2: மகள் வந்து உங்ககிட்ட பேசணும். நாங்க வந்திருக்காங்க.
0: எங்க குடுங்க
2: பாப்பா.
0: சுருதிகா குடுங்க. சுருதிகா வணக்கம். சுருதிகா சுருதிகா
6: வணக்கம்.
0: எப்படி?
6: வணக்கம் அம்மா.
0: எப்படி இருக்கிறீங்க சுருதிகா குட்டி?
6: நான் நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்ல நல்ல சோமா இருக்கிற. எங்க பாக்கலாம்? எங்க தாத்தா பிடிக்குமா பிள்ளைக்கு?
6: எனக்கு
0: கொஞ்சம் தாத்தா கொஞ்சம் கூட
6: அப்படிலாம் இல்ல, ரெண்டு பேருமே சேமா தான்.
0: சேமா தான் பிடிச்சிருக்கு கட்டி காரு. அம்மா நல்லா வந்துருவா வாழ்க்கையில. சரி, என்ன பாட்டு வேணும் சொல்லிக்கா குட்டிக்கு? சுடுத்திக்கா என்ன பாட்டு வேணும் பிள்ளைக்கு? நாளைக்கு நாளைக்கு இந்த பாட்டு பிள்ளைய பேர்ல வரும். என்ன பாடல் வேண்டும், என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க? நல்லதம்மா, இப்ப போட்டி நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்குது செல்லக்குட்டி. நீங்க நீங்க வெள்ளிக்கிழமை தாத்தாட்ட வாங்க, இங்க நீங்களா எங்களுடைய அன்பு உறவு சோமசுந்தரம். இந்த சோமசுந்தரத்துல பேர் வரக்கூடிய ஒரு பாடல் சொல்லுங்க பாப்பா. கட்டிக்காரே
7: சோமசுந்தரம் பாட்டு வரும், தங்க தேரோடும் வீதியிலே. அந்த பாட்டு நடுவில் வரணும்.
0: வருதா சோமசுந்தரம்?
7: இன்றைக்கு
0: தெரியும் தங்க
7: தேரோடும் வரும். சுந்தரம்
0: எனக்கு சோமசுந்தரம் வரணும். இந்த பாட்டை நீங்க யாராவது சொல்லிட்டீங்கன்னா கேட்டிக்காரன் பாப்போம். சரியா?
7: சரி, நான் இப்ப என் பாடல் சொல்றேன்.
0: சொல்லுங்க.
7: அந்த நீங்க சொன்ன கூந்தலே கூந்தலிலே மேகம் வந்து பாலநாதம்மா.
0: என்ன பாட்டு? கூந்தலிலே
7: பால கூந்தலிலே மேகம் வந்து குளிர்ந்ததம்மா அப்படின்னு ஒரு பாடல் வரும். பாலநாதம்மால ஸ்ரீதேவியும் சரத் சரத் பாபு.
0: பாலநாதம்மா
7: அருமையான பாடல் அது. அருமையான பாடல்,
0: அருமையான பாடல். நன்றி நன்றி அம்மா, மீண்டும் நினைஞ்சு கொள்ளுங்க.
7: நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம் விஜயராகவன். விஜயராகவன் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க விஜயராகவன்? விஜயராகவன் விஜயராகவன் விஜயராகவன் வணக்கம் வணக்கம் விஜயராகவன் வணக்கம் விஜயராகவன் வணக்கம். நாகப்பன் நாகப்பன் வணக்கம்.
8: வணக்கம் அம்மா. சோமசுந்தரம் பாடல்.
0: எங்க?
8: மாணிக்கம் முக்குத்தி மதுரை மீனாட்சிக்கு.
0: பாடி காட்டணும், அப்பதான் அவருக்கு பிடிக்கும். பாவம்,
8: அது பாடல் நீங்க பாடுவீங்கம்மா, நான் பாட்டு மட்டும் சொல்லிட்டு.
0: சரி, எங்க நான் அவங்க பௌனம்மா, நீங்க சொல்லுங்க. பௌனம்மா வந்துட்டு அவங்க பாட விடலாம். பௌனம்மா சொல்லுங்க.
7: சொல்லுங்கம்மா.
0: அந்த பாட்டு என்ன? சோமசுந்தரம் பாடுறது பாட்டு.
7: மாணிக்க மூக்குத்தி மதுரை மீனாட்சிக்கு மதுரையிலே முகூர்த்த நாள். காணிக்கையாய் கொண்ட சோமசுந்தரர் கண்களுக்கும் முகூர்த்த நாள் முகூர்த்த நாள்.
0: கெட்டி காரி உங்களுடைய நாகப்பன், அதுக்காண்டி ஒன்று போட முடியாது. இது என்னுடைய இடையில நீங்க எல்லாரும் கொஞ்சம் குஷியா இருக்க இல்ல, கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க கொண்டு வருவீங்க, அம்மா பாடுறது கொண்டு
7: கண்டுபிடிச்சிட்டாங்களா?
0: இல்ல இல்ல, பாட்டை சொல்லிட்டாங்க, ஆனா நீங்க பாடி காட்டினீங்க கட்டிக்காரி. அது அழகா
7: இருந்தாலும் பாட்டு அவங்க அந்த பாட்டு சொல்லிட்டாங்களா? அவங்க அவங்க கட்டிக்காரவங்க முதல்ல.
0: ஆனா ஒண்ணு கொடுக்க முடியாது, அது போட்டிக்கலாம், அது வராது.
7: பாட்டு சொன்னாதான், பாட்டோடு சொன்னாதான்.
0: இதனால போட்டிய கலகலப்பா கொண்டு போறதுக்கு அதுல ஒரு ஒண்ணு மற்றது. சோமசுந்தரத்துக்கு அவருக்கும் சந்தோஷமா இருக்கும். எந்த பேர்ல ஒரு பாட்டு இருக்கு இல்ல? சரி, நல்லது நல்லது. நன்றி நான் சொல்லு.
8: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. ஃபாரூக், நீங்க ஃபாரூக் நீங்க தனியே வராம எல்லாரையும் கூட்டிட்டு வாரீங்க. நீங்க பாவம் தனியே வர, நான் அவருக்கா தனியே உங்களுக்கு கால் ஒன்று தாரேன். ரெண்டாவது முப்ப பேசுங்க. ஃபாரூக் ஃபாரூக் வணக்கம். ஃபாரூக் ஃபாரூக் வணக்கம். ஃபாரூக் வணக்கம். ஃபாரூக் ஃபாரூக் வணக்கம். ஃபாரூக்
8: வணக்கம். அன்பு வணக்கம்.
0: அன்பு வணக்கம். ஃபாரூக் நீங்களா போட்டதா இல்லாட்டி யார் போட்டது இது?
8: அன்பு வணக்கம் அம்மா, நலமா இருக்கீங்களா?
0: நல்ல சோமா இருக்கும் ஃபாரூக். என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? என்ன பாட்டு நாளைக்கு?
8: உன்னை விட இந்த உலகத்தில் நெஞ்சில்லை,
2: என்ன படம் சொல்லுங்கம்மா?
0: மாண்டி மருமாண்டி.
2: நல்ல
0: உலகத்தில் நல்ல பாட்டு நடந்தது. கொஞ்சம் லேட் ஆகுது, பன்னெண்டாவது ஆளா வந்துட்டீங்க. என்ன நடந்தது?
2: சொல்
0: நீங்க இவ்வளவு நாள பிரகாசோட தான் வந்து நீங்க இன்றைக்கு முதல் எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து கை, எங்கட கைக்கு வர கை கை கை கை கையண்ணா, மூன்றாவது எழுத்த காணையில, நாலாவது எழுத்த காணையில, ஐந்தாவது எழுத்து கைய வச்சான் வையண்ணா, வை வை வை கைய வை என்று வர மாதிரி கையண்ணாவும் வையண்ணாவும் மட்டும்தான் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. முதலாவது எழுத்த காணையில, ரெண்டாவது எழுத்து கையண்ணா, மூன்றாவது எழுத்தும் நாலாவது எழுத்தையும் காணையில, அஞ்சாவது எழுத்து வையண்ணா. என்ன இதுல இருந்தா உங்களுக்கு உங்களுக்கு ஞாபகம் வராது? அதனால யோசிச்சு கொண்டு ஓடியா சரியா? அது இது இது எல்லாருக்கும் பிடிக்கும். இது இது இது இருந்தால் ஆயுள் நீடிக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள் எல்லோருக்கும், மனிதர்களுக்கு ஆயுள் நீடிக்கும். இதை கேட்டால் ஆயுள் நீடிக்கும் என்று சொல்லி
2: இருக்கிறார்கள்.
0: உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம் பாரு, இதுல நாலு படம் போட்டிருக்கீங்க, முதலாவது படம் யாரு? முதலாவது படம்
2: முதலாவது படம் அப்பா அப்பா அப்பா வயசான அப்பா
0: அப்பா அந்த கீழே
2: போலீஸ் போலீஸ் போலீஸ் வரையில் போலீஸ் உடையில என்னுடைய சகோதரன் இறந்துட்டான், ஒரு வருஷம் இறந்துட்டா ஒரு மாதிரி திரும்ப நடந்தது போலீஸ் உடையில இருப்பது. ரெண்டாவது இருப்பது சகோ தகப்பன், மூணாவது சிறிய தம்பி கடைசி தம்பி, நாலாவது நான் குழு கலர் தம்பி.
0: நாலாவது அதாவது போலீஸ் உடையில் பக்கத்துல இருப்பவர் நீங்கள், தொப்பி போட்டுக் கொண்டிருப்பவர் உங்களுடைய
2: சகோதரர்.
0: எங்களுடைய புதுக்கோட்டை செல்வகுமார் என்ன இதுக்கு அதாவது நித்திர கொண்டு விடுறாரு இல்ல? அம்மா அம்மா அதுல இருக்கிற பார்வ யாருன்னு கேளுங்கம்மா. இது இதம்மா பார்வ
2: கண்டுக்க அந்த புதுக்கோளர் சேர்த்துதான் சின்ன தம்பி கடைசி
0: தம்பி. நல்லது
2: நல்லது,
0: நன்றி
2: நன்றி
0: நன்றி
2: நன்றி.
0: வணக்கம் ஞானசேகரம் அண்ணா, ஞானசேகரம் அண்ணா
9: வணக்கம். வணக்கம் வணக்கம் சகோதரி, வணக்கம் சகோதரி, ஞாபகம் இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமா இருக்கேன் அண்ணா. நீங்க என்னன்னா எப்படி இருக்கிறீங்க? வீட்டு வந்துட்டீங்களா நீங்க?
9: இல்ல இல்ல இப்பதான் புறப்பட போறேன், நாச்சோல இருந்து இப்பதான் புறப்பட போறேன். நான் வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும், முடிஞ்ச அளவுக்கு இடையில நான் உங்களோட பேசுறதுக்கு முயற்சி பண்றேன். நகைச்சுவையா?
0: கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் ஞானசேகரம் அண்ணாக்கு உண்டு அண்ணா.
9: நன்றி நன்றி சகோதரி, நன்றி சகோதரி.
0: உங்க பாட்டு சொல்லிட்டு போங்க அண்ணா, உங்க பாட்டு.
9: அஞ்சா அஞ்சல் புரட்டி 520 படம் திருமகள் தேடி வந்தாள் பாட்டு.
0: அங்க பாருங்க அண்ணா, இருக்கா அவரை நின்று கொண்டு சைக்கிள் எடுக்க முதல்
9: வேணா கூட்டமா இருக்கீங்க, கடைவீதியில் கூட்டமாக இருக்கிறது.
0: வீட்டுக்கு போங்க,
9: நன்றி
0: அண்ணா.
9: சொல்லிட்டாங்களா போறோமா? ரொம்ப பிஸி.
0: அது ஞானசேகரம் அண்ணா சொல்லிட்ட,
10: வணக்கம்
11: வணக்கம் விஜயராகவன், கதைக்காக விஜயராகவன்.
0: என்ன நடந்தது விஜயராகவன் உங்களுக்கு? அது அந்த பணம்
11: தெரியல, கட் ஆயிட்டுமா? கட் ஆயிட்டு,
0: கட் ஆயிட்டு. இது வேற நம்பரா? இது
11: ஆமா, இது வேற நம்பருமா?
0: உங்களோட பாட்டு சொல்லுங்க விஜயராகவன். முதல்ல நலமா இருக்கிறீங்களா நீங்க?
11: அலைகள் ஓய்வுகளேமா, விழியில் இருந்து இதயம் நுழைந்து உயிரை காத்து அந்த பாடல்
0: பாருங்க பாப்போம்.
11: விழியில் இருந்து இதயம் நுழைந்து உயிரின் கலந்த உறவே.
0: முதல் எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து தித்திப்பு, அதுக்கு வரத்தீனா, நான்காவது எழுத்து காணவில்லை, ஐந்தாவது எழுத்து, ஐந்தாவது எழுத்து போடி, அதுக்கு வரடி, முதலாவது எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் காணவில்லை, மூன்றாவது எழுத்து தித்திப்புக்கு வரத்தி,
11: கடைசி எழுத்து
0: அடுத்த நாலாவது எழுத்து காணவில்லை. நன்றி நாகப்பன் மனிதருக்கு அறிவை கொடுக்கும்,
10: மனிதருக்கு அறிவை
0: கொடுக்கும், அறிவை கொடுக்கும்,
10: ஆத்திச்சூடி,
0: எட்டி காரன் அப்பா
10: அறிவுண்டோன்னு
0: பிரகாஷ் மூன்றுல நிக்குது, ராமன் இல்ல, மற்ற எல்லாம் ஒன்றோட நிக்குது, நீங்க என்ன நடந்தது? நீங்க பின்னுக்கு
10: நிக்க இணைப்பு கிடைக்க மாட்டேங்குதுமா, நகைச்சுவைக்கு நீங்க முழுசா அடிச்சு கட் ஆயிருச்சு.
0: கிடைக்கல ரெண்டுலையும் போடுறேங்க, சரியா?
10: சரிங்கம்மா, சரிங்கம்மா.
0: எங்க அடுத்த சொல்லுக்குள் போவோம்னா, அங்க மாமா கண்டுபிடிச்சு வர. வணக்கம் மாமா.
11: மாமா
0: ஆத்திச்சூடி மாமா, அவர் நெத்தி அடின்னு சொன்னார் பாருங்க. இப்ப என்ன ஆத்தி ஜோடி? ராணியம்மா பக்கத்துல நிக்கிறா போல இருக்குது. ராணியம்மா சத்தம்
11: வந்து உங்க குரல் தான் அப்படி கேக்குது.
0: எந்த கடைசியா குடும்பத்துல கூட போகணும். போகலாம். இப்ப 13 பேர் வந்திருக்கீங்க எல்லாம், அதுல பாக்கலாம் யாரு. அடுத்த சொல்லுக்குள் போகலாம். அடுத்த சொல் ஒரு பாட்டு வந்து கேப்போமா? ஒரு ரெண்டு வரி பாட்டு கேட்டுமா? எதனால ஒரு ஜாலியான பாட்டுன்றா நீங்க சும்மா துள்ளி துள்ளி வருவீங்க பாப்போம்.
12: யார் சொல்வதோ
0: வணக்கம் வரதராஜன். வணக்கம் வரதராஜன், எப்படி இருக்கிறீங்க வரதராஜன்? வணக்கம் வரதராஜன். வரதராஜன், அடடா, வணக்கம் வரதராஜன், ஓடிட்டீங்க. வணக்கம் விஜயராகவன்.
13: விஜயராகவன்
0: சொல்லிட்டார்கள், நீங்க கேட்டுக்கொண்டு வாங்க. சொல்லிட்டாங்க ஆத்திசோடி, சொல்லிட்டாங்க கட்டிக்காரன், நீங்க கட்டிக்காரன். சரி, அடுத்த சொல்லுக்குள் போகலாம். அதுக்கு முன் இந்த பாடலை கேட்போம்.

சொல்லுக்குள் போகலாம், அடுத்த சொல்லுக்குள் போகலாம். அடுத்து இது ஏழாவது சொல்லு, சரியா? முதலாவது எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் காணவில்லை. இது எத்தனை எழுத்துக்கள் என்றால் ஏழு எழுத்துக்களை கொண்டது. இது எட்டாவது சொல்லு, ஏழு எழுத்துக்களை கொண்டது. முதலாவது எழுத்தும் இரண்டாவது எழுத்தையும் காணவில்லை. மூன்றாவது எழுத்து கீரைக்கு வார ரையண்ணா, கீரைக்கு வார ரையண்ணா. நாலாவது எழுத்தையும் அஞ்சாவது எழுத்தையும் காணவில்லை. ஆறாவது எழுத்து திராட்சைக்கு வார இட்டண்ணா, திராட்சை இட்டண்ணா. ஏழாவது எழுத்தை காணவில்லை. முதலாவது எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் காணவில்லை. மூன்றாவது எழுத்து கீரைக்கு வார ரையண்ணா. நாலாவது எழுத்தும் அஞ்சாவது எழுத்தையும் காணவில்லை. ஆறாவது எழுத்து திராட்சைக்கு வார இட்டண்ணா. ஏழாவது எழுத்தை காணவில்லை. இது ஒரு பக்தியோடு சம்பந்தப்பட்டது. இது பக்தியோடு சம்பந்தப்பட்டது.

பாட்டை கேட்டுக்கொண்டு இது சொல்ல கண்டுபிடிக்காம விட்டுறாங்க. இது இது எட்டாவது சொல்லு ஏழெழுத்து சொல்லு, இது ஏழெழுத்து சொல்லு. நான் இப்ப ஏழு சொற்களை முடித்து எட்டாவது சொல்லுக்குள் வந்துட்டேன். ஆனா இது ஏழெழுத்து சொல்லு. இது முதலாவது எழுத்து, இரண்டாவது எழுத்து காணவில்லை, மூன்றாவது எழுத்து கீழைக்கு வருகிற ரையன்னா, நாலாவது எழுத்து அஞ்சாவது எழுத்தை காணவில்லை, திராட்சைக்கு வர இட்டன்னா, ஏழாவது எழுத்து காணவில்லை. எங்கே இது பக்தியோடு சம்பந்தப்பட்டது, பக்தியோடு சம்பந்தப்பட்டது.

0: வணக்கம்.
1: பக்தியோட சம்பந்தப்பட்டது உத்திராட்சை.
0: இல்லை, தவறு தவறு தவறு தவறு தவறு. மீண்டும் முதல் மீண்டும், அதாவது முதலாவது சொல்லு, முதலாவது எழுத்து, இரண்டாவது எழுத்து காணவில்லை, மூன்றாவது எழுத்து கீழேக்கு வர ரை என்ன, நாலாவது அஞ்சாவதையும் காணவில்லை, ஆறாவது வந்து இட்டன்னா திராட்சை திராட்சை
1: இட்டன்னா கடைசி இட்டம்.
0: அடுத்தது அடுத்தது கடைசி எழுத்த காணையில, கடைசி எழுத்த காணையில. சரியா?
1: சரிங்க சரிங்க.
0: ஓடி வாங்க ஓடி வாங்க, அங்க பாக்கலாம். இந்த மச்சா வீச என்ன வீச்சர் வாண்டோன்னு நீங்க அதை கேட்டுக்கொண்டு இருக்கீங்க போல இருக்குது. நான் நாகப்பன் கண்டுபிடிச்சிருக்க. வணக்கம் நாகப்பன்.
2: வணக்கம். மதுரை மீனாட்சி.
0: கட்டிக்காரன் எப்படி தெரிஞ்சது? கட்டிக்காரன்
2: பக்தி
0: பக்தி பக்தி பக்தி மதுரை. இது அப்பா லீக் பண்ணிட்டாரு. மகன் எந்த மகனே மகனே என்ற மெல்ல அப்படி ஒரு துண்டு அனுப்பிட்டாரு அப்பா. நன்றி. பாட்டு கேப்போம். அந்த பதில் வந்து மதுரை மீனாட்சி. நாகப்பன் நீங்க சொல்லிட்டீங்க. நாகப்பன் எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க நான் சொன்ன பக்தி என்று சொன்னோட நீங்க அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இன்னைக்கு கஷ்டமா கொடுக்க போறேன்னு இந்த தரவு வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் பார்க்கலாம். சரி, இது அடுத்தது நாலு எழுத்துக்களை கொண்டது. நாலு எழுத்துக்களை கொண்டது. நாலு எழுத்துக்களை கொண்டது. நாலு எழுத்துக்களை கொண்டது. முதலாவது எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் காணவில்லை. முதலாவது எழுத்தை காணவில்லை. இரண்டாவது எழுத்து கூனா. இரண்டாவது எழுத்து கூனா. குலத்துக்கு வார கூனா. மூன்றாவது எழுத்தை காணவில்லை. நான்காவது எழுத்து இம்மன்னா. அம்மாக்கு வர இம்மன்னா. முதலாவது எழுத்தை காணவில்லை. இரண்டாவது எழுத்து கூனா. கூனா அதாவது குலம் என்றதுக்கு வர கூனா. நான்காவது எழுத்தை காணவில்லை. ஐந்தாவது எழுத்து இம்மண்ணா. அம்மாக்கு வர இம்மண்ணா. இம்மண்ணா இம்மண்ணா. இதற்கும் இதற்கும் இது நான்கு எழுத்து சொல். இதற்கும் இதற்கும் அதை சொன்னா கண்டுபிடிச்சிருவீங்க. இதற்கும் மூங்கிலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. கொஞ்சம் தூரத்து தூரமாக நான் தூரமா சொல்லி இருக்கிறேன். மூங்கிலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. மூங்கில் இருக்கிறது இல்லமா மூங்கிலுக்கும். இதற்கும் மூங்கிலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. மூங்கில் இருக்கிறது இல்லமா புல்லாங்குழல் செய்யற மூங்கில், அதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. எங்கே பார்க்கலாம்?

0: வணக்கம்.
1: வணக்கம் அம்மா. மகளிடம்
0: இல்லை இல்லை, மீண்டும் வாருங்கள். நன்றி நன்றி நன்றி
1: நன்றி நன்றி.
0: தங்கே எங்கே ஜார்ஜ்? ஜார்ஜ் வணக்கம்.
2: மகுடம் மகுடம்
0: இல்லை இல்லை இல்லை, அதாவது மணிவா கேட்டுக்குங்க. முதலாவது எழுத்தை காணவில்லை, இரண்டாவது எழுத்து கூனா, குலத்துக்கு வாங்க கூனா. மூன்றாவது எழுத்தை காணவில்லை, நான்காவது எழுத்து அம்மாக்கு வர இம்மன்னா. எங்க
2: ஒரு குழு கொடுங்க.
0: அதான் சொல்லிருக்கேன், மூங்கில். மூங்கில் இருக்கு தூரத்துல, அதாவது கிட்டவாச்சு உங்களுக்கு சம்பந்தப்படுத்தல. நான் தூர மூங்கில், அதாவது புல்லாங்குளம் செய்யற மூங்கிலுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. பாப்போம் சரியா? அறே அப்பா
2: என்னன்னு
0: தெரியலையா? சரி நன்றி நன்றி நன்றி
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. ஃபாரூக், உங்களை நான் தனியா அழைக்கிறேன். ஃபாரூக் என்ன, நீங்க கூட்டத்தோட வரீங்க. வணக்கம் சின்னவளையம் பிரகாஷ். மூங்கிலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது, புல்லாங்குழலுக்கு. கொஞ்சம் தூரத்துல சொல்லிருக்கேன், கிட்ட சொன்னா டக்குனு புடிச்சிருவீங்க. கண்டுபிடிச்சுன்னு வாங்க. ஓகே நன்றி நன்றி நன்றி. ஃபாரூக், உங்களுக்கு நான் தனிப்பட்ட முறையா உங்களுக்கு கூப்பிடுறேன். அப்ப அதுல இருந்து நீங்க என்னை அழைக்கலாம், எங்களை அழைக்கலாம் என்று நினைக்கிறேன். நீங்க கூட்டத்தோட எப்படி வாரீங்கன்னு தான் எனக்கு தெரியல, ஒருக்க பாக்கலாம் அது எப்படி. நீங்க வணக்கம் நாகப்பன். நாகப்பன் வணக்கம்.
1: வணக்கம் அம்மா. கோகுலம்.
0: கோகுலம் கெட்டிக்காரர். அது எப்படி கண்டுபிடிச்சீங்க? இவ்வளவு தூரத்துல யாருன்னு போய்
1: மூங்கில்
0: மூங்கில் மூங்கில் புல்லாங்குளம் சொல்றேன்னா கோகுலம் கோகுலம். கொஞ்சம் அப்படியே சுத்தி சுத்தி சொல்லு பார்த்தேன்னா. எங்க நன்றி நன்றி நன்றி. வணக்கம் விஜயராகவன். விஜயராகவன் வணக்கம். விஜயராகவன் கனெக்டிங் வர இல்லையே உங்களுக்கு. சரி மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. ஃபாரூக், நான் உங்களுக்கு உங்களுடைய தனிய அழைப்புக்கு எடுக்கிறேன்னா, அப்ப இனிமே சரியா ஒரு தடவை அழைச்சிருக்கிறேன், அதுல இருந்து வரலாம். இங்கே வணக்கம் ஞானசேகரம் அண்ணா. அண்ணா வணக்கம். அண்ணா ஞானசேகரம் அண்ணா. அண்ணா அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். அண்ணா அண்ணா அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. எங்கே விஜயராகவன். வணக்கம்
3: விஜயராகவன்.
0: இல்லை அது சொல்லிவிட்டார், கோகுலம் என்றது சொல்லிவிட்டார் சொல்லிவிட்டார். நன்றி நன்றி நன்றி நன்றி. இப்ப அது சரி, உங்களுக்கு எத்தனை புள்ளிகள் தெரியுமா உங்களுக்கு? எங்க நாகப்பன் உங்க இணைப்புக்கு வாங்க. வணக்கம் மகளிங்க சொல்லுங்க. மகளிங்க
2: சொல்லுங்க.
0: மகுடம் இல்லையா ஐயா? கோகுலம் கோகுலம் கோகுலம். மகுடத்துக்கும் மூங்கிலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? மகுடத்துக்கும் இல்லையே கோகுலம். நீங்க கட்டிக்கலும் கட்டிக்காரன், அதுவும் சைக்கிள் ஓடிக்கொண்டு சொல்றீங்கன்னா கட்டிக்காரன். நன்றி அண்ணா நன்றி நன்றி நன்றி. எங்க நாகப்பன், உங்களுக்கு எத்தனை புள்ளிகள் என்று வந்து நீங்க சொல்லணும். என்ன, நான் உங்களுக்கு இந்த கோகுலத்துக்கு புள்ளி போடாம விட்டுட்டேனா என்னன்னு தெரியவில்லை, பாக்கலாம். நாகப்பனுக்கு எத்தனை புள்ளி என்று யாரும் தெரிஞ்சா ஓடி வந்து சொல்லுங்க பாப்போம். இரண்டா, அப்ப நான் கொடுத்த சொற்கள் வந்து ஒன்பதாவது சொல்லு கொடுத்துட்டேன். அப்ப உங்களுக்கு புள்ளி போட்டாச்சுன்றதுதான் அர்த்தம். இந்த அந்த புள்ளிய என்னன்னா சரிதானே, ஒன்பது வந்தா. சரி அடுத்த சொற்களுக்கு சொல்லுக்கு போகலாம். அடுத்த சொல்லு சரி அடுத்த சொல்லுக்கு போகலாம். பாவம் சரியா ஜோஜ்மாயி சொல்ல வர தெரியல. வணக்கம் நாகப்பன். பத்து பதினஞ்சு இருக்குமா?
1: வணக்கம்.
0: பத்து பதினஞ்சு புள்ளி.
1: பத்து பதினஞ்சுல இல்லம்மா, நாலு புள்ளிதான்.
0: கெட்டிக்கு ஆற, நீங்க உண்மையிலேயே நீங்க பொய் சொல்லவே மாட்டீங்க. ஜோஜ பாருங்க, பத்து பதினஞ்சு இருக்கு மட்டும் இருந்தாரு. முதலாவது எழுத்து ராணா, ராணா அதாவது அரவத்துக்கு வார ராணா, ரா இல்ல அரவம், அரவம் என்றா பாம்பு, அரவத்துக்கு வார ர. இப்ப ரவிக்கு வார ரா. இரண்டாவது எழுத்த காணையில, மூன்றாவது எழுத்த காணையில, நாலாவது எழுத்தையும் காணையில, அஞ்சாவது எழுத்து வானா, ஆறாவது எழுத்து இம்மண்ணா. அதாவது ஆறு எழுத்துக்களை கொண்டது. முதலாவது எழுத்து ரவிக்கு வார ராணா, இரண்டாவது எழுத்து, மூன்றாவது எழுத்து, நாலாவது எழுத்து காணையில, மூன்று எழுத்துக்களை காணையில திருடி கொண்டு போயிட்டாங்க. அஞ்சு ஆறும் அஞ்சாவது எழுத்து வானா, ஆறாவது எழுத்து இம்மண்ணா. எங்கே பலரை கேட்கலாம்?

0: சரியாக 10:19 மதியந்தி இலங்கை நேரம் கனடிய நேரம் சரியாக 11:48 யார் சொல்வதோ யார் சொல்வதோ கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சி எங்கே நீங்கள் காட்சியிலைக்கு வரலாம். நாங்கள் இப்பொழுது இது 10வது சொல்லு, இது முதலாவது எழுத்து ராணா, ரதிக்கு வர ராணா. 2வது எழுத்தை காணவில்லை, 3வது எழுத்தை காணவில்லை, 4வது எழுத்தையும் காணவில்லை. 5வது எழுத்து வானா, வானா வந்து வா வா வானா, சரியா கேக்குறதா உங்களுக்கு? வடிவுக்கு வார வானா, இம்மன்னா ஆனாக்கு அம்மாக்கு வார இம்மன்னா, அம்மாக்கு வார இம்மன்னா. எங்க 6 எழுத்து சொல், முதலாவது எழுத்து ராணா, ரதிக்கு வாரது. 3வது 4வது 5 எழுத்துக்கு 5வது எழுத்தையும் காணவில்லை, 3 எழுத்துக்களை காணவில்லை. அடுத்த 5வது எழுத்து வானா, வடிவுக்கு வார வானா. 6வது எழுத்து இம்மன்னா. எங்களுடைய எங்களுடைய
1: என்ன
0: புள்ளி, என்ன புள்ளி, யாருக்கு யாருக்கு?
1: நாகப்பனுக்கு.
0: நாகப்பனுக்கு?
1: நாகப்பனுக்கு.
0: நாளையா? நாளையா, பாவம் ஐயா. நீங்க
1: ரெண்டு நீங்க மாமாவுக்கு 3, பிரகாஷ் 3 நீங்க.
0: நாகப்பனுக்கு 4.
1: சரி
0: மாளிகை, நீங்க பாட்டு சொல்லிட்டீங்கல்ல, நீங்க பாட்டு சொல்லிட்டீங்க.
1: பாட்டு சொல்லிட்டா?
0: நன்றி. எங்க அண்ணா ஞானசேகரம் அண்ணா? ஐயோ ஞானசேகரம் அண்ணா வந்தீங்க, ஓடி வாங்க அண்ணா. நீங்க வந்திருந்தீங்க எங்க பாக்கலாம், ஓடி வாங்க. இந்த சொல்லி எதுக்கு கண்டுபிடிக்க முடியாம, இதுக்கு நான் தரவு கொடுக்கவில்லை. அதுதான் இது, இது ஓடும், இது ஓடும், இல்ல இது ஓடாது. இந்த இது வந்து இது வந்து எப்படி என்றால், இது ஒரு ஓடும் ஒரு வாகனத்தை, வாகனமும் இதுல கலந்திருக்கிறது, ஓடுகிற அதாவது உருள்ற ஒரு வாகனமும் இதனோடு இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. இது ஓடும் போது எல்லோரும் பார்ப்பார்கள், இந்த அந்த அதுல இருக்கிற அந்த வாகனம் ஓடும் போது நிறைய மக்கள் நின்று பார்ப்பார்கள், சந்தோஷமா பார்ப்பார்கள், மன நிறைவோட நின்று பார்ப்பார்கள். இது அதுல இருக்கிற அந்த வாகனம், இது அது அது ஓடும் போது நிறைய மக்கள் சந்தோஷமாக நின்று பார்ப்பார்கள். என்ன செல்வகுமார் ரெண்டு, செல்வகுமார் இது நல்லா இருக்கா? செல்வகுமார் ரெண்டுக்கும் போடும். செல்வகுமார் வணக்கம். செல்வகுமார் வணக்கம். செல்வகுமார் செல்வம் வணக்கம். செல்வகுமார் வணக்கம். செல்வகுமார் வணக்கம். வணக்கம் கனெக்டிங் அண்டு காட்டுது. வணக்கம் செல்வகுமார். செல்வகுமார் சரி, பாட்டை கேட்கலாம். இன்னொரு பாட்டை மாத்தலாம் அவங்க பாப்போம். நேரம் நேரம் சரியாக இப்பொழுது 10:23 இந்திய இலங்கை நேரம், அது கனடிய நேரம் சரியாக 11:51. இதுக்கு தரவு நான் கொடுத்திருக்கிறேன் என்னவென்றால், இந்த இந்த சொல்லோடு ஒரு வாகனம் இருக்கிறது, அதுல வாகனம் இருக்கிறது. அம்மா பாக்கலாம். அம்மா வணக்கம். அம்மா ரேவதி அம்மா. அம்மா ஒரு ரதோற்சவம், ரத உற்சவம், ரதோற்சவம் என்று வரும் ரதம். ராணா அம்மா சொல்ல, ரதம் என்பது தேர். அம்மா அம்மா ரேவதி அம்மா, ரேவதி அம்மா ரதோற்சவம் சரி. கட்டிக்காரி ஒன்று எடுத்துட்டீங்க, ஒன்று எடுத்துட்டீங்க அம்மா கட்டிக்காரி. அது அந்த அது ஓடும் போது பல்லரும் வந்து பாப்பாரு சொன்னோட நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க கட்டிக்காரி. நன்றி நன்றி நன்றி நன்றி. ரதோற்சவம் கட்டிக்காரி, தேர் தேர், அந்த தேர் தேர் திருவிழா என்று தேர் உருளும் போது பலர் குழுமி நின்று சந்தோஷமாக பார்ப்பார்கள். அதைத்தான் நாங்கள் அந்த அந்த இதை சொல்லி இருந்தோம். சரி நீங்கள் மீண்டும் உணர்ப்புக்கு வாங்கும். அண்ணா வந்திருந்தார் முதல்ல, அவருக்கு அந்த இது கிடைக்கவில்லை என்று நினைக்கிறேன். சரி அடுத்த சொல்லுக்குள் நாங்கள் போறோம். அதுக்கு முன்பாக வணக்கம் ரதீஷ். ரதீஷ் வணக்கம். ரதீஷ் பதினாலாவது ஆளா வந்திருக்கீங்க, உங்களோட செல்ல பாட்டை சொல்லுங்க பாப்பா. நாளைக்கு என்ன பாட்டு
2: பாடல் வந்து தங்கம் தங்கம் மனம் அப்படி ஒரு பாடல்
0: தங்கம் தங்கம் அப்படியா
2: பூப்பறிக்க வாரிகளா திரைப்படம் பேரு
0: தங்கம் ஸ்டேஜ்ல பாடுற பாட்டு பூப்பறிக்க
2: நல்ல ஞாபகம் வச்சிருக்கீங்க
0: பூப்பறிக்க வாரிகளா என்ன செய்யறது நூறு வயதுக்கு இன்னும் ஒரு வயதுதான் இருக்குது 99 இப்ப என்னதான் ஞாபக சக்தி நல்ல எனக்கு
2: தங்களை
0: உங்களை சொல்றா கொண்டு யாருக்கு என்ன கேக்குறீங்க நீங்க
2: இல்ல எனக்கு வந்து 80 ஆச்சு நீங்க அதுக்காக 99 சொன்ன தெரியாது
0: உங்களுக்கு ஒரு சொல்லு தர போறேன் நான் நீங்க கண்டுபிடிங்க
2: கொடுங்க கண்டுபிடிக்க முடியாம இருந்தாலும் பரவாயில்ல பாக்கலாம் முயற்சி பண்ணி பாக்கலாம்
0: சரி அது உங்களோட சம்பந்தப்பட்ட ஒரு சொல்லு இது சரியா கண்டுபிடிக்கணும் நீங்க சரியா உங்களோட உங்களுக்கு இது இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறது இது ஏழு எழுத்து சொல் இது ஏழு எழுத்து சொல் சரியா முதல் எழுத்து தானா இரண்டாவது எழுத்து இங்கண்ணா இங்கண்ணா சரியா தங்கைக்கு தங்கைக்கு வர இங்கண்ணா தானா இங்கண்ணா ரெண்டு எழுத்து சொல்லிட்டேன் மூன்றாவது எழுத்து காணவில்லை மூன்றாவது எழுத்தை காணவில்லை நான்காவது எழுத்து காணவில்லை ரெண்டு எழுத்தை காணல ஐந்தாவது மொத்தமா ஏழு எழுத்து ஐந்தாவது எழுத்து ஏழு எழுத்து போறேன் நான் சொல்ல போறேன் ஐந்தாவது எழுத்து ஐந்தாவது எழுத்து கலை காலத்துக்கு வர லானா லானா லானா அது ஆறாவது எழுத்து யானா யானா ஏழாவது எழுத்து காணவில்லை
2: மொத்தமா காணவில்லை
0: இது உங்களுடைய தொழிலோட சம்பந்தப்பட்டது உங்களோட தொழிலோட சம்பந்தப்பட்டது அதாவது முதலாவது எழுத்து தானா இரண்டாவது எழுத்து இங்கண்ணா மூன்றாவது எழுத்து காணவில்லை அது தங்க என்றது சரி அங்கால என்ன அங்கால
2: என்ன
0: இல்ல அங்கால அதாவது ஏழு எழுத்து சொல் தங்க என்றதை கண்டுபிடிச்சிட்டீங்க அங்கால அடுத்தது அதாவது நீங்க மூன்றாவது எழுத்து கண்டுபிடிச்சிட்டீங்க தானா இங்கன்னு நான் சொன்னது மூன்றாவது எழுத்து காணா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க நாலாவது எழுத்தை காணவில்லை ஐந்தாவது எழுத்து காலத்துக்கு வர லானா வருது லானா ஆறாவது எழுத்து ஆறாவது எழுத்து யானா யானா சொல்லி இருக்கிறேன் ஏழாவது எழுத்த காணையில மாறி சொல்லிட்டே இருக்குது இதுவும் நீங்க கண்டுபிடிக்கலாண்டே இன்னொரு அளவுக்கு பாயிண்ட்ஸ் போக போகுது தங்க சொல்லிட்டீங்க இது உங்களோட சம்பந்தப்பட்டது தங்க சொல்லிட்டீங்க இது ஒரு இது ஒரு அணிகலன் இது ஒரு அணிகலன் அணிகலன் அதாவது தங்கத்தில ஒரு
2: அணிகலன்
0: இல்ல தங்க தங்க தங்க தங்கத்தில ஒரு அணிகலன் இது நீங்க செய்வீங்க பெண்களுக்கு பிடிக்கும் நானா யானா இருக்குது தானா இங்கன்னு காணா கண்டுபிடிச்சிட்டீங்க ஒரு எழுத்த காணையில நானா யானா இருக்குது மற்ற கடைசி எழுத்த காணையில ரதீஷ் ஐயோ யாருக்கோ போதே இது ரேவதியம்மா வந்து வாரா ஓடி வாராங்க பாபா ரேவதியம்மா சொல்லுங்க ரேவதியம்மா அவருக்கு சுவமா கொடுத்த
3: தங்க
0: தங்க
3: ஆலையா
0: இல்ல இல்ல என்னம்மா
3: ஆலா ஆ ஆ லாயாவா
0: இல்ல த அங்க தானா அங்கன்னா தானா அங்கன்னா நான் கொடுத்தா காணாவா அவர் கண்டுபிடிச்சு விட்டார். இப்ப இந்த நாலாவது எழுத்த காணே இல்ல
3: அணிகலமா
0: அணிகலன். ஐந்தாவது எழுத்தும் ஆறாவது எழுத்தும் வானா யானாவ சொன்ன நான் ஏனா ஏனால எடுத்த காணே இல்ல. நாயா இருக்கு இருக்குது கடைசி எழுத்தும் இல்ல நான்காவது எழுத்தையும் காணையில. இப்ப தங்க
3: என்னண்டு யா காலேட்டா
0: யா பயத்துக்கு பயத்துக்கு வார யா
3: சரி
0: பயத்துக்கு வார நயா யாரும் ஒரு நாள் அடிச்சு கொண்டு இருக்கிறேன் ரதீஷ் கொண்டு கொடுக்கலாம் என்று பார்த்தா நேற்று நான் ஒன்று சொல்லிக்க ரதீஷ் இதைத்தான் நீங்க முதல் விடையா சொன்னது ரதீஷ் சொல்லிருங்க ஒரு மார்க் எடுக்கல பாவமா இருக்கு. நேற்று நான் ஒரு கேள்வி கேட்கும் போது நீங்க முதல்ல சொன்னது இதுதான் தங்கத்துல தங்கத்துல அதுக்கு அதுக்கு மறுபடி என்ன மறுபடி
2: என்ன
0: அப்ப அப்ப என்ன தங்க
3: வளையல
0: மையா சொன்னீங்க நய சொல்ல

0: அவன் பாவம் அவரை கொண்டு கொடுத்துடலாம், அப்பதான்
1: அவனால
2: வருவேன்.
0: நானா சொல்லிட்டேன் அந்த மேலே இதை போடையில என்னன்னா லையண்ணா வானா விட்டு லையண்ணா யானா சொல்லிருக்காங்க. அப்பயே
1: கண்டுபிடிச்சேன்.
0: நான் இப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்க எல்லாரும் அழைச்சு கொண்டு இருக்கேன். ரதீஷ் நீங்க கட்டிக்காரன் ரதீஷ் கட்டிக்காரன் தானியம்மா ரதீஷ். அம்மாவை வச்சுக்கொண்டே நான் அடுத்த சொல்லுங்க
1: போறேன்.
0: இது இவருக்காக நான் திடீரென்று எடுத்தது, அதனால டக்கண்டு
1: சரி
0: அம்மா. இது ஆரம்பித்து சொல், இது ஆரம்பித்து சொல்.
1: சரி
0: முதலாவது எழுத்தையும் இரண்டாவது எழுத்தவையும் காணவில்லை அம்மா.
1: சரி
0: மூன்றாவது எழுத்து ராதாக்கு வாட ராவண்ணா.
1: சரி
0: நான்காவது எழுத்து காணவில்லை.
1: சரி
0: ஐந்தாவது எழுத்தையும் காணவில்லை.
1: சரி
0: ஆறாவது எழுத்து ரீனா, ரீனா அதாவது கரிக்கு வர ரீனா, கரி கரி முகன் அதுக்காக ரீனா. அப்ப முதலே சொல்றேன், முதலாவது எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் காணவில்லை. மூன்றாவது எழுத்து ராவண்ணா, ராதைக்கு வார ராவண்ணா. நாலாவது எழுத்தும் ஐந்தாவது எழுத்தையும் காணவில்லை. கடைசி எழுத்து கரிக்கு வார ரீனா.
1: இது சொல்லுங்க தரவு, தரவு சொல்லுங்க.
0: தரவு வந்து
2: தங்க வளையல், தங்க வளையல்
0: தங்க சாருங்கம்மா கண்டுபிடிச்சு தங்க வளையலுக்கு வரம்மா. மாலிங்கம் மாலிங்கம்
2: பேச்சே சொல்றாங்க ஒண்ணு சொல்லாம விட்டாரு
0: சொல்லிட்டாரா
2: அம்மாக்கும்
0: சமயத்தோடு சேர்ந்தது,
1: சமயத்துடன் சேர்ந்து
0: சேர்ந்தது அதாவது சமயம் சமயம் சமயம் இது என்ன மதத்தோடு சேர்ந்தது, மதத்தோடு சேர்ந்தது சரியா. நன்றி எங்கே வணக்கம் வணக்கம் எங்களுடைய ராமன் ராமன் வணக்கம்
3: வணக்கம் வணக்கம்.
0: நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா என்ன இது? இப்ப நான் ராமன் ஆரலுக்கு இது சமயத்தோடு சேர்ந்தது, இது சமயத்தோடு சேர்ந்தது.
3: முதல் இரண்டு எழுத்துக்கான அடுத்த எழுத்து
0: ராவண்ணா, ராவண்ணா வந்து ராலைக்கு வாரது சேர்ந்து நாளையும் அஞ்சையும் காலையில. ஆறாவது எழுத்து ரி கரிக்கு வார
3: ரிமா இருக்குமா இருக்குமா இருக்குமா
0: கண்டுபிடிச்சோட ஓடி அங்கே என்னது
3: சிவராத்திரி சிவராத்திரி.
0: இன்னொருக்க ட்ரை பண்ணுங்க, இன்னொருக்க ட்ரை பண்ணுங்க.
3: நவராத்திரி
0: கெட்டிக்காரன், கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் நவராத்திரி கெட்டிக்காரன் அடுத்த நவராத்திரி வாரர் பாப்பா. வணக்கம் நீங்க என்ன நாகப்பன்?
4: வணக்கம் அம்மா. சிவராத்திரி நவராத்திரி
0: அது என்ன தண்ணி
4: எடுத்துக்கங்க.
0: நவராத்திரி சொல்லிட்டார் யாருங்கிற ராமன், ராமன் சொல்லிட்டார் முதல்ல அவரும் நவராத்திரி. நன்றி ஐயா, நன்றி. சரி நீங்க அடுத்த சொல்லுங்க. நாங்க

நாம் ஒரு பாடலை கேட்போம். ஒரு பாடலை உற்சாகமா கேட்டுக்கொண்டு ஒரு இரண்டு வரியை கேட்டுக்கொண்டு நாங்க செய்யலாம். சரியா, இங்கே பாப்போம். இன்னொரு பாடல், ஒரு கொஞ்சம் துளிசியான பாடல் உண்டை கேட்டாதான் நீங்க அதை கேட்டுக்கொண்டு வருவீங்க, கொஞ்சம் உற்சாகமா வருவீங்க. இங்க பாப்போம்.

சொல்லுங்கள் போகலாம். பாடல் எல்லாம் சரியா நல்ல கிளியரா கேட்கல. அது எந்த ஆச தோஷமாயும் இல்ல அந்த பாட்டு. சரி, அடுத்த சொல், அடுத்த சொல். இது ஆரணத்து சொல், இது ஆரணத்து சொல், இது ஆரணத்து சொல். சரியா, இது ஒரு, இதுவும் மதத்தோடு சேர்ந்த ஒரு சொல். சரியா, மதத்தோடு சேர்ந்தது. இதனுடைய இதனுடைய இதனுடைய எழுத்துக்கள், அது முன் எழுத்துக்களை சொன்னா கண்டுபிடிச்சுன்னா தான் நான் யோசிக்கிறேன், உங்களுக்கு கஷ்டமா கொடுக்கணும். முதலாவது எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் காணவில்லை. முதலாவது எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் காணவில்லை. மூன்றாவது எழுத்து மணப்பெண்ணுக்கு வார நானா, மணப்பெண், மணப்பெண்ணுக்கு வார நானா, மண அதுக்கு வார நானா. நாலாவது ஐந்தாவது எழுத்து காணவில்லை. ஆறாவது எழுத்து இரண்ணா, பார் என்று சொல்றது, பார், பார்வை, பார்வை, இர், இர், அங்க இரண்ணா. அதாவது முதலாவது இரண்டாவது எழுத்தை காணவில்லை. மூன்றாவது மணப்பெண்ணுக்கு, மணப்பெண்ணுக்கு வருகிற நானா. நாலாவதும் ஐந்தாவது எழுத்தையும் காணவில்லை. ஆறாவது எழுத்து பார், பார்வையோடு சம்பந்தப்பட்ட பார் என்ற சொல்ல வர இரண்ணா. எங்க முடிவாங்க பாக்கலாம். கட்டிக்காரா

0: ஒன்று, மதத்தோடு சார்ந்த ஒன்று, அதாவது சைவ சமய மதத்தோடு சார்ந்த ஒன்று. இது வந்து முதலாவது இரண்டாவது எழுத்தை காணவில்லை. மூன்றாவது எழுத்து மணப்பெண்ணுக்கு வார நானா. நாலாவது ஐந்தாவது எழுத்தை காணவில்லை. ஆறாவது எழுத்து, ஆறாவது எழுத்து பார்வைக்கு வார இறண்ணா, பார்வைக்கு வார இறண்ணா. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, நான் கொஞ்சம் கொஞ்சம் இலகுபடுத்துறேன். இந்த முதலாவது இரண்டாவது எழுத்து காணாத அந்த எழுத்து மனிதர்கள் எல்லோருக்கும் இருக்கிறது, எல்லோருக்கும் இருக்கிறது. பாரு, வணக்கம் பாரு, வணக்கம் பாரு.
1: கண்ணனை
0: பார், நீங்க எப்படி மணிக்கணும், எப்படி எப்படி உருவாக்கிய தவறு, எப்படி உருவாக்கி இருக்கிறீங்க, நெருங்குறீங்க, நெருங்கி இருக்கிறீங்க, நெருங்கி இருக்கிறீங்க. நீங்க சைவ மதத்தோடு சேர்ந்தது நெருங்கி இருக்கிறீங்க. இந்த காணாத ரெண்டு எழுத்து, சரி. அப்ப நாங்க ஞானசகரமண்ணாக்கு கொடுத்துடலாமா? நன்றி. ஞானசகரமண்ணா சொல்லுங்க. வணக்கம் ஞானசேகரமண்ணா, உங்களுக்கு கனெக்டிங் நீங்க கனெக்ட் பண்ணி கொள்ளுங்க. அந்த முதலாவது ரெண்டாவது எழுத்து காணையில இல்ல, அந்த காணாத ரெண்டு எழுத்து மனிதர்கள் எல்லார்டையும் நாங்க பார்க்கலாம். மூன்றாவது எழுத்து நான் சொன்னேனே, மணப்பெண்ணுக்கு வர நானா. அஞ்சும் மாறும் காணையில, ஆறாவது அந்த நாலும் அஞ்சும் காணையில், நான் தான் புலவிடுறேன். முதலாவது இரண்டாவது எழுத்து காணையில காணாத அந்த ரெண்டு எழுத்தும் மனிதர்களிடையே நீங்கள் காணலாம், எல்லார்ட்டையும் காணலாம். மற்றது வணக்கம், வணக்கம் ஞானசேகரம் அண்ணா, வணக்கம் அண்ணா. அண்ணா கெட்டிக்காரன் நீங்கள். அம்மா வணக்கம், அம்மா வணக்கம். கண்ணப்பர் சொல்லிருந்த மனிதனுக்கு இருக்குன்ற கண்டுபிடிச்சிட்டீங்க நீங்க ரெண்டு பேரும். வணக்கம் பிரகாஷ், வணக்கம் பிரகாஷ். பிரகாஷ்
2: வணக்கம். கண்ணப்பர்
0: வரீங்க, ஞானசேகரன் அவங்க சொல்லிட்ட கெட்டிக்காரன், கெட்டிக்காரன் அந்த மனிதனுக்கு இருக்குன்ற கண்டுபிடிச்சிட்டீங்க என்ன அத ரெண்டு அடுத்து. நன்றி நன்றி நன்றி நன்றி. சரி, உங்களோட வச்சு கொண்டு அந்த வார்த்தை சொல்லுக்கு போகலாம். கேப்போமா? சரி, முதலாவது எழுத்து இரண்டாவது எழுத்து காணையில, சரியா? மூன்றாவது எழுத்து இவண்ணா, இவண்ணா ஒரு நிமிஷம் தாங்க. வணக்கம் பௌனம்மா, பௌனம்மா வணக்கம்.
3: கண்ணப்பர்,
0: கண்ணப்பர் எல்லாரும் சொல்லிட்டீங்க, நீங்களும் சொல்லிட்டீங்க, கெட்டிக்காரி நீங்க, சரியா? முதலாவது எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் காணையில், இது ஆறு எழுத்து சொல், இது ஆறு எழுத்து சொல். முதலாவது எழுத்தையும் இரண்டாவது எழுத்தையும் காணவில்லை. மூன்றாவது எழுத்து இவண்ணா, பார்வைக்கு வார இவண்ணா. நாலாவது அஞ்சாவது எழுத்த காணையில, ஆறாவது எழுத்து அம்மாக்கு வர இம்மண்ணா, இம்மண்ணா. இது மனிதர்களிடையே இருக்கிற ஒன்று, எல்லாராலும் நிச்சயமாக ஒருதன் உயர்வதற்கும் தாழ்வதற்கும் இந்த சொல்லு தேவைப்படுகிறது. உயர்வதற்கும் ஒருதனை வீழ்த்தி விடலாம், ஒருதனை வளர்த்து விடலாம். இது முதலாவது இரண்டாவது எழுத்தை காணவில்லை, மூன்றாவது எழுத்து இவண்ணா, இவண்ணா. நாலு அஞ்ச காணையில, ஆறாவது எழுத்து உம்மண்ணா, உம்மண்ணா அம்மாக்கு வாரது. இது வந்து இது பத்திரிகையோடு மனிதர்களோடு ஊடகங்களோடு சம்பந்தப்பட்ட உண்டு. இது பிரகாஷ், பத்திரிகை, மனிதர்கள், ஊடகம், மற்றது ஒருதன் வாழ்வதற்கும் வீழ்வதற்கும் இது முக்கியமா தேவை. ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒருதன சாகடிக்கணும்டா இது இது தேவைப்படும். இத
1: அமர்கலமா
0: இல்ல இல்ல அமர் அதாவது ஒரு மனிதனை வாழ வைக்கவும் அவனை இல்லாமல் ஆக்குவதற்கும் அவனை அதாவது வீழ்த்துவதற்கும் உதவும் இது இருந்தார். ஒரு வியாபாரத்துக்கு இது தேவை, ஒரு வியாபாரத்துக்கு இது தேவை, வியாபார ஸ்தலங்களுக்கு இது தேவை, எல்லோருக்கும் தேவை நிச்சயமா. ஒரு கலைஞனுக்கு எல்லோருக்கும் தேவை இது. அம்மா கேக்குறாமா எங்க எங்களுடைய ரேவதி அம்மா, ரேவதி அம்மா
2: சமர்ப்பணம்
0: அம்மா எனக்கு ஒரு விளக்கம் பண்ணுங்க அம்மா. சமர்ப்பணம் எப்படி ஒரு ஒரு மனிதனை உயர்த்தும், ஒரு கலைஞனை உயர்த்தும் என்ன என்ன என்ன அம்மா இவரு அமர்க்கலாம் அமர்க்கலாமா ஒரு கலைஞனை, ஒரு வியாபாரியை, ஒரு கடை ஸ்தாபனத்தை, ஒரு மனிதனை, ஒரு ஒருதனுடைய வாழ்வை கூட இதில் வீழ்த்தவும் வாழ்த்தவும் முடியும். எங்க பாக்கலாம் எங்க எங்க அது ஆறு வெத்து சொல். சரி விட விட்டு வாங்க, விட விட்டு வாங்க, விட விட்டு வாங்க. அமர்க்கலம் சமர்ப்பணம் ரெண்டு வந்திருக்கு, ரெண்டு பேரும் இங்க பாக்கலாம். நிச்சயமாக ஒரு மனிதன் செல்வகுமார் நீங்க இணைஞ்சீங்க செல்வகுமார், பகல் எல்லாம் நீங்க பேசி பேசி அந்த நெட்டை முடிச்சிட்டு இந்த கடைசி நேரத்துல உருக்கா அழைச்சு போட்டு அதாவது அந்த அட்டண்டன் போடுவீன் என்ன இப்படித்தான் போட்டுட்டு போயிட்டீங்க. இணைஞ்சு கொள்ளுங்க செல்வகுமார், கண்ணனை காணையில எங்க இணைஞ்சு கொள்ளுங்க பாப்போம். Oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh, oh

0: இங்கே அந்த சொல்லை மீண்டும் கொடுக்கிறேன், கவனிச்சு கொண்டு வாங்க. இங்க பாக்கலாம், அமர்க்கலம் ஒருவர் சொன்னார் அமர்க்கலம், மற்ற அம்மா சொன்னது சமர்ப்பணம். சமர்ப்பணம் இந்த ரெண்டாலையும் எப்படி அங்க பாக்கலாம். அந்த சொல்லு முதலாவது ரெண்டாவது சொல்ல காணையிலே, மூன்றாவது வந்து இறைவன் பார்வைக்கு வர இறைவனா, நாலாவது அஞ்சாவது எழுத்தை காணவில்லை, ஆறாவது எழுத்து அம்மாக்கு வர இம்மண்ணா. இதனால் ஒரு வர்த்தக ஸ்தாபனம், ஒரு கலைஞன், ஒரு மனிதன், ஒரு எதுவா இருந்தாலும் அவற்றையெல்லாம் முன்னுக்கு கொண்டு வரவும் பின்தள்ளி விடுவதற்கும் இது உதவும். வணக்கம் ஃபாரூக். ஃபாரூக் வணக்கம்.
1: உடற்பலம்
0: இல்லை இல்லை இல்லை வருது, நீங்க என்ன உடல் என்று வரும். ஒரு பொருளை, ஒரு பொருளை எல்லோரையும் கவர பண்ணுவது இது, ஒரு விடயத்தை எல்லோருக்கும் தெரியப்படுத்துவது, கவர பண்ணுவது இது, ஏதோ ஒரு விடயத்தை. இப்ப நான் ஒரு மூலையில இருக்கிறேன் இங்க கனடால, என்ன என்ன தெரியப்படுத்துவது இது உலகளாவ எங்கே. ஆனா அதுக்காண்டி நீங்க மீடியா, அதாவது எங்களுடைய வானொலியோடு இருக்காமல் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த வானொலி இல்லாத பட்சத்திலும் என்ன உலகங்கள் தெரியப்படுத்துவதற்கு இது இருந்தால் போதும். நான் ஒரு சாதனை செய்து விட்டால் இதை கொண்டு எல்லாருக்கும் தெரியப்படுத்தலாம். எங்கே நல்லது, நல்லது கெட்டது ரெண்டும் இருக்கிறது, நல்லதாயும் இருக்கும் கெட்டதாயும் இருக்கும். இதை

0: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது எம்டிஆர் எஃப்எம். உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி. வெளியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இதாக வாழ்த்துகிறது எம்டிஆர் எஃப்எம். இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று இவர்களையெல்லாம் நான் அறிய வைத்த அன்பு தமிழ் கேட்டு வாழ வைக்க அனுகூலமாக இப்பூலகில் என்னை அனுப்பி வைத்த எல்லாம் வல்ல இறைவா, உன்னையும் என் அன்னை தந்தை தாயையும் ஆசானையும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி உங்கள் தாழ் பணிந்து வணங்கி உலகளாக இருக்கும் என் முகந்தெறிந்த தெரியாத உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி அனைவரையும் காற்றலைக்கு வருக வருக என்று அழைக்கின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வ. குரல் கேட்டவுடன் குதூகலிப்போடு இருக்கின்றீர்கள் என்பது எனக்கு தெரிந்து எங்கே காணவில்லையே இன்னும் சத்தத்தை என்று எண்ணிய வேளை நான் ஓடிவந்து கலையகத்துக்குள் நுழைந்து ஆரம்பிப்பதற்கு எடுத்த வேளையில் கை தடுமாறி கணனி நிறுத்தப்பட்டு விட்டது. என்னவோ தெரியவில்லை, ஏதோ குறை இருந்திருக்கின்றது. அது நிறைவாக இறைவன் அருளால் உடனடியாக நாங்கள் மீட்டெடுத்து கொண்டு வந்து உங்களோடு இணைந்து விட்டேன். நலமாக நாங்கள் இருக்கின்றோம் அன்பு உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உலகளாக இருக்கும் அன்பு உறவுகளின் மத்தியிலே ஏற்படுகின்ற நன்மைகள் தீமைகள் அத்தனையோடு நாங்களும் பகிர்ந்து கொண்டு அவர்களோடு உற்சாகமாக பணிந்து அவர்களோடு வணங்கி அவர்களோடு மகிழ்ந்து அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சிகளையும் நிகழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொண்டு இணைவோம். இன்றைய காற்றலையிலே 2026 ஆண்டின் 10வது மாதத்தின் 12வது நாள் மிகவும் மகிழ்வான ஒரு சுகமான ஒரு புண்ணியமான அனுகூலமான மகிழ்ச்சியான நாள் நவராத்திரியின் ஆரம்பிக்கு 2வது நாள். நேற்று ஆரம்பிக்கும் நாளையிலே நான் காற்றலைக்கு வர முடியாமல் எண்ணி பதறிக்கொண்டு சென்று என் காரியம் சிதறாமல் இருப்பதற்கு நீங்கள் எனக்கு தந்த ஆறுதல் வார்த்தைகள் மிகவும் உற்சாகத்தையும் மன மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் கொடுத்தது. என்னடா ஏதோ திடீரென்று ஏற்பட்டு விட்டது என்று எண்ணிக்கொண்டுதான் மனவருத்தத்தோடு சென்றேன். அது உங்களுடைய ஆறுதல் வார்த்தைகளால் அந்த மனவருத்தம் கொஞ்சம் தணிந்து சென்ற இடத்திலும் அடிக்கடி நான் தட்டி பார்த்தேன் என் கைபேசி மூலம் வானொலியில் என்ன பதில்கள் வந்திருக்கின்றது என்று. உங்கள் பதில்கள் என் மனத்தை ஆற வைத்து கொண்டிருந்து சென்ற விடியமும் சிறப்பாக நிறைவேற்றி வந்து இரவு தான் வந்து சேர்ந்தோம். இன்று அதிகாலை வந்து உங்களோடு இணைந்து கொண்டேன். இப்பொழுது மிகவும் மகிழ்வாக இருக்கின்றது உங்கள் அனைவருடைய அன்பையும் ஆதரவான வார்த்தைகளையும் கேட்ட வேளையிலே. அதேபோன்று உங்களோடு நான் என்றும் அன்பாகவும் ஆதரவாகவும் இருப்பேன் என்று கூறிக்கொண்டு மொன்றியல் தமிழ் வானொலி எங்கள் அனைவரையும் இணைத்து தரும் ஒரு பாலமாக அமைந்திருக்கின்றது என்று கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். என்ன இன்று நிகழ்ச்சியாக இருக்கும் என்று நீங்கள் எண்ணும் வேளையிலே எங்கள் காலநிலையை சற்று அவதானித்துக் கொள்ளுங்கள். குழப்பமான காலநிலை இப்பொழுது 14 நிலை பாகை என்று கூறுகின்றது. இது இன்னும் ஒரு 2 பாகை கூடி 16 வரை சென்று மீண்டும் குறைந்து வந்து 5 பாகைக்கு வரப்போகின்றது. ஏற்றம் இறக்கமான இந்த காலநிலை இன்று மழை மப்பு மந்தாரமாக இருக்கின்றது. சூரியனுடைய ஒளியை நாங்கள் காண முடியவில்லை. அங்கு எல்லாம் சரஸ்வதி பூஜை நவராத்திரி பூஜை ஆரம்பித்து விட்டதென்று புண்ணிய காலம் எவ்வளோ கோலாகலமாக ஆன்மீகத்தோடு நீங்கள் எங்கு பார்த்தாலும் ஆலயங்களில் சிறப்புகளை பார்த்து மகிழ்ச்சிகளை பார்த்து குழந்தைகள் செல்வங்கள் எல்லாம் செய்கின்ற கலை நிகழ்ச்சிகளை பார்த்து வீடுகளிலே நாங்கள் செய்கின்ற சுவாமி தரிசனங்களை எல்லாம் எண்ணி இந்த அன்னை பராசக்தி 9 இரவுகளை தந்து நவராத்திரியாக கொண்டாட வைக்கும் இந்த வேளையிலே எல்லோரும் மகிழ்வாக இருக்கின்றீர்கள். நாங்களும் மகிழ்வுதான், வீட்டோடு தான், கலையகத்துக்கு உள்ளே தான். வெளியே நாங்கள் அதை காட்டிக்கொள்ளவோ வெளியே கொண்டாடக்கூடிய வாய்ப்போ இல்லை. ஆனால் ஆலயங்களிலே நிறைவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிலும் எனக்கு அடுத்த மாதம் 17 தேதி வரை நான் ஆலயத்துக்கு செல்ல முடியாத நிலை உங்களுக்கு தெரியும். கடந்த வருடம் அதே திகதியிலே என் மூத்த உறவு என் அண்ணா விட்டு சென்ற நாள். அதனால் ஆலயத்துக்கு செல்வது கொஞ்சம் அசௌகரியமாக இருந்தது ஆன்மீக முறைப்படியும் என் மனத்தின்படியும். அதனால் 17 தேதிக்கு பின்பு நான் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் எவ்வளவு புண்ணியமான ஒரு வாரம். மகா மாலயம் வந்தது, அதை விட புரட்டாதி இறுதி சனி வந்தது, அத்துடன் நவராத்திரி ஆரம்பித்தபடுது. இனி வரும் காலங்கள் புண்ணியமான காலங்கள் தானே, மிகவும் புனிதமான காலங்கள். எங்களை எல்லாம் புனிதமாக்கிக் கொள்ளும் ஆன்மாக்கள் அத்தனையும் தங்களை மறந்து இறைவனை நினைந்து இறை சக்தியை நினைந்து இறைவன் இத்தனை அவதாரங்கள் எடுத்து வந்தாரோ அத்தனை அவதாரங்களை நாங்கள் தரிசிக்கும் வாய்ப்பு. எங்கள் மமதைகள் ஆணவங்கள் எல்லாம் மாயைகள் எல்லாம் அழிந்து போகும் ஒரு நாள்.
அதற்கெல்லாம் அத்தனை வரலாறுகள் கூறப்பட்டிருக்கின்றது. ஆண்டாண்டு தோறும் இந்த புராண இதிகாசங்கள் கூறும் அந்த வரலாறுகள் தானே எங்கள் வாழ்க்கையை வழி நடத்தி கொண்டிருக்கின்றது. அது ஒரு புறம் இருக்கின்ற நாள் இந்த காலநிலை நாங்கள் இருக்கின்றோம். எங்களுக்கு இன்று சொல்லப்போனால் 11 மணி தியாலம், 6 நிமிடங்கள் தான் எங்களுக்கு பகல். எப்படி குறைந்து கொண்டு வருகின்றது. எங்கள் கலியகத்துக்குள்ளேருந்து தினமும் நான் பார்க்கும் பொழுது என் சாளரத்தின் ஊடாக, காலதர் ஜன்னலின் ஊடாக, அடுத்த கட்டிடத்துக்கு மேலாக ஒரு மரத்தின் உயர்ந்த கிளைகள் தோன்றும் பச்சை பசையிலென்று காற்றிலே ஆடும். அதில் பறவைகள் வந்திருக்கும். காட்சிகள் மிகவும் துல்லியமாக இருக்கும். சூரிய ஒளி படும் பொழுது அதனுடைய அழகு பேரழகாக இருக்கின்றார். அதை பார்த்து ரசித்து கொண்டே உங்களோடு பேசி கொண்டிருப்பேன். அந்த மரத்தின் உச்சியிலே இருந்த இலைகளை காணவில்லை, சொறிந்து கொண்டிருக்கின்றன. இனி அவையெல்லாம் சொறிந்து சில மாதங்களுக்கு அப்படி குச்சியாட்டம் தனி குச்சியாகத்தான் எனக்கு தெரியும். ஆனால் அந்த குச்சியிலேயும் காக்கா மற்றும் பறவைகள் வந்து உட்கார்வார்கள். அது ஒரு தனி அழகாக இருக்கும். சிறப்பான இந்த வேளையிலே உங்கள் காலநிலையை நீங்கள் வந்து கூறிக்கொள்ளுங்க என்று நாங்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடும் கடைப்பிடிக்கும் ஒரு நாள். நேற்று எதுனும் அந்த நாளை இழந்து விட்டோம். எல்லோரும் பாடுவதற்கு ஆயத்தமாக இருந்திருப்பீர்கள். பாட்டுக்கு பதில் பாட்டு பாடுவோர் பாடலாம் நிகழ்வு அல்லவா? அற்புதமான அந்த நிகழ்வை இழந்து விட்டேன் நானும் என்று கவலைப்பட்டு சிந்தித்தேன். சென்ற இடத்தில் நான் வெகு விரைவில் வீட்டுக்கு சென்று விட்டால் இரவு நேரம் எங்களுடைய இரவு நேரம் ஒன்றும் பாராமல் மீண்டும் திறந்து வானொலியிலே நான் புகுந்து அன்பு உறவுகளை அழைத்தால் வந்து பாடுவார்கள் தானே என்று ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அது கைகூடவில்லை. அதால் இன்று என்ன நிகழ்வாக இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்? நான் நினைக்கின்றேன் என்று எங்களுக்கு இன்றைய நிகழ்வு இதுவாகத்தான் இருக்கும். இதுவாக இதுவாக

0: ஆம், சந்தோஷமான பாட்டு சவாரி நிகழ்வை சந்திக்க இருக்கின்றோம். நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த பாட்டு சவாரி நிகழ்வையும் என்னுடைய வரவையும் எண்ணி மகிழ்ச்சியோடு நீங்கள் இங்கே காத்து கொண்டிருந்து எனக்கு பதில்கள் தருவதையும் என்னை வரவேற்பதையும் உங்கள் நிகழ்ச்சியை எதிர்பார்த்து கொண்டிருந்ததை நான் பார்த்து நகைக்கின்றேன். அன்பு மகள் இறைவனுக்கு வணக்கம் கூறி வணக்கம் கூறி வருக வருக வந்து வரவேற்பு தந்தது மட்டுமல்லாமல் வானொலி வரவில்லையே, எல்லோருக்கும் ஒரு தடுமாற்றம். காரணம் நான் கூறிவிட்டேன், ஏன் சிறிது நிமிடங்கள் வராமல் விட்டது, இது வந்துட்டது என்றெல்லாம் அவர் இங்கே அப்படி என்னோடு பேசுவது போன்று எங்களோடு பேசுவது ஒன்று எழுதியிருக்கார். மகள் ஷியாமலா என்னும் பொழுது மகிழ்ச்சியாகத்தான் இருக்கு. அப்பா வந்தாச்சு என்று அங்கே துள்ளி குதித்து கொண்டு அந்த ஆடிக்கொண்டு போகிற படம் எல்லாம் போட்டு அழகாக வரைந்த வேளையிலே கடமையிலே தவறாத என் அன்பு நண்பர் ஜெகபர்ஷாதிக் அவர்கள் பாட்டு சவாரி 165 அன்பு உறவுகளை இணைந்து இணைந்து விடுவோம் என்று கூறிய வேளையிலே அப்பாவின் குரல் மாறி இருக்கு என்று கூட மகள் கவனித்து விட்டார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நன்றி நன்றி, ஒரு விதமான குறையும் இல்லை, நிறைவாக இருக்கின்றேன் என்று கூறிக்கொண்டு இன்று நாங்கள் உங்களுடைய வரவேற்பை ஏற்றுக்கொண்டு வரவேற்பு தந்த உங்களுக்கு வணக்கம் நான் கூறிக்கொண்டு வரவேற்றுக்கொண்டு வர இருக்கும் அன்பு உறவுகள் எல்லோரையும் வரவேற்று காத்து நாங்கள் இன்றைய நிகழ்ச்சிகளை காற்றலையில் எடுத்துக்கொண்டு போவோம் என்று கூறிக்கொண்டு பாட்டு சவாரி 165 கால் வைப்போம். இன்றைய பாட்டு சவாரி 165 வரும் பாடலையும் நாங்கள் கேட்டுவிட்டோம். மீண்டும் ஒரு தடவை அந்த பாட்டு சவாரியின் மிக இசையை கேட்போமா?
1: சந்தோஷம் தரும் சவாரி போவோம் செல்லோ செல்லோ, ஜல்தி போவோம் செல்லோ செல்லோ.
0: ஆமாம், சகோதர மொழியிலே ஜல்தி என்றால் விரைவாக என்பதுதானே பொருள். நாங்கள் விரைவாக போவோம் என்று பாடலே கூறிவிட்டது, தாமதிக்க வேண்டாம். வளமை போல இன்றும் 5 பாடல்களுடன் காற்றலையில் நாங்கள் சந்திக்க இருக்கணும். ஒரே நேரத்தில் 5 பாடலை கேட்க இருக்கின்றோம். முதல் பரீட்சை உங்களுக்கு நாங்கள் இருந்து நாங்கள் சிறந்த பாடலை தெரிவு செய்து இந்த வாரத்தின் சிறந்த பாடலை தெரிவு செய்ய போகின்றோம். அந்த வேளையில் எல்லோரும் ஆயத்தமாக இருக்கும் இந்த வேளையிலே 5 பாடலை நாங்கள் கேட்க போகிறோம். அது எந்த பாடலாக இருக்கும், என்ன பதத்தில் வருகின்றது என்ற ஒரு சின்ன பரீட்சை வைப்பது வழக்கம். அந்த பரீட்சையில் வெற்றி பெறுபவர்கள் ஒரு சிலர் இருப்பார்கள். ஒரு நிமிடத்துக்குள்ளே நான் தரும் தரவுகளை கொண்டு இன்று இந்த பாட்டு சவாரிக்கு என்ன பதத்திலே பாடல்கள் வரப்போகின்றது என்பதை கண்டுபிடிக்கப் போகின்றோம். சரியா கூறப்போகின்றேன் என்ன பதத்தில் வரப்போகின்றது. தரவுகளை தரப்போகின்றோம். தரவு வந்து இது வந்து உலோகங்களுக்குள் ஒன்று. உலோகம் என்று சொன்னால் இத்தனை உலோகங்களை, உலகம் அல்ல, உலோகம் இந்த தடி தண்டுகள் அல்ல, இரும்பு தகடு தங்கம் வைரம் போன்ற பொருட்கள் உலோகங்கள். அந்த உலோகங்களிலே ஒரு உலோகத்தை குறிக்கும் பதம் 2 எழுத்துக்களை கொண்ட பதம். இந்த 2 எழுத்துக்களை கொண்ட பதத்தில் வருகின்ற அந்த உலோகம் மிகவும் விலை உயர்ந்ததாக, தரம் வாய்ந்ததாக, எல்லோரிடமுக்கும் இதை கிடைப்பது அரிதாகவும் இருக்கும், அதை பெறுவதற்கு அதிக பணம் வேண்டும், அப்படியான ஒரு உலோகம். ஆனால் இந்த உலோகத்தை மக்களுடைய மனதுக்கு உதாரணம் கூறுவார்கள். எங்கே கண்டுபிடிங்கள் பார்ப்போம். 2 எழுத்துக்களை கொண்டது உங்களுக்கு 1 நிமிடம் கொடுக்கப்படுகின்றது. இந்த 1 நிமிடத்துக்கிடையிலே யார் கூறுகிறாண்டோ, இங்கே கிருஷ ணன் தன்னுடைய வரவேற்பை தந்திருக்கின்றார். வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். எங்கே கொண்டு வாருங்கள். உலோகம் 2 எழுத்துக்களை கொண்டது, பெருமதி வாய்ந்தது. இதை எல்லோரும் வாங்குவதும் கடினம். ஆனால் இதில் இந்த உலோகத்தை சில மக்களின் மனதுக்கு உதாரணமாகவும் கூறுவார்கள். அது என்னவென்று கண்டுபிடித்து விட்டால் பார்ப்போம். இங்கே எழுதி கொண்டிருக்கின்றீர்கள் பார்ப்போம். 1 நிமிடம் என்று கூறியிருந்தேன். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கன்னடா கலையம், பாட்டு சவாரி கேட்டு மகிழ்ந்து கொண்டு எழுதி கொண்டிருங்கள் பார்ப்போம்.

ஒரு நிமிடத்தில் இந்த வேளையிலே என்னடா இது என்று இந்த பதத்தை கண்டுபிடிப்பார்களா என்று நான் எண்ணிய வேளையிலே இவ்வளவு இலகுவாக சுலபமாக இத்தனை பேர் கண்டுபிடிச்சிருக்க எழுதிய அத்தனை பேரும் சரியாகத்தான் எழுதியிருக்கின்றனர். முதலில் சியாமலா, அடுத்து கிருஷ்ணன், சிலுவை சந்தன்ராஜ், அடுத்து மகள் கஸ்தூரி, அனைவரும் சரியான பதத்தை தந்துவிட்டீர்களே. அவ்வளவு சுலபமானதா இந்த பதம் நான் தந்த தரவு? கெட்டிக்காரர்கள், கெட்டிக்காரி, கெட்டிக்காரன் என்று பெயர்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். சியாமலா, நீங்கள் கூறியது போல் கிருஷ்ணன், நீங்கள் கூறியது போல் சிலுவை, நீங்களும் கஸ்தூரி, நீங்களும் கூறியது போன்று பொன் என்ற பதம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, முழு வாழ்த்துக்களையும் கூறிக்கணும். உங்கள் நால்வருக்கும் பாடல் கிடைக்க இருக்கின்றன. நீங்கள் வந்து இணையும் பொழுது வாக்களித்து விடு. உங்களுக்கு விருப்பமான பாடலை நேயர் விருப்பத்துக்கு தருவதோடு இன்று நான் உங்களுக்கு வெற்றி பாடலாக தர இருக்கின்றேன். மிகவும் மகிழ்வாக இருக்கின்றது, என்னை மேலும் உற்சாகப்படுத்தி இருக்கின்றது. பொன் என்ற உலோகம் மிகவும் பெருமதி வாய்ந்தது. ஆனால் எல்லோருக்கும் பொன்னை வாங்க முடியுமா? இந்த பொன் என்ற பதத்தை உள்ளத்துக்கு கூட கூறுகின்றார்கள். அதனால் அதை தாங்கி வரும் பாடல்கள் என்னென்ன பாடலாக இருக்கும்? 5 பாடல்களை தாங்கி இன்று எங்கள் காற்றலையிலே ஒலிக்க இருக்கின்றன. அந்த 5 பாடல்களை நான் ஒன்றன் பின் ஒன்றாக ஒலிபரப்ப இருக்கின்றேன். ஒலிபரப்பிய வேளையில் நீங்கள் அந்த 5 பாடலையும் கேட்டு இதிலே எந்த பாடல் சிறந்த பாடல் என்று நீங்கள் இன்று தெரிவு செய்து நாங்கள் இந்த வாரத்தின் பாடலை பெற்றுக்கொள்ளப் போகின்றோம். சிறந்த பாடலை அதற்காக இப்பொழுது பாடல்களை தர ஆரம்பிக்கின்றேன். நேரம் சரியாக 11:50 மொன்றியல் தமிழ் வானொலியில் காட்டிக் கொண்டிருக்கும் கனடா நேரம். உங்களுக்கு நேரம் 9:20 இந்தியா தென்னகத்திலும் தமிழகத்திலும் ஏனைய நாடுகளிலும் வேறு நேரமாக உங்கள் நேரத்தை காட்டிக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது ஆரம்பிப்போம். அந்த பொன் என்ற பதம் தாங்கி வரும் 5 பாடல்களும், முதல் பாடல் சங்கர் கணேஷ் அவர்களுடைய இசையிலே ஒலிக்க இருக்கு. இங்கே அன்பின் அருள் அவர்களும் வருக வருக என்று வரவேற்பு தந்தபோலே, அன்பு மகனே அருள் வருக வருக, ஓம் நம சிவாய என்று கூறி உங்களையும் வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். சங்கர் கணேஷ் அவர்கள் இருவருடைய இசையிலே இசை அரசர் TM சவுந்தரராஜன், இசை அரசி P சுசீலா அம்மா இருவரும் பாடிய பாடல் இதய வீணை என்ற திரைப்படத்திலிருந்து முதல் பாடல் முதல் வரிசையிலே என்று ஒலிக்கின்றது. எங்கே செவிமடுப்போமா?

பொன் என்ற பதம் தாங்கி வந்த முதல் பாடலை கேட்டோம். இதய வீணை என்ற திரைப்படத்தில் இசை அரசி பி சுசீலா அம்மா அவர்களோடு இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா எவரும் பாட வேண்டும் என்று சங்கர் கணேஷ் இரட்டையர்கள் அந்த இசையை கொடுத்திருந்தார்கள். பொன் அந்தி மாலை பொழுது என்ற வரி தாங்கி அழகாக பாடி சென்றதல்லவா? மகிழ்ந்திருக்கும் இந்த வேளையில் இரண்டாவது பாடல் என்று எது வரும் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டு ஏதேதோ பாடல்களை நினைக்கின்றீர்கள். பார்ப்போம் இங்கே என்ன பாடல் இருக்கின்றது என்று. இங்கே இசை வல்லுநர் ராமானுஜம் அவர்கள் இசையமைத்த டாக்டர் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் பாடிய ஒரு பாடல் பாட இருக்கின்றது. அன்னப்பறவை என்ற திரைப்படத்தில் இருந்து. பெயர்களை கேட்டவுடன் அதிகம் யோசிக்க வேண்டாம், நீங்கள் நன்றாக கேட்ட ஒரு பாடல் இதோ. எப்படி பாடுகின்றது? பொன் என்ற பதம் தாங்கி இரண்டாவது வரிசையில் இந்த பாடல் ஒலிக்கின்றது. கேட்போமே.

அழகான இரண்டாவது பாடலையும் கேட்டு மகிழ்ந்தோம் அன்பு உறவுகளே. அன்னப்பறவை திரைப்படத்திற்காக மறைந்த இசை மாமணி டாக்டர் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலுக்காக அதிகம் பாடல்களை எங்கள் காற்றலைக்கு இசையமைக்காத ராமானுஜம் அவர்கள் இசையமைத்த பாடல். அப்படி என்றால் மூன்றாவது எந்த பாடல்? ஆகா, இந்த பாடலுமா என்று நீங்கள் எண்ணும் வகையில் ஒலிக்க இருக்கின்ற பாடல் இது. இரட்டையர்களாக இருந்த டி கே எங்களுடைய எம்எஸ் விஸ்வநாதன் ஐயாவும் டி கே ராமமூர்த்தி ஐயாவும் இருவருமாக இருந்த காலத்தில் இசையமைத்த இசை அரசரின் தனிக்குரலிலே ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல். நான் சொல்லாமலே உங்களுக்கு நன்றாக தெரிந்த பாடல். ஆலயமணி திரைப்படத்தில் ஒலிக்கும் இந்த பாடல்.

0: நேரம்.
1: நிலவி நீ சாட்சி திரைப்படுத்த பாடல் பாடும் நிலாவின் குரலே மெல்லிசை மன்னரின் இசையிலே கட்டு மகிழ்ந்தோம். நான்காவது வரியில் நின்று பாடிய வேளையிலே, அடடா இத்தனை பொண்ணோடு வருகின்றீர்கள், இந்த பொண்ணும் வருமா என்று நீங்கள் சில பாடல்களை எண்ணிக்கொண்டிருக்கும் வேளையிலே நான்காவது முடிந்து ஐந்தாவதாக எந்த பொன் வரப்போகின்றது, எந்த திரைப்படத்திலிருந்து பார்ப்போம். அந்த பாடல் மெல்லிசை மன்னரின் இசையிலே இதுவரை நிறம் இசை அரசர்களும் பாடும் நிலாவும் பாடிய வேளையிலே அடுத்து பிரபல பின்னணி பாடகர் மறைந்த பி ஜெயச்சந்திரன் ஐயாவின் குரலிலேயும் ஒரு பாடல் வர இருக்கின்றது. என்ன பாடல் நீங்கள் எண்ணியிருப்பீர்கள்? அலைகள் என்ற திரைப்படத்தில் பாடிய பாடல். அந்த பாடல் ஐந்தாவதாக ஒலிக்கின்றது. எங்கே அந்த பாடலில் இறுதி பாடல் இன்றைய பாட்டு சவாரி 165 அலங்கரித்து போட்டியிலே நிற்கின்றது. கேட்போமா?

0: கடந்த 5 பாடல்களும் பொன் என்ற பதத்தை முதல் பதமாக தாங்கி ஒலித்தன. பொன் என்ற பதத்தில் பல பாடல்கள் இருந்த வேளையிலும் நாங்கள் தெரிவுக்குழுவினில் கொடுத்த வேளையிலே இவை 5 தெரிவாக்கப்பட்டு இன்று உங்கள் காதோரம் ஒலிக்க வைத்து இந்த பாடல்களும் எந்த பாடல் சிறந்த பாடலாக இந்த வாரம் இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளும் வகையிலே இணைந்து கேட்டு மகிழ்ந்தோம். அடுத்து 5 பாடல்களை ஒரே தடவையில் இந்த ஒரு நேரத்தில் 5 பாடலை ஒன்றன் பின் ஒன்றாக கேட்கும் பாக்கியம் ஒன்றியல் தமிழ் வானொலியில் தான் என்று பலரும் எழுதியிருக்கின்றார்கள். வாழ்த்துக்களை கூறும் இந்த வேளையிலே தந்தையின் சுமை தனக்கு உண்டு என்பதை எண்ணும் அன்பு மகளாக ஷியாமலா இந்த 5 பாடல்களையும் அங்கே உங்களுக்கு எழுதியிருக்கின்றார். புலனத்திலே நீங்கள் பார்த்து கொள்ளலாம் ஞாபகத்திற்காக. நன்றி அன்பு மகளே ஷியாமலா உங்களுக்கு. அந்த வழியில் இந்த 5 பாடலும் எந்த பாடல் என்று சிறந்த பாடலாக உங்களுக்கு தோன்றும், எல்லாம் சிறந்த பாடல் என்று தான் நாங்கள் வந்து கேட்கின்றோம். இதில் எந்த பாடல் சிறந்தது நீங்கள் தரப்போகின்றீர்கள்? வழக்கமான வளமையான விதிகளோடு தான் இங்கே ஒலிக்க இருக்கின்றது. இங்கே வெள்ளை குதிரை ஒன்றில் பாய்ந்து வந்திருக்கின்றார் எங்களுடைய நெய்வேலி மாநிலம் ஜாமிருக்க பயமேன் சரவணன் அவர்களும். வாழ்த்து கூறிக்கொண்டு அவரும் வாக்களிக்க வரும்பளை இணைந்து கொள்வார் என்று எண்ணிக்கொண்டு அடுத்த உறவு காத்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது 5 பாடலையும் நன்றாக தெரிந்து உங்கள் மனதிலே பட்ட சிறந்த பாடல் எதுவென்று வந்து எங்களோடு பதிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது வருகின்றார் அன்புடன் ஒரு உறவு, அவரை இணைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: ஓம் நம சிவாய.
0: ஓம் நம சிவாய என்று சிவாய நம என்ற மந்திரத்தை கூறுகிற அன்பு தேவா வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமுடன் வளமுடன் ஜெயமுடன் ஐயா ஆசீர்வாதத்துடன் நல்லா இருக்கேன் ஐயா.
0: நல்லா இருக்க வேண்டும். உடல் நலம் இப்பொழுது எப்படி ஐயா இருக்கின்றது உங்களுக்கு?
1: உங்களுக்கே திரும்பிய குரல் கர கரன் இருக்கு.
0: அது அப்படித்தான், எங்களுக்கு எல்லாம் மாறி மாறி வருவதுதானே. அம்மா எப்படி இருக்கின்றார்கள்? ஆரோக்கியமாக இருக்கின்றார்கள்?
1: நலமா இருக்காங்க ஐயா. ஐயா நலமா இருக்காங்க, நலமா. இப்ப முதல்ல மாதிரி இந்த இதெல்லாம் இந்த ஆய் போறது இந்த
0: அவர் மகள்வாக இருக்க வேண்டும், நலமாக இருக்க வேண்டும் என்பதை கேட்கும் போது எனக்கு நலமாக மகள்வாக இருக்கின்றார் என்றவுடன் மகள்வாக இருக்கின்றார். சரி, மகள்வாக வந்திருக்கும் இந்த வழியில் 5 பாடலையும் கேட்டுவிட்டீர்கள். நீங்கள் இப்பொழுது வாக்குச்சாவடிக்கு என்னோட வாருங்கள். உங்களுடைய வாக்கினை நான் பெற்றுக்கொள்ளேன்.
1: வாருங்கள் ஐயா,
0: வாருங்கள்.

0: வந்துவிட்டோம் காற்றலைக்கு தேவா. உங்களுக்கு விருப்பமான எந்த பாடலை பதிவு செய்ய போகிறீர்கள்? உங்களுக்கு விருப்பமான பாடல் நினைத்து வந்திருப்பீர்கள், அது என்ன பாடலை நினைத்து வந்தீர்கள் கேட்பதற்காக?
1: இது அந்த பாட்டு ஞாபகம் நினைச்சுக்கிட்டே இருந்தா அந்த உறுதலை ராகத்துல இருந்து
0: என்ன பாடலா இருக்கும்? நான் ஒரு ராசி இல்லா ராஜா. அப்படிதான்
1: ராசி இல்லா ராஜா. ஆமையா
0: ராசி
1: இல்லா ராஜா.
0: வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். நீங்கள் ராசியான மனிதன், வாழ்த்துக்கள். எப்படி இருந்தது ஐந்து பாடலும் கேட்பதற்கு?
1: ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு சுவை.
0: சுவை, வாழ்த்துக்கள்.
1: ஆனா எல்லாம் ஒரு இனிப்பு தான்.
0: இனிப்பு தான். கருத்து, நல்ல கருத்து தந்தீர்கள், வாழ்த்துக்கள். அடுத்த உறவு வருகின்றார், அவரிடம் செல்ல
1: இருக்கின்ற.
0: நீங்கள் வாக்களித்த பாடல், முதல் முதலில் வந்து வாக்களித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை இப்பொழுது தருகிறேன். பார்ப்போம் முடிவிலே.
1: நன்றி,
0: நன்றி, நன்றி. அடுத்த உறவு, அடுத்த உறவா அன்பு மகிழ்ச்சியாமல் அழைத்திருந்தீர்கள். மீண்டும் அழைக்க வேண்டும். ஓடி வாருங்கள், உங்களை இணைக்கிறேன்.

0: வாக்களிக்க எண்ணுபவர்கள் உங்களுக்கு வசதி வந்தவுடன் ஓடி வந்து பாடலை தரலாம். நாங்கள் காலத்தை தாமதிக்காமல் இருந்தால் சரியான நேரத்துக்கு ஒளி வந்துவிடும், நிறுத்தி விடுவார்கள் அல்லவா? ஓடி வாருங்கள். கேட்பதற்கு முன்பே அன்பு மகள் சியாமலா வந்து விட்டாள். வணக்கம் வணக்கம் மகளே சியாமலா. வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா, எப்படி
1: நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்லா இருக்கேன்.
1: ஆனால்
0: இந்த 9 நாளைக்குள்ளே உங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு உண்டு. நவராத்திரி காலம் அல்லவா? அடுத்து முக்கியமாக கூற வேண்டியது, நேர் நேரம் தளத்தில் நீங்கள் நான் வளமையாக நேர் நேரத்திலே நவராத்திரி காலத்தில் ஒரு பாடல் தருவதென்று அதை இப்பொழுது நீங்கள் அந்த பணியை செய்கிறீர்கள். நேற்று இன்றைக்கு தந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து 9 நாளும் நீங்கள் அந்த பாடல்கள் எழுதலாம் தெரிந்து உங்களுக்காக ஒரு வரப்போம். நன்றி மகளே. நான் தலை கேட்டும் சரி. இப்பொழுது உங்களுக்கு வெற்றி பாடல் ஒன்று இருக்கின்றது. முதலில் வாக்களிக்க செல்வோமா?
1: ஓட்டு போட்டிருப்போம்.
0: பாருங்கள்.

0: நன்றி மகளே. உங்களுடைய பாடல், நீங்கள் நல்ல பாடலை தெரிவித்து எண்ணி தந்த பாடல் வெற்றி பெற நான் வாழ்த்துகிறேன். முடிவிலே
1: வாழ்த்துக்கலம்மா.
0: வாழ்த்துக்கள். மழை வருதுன்னு சொல்லி திருமலையாவது பெய்தது என்று என் வாக்குக்கு நீங்கள் உறுதியளித்து விட்டீர்கள். நன்றி. அதற்கும் பாடல்களை எழுதி அனுப்பியிருக்கிறீர்கள், அதற்கு நன்றி கூறிக்கணும். உங்களுக்கு இப்பொழுது ரெண்டு பாடல்களுக்கு இடம் இருக்கு. ஒன்று வந்து நீங்கள் விரும்பும் பாடல், இரண்டாவது உங்களுக்கு வெற்றி பாடல். எந்த பாடல் உங்களுக்கு முதல் தரப்போகிறது? எது எந்த பாடல் தரப்போர்கள் இப்பொழுது?
1: நேர விருப்பத்துக்கு வந்துப்பா அம்பிகையே ஈஸ்வரி, அந்த பாட்டுப்பா சவாலை சமாளி படத்துல.
0: ஆமாம், அம்பிகையே ஈஸ்வரியே.
1: இப்ப வெற்றி பாடல் வந்து நவகிரக நாயகி படத்துலப்பா. நவகிரக நாயகியே கருமாறி நலங்கள் யாவும் தீர்த்து வைப்பாள், அந்த பாட்டுப்பா.
0: ஓ, நவகிரக நாயகியே கருமாறி. எல்லாரும் ஈஸ்வரன் பாடலா அல்லது சுசீலா?
1: இல்லப்பா, சீர்காழி கோவிந்தராஜையா பாடல்.
0: ஓ, நவகிரக நாயகியே, அந்த பாடல் உங்களுக்கு ஒளிபரப்பு என்று. அடுத்த பாடல் பகலுக்கு ஒரு நாயகி பாடல் சிறப்பு. பெரிய சுமையை வந்து பாடல்கள் எல்லாம் எழுதி தந்து ரெண்டு பாடல்களையும் பெற்று வெற்றி பாடலையும் பெற்ற உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உடனடியாக எழுதி விட்டார் பொண்ணன் கூட, உடனே டப் பண்ண போட்டு விட்டார் பொண்ணன்.
1: நீங்க சொன்ன தரவு அப்படிதா
0: கொட்டி காரியம்மா. வாழ்த்துக்கள் மேலே.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. எங்கிருந்தாலும் ஓடி வந்து விடுவார், வாக்களிக்க வேண்டும் என்று யார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் இப்பொழுது வந்திருக்கின்றார். அவர் வருவதற்கு முன்பு இன்னொருவர் முந்திவிட்டார். அவரை அவர்தான் வெள்ளை குதிரையில் சவாரி கொண்டு பாட்டு சவாரிக்கு வந்த எங்கள் நெய்வேலி அறுதடி குப்பம் யாம் இருக்க பையமேன் சரவணன். வணக்கம். வணக்கம் சரவணா.
2: வணக்கம்.
0: என்ன வெள்ளை குதிரையில எல்லாம் வருகிறீர்கள்? நன்றிகள், சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அங்கே எப்படி உங்களுக்கு ஏதாவது நல்ல விடயங்கள் நடைபெற்றுதா?
2: உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கறியவன் நிலவு உலாவிய நீர்மேலி வேணியன் அழகியில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்கி நிகழ்ச்சியோடு இணைவது அறுதடி மசாரவனுங்க.
0: உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு உரியவனை வணங்கி இணைந்த உங்கள் பூமியிலே ஏதாவது கருணை காட்டியிருக்கின்றாரா வருண பகவான்?
2: இல்லை புதன்கிழமை தான் மழைக்கு வாய்ப்பு. இன்னைக்கு காலையில கூட போய் இரண்டு முறை தண்ணியை நீர் ஊற்றிட்டு வந்தோம். பிறகு இன்னைக்கு எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப சிரமமாயி கிசான் சென்டர், அந்த விவசாய கிசான் சென்டர் இருக்கு அதுக்கு போன் போட்டு மழைக்கு எதையும் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டான். அவங்க வந்து ரெண்டு நாளைக்கு மழைக்கு வாய்ப்பு இல்லை, புதன்கிழமையிலேருந்து தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்கு சொல்லிருக்காங்க. அது கண்டிப்பா
0: நாளைதானே புதன்கிழமை. அப்படித்தான் அறிக்கை கூறியதான் முன்பு எங்களுடைய ஞானசேகரன் அவர்களும் ஒரு அறிக்கை தந்திருந்தார்.
2: ஆமா, ஞானசேகர் ஏற்கனவே சொல்லியிருந்தார். ஆமா,
0: அவருடைய அவர் விரும்பி கேட்கும் ஒரு இந்த இவர் தான் வானிலை ஆய்வாளருடைய கிட்டத்தட்ட சரியாக தான் அவருடைய இருக்கும். 99% புதன்கிழமையிலிருந்து பெருமழை என்று கூறப்பட்டிருக்கு. அது வந்தால் பெரிய காரியம்தான். ஆனால் நவராத்திரி காலம்
2: புதன்கிழமையிலிருந்து ஒரு வாரம் வரைக்கும் மிதமான மழை தான், பெருமழையில மிதமான மழைக்கு வாய்ப்பு
0: இருந்தால் என்ன நவராத்திரி காலத்தில் மழை வருவது உண்டு எங்களுடைய ஆன்மீகத்துறை பார்த்தாலும் அதெல்லாம் கவலை வேண்டாம். கவலைப்பட்டு அந்த கன்றுகளை ஓரளவு நீங்கள் உயிர் பெறச் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். மேலும் அது உயிர் பெறுவதற்கு வருண பகவான் நிச்சயமாக கருணை காட்டுவார், கருணை காட்டுவார். நன்றி. இப்பொழுது நாங்கள் வந்த விடயத்தை கவனிப்போம். ஒரு தடவை வாக்குச்சாவடிக்கு செல்வோமா?
2: செல்வோம்
0: செல்வோம்.

0: வாக்குச்சாவடியிலிருந்து காற்றலைக்கு வந்துவிட்டோம் நானும் சரவணன் அவர்களும். சரவணன் அவர்களே, நீங்கள் கேட்ட அந்த நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற நான் வாழ்த்துகிறேன். முடிவிலே தானே தெரியும், இருப்பினும் என்னுடைய வாழ்த்துக்களை தருகின்றேன். உங்களுக்கு விருப்பமாக என்ன பாடல் பதிவு செய்ய போகின்றீர்கள்?
1: படம் நேரும் நெருப்பும்.
0: ஓ, அதுல என்ன பாடல்?
1: விருந்தோ விருந்து, நவராத்திரி போயிட்டு இருக்குல்ல, அதனால விருந்தோ விருந்து எல்லாம்.
0: ஓ, நவராத்திரி காலத்துல விருந்தோ விருந்து என்ன பாடலே கேக்குறீங்க? இப்ப நாங்க வந்தா விருந்து தருவீர்கள், அப்படித்தானே? என்ன விருந்து தருவீர்கள்? இது வந்து என்ன திரைப்படம் என்று கூறுவீர்கள் கண்ணா?
1: நீரும் நெருப்பும்.
0: ஓ, நீரும் நெருப்பு, நீரும் நெருப்பும் கலந்து தருவீர்கள், அப்படித்தானே? விருந்தோ விருந்து. வாழ்த்துக்கள், இனிமையான பாடல் அந்த பாடல் நீரும் நெருப்பும். நல்ல திரைப்படம், இனிமையான பாடலாக தந்திருக்கின்றீர்கள். பாடல்கள் ஐந்தும் கேட்பதற்கு எப்படி இருந்தது? நீங்கள் நன்றாக கேட்ட பாடல்கள் தானே?
1: எல்லா பாடல்களும் நல்ல பாடல்கள்.
0: இன்னும் பல பாடல்கள் இருந்தாலும் இந்த ஐந்து பாடல்கள் இந்த குழுவினரால் தெரிவு செய்யப்பட்டு என்ன ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அதை கொண்டு நான் பாடல்களை தெரிவு செய்து கொண்டு சென்று குழுவிடம் கொடுத்த போது சில ஆய்வுகள் செய்துவிட்டு பாடல்களை தருவார்கள். அந்தபடி இந்த பாடல்களை நாங்கள் இன்று தெரிவு செய்ய இருக்கின்றோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இணைந்து உங்கள் நேரத்தை பயன்படுத்தி வந்து இணைந்து சிறப்பித்தக்கு இந்த வானிலை ஆய்வாளர்கள் சொல்வதும் பொய்க்காமல், நான் கூறிய வாழ்த்தும் பொய்க்காமல் பரண பகவான் நிச்சயமாக இந்த வாரத்துக்குள் வருவார். சரியா?
1: அந்த மழைக்கு அந்த அந்த சூழல் அப்படிதான் இருக்கு. நல்ல காத்துல அப்படியே அடிச்சுட்டு இருக்கு. அந்த அந்த திசையிலேருந்து காத்து அடிச்சுட்டு இருக்கு.
0: ஆரம்பமாகிவிட்டது.
1: ஆரம்பமாகிவிட்டது இந்த அறிகுறி காற்றின் மூலம் காட்டுகிறது.
0: அது நிறைவேற வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்திக்கின்றோம். நன்றி சரவணா. நன்றி நன்றி நன்றி நன்றி. மீண்டும் சந்திப்போம். உங்களுடைய வெள்ளை குதிரைக்கு வாழ்த்துக்கள். மொன்றியல் தமிழ் வானொலி அடுத்த உறவாக எங்கிருந்தாலும் ஓடி வந்து எந்த பணியில் இருந்தாலும் பணியிருக்கும் வேளையிலும் சிரமத்தை பார்க்காமல் வந்து எங்களுக்கு வாக்களிக்க வருவார் என் அன்பு மன்னர் ஜாஷ் அவர்கள். மன்னர் ஜாஷ் அவர்கள் வந்துவிட்டார். வணக்கம், வணக்கம் மன்னரே, வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா, வணக்கம் பேரரசர் ஐயா.
0: நலமாக இருக்கின்றீர்களா மகனே? நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். உங்களை பற்றி பேசுவோம். அம்மாவும் பேசுவார். நலமாக இருக்கின்றார்கள். அம்மாவும் கொஞ்சம் குணமடைந்து வருகின்றார். வாழ்த்துக்கள். அங்கே பணியும் சுமையாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். இப்பொழுது நீங்கள் வாக்களிக்க நாங்கள் உங்களை அழைத்து சென்று உங்கள் நேரத்தை நான் வீணடிக்காமல் பயன்படுத்துகிறேன். வாருங்கள், செல்வோம். வாக்குச்சாவடி செல்வோம். வாருங்கள்.
3: ஓவியம் போ

0: அழகாக வாக்களித்திருக்கின்றீர்கள். ஜோர்ஜ், நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் இப்பொழுது தருகின்றேன். பார்ப்போம் முடிவில். அங்கே உங்களுடைய காலநிலை ஒரு தடவை கூறி உங்கள் பார்ப்போம்.
1: காலநிலை கொஞ்சம் வெப்பம் கம்மியாயிருக்கையா, இப்ப இனிமே கொஞ்ச நாள் விட்டு இன்னும் ஒரு மாசம் விட்டு அப்படியே கோல்டு வரும்.
0: ஓ, குளிர் வரும். வாழ்த்துக்கள். நலமாக இருங்கள், வளமாக ஆரோக்கியமாக இருங்கள். என்ன பாடல் உங்களுக்கு ஒளிபரப்ப வேண்டும்?
1: பொன்மகள் வந்தால் பாத்தீங்களா,
0: பாத்தீங்களா, பொன்மகளை தேடிவிட்டாலும் வரும். பொன்மகள் வந்தாளா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். பொன்மகள் வந்தாள் என்ற பாட்டை கேட்டு மகளுங்கள். உங்களை உடை தருகிறேன். நன்றி, நன்றி. அவருக்கு ஓய்வெடுக்க நேரமில்லாத பணியிலே இருப்பார். சொந்த ஊர்களில் என்றாலும் உறவுகளை பார்த்து மகிழ்ந்து பேசும் பணி நேரத்தில் ஏதாவது பேச்சு கொடுத்தாவது கொஞ்சம் ஆறுதல் அடைகிறார். இங்கே பணி வீட்டு முகம் ஒன்றுமே புரியாது. இந்த மொன்றியல் தமிழ் வானொலியை கேட்கும் வேளையிலே தான் அவருக்கு எங்களோடு சந்திக்கின்றேன், எங்களோடு பேசுகிறேன் என்ற எண்ணம் கிடைக்கும். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்பதற்கிணங்க மனிதன் ஆண்களுக்கு எவ்வளவு பணி, எவ்வளவு குடும்ப சுமை என்பதை உணர்ந்தவர். இப்பொழுது வருகின்றார் எங்களுடைய அன்பு உறவு ஈழமணி திருநாட்டிலிருந்து வாக்களிப்பதற்காக சிரமத்தை பாராமல் வருகின்றார். வணக்கம், வணக்கம், வணக்கம்.
2: அன்பான வணக்கம் ஐயா. வானொலி உறவுகளுக்கும் அம்மாக்கும் எல்லோருக்கும் அன்பான வணக்கம் ஐயா.
0: ஓம் ஓம் ஓம். நலமாக இருக்கின்றீர்களா?
2: ஓம் ஐயா.
0: ஓம் ஓம். இப்பொழுது கிழக்கு மாநிலத்தில் இருக்கின்றீர்களா, வடக்கு மாகாணத்தில் இருக்கின்றீர்களா?
2: கிழக்கு மாநிலத்தில் திருகோணமலை ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோயில் நவராத்திரி விழாவில் கலந்து கொண்டு ஒளி அமைப்பாளராக
0: இருக்கிறீர்கள். நான் நினைத்தேன் என்று அங்குதான் இருப்பீர்கள். நவராத்திரி ஆரம்பித்து விட்டது அல்லவா? எப்படி இருக்கின்றது? பக்தர்கள் கூட்டங்கள் வந்து நன்றாக செய்கின்றார்களா? அதனால பெரிய விமர்சையாக நடைபெறுமோ? அதில் உங்களுடைய தீப ஒளிகள், உங்களுடைய ஒளிகளும் ஒளியேற்று வைபவத்தில் நீங்கள் அதை ஒளியை கொடுத்து அவர்களுக்கு மிளிர்வு ஏற்படுத்திக் கொண்டிருக்கீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அன்னை நேரல் உங்களுக்கு கிடைக்கட்டும். சரியா, நன்றி. மருமகன் எப்படி இருக்கின்றார்? குட்டி அருள்,
2: அவருக்கு அவருக்கு கவலை ஐயா, நான் இங்க வந்தது.
0: மாமா அங்க போயிட்டார்.
2: ஓம், காரணம் தெரியுமா ஐயா?
0: என்ன காரணம்? வானொலியில பேச முடியாது என்றார். அவருடைய குரலை கேட்க ஆசை. அருள் சென்ற பின்பு எங்களோட வழிநடப்பு அவர் தானே. அருள் நாளைக்கு எதிரி அம்புகளை விட்டு போராட்டங்கள் தொடங்கி நல்லது கண்ணா. இப்பதான் வானலை விட்டு காற்றலை பாருங்கள், ஒரு தடவை பாருங்கள், வாக்களித்து விட்டு வருவோம்.

0: காற்றலைக்கு வந்து விட்டோம். இப்பொழுது எத்தனை பொன்களை கொண்டு வந்து கொடுத்தாலும் இன்னும் சரியான பொன் கிடைக்கவில்லை என்பது எனக்கு நன்றாகுது. நீங்கள் தெரிவித்த பாடல் வெற்றி பெற என் வாழ்த்துக்கள். அம்மை உபயோகித்தால் தானே ஐயா பொன் கிடை. என்ன பாடல் உங்களுக்கு?
1: அம்பு இப்ப வானொலியோடு தான் இருக்குது ஐயா.
0: அது அப்படியா, வானொலியில பிடித்து விட்டதா? அம்பு கவனம் தைப்பது கவனமா இருக்க வேண்டும். என்ன பாடல் உங்களுக்கு ஒளிவர பாடுவார்? என்ன பாடல்?
1: உதயகீதம், உதயகீதம் படத்துல ஐயா. தேனே தென்பாண்டி மீனே.
0: பொன்னே பொன்னம்மான்னு பாட மாட்டீங்களா?
1: இல்ல,
0: அப்ப தேனே தென்பாண்டி மீன் தான் இருப்போம் உங்களுக்கு. தேனே தென்பாண்டி மீன். மகன் வந்து விட்டால் அவரிடம் பேசுவதில் எனக்கு ஒரு ஆனந்தம். அதனால தான் நகைச்சுவை பேசுகிறோம், யாரையும் குறிப்பிடுவதில்லை. இருப்பினும் அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது மகனே?
1: மழை ஐயா, இங்க கிழக்கு மாகாணம் மழை நேற்று இன்று.
0: இனி மழை காலம் தானே மகனே? இனி மழை காலம் தானே? நவராத்திரி ஆரம்பித்து விட்டது. நவராத்திரியோடு மழை, நல்ல மழை பொழியும் அங்கே இல்லையா?
1: ஓம் ஐயா.
0: அப்ப நவராத்திரி எல்லாம் முடிவடைந்த பின்புதான் நீங்கள் யாழ்ப்பாணம் போவீர்கள்?
1: இல்ல ஐயா, நவராத்திரி முடிந்த பின்பு காப்புக்கும் நிப்பேன். 21 நாளும் அந்த சனி ஞாயிறு டேட இருக்கா, வீட்டை போய் வருவேன்.
0: மருமகனுக்கு தரிசனம் செய்ய தானே மாமா காணலன்னு கவலைப்படுவார் இல்ல? நலமாக மகிழ்வாக பக்தியோடு இருங்கள். ஆனால் பத்திரகாளி அம்மனிடம் நீங்கள் செய்யும் அந்த ஆலய தொண்டு எங்கள் எல்லோருக்கும் பரிபாலிக்கட்டும். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி நன்றி நன்றி
1: நன்றி ஐயா. நன்றி.
0: இதுகளில் 5 பாடலும் எப்படி இருந்தது கேட்பதற்கு? தேர்ந்துவிட்டார். நன்றி நன்றி. எங்களுடைய அருள் அவர்களே, உங்களுடைய வாக்கு பதித்து நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கின்ற போட்டி இன்று பலமாக இருக்கின்றது. பார்ப்போம் எந்த பாடல் வெற்றி பெறுகின்றது என்று. தொடர்வோம் அடுத்த உறவு எந்த வாக்காளராக இருக்கும் என்று எண்ணுகிறேன். ஓடி பெற வேண்டும்.

0: நின்றும்.
1: இதுவரையில் வாக்களித்த வாக்காளர்கள் தேவா, சியாமளா, சரவணன், ஜோர்ஜ், அருள். இவர்கள் வந்தவர்களே அடுத்தவர்களும் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார்கள். எங்கே பார்ப்போம் யார் வரப்போகின்றீர்கள். 6478746415 உங்களுக்காக காத்திருக்கின்றது.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்தில் இருந்து திங்கள் கிழமைகள் தோறும் ஒலிபரப்பாகும் பாட்டு சவாரி என்று 165வது பாட்டு சவாரியாக 5 பாடல்களோடு பொன் என்ற முதல் பதம் தாங்கி ஒலித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே இதுவரை 5 உறவினர்கள் வந்து காற்றலையிலே தங்கள் வாக்கினை இரகசியமாக கொடுத்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். போட்டி பலமாகத்தான் இருக்கின்றது, நேரமும் ஓடிக்கொண்டிருக்கின்றது, பாடல்களும் ஓடுகின்றன. எங்கே வாருங்கள், உங்கள் அழைப்பை எதிர்பார்த்து கொண்டு வாக்குச்சாவடியிலே இருக்கின்றார்கள். இன்னும் திறந்துதான் இருக்கின்றது நேரம். சரியாக 12:42 நிமிடங்கள் தான் எங்களுக்கு.

0: ரசனை என்பது எல்லோருக்கும் ஒரு மாதிரி இருக்காது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ரசனை. அதற்கு காரணம் உள்ளம். உள்ளப்போக்கு எப்படி, எந்த நிலையில் அந்த உள்ளம் இருக்கின்றதோ, என்ன நிலையில், அதாவது மகிழ்ச்சியாக, நிகழ்ச்சியாக, சாதாரணமாக, அன்பாக, கருணையாக, பலவிதமான குணாதிசயங்கள் இருக்கின்றன. அந்த வழியில் எங்கள் மனதை கவரும் வண்ணம் இந்த பதங்கள் இந்த பாடலில் சேர்ந்து வருகின்றது. இந்த உணர்வை இந்த பாடல்கள் தருகின்றது. அந்த உணர்வை உணரக்கூடிய விதத்தில் நாங்கள் இருக்கின்றோமா என்றெல்லாம் பலவிதமாக இந்த இடத்திலே நாங்கள் கவனிக்க வேண்டியதுதான். பாடல்கள் சிறந்தது, பாடகர்கள் சிறந்தவர்கள், இசையமைப்பு சிறந்தது, அந்த திரைப்படம் காட்சிகள் அத்தனையும் சிறந்தது. ஆனால் அதில் வரும் வார்த்தைகள், கோர்க்கப்பட்ட விதம், அதில் வந்த ராகங்கள், சந்தங்கள் எங்களை எப்படி கவர்ந்து கொள்ளுகின்றது, எங்கள் இதயம் எந்த நிலையில் இருக்கின்றது என்பதை பார்த்துத்தான் நாங்கள் வாக்களிக்கின்றோம். அதனால் எல்லா பாடல்களும் சிறந்த பாடல்கள் தான். எங்களுக்கு பிடித்த பாடல் என்றுதானே இப்பொழுது நாங்கள் வாக்களிக்க வருகின்றோம். எங்களுக்கு பிடிக்காத பாடல்கள் இந்த ஐந்திலே ஒன்றும் எங்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் ஏதோ ஒரு பாட்டுக்கு வாக்களிக்கத்தானே வேணும். ஏனென்றால் வாக்களிப்பது எங்கள் உரிமை, உங்கள் கடமை. அதற்காக ஓடி வர வேண்டும், வாக்களிக்க வேண்டும். விரைவாக வாருங்கள். இப்பொழுது அன்பு மகள் கஸ்தூரி வருகின்றார் போல் தெரிகின்றது. இணைத்து பார்ப்போம். வணக்கம், வணக்கம், வணக்கம் கஸ்தூரி ஜெயந்தன் அவர்களே.
1: மதிய வணக்கம் ஐயா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். மதிய வணக்கத்தை தந்த உங்களுக்கு மாலை நேரத்து வணக்கத்தை தருகின்றேன். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? மழை குளிர், எங்களுக்கு மழை வருவது போன்று இருக்கின்றது, வரவில்லை. ஆனால் இலைகள் எல்லாம் சொரிந்து மழைக்காலமாகத்தான் தோன்றுகின்றது. காலநிலை இப்பொழுது எங்களுக்கு அவ்வளவு பெரிதாக இல்லை, குறைந்து கொண்டு போகின்றது. பகலும் குறைந்து கொண்டு வருகின்றது. இனி மழைதான் இன்று நாளை, இன்று மாலை நேரத்தில் மழை என்று எங்களுக்கு எழுதியிருக்கிறார். உங்களுக்கு மழை இப்பொழுது பொழிந்து கொண்டு இருக்கின்றது.
1: எங்களுக்கு
0: அப்படியா, அது மேலை நாடுகளிலே காலநிலைகள் மாறி வந்தால் இனிமேல் குளிருக்கு ஆயத்தம் தானியம்மா, குளிர்காலம் பிறந்து விட்டது தானே. இப்பொழுது அங்க நவராத்திரி காலம், நீங்கள் மிகவும் நல்ல கடுபடியாக இருப்பீர்கள் வீட்டிலும் ஆலயத்திலும்.
1: ஆலயத்துக்கு போய் வர்றதுக்கு நேரம் பத்தாது, காலநிலையும் சரியில்லை. பாடசாலை இருக்கு இல்லையா?
0: ஆமா ஆமா, பாடசாலை நிகழ்வுகள் இருக்கும். பாடசாலை அங்கே
1: தமிழ்நாட்டுக்கும்
0: சனி ஞாயிறுண்டா காரியம் இல்லை. இருப்பினும்
1: சனியும்
0: போகலாம், சிறப்பு சிறப்பம்மா, வாழ்த்துக்கள். சரி, அதெல்லாம் வழிபடும், வழி கிடைக்கும். உடனே நீங்கள் பதம் கண்டுபிடித்த உடனே எழுதி விட்டீர்கள் பொண்ணு. கெட்டிக்காரி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு, சிறப்பு. வாழ்த்துக்கள். நேற்றைய தினம் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் நான் வரவில்லை என்றவுடன் கொஞ்சம் கவலையாக இருந்திருக்கும். என்ன என்னடா என்று பாட்டுக்கு பதில் பாட்டு பாட்டு.
1: எனக்கு ரொம்ப இதா இருந்தது. என்னடா நேற்று நவராத்திரி முதல் நாள்.
0: ஆமாம் ஆமாம், நானும் ஆரம்பித்து எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தது இதை. நான் ஆயத்தமாக இருந்தேன், திடீரென்று எனக்கு ஏற்பட்டு விட்டது. அதனால் தான் வர முடியாமல் இருந்தது. இப்பொழுது எல்லாம் சுகமாக நடக்கக்கூடிய சூழ்நிலை கிடைத்திருக்கின்றது. பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் ஒரு தடவை காற்றலையை விட்டு வாக்குச்சாவடி செல்வம்மங்களை பாருங்கள், போவோம்.

0: காற்றழைக்கும் மகளே. இப்போ உங்களுக்கு முதலில் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான வெற்றி பாடலை கூறுங்கள். என்ன பாடல் உங்களுக்கு ஒலிபரப்ப வேண்டும்? வெற்றி வெற்றி
1: பாடல ஐயா அம்மாண்ட அந்த தாய்முக அம்பிகை படத்து பாடலையே தாங்க ஐயா, ஜனனி ஜனனி பாடல. ஏண்டா இன்னைக்கு இன்னைக்குரிய ராஜராஜேஸ்வரி அம்பாளுடைய அவதாரம் இன்னைக்கு ரெண்டாவது நாள் நவராத்திரி. அவாவுக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பாட வேண்டிய ராகம் கல்யாணி ராகம்.
0: இது கல்யாணியில வருது அப்படியா?
1: கல்யாணியில அமைந்த மிகப்பெரிய பிரபலமான ஒரு பாடல் அது, பக்தி பாடல்கள் இது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி மன்னவன் வந்தானடி பாடல் எல்லாம் கல்யாணி ராகத்து பாடல் ஐயா.
0: ஓ நல்லது, நல்லது, வாழ்த்துக்கள், சிறப்புகள். அப்ப உங்களுக்கு நேர் நேரத்துக்காக என்ன பாடலை விரும்பி கேட்கணும்? ரெண்டு பாடல் கிடைக்கிறது கட்டி காரியம்.
1: திரைப்படத்திலே ஐயா,
0: எந்த திரைப்படம்?
1: குணசுந்தரி.
0: ஓ குணசுந்தரியில என்ன பாடல்?
1: நான் செய்த பூஜாவலம். பழைய பாடல் தொகுப்புகளுக்குள்ள எனக்கு இந்த பாடல் கிடைச்சது ஐயா, அதனால ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இந்த பாடல் கேட்டேன், நல்லா இருந்தது.
0: நல்லது. நான் செய்த பூஜாவலம் எங்கள் வானொலியிலே நான் முந்தைய ஒரு நிகழ்வு கொண்டு வருவேன். திரை தந்த ராகம் என்ற தலைப்பிலே ஒவ்வொரு ராகத்திலையும் பாடல்கள் கொண்டு வருவேன். அந்த பாடல்கள் நீங்கள் மறு ஒலிபரப்பிலே ஒலிபரப்பாகும் போலே கேட்டிருக்கலாம், மீண்டும் கேட்பேன். இப்பொழுது அடுத்து நான் கல்யாணி தான் போல் இருக்கின்றது, நானும் தெரிவு செய்து வைத்திருக்கின்றேன். கல்யாணி ராகத்தில் வரும் பாடல்கள் திரை தந்த பாடல்கள் என்று, திரை தந்த ராகங்கள் என்ற ஒரு தலைப்பிலே தேடி எடுத்து பழைய புதிய பாடல்கள் எல்லாம் கொண்டு வந்து அதை நான் தொகுத்து வழங்குவேன் வாராம்பாரம். இப்பொழுது அதை நிறுத்தி வைத்திருக்கோம், எனக்கு நேரம் இவர்கள் தருகிறார்கள் இல்லை, வேறு மற்றவருடைய நிகழ்ச்சிக்கு நேரம் ஒதுக்குகின்றார்கள், இந்த நேரம் என்னுடைய நிகழ்வாக வரக்கூடாது என்று. எல்லா நிகழ்வு திரை தந்த ராகங்கள் என்ற ஒரு தலைப்பிலே செய்வது உண்டு. நான் ஒவ்வொரு ராகத்தையும் எடுத்து வைத்து அந்த ராகத்தில் வந்த பாடல்கள், திரையிலே வந்த ராகங்கள் பாடல்கள் இந்தந்த ராகம் என்று கொண்டு வருகிற விவரத்தோடு. நல்லது. இந்த நவராத்திரி தினம் ஆமாம் மறு ஒலிபரப்பிலே இந்த நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பு உண்டு, உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது கேட்கலாம். இருக்கலாம் இருக்கலாம். நல்லது மகளே, உங்களுடைய ரெண்டு
1: பாடல்கள் எல்லாருக்கும் நவராத்திரி என்ற ராஜேஸ்வரி அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். ராஜராஜேஸ்வரியின் ஆசீர்வாதங்கள் எல்லா சொந்தங்களுக்கும் நல்வாழ்த்துக்களும் ஆசைகளும். நவராத்திரிக்கு எல்லாரும் கல்யாணி ராகத்துல பாட பாடுங்கோ, சந்தோஷமா இறங்கோ.
0: எங்களுக்கு
1: பாசிப்பயரும் புளியோதரையும் மாமையா நிவேத்தியம்.
0: ஓ நிவேத்தியம், பாசிப்பயரும் புளியோதரையும். எங்களுக்கு இங்கே அருகிலே அமெரிக்காவிலே எங்கள் எங்கள் வீட்டிலிருந்து ஒரு 450 மைல் தொலைவிலே இருக்கின்ற ஒரு ஆலயம், ராஜ ராஜேஸ்வரி அம்மன். அது கண் திறந்த அம்மன் என்றும் அதற்கு ஒரு பெயர் கூறுவார்கள். அது அற்புதமான ஒரு ஆலயம். அங்கு நவராத்திரி முதல் நாள் ஆரம்பித்து ஆயுத பூசை நவராத்திரி இறுதி நாள் தான் அதனுடைய தேர் தீர்த்த ரதோற்சவம் நடைபெறும். பெண்கள் தான் அதிகமாக அதிலே பரிபாலனத்தில் அந்த எல்லா கைங்கரியங்களும் செய்வார்கள். தேர் வந்து பெண்களால் தான் அது நகர்த்தப்படும். அது இப்பொழுது வளர்ந்து ராஜகோபுரம் வரை வந்துவிட்டது. ராஜகோபுரம் பூர்த்தி அடையும் நிலையிலே இருக்கின்றது. எங்களுக்கு நான் இப்பொழுது கடந்த வருடம் சில ஒவ்வொரு வருடமும் செல்வேன். இப்பொழுது இந்த சில பிரச்சனைகளால் நான் அங்கே அமெரிக்காவுக்கு போக விருப்பமில்லை. எனக்கு முடியாத நிலைகள் வந்ததால் போகவில்லை. இல்லாட்டி அங்கே போவோம், மிகவும் சிறப்பாக இருக்கும். எங்களுடைய பண்பாட்டு முறைகளின்படி அழகாக சிறப்பாக செய்யப்படுங்க. அரியாலையை சேர்ந்த எங்கள் யாழ்ப்பாணம் அரியாலையை சேர்ந்த ஒரு அன்பர் அறிஞர், அவர் அமெரிக்காவிலே தொழில் புரிந்து கொண்டிருந்தவர். அவருக்கு எதிர்பாரா விதமாக அவர் ஒரு அன்னை அம்பாள் உபவாசகர், அவருக்கு இந்த சிலை கிடைத்து அவர் அதை கொண்டு வந்து தன்னுடைய வீட்டில் வைத்து சாதாரணமாக செய்து அதன் பின்பு அவர் பிராமணத்துவம் படித்து அவர் பூநூல் அணிந்து பிராமத்துவ பிராமணனாக மாறி அவர் தான் அந்த முறையிலே அதை செய்வார். சிறப்பாக அவர் எத்தனை பேரும் வளர்த்திருக்கின்றார் அங்கே. நாங்கள் எல்லா பகுதிகளிலிருந்தும் அங்கு செல்வோம். நன்றி மகளே, சிறப்பான சிந்தனையை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். உங்களுடைய பாடல் கல்யாணி ராகத்திலே எல்லோரும் பாடலை கத்தாந்து கொண்டிருக்கின்றார்கள். கேட்டு மகிழ்வோம். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். உங்கள் பாடல் வெற்றி பெற வாழ்த்திக் கொள்ளுகிறேன். நன்றி நன்றி நன்றி. ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கஸ்தூரியும் வந்து அழகாக நவராத்திரியை பற்றி கூறிவிட்டு இன்றைய நாள் என்ன நாள், அப்படி வணங்க வேண்டும், அப்படி என்ன நிவேத்தியம், நாங்கள் என்ன படைக்க வேண்டும் என்று கூட அவர் கூறிவிட்டு செல்கிறேன். இப்பொழுது உங்களுக்கு எல்லாம் படையல் முடிகின்ற நேரம், எங்களுக்கு இனிமேல் தான் படையல் ஏற்படுகிற நேரம் என்றால் இப்பொழுதுதான் எங்களுக்கு பகல். ஓடி வாருங்கள், நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது, விரைவாக பெற வேண்டும். இன்னும் பாடல்களை கேட்பதற்கு இருவர் இருக்கின்ற, அவர்களுக்கு பாடல் காத்து கொண்டிருக்கிறது. கிருஷ்ணன் சந்தன்ராஜ் அவர்கள் வர வேண்டும், அடுத்தவர்களும் வாக்களிக்க வர வேண்டும் என்று கூறிக்கொண்டு

சரியாக 12:57 நண்பகல் என்று எங்களுக்கு காட்டும் வேளையிலே உங்களுக்கு இளமணி திருநாட்டிலும் இந்தியா சென்னகத்திலும் 10:27 இரவு நேரம் என்று காட்டுகின்றது. எங்களுக்கு நண்பகல், உங்களுக்கு இரவு நேரம். இன்னும் ஒளி பாய்ச்ச துவங்கவில்லை. இன்னும் சில நிமிடங்களில் அவர்கள் முதலாவது ஒளியை தருவார்கள் போல் எனக்கு தோரணை புரிகின்றது. அதற்கிடையில் வருபவர்கள் ஓடி வாருங்கள், இணைந்து விடுங்கள், உங்கள் வாக்கினை தாருங்கள்.

0: முதலாவது ஒளி தருவதற்கு ஆயத்தம் ஆகிறார்கள் போல் தெரிகின்றது. வருபவர்கள் விரைவாக வாருங்கள்.
1: கொஞ்சம்
0: சொல்லி முடிவதற்குள் முதலாவது ஒளியை தந்துவிட்டார்கள். முதல் ஒளி எங்களுக்கு கிடைத்துவிட்டது. இன்னும் இரண்டு ஒளிகள் இருக்கின்றன. அதற்கிடையிலே வருபவர்கள் முந்திக்
1: கொள்ளுங்கள். கொஞ்சம் மழோடு கலவு போதை மகிழ்வார்.

மொன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். எங்கே வரவேண்டியவர்கள் 6478746415 என்ற எண்களோடு வந்து உங்கள் வாக்கினை பதிவு செய்து செல்லுங்கள். 5 பாடல்கள் ஒன்றன் மீன் ஒன்றாக பொன் என்ற பதம் தாங்கி ஒலித்துக் கொண்டிருப்பதை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே உறவுகள் வந்து வாக்களித்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். இனியோர் விரைவாக வர வேண்டும்.

இரண்டாவது ஒளி கிடைத்துவிட்டது அன்பு உறவுகளே. இன்னும் ஒரு ஒளிக்காக நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அதற்கிடையிலே வருபவர்கள் விரைவாக வந்து உங்கள் வாக்கினை தாருங்கள்.

ராஜராஜன் எட்டி பார்த்துவிட்டு செல்கின்றார். வாக்குச்சாவடிக்கு வர வேண்டும், அழைக்க வேண்டும். உங்கள் இணைப்பு எனக்கு நான் அழைப்பதற்கு முன்பு துண்டிக்கப்பட்டு விட்டது, மீண்டும் அழையுங்கள்.

0: வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் ராஜராஜன், வணக்கம்.
1: ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா. நலம் நலம் அறிய ஆவலையா?
0: நலமுடன் இருக்கின்றோம், உங்கள் நலம் அறிந்தோம், நன்றி. நலமாக இருக்கும் இந்த வேளையில் அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது உங்களுக்கு?
1: ஐயா வளமையான காலநிலை தான் ஐயா.
0: சரி, நன்றி. நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது, வாக்குச்சாவடி இன்னும் திறந்து தான் இருக்கின்றது. இப்பொழுது வாக்குச்சாவடிக்கு செல்வம், வாருங்கள் பாடலுக்கு வாக்களிப்பதற்கு. அப்படியே இருங்கள், உங்களை அழைத்து செல்கின்றேன்.

0: பாடலுக்கு வந்தவுடன் அடுத்த உறவும் நெருங்கி கொண்டிருக்கின்றார். இங்கே என்ன பாடல் உங்களுக்காக ஒளிபரப்ப வேண்டும்? சிறந்த பாடலை தந்திருக்கின்றீர்கள், உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்காக எந்த பாடல் ஒளிபரப்ப வேண்டும் ராஜராஜன்?
1: ஐயா, கோரே கோரே என்ற பாடல் ஐயா,
0: என்ன
1: மாஸ்கோவின் காவேரி படம், மாஸ்கோவின் காவேரி.
0: ஓ, மாஸ்கோவின்
1: கோரே கோரே கோரே கோரே நர்மையா
0: பாடல், மாஸ்கோவின் காவேரி, அதுல
1: காவேரி
0: கோரே கோரே என்ற பாடல். வாழ்த்துக்கள், உங்கள் பரப்பு விடுகிறேன். இறுதியாக ஓடி வந்து இணைந்ததற்கு நன்றி. அடுத்த உறவுக்கு வழிபடுவோம். நன்றி, மீண்டும் சந்திப்போம் ராஜராஜன். வாருங்கள் வாருங்கள்.

0: சந்தன்ராஜ் அவர்களே, நீங்கள் அழைச்சீர்கள், அழைக்க வேண்டும், உங்களை இணைக்கின்றேன், வாருங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் ஒலித்து கொண்டிருப்பது. நேயர் நேரத்திலே வந்து இணைந்த நாங்கள் பகலிலே இப்பொழுது ஒவ்வொரு நாளும் ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது. அந்த வகையிலே வந்து இணைந்து வாக்களித்து கொண்டிருக்கும் பாட்டு சவாரி 3வது ஒளியை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். வருவதற்கிடையிலே இன்னும் ஒருவர் அழைத்தார், அவரை இணைத்து உள்ளே தள்ளிவிடுவோம் வாக்குச்சாவடிக்கில்லை என்று பார்த்தால் அது நின்றுவிட்டது. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் ஒலித்து கொண்டிருப்பது பாட்டு சவாரி 165. அதில் 5 பாடல்கள் பொன் என்று பதம் தாங்கி ஒலித்து கொண்டிருந்த வழியில் ஒவ்வொருவரும் வந்து தங்களுக்கு விருப்பமான பாடலை தந்து செல்கின்றார்கள். இதில் வரவேண்டியவர்கள் இன்னும் இருவர் வர இருக்கின்ற அவர்கள் இந்த பாடல்கள் காத்து கொண்டிருக்கின்றது. எங்கே காணவில்லை என்று பண்ணி பார்த்தேன், அவர்கள் வர முடியவில்லை என்று தெரிகின்றது. 3வது ஒளியும் எனக்கு சைகை காட்டுகின்றார்கள். என்ன என்ன என்று கேட்கின்றார்கள், அடைக்கின்றதா விடுகின்றதா என்று. ஆம் என்று கூறுவதற்கிடையிலே சந்தன்ராஜ் அவர்கள் வந்து கால் வைத்து விட்டார் இல்லையிலே. வணக்கம் வணக்கம் சந்தன்ராஜ் அவர்களே, அப்படியே வாருங்கள், முதலில் நாங்கள் வாக்குச்சாவடி போவோம்.
1: உங்களுக்கு பயனர் வணக்கத்தோடு
0: நன்றி நன்றி வாக்குச்சாவடி.

0: விரைவாக வாக்களித்து விட்டு வெளியேறி விட்டோம் வாக்குச்சாவடியை விட்டு அவர்கள் படார் என்று அடைத்து விட்டார்கள். அடுத்தவர்களுக்கு வழிவிட முடியாது போல் தெரிகின்றது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்கள் அவசரமாக ஓடி வந்தாலும் உங்களுக்கு விருப்பமான பாடலை தெரிவு செய்தவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது என்றால், இங்கே உங்களுக்கு என்ன பாடல் ஒளிபரப்ப வேணும் அதை விட உங்களுக்கு பொன்னன்ற பதத்தை கண்டுபிடித்து உடனே பதில் தந்த உங்களுக்கு ஒரு வெற்றி பாடல் இருக்கின்றது, அது என்ன பாடல்?
1: பருவமழை அப்படிங்கிற திருப்பதி கேப்பையா?
0: இது வெற்றி பாடலாவோ?
1: தேன்மலர், தேன்மலர் கன்னிகள்.
0: தேன்மலர் கன்னிகள் என்ற பாடல் உங்களுக்கு வேண்டும். தேன்மலர் கன்னிகள், அது என்ன என்ன திரைப்படம்? பருவமழை.
1: பருவமழை,
0: பருவமழை. எல்லோரும் பருவமழை எதிர்பார்க்கின்றார்கள். அங்கே மழை பொழிந்ததா?
1: ஆமா,
0: நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாக்களித்தது நன்றி. நிரபராதி திரைப்பட பாடல். சார், இப்பொழுது நாங்கள் வாக்குச்சாவடி அவர்கள் அடைத்து விட்டார்கள். மூன்றாவது ஒளிபாஜி அவர் சந்தன்ராஜ் அவர்களை விரைவாக வாக்கெடுத்துக் கொண்டு தள்ளிவிட்டு வாக்குச்சாவடி அடைக்கப்பட்டு விட்டது. இனி வருபவர்கள் இடம் கிடைக்காது என்பது வருத்தமான செய்திதான். இருப்பினும் எட்டு உறவினர்கள் வந்து வாக்களித்திருக்கின்றீர்கள். உங்கள் வாக்குகளே நீங்கள் வாக்களித்த பாடல்கள் முடிவு கையில் வரும் பொழுது தெரியும் இந்த பாடல் என்று, வெற்றி பெற்ற பாடல் என்று. வாழ்த்துக்களோடு தொடர்வோம். விருப்ப பாடலை கேட்டு

அதற்கு முன்பு வெற்றி பாடலை தந்து சென்ற அன்பு மகள் கஸ்தூரியே ஷியாமலா இருவரும் வந்திருந்தார்கள். அதில் முதலில் ஷியாமலா வந்து தனக்கு விருப்பமான ஒரு பாடல் இந்த நவராத்திரி காலத்தில் நல்லதொரு பாடலை கேட்டிருக்கின்றார். சிறுகாளி எஸ் கோவிந்தராஜன் ஐயா அவரின் குரலில் பாடிய பாடல் வெற்றி பாடலாக கிடைக்கின்றது எங்கள் அன்பு மகள் ஷியாமலா உங்களுக்கு.

பக்தியோடு கூடிய அந்த பாடலை அன்புங்கள் ஷியாமலா உங்களுக்காக உங்கள் வெற்றி பாடலாக தந்தபோது இந்த பாடல் நவக்கிரக நாயகி என்ற திரைப்படத்திலே ஒலித்த பாடல். இனிமையான இந்த பாடலை நாங்கள் கேட்டு மகிழ்ந்த வேளையிலே அடுத்த வெற்றி பாடலை பெறுகின்றார் கஸ்தூரி சயந்தன், லண்டனில் இருந்து பொன் என்ற பதத்தை உடனடியாக கண்டுபிடித்தவர்களுள் ஒருவராக. அவர் கேட்ட பாடல் இன்றைய கல்யாணி ராகத்தில் அமைந்த ஒரு பாடல் என்று கேட்க விரும்புகிறேன் தாருங்கள் என்று தாய்மூகாம்பையை திரைப்படுத்தும் பாடலாக ஜனனி ஜனனி என்று வரி எடுத்து இப்பொழுது பாடுகின்றது. கேட்போமே கஸ்தூரி, உங்களுடைய பாடல்.

சிறப்பான அந்த பாடல். நவராத்திரி புண்ணிய காலத்திலே இருவரும் வந்து கேட்ட பாடல்கள் எங்களுக்கு பக்தியை ஓட்டி சென்றன என்றுதான் கூற வேண்டும். பாட்டு சவாரியிலே வந்தாலும் பக்தியை மறவாமல் இரண்டு பாடலையும் கேட்ட ஷியாமலா கஸ்தூரி, உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். அந்த வழியிலே மூன்றாவது வெற்றி பாடலாக, மூன்றாவது நபராக எங்கள் பண்டிகை சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள் இறுதி நேரத்திலாவது ஓடி வந்து இணைந்து சிறப்பித்து சென்றார். வாக்களித்து சென்ற வழியிலே அவர் தனக்கு விருப்பமான பாடல் வெற்றி பாடலும் ஒன்று கேட்டிருந்தது என்றால் பொன் என்ற பதத்தை அவரும் கொடுத்திருந்தார் அல்லவா. அவர் தந்த பாடல் பருவ மலை என்ற திரைப்படத்திலிருந்து தேன் மலர் கண்ணிகள் என்று பாடுகின்றது. கேட்போம் அந்த பாடலையும்.

அதிகம் காற்றலைக்கு வராத பாடல்களை கேட்டு மகிழ்வதில் அலாதி ஆனந்தம் கொண்ட அன்பு சந்தன்ராஜ் அவர்கள் வந்து வாக்களித்துவிட்டு இன்று பொன் என்ற பதத்தை கண்டுபிடித்தவர்களுள் ஒருவராக வெற்றி பாடலையும் கேட்டு மகள வேண்டும் என்று இந்த பாடலை தந்து எங்களை மகள வைத்தார். வாழ்த்துக்கள் சந்தன்ராஜ் உங்களுக்கு. இப்பொழுது அவளோடு எதிர்பார்க்கின்ற பாடல்களெல்லாம் கேட்டுவிட்டும் எங்கள் இன்று வெற்றி யார் வெற்றி பெற்று எந்த பாடல் வெற்றி பெற்று முடிவை தாருங்களேன் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நிகழ்ச்சி முடிவடைய போகிறது அல்லவா என்று எண்ணும் இந்த வேளையிலே இதோ வருகின்றது முடிவுகள். இன்று இந்த பாடல் ஐந்து பாடல்கள். பொன் அந்தி மாலை பொழுது, பொன் என்பதோ பூ என்பதோ, பொன்னை விரும்பும் பூமியிலே, பொன் என்றும் பூவென்றும், பொன் என்ன பூ என்ன என்ற பொன் என்ற முதல் பதம் தாங்கி வந்த ஐந்து பாடல்களையும் முதல் கண் அந்த ஐந்து பாடல்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் எங்கள் தென்னகத்து திரைப்பட துறையோ கலைஞர்களுக்கு. ஐந்து பாடலும் சிறந்த பாடலாக என்று தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மாற்றம் என்னவென்றால், வளமையாக ஒரு பாடல் இரு பாடல்கள் கட்டுப்பணமே இழந்து புள்ளிகளை பெறமாட்டாது. ஆனால் இன்று ஐந்து பாடல்களும் புள்ளிகளுக்குள் அகப்பட்டிருக்கின்றன. ஐந்து பாடல்களும் வந்த உறவுகளின் மனதிலே பட்டிருக்கின்றன. அந்த வகையில் மூன்று பாடல்கள் மூன்றாவது இடத்தை பெறுகின்றன. எப்படி இருக்கும்? ஐந்து பாடல்களும் மூன்று பாடல்கள் முதல் மூன்றாவது இடத்தை பெறுகின்றன. ஒன்று ஒன்று ஒன்று தலா ஒரு புள்ளிகளை பெற்று மூவருடைய மனதை கவர்ந்த பாடல்கள் பொன் என்பதோ பூ என்பதோ என்ற பாடல், பொன்னை விரும் இல்லை பொன் என்றும் பூவென்றும் என்ற பாடல், பொன் என்ன பூ என்ன என்ற பாடல். இந்த மூன்று பாடல்களும் ஒவ்வொருவருடைய இதயத்தை தொட்டு முதலாவது மூன்றாவது இடத்தை பெற்றிருக்கின்றன. அப்படி என்றால் இரண்டு பாடல்கள் இரண்டு இடத்தை பெற்றிருக்கின்றன. அந்த இரண்டு பாடல்களும் எதுவென்று முதலாவது இடத்திலும் மூன்றாவது இடத்திலும் பாடிய பாடல்கள் தான் போட்டி இருந்திருக்கின்றது. அப்படி என்றால் அதிலே முதலாவது இடத்தை எத்தனை புள்ளிகள் பெற்றிருக்கிறது? ஐந்து பேருடைய புள்ளிகளை இரண்டு பாடலும் பெறுவதென்றால் ஏதோ ஒரு பாடல் மூன்று பேருடைய புள்ளியை பெறத்தானே வேண்டும். அப்படி என்றால் இரண்டாவது இடம் எந்த பாடலாக இருக்கும்? இரண்டு புள்ளிகளை பெற்ற பாடல் இரண்டாவது இடமும், மூன்று புள்ளிகளை பெற்ற பாடல் முதலாவது இடமும் பெற இருக்கின்றது. அதில் இரண்டு புள்ளிகளை பெற்ற பாடல் எதுவென்றால் முதலாவது வரிசையில் நின்று ஓடிய பாடலா, மூன்றாவது நின்ற பாடிய பாடலா என்ற வினாவுக்கு இடமாக இருக்கும் அவலை தோண்டும் வேளையிலே இரண்டு உள்ளங்களின் மகிழ்ச்சியை பெற்று இரண்டு புள்ளிகளை பெற்று பொன் அந்தி மாலை பொழுது என்று முதலாவது வரிசையில் ஓடிய பாடல் இரண்டாவது இடத்தை பெறுகின்றது. அப்படி என்றால் முதலாவது இடம் மூன்றாவது இடத்தில் நின்று பாடிய பொன்னை விரும்பும் பூமியிலே என்று ஆலயமணி திரைப்படுத்த பாடல் பெறுகின்றது. அந்த பாடலை ஜோர்ஜ் கஸ்தூரி ராஜராஜன் இந்த மூவரும் தெரிவு செய்திருக்கின்றார்கள். இவர்களுக்கு என் வாழ்த்துக்கள். இருப்பினும் ஐந்து பாடல்களையும் நீங்கள் தந்தமைக்கு ஐந்து பாடலும் சிறந்த பாடலாக தந்திருக்கின்றார்கள் கலைஞர்கள். அதைவிட இந்த வந்த பாடல்களை தெரிவுகளை தந்த குழுவினருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த பாடல் இன்று பதவியிலே கொண்டு வரப்பட்டு அங்கே கலையகத்துக்கு அனுப்பப்படும். முதலாவது இந்த வாரத்தின் சிறந்த பாடலாக ஒன்றிய தமிழ் வானொலியின் 165வது பாட்டு சவாரியிலே பொன் என்ற பதம் தாங்கி வந்த பாடல்களுள் வெற்றி பெறும் பாடலாக கிடைக்கின்றது எங்களுக்கு பொன்னை விரும்பும் பூமியிலே என்ற பாடல். வாழ்த்துக்கள் அன்புறவுகளே. நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வேளை மகிழ்ச்சியான முடிவை தந்து உங்கள் வெற்றி பாடலையும் தந்தீர்கள். இந்த பாடல்கள் எதுவென்று கேட்ட இடத்திலே கிருஷ்ணன் அவர்கள் அவளோடு ஓடி வந்து வரவேற்பு தந்து பாடலையும் எழுதியிருந்தார். அவர் பிரசன்னமாக முடியவில்லை, காரணம் பலவாக இருக்கலாம். இருப்பினும் அவர் தன்னுடைய வெற்றி பாடலும் கேட்க முடியவில்லை, அவருக்கு விரும்பிய பாடலும் எழுத முடியாமல் போய்விட்டது. அடுத்த வாரம் வருவார் என்று எண்ணிக்கொண்டு இன்று இந்த நிகழ்ச்சியை நான் வல்லமையோடு நிகழ்த்தி முடித்து நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். நிறைவு பெறுகின்றது பாட்டு சவாரி என்று 2026வது ஆண்டின் 10வது மாதத்தின் 12வது நாள் திங்கட்கிழமை பாட்டு சவாரி 165 இனிது நிறைவேற்றுவதற்கு உறுதியாக நாங்கள் இருந்து இறுதி வரை இப்போ நிகழ்ச்சியை அழகாக ஒழுங்குபடுத்திய வேளையிலே மழை இங்கே இப்பொழுது ஆரம்பிக்க இருக்கின்றது. அங்கே மழை இல்லாதவர்கள் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே வேண்டாம் என்ற நேரத்தில் மழை வருகின்றது. இருப்பினும் காலநிலையை யாராலும் தள்ளிவிட முடியாது. அதனால் தான் கடந்த வாரம் பாட்டும் பதவும் சொன்னது இயற்கையின் உண்மையை எந்த நுண்ணறிவுகளும் மெய்யறிவும் வந்து மாற்றிவிட முடியாது. வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திக்கும் முறை எல்லாம் அல்ல இறைவிடம் இதுகரம் கூப்பி வளமை போல இன்றும் நான் என் சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து அன்னை தந்தை ஆசான் அன்பு தமிழ் எல்லாம் அல்ல இறைவன் இவர்களுக்கு வணக்கத்தை கூறிக்கொண்டு உங்களோடு இணைந்து நானும் அன்பு அறம் மனிதநேயம் ஜீவகாரணியம் காத்து வாழ்வோம் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். மீண்டும் சந்திக்கும் முறை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழும் இசையோடு.
நிறைவு பெறுகிறது பாட்டு சவாரி 165.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

0: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலிலிருந்து ஓங்கி ஒலிக்கிறது எம்டிஆர் எஃப்எம்.

உலகம் முழுவதும் கேட்கும் கேட்கும் உள்ளங்களில் பரவசம் வானொலி. வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM.

முன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்

இனிமையான வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. நலன் தானே எல்லோரும். முதல்கண் என்னை பெற்ற தாய் தந்தையிற்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்ணோடி நினைந்து கொண்டு காற்றலைகள் உங்களோடு மீறா எல்லோரும் நலமா இருக்கிறீங்களா? இன்றைய தேதி சரியா 25 ஜூன் 2022 நேரம் சரியாக 12:29 அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 2:58. இன்று கதம்பத்தில் அஞ்சிரப்பட்டி, அது உங்களுக்கு தெரிந்தானே, ஆண் பெண்ணிடம் படம் பொருள் அந்த அஞ்சு நிக்க சொல்லணும். அதை விட நாங்கள் எதையாவது ஒன்று எடுத்து பேசலாம், அதோடு உங்கள் விருப்ப பாட்டும் கேட்கலாம் நீங்கள், சரியா? இன்றைக்கு விருப்ப பாடல் நீங்கள் எல்லா பாடலையும் கலந்து கொண்டு வராமல் பழைய பாடல்கள் மட்டும், அதுவும் டூயட் பாடல், எப்படி என்றால் சந்தோஷமான டூயட் பாடல்கள் மட்டும் நீங்கள் கொண்டு வரலாம். பழைய பாடல் பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் இருந்து பழைய பாடலில் அது கலரும் இருக்கிறது, பழைய பாடல்கள் நீங்கள் டூயட் பாடல்களை மட்டும் எடுத்து வரலாம், பார்க்கலாம். ஒரு கண்ணன் பாடல் கேட்போம் இப்பொழுது.

0: ராஜு
1: நேரம் சரியாக இப்பொழுது 12:34 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொண்ட்ரியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்று அஞ்சிரப்பட்டி, அதாவது ஆண் பெண் இடம் படம் பொருள், இந்த இதே அஞ்சையும் நீங்கள் சொல்ல வேண்டும். நான் கொடுக்குற எழுத்துல எடுத்து வர வேண்டும். அதோடு உங்கள் விருப்ப பாடல் கேட்கலாம். அதில் நீங்கள் கதம்பு பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு கவிதையை எல்லாம் கொண்டு வரலாம், அதனால் தான் கதம்பு பண்ணி வச்சுருக்கிறோம். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியும் முக்கியமான ஒரு நிகழ்ச்சி அஞ்சிரப்பட்டி. மற்றது நான் இன்னும் ஒன்றை உங்களிடமிருந்து ஒன்றை பற்றி பேசலாம் என்று இருக்கிறேன். பேச எடுத்ததை மறந்துட்டேன் உங்கள்கிட்ட வந்த உடனே. சரி, ஒரு முதல் ஒரு பாடல் உண்டை, அதாவது இன்றைய நீங்கள் கேட்க வேண்டிய பாடல் பழைய பாடலில் டூயட் பாடல், சந்தோஷமாக இருக்கணும். டூயட்டில் துக்கமான பாட்டும் இருக்கு இல்லையா, சந்தோஷமான பாடல் எடுத்து வர வேண்டும் நீங்கள். அதாவது சரி, அதை எடுத்த விடயத்தையும் மறந்து போட்டேன். அதனால் என்னென்னு தெரியல, இப்பொழுது 3 மணியா இங்கே, அதனால் எங்களை எனக்கு தடுமாற்றம் தான். சரி, நான் ஒரு பாடல் எடுத்து வருகிறேன். அழைக்கிறவர்கள் அழைக்கலாம். 5149 5139 இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 6478746415 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அழைக்கலாம். எனக்கு பிடித்தமான ஒரு பாடல் நான் முதல்ல எடுத்து வர போறேன். எங்க பாப்போம் பழைய பாடல், அது டூயட் பாடல் நீங்க எடுத்து வரணும். நேரம் சரியாக 12:35 அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 3:05. ஏதோ ஒரு பாட்டுக்கு ஏதோ ஒரு பாட்டு வருகிறது. சரி,

0: பாடலும் சரியா வரல. என்றாலும் எங்களை அன்பு உறவு இணைகிறார். வணக்கம் கிருஷ்ணா, எப்படி இருக்கிறீங்க? கிருஷ்ணா நீங்க எப்படி
1: இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கேன்.
0: சந்தோஷமா இருக்கிறீங்களா? கலகலன்னு பேசணும், கலகலன்னு பேசணும். என்ன பாருங்க, எவ்வளவு சோகம் இருந்தாலும் கலகலன்னு பேசுவேன் நான். வெளியில தெரியாது, அப்படி பழகணும். அதுவும் காற்றலைக்கு வந்துட்டா நீங்க சந்தோஷமா
1: மகிழ்ச்சிதான்.
0: ரெண்டு மூணு தரம் பேச பேச பழகிறவன் உங்களோட குரலை கேட்டோன்னு என்னோட அன்புறவு வருகிற. அப்புறம் அவட்ட குரலை ஒரு வர பண்ணிட்டு பேசலாம். வணக்கம். வணக்கம். இல்ல உங்களோட இனிய இனிய அங்க உள்ளுக்க கேக்குது, ஒரு நிமிஷம் தாங்க. எங்க பேசுங்க, இப்ப பாக்கலாம்.
2: இனிய காலை வணக்கம் அக்கா. மதிய நேர
0: வணக்கம். இப்படி ஒரு குரலை நான் எங்கேயும் கேட்கல, எனக்கு அவ்வளவு கிளியரா கேக்குது. ஓ, ஒரு நிமிஷம் தாங்க. அது எப்படி வழியில கேக்குது? எங்க என்ன பேசுங்க பாக்கலாம். எனக்கும் போல எங்க இப்ப பேசுங்க.
2: இனிய மதிய நேர வந்தனங்கள் மீராக்கா.
0: இப்ப சரி, இப்ப சரி, இப்ப சரி. எங்க கிருஷ்ணாக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க. கிருஷ்ணாக்கு
2: கிருஷ்ணா வணக்கம். கிருஷ்ணா, கிருஷ்ணா வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். உங்களுக்கும் வணக்கம்.
0: ரெண்டு பேரும் குரலும் இன்னைக்கு இன்னைக்கு நல்லா கிளியரா கேக்குது. அது எப்படி?
2: கோயில் உற்சவம் திருவிழா தொடங்குது. அதே நேரம் நாளைக்கு எங்களுடைய அறநதி பிள்ளைகள் ஒரு விளையாட்டு விளையாட்டோடு பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வு ஒன்றை போட்டி நிகழ்வாக, அதே போல மாலை காட்டுவதற்கு ஒரு போட்டி நிகழ்வு ஒழுங்கு செஞ்சிருக்கிறோம் பிரதேச கலாச்சார அபிவிருத்தி அதிகார சபையால.
0: மாலை கட்டுறது சுகம் தானே, அப்படித்தானே?
2: சின்ன ஆக்கள் தானே, அவங்கள நேற்று பழக்கி இருக்கிறவன் இன்றைக்கும் பழக்கி வருவேன்.
0: என்ன இந்த மாலை எப்படி அந்த நேரில் வச்சு கட்டுறத சொல்றீங்களா?
2: என்னடா
0: நான் வீராப்பா பேசிட்டேன், எனக்கு உண்மையா மாலை கட்ட தெரியாது.
2: ஒரு மணித்தியாலங்களை பழக்கி விடுறது
0: அப்படியா? உண்மையா அதை கட்ட ஆசைதான். நாங்கள் எல்லாம் ஊசியாலதான் கோப்போம்.
2: எனக்கு மலையகத்திலிருந்து வார பூ வந்து கிட்டத்தட்ட மூன்று நாளைக்கு வாடாது. பிச்சு மல்லி இருக்குது, ஒரு மல்லியில நிறைய வகை இருக்குது. அங்க இருந்து வார பூக்கள் வந்து மூன்று நாளைக்கும் கடைசியிலும் மூன்று நாலு நாளைக்கும் வாடாமலுக்கே இருக்கு. அதுல செய்யறது அதுக்காக நாங்க அங்க கிலோ கணக்கில், கிலோ வந்து 120 ரூபா 150 ரூபா அப்படி பூக்கள் அங்க அந்த பூக்கள்.
0: ஒரு நிமிஷம் நில்லுங்கோ, ராஜேந்திரனை இணைச்சிடுறேன் நான். ஏனென்றா அவர் இங்க அழைப்புக்கு வருகிறார். அடிச்சோடனே அவருடைய பெயர் வடிவா வரும், பார்த்தா வேற ராஜேந்திரன் வருகிறது. இப்ப இந்த இணைச்சிட்டு நான் சண்டை பிடிக்க கூடாது இல்லையா?
2: சீனிவாசன், சீனிவாசனுடைய கதைக்காலத்துல எங்களுடைய வடலூர் ஆனந்தனோட இருக்க எனக்கு ஆசையாரு. கனடா ஆனந்தோட குரல் கேட்டு இனிமையான குரல் வடலூர் ஆனந்தன் குரல்.
0: அவர் வர வேணும் வடலூர் ஆனந்தன். அவர் இப்ப ரெண்டு மூணு நாட்கள் அப்பாட்ட வர்றாரு, என்னட்டு வர்ற இல்ல என்ன இந்த பசங்களை எல்லாம் வந்து கூத்தடிச்சு என்ன அம்மா விரட்டுறாங்களா அவை வந்து பேசுறது நீ பண்ணப்பேன் எல்லாரும். வணக்கம் ராஜேந்திரன். ராஜேந்திரன் வணக்கம். நிக்கிற கிருஷ்ணாக்கு கிருஷ்ணாக்கு வணக்கம் சொன்னப்ப லோகிதாக்கு
3: வணக்கம் ஐயா.
2: நீ பேசுங்கம்மா, வேணா மீட் போட்டு யோசனை பண்ணீங்க.
0: மீட் போட்டு யோசனை பண்ணுங்க, யோசனை பண்ணி சொல்லுங்க, மீட் போடுங்க, அப்ப சத்தம் கேட்காது. கிருஷ்ணா வணக்கம். அஞ்சரைப்பட்டி உங்களுக்கு சொல்றதுங்க, உங்களோட பாட்டை சொல்லுங்க என்னன்னு பாப்போம். டூயட் பாடல் இருக்கும்.
1: டூயட் பாடல் டைப் இருந்தால் வழி பிறக்கும்.
0: அதுல
1: படம் பேரு அமுதும் தேனும் எதற்கு நீ அருகில் இருக்கையிலே.
0: எனக்கு ஆசிரியர் டூயட் பாடல் பண்ணும் பாடுறாங்களா
1: வெண்ணிலா அலங்கார தாரகையோடு அசைந்து உஞ்சல்லாடுதே.
0: அது டுயட் பாட்டு, அது நல்ல பாட்டு, நல்ல சூப்பர் பாட்டு. சரி அஞ்சரைப்பட்டி இப்ப சரியா
1: சொல்லுங்கம்மா.
0: உங்களுக்கு நான் தருகிற எழுத்து ஆனாவுல ஆனா. ராஜேந்திரன் ஒரு நிமிஷம் தாங்க, ஒரு நிமிஷம் தாங்க கிருஷ்ணா. ராஜேந்திரன் சொல்லுங்க.
2: ஆகாய பந்தையில் நீ பொன்னஞ்சல் ஆடுது மறந்து
0: பாட்டுமா. எல்லாம் ஆகாயத்தோடய வராங்க.
2: இல்ல அது ஆவண்ணா, அது ஆவண்ணா, நீங்க சொன்னது ஆனா.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல, அவர் பாட்டு கேக்குறாரு, நீங்க ரெண்டையும் கலந்துருங்க. ஆகாய பந்தனிலே
2: பொண்ணுஞ்சல் ஆடுதுமா அந்த பாட்டுமா.
0: சரி இப்ப நீங்க கடகடன்னு சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு நான் ஈனா என்று எழுத்து தந்திருக்கேன் ராஜேந்திரன், அதுல ஆண் பெண் இடம் படம் பொருள் சொல்லுங்க. ஈனா ஈனா இன்பம் என்ற எழுத்துல, இன்பத்துக்கு வர்ற ஈ ஆண்ட கொஞ்சம் இது வேறு செய்யற இடத்துக்கு போங்க ராஜேந்திரன்.
2: அம்மா கேக்குறமா?
0: கொஞ்சம் வேறு செய்யற இடத்துக்கு போங்க. இப்ப சொல்லுங்க. இருளப்பனா? லோகிதா இதை கேட்டு சொல்லுங்க. சரி சரி இருளப்பன்
2: இருளாயி இருளாயி
0: பொம்பளை வந்து இருளாயி
2: இருளப்பன் இருளாயி இருக்கம்மா.
0: சரி இருளாயி அடுத்தது சொல்லுங்க. ஆண் பண்ணு இடம் இடம் சொல்லுங்க.
2: சொல்லுங்கம்மா.
0: இடம் இடம்
2: இடம்னா
0: இமயமலை.
3: அடுத்தது
0: ஆண் பண்ணு
3: படம் வந்து இருளும் ஒளியும்.
0: இருளும் ஒளியும் அதான் முதல் சொன்னீங்க.
3: ஆமாமா
0: இந்த இருளப்பனும் இருளும் ஒளியும் ஒரே மாதிரி
3: இல்ல இல்ல இருக்குமா இருக்குமா நீங்க கேள்விப்படாத பேரு
0: நினைக்கிறேன். இருக்கு இருக்கு இருக்கு ஆண் பண் இடம் படம் ஆண் பண் இடம் படம் பொருள் சொல்லுங்க.
3: பொருள் வந்து என்ன சொல்லனா இலவங்காய். இலவங்காய்
0: இலவங்காய் அது பொருளா வராது.
3: இலவங்காய்
0: அது காய் நாங்க குடுக்கறத பிள்ளையா இருக்கும் அந்த பழங்களை விட்டுட்டு.
3: இலவம் பஞ்சு.
0: இலவம் பஞ்சு இலவம்
3: அனைவருக்கும் வணக்கம்.
0: நன்றி நன்றி.
3: காற்று அதிகமா இருக்கு.
0: கவனம் உங்களை தூக்கிட்டு போயிரும். கவனம் கவனம் உங்களை தூக்க
3: இல்லம்மா அவ்வளவு தூக்கிற அளவுக்கு இல்லம்மா
0: காத்து
3: பேச முடியாத அளவுக்கு தான் இருக்கு.
0: சரி ஆனா அடிக்கடி இணைஞ்சு கொள்ளுங்க உங்களை காணையில. நன்றி நன்றி. நீங்க விடைபடுங்க.
3: நன்றி
0: நன்றி நன்றி. விடைபடுங்க அப்பதான் சத்தம் இல்லாம இருக்கும். அந்த சத்தம் வர வர சரி இப்ப நாங்க கிருஷ்ணா உங்கள்ட்ட போகலாம். மன்னிச்சு கொள்ளுங்க கிருஷ்ணா. இங்க நீங்க சொல்லுங்க உங்களுக்கு ஆனா ஆனா அந்த இடத்துல கொடுத்திருந்தேன்.
1: பேர் சொல்லுமா?
0: ஆண் பெண் இடம் படம் பொருள்.
1: ஆண்
0: பெண் ஆனந்தி. ஆண் பெயர்
1: ஆண்டு பெயர்.
0: ஆணுடைய பெயர்
1: ஆணுடைய பெயர் ஆனந்தன்.
0: ஆனந்தன் ஆனந்தி. நான் ஆனா இல்லையா சொன்னேன் நீங்க என்னைய குழப்பிட்டீங்க. ஆனா இல்ல ஆனா வந்து சொல்லுங்க.
2: நானும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன்.
0: அதான் கிருஷ்ணா என்னைய குழப்பிட்டீங்க. ஆனா வந்து சொல்லுங்க.
1: ஆனாதான் ஒரு ஆனந்தன். ஆனா ஒரு ஆவணா வராது.
0: என்ன இந்த ஆனந்தனுக்கு ஆவணா வராது? இது எந்த எந்த டிக்ஷனரியில பாத்தீங்க?
2: சொல்லுங்க.
0: அடுத்தது பண்ணுக்கு அனந்த கிருஷ்ணன் அனந்த ராணி அப்படி சொல்ல
2: போறீங்களா?
0: அமுதவல்லி.
2: நீங்க
0: அவர் சொல்றதே பாவமா இருக்கு. நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. அமுதவல்லி. அடுத்தது இடம்.
1: இடம் அம்மாப்பேட்டை.
0: அம்மாப்பேட்டை அம்மாப்பேட்டை. படம்.
1: படம் அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே.
0: அப்படி படம் வந்திருக்கா?
1: இருக்குமா?
0: நீ
1: அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே.
0: பொருள் பொருள் சொல்லுங்க.
1: பொருள் ஆணி. ஆணி
0: ஆணி வராது. ஆணி வராது. அது ஆவண்ணாவ சொல்றீங்க நீங்க. ஆணி
1: பொருள்.
0: பொருள் நிறைய இருக்கு. கிச்சனுக்கு போய் பாருங்க ஏதாவது இருக்காண்டு.
2: இருக்குது. எவ்வளவு கிடக்குது?
1: நிறைய இருக்குப்பா. ஞாபகம் வரும்ல டக்குன்னு கேக்கும் போது பதில் சொல்றதுக்குதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.
2: நானும் அதான் மனசுக்கு நினைச்சேன்னா அக்கா சொல்லிட்டேன்.
0: எங்க
1: அடுப்பு பேசி பேசணும்னு சொல்ற உங்களோட
0: குடுங்க பேத்திய
1: அஸ்மிதா
0: அஸ்மிதா
1: சொல்லிருந்தேன் அம்மாவோட பேசணும்னு சொல்லிட்டு இருந்த நான் பேசும்போது தரமான்னு சொல்லிருந்தேன்
0: வணக்கம் அஸ்மிதா குட்டி எங்க இன்னைக்கு தாத்தாவோட பேசுனீங்கக்கும் நீங்க என்ன சொன்னார் தாத்தா குட்டி அம்மாக்கு நல்லா இருக்கீங்க நல்லா பேசுறீங்கன்னு சொன்னாங்களா ஆட்டி அப்பா சரி அஸ்மிதா குட்டி ஒரு பழைய பாட்டு ஒன்று கேளுங்க பாப்போம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு புது பாட்டு வேண்டாம் எங்களுக்கு சொல்லித்தரியா தாத்தா சின்ன ராஜேஸ்வரி அம்மா பாடிய பாடல்கள் நிறைய இருக்கேன் அப்ப என்ன செய்யலாம் இதுக்குள்ள புது பாட்டு வந்துருமே நீங்க புது பாட்டு சொன்னா இன்னைக்கு பழைய பாட்டு தாத்தாட்ட கேட்டு சொல்லுங்க ஒரு பழைய பாட்டு
1: நான் பார்த்ததிலே
0: நான் பார்த்ததிலே அஸ்மிதா குட்டி அம்மா குட்டிக்காக அந்த பாட்டு நான் பார்த்ததிலே அஸ்மிதா குட்டி மட்டும்தான் நல்ல அழகி என்பேன் நல்ல அழகி என்பேன் நான் கேட்டதிலே அவ வார்த்தையே தான் நல்ல இனிமை என்பேன் நான் இனிமை என்பேன் நல்லா இருக்குது யார் அது இன்னொரு இன்னொரு செல்ல குட்டி ஒன்று பேசுறது உங்களோட தங்கச்சி பேசுறாங்களா தங்கச்சிக்கு என்ன பேர்
4: சிஃபானி
0: சிஃபானிக்கு எத்தனை வயது சிஃபானிக்கு மூணு வயது சிஃபானி குட்டி எனக்கு ரொம்ப பிடிக்குது என்ன விட நீங்க ஒரு ஒரு வயது கூட சரி சிஃபானி குட்டி ஒரு பாட்டு பாடுங்க பாப்போம் கேட்டு பாப்போம் என்ன பாடுறீங்கன்னு பாக்கலாம்
4: என்ன
0: பேச வரா அப்ப நீங்க நான் பேசுனது நீங்க செல்ல குட்டி மாதிரி பேசுறீங்க அடே அப்பா என்ன சொல்றாங்க இந்த செல்ல குட்டி அத்தத்தை என்ன சொல்றீங்க நீங்க இங்க அடே அப்பா
1: என்ன
0: சிஃபானி சிஃபானி உங்களோட பேர் சிஃபானியா செல்ல குட்டிக்கு

0: சாப்பிட்டீங்க நீங்க? அப்ப நன்றி வணக்கம் சொல்லுங்க. நன்றி வணக்கம் சொல்லுங்க. நன்றி வணக்கம. வணக்கம் வணக்கம். அக்கா சொல்லி கொடுத்தா கொடுத்ததுதான், குட்டியமா பேசும். நல்லது கிருஷ்ணா, சொல்ல குட்டியோட குரல கேட்டு. இந்த வயலையும் கதைக்கிறா பாருங்க, எங்க வருங்கால எம்டிஆர் உறவு உண்டு. ஓ உங்களோட பேரு சரி செல்ல குட்டி. நல்லது கிருஷ்ணா, நன்றி நன்றி நன்றி நன்றி செல்ல குட்டி. சரி இப்ப லோகிதா இருக்கிறீங்களா?
1: காலையில ஒரு சாப்பாடு ஒன்று கிடந்தா கண்டு குட்டியை குடுத்துட்டு பாப்பான்னு நீங்க அவங்க கூட வேற நீங்க பாருங்க எடுத்துட்டு வரேன். இந்த கண்டு குடி போட்டு இந்த சாப்பாட்டை நீங்க அங்க குடுத்துட்டு வந்தாதான் உனக்கு எடுத்துட்டு வரணும்னு சொல்லிக்க. நீங்க இப்படித்தான் என்னோட வேலை வாங்கி போட்டு நீங்க எடுத்து வர
0: மாட்டீங்கன்னு
1: சொல்லிட்டு அவசரத்துல நாலு வரியோட முடிச்சிட்டு அதை முழுமைப்படுத்தி முடிச்சிருக்கிறேன். பூ ஒன்று பெண்ணானதோ, பூ உலகில் இன்று புயலானதோ, தேவதை ஆனவளை தேவையாக்கி உண்டு பண்ணி போதையில் புசித்து விட்டு பாதையில் எறிந்து விட்டு கோதையை குதறுகின்ற கூறுகட்ட உலகில் நீதியை கேட்டு என்று நிலை தடு மாறச் செய்ய பூ ஒன்று புயலானதோ, பூ ஒன்று பெண்ணானதோ, பூ உலகில் இன்று புயலானதோ, தேவதையானவளை தேவையாக்கி உண்டு பண்ணி பாதையில் புசித்து போதையில் புசித்து விட்டு பாதையில் எறிந்து விட்டு கோதையை குதறுகின்ற கூறுகட்ட உலகில் நீதியை கேட்டு நிலை தடு மாறச் செய்ய பூ ஒன்று புயலானதோ, காம பசி போக்க காட்டு மிராண்டியாய் தாக்க மோக தீனியென மூர்க்கமுடன் புசிக்க கதறலும் கேட்டிடாது குதறலும் புரிந்திடாது, வேட்டை நாய்களிடையே மாட்டிக்கொண்டாயோ, வீட்டை விட்டு வெளியே வந்ததாலோ ஊமை குரலாய் உன்னான் முடக்கப்பட்டதோ. காம பசி போக்க காட்டு மிராண்டியாய் தாக்க மோக தீனியென மூர்க்கமுடன் புசிக்க கதறலும் கேட்டிடாது குதறலும் புரிந்திடாது, வேட்டை நாய்களிடையே மாட்டிக்கொண்டாயோ, வீட்டை விட்டு வெளியே வந்ததாலோ ஊமை குரலாய் உன்னான் முடக்கப்பட்டதோ. பெண் அடிமை போக்க எட்டையபுர பாரதி எடுத்து எம்பிய எழுச்சி கவி புதுமை பெண்ணாய் புவியினில் உன்னை பவனி வர வைக்கலையோ. பெண் அடிமை போக்க எட்டையபுர பாரதி எடுத்து எம்பிய எழுச்சி கவி புதுமை பெண்ணாய் புவியினில் உன்னை பவனி வர வைக்கலையோ. பாலகி ஆனால் என்ன, பருவமங்கை ஆனால் என்ன, வயது வந்தால் என்ன, வயதுப பெண் ஆனால் என்ன, சிறுமி என்றால் எனக்கு என்ன, உரிமை விடுவேன் என துணியும் பெண் குறி ஒன்றே என் குறி என பெற்றவளை மறந்து பெற்றெடுத்தவளை மறந்து ஏன் கூட பிறந்தவளை துறந்து கசக்கி பிழிய துணியும் அரக்க குணத்தை அழிக்க ஆவேசம் கொண்டழு அடிமைத்தனத்தை விட்டொழி. பாலகி ஆனால் என்ன, பருவமங்கை ஆனால் என்ன, வயது வந்தால் என்ன, வயோதிப பெண்ணால் என்ன, வயோதிப பெண் ஆனால் என்ன, சிறுமி என்றால் எனக்கு என்ன, உரிமை விடுவேன் என துணியும் பெண் குறி ஒன்றே என் குறி என பெற்றவளை மறந்து பெற்றெடுத்தவளை மறந்து ஏன் கூட பிறந்தவளை துறந்து கசக்கி பிழிய துணியும் அரக்க குணத்தை அழிக்க ஆவேசம் கொண்டழு அடிமைத்தனத்தை விட்டொழி. சட்டத்தின் பார்வை இருட்டாகலாம், இஷ்டத்திற்கு ஏதேனும் கூறலாம், விட்டத்தின் விளிம்பென்று வீழ்ந்து விடாதே, பட்டு விட்டோம் என்று புலம்பி விடாதே, புதுயுகம் காண புதுமைகள் படைக்க நடைப்பிணமான காலத்தை மாற்ற இரவின் நீளத்தை குறைத்து தென்றலை புயலாய் மாற்று, தர்ம தேவதையே அதர்ம காலத்தை பாரு, கண் கட்டிய உன் கோலத்தை மாற்று, உன் பார்வையால் நீதியை சாற்று. சட்டத்தின் பார்வை இருட்டாகலாம், இஷ்டத்துக்கு ஏதேனும் கூறலாம், விட்டத்தின் விளிம்பென்று விழுந்து விடாது.

0: பட்டு விட்டோம் என்று புலம்பி விடாதே. புது யோகம் காண, புதுமைகள் படைக்க, நடைப்பிடமான காலத்தை மாற்ற, இரவின் நீளத்தை குறைத்து தென்றலை புயலாய் மாற்று. தர்ம தேவதையே, அதர்ம காலத்தை பாரு, கண்கட்டிய உன் கோலத்தை மாற்று, உன் பார்வையால் நீதியை பறைசாற்று. நன்றி அக்கா, சந்தர்ப்பத்தை வழங்கி அமைக்க.
1: அருமை அருமை அருமை. இந்த கவிதைகள் எல்லாம் எம்டிஆருக்கு நீங்க வரும்போது எழுதிய கவிதையெல்லாம் ஒரு ஒரு இடத்துல வச்சு கொண்டு வாங்கும், சரியா?
0: இப்படியே போட்டு போட்டு வச்சிருக்கேன்,
1: போட்டு எம்டிஆர்ல ஒன்று ரெண்டு மூணு நாளுக்கு போட்டு கொண்டு
0: வாங்கும்.
1: அது ஒரு நாளைக்கு, ஒரு நாளைக்கு ஒரு கவிதை தொகுப்பு அப்படியே எடுத்து வர்றதுக்கு அதை எடுத்து கொண்டு வரலாம். உங்களுடைய நிகழ்ச்சி ஒரு மனத்தினாலுமா அதை எடுத்து வரலாம். சரி, உங்களோட பாட்டு சொல்லுங்க பாப்போம். லோகிதா, நீங்க ஒரு பழைய பாட்டு என்ன சொல்ல போறீங்க?
0: நானும் இந்த பாட்டை மையப்படுத்தி நான் டக்குன யோசிச்சேன், இதுவும் எனக்கு இந்த பாட்டும் நான் தட்டிட்டு இது காந்தி தேசமே காவல் இல்லையா, இது அந்த இந்திரா காந்தி அம்மையார சுட்டு கொலை செஞ்ச பிள்ளைக்கு உடனே எழுதி ஏத்தி படிச்சு அவங்க அது பழைய பாடல் அது டூயட் இல்ல அக்கா, அது அது இந்த ஒரு எழுச்சி பாடல் அதுதான் இல்ல. நான் இப்ப நினைச்சிருந்தது, ஐயோ இப்பதானே போட்டிருந்தேன், நினைச்சிருந்தாங்க
1: அது என்னண்டு எங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் காணையில ஒரு தெரியும்
0: தட்டி கொள்ள இல்ல அவருக்கு தேடி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கு. எனக்கு என்ன போன் சப்போர்ட் பண்ண மாட்டேன்ட்டு
1: நான் எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு நான் யாருமே திரும்பி பாக்குற மாதிரி இல்ல, அதுதான் என்னன்னு தெரியல. எல்லாம் இன்னைக்கு தானே எல்லாரும் வழியில கடைக்கரைக்கு போறாங்க, கார் வாங்க போறாங்க, கார் வாங்க, கார் கார். வணக்கம் சுதர்சன், வாங்க, நீண்ட நாளைக்கு போறவங்க காட்டிலையில இருக்கிறோம், காட்டிலையில இருக்கிறோம், வாங்க உங்களை காணாம.
2: வணக்கம் வணக்கம் மாமாம், இந்த காட்டலை என்பது எப்போதும் எம்மை ஒரு புத்துணர்வுக்கு கொண்டு வருகிறது.
1: உங்களை உங்களை காணியில் இருந்து சுதர்சன், ஏன் எங்களோட பேசாம?
2: ஐயோ ஐயோ ஐயோ அக்கா, நான் என்ன பிரச்சனைடா, இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை, கோயில் எல்லாம் தொடங்குது
3: வணக்கம்.
1: வணக்கம், எங்க இங்கேயா நிக்கிறீங்க நீங்க? கலைச்செல்வி, நீங்க இப்ப எங்களோட தான் நிக்கிறீங்க கலைச்செல்வி. வணக்கம்
3: சொல்றதே
1: கலைச்செல்வி.
3: அம்மா சொல்லுங்கம்மா.
1: கலைச்செல்வி வணக்கம. கலைச்செல்வி நீங்க காட்டலையில இருக்கிறீங்க நீங்க?
3: வணக்கம் வணக்கம்.
1: எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல சுகமா இருக்கிறோம்.
1: நல்ல சுகமா இருக்கிறீங்க. லோகிதா இருக்கிறார், சுதர்சன் இருக்கிறார், நிரூஷ் இருக்கிறார், மற்ற சுகைதா இருக்கிறார், நான் இருக்கிறேன். இந்த அஞ்சு பேர்லயும் யாருக்கும் உங்களுக்கு நீங்க ஒரு ஆள் தான் சொல்லலாம், யாரோட நீங்க பேச நினைக்கிறீங்க?
3: எப்படி ஒரு ஆளா சொல்ல முடியும்?
0: நல்ல கதை இது, நல்ல கதை இது. ஏற்கனவே அவ பேசி கொண்டு இருக்கிறா, அதுக்குள்ள யாரோட பிடிக்கும் என்று கேட்டா நாங்க என்ன சொல்ற, ஆளுநர் முதல் பேசுவீங்க என்று கேட்டா மீராக்க நீங்க கதைச்சு கொண்டு இருக்கீங்க. என்ன கலைச்சபியா நீங்க என்ன? நான் ஒரு புத்திசாலியா நான் உங்களை பார்த்தேன், இல்ல நீ உங்களோட நீதான் உங்களோட எனக்கு பிடிக்கும் சொல்லாமலுக்கு நீங்க எல்லாரும் பிடிக்குமே, எல்லாரும் பிடிக்கும் என்ன நீங்க?
3: எல்லாரும் என்ன பிடிக்கும் என்ன என்ன சொல்லுவேன்?
2: ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். என்னண்டா நீங்க சாம்பார் போடுறீங்க, ஆனா அவ தோசை தந்தா தானே சாம்பார் பலன் அளிக்கும். நீங்க எப்படிப்பட்ட ஆக்கள்? ஆரோட கதைக்கணுமெண்டா அவ இருக்கிற குளிருக்கும் இதுக்கு டென்ஷனுக்கும் ஆரம்பாது.
1: உங்களுக்கு கலைச்செல்வி இங்க இருக்கு இல்லாத வெப்பம், அதனால உங்களுக்கு வெளியில போனோன்னே ஏதோ சரியான வருத்தம் வர போற மாதிரி இருக்கிற மயக்கம் வர மாதிரி. நாங்க வீட்டுக்கு
2: ஊட்டி குளிரு அம்மாடி போர்வை தாங்கல்லையோ.
1: சுகைதா இருக்கிறீங்களா?
0: அடிக்குது குளிரு.
1: அது சரி அது சரி. முல்லை பூங்கொடி வாங்க சுகைதா, அடிக்குது குளிரன்னா வாங்க. நீங்க
3: இங்க வெயில் சுட்டரிக்கும், வெயில்
1: சுட்டரிக்குது எங்களுக்கும் சுட்டரிக்குது. இங்க சரியான வெப்பம்
0: இங்கேயும் வெயில் அடிக்குது, ஆனா சுதர்சனுக்கு மட்டும்தான் ஏசி ரூமுக்குள்ள இருந்து அடிக்குது புளிது. அது சரி அது சரி.
2: லோயுதன் அந்த பாட்டு செட் ஆகுது லோயுதா இப்ப.
1: அப்ப
2: என்ன வாசலில பாடி
0: பாவி மனுஷா ஒன்று அஞ்சியா ஒன்று அஞ்சு ஒரு ஒரு மணி அஞ்சு நிமிஷம் காட்சி நேரம் அவருக்கு
2: அந்த கிளாஸ்ல அவ்வளவு பனி மூட்ட மாதிரி இருக்குடா.
1: கொஞ்சம் தள்ளி போனோன்னு வார்த்தை வந்தது.
0: அதாவது
1: நிகழ்ச்சிக்கு முடிஞ்சா நான் வர்றேன். அப்ப நான் அவருக்கு அழைச்சிருக்கிறேன், வந்தா வருவா சில நேரம் ஒரு கலைச்சா அவர்
3: அதாவது
1: ஒரு அவ்வளவு கறுப்பு இல்ல, இந்த வெயில நின்று அப்படியே சுட்டு அரைச்சிடும் என்ன
2: கனமுல்லைக்கு போயா
3: பயந்துருவாரு உங்களவருக்கு வந்துருவா
2: உண்டு முதல் திருப்புங்க மட்டக்களப்புக்கு
1: இல்ல கொஞ்சம் பாருங்க. நான் வர நான் வரப்போறேன்னு சொன்னோன்ன சரியா நிரூஷன் இப்ப நான் வந்துருவேன் சொல்லுறாரா அல்லாட்டி தன்னிட்டு வராம அங்க போறேன்னு நீங்க கோவப்படுறீங்களா? மீரா மீரா நான் மீரா பேசுறேன். நான் மீரா
0: நீங்க வந்துகிட்டு காற்றலையில நிக்கிறோம், காற்றலையில நிக்கிறோமா?
1: தெரியும் காட்டலை என்று தெரியும், அவருக்கு தெரியும். சொல்லுங்க நிரோஷ், நிரோஷ் பாத்தீங்களா, ஏதோ என்ன திட்டம் வந்திருக்கிறார், அதான் வேலை செய்யல. கலைச்செல்வி அம்மா, நல்ல பழைய டூயட் பாடல் ஒன்று சொல்லுங்க பாப்போம். பழைய டூயட் பாடல், காதல் பாடல, டூயட் பாடல் வேணும். புதுசு சொல்ல
3: கேக்குறீங்களே,
4: காதல் வைபோகமே
1: நானும் எனக்கு பழைய பாடல் சொன்ன
2: பழைய பாட்டுண்டா, என்ன பாட்டு சுந்தரமா கேபி சுந்தரமா பாட்டு போடுமா,
1: எத்தனை பாடல் இருக்குது?

0: உண்மை காதலே மாறுமோ சந்தேகம் வந்த போதிலே. அதுவும் நல்ல பாட்டு. இது அவங்களுக்கு வேணாம் நோகிதாக்கு
1: போட்டு விடுங்க. நல்ல பாடல் உண்டு. வாராயோ
0: நீங்க ஆயில பழசு, ஆயில பழசுக்கு போறீங்க. இப்ப நல்ல நல்ல பாட்டுகள் இருக்கு. அந்த
2: கொஞ்சம் எனக்கு அந்த பாட்டு வேணா. இன்பம் கொஞ்சம் பண்ணிலா வீசு.
0: இன்பம் கொஞ்சம் இல்லை ஐயா, இன்பம் கொஞ்சம் இல்லையா? யாருங்க சொன்னது இன்பம் கொஞ்சம் அண்டு? இன்பம் பொங்கும், இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே. உன்னை கண்டு, என்னை கண்டு,
1: உன்னை
0: கண்டு,
2: உன்னை கண்டு
0: இன்பம் கொஞ்சம்
2: கொஞ்சம்
1: வந்தது. வீட்டை விட்டு வந்தா சோசனுக்கு எப்பவுமே இன்பம் பொங்குமா?
2: சும்மா
0: வீடியோ போட்டு பாருங்க, வீடியோ போட்டு பாருங்க. ஒருக்கா வீடியோ போடுங்க. கலைச்செல்வி அம்மாக்கு அந்த காரை அனுப்புனீங்களா நீங்க? கலைச்செல்வி அம்மா
1: இல்ல இல்ல அனுப்பல.
0: கலைச்செல்வியம்மா
1: அங்கால ராஜேந்திரன் நிக்கிறார் போல.
0: ஓ ஓ ஓ நிரூஷ், நிரூஷ் உங்களோட பழைய பாடல் ஒரு டூயட் பாடல் காதல் பாடல் சொல்லுங்க பாப்போம். நீங்க நல்ல பாடல் தெரியும் செய்யும் உங்கள காலத்து பாட்டு.
1: எங்கள காலத்து பாட்டா?
0: சொல்லுங்க.
1: ஆகாய வெண்ணிலா
0: நீங்க சும்மா நீ இது நீ இல்ல அதெல்லாம் அது பழசு இல்ல, அது பழசு இல்ல.
1: அவங்க கேக்காங்க எங்கள காலத்து பாட்டு.
0: உங்கள காலத்து பாட்டு.
1: சாரி சாரி சாரி சாரி சாரி சாரி.
3: மீரா? மீரா?
0: சொல்லுங்க.
3: இரவுக்கு
0: பகலுக்கு இனி என்ன வேலை? அதுதான் ஒரே இந்த பாட்டு தான் படிப்பான். திருமண மாலை பாருங்க. இரவும் பகலும் இப்ப எல்லாம் நாங்க இரவுக்கு இரவுக்கு எல்லாம் வாரது இல்லை இல்ல, பகலுக்கு எல்லாம்
3: வாரது இல்லை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேற்றம் உலகம்.
0: இந்த பாட்டு அவருக்கு தெரியுமா? சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ. அந்த பாடல யாருமே காட்டுறது கேக்குறது சரியான குறைவு இல்லையா? யார் அந்த நிலவே அந்த பாட்டு இருக்குது?
4: யாரது
0: அவளுக்கு என்ன அழகிய முகம், அவளுக்கு என்ன இழகிய மனம், இவளுக்கு என்ன அந்த பாட்டெல்லாம் இருக்குது? அதெல்லாம்
1: விட்டுட்டீங்க. ஒரு பெண்ணாகி
0: பாருங்க, நிரூஷோட பாட்டு தேர்வது எவ்வளவு நிறைஞ்சிருந்து பாருங்க. ஏதோ தெளிவு பண்றார் பாருங்க. ஒரு பொய்யாவது சொல் கண்ணை எடுத்த ரெண்டைக்கு கண்ணீரமா யோசிச்சு. சரி இப்ப நாங்க சுதர்சன் உங்கள்ட்ட போகலாமா? சுதர்சன் உங்கள்ட்ட இது அஞ்சரப்பட்டி சரியா? மற்றோட கேட்டுக்கொண்டு பாருங்க. நான் உங்களுக்கு தரும் எழுத்து காணா, காணா அதுல ஆண் பெண் இடம் படம் பொருள் சொல்லுங்க.
2: ஆண் வந்து கயல்ராஜ்.
0: கயல்ராஜ்
2: சரிதானே. ஆண் பெண்ணா? அடுத்தது
0: அடுத்த பெண்
2: கயல் விழி.
0: கயல் விழி அடுத்த ஆண் பெண் இடம்.
2: இடம் கடலூர்.
0: கடலூர் படம்.
2: படம் கல்வன். கல்வனின் காதலி.
0: கல்வனின் காதலி கல்வன் தான். கல்வனுக்கு தான் கல்வனை தெரியும். கல்வனின் காதலி. அடுத்தது சொல்லுங்க இடம், படம் பொருள் சொல்லுங்க.
2: பொருள் காணாவுல காணா காணா காணா காணா பொருள்
0: குத்துனா குத்துனா செத்து போயிடுவீங்க. நீங்க சொல்லுங்க.
1: காஞ்சிபுரம்
0: போட வேணும், எல்லாரும் சத்தம் கேட்க கூடாது. என்ன அடுத்த என்ன படம்?
1: காசி.
0: படம் காசி.
1: காசி காசி
0: காசி காசி. அடுத்தது
1: விக்ரம்ட படம்.
0: பொருள்
1: பொருள் பொருள் காசோலை.
0: காசோலை அல்ல, ரிக்ஷா தான் கேட்டுறீங்க.
1: செக்
0: ரிக்ஷா தான் நம்ப முடியாது. கள்ள காசோலை கொடுத்தாலும் கொடுப்பீங்க நீங்க இல்லையா?
1: அப்படி இல்லாம அந்த காசோலை வேலையில நம்மள்ட்ட இல்லையே.
0: சரி கலைச்செல்லியம்மா, உங்களுக்கு நான் வந்து தரப்போறேன் சொல்லுங்க. கலைச்செல்லியம்மா
3: சொல்லுங்கம்மா,
0: உங்களுக்கு நான் தர்ற எழுத்து ஊனால சொல்லுங்க. ஊனா
3: ஊனாவா? உலகம்.
0: உலகம் வந்து ஆண் பேரா?
1: ஆண்
0: பெண் இடம் படம்
4: உலகம் என்று சொல்லி அவங்கள சொல்லிக்கிறாங்க. மீண்டும் ஒரு முறை
3: நினைப்பமே என்னது?
1: வணக்கம்.
0: என்ன என்ன நோய்தா? வணக்கம் வணக்கம். என்ன
1: நீங்க
0: மீன் போடுங்க, நீங்க வணக்கம் சொல்லு. நான்
4: போடுங்க
0: ஊனாவுல. ஊனாவுல ஒரு ஆண் பெயர் சொல்லுங்க.
3: உதயகுமார்.
0: உதய தாரகை. அப்பா உதய தாரகை. பாடல் இல்ல இடம்.
3: தமிழ்ல
0: உடுப்பு செல்லாவை. சரியா?
1: உடுப்பு செலவை.
0: இடம் படம் சொல்லுங்க, படம் படம் படம் சொல்லுங்க, படம்
3: படம் படம் பேரா? உனக்காக
0: வெளியில கூப்பிட்டாதான் சரி உங்களை எல்லாம் இருக்கேன். வாங்க லெனின், வணக்கம் லெனின். ஏன் லெனின் இவ்வளவு லேட்டா வரீங்க? என்ன படம் உள்ளத்தால் நெருங்குகிறேன் உயிர் காதலியேவதை அப்படி பாட்டு தான் இருக்கு. நீங்க படம் சொல்றீங்க?
3: படம் வந்து
1: உன்னிடத்திலே
0: கொடுத்தேன். உண்மையா இது எனக்கு தேவைப்படுது இப்படி ஒரு பொருள். ஊனாவில
4: உலக்க இருக்கி உலகம் இருக்கி உரலைத்தான் காணல, அதான் உரல் ரெண்டு சேர்ந்தா
0: நீங்க பாருங்க பாருங்க உங்கள குரலாம் கேட்டாதான் ஃபாரூக் ஓடி வருவாங்க, லெனின் ஓடி வருவாங்க. இப்ப ஃபாரூக் நினைச்சிடறேன் பாருங்க, நீங்க அங்க
1: ஒரு மாசத்துக்கு வச்சு சாப்பிடுவோம்
3: அது
0: எங்களுடைய நிரூஷ். நிரூஷ்
4: நாங்க வளமையா
0: பேசுறதுதான்.
4: நீங்க எந்த இடம் பார்க்கலாம்? நீங்க எந்த இடம்?
0: சவுதி அரேபியால
3: இருக்கு.
4: இல்ல தாய்நாடு
0: அது இந்தியாவில.
1: இந்தியா
3: இல்ல போடல
4: விளங்கல.
0: இது என்ன கலைச்செல்லி அம்மா மியூட் போடுங்க, பேசுறவங்க மியூட் எடுத்துட்டு பேசலாம், மீட்டவங்க எல்லாம் மியூட் போடுங்க, அப்பதான் அந்த கிளியரா கேக்கும். நீங்க ரெண்டு பேரும் பேசுங்க. வணக்கம் ரேவதி அம்மா. ஒரு வணக்கம்
5: மீரம்மா. வணக்கம். வணக்கம் மீரம்மா.
0: எப்படி இருக்கீங்க ரேவதி அம்மா?
5: நல்லா இருக்கேன் மீரம்மா.
0: அதுக்கு ஏன் ஒரு சோகமா சொல்றீங்க? உற்சாகமா சொல்லணும்.
4: நல்லா இருக்கிறதே ஒரு சோகம் சொல்றாங்க மேடம்.
5: அப்ப அது இல்ல இல்ல அப்ப அது பின்னாடி ஏதோ கொஞ்சம் இருக்குன்னு அர்த்தம்.
0: இருக்குன்னு அர்த்தம் அப்படி சொன்னா. இப்ப வந்து இப்ப வந்து வணக்கம் மீரம்மா என்று சொன்னா அது பின்னுக்கு ஏதோ ஒன்று இருக்கு.
4: அதாவது அதாவது வணக்கம் இராமா அப்படி சொன்னா இனி என்னத்த பேசி என்னத்த கண்டோம் அந்த கட்டத்துல போறதா
0: அது பாத்தீங்களா எப்படி. சரி
4: வணக்கம் இராமா. இப்ப நாங்களும் கேக்குறோம் வணக்கம் ரேவதி அம்மா நீங்க எந்த இடம்
0: லெனின் இருக்கிறாங்க, சுதர்சன் இருக்கிறாங்க, கலைச்செல்வி இருக்கிறாங்க, நிரூஸ் இருக்கிறாங்க, லோகித சுதர்சன் இருக்கிறாங்க, லோகித ராஜா இருக்கிறாங்க. ஒரு பாட்டு பாட சொல்லலாம். நிரூஷ் இருக்கிறீங்களா? நிரூஷ் நல்லா பாடுவாரம்மா, நல்ல குரல் வேணும். அவட குரல்ல அந்த அவட குரல்ல பிடிச்சுதான் நாங்க அடிக்கடி அவரை இணைக்கிறது பேசுறது. அவட குரல்ல நாங்க எல்லாரும் மயங்கிட்டோம். ஒரு கொஞ்சம் பேர், ஒரு 100 பேர்.
5: என்ன
0: அவர் பாட்டு படிக்க போறாரா?
4: நான் பாட்டு படிக்க போறேன், யாராவது கடைசி ஆசைகள் இருந்தா சொல்லிருங்க.
5: அதான் எங்க பாடல் கேக்குறதா கடைசி.
0: அதான் கடைசி உலகத்துல எத்தனை பேரும் சாகடிக்க, உங்களோட பாட்டுல எத்தனை பேர் சாவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அத சொல்லுங்க.
4: என்னைய பார்த்து யாரும் இதுவரைக்கும் ஒரு பாட்டு படிங்க அண்ணன் தம்பி என்று யாருமே இதுவரைக்கும் சொல்லல. அதனால எல்லாரும் தப்பிட்டு இருக்கிறாங்க. முதல் முறையா நம்மள மீரா மேடம் கேட்டுக்கிறாங்க. அதனாலதான் யோசிக்கிறேன், இவங்களை வைக்கிறதா அனுப்புறதாண்டு. ஆமா, இப்ப என் பேரை அடிச்சுட்டாங்கன்னு என்ன புடிச்சு உள்ளுக்கு வச்சிருவாங்க இல்லையா? அதனால கொரோனா பேர்ல வச்சு நாமளே பில்டப் பண்ணி விட்டோம்.
5: எங்களே சேர்த்து தான் பண்றாரு.
0: அம்மா அதனாலதான் அவர் பாடியும் சாகாதவங்க மிஞ்சினாக்கதான் இப்ப வந்து நிக்கிறாங்க. சுத்தி
4: எனக்கு இப்ப எல்லாத்துக்கும் எல்லாரும் நல்லா வாழணும்னு எனக்கு ஒரு ஆசைன்றதால நான் கொஞ்சம் என்னுடைய பாட்டை பிட் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீங்க ஒரு பாட்டு படிங்களா ரேவதி அம்மா?
0: ரேவதி அம்மா
1: பாடுவான்.
0: எனக்கு உண்மையா நீங்க பண்ற கஷ்டத்தை பார்த்து இங்க வாழ முடியாம நெஞ்சு அடைக்குது ஒரு நாள். அதனால பாடி விடுங்க, ஒரு போயிடலாம். எங்க
1: நாங்க
0: நிரோஷ் எங்களை ஏமாத்தவன் நான் நிரோஷ் பாடுங்க நிரோஷ் சிலவன உங்க பாட்டில எங்களுக்கு சோம்பல் தானு
5: இந்த வெள்ளத்தில் வந்த எங்களை ஏமாற்றி விடாதீர்கள் பாடுங்கள் நிரோ பாடுங்கள்
0: பாடுங்கள்
5: இந்த வெள்ளத்தில் ஓடோடி வந்து
6: நான் என்ன நான் எப்படி சொல்லுவேன் ஆண்டவன் விட்ட விதி
0: அதுக்கெல்லாம்
6: வாழ்க்கை குறவு
0: கொஞ்சம் பாருங்க ராஜா வந்திருக்கிறேன் ராஜா வாங்க ராஜா ராஜா
6: வாங்க ராஜா வாங்க ராஜா
0: வாங்க ராஜா வாங்க எங்க செல்லப்பல ஓடி வாங்க ஓடி வாங்க ராஜா நீங்க
5: ராஜா இவர் ராஜா நாள்தோறும் ஒரு ரோஜா
0: என்ன நடந்தது
5: என்ன நடந்தது தெரியல எல்லாம் ரொம்ப
0: நினைச்சிடலாம்
6: நீங்க பரவாயில்ல ராஜாவே வாங்க
0: ராஜா வந்த உடனே என்னையே வழியில தள்ளிடுச்சு குரூப்
7: நீங்க
0: என்னைய டக்குன்னு வழியில தள்ளிச்சு
6: என்னன்னு தெரியல ரெண்டு நாளா சாமி அத்த போன சாமி கிட்ட போனன்னு சொன்னாரு ராஜா பாய்
7: பாருங்க வேலை செய்து நிரோ சரியா வேலை செய்து போனது
6: சூப்பர்
7: உள்ள வரன்னு பார்த்தா வெளியில போகுது அப்ப
0: என்ன
1: ராஜாவை கூட்டிட்டு வந்தேன்
7: ரேவதி அம்மா வணக்கம் பாருக் வணக்கம்
3: வணக்கம் வணக்கம் ராஜா வணக்கம்
0: ராஜா நீங்க நிரூஷ பாட வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பரிசு இருக்கு
7: நிரூஷ் எனக்கு இந்த பாட்டு பாடுங்க ஒட்டி அனுசங்க வாரியா சத்தமா சொல்லுங்க
6: மௌனவிரதம்
7: அப்ப அப்படி பரவாயில்ல மௌனவிரதம் இருங்க அது பரவாயில்ல இந்த ஒட்டியானம் செஞ்சு தர பாட்டை மட்டும் பாடிட்டு மௌனவிரதம் இருங்க
0: இல்ல மௌனவிரதம்
7: சத்தமா சொல்றாரு பாட்டை பாடி இருக்கு
6: பாட்டு வராது நமக்கு தலைவர் நமக்கு பாட்டு வராது
7: வராது ஒட்டியான செஞ்சு தரேன் அதுல என்ன வார்த்தை இருக்குதுன்னு
6: சொல்லுங்க தலைவர் நான் செய்யறதெல்லாம் செயல்பாட்டாளா நீங்க வாங்க நான் ஒட்டியானத்தை தூக்கி உங்க கையிலேயே தந்துடுறேன்
7: பாடம் மட்டும் கேட்காதீங்க பாடம் மட்டும் கேட்காதீங்க
6: ஆமா
0: இல்ல உண்மையா நிரோஷ் நீங்க பாடுங்க நிரோஷ் கொஞ்சம் பாடுங்க எல்லாரும் ஆவலா இருக்கிறாங்க
5: பாடுனாங்க
0: பாடி காட்டினார் தனிப்பட்ட முறையும் அவருக்கு பாடி காட்டினார் எனக்கு அதனாலதான் பாடி
6: சொல்றேன் பேசவே
1: இல்லையே
0: எங்க பாடுங்க எல்லாரும் எல்லாரும் மியூட் போடுங்க நிரோஷ் பாட போறேன்
6: எல்லாரும் போடுங்க நானும் மியூட் போடுறேன்
0: நிரோஷ் பாடுங்க ப்ளீஸ் எல்லாம் இது காட்சியில எல்லாம் எதிர்பார்க்கறாங்க
1: நிரோஷ தவிர எல்லாரும் மியூட் மியூட் போட்டு கேட்டுக்கொள்வோம்
6: என்ன பாட்டு படிக்கலாம்
0: என்னண்டாலும் பாடு
1: அதுக்காக அதுக்காக நேசர்ல சொல்லி தந்த பாட்டுலாம் இங்க வந்து படிக்க போனா
0: நீங்க ஒண்ணு சொல்லி கொடுக்க கூடாது கலைச்செல்வி, அதெல்லாம் உங்கள்ட்ட டேஸ்ட், அவர்கிட்ட டேஸ்ட்ல பாடுகணும். அவர்கிட்ட மனசுல என்ன இருக்குன்னு நிறைய தானே பாட சொல்றோம் நாங்க. பழைய பாட்டு டூயட் பாட்டு ஒன்று சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான பாட்டு, காதல் பாட்டா இருக்கணும், பழைய பாட்டு டூயட் பாட்டா சொல்லுங்க, இன்றைக்கு உங்களுக்காக எடுத்து வர. ரேவதி அம்மா நிரூஸ் பாட முதலே அம்மா
5: அமைதியாயிட்டு
0: ஒரு பழைய பாட்டு சொல்லுங்க.
5: புதிய புதிய பூமியிலிருந்து சின்னவளை முகம்
0: சிவந்தவளை,
5: சின்னவளை முகம் சிவந்தவளை நான் தேர்ந்து கொள்வேன் மலை விட்டு. அந்த பாடம்
0: நல்ல பாடம்.
5: என்னவளை காதல் சின்னவளை பூ போல் பூ போல் முட்டு.
0: இந்த பாடல் பாடம். அடுத்தது ஃபாரூக் சொல்லுங்க, பழைய பாடல் ஒரு டூயட் பாடல் காதல் பாடல்.
8: திரைப்படம் பெயர் பாத காணிக்கை.
0: என்ன படம் பாட்டு?
8: உனது மலர் கொடியில எனது மலர்.
0: இது சுக்கப்பாடு, நான் கேட்டது நான் கேட்டது டூயட் பாடல். உங்களுக்கு டூயட் பாடலாம், ரெண்டு பொம்பளை பாடலாம் டூயட்டா?
8: விரும்ப
0: காரணம் அடிக்கடி கேக்குறீங்களே,
8: வேற என்ன நினைவு உன்னை தவிர, அந்த வரையிலே முடிஞ்சிருச்சு.
0: ராஜா இல்லையா? ராஜா எடுக்கிறீங்களா?
7: இப்பதான் வந்தேன். சொல்லுங்க லெனினுக்கு என்ன பாட்டு விருப்பம்?
8: வேற என்ன நினைவு உன்னை தவிரன்னு ஒரு பாடல் கேட்டன.
7: என்ன தவிரவா இல்லாட்டி
8: உங்களுக்கா
0: பாருங்க, லெனினுக்கு மட்டும் உங்களை பிடிச்சிருக்கு, அது என்னன்னு தெரியல. வணக்கம் சாந்தி அம்மா, ஒரு நிமிஷம் தாங்க.
9: எனக்கு லோகிதா ராணியை தான் பிடிச்சிருக்கு.
0: லோகிதாவை பிடிச்சிருக்கு, அது சரி.
9: நேர்ல பாக்கல

0: பாட்டு சொல்லல, பழைய பாட்டு காதல் பாட்டு உங்களோட மனசுல இருக்கிற என்ன அறியறது பார்த்தா பாட்டே சொல்லாம நிக்கிறீங்க. உங்க விருப்ப பாட்டு நிரோஷ், நிரோஷ் பட்டியல் போட்டு சொல்லலாம். ராஜ்குமார், லோகிதா, அவரும் தான் லோகிதா, சுதர்சன் இன்னும் இப்ப மோசமாவே போயிட்டாரா, அவர் அவர் பாட்டை கேட்டு சொல்லிட்டு போயிட்டார்.
1: என்ன இந்த ஒவ்வொரு வகையான பாட்டு மாப்பிள்ள
2: இதுக்கு கட்டாயம் இல்ல, தூக்கு போட்டு சாக வேண்டாம், நீ சாக வைக்க தேவை,
1: நான் அந்தரம் குடி வந்து சொல்லி சொல்லி வரேன். எங்க கேக்குறீங்க, நான் சாகப்புறம் நீ பாட்ட படி என்று தானே இருக்கிறீங்க.
0: இது அம்மா அந்த பாட்டு மாதிரி இல்லையம்மா, பிறக்கும் சங்கீதமே
1: கொண்டாட வரவேணும். சரியா பாட்டு
0: சரி, பாடுங்க பாடுங்க பாடுங்க. இல்ல என்ன பாட்டு இன்னைக்கு, இன்னைக்கு விருப்ப பாட்டு என்ன உங்கட சொல்லுங்க, ஒரு நல்லா யோசிச்சு சொல்லுங்க. ராஜா நிக்குது, ராஜா இன்னும் சொல்ல இல்ல, ராஜா நிக்கிறாரு, லெனின் நிக்கிறார், லெனின் சொல்லிட்டார். இவங்களுக்கு மத்தியில நீங்க எல்லாரையும் எல்லாரையும் பார்க்க பெஸ்ட் ஆகும் சொல்லுங்க பாப்போம்.
2: ராஜா அஞ்சலப்பட்டிக்குல வரல, ராஜா அஞ்சலப்பட்டிக்குல வரல.
0: என்ன என்ன இவங்க எல்லாருமே வரல.
1: நான் சொல்றேன்,
0: நான் சொல்லுங்க,
1: நான் சொல்லுவேனா சொல்லுவேன். நான் கொஞ்சம் யோசிச்சுட்டீங்க என்ன பாட்டு சொல்லி, அது
0: சரி சரி
1: என்ன படம்ங்கிறது வருது இல்ல நினைக்கிறேன், சொல்றேன்.
0: சரி ராஜா
3: நான் சொல்லவா?
0: காதல் பாடல் வேண்டும், டூயட் பாடல் வேண்டும், பழைய பாடலா வேண்டும்.
1: ராஜா கல்யாணத்துக்கு பிறகு உள்ள பாட்டு
4: உதவிக்கு வரலாமா, சம்மதம் தருமா, சந்தோஷம்
2: எங்களுக்கு
4: உங்க பொண்ணு, உங்க பொண்ணான, உங்க பொண்ணான கண்கள் பொண்ணாலாமாவனாமா, சம்மதம் வருமா, சந்தோஷம் தானாட்டம் கண்ணும்
1: மூலாட்டங்களும்
4: கண்ணும் வரலாமா,
1: பேசுறாங்க
4: தலங்கிட குழுங்கிட வேலை செய்யலாமா, வேகமா நானும் சொல்லலாமா.
0: அந்த பாடம்
2: படிச்சு முடிச்சாச்சு, என்ன கேக்குறீங்க?
0: முதல் முதல்
3: வராது,
0: நீங்க உங்கட மனசுல இருக்கிறத சொல்ல நிக்கிறீங்க, அதுக்கு பொருந்தது இல்ல.
3: இந்த பாட்டு
0: பாடுவோம், அது சொல்லியாச்சு.
3: என்ன பாரு அவசரப்பட்டீங்க,
0: சுஹைதா நீங்க சொல்லுங்க. சுஹைதா ஒரு பழைய பாடல், டூயட் பாடல், காதல் பாட்டு சொல்லுங்க. சுஹைதா, சுஹைதா,
4: சுஹைதா பாடல்
0: ஒரு காதல் பாட்டு, அது பழைய பாடலா இருக்கணும், டூயட் பாட்டு. காதல் பாட்டுல இப்ப தனி பாடல் இருக்கிறது, அதல்ல டூயட் பாட்டு வேணும்.
3: பருவம்
0: கண்டேன்னு
2: அஞ்சரை பெட்டி என்ற நிகழ்ச்சி ஒன்று இருக்கு.
0: சொல்லிட்டு போங்க ராஜா.
3: திருகோணமலை, பாலாவி,
0: பாலாவி,
3: பாண்டிய நாடு,
0: படம், படம்,
3: பார்வை ஒன்றை போதும்,
0: பொருள், பொருள்,
3: பாக்கு,
0: பாக்கு கட்டிக்க,
1: நீ பாதித்தேங்க, ரெண்டுல உண்டு,
0: பாதித்தேங்க, பாதித்தேங்க, பாதித்த
1: போட்டு
0: கூனாவில குடுத்துருந்தா குத்து கத்தி சொல்லி இருப்பாரு பொருள். ராஜா நன்றி, ராஜா நன்றி, நன்றி, போய் நல்லா படிங்க, நல்லா படிங்க, கட்டிக்கா, இடையிடையே இணைஞ்சு கொள்ளுங்க, லீவு எதுவும்
3: வீட்டுல கஷ்டம் வந்தா இந்த குரூப்ல வந்து இணைஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: வருங்கால் நகர்கள் என்று சொன்ன மாதிரி அந்த கஷ்டமே இந்த கஷ்டம். இது நல்லாங்க ராஜாக்கு. சரி,
4: அவர் என்ன படிக்கிறாரு?
0: அவர் வந்து என்னவோ படிக்கிறாரு, ஆனா அவர் வந்து தெரியும் தானே அம்மா, அவர் ரூபவாகினி எங்களுடைய இலங்கை வானொலிக்கெல்லாம் செய்தி தொகுப்பாளர். அதை விட என்னவோ படிக்கிறார், அத என்னவோ, அதை விட ஏதோ படிக்கிறார், வேற ஏதோ படிக்கிறார். யாரு அது? இந்தியாவில இருந்து பேசுறாங்க எங்கட அம்மா, ரேவதி அம்மா. இலங்கை வானொலிய கேட்டுதானேங்க எல்லாரும் கேட்டவங்க தானே, அதுதானே முதல்ல கேட்ட வானொலி, அது எல்லாரும் கேக்குறாங்க. அது இல்லையென்று சொல்ல முடியாது இல்ல. நானே பிறந்தவங்க கேட்டது இலங்கை வானொலி தான். நாளும் போது போட்டு விட்டாங்க.
4: உலக மக்கள் அனைவரும் கேட்டது இலங்கை வானொலி தான்.
0: நான் காலடி கேக்க நினோஷ் அழுதழுது காலும் கையும் வடி கேக்க எனக்கு போட்டு விட்டது இலங்கை வானொலி. அழாம இருக்க
3: உலக மக்கள் அனைவரும் இல்ல உலக உலக மக்கள் அனைவரும் கேட்டது இலங்கை வானொலி. நீங்க நைஜீரியா
4: கேட்டது நம்மளுடைய சிறிய பகுதியில கேட்டது இலங்கை வானொலி
0: தான். இப்ப இப்ப சரி இப்ப சுகைதா உங்களோட பாட்டு சொல்லுங்க. சுகைதா நிக்கிறாவா? சுகைதா
1: ராஜாபாய் நீங்க போயிட்டு போயிட்டு வாங்க. அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம்.
0: பழைய பாட்டு சுகைதா பழைய பாட்டு டூயட் பாடல் ஒன்னு சொல்லுங்க. சரி அப்ப நான் இப்ப இப்ப நான் ரேவதி அம்மாக்கு ஒரு எடுத்து கொடுக்க போறேன் முதல்ல. சரியா? அடுத்த நிரோஷ் நீங்க பாடணும். நான் இப்படி எல்லார்ட்டையும் எடுத்ததுக்கு அப்புறம் சரியா உங்களோட பாட்டும் சொல்லல நிரோஷ் நீங்க.
5: வணக்கம்.
0: சுபைதா சொல்லுங்க
5: சொல்லுங்க
0: உங்களுடைய பழைய பாடல் ஒரு டூயட் பாடல் சொல்லுங்க.
5: டூயட் பாடல் என்ன? ஆக பழசா?
0: அவ்வளவு பழசண்டி
1: ஆக பழசாண்டு வேணா பிறந்த காலத்துல இருந்து இதெல்லாம் பார்த்த போல.
5: அது இந்த இந்த பையன் நிக்கிறத கவனிக்க
0: சுவைதா இந்த வானொலியில முதல் முதல் மும்மரமா இருந்தான்.
1: கடைக்கு வராட்டி நமக்கு என்ன நம்ம வானொலிக்கு வராங்க இல்லையா அவங்களே பழம் பாப்போமே
0: வந்துட்டேன். இப்ப இப்ப பவுன் என்ன விட போகுது? பவுன் என்ன விட

0: தலையில ஓட அரப்பம்
1: அப்படியெல்லாம் சொல்லலாமா? அது பிசினஸ். அது எங்க சுவைதா சொல்லுங்க, உங்களோட பாட்டு என்னண்டு பழைய பாடல்
2: பாட்டு இயற்கை என்னும்
1: ராகம் பிழைக்குது பாடுங்க. பல்லாயிரம் கண்
2: வேண்டுமா?
1: பாடணும், ஒரு ஆள் பாடணும். இதுல டூயட் அம்மா ரேவதியம்மா? ரேவதியம்மா
3: இல்ல இல்ல இல்ல,
1: அதானே இது டூயட் இல்ல. இது ஒரு ஆள் பாடினது
3: கிடையாது.
1: இது ஒரு ஆள் பாடினது.
2: அப்ப
1: என்ன
0: பாடு?
1: பல்லாயிரம்
0: பேசுமா பெண்கள்?
1: ஆசை ஒரு கடிதத்தை அனுப்பலாம். சரிதானே, அனுப்பதான் முடியாது. இங்க இருந்து போகுதுல, அங்க இருந்து வருதுல, நாங்க பாட்டுமே அனுப்பிடலாம். என்ன சொல்லிதான் ஓடிடுவாமா சுவைதாக்கு குடுக்கறேன். சுவைதா உங்களுக்கு உரிய எழுத்து சரியா? வானா என்ற எழுத்துல ஆண் பெண் இடம் படம் பொருள் சொல்லுங்க. வானா,
2: வானாவா?
1: ஓ வா வா.
2: வசந்தி.
3: புரியல.
1: ஆண், ஆண்ட பேர் சொல்லுங்க. ஆண்ட,
2: ஆணு. வனராஜா.
1: வனராஜா அதுல இருந்தவர.
3: அடுத்தது இடமா?
1: பெண், பெண், பெண், பெண் என்ன?
3: ஓ, வனஜா. பெண், வனஜா.

0: சரி, ஆண் வந்து சடகோபன்,
1: சடகோபன்,
0: சடகோபன். பெண், பெண் பேர் வந்து சானால சொல்றேன். சம்மா சா வரக்கூடாது, சாதம்
1: வரணும், வரக்கூடாது.
0: இருங்க, சரி அது அடுத்தது வரேன் நான், பெண்ணுக்கு அப்புறம் வரேன். அடுத்த சா படமா?
1: படம் இல்ல, பெண் சொல்லித்தான் அங்க போகலாம். பெண் சொல்லித்தான் போகலாம்,
0: சொல்லித்தான் ஆகணுமா?
1: சொல்லிட்டுதான் அங்க போகலாம். நீங்க எங்கட ஊர்லயே பாருங்க, இவ்வளவு கியூல நான் 6 கிலோமீட்டர்ல நிக்கிறாங்க. இது பெட்ரோல் அடிக்க ஒரு தடவை முந்தி முந்தி கொண்டு போக முடியாது, போக முடியாது.

0: மீரம்மா
1: சம்பகம்
0: இருங்க
1: அம்மாவே திண்டாடுற பாருங்க.
0: இருங்க இருங்க மீரம்மா வர மீரம்மா சிலோன் வந்து ஏண்டா இந்த எனக்கு நீங்க மீரம்மா சா கஷ்டமா இருக்கு.
1: இந்தியாவில சாவில ஒரு இடம் இல்லையா?
0: இருங்க சண்டிகர்.
1: சண்டிகர் சண்டிகரா?
0: சண்டிகர்
1: சண்டிகர்
0: பஞ்சாபோட சண்டிகர்
1: சண்டிகர்.
0: அடுத்தது சபாபதி. சபாபதி
1: படம். படம் சபா
0: படம் சபாபதி.
1: சபாபதி. அடுத்தது பொருள்.
0: பொருள் வந்து சன்னல்.
1: என்னது?
0: சல்லடை.
1: சல்லடை சல்லடை அது சரி. கட்டிக்காரி. கட்டிக்காரி.
0: நான் ஜெயிச்சிட்டேன்.
1: கட்டிக்காரி அம்மா கட்டிக்காரி.
0: பெண் பேர் தான் தெரியல. பெண் பேர் தான் தெரியல. சகுந்தலா சொல்லி இருக்கலாம்.
1: சரி சகுந்தலா அது போறேன்.
0: சண்பகம். ஓகே மேடம்.
1: சரி இப்ப ஃபாரூக்.
0: மீரா மர்மா நான் பாஸ் ஆயிடுவேன்.
1: ஃபாரூக் உங்களுக்குரிய சொல்லு.
2: தண்ணிக்கு
1: வர
2: தமிழ் செல்வன்.
1: தமிழ் செல்வன்.
2: தமிழ் செல்வன்.

0: எனக்கு மட்டும் கஷ்டம்.
1: மும்முடி
2: சோழனா?
1: மும்முடி சோழன்.
2: அடுத்தது பண்.
3: முத்துலட்சுமி.
2: ஐயா இது சரியில்லை. பாருங்க படம்
0: படமா?
3: சிப்பிக்குள்ளரிக்கும்
2: படம்.
3: சிப்பிக்குள்ளரிக்கும்
2: இங்க பொருள் சொல்லுங்க. பொருள் முத்து. சரி என்னவோ சரி.
1: ஜெயிச்சிட்டாங்க.
2: கட்டிக்காரி
0: உரம் மீராமா இல்லனா முத்து இல்லனா உரம்.
2: சரி இப்ப நாங்க வந்து இப்ப லெனின் இல்ல, லெனின் வரையல. நிரோஷ் இருக்கிறீங்களா? நிரோஷ் இப்ப உங்கள்ட்ட வந்து போயிட்டாரா? ஐயோ சரி கூப்பிடுங்க கூப்பிடுங்க. இப்ப எல்லாரும் படம் இந்த பாட்டு பாடல் சொல்லிட்டீங்க இல்ல நீங்க எல்லாரும். நிரோஷ்
3: சுதர்சன்.
2: நிரோஷ்
3: அஞ்சரப்பட்டி சொல்லல.
2: சுதர்சன் என்ன பாட்டு சொன்னாரு?
3: அவர் பாட்டு பழைய பாடு
2: சுதர்சன் பாட்டும் சொல்லல. போயிட்டார். அவர் பாட்டும் சொல்லல.
3: கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. ரெண்டு பேரும் வளர்ப்பு நிக்கறாங்க, பிஸியா இருக்காங்க.
2: சுதர்சன்
3: எனக்கு இப்ப யாரங்கள சாந்தி அம்மா கிட்ட பாட்டு தான் முதலாவது. அவரட்டுமா
2: அது எப்படி?
3: நான் வெளியில இருக்க ஆசையா இருக்கு. நானும் அந்த பாட்டுல ஒரு மையல் கொண்டுட்டேன்.
2: மையல் கொண்டா நீங்க மையல் கொண்டா நல்லா இருக்குது. முன்னுக்கு கிருஷ்ணா பாவம் தண்ட பாட்டுக்காண்டிய காவல் இருக்கிறார். நாங்க அப்படி லைனா போவோம் எடுத்தோம். இது நல்லா இருக்குது. எம்டிஆரின் சட்டம் என்றால் சட்டம் சட்டம் தான். நாங்க மாற்ற முடியாது. அவரு குழந்தையில பாட்டை முன்னுக்கு கொண்டு வான்னு சொன்னா இப்ப அஸ்மிதால பாட்டு நான் கொண்டு வரலாம். நான் பார்த்ததுலே அது கொண்டு வரலாம். அது குழந்தையில பாட. சரி இப்ப பாடுற போயிட்டார். நான் ஒரு பாட்டு முதல்ல என் விருப்ப பாட்டு ஒன்று எடுத்து வர போறேன். எத்தனை பேர் நான் என் விருப்பம் எடுத்து வர்ற விருப்பம் சொல்லுங்க. இல்ல எத்தனை பேர் இதுக்கு கை உயர்த்துறீங்கன்னு பாப்பா. எத்தனை பேர் சொல்லுங்க. அம்மா உண்டு, சாந்தி உண்டு.
3: என்ன பாட்டுன்னு சொன்னதான் கை வைத்துவேன்.
2: அது சொல்ல மாட்டேன். எந்த விருப்பம் இப்ப நான் எடுத்து வந்தா அது எல்லா விருப்பமா இருக்கும். ஒன்று மனசு உங்களோட மனசு நினைச்சா சொல்லுங்க. அல்லாட்டி எனக்கு எத்தனை பேர்
1: ரேவதி
2: அம்மா ரோஹிதா நீங்க சொல்லாட்டி பரவாயில்ல. இப்ப நிரூஸ் சொல்லும். இல்ல இல்ல நீங்க கொண்டு வாங்க எனக்கு விருப்பம் உண்டு. ராஜா சொல்லும், லெனின் சொல்லும், ஃபாரூக் சொல்லும், எல்லாரும் சொல்லுவாங்க.
3: நீங்க எவ்வளவு பேர் அகலையும் கட்டி போட்டுட்டீங்க.
2: என்ன
3: செய்யறது? ஊர ஓடி நவத்தோட தானே வேணும்.
2: சரி எடுத்து வர போற. நீங்க நிரூஷ கூப்பிடுங்க. அவர் மேல வலிமைய போயிட்டார். சரி என்னுடைய பாடலை எடுத்து வர்றேன். நீங்க விடை பாருங்க ஐயா, நான் பாட்டு எடுத்து வரேனா. இந்த பாட்டு இவரோட நேத்தியான அந்த பாடுது இல்ல பாருங்க.

0: பாட்டும் பாடுதில்ல. வணக்கம் சுதர்சன். சுதர்சன் வணக்கம். சுதர்சன் வணக்கம். சுதர்சன் இருக்கிறீங்களா? எங்க நிக்கிறாரு? சுதர்சன், சுதர்சன் வணக்கம். சுதர்சன் மீட் ஆகுங்க.
1: மியூட்ட போட்டு இருக்கிறார். இனி பக்கத்துல நிக்கிறாரோ தெரியாது, தெரியாது.
0: சரி பாக்கலாம். நாங்க பாடத்தை எடுத்துறோம்.

பாடலை கேட்டீங்க. அடுத்த பாடல் எங்களுடைய அம்மா நிக்கிறீங்களா? அம்மா அம்மா போயிட்டாவா? ரேவதி அம்மா, எல்லாரும் நின்று கேட்டு கொண்டு இருந்தீங்க, அப்ப நீங்க நிற்கிறீங்களாக்கு மட்டும் பார்த்தேன். இப்ப எத்தனை பேருக்கு நின்று கேட்டீங்க இதெல்லாம்? ரேவதி அம்மா இருக்கிறீங்களா? முடியப்பட்டுட்டீங்களா? இருக்கிறீங்களா? என்ன லோகிதா, இப்ப கேட்டுட்டு இப்பயாவது பிடிச்சதா பாட்டு இல்ல? என்ன பாட்டை கேட்டதுல உங்களுக்கு விக்கல் வந்துருச்சு இல்ல? அடுத்த பாடல் நாங்கள் எடுத்து வரலாம். எங்களுடைய கிருஷ்ணன், கே எஸ் கிருஷ்ணா கேட்ட பாடல்.

2:23 மன்னிக்க 2:23 அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 4:53. அடுத்த பாடல்கள் காற்றிலக்கு வருகிறது. எங்களுடைய ராஜேந்திரன் கேட்ட பாடல், ஆகாய பந்தலில் பொன்னூஞ்சல் பாடலை கேட்கலாம்.

0: இந்த பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய கரூரிலிருந்து ராஜேந்திரன் கேட்ட பாடல். இப்பொழுது காற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் ரதீஷ், எப்படி இருக்கிறீங்க நீங்க?
1: வணக்கம்.
0: எப்படி
1: நலமாக இருக்கின்றது?
0: நலமா இருக்கிறீங்களா?
1: நலமாக இருக்கின்றது. நீங்க நலமாக இருக்கின்றதா?
0: நலமா இருக்கு. வர வர உங்களுக்கு தமிழ் கொஞ்சம் மறந்து போற மாதிரி இருக்கு. உங்களோட நீங்க பேசுற பேச்சு என்ன நடந்தது?
1: அப்படியா?
0: என்னடா அத நீங்க நலமா இருக்குதா? அந்த கேக்குறது ஒரு வித்தியாசமா இருக்குது. என்ன நடந்தது?
1: நீங்க கூடுதல் நலமாக இருக்கின்றதா நான் கேட்டேன்.
0: ஓ, நீங்கள் நலமா இருக்கிறீங்களா கேட்கணும். அதாவது உங்களுடைய வீட்டுல நாய் நலமா இருக்குதா? இருக்கின்றதா?
1: ஐயோ,
0: மாடு நலமா இருக்கின்றதா? அப்படி கேக்குறது.
2: ஐயோ,
0: யாரத்தான் விட்டீங்கப்பா நீங்க? யாரத்தான் விட்டீங்க? என்ன லோகிதா, நீங்க யார விட்டீங்க நீங்க?
2: இல்ல, நான் ரதீஷுக்கு நான் தமிழ் சொல்லி தருவான்னு கேட்டு
0: சொல்லி கொடுங்க அவருக்கு. அங்க பாக்கலாம், நானும் படிக்கிறேன்.
2: இல்ல, நானும் கேட்டேன். இருக்கிறதா
0: உங்களுக்கு விளங்குதா ரதீஷ்? அதாவது இருக்கிறதா, இருக்குன்றதா, இருக்குதா என்று கேட்டா அது அகருதின உண்மையா? அது ஆடு மாடு, மற்றது அந்த மேச கதிரை உங்களோட வீட்டுல இருக்கிறதா என்று கேக்குறத.
1: அப்ப கொஞ்சம் பாசமா கேக்கணும். அத எப்படி
0: பாசமா கேக்குறதா? நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நீங்க நல்லா
1: இருக்கிறீங்களா? நீங்க நலமாக இருக்கிறீங்களா?
0: அது நல்ல, அது சூப்பர்.
2: இதுதான்
0: கட்டிக்காரன் சொல்லுவான். பாசமா நான் நலமா இருக்கிறேன் ரதீஷ் சொல்லுவேன். சரியா?
1: நான் அப்போது இங்க மலையாளத்துல எழுதி வைக்கணும், மறக்க கூடாது.
0: இல்ல இல்ல, நீங்க மறக்காது. நீங்க நல்லா பேசு. இப்ப ஒரு கொஞ்ச நாளா என்னன்னு தெரியல, அதான் எனக்கு உலங்கு இல்ல சொல்றது. ஒரு இடத்துல இருந்து ஒரு ஒரு இதோட இருந்து நாங்க தொடர்பு இல்லையே. இங்கிலீஷ்ல சொன்னா தொடர்பு இல்லை இருக்கிறது, அல்லாட்டி டச் தமிழ்ல சொன்னா டச்ல இருக்கிறது.
1: பிரச்சனையும்
0: வரும். சரி, ஒரு பாட்டு, பழைய பாட்டு சொல்லுங்க, டூயட் பாட்டு சொல்லுங்க, சந்தோஷமான பாட்டு சொல்லுங்க ரதீஷ்.
1: நான் ஒரு மலையாளம் பாட்டு கேட்கலாம் என்று ஆசையோட வந்திருக்கு.
0: இன்னைக்கு அதுக்கு சாத்தியம்.
1: மலையாளம் பாடல் என்றா நம்ம எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடிய ஒரு பாடல்.
0: ஆனா அதுக்கு சாத்திய கோரம் இல்ல இங்க யாருக்குமே. நான் விட்டு கொடுக்க, சட்டம் சட்டம் தான்,
1: சட்டம் சட்டம் தான்,
0: சட்டம் சட்டம். சொல்லுங்க.
1: அப்படியானா நம்ம இவரு யாரு, ஜானகி அம்மாவும் லோகி, லோகி இருக்குதுல்ல பக்கத்துல
0: இருக்கிற
1: அவருக்கு தெரியும். நான் இப்ப சொல்றது அதாவது ஜானகி அம்மாவும் நம்ம டிஎம்எஸ் பாடின நல்ல ஒரு ஜாலியான ஒரு பாடல் சொல்லுங்க லோஹி, உங்க தெருவில உங்களுக்கு விட்டு கொடுத்துருக்கு.
2: அது மீரா கதாங்க ஹெல்ப் பண்ணும், மீரா கதாங்க ஹெல்ப் பண்ணணும். ரதீஷ்
1: உங்களுக்கு
0: தெரியுமா?
1: தெரியும், கொஞ்சமா தெரியும்.
0: ஓ ஜானகி அம்மா, இல்ல இல்ல நீங்க சொல்லுங்க, பாருங்க பாருங்க. ஜானகி அம்மாவும் டிஎம்எஸ் ஐயாவும் பாடிய பாடல்
1: போக்கிரி படத்துல இருக்குல்ல, போக்கிரில.
0: போக்கிரில என்ன பாட்டது?
1: காதலின் பொன் வீதியில்.
0: அதுவும் இருக்கு. தீபம் படத்துலயும் இருக்கு, தீபம், தீபம் படத்துல ஒரு பாட்டு இருக்குது, நல்ல பாட்டு.
1: தீபம், தீபம்
0: தீபம் படத்துல இருக்கு, நிறைய பாடல்கள் பாடி இருக்கிறார்கள். நிறைய நிறைய பாடி இருக்கிறார்கள்.
1: பழைய பாடல் தான் கேக்கணும்ல.
0: ஓ நீங்க என்ன பாட்டு கேட்டீங்க? நீங்க
1: இப்ப நான் சொன்னதா காதலின் பொன் வீதியில்.
0: காதலின் அது இடைக்கால பாடல் ஆகும் என்ன?
1: இல்ல 73ல.
0: சரிங்கப்ப சரி, அது அது எடுத்துடலாம்.
1: 73 பழையதானே, புதியதா?
0: பழசுதான், பழசுதான். அது இந்த இந்த பாடலும் இவர் தீபத்தில அந்த போரத்தில் ஒரு மகராணி, அவள் கரத்தில் ஒரு மகராஜா. அதெல்லாம் ஜானகி அம்மா டிஎம்எஸ் ஐயாவோட பாடிய
1: திருவள்ளுவர் செல்வி அப்படி ஒரு படத்துலயும் இருக்கு.
0: திருவள்ளுவர் செல்வி மங்கைய கரசி அந்த பாட்டா?
1: அது அந்த படத்துல பாட்டா இல்ல அப்படியா பாடல?
0: அது எனக்கு யார் பாடினு தெரியல,
1: தெரியாதுல. அங்க ஏதோ பாட்டு வந்துருச்சு இப்போ. இல்ல
0: அது இல்ல, உங்கட பக்கம் தாட்டது அது. சரி, இப்ப உங்கட பாட்டு எடுத்து வர.
1: நீங்க சொன்னது தீபம், தீபம் திரைப்படத்துல நல்ல ஒரு பாட்டு.
0: அதுதான் அதுதான் இப்ப பாடி காட்டுன. நீ
1: அந்த புறத்தில், அந்த புறத்தில்,
0: அந்த புறத்தில்
1: எனக்கு ஞாபகம் பெற ஒரே ஒரு படம் தான், முதல் மரியாதை.
0: வர படம் இது வசந்த மாளிகை.
1: வசந்த மாளிகை,
0: வசந்த மாளிகை சிவாஜி கணேசன் படம், அதுவும் ஞாபகத்துக்கு வரும்.
1: இல்ல எனக்கு, நான் சின்ன பையன் தானே, என்னோட வயசுக்கு ஏத்த மாதிரி தானே.
0: உங்க பக்கமா சத்தம் கேக்குது ரதீஷ், ரதீஷ் உங்க பக்கமா சத்தம் கேக்குது.
1: இல்ல இங்க ஒரு சத்தமும் இல்லை, நான் தனியா தான் இருக்கு.
0: ஓ அப்ப சரி, அப்ப சரி, இப்ப சரியா, இப்ப நான் அந்த சத்தத்தை நிப்பாட்டினேன். நான் அப்ப நான் உங்களுக்கு அஞ்சரை பட்டி உங்களுக்கு கொடுக்கலாம் மாதிரி என்ன நேரம் காணாது, நான் பாடல்களை எடுத்து வரேன்.
1: நேரம் காணாது.
0: ஓ எடுத்து வரேன்.
1: அப்ப மறுபடியும் சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்களா?
0: நீங்க இது இது இது சரி, இப்படி கேக்குறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? அது பரவாயில்ல, அது நான் நல்லா இருக்கிறேன். அப்ப
1: எப்படி இருக்க, எப்படி
0: நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க நலமா இருக்கிறீங்களா? நான் நலமா இருக்கிறேன். அப்படி நீங்க நல, அது நீங்க நலமா இருக்குதா? இருக்குதா?
1: அது சரி வராதுல,
0: அதுவும் சரி வராது. கொஞ்சம் நாங்க அட்ஜஸ்ட் பண்ணுவோம் உங்களுக்காண்டி. என்ன செய்யறேன்?
1: ஆமா ஆமா, நாங்க மலையாளத்துல கேட்க வேண்டியது.
0: உங்க மலையாளத்துல நாங்க கேட்டா சுகமோ ரதீஷ், நீங்க சுகமோ? உண்டு.
1: அதுதான், அப்படிதான். நீங்க மலையாளம் நல்லா தெரியுது உங்களுக்கு.
0: இந்த சுகமோன்றது மட்டும் அது தமிழ் தான்.
1: அது மலையாளத்துல வந்து இப்படி, ரதீஷ் ரதீஷ், நீ சுகா இருக்கணும்.
0: சுகா இருக்கணும்,
1: சுகமா
0: இருக்கணும். அது அது எங்களுக்கு எல்லாம் அப்படி பழகணும் இல்ல. அது சரி, நான் பாடல்
1: சொல்லி கொடுத்த மாதிரி
0: நான் பாடல்களை எடுத்து வரேன். நிறைய பாடல் இருக்கிறது.
1: சரி,
0: நன்றி.
1: சரி,
0: நன்றி, நன்றி,
1: நன்றி,
0: நன்றி, நன்றி, வணக்கம். எங்கே காற்றலையில் நினைந்து கொள்ளும் முத்து பாண்டி, வணக்கம். முத்து பாண்டி வணக்கம்.
3: வணக்கம் முத்து பாண்டி, வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: என்ன எல்லா கூட்டமும் போன அப்புறம் அமைதியா வாரீங்க?
3: அனைவரும் நலமா இருக்கோமா?
0: சரி, உங்களுக்கு ஒரு பழைய பாட்டு சொல்லுங்க பாப்போம். பழைய பாடல்
3: படகோட்டி படத்துல வந்து தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்து, அந்த பாடலுமா?
0: அதுல இடையிடையே என்ன ஒரு சத்தம் வரும்,
3: இடையில வந்து என்ன சத்தம் வரும், கண் வரிதானமா வரும்,
0: இல்ல என்ன சத்தம் வரும், அதுல என்ன சத்தம் வரும் அந்த பாட்டுல?
3: அது என்ன சத்தம், கடல் அலை சத்தம் வருமா?
0: உண்மையாமா?
3: இல்லையே, வராது. அதுல
0: ஒரு சத்தம் வராதா?
3: இசை வருமா?
0: அப்படியா? நான் அப்ப நான் தான் மாறி சொல்றேனோ?
3: என்னமா வரும் நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க சொல்லுங்கம்மா.
0: ஐதற்ற சத்தம் வருமில்ல?
3: ஓ அம்மா, மறந்தே போச்சுங்கம்மா. ஆமாம்மா, தொட்டால் பூ மலரும்னு தப்புன்னு அடிப்பாங்கம்மா,
0: கையில அடிப்பாங்க. அப்ப நான் நினைச்சேன் நான் தான் பிள்ளையா சொல்றனும் அப்படின்னு யோசிச்சேன். நீங்க இப்படி சொல்ல,
3: இல்ல இல்ல, அது ஒரு இசை தானே, கை தட்டும் ஒரு இசை தானே?
0: அதான் இடையில ஒரு இசை வரும் என்னன்னு கேட்டேன். அந்த வித்தியாசமா
3: அதான்
0: மலர்ந்தேன்
3: கண்டிப்பா கண்டிப்பா வருமா, கண்டிப்பா வருமா. எதுக்குமா, ஒருவேளை கோபத்துல அடிக்கிறாங்களா சந்தோஷத்துல அடிக்கிறாங்க?
0: சந்தோஷத்துல, சந்தோஷத்துல அவங்க கோபம் இல்ல, அவங்க கோபத்துல
3: சந்தேகமா,
0: கோபத்துல அடிக்கிற பன்னாரண்டு தானே விடும், பன்னாரண்டு.
3: அது அதுலயும் எனக்கு ஒரு ஐயம் இருக்குமா, அதாவது அடிக்கும் போது வலிக்குது, அது கோபமா அடிச்சானா சந்தோஷமா அடிச்சானா ரெண்டும் வலிக்கத்தானமா செய்யும்?
0: இல்ல, சந்தோஷமா அடிக்கும் போது அது வலிக்காது. அதாவது இந்த வாங்குறவருட மனம் வந்து அது எவ்வளவு காரமா அடி விழுந்தாலும் ஒரு அன்போடு தான் வாங்குவார். தெரியாம அடிச்சுட்ட பரவாயில்லன்னு சிரிப்போடு தான் இருப்பார். அந்த அவனுடைய முகம் கடு கடு என்று இருந்து டே என்று சொல்லி ஒரு அடி அடிச்ச
3: திருப்பி திருப்பி இங்கிட்டு பறக்கும் அடி,
0: திருப்பி சும்மா சுழறும் என்ன, அதாவது ரயில் கூவும்.
3: ஆமா ஆமா,
0: இல்லையா? காதுக்குள்ள
3: இந்த படம் பார்த்து மாய் படம் பாத்தீங்களா? மாய் படத்துல வந்து நம்ம கோவில் சார்ல வடிவேல போட்டு அடி பறந்து பறந்து அடிக்கிறத அடிப்பாங்க.
0: சரி, அப்ப நான் உங்களை பாடல்களை சொல்லுங்க.
3: இணைப்புல வந்து வைரமுத்து சார் இருக்காரா?
0: எல்லாரும் போயிட்டாங்க, எல்லாரும் காட்டுவோம். நீங்க வந்தோடனே அவங்க கட் பண்ணி போய் அந்த அந்த இணைப்புல தான் நீங்க வந்தீங்க. அப்ப உங்களை எடுக்கிறதுக்காண்டி அதை கட் பண்ணப்பட்டுது. இனி அவங்க திருப்பி வரணும்.
3: சரிம்மா, சரிம்மா,
0: நன்றி.
3: அஞ்சலப்பட்டில எனக்கு கிடையாதுலம்மா, அஞ்சலப்பட்டில எனக்கு இருக்கா இல்லையா?
0: அஞ்சலப்பட்டி குடுக்கறதுக்கு டைம் காணாது, நான் நிகழ்ச்சிக்கு எதையா முடிக்கணும் இல்ல.
3: சரிம்மா, சரிம்மா, அப்ப நான் தான் வந்து அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துருன்னு நினைக்கிறேன்.
0: இல்ல இல்ல, அது பரவாயில்ல. இன்னும் இன்னும் இன்னும் எட்டு பாட்டுக்கு மேல இருக்கு, எட்டு ஒன்பது பாட்டு. அப்ப நான் அவளை குடுக்கணும் இல்ல.
3: சரிம்மா, சரிம்மா, எனக்கு நிகழ்ச்சி என்னதான் அருமையா இருந்துச்சு வந்து எல்லாமே. நானும் அந்த ஒரு எழுத்து கொடுக்கும் போது நீங்க படம் பேர்ல நான் மனசுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டே இருப்பேன். அந்த ஊனா கொடுத்தீங்களா, உளுந்தூர் பேட்டை, உத்தமபாளையம், குளவஞ்சுற்று வாலிபன்,
0: உசலம்பட்டி இருக்குல்ல, உசலம்பட்டி
3: இந்த பக்கத்துல, அது மறந்து போச்சுமா, பக்கத்துலதான் இருக்கு உசலம்பட்டி.
0: அது அந்த பாட்டுலதான் வருது, உசலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சி இல்ல.
3: ஒருத்தர் பாடுவேன் பாடாமே
0: போயிட்டாரு,
3: பொழைச்சிருக்குமோ ஒருவேளை.
0: அவர் நல்லா பாடுவார் முத்து பாண்டி, அது அவர் சும்மா தமாசுக்கு சொல்ற, நல்லா பாடுவார், நல்லா பாடுவார்.
3: ஆனா உண்மையிலேயே உண்மையிலேயே நல்லா பாடுனாருமா, ஒரு சிரிப்பிலே ஒரு பாட்டை வந்து ரெண்டு வரையில பாடி முடிச்சுட்டு போயிட்டாரு. ஒரு சிரிப்பிலே
0: நல்ல சிரிப்பா நல்லா பேசுவார், நல்ல அதாவது நல்ல நாச்சுவையா பேசுவார், நல்ல பாடுவார்.
3: ஆனா மறக்க முடியாது, அந்த பாடலை மறக்கவே முடியாது.
0: கடைசி மட்டும் நீங்க
3: ராகத்தில்,
0: கடைசி மட்டும் நீங்க யாரும் மறக்க முடியாத ஒரு பாட்டு அவர் பாடி இருக்கிறாருல்ல,
3: கண்டிப்பா சிரிப்பில் உண்டாகும் ராகம் அறிந்து கொண்டேன்
0: நான். நல்லது நல்லது முத்து பாண்டி, நன்றி நன்றி.
3: நன்றிமா நன்றிமா
0: நன்றி. சரி பாடல்களை எடுத்து வரலாம். அடுத்த பாடல் யாருடைய பாடல் என்றால் எங்களுடைய யார் பாடல் நான் நான் பார்த்ததினே. அந்த பாடல் எங்களுடைய அஸ்விதா நீங்க கேட்ட பாடல். நேரம் சரியாக 2:44 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். இந்திய இலங்கை நேரம் நான் சொன்னது, கனடிய நேரம் சரியாக 5:13.
4: நான்

கலைஞனும் அவனை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவன்

0: அஸ்மிதா கேட்ட பாடல் இனிமையான பாடல், நல்ல பாடல். அது அந்த காட்சி அமைப்போடு பார்க்கும்போது நன்றாக இருந்தது. வரிகளும் நல்ல ஒரு வரிகள் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த பாடல் கலைச்செல்லியம்மா நீங்க கேட்ட இந்த புண்ணான கை என்ன பட போறதுன்னு பார்க்கலாம்.
1: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா,

0: கலைச்சொல்லியம்மா, உங்களுடைய பாடலை சற்று இடைநிறுத்தி ஒரு ராஜகுமாரன் வருகிறார், அவர் என்ன பாட்டு கேட்கிறாண்டு கேட்டுட்டு இங்கே. வணக்கம் ராஜ்குமார்.
1: அம்மா வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா?
0: இந்த ராஜ்குமார், இந்த ராஜ் எல்லாம் நிறைய கூடிருச்சு. கே எஸ் ராஜா, ராஜ்குமார், இந்த நாகவாணி ராஜா, வேற யாரு, நிறைய நிறைய
1: ராஜ பரம்பரையே வந்துருக்காங்க. ராஜ பரம்பரையே
0: பரம்பரையே ராஜா போச்சுங்க எல்லாம். எப்படி இருக்கிறீங்க? ஒரு மாதிரி வீட்லயும் தப்பி வெளியில வந்துட்டீங்க போல சனிக்கிழமை.
1: நான் வீட்டுல தனியா ராஜாங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். கூட்டுக்காரங்க ஒன்னும் வரத்துக்கு லேட் ஆகும், இன்னும் 2 hours இருக்கு.
0: அப்பயே நீங்க முதலே முதலே வரையல?
1: விடிகால வணக்கம் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன்.
0: 5:20 அது சரி. உங்களுக்கு இன்னைக்கு கஷ்டமான நாள் ராஜ்குமார். இன்னைக்கு இன்னைக்கு நான் சொல்ல போற விடயத்தை கேட்டுட்டு நீங்க ரொம்ப கஷ்டப்பட போறீங்க ஒரு கொஞ்ச நேரத்துக்கு.
1: இருங்க, பக்கத்துல நர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க கூப்பிட்டுக்கிறேன். நெஞ்சு நீ ஊறத்துக்கு.
0: அதாவது இன்னைக்கு கேட்க வேண்டிய பாடல் பழைய பாடல், டூயட் பாடல், காதல் பாடல் சொல்லுங்க பாக்கலாம்.
1: பழைய பாட்டு கேக்குறீங்களா?
0: பழைய பாட்டு, காதல் பாட்டு, டூயட் பாடலாம்
1: கேக்கலாமா?
0: எங்க
1: அந்தி வரும் நேரம் அந்த பாடல்மா, பாக்யராஜ் படத்து பாட்டு.
0: அந்தி வர நேரம் அது அவ்வளவு பழசு இல்லை. மன்மதனின் ராகம் வேற
1: பாட்டு
0: பாருங்க. மாமா வர கேப்பாரு பாருங்க, ஒரு பழைய பாட்டு, இனி இல்லாத ஒரு பழைய பாட்டு மாமா கேப்பார், தள்ள சுத்தி விழுவீங்க. வாங்க மாமா. மாமா வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்மா.
0: வணக்கம்,
2: எப்படி இருக்கீங்க?
0: பாருங்க மாமா, ஒரு பழைய பாட்டு கேட்டு இவர் சொல்ல தெரியாம இருக்கிறார் பாருங்க.
1: ஐயா வணக்கம். ஐயா வாங்க வாங்க.
2: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோம் மாமா, நாங்க ரெண்டு பேரும். மாமா நீங்க சொல்ற பாட்டுல இவர் மயங்கி விழணும். ஒரு பழைய பாட்டு சொல்லுங்க பாப்போம். டூ இயர்
2: பாட்டு பாட்டு விட்டுருமா?
0: இங்க பாப்போம், இவரும் விட போறாரு பாருங்க.
2: தலைவரே மாட்டிட்டு முடிக்கிறாரு. அவர் தொண்டர் இப்படி ஆகுறது என்ன ஆகுறது?
1: பழைய பாட்டு கேட்டா தெரியாது. பழைய பாட்டு கேக்குறேன்
0: உங்களுக்கு உதவிக்கு உதவிக்கு மாமாவை கேளுங்க, யாரையாவது கூப்பிடலாம்.
1: இந்த பாட்டு
0: அடிக்கிறது எனக்கு பிடிக்கல. நீங்க வேற சொல்லுங்க, நீங்க இதான் சாட்டர் ஒன்டே ஒன்று தெரிஞ்சிருக்கு மாமா. அந்த அடிக்கிறது
1: நடந்திருக்கு.
0: அது அந்த அடிக்கிற இது புதுசா வந்து அடிக்கிறது கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். இது வந்து அடிக்கிற கைதான் அணைக்கும் அழுகிற மாதிரி வருது. புதுசா இருக்கிற அடிக்கிற கை அணைக்கும் வரும்
2: பாத்தீங்களா? பாடல் புது பாடல் இருப்பாரு. பழைய பாடல்கள் தலைவர்
0: திணறாரு.
2: வருத்தப்படாத வாலிப சங்கம்ல, அதனாலதான் பழைய பாடல் தெரியல.
0: பாருங்க மாமா, எல்லாம் தெரிஞ்சு ராஜா ஆண்டா எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நீங்க என்ன
2: இது வந்துருச்சாமா? காதலின் பொன் வீதியில்
0: அது வரைய என்ன அது வந்துருச்சு இல்ல? யாரோ கேட்டிருந்தாங்க இல்ல?
2: வந்துருச்சா?
0: யாரோ கேட்டிருந்தாங்க, யாரோ ஒரு ஆள் கேட்டிருந்தாங்க காதலின் பொன் வீதி.
1: பாட்டு வருமா? இயற்கை இன்னும்
0: இல்ல, அதை விட அதை விட பழசு கொண்டு வாங்க. பாருங்க மாமா, இப்ப இதுல இருந்து என்ன அதுல யாரும் நடிச்சது? ராஜ்குமார்,
2: எம்ஜிஆர்,
0: குமார், எம்ஜிஆர் நடிச்சிருக்காங்க. இந்த இடையே எல்லாரும் கேட்டுக்குங்கப்பா, இயற்கை என்னும் இல்லையா கண்ணி அந்த பாடல் எம்ஜிஆர் நடிச்சப்பா. என்ன
2: பாடல் காட்சி போடுங்க
0: போட்டு
2: காட்சி
1: இருக்கணும் இளைய கண்ணி படுத்து பேரு
0: இளைய கண்ணி யார் நடிச்சேன் இப்ப பாக்கலாம் சரியா மாமா என்ன மாமா என்னைய போய் தவறா நீங்க என்னைய மாத்துறீங்களே மாமா நான் நினைச்சு வச்சிருந்தேன் நான் படிச்சுமா சின்ன இருந்து படிக்கிறேன் மாமா நீங்க என்ன மாமா நீங்களும் அவுட் நீங்களும் ஃபெயில் நீங்களும் ஃபெயில்
1: ஆமாங்க எங்க ஊர்ல வரும்போது அந்த படம் தான் ஓடுச்சு அவர் நடிச்ச படம் தான் ஓடுச்சு உங்க ஊர்ல அந்த படம்
2: ஓடுச்சு
1: ஒவ்வொரு நாட்டுக்கு ஒண்ணு அனுப்புறாங்க பாருங்க பல இடத்துல.

0: சரி, அந்த பாட்டை எடுத்து வரணும், அது நல்ல ஒரு பாடம் உங்களுக்கு. இயற்கை என்ன ஒரு மாதிரி தப்பிட்டீங்க, அந்த மாமாவும் நீங்களும் ஃபெயில்.
1: என்ன
0: படிச்சிருப்பான், என்ன படத்துல என்ன பாட்டு?
2: அம்மா தலைமுறைக்கு வந்து பி ஆர் மகாலிங்கம் அவரு பாகவதர் படம் எல்லாம் பாத்துருக்காங்க, ரிலீஸ்ல பாத்துக்கிறாங்க அம்மா அந்த காலத்துல.
0: நான் முதல் முதல் பார்த்த படம் இது, மூன்று முடிச்சு.
2: முதல்
0: முதல் சின்ன பிள்ளையா அம்மா அப்பா கைய ரெண்டு பேர்ட்ட கையையும் பிடிச்சு கொண்டு போன படம் மூன்று முடிச்சு.
1: 25
0: நான் இங்க இருக்கிறேன்னு தான் சொன்னேன், வந்தது சொல்லல, வந்தது சொல்லலே. நான் சில நேரம் ஒரு 13 வந்திருக்கலாம், இல்லாட்டி 12 வந்திருக்கலாம் இங்க. ஒரு ஒளிச்சு வைக்கிற இடத்துல வைப்பேன், அங்க வந்தா அப்ப கிடைக்கும். என்ன தெரியாத அதுக்கு ஒரு கருப்பு கலர் கவர் போட்டு மூடுறது, அந்த அந்த இது இருக்கிற இடத்த மட்டும், டேட் ஆஃப் பர்த். அடுத்த பாடல் யாருடைய பாடல் பாடிக்கொண்டிருந்த ஒரு பாடல், அது கலைச்செல்வி அம்மாவுடைய பாடலை கேட்கலாம்.

நேரம் சரியா 3:09 அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியா 5:38. அடுத்த பாடல் காட்சலைக்கு வருகிறது. சுகைதா, நீங்கள் கேட்ட அன்புள்ள மான் வழியே பாடலை கேட்கலாமா? பாடல் காட்சலைக்கு வருகிறது.

0: பாடலை விரும்பி கேட்டவர் யாரண்டா சுகைதா. இப்பொழுது காற்றில் இணைந்திருக்கும் அன்பு உறவுகள், பாடல் சொல்லாமல் போனவர்கள், பாடல் பாடாமல் போனவர்கள் எல்லாம் இப்பொழுது மீண்டும் வந்திருக்கிறார்கள். பாடலையும் பாடி ஒரு பாடலையும் சொல்ல போகிறார்கள். வணக்கம் நிரோஷ், வணக்கம் லோகிதா, நாகவாணி ராஜா.
1: வணக்கம்.
0: நாகவாணி ராஜா வரையில எல்லாரும் வரட்டும். எங்க நிரோஷ், நீங்க எல்லாரும் என்ன பார்த்து சொல்றாங்க, என்ன பாட சொன்னோம்னா அவர் பயத்தில் ஓடிட்டார், ஏன்னா உங்களுக்கு இவ்வளவு பயமான்னு சொல்லி கேட்கிறாங்க. எனக்கு நீங்க சரியான பயமா?
1: போய் வளர்ந்தீர்கள்.
0: இல்ல, ஏதாவது எல்லாரும் அப்படி சொல்றாங்க, என்னத்தான் சொல்றாங்க. நீங்க ஏதோ அதாவது காரசாரமா கேட்டுட்டீங்க, அவர் பாடாமலே ஓடிட்டார் சொல்லாம கொள்ளாமல்.
1: இல்ல, அப்படி இல்ல,
0: அவளோட நின்றுதான் கடைசி வரை எல்லாரும் உங்களோட பாட்டு கேக்குறதுக்கு. நீங்க இப்படி செய்யலாமா? என்ன போயிட்டேரா?
1: இல்ல இல்ல, நிக்கிறேன் காட்டி கொண்டு
0: வருவாடா. சொன்ன முடியுது முடியுதுன்னு சொன்னேன். வணக்கம் ராஜா. ஓஹோ, தப்பிட்டார் போல இருக்கே, தப்பிட்டார் போல இருக்கே. பாட்டையும் சொல்லாம தெரியாம ஓடி வந்தார். பார்த்தா பாட்டு சொல்லுவாரன்ட்டு பார்த்தா பாட்டையும் சொல்லாம போயிட்டார் இல்லையா? சரி, நான் ஒரு பாட்டை எடுத்து வருகிறேன். அப்படி நில்லு, அவர் அவரை ஒரு கப்பிடிங்க, அந்த பாட்டை என்னன்னு கேட்போம். சரியா? அடுத்த பாடல், அடுத்த பாடல் யாருடைய பாடல் என்றால் எங்களுடைய ரேவதி அம்மாவுடைய பாடல். இல்ல, ரேவதி அம்மா.

அம்மா கேட்ட பாடல் இனிமையான பாடல். சின்னவளை, முகம் சிவந்தவளை, எவ்வளவு வர்ணனையாக பெண்களை எல்லாம் எப்படியெல்லாம் அப்போ வர்ணித்து சொல்லியிருக்கிறாங்க. உண்மையாக அந்த கவிஞர்களெல்லாம் கிரேட். இப்போத்தைய கவிஞர்களை பாருங்கள், எப்படியெல்லாம் நான் ஏதோ ஒரு வித்தியாசமான சொற்களை போட்டு வர்ணிக்கிறார்கள். சரி, அடுத்த பாடலில் ஃபாரூக், நீங்கள் விரும்பிய பாடல் காட்டிலிக்கு வருகிறது. மாந்தோப்பில் நிற்கலான்றீங்க, பார்க்கலாம்.

0: நிகழ்ச்சிகள் மற்றும் படங்களை பார்க்க
1: நேரம் சரியாக இப்பொழுது 3:29. அடுத்த பாடல் காட்டலைக்கு வருகிறது. எங்களுடைய சாந்தியம்மா நீங்கள் கேட்ட பாடல்.

8 நிமிடம் அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியா 6:08. அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. எங்களுடைய முத்துப்பாண்டி மன்னிக்க வேண்டும், ரதீஷ் கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது. ரதீஷ் ஒரு பழைய பாடல் கேட்டிருக்கிறார், அது அந்த புறத்தில் தீபம் படத்தில் இருந்து அருமையான பாடல்.

முத்துப்பாண்டி, பாண்டி நாட்டு தங்கம் எங்கட முத்துப்பாண்டி கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது. தொட்டால் பூ மலரும்

0: பாடலை சற்று இடை நிறுத்தி காட்டலையில் வந்திருக்கும் என் அன்பு உறவை சந்தித்து கொண்டு பாடலை எடுத்து வரலாம். இவரை பிடிக்கிறதே கஷ்டம், காட்டலைக்கு வரமாட்டார், வந்தால் எதுக்கு விடலாம், இன்றைக்கு ஏதோ மழை பெய்ய போகுது வழியில். வணக்கம் ரோஷன், எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம், நான் சுகமாக இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள்?
0: நல்ல சுகமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நல்ல சுகமா இருக்கணும்.
0: அதாவது சுகம் நலம் இரண்டும் இருக்கிறதா?
1: எல்லாமே இருக்கிறது, சுகமாக இருக்கிறது, நிறைவாக இருக்கிறது.
0: மன நலமும் உடல் சுகமாயும் இருக்கிறீங்களா? அதான் சுகநலம்.
1: ஆமா ஆமா, நிறைவாக நிறைவாக மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன்.
0: சந்தோஷம், அப்படித்தான் இருக்கணும். நல்லா தூங்கி எழுந்து மற்ற பேரெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு பாட்டு நின்று காய்ச்சிட்டு போயிட்டாங்க, இவன் நல்லா தூங்கி எழுந்து வந்துருக்கிறீங்க. வாங்க, என்றாலும் பரவாயில்ல, வந்துட்டு
1: நான் எல்லாம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு
0: கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? நல்லா நல்லா. இன்றைக்கு பழைய பாடல், டூயட் பாடல், காதல் பாடல் கேட்க வேணும். நீங்கள் சென்னையில் நீங்கள் புது பாடலை கொண்டு வந்துடுவீங்க. எல்லாருக்கும் தாங்கள் இளமையின்ற நினைப்பு இல்லை இல்லையா?
1: அப்படி அந்த நினைப்போட நிறைய பேர் அப்படி புதுப்பாட்டு இடைக்கால பாட்டெல்லாம் கேட்டதெல்லாம் கேட்டுனான் இருந்தேன்
0: நான். இல்ல, எல்லாரும் பழைய பாட்டு தான் கேட்டவங்க குடுக்கல, ஆனா பழைய பாட்டு தான் கேட்டேன்.
1: நீ அவள் கேட்டது ஒண்ணுமே நீங்க குடுக்கல, அவ்வளவுதான்
0: குடுக்கல.
1: எல்லாமே
0: தட்டி கிடைச்சாச்சு. உங்களுக்கு என்ன பாட்டு பாக்கலாம்? பழைய பாட்டு
1: எனக்கு வந்து மகாதேவி படத்துல.
0: அப்பாடா, நீங்க நான் நினைக்கிறேன் அம்மா அம்மாவும் பிறக்கல. சொல்லுங்க.
1: மகாதேவி படத்துல ஏ.எம். ராஜா, பி. சுஷிலா நினைக்கிறேன் பாடின கண்மூடும் வேளையிலும் கலை எந்தன் கலை என்ற பாட்டு.
0: ஆனா இந்த பாட்டு எல்லாரும் தெரிஞ்ச பாட்டுதான், நான் படத்தை கேட்டோன்னு
1: பயந்துட்டேன்.
0: அதற்கு பாடி காட்டுங்க.
1: கண் மூடும் வேளையிலும் கலை எந்தன் கலையே. எனக்கு அதுக்காக லிரிக்ஸ் தெரியாது, வார்த்தைகள் வரிகள் தெரியாது.
0: எல்லாருக்கும் பார்த்தா எல்லாருக்கும் இந்த முன்னுக்கு ஒரு ரெண்டு துண்டு, அதை புட சொல்லக்கூடாது. எனக்கும் அப்படித்தான், ஒரு ரெண்டு வரி, ஒரு வரி அல்ல ரெண்டு வரி, அதுக்கு மேல போக மாட்டோம் நாங்க. இல்ல, அது நல்ல பழக்கம். அது உண்மையா? அங்க காலநிலை எப்படி இருக்கிறது? இங்க எங்களுக்கு சரியான வெப்பம், அதனால சற்று உடல்
1: திடீரென்று மெதுவாக மழை பெய்கிறது, பின்னர் கடுமையாக வெயில் அடிக்கிறது, அப்படித்தான் இருக்கிறது.
0: ஆனா இங்க சரியான வெப்பம். அப்பாவுக்கு கொஞ்சம் நேற்று எல்லாம் அந்த வெப்பத்தினால் கொஞ்சம் வழியில போய் வந்தோடனே அவருக்கு உடல்நலம் கொஞ்சம் இடாமல் இருந்தது. இப்பவும் அப்படிதான் இருக்கிறார். இந்த வெப்பம் தாழ முடியாமல் இருக்கிறது வெளியில. எங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கணும் போல இருக்கு. அதாவது அந்த எங்கட உள்ள சொல்லுவார்கள் அந்த என்ன கரண்ட பொறிச்ச கோழி குஞ்சன்னு சொல்லுவார்கள்ல, அப்படித்தான் இப்ப நாங்க வளர்ந்து கொண்டு வந்துட்டோம் போல இருக்குது. இப்ப நீங்கள் எல்லாம் திடகாத்திரமா இருக்கிறீங்க அங்க.
1: இயற்கை இருக்கிறமா இல்லன்னு தெரியாது, இந்த சூழ்நிலை கேட்ட மாதிரி, சூழ்நிலை கேட்ட மாதிரி எங்கட உடம்பு இசைந்து கொடுக்குது, இசைவாக்கம் அடைஞ்சிட்டோம்னு சொன்னா.
0: அதாவது நீங்க இயற்கையத்தானே, எல்லாம் இயற்கையத்தானே சுவாசிக்கிறீங்க. வெளியில இப்ப வெயிலண்டான மழையண்டான காற்றண்டான இயற்கை. இப்ப நாங்க செயற்கையா இல்ல, உள்ளுக்குள்ள குளிர போட்டு விட்டுட்டு உள்ளுக்குள்ள இருக்கிறோம். அப்ப அது எங்களை மிகவும் தாக்குறதுண்டா? கொஞ்சம் வெயிலுக்கு போனோம்னு முடியல எங்களால, கொஞ்சம் பண்ணா மூச்செடுக்க முடியாத ஒரு நிலை எனக்கு மந்திரமா இருக்கிறது. என்ன செய்யறது? உங்களை எல்லாம் பாக்கணும் பண்ணிட்டு மூச்ச பிடிச்சு வச்சுக்கொண்டு இருக்கோம். அப்பா அம்மா அப்படிதான் சொல்லி கொண்டிருக்கிறாரு எல்லாரும். இப்ப லோகிதா எல்லாம் நின்று இருந்தா உங்களுக்கு இப்ப ஏதாவது சொல்லி இருப்பீனா? சரி, உண்மையா உங்களை கடைசி நேரத்துல வந்திருக்கீங்க. நிறைவா சொல்லுங்க.
1: ஆனா
0: அவர்கள் எல்லாரும் ராஜா கூட, நாகவாணி ராஜா கூட ஒரு பழைய பாட்டு கேட்டிருந்தார். நீங்க ஒரு பாட்டு சொல்லுங்க பாப்பா. நிருஷுக்கு அவர் சொல்லாமலே ரெண்டாம் தரவும் இணைஞ்சு இருந்து போட்டு ஓடிட்டார். அவரோட பழைய பாட்டு அவருக்கு எடுக்க முடியாம போயிட்டதோ என்னதையோ. புதிய
1: பாட்டு
0: தான் உங்களோட தாயகத்துல தான் இருக்கிறார், அங்க இலங்கையில தான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அபூட தெரிஞ்ச நண்பர், லோகிதாக்கு தெரிஞ்ச நண்பர், நீங்களும் பாத்திருக்கணும், அவரை பேசி இருக்கலாம், நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நாங்களே உங்களுக்கு அவருக்கு ஒரு பாட்டு சொல்லுங்க பாப்போம். அதுக்காண்டி நீங்க அவர்கிட்ட வயது என்ன, அவருடைய உயரம் என்ன, ஆள் எப்படி இருப்பாருன்னு எல்லாம் கேட்காங்க. அதை நாங்கெல்லாம் அது பார்த்து தான் பாட்டு கொடுக்கறது. இப்ப என்னொன்னு விருப்ப பாடல் கொடுப்போம், உனக்காக என் தெரிவு. ஒரு ஆளோட படத்தை எங்களுக்கு போட்டா தான் நாங்க பாட்டு கொடுப்போம். ரோஷன், முதல்ல பாட்டு அனுப்புவோம். உங்களுக்கு அதாவது உனக்காக என் தெரியும் அந்த நிகழ்ச்சிக்கு நீங்க உங்களோட படத்தை எங்களுக்கு அனுப்பணும் எம்டிஆருக்கு. அப்ப உங்களோட படத்தை பார்த்துட்டு தான் நாங்க உங்களுக்கு ஒரு பாட்டு செலக்ட் பண்ணுவோம்.
1: முடிந்தால் அவருக்கு கொடுக்க சொன்னால்
0: என்ன பாட்டு,
1: மன்னாதி மன்னன் படத்துல இருந்து கனிய கனிய மடலை பேசும் கண்மணி என்ற பாட்டு இருக்குது.
0: நல்ல பாட்டு. மன்னாதி மன்னன்,
1: மன்னாதி மன்னன் படம்.
0: உங்களுக்கு ஒரு 68-70 வயது இருக்குமா?
1: வயதா முக்கியம்
0: இல்ல, இந்த பாட்டுகளை பார்த்தா
1: இல்ல சொன்னாங்க உங்களுக்கு. அப்ப அப்படி அப்படி இல்ல, இப்ப புதுசா தான் வேணுமானு சொன்னா நான் பீஸ்ட் படத்துல இருந்து ஜாலிலோ ஜிங்கா பாட்டெல்லாம் கேட்பேன். விக்ரம் படத்துல இருந்து பத்தல பத்தல, இல்லாட்டி வந்து தர்பார் படத்துல இருந்து சும்மா கிளி, புஷ்பா படத்துல இருந்து ஊசல் ரியா மாமா, அல்லது பட்டாஸ் படத்துல இருந்து சில் ப்ரோ, அல்லது வந்து அப்படி சூரிய போட்டி படத்துல இருந்து காட்டு பயலு, அப்படி சுல்தான் படத்துல யாரையும் இவ்வளவு.
0: நீங்க இவ்வளவும் சொல்லிட்டீங்களே, சரி இவ்வளவும் சொல்லிட்டீங்களே, ஐஸ்கிரீம் படம் யாருமே சொல்லலையே. பாருங்க, எங்களுக்கு மோமன் ராஃபிக் தான் அந்த பாட்டு அனுப்புது அப்பாக்கு, ஐஸ்கிரீம் பாட்டு ஒரு பாட்டு.
1: அது தெரியும் பாட்டு.
0: ஆனா உங்க அதெல்லாம் உங்க வானிலையில வேற இல்லை, இந்த வானிலையில நானே இப்பதானே அதை பாக்குறேன் நான், அந்த பாடம் ஐஸ்கிரீம் புதிய பாட்டு அது. சரி, அப்ப நிறைவாக இணைஞ்சு கொண்டாலும் நிறைவான பாடல் உங்களுடைய பாடல் தான். இல்லை இல்லை, உங்களுடைய பாடல் தான். அப்ப நாங்கள் நன்றி ரோஷன், இணைந்து சிறப்பித்த
1: நன்றி. நன்றி
0: நன்றி நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி நன்றி வணக்கம்.
0: எல்லா பாட்டையும் சொன்னோன்னு நான் பயந்துட்டேன்னப்பா. ஏனண்டா அந்த புதிய பாட்டுகள் எல்லாம் உண்மையா, அந்த புதிய பாடல்கள்ல எதுவுமே ரசனை இல்லாத ஒரு பாடல் தான். நான் இப்படி சொல்றேன்னு யாரும் கோவிக்க வேண்டாம். ஒரு கொஞ்ச நேரம் அந்த பாடலை, ஒரு பாடலை நீங்க வேணுமெண்டா திரும்ப திரும்ப ஒரு 10 தரம் கேட்டு பாருங்கள். உங்களால சகிக்க முடிகிறதா, அந்த பாடலை கேட்டு ரசிச்சு கொண்டு இருக்க முடிகிறதா என்றதை ஒருக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பாட்டு எடுத்து வச்சு அது அப்படின்னா ஹெட்போன்ல ரெண்டு காதலையும் நீங்க வேற எதையும் சிந்திக்காமல் அந்த பாட்டை மட்டும் நீங்க ரசிக்கிற மாதிரி கண்மூடி அந்த புதிய பாடல் ஒரு பாடலை ஒரு 10 தடவை கேளுங்க. ஆனா அதே மாதிரி பழைய பாடலை நீங்கள் 10 தடவை கேளுங்க, எப்பவும் சலிக்காது. எத்தனை தடவை கேட்டாலும் எங்களுக்கு சலிக்காது, அது திரும்ப திரும்ப கேட்கத்தான் எங்களுக்கு ஆசையாக இருக்கும். சரி, முத்துப்பாண்டி உங்களுடைய பாடலை நான் மீண்டும் எடுத்து விடுகிறேன். ஏனென்றால் அது இடையில் நான் நிறுத்தினேன், அதுக்கு உங்களிடம் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு பாடலை எடுத்து வரலாம்.

ஒழித்த பாடல் முத்துப்பாண்டி உங்களுடைய பாடல் காற்றலையில் ஒழித்தது. அந்த பாடலோடு நாங்கள் எல்லோரும் இணைந்து கொண்டோம் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த பாடல் யார் பாடல் என்றால் எங்களுடைய ராஜ்குமார் கேட்ட பாடல். எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் நடித்த படம் என்று சொல்லி மாமாவும் ராஜ்குமாரும் இல்லை இல்லை அவர் தான் நடிச்சேன்ட்டு என்னையே நானே நம்பிட்டேன். ஆனால் உண்மையிலேயே அது எங்களுடைய ஜெமினி கணேசன் அவர்கள் நடித்த படம். பாடலை கேட்கலாம்.

இவர் நீங்கள் கேட்டு பாடல் காற்றலையில் ஒழித்தது. அடுத்த பாடல் எங்களுடைய சந்திரராஜ் மாமா உங்களுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது, கேட்கலாமா? நீல நயனங்களில் ஒரு நீண்ட கனவு வந்தது. தூங்கினா தானே மாமா கனவு வர.

0: பாடல் சற்று தெளிவில்லாமல் இருக்கிறது.
1: காதலை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன?
2: காதல் சாப்பாட்டுல சேர்க்க உப்பு மாதிரி, அதிகமானா சாப்பிட முடியாது, குறைஞ்சா சகிக்க முடியாது.
1: பெண்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
2: பெண்களை தெய்வமா மதிக்கிறேன்னு வெல் பாத்தம் போட்ட உங்களை பார்த்தோம்னா இங்க நடிக்க விட மாட்டேங்க. இப்ப இதுவரையிலும் உங்க கேள்விகளுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். ஏன் கேள்விகளுக்கு உங்க ஹீரோயினை பதில் சொல்ல சொல்லணும்? தன் காதலையே மனசுல நினைச்சு ஏங்கிக்கிட்டு இருக்கிற பெண்களுக்கு என்ன வரும்? யோசனை வருமா? ஐசி எப்படி அங்க பார்த்தா பதில்?

பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய சிலுவை சந்தனராஜ் மாமா அவர்களுடைய பாடல். இது அடுத்த பாடல் நிரூஷ் உங்களுக்காக லோஷன் தெரிவு செய்த இந்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. கேட்கலாம். உங்களுக்கு சொல்ல முடியாத பாடல் பாருங்க, உங்களுக்காக எத்தனை நண்பர்கள் வந்து உதவி செய்கிறார்கள். சரி, பாடலை கேட்கலாம்.

நிரோஷ் உங்களுக்காக லோஷன் தெரிவு செய்த பாடல், அருமையான பாடல், நல்ல ஒரு பாடல். சரி, அடுத்த லோஷனுடைய விருப்ப பாடல் காற்றலையில் வருகிறது, கேட்கலாம்.

காதல் மொழியோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம். இன்றைய தினம் இணைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகள் எல்லோருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த என் அன்பு உறவுகளுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இங்கே இருக்கும் பொழுதும் அங்கே இருக்கும் பொழுது நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, அடுத்த நிகழ்வாக புலனத்தில் நீங்கள் எழுதிய பாடல்கள் காற்றலைக்கு வரும், இல்லை மன்னிக்க வேண்டும், சிறுவர் பூங்கா நிகழ்ச்சி மாறு ஒளிபரப்பு வரும், அதைத் தொடர்ந்து மற்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது காதல் மொழியோடு உங்கள் மீரா. நன்றி, வணக்கம்.

0: மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். 2022 ஆண்டு ஜூன் மாதம் 6ஆம் மாதம் 24ஆம் நாள் கனடாவின் கலையகத்தில் நேரம் 9:30. ஈழத்திரு நாட்டிலும் பாரத நாட்டிலும் தமிழ்நாடு எங்கும் 7 மணி என்று காட்டிக்கொண்டிருக்கின்றது. இது மொன்றியல் தமிழ் வானொலியில் வெள்ளிக்கிழமை தோறும் தோன்றும்
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM
3: ஒண்ணு கொடுக்கவில்லை, நீங்களாகவே எடுத்து வாருங்கள். நீங்களாகவே உங்களுக்கு பிடித்தமான பாடலை எடுத்து வாருங்கள், பார்க்கலாம். இன்றைக்கு எங்கே ஒரு கண்ணன் பாடல் கேட்கலாம்.

எங்களுடைய தளத்திலே இளவரசு வணக்கம், எங்களுடைய சாதிக்கண்ணா வணக்கம், மற்றும் சந்தனராஜ் மாமா உங்களுக்கு வணக்கம், ஆண்டாளம்மா உங்களுக்கு வணக்கம், எல்லாரும் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். சரி, இப்பதான் இனித்தா மெல்ல மெல்ல வருவீங்க. இறைவாக இணைந்து இன்றைக்கு உங்கள் விருப்ப பாடல், அதாவது நீங்கள் நான் சொல்லிக் கொடுத்தா பாவம் நீங்க, இன்றைக்கு உங்களோட விருப்பத்துல நாங்கள் சுதந்திரமா விட்டுருக்கோம். சின்ன பிள்ளையல்ல, செட்டை அடிச்சு பறக்கிறதுக்கு விட்டுருக்கிறோம். அதனால நீங்க உங்களோட விருப்பமான பாடல்களை எடுத்து வர வேண்டும். இன்றைக்கு நான் கொஞ்சம் குறைவான நேரத்துக்குத்தான் நிகழ்ச்சி எடுத்து வரப்போகிறேன் என்று சொல்லிக்கொண்டு எங்கே பாடலை எடுத்து வாங்கும். குழல் ஊறும் சத்தம் உங்களை எல்லாருக்கும் கேட்கிறதா?

0: பிரார்த்தனையில் இணைந்து கொள்ளும் எங்களுடைய ஆண்டாள் அம்மா. அம்மா வணக்கம். அம்மா கேக்குறத?
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். எப்படி
1: வணக்கம் வணக்கம்
0: எப்படி இருக்கீங்க அம்மா? எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்களா அம்மா?
1: நல்லா சுகமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன்.
1: நல்லா சுகமா இருக்கேன்
0: சார். நல்ல சுகமா நீங்க
1: இருக்கீங்க?
0: இருக்கிறேன் இருக்கிறேன், நல்ல சுகமா இருக்கிறேன். இன்னைக்கு தாமதமாக வந்துவிட்டேன். இன்னைக்கு
1: நீளம் தெரியலையா? உடம்பு தெரியலையா?
0: இன்னைக்கு நிகழ்ச்சி மறுவழிப்பு போடலாம் என்றுதான் இருந்தேன். என்றாலும் சற்று உற்சாகப்படுத்திக் கொண்டு வந்திருக்கிறேன். அது சரி அம்மா, ஒரு நாளும் இட்டலியத்தான் சொல்றீங்களோடைய தோசை சொல்றது இல்லையா நீங்க?
1: தோசையா?
0: சொல்றது இல்லையா?
1: தோசை கூட செய்வேன்.
0: சரி, தோசையில எத்தனை வகை இருக்கு? தோசையில எத்தனை வகை இருக்கம்மா? எத்தனை வகை
1: தோசையில? இருக்கு ரவா தோசை, இருக்கு மசால் தோசை, இருக்கு
0: மசால் தோசை, ரவா தோசை, நெய் தோசை, வேற
1: இட்லி செய்யறது. நம்ம நெய் தோசை செய்யலாம் இட்லியே.
0: வேற என்ன தோசை? அம்மா ரவா தோசை, ரவா தோசை, மசாலா தோசை, நெய் தோசை, வேற என்ன தோசை?
1: கோதுமை மாவு தோசை.
0: கோதுமை மாவு,
1: கோதுமை மாவு
0: அது சூப்பரா இருக்கும். கோதுமை தோசை,
1: அப்புறம் கம்பு மாவு தோசை.
0: கம்பு கம்பு மாவு தோசை. எல்லா மாவுலயும் தோசை சொல்லலாம் தானே அம்மா?
1: கம்பு
0: அம்மா அம்மா
1: அம்மா கேழ்வரகு மாவு தோசை இல்லம்மா?
0: கேழ்வரகு,
1: கேழ்வரகு மாவு தோசை.
0: தோசை கேழ்வரகு மாவு தோசை
1: செய்யலாம்.
0: செய்யலாம். இனி வர்றவங்களை கேட்கலாம். அம்மா உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? அரிசிமா தோசை இருக்கா? அரிசிமா, அரிசி அதாவது உளுந்தும் அரிசி மாவும்.
1: கேட்டுக்குங்க.
0: புளுங்கல் அரிசி ஒண்ணு, மற்றது உளுந்து ஒண்ணு, வேற என்னமா
1: இருங்க? புளுங்கல் அரிசி, பேங்கி அரிசி, பேங்கி அரிசி ரெண்டாவது, பச்சை அரிசி ரெண்டாவது, நூறு உளுந்தும் இருக்கு
0: போட்டு மூன்று மூன்றும் கலந்து சுடலாம். அப்படித்தான்.
1: நாலு வெந்தயம் கூட கொஞ்சம் போடலாம். வெந்து
0: வெந்தயம் போடணும் தானேம்மா தோசை?
1: ஆமா, அரிசி செய்யணும்.
0: தோசைக்கு வெந்தயம் எப்படியும் தோசைக்கு வெந்தயம்
1: போடணும்.
0: போடணும் போடணும். சரி, அப்ப அம்மாவுடைய பாடலை சொல்லுங்க. அம்மா எனக்கு ஒரு பாடலை சொல்லுங்க.
1: பழங்கினால் ஒரு மாளிகை,
0: பழங்கினால் ஒரு மாளிகை. அம்மாவுக்கு அந்த பாடலை எடுத்து வருகிறேன். நன்றி அம்மா. நன்றி நன்றி நன்றி அம்மா.
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.
0: வழங்க மீண்டும் இணைந்து கொள்ளுங்க. நன்றி நன்றி. அம்மா கேட்ட பாடல் பழங்கினால் ஒரு மாளிகை. அந்த பாடலை எடுத்து

அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5149 5192 7979 இன்னொரு தொலைபேசி இலக்கம் 6 4 7 8 7 4 6 4 1 5. இந்த தொலைபேசியை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். தயவு செய்து 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற தொலைபேசி இலக்கம்

ஆண்டாளம்மா, நீங்கள் கேட்ட பாடல் காட்டளைக்கு வருகிறது பழங்கினால் ஒரு மாளிகை. இந்த இன்றைய தினம் உங்களுடைய பாடல்களை அவ்வப்போதே கொடுத்து எடுத்து வரலாம் என்று இருக்கிறேன். இதோ

0: உங்களோடு இணைந்து கொள்ளும் உங்களுடைய ரேவதி அம்மாவை சந்திக்க போறேன். அம்மா வணக்கம்.
1: அம்மா வணக்கம். வணக்கம்
0: அம்மா. வாங்க அம்மா. இன்னைக்கு நாங்க தோசையோட வந்துட்டோம். அதாவது இட்லியே பேசுறமே, இந்த தோசை என்ன, எத்தனை வகை இருக்கு ரெண்டு பாக்கலாம். சில பேர் நான் சில வேற வேற தோசைகளை என்ன கேள்விப்பட்டிருக்கேன். எங்க பாக்கலாம், எங்க சொல்லுங்க பாக்கலாம். அம்மா சொல்லுங்க.
1: என்ன
0: தோசை அது?
1: அது வந்து ஆந்திரா பெசரட் தோசை.
0: ஒரு நிமிஷம் அம்மா, ஒரு நிமிஷம். வணக்கம் சேகர். வணக்கம். எங்களுடைய ராணிப்பேட்டை சேகர்.
2: வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களா நீங்க? உணவுக்கு செல்லுகிறேன் என்று அங்கு உங்களுக்கு விருது கூட கிடைத்தது நினைக்கிறேன், அப்படித்தானே? நல்லது, சந்தோஷம். காணவில்லை என்று நாங்கள் தேடணும். என்ன சிரிச்சிட்டீங்க நீங்க? என்ன சிரிச்சிட்டீங்க?
2: இல்ல, ஒரு விளம்பரம் வந்ததா கண்ணீர் சேகர் காண வெளிச்சு கதா போல இருக்குது.
0: நான் பொய் சொல்ல பாருங்க, நான் பொய் சொல்ல. ரேவதி அம்மா நாங்க தேடணுமா இல்லையா? தேடலாம் தானே நாங்க. அவர் குரலை கேட்க இல்லையா? கொஞ்சம் பாருங்க, இப்ப பாருங்க. வணக்கம் சொல்லுங்க எங்களுடைய கண்ணன் சேகருக்கு. வணக்கம் சொல்லுங்க.
1: வணக்கம் சேகர். வணக்கம். இப்ப
2: கேக்குறீங்களா நல்லா இருக்கேன் முருகப்பட்டு
0: நீங்க அதை சொல்லியா? நாங்க அப்படியே எடுத்து வர்றோம்.
1: ராணிப்பேட்டை ஆற்காடு இருக்கு இல்லீங்களா? ஆற்காடு. ஆர்காட் பக்கத்துல சக்கரமல்லூர் எசையனூர் இருக்கு, தெரியுமா?
2: ஆமா தெரியும்.
1: அந்த எசையனூர் தான் நான் பிறந்த ஊர்.
2: அருகாமைக்கு வந்து
0: ரெண்டு பேரும் அருகாமைக்கு கொண்டு
2: வந்துட்டேன்.
0: பாருங்க,
2: அதாவது பாலாறு நதி இருக்கிறது.
1: ஆமா,
2: அந்த பாலாறு, அந்த பாலாறு நதி இந்த கரை ஆற்காடு, அந்த கரை ராணிப்பேட்டை.
1: ஆமா, காவேரி பக்கம் திருப்பார்கடல் வரும்.
2: ஆமா,
1: அந்த ஆற்று மணல் எங்களுக்கு தாண்டினாக்கா நடந்து 3 கிலோமீட்டர் இருக்கும். காவேரி பக்கமும் திருப்பார்கடல் எல்லாம் வரும்.
2: திருப்பார்கடல்ல வந்து ஒரு விசேஷம் மேடம், குரா மேடம், நீங்க அந்த இடத்த பாக்க வேண்டிய இடம் அது.
0: சொல்லுங்க.
2: அந்த சொர்க்க வாசல் திறக்கிறாங்க, அது எக்கச்சக்கமான கூட ஸ்பெஷல் பஸ் விடுவாங்க.
1: என்ன
0: படுத்திருப்பாரு? என்ன வச்சுட்டு?
1: மரக்கால் நெல்லுகளை அலக்கிற ஒரு படி.
0: அதை வைத்து
1: அலக்கி வைத்து படுத்துருப்பாரு.
0: இருப்பாரு சயனத்துல.
1: ஆறு தாண்டி நெல்லு வாங்க வருவாங்களா? எங்க ஊருக்கு வருவாங்க. அப்படி வரும்போது ஆத்துல வெள்ளம் வந்துருக்கான். அதனால தலையில அந்த மரக்கால மரக்காவ தலையில வச்சுட்டு படுத்துட்டு இருப்பாரு ரங்கநாதர். அந்த கோயில் உள்ளே வெங்கடாஜலபதி இருக்காரு மேடம். திருப்பதி பாலாஜி மாதிரியே இருப்பாரு மேடம். அப்படியே
0: அந்த உருவத்துல இருப்பார்.
1: அதே உருவத்துல இருப்பாரு. அங்க நம்மளால கூறதான் பாப்போம். இங்க இவரை நல்ல கிட்டக்க பாக்கலாம்.
0: கிட்ட பாக்கலாம்.
2: இன்னொரு விஷயம், படுப்பதற்கு இன்னொரு விஷயம்
0: சொல்லுங்க.
2: உலகத்துக்கெல்லாம் படி அளந்துட்டு ஓய்வாக மரக்கால வைத்து படுத்திருந்தாராம்.
0: அடே அப்பா,
1: படி அளந்த பெருமாள்.
0: பெருமாள். அடே அப்பா, இதெல்லாம் பார்க்க வேண்டிய விடயம். உங்களுக்கு நீ நானா அங்க இருந்தா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கு போய் அந்த பக்கத்துல பாத்து பாத்துட்டு வருவேன்.
1: இனிமையானது வாழ்க்கையில எத்தனையோ சுகங்கள் இருந்தாலும் பயணங்கள் ஒரு
0: இனிமையான சொல்றது உண்மை. ஆனா இன்னைக்குதான் நான் கேள்விப்படுகிறேன் நான் உண்மையா இந்த ஸ்தலத்தை எல்லாம் பாத்தீங்களா பேசினா தானே என்ன வழியில தெரியுது அல்லாட்டி தெரியாதுல்ல.
1: நீங்க பேச்சு குடுத்து வெளியில வர வைக்கிறீங்களா?
0: நான் இன்னைக்கு தோசையோடதான் வந்தேன்.
1: ராணிப்பேட்டை சொன்ன உடனே மேடம் எங்க ஊர் ஞாபகம் வந்துருச்சு. ஆற்காடு
0: ராணிப்பேட்டை
1: இதெல்லாம் இங்கெல்லாம் டவுனுக்கு போனாதான் நாங்க இதெல்லாம் வாங்க முடியும். பொருட்கள்லாம் எங்க ஊர்ல கிடைக்காது. கிராமம் அந்த இடங்களுக்கு தான்
2: ஒரே ஒரு பஸ் போதும் போல இருக்க.
0: ஒரே ஒரு பஸ் தான?
1: ஆமா உள்ளுக்குள்ள போகும் எங்க ஊருக்குள்ள.
0: நிறைய
1: ஜனங்கள் தான் இருக்காங்க. ஆனா தெரியல ஏன் தெரியல நாங்கெல்லாம் நடந்தே போயிடுவோம். அப்புறம் இல்லன்னா மாட்டு வண்டி கட்டிட்டு வருவோம்.
0: அது எப்படி அந்த பாதை எப்படி இருக்கிறது? பாதை எப்படி நல்லா
1: நல்லா இருக்கும். பாதை
0: நல்லா அப்ப அப்படி இருந்தும் எதுக்கு அவங்க ஒரு பஸ் மட்டும் என்ன டைம் டு டைம் எவ்வளவு நேரத்துக்கு ஒருக்கா போய் வரும்? ஒரு நாளைக்கு மூணு முறை போய் வருது. ஓ அப்படி என்ன அவசரத்துக்கு நாங்க இங்க வர முடியாது.
1: மெயின்ல வந்து நிறைய வண்டி போய் வரும்
0: போய் வரும். ரெண்டு கிலோமீட்டர்
1: நடக்கணும். மல்லிகாபுரம் ஒரு இடம் இருக்கு. மல்லிகாபுரம்
0: எல்லாம் பொன் பேரு தான் பாத்தீங்களா? ராணிப்பேட்டை மல்லிகாபுரம் ஆண்களுக்கு பேர் இல்லை. எங்கேயாவது ஆண்களுக்கு பேர் வச்சாங்க பாருங்க. ஊருக்கு பாருங்க பொறுமையா பெண்களுக்கு தாங்க பேர் வச்சிருக்காங்க.
1: சூப்பர் மேடம்.
2: ஊர் திட்டத்துல வந்து கலவைன்னு ஒரு ஊர் இருக்கு.
1: அதுல வந்து
0: பேர்
1: மேடம் இசைக்கு பேராந்தது.
0: ஆனா
1: பேச்சு வழக்குல எசையனூர் எசையனூர்
0: எசையனூர் ஆகி எல்லாரும் இந்த சுவத்துக்காண்டி நான் வளையல உடனே இசை ஊரை இசை
1: நூறுன்றாங்க.
0: சூப்பர் இது நல்ல பாருங்க. அவர் பாருங்க ஆண்கள் பேர் வளையல்னு சொன்னாங்க உடனே கலவையை கொண்டு வர நீங்க பாருங்க. பொறாம பொறாம சரியான பொறாம
2: பேய்பிடித்த பெண்களை அங்க சென்று ஓட்டுவார்கள்.
0: இங்க பாருங்க இந்த பெண்களை நாங்க உயர்த்தி உங்களுக்கு சரியான பொறாம உங்களுக்கு. அப்ப பெண்களுக்கு எதுக்கு பேய் பிடிக்குது? எல்லாம் ஆண்களாலதாங்க பேய் பிடிக்குது. ஆண்களாலதாங்க பேய் பிடிக்குது இல்லையா அம்மா? ஏன்னா பெண்கள் வீட்டுக்குள்ளேயே அடக்க ஒடுக்கமா இருப்பாங்க. நீங்க தாங்க உலாவி போட்டு பேய பின்னால கூட்டிக்கணும் வர்றது. அது வந்து அது பெண் பையன்னா பெண் ஆண்களுக்கு ஆண்களுடைய செஞ்சதுக்கு வேற அத உள்ளுக்குள்ள பூராது. இது பெண்களுக்குள்ள பூந்துடும். அதுக்கு பிறகு தாங்க அதுக்கு பேய பிடிக்கிறது. உங்களுக்கு அது தெரியுமா உங்களுக்கு இல்லையா அம்மா?
1: அப்ப வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள இருக்கணுமா பெண்கள்?
0: இல்ல அப்படி இல்ல இவருக்கு
2: பேய்பிடிக்காததுக்காக வீட்டுக்குள்ள இருந்தா இல்ல. இன்னைக்கு சீனால வந்து ரெண்டு மூணு நண்பர்கள் போன் பண்ணும் போது வீட்டுக்குள்ள அரெஸ்ட் பண்ணிடுறாங்க வெளியே வரக்கூடாதான்.
0: உண்மை உண்மை அது உண்மை. ஏண்டா வீட்டோடயே அப்படியே ஒரு தடமே உங்க வெளியில வரக்கூடாது, சாப்பாடு வாங்க கூட அண்டு அந்த இது வந்துருச்சு. ஆனா சீனாவை தள்ளி தள்ளி வைக்கிறாங்க எல்லா நாடும், அந்த போர்டர் எல்லாம் மூடுறாங்க. உண்மையிலேயே இதெல்லாம் ஒரு பார்க்கும் போது ஒரு பாவம் தான். ஏனண்டா அந்த மக்கள் எல்லாம் இவ்வளவு யோசிப்பாங்க சொல்லுங்க பாக்க. அது
1: மேடம், ஆனா அதுக்கு நம்ம தானே மேடம், நம்ம மீன்ஸ் மக்கள், அந்த மக்கள் தான் காரணம். பாம்ப சாப்பிட கூடாதா?
0: இல்ல அதாவது கத்தி எடுத்தவனுக்கு கத்தியான தாங்க சாவு.
1: கரெக்ட் மேடம், கரெக்ட் மேடம்.
0: சொல்லுங்க.
2: என்னை சீன வானொலி 2009 அழைத்த போது நாங்கள் வந்து ஒரு மூங்கிலால் ஆன ஒரு கடைவீதிக்கு சென்றோம்.
0: ஒரு நிமிஷம் தாங்க, எனக்கு மறந்துடாங்க நீங்க சொல்ல வந்தத. ரயோலி அம்மா கொஞ்சம் தள்ளியே
1: நில்லு,
0: அங்க போய் வந்துருக்காங்க.
2: அப்போ அந்த மரத்திலான கடைகள் இருக்கிறத சூழ்நிலை கேட்ட மாதிரி சுகாதாரத்தோடு இருக்கிற கடையில வந்து ஒவ்வொரு கடைகளையும் பெரிய பெரிய ட்ரம் வைத்திருக்கிறாங்க. என்ன இருக்கு கூட அந்த உங்களை மாதிரி அந்த தலைவர் வந்தார், அந்த தமிழ்துறை தலைவர் அவர்கள் வந்தார்கள் கூட. அது என்ன, அது அதுக்குள்ள என்ன இருக்கிறது போய் பாருங்கள். நான் உள்ள போய் பார்த்தா சின்ன சின்ன பாம்பு நெளிது.
0: ஐயா,
2: அப்புறம் இது எப்படி பண்ணாருன்னா, ஒரு நாலு பாம்பு எல்லாம் சுத்தி எடை போட்டு நாலு பாம்பு தலையை வாரி கட் பண்ணிட்டு இடையில இருக்கிற துண்டு துண்டுலாம் போட்டு அப்படியே வந்து ஏதோ ஒரு எண்ணெய் ஊட்டி அடி கொடுக்குறாங்க, வரத்து கொடுக்குறாங்க. அப்ப நான் கேட்டேன், இது பாம்பு அல்லவா அப்படின்னா, அல்ல அல்ல இது வந்து ஒரு மீன் அப்படின்ட்டாங்க.
0: ஒரு வகை மீன் அப்படிட்டாங்க. ஆனா ஒரு
1: முடி மீன்கள்
0: இல்ல, ஆனா மீன் சாதியிலையும் பாம்பு மாதிரி இருக்கல, விரால் மீன், அந்த நீட்டு பாம்பு, பாம்பு தலையும் மீன் வாலும் இருக்கிற ஒரு மீன் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? மீன் வகை
1: விலாங்கு மீன்,
0: விலாங்கு, விலாங்கு மீன். நீங்க என்ன,
2: நான் பார்த்தது வந்து நான் பார்த்த சுந்தரன் பெரிதான் இருந்தது. ஒவ்வொரு பாம்பும் சுண்டவன் பெருசா இருந்தது, எனக்குறைய வந்து ஒரு 2 அடி 1.5 அடி இருக்கும் அந்த பாம்பு. ஒவ்வொரு கடை வெளியும் ட்ரம்ல வந்து பாதி அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் நிறைய போட்டு வச்சிருக்காரு.
0: ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் எனக்கு தர வேணும், ஒரு நிமிஷம்.

0: சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, மன்னிக்கண்ணா சொல்லுங்க. நீங்க கண்ணன் சேகர் சொல்லுங்க, உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க, கேக்கணும். என்னன்னா இனி இனி இனி நாங்க எந்த காலத்துல நாங்க சீனாக்கு போக போறோம், போக முடியாது, யாரும் போக போக நினைச்சாலும் பயந்தான்
1: போனா வரமாட்டோம் மேடம்
0: அப்படி நாங்க சிரிக்க கூடாது. ஆனா ஒருபடியும் இனி இனி வருகிற காலத்துல இப்ப நீங்க இந்த கேள்விக்கு சீனாவைத்தான் சொல்லுங்க, போனா வர முடியாத இடம் ஏதாண்டு சரி செய்து விடுவார்கள். ஆனா உண்மையிலேயே இப்ப அந்த அந்த நோய் வந்து மிக பயங்கரம். அதுக்கு மாட்டு மருந்து பிடிக்கிறோம், நான் கண்டுபிடிச்சிட்டோம்னு பலர் சொன்னாலும் கூட மிக ஆபத்தான நிலையில தான் இருக்குது. அது
1: வாட்ஸ்அப்ல படிச்சேன் மேடம், நானு அனுப்புறேன் உங்களுக்கு. இது அகத்தியர் காலத்திலே எழுதியிருக்கா, சிவன் வந்து அந்த விஷத்த தொண்டையில வாங்கிடுறாரு இல்லீங்களா, பாம்போட விஷம் தானே,
0: நீலகண்டன் விஷத்தை
1: விழுங்கிடுறான். இந்த மாதிரி பாம்பு
0: அதாவது அந்த நோய் வந்து தொண்டையத்தான, அதாவது
1: கரெக்ட் மேடம், தொண்டையதான், தொண்டை நிறையிறது தான் பாத்துதான். இது எல்லாமா அந்த நூல்ல அகத்தியரோட நூல்ல விளக்கி இருக்கா மேடம் இதெல்லாம் பாருங்க மேடம். எப்பவோ எந்த வருஷத்து காலத்துக்கு முன்னாடியோ இதை எழுதி வச்சிருக்காங்க மேடம்.
0: நிச்சயம் நிச்சயம் உண்மைதான். அதனாலதான் அது என்னென்றால் முதல் வந்து இருமல், அதான் இருமல், சளி பிடிப்பு, இருமல், காய்ச்சல், தொண்டையத்தானம் அது இருக்கு பிடித்துக்
1: கொண்டது
0: சொல்லுகிறார்கள். அதனால இருக்கிறீங்களா
1: மேடம்,
0: சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
1: ஏன்
0: தாக்குறது என்றால் லங்ஸோட சம்பந்தப்பட்டு மூச்செடுக்க முடியாமல் அந்திரப்படுகிறார் அவர்கள். மூச்சு ஒரு மனிதனை நாங்க இல்லாம ஆக்குறேன்னா மூச்சு பிடிச்சாதான் நீங்க அவங்க போயிருவாங்க.
1: ஆமா ஆமா,
0: அந்த மூளைகளை மூச்சு வேண்டாம், மூச்சு என்பது முக்கியமான ஒன்று. குரல் வலையை பிடிச்சி அமுக்கிறது இதனாலதான் சிரிக்க கூடாது. இதெல்லாம் எங்க நாங்க பயத்துல எங்க யாரையும் பக்கத்துலயும் குரல் வலைய கொண்டு போக மாட்டோம், நாங்க பயத்துலதான் இருக்கிறோம் நாங்க. நிச்சயம் தானே, உண்மைதானே, அம்மா நீங்க?
1: ஆமா ஆமா ஆமா, உண்மைதான்.
0: அப்ப அதனால எல்லாரும் பயந்து கொண்டு இருப்பதற்கு காரணம் அதுதான். ராஜ்குமார் இணையறதுக்கு முற்படுகிறார், அவரையும் இணைத்து விடலாம், அவர் காணி இல்ல, அவருக்கு ஒரு அவருக்கு அவர் அவர் சீனாக்கு போறாரான்னு கேட்கலாம் நாங்க. அவர் சும்மா போலாம் இல்ல, மூடி கட்டிக்கொண்டு போலாமில்ல. நீங்க சீனா பிடிச்ச
1: மேடம், அவர் மேல உங்களுக்கு என்ன மேடம், அவ்வளவு காண்டு,
0: அவ்வளவு அன்புங்க, எங்கேயாவது அனுப்பி எங்கேயாவது அவரை அனுப்பி வச்சு பாக்க வேண்டுதான். வணக்கம் ராஜ்குமார்,
1: வேற இடமே உங்களுக்கு இல்லையா அவரை அனுப்பி வச்சு?
0: வணக்கம், பாருங்க அமைதியா பேசுறாரு, மொட்டை மாடிக்கு வந்து இவ்வளவு பயம் அவருக்கு.
1: இவ்வளவு நேரம் ஆச்சா?
2: நலமா நலமா இருக்கிறேன், நீங்க நலமா?
0: ஊருக்கு படி அளக்கிறவர் பாருங்க, ஊருக்கு படி அளக்கிறவர் படிய வரை மொட்டை மாடியில விழுந்து பேசுறார்.
2: அஞ்சலிபுரம் பாக்கலாம், மொட்டை மாடி மொட்டை மாடி.
0: இத படி இப்ப அவன் வந்து இப்ப இத கேட்டா என்ன என்ன மேல போனா லவ் ஸ்டோரி என்றாரு. இதெல்லாம் பிள்ளையா போகுதுன்னு ஏறுற மொட்டை மாடியும் கிடைக்காம போகுது உங்களுக்கு. சரி ராஜ்குமார், எங்கட செலவுல எங்கட செலவுல உங்களை ஒரு ஊருக்கு அனுப்பலாம் இருக்கலாம், என்ன செலவு வந்தாலும்
2: சரிங்க. எங்க அனுப்பலாம் இருக்கிறீங்க
0: நீங்க? நாங்க அனுப்பலாம், இங்க போவீங்கல்ல?
2: கட்டாயம்
0: இரண்டு
1: நாள்
3: கேட்டீங்களா
0: என்னது?
3: அதாவது உங்களை வெளியூருக்கு அனுப்புறோம் சொல்றாங்க, அனுப்பி வர சொல்ல அனுப்புறோம் அவ்வளவுதான். அங்கதான் விஷயம் இருக்கு.
2: நைட் 8 மணிக்கு வந்துருந்தோம். அது மாதிரி
0: சொல்லுங்க சொல்லுங்க. 8 மணிக்கு வந்துடணுமா?
2: 9 மணிக்கு போயிட்டு 8 மணிக்கு வந்துருந்தோம். அது மாதிரி ஓரா சொல்லுங்க.
0: என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க நீங்க? எதுக்கு அப்படி சொல்லிட்டீங்க?
2: என்ன யார் வீட்டு வேலை யார் செய்யறது? ரெண்டு நாள் வேலை இருந்துரும்.
0: வீட்டு வேலை செய்யறதுக்காண்டி வேற அந்த இரவு வந்து வீட்டு வேலை. அப்ப இரவு யார் செய்வீங்க?
2: வெள்ள பூண்டு யார் உரிக்கிறது? வெங்காயம் யார் உரிக்கிறது?
3: சொல்லிருக்கீங்க.
2: நம்ம அடுத்த நாள்
0: இப்ப பாருங்க, ராஜகுமாரன் வந்தோம்னா இளவரசனும் வந்துட்டாருங்க. அவரை தப்ப வைக்காது. ரெண்டு பேரையும் சேர்த்து அனுப்பலாம், இளவரசனையும் ராஜகுமாரனே. என்ன இளவரசன், இளவரசன் என்ன மூல சத்தம் எல்லாம் கேக்குறேன்.
4: ஆமா, இன்னைக்கு பொண்ணு போகுமா நம்ம ஊர்ல இருந்து? இன்னைக்கு மணப்பெண் இங்க இருந்து
1: போயிருந்தாலும்
0: பொண்ணு எப்படி போகுது?
4: அது நம்ம வீட்டுல இருந்து, நம்ம வீட்டுல இருந்து 4வது வீட்டுல பொண்ணு இங்க இருந்து நாளைக்கு திரும்பணும்.
0: அதான் நீங்க கவலையா இருக்கிறீங்க. அதான் நீங்க கவலையா இருக்கிறீங்க. ராஜ்குமார்
4: சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
0: தந்த வீட்டுக்கு 4வது வீட்டுல இருக்கிற பொண்ணு போகுதான் திருமணத்துக்கு. என்னது இவர் கவலையா இருக்காரு? கடைக்கு வரலாம். இளவரசையும் ராஜ்குமாரையும் அனுப்பலாம் இருக்கோம் நாங்க. அது ஒரு நாட்டுக்கு அனுப்ப போறோம் நாங்க. என்ன செலவு வந்தாலும் முழு செலவும் எங்களுடையதான்.
4: பரவாயில்லையே, நல்ல விஷயமா இருக்கு. அப்படின்னா
1: கனடாவுக்கு அனுப்புவேன்.
4: மூணு எழுத்து, மூணு எழுத்து உள்ள நாட்டுக்கு
1: அனுப்புவேன்.
0: ரெண்டு எழுத்து வேணாமா? மூன்று எழுத்துல வேணாமா? இவருக்கு
1: நம்பரை காப்பாத்துறாரு.
0: அப்ப கொரோனாக்கு அனுப்புவோம் நாங்களை மூன்று எழுத்து.
4: அது கொரோனா, அப்பதான் யாருமே குடியேற மாட்டாங்க.
0: நீங்க ரெண்டு பேரும் தப்புனா அங்க உருவாக்கலாம், அவ்வளவுதான்.

0: காதலுடன் பாடுற பாட்டு, நல்ல நல்ல பாட்டுகள் தான் இருக்கு.
1: பூக்களின் காதலில் வண்டுகள் அப்படிங்கிறது,
0: பூக்களின் காதுகளில் வண்டுகள்.
1: இருக்கிற சட்டம் கொஞ்சம் இறஞ்சலா இருக்கும், என் பேர்ல அந்த பாட்டு போட்டுருங்க நாளைக்கு.
0: சரி சரி, உண்மையா, நன்றி நன்றி.
1: சரி,
0: வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம், நன்றி நன்றி நன்றி. சரி பாத்தீங்களா, அவர் நல்ல பிள்ளை, அவர் சட்டம் கேட்கதான் விடுபட்டுட்ட. ராஜ்குமார் அவர் தான் போமாட்டேன்ட்டார் அந்த ஊருக்கு, நான் உங்களை வேற ஊருக்கு அனுப்பலாம்.
1: அது
0: பாருங்க
1: நீங்க
0: ஒரு 20 வராண்டி சுத்தமா நீங்க வெளியிலதான்.
1: ஆமா, சாவி கூட இல்ல இல்லைங்க, ஒரே சாவி தான். அது உள்ள கூட்டிடுவாங்க.
0: இப்ப கண்ணன்சேகருக்கு இப்ப புரிஞ்சுதா எதுக்கு இந்த பெண்களோட பெயர்ல ஊர் பெயர் மற்றது நீர்நிலைகள் எல்லாத்தையும் வச்சிருக்காங்க, ஜமுனா கங்கை.
1: பெண்களை மதிக்கின்ற காரணம்
0: அது, சரி பெண்களை மதிக்கிற பெண்களுக்கும் ஆண்களை மதிக்கிற மாதிரி தெரியும் இல்லையே,
1: அதுவும்
0: அந்த காலத்துல அந்த காலத்துல அந்த காலத்துல காலையில எழுப்பினோன்ன அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு வந்து கணவருடைய பாதத்தை தொட்டு வணங்கி அவங்க போய் உடனே குளிச்சு முழுகி சாமி கும்பிட்டு வந்து அப்படியே காப்பியோட வருவாங்க. இந்த காலத்துல காலையில எழும்பினோடனே மெல்ல அப்படியே எழும்பி காலில அப்படியே சுருட்டி ஒரு நுள்ளொண்டு நுள்ளுவாங்க, அப்படி நுள்ளி எழுந்துருங்க போய் காப்பி ஊத்தி கொண்டு வாங்கிட்டு அவன் படுத்துருவான். உங்களாலே அம்மா? ஆமா ஆமா, அவர் உடனே போய் அவர் அப்படியே கண்ணு மூடிக்கொண்டு வாசல்ல போய் பபர் பால் பேக்கெட் இருக்காண்டு, போத்தல் இருக்கா பேக்கெட் இருக்காண்டு.
2: காலம் ஒரு இருந்து இருந்து
0: என்னண்டு
2: என்னண்டு கால ஒரு இருந்து ஒரு ஆய் கைக்கு ஏழு பெட்டி காப்பி
0: கொடுத்தாங்க. இப்ப
2: கால ஒரு உந்து
0: உந்து உந்து
2: இல்ல
0: எழும்பி கையாலையும் தொட மாட்டாங்க, காலால ஒரு உந்து
2: காலால
0: எழுந்திருக்கா. இன்னொரு முறை, ஆனா பால் கொண்டு வாரவங்க ஆண்கள் தான், சரியா? அவங்க என்னண்டா பழைய காலத்தின் படியே அம்மா பால் என்றுதான் கூப்பிடுவாங்க மதிப்புக்கு. உடனே அவ சொல்லுவா, அவ இனி மதிச்சு கூப்பிடுறான், நீங்க போய் வாங்க பரவாயில்ல, உங்களை கூப்பிடாதீங்க. அது மாற என்ன
1: சொல்லே வேணாட்டு, வரும்போதே பாக்கெட் பால் வாங்கிட்டு வந்துடும், முதல்லதான் எல்லாமே வந்து ஊத்துட்டு இருப்பாங்க.
0: ஆனா நீங்களும் கொண்டு குடுக்க அம்மா இந்த பால் வாங்கி வந்துருக்கேன்னு தானே சொல்லுவீங்க.

0: சொல்றத நிறுத்தமா தான் நீங்க சொல்லுங்க நிறுத்தலே. இந்தாங்கம்மா பால் வாங்கி இருக்காரு.
1: வாங்க
0: வாங்க இல்ல
1: வெளியில
0: சொல்றாங்க துணிஞ்சு சொல்றாங்க
1: பாருங்க. நான் இவ்வளவு தூரம் தைரியமா சொல்லிருக்கேன், அவங்க கீழ இருக்கிறேன் மேலும் பேசிட்டு இருக்கிறேன் தகவல்.
0: ஒரு நாளைக்கு தப்புன்னு ஒரு சத்தம் கேக்கு நாங்க பேசிக்கொண்டு கேக்க மாடியில போயிட்டு ஒரு பெரிய பனங்காவல ஒரு சத்தம் கேக்கு டம்மண்டு எங்களுக்கு எல்லாம்
1: என்ன
0: சத்தம் இவர் மாடியில இருந்து பேசுற அவங்க கீழே இருக்கிறாங்க. நான் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு பெரிய சத்தம் எங்களுக்கு கேக்குது. அது என்ன பாருங்க இது வந்து ஒரு சாதாரண கணக்கு. கணக்கு அதையே உங்களால கண்டுபிடிக்க நான் இருக்கு. ரெண்டு பேருக்கு பாருங்க என்ன இவ்வளவு அனுபவம் இருக்கு.
1: அனுபவம்
0: போதாதுன்னு நினைக்கிறேன். இவங்க என்ன மொட்டை மாடியில
2: நிக்கிறேன்
1: இந்த படத்துல கேப்பாங்கல்ல வடிவேல் படத்துல அங்க என்னமே சத்தம் பேசிக்கிட்டு இருக்கிற மாமான்னு.
0: சரி இது கண்டுபிடிக்கல. இன்னொருத்தர் இணைகிறார், அவர்கிட்ட கேட்டு பாக்கலாம் இந்த கணக்கை அவர் முடிச்சு வைக்கிறாங்க. வணக்கம் வணக்கம் நாகராஜன், எப்படி இருக்கீங்க நாகராஜன்? நலமா
3: இருக்கீங்களா?
0: பாத்தீங்க அவரோட குரல் பாருங்க எவ்வளவு கம்பீரமா இருக்கு. நாகராஜன் நீங்க சீனா பக்கம் போயிடாதீங்க, அது மட்டும் இல்லை காலையும் காலையும் தலையும் இல்ல காலையும் தலையும் வெட்டிட்டு உடனே ஒரு
3: சூட்டாக்கிடுவாங்க.
0: இல்ல இவருக்கு இவருக்கு காலம்
1: தலையும் கொஞ்ச நாள் பயன்படுத்தக்கூடாதுன்றாங்க இல்லைங்க. என்ன சேஃபா இருப்பாரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல.
0: இப்ப நான் விட்ட அந்த கதைக்கு அந்த கணக்குக்கு பதில்
2: சொன்னேன்.
0: நீங்க சொல்லுங்க நாகராஜன்,
3: கண்டுபிடிக்கிறீங்களா?
0: சொல்றதை கேட்டுட்டு நீங்க அதுக்கு சரியான பதில் சொல்லுங்க. பாருங்க நீங்க கட்டிக்காரன்,
3: நீங்க
0: அப்படி ஊந்து கண்டுபிடிச்சிருவீங்க சரியா? அதாவது எங்களுடைய ராஜ்குமார் சொன்னார்
3: சரிங்க,
0: தான் மொட்டை மாடியிலையும் மனைவி கீழையும் இருக்கிறான். நான் மொட்டை மாடியில இருந்து பேசுறேன், அதனால அவ அவங்க கேட்காதன்னு சொல்லிட்டா. ஆனா நான் சொன்னேன் இப்படித்தான் அவர் வந்து மொட்டை மாடியில பேசிட்டு இருப்பா, நாங்க எல்லாம் பேசி நீங்களும் இங்கு பேசிக்கொண்டிருக்கீங்க குரூப்பா. ஒரு நாளைக்கு கணங்க அவ்வளவு மாதிரி போய் ஒரு சத்தம் உண்டு, எங்களுக்கு சத்தம் மட்டும் கேக்கு டொம் உண்டு. அதே சொல்லுங்க பாப்பா, அது ஏன் கேக்குதுண்டு? இவர நின்றவங்க எல்லாம் யோசிச்சு பண்ணிக்கிறாங்க, அதுக்கு பதில் சொல்ல தெரியாம.
4: என்ன
0: செய்ய போறாங்க? எனக்கு புரியல, நீங்க சொல்ற என்னதான் சொல்லுங்க, என்ன செய்வாங்க?
4: மேல வந்து பேசிட்டு பாப்பாங்க, அடிக்க
0: போறாங்க. அடிச்சா கூட டப்பு டப்புன்னு சத்தம் கேக்குது, டொம்மட்டு கேக்கும் சொன்ன. சத்தத்தையும் நீங்க கவனிக்க, என்னது கேக்குதா? சூப்பர். யாருங்க சொன்னது? யாருங்க
4: சொன்னது? சாத்தியம்
0: நான் என்ன சாத்தியம் மட்டும்
1: சொல்றீங்க?
0: அவங்க வந்து மாடியில இருந்து தள்ளி விட்டுருவாங்க, அந்த சத்தம் மட்டும் நான் அவங்களுக்கு கேட்க. அத கூட கண்டுபிடிச்சது நாராஜன் சாத்தியம்மா, பெண்ணுக்கு தான் புரியுது பாத்தீங்களா. ரேவதி அம்மா எதுக்கு அதை யோசிக்காவிட்டானதான் இப்ப எனக்கு சிந்தனை வந்துருச்சு.
5: அட சாத்தியமா யோசிக்க தெரியல,
0: தெரியல. ஆனா உண்மையா நாராஜனையும் கூட சாத்தியமா கண்டுபிடிச்சிருக்க பாத்தீங்களா. மனைவி வந்து அப்படியே பேசிட்டு இருக்காண்டு கவுண்டன் செந்தின அப்படி எல்லாம் எடுத்து ஒரு உதவி உதஞ்ச மாதிரி உதவி விட்டுருவேன். கவர்மெண்ட் சத்தம் ராஜ்குமார் இதெல்லாம்
1: நடக்குறாங்க. கண்ணன் சார் இருக்கிறாரு, அப்புறம் நம்ம இருக்கிறாரு இப்போ நாகராஜய்யா.
0: நாகராஜன் நாகராஜனோடு எங்களுடைய நாகராஜன் அவர்களுடைய மனைவி சாத்தி அம்மாவும் இருக்கிறார். அவதான் பதில் சொன்னது கெட்டிக்காரை அவருக்கு. சரியா சொல்லுங்க, சொல்லுங்க.
5: அது சொந்த அனுபவமா இருக்கும் மேடம்.
0: இல்ல அவ அப்படி செய்யக்கூடிய ஆள் இல்ல, கடைசி மட்டும் அப்படி செய்யக்கூடிய ஆள் இல்ல ரேவதி அம்மா. என்னடா பேசும் போதே மென்மையா பேசுவா, நல்ல அன்பானவ. மற்றது தண்ணியே கணவனுக்காக தண்ணியை அர்ப்பணிக்கிறவரா. சரி, இப்ப
4: ஒண்ணு
0: நாகராஜனுக்கு கிடைத்த மனைவி மாதிரி எல்லாருக்கும் கிடைச்சா சூப்பர். எல்லாரும் நீங்க இந்த இப்படி எல்லாம் நாங்க பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காது எங்களுக்கு, எல்லா ஆண்களுக்கும் கிடைக்கணும். அப்படி சரி. இப்ப ஒளிவு மனைவி இல்லாம பேசுவா, உண்மையிலே அன்பானவர். சரி, இப்ப கண்ணன் சேகர் உங்களுடைய பாட்டு சொல்லுங்க, ஏதாவது பாட்டு கேட்கலாம்.
1: இன்னைக்கு வந்து 4ஆம் தேதி, பிப்ரவரி 4 வந்து ஹலோ இத்தாலிய தமிழர் விரவா முயருடைய நினைவு நாள். ஆமா, 1847 வந்து நினைவு நாள் அவருக்கு. தமிழுக்காக நிறைய பணிகளை அவர் செஞ்சிருக்கிறாரு. 23 நூல்களை வந்து தமிழ் கற்று அதுக்கப்புறம் தமிழ்ல எழுதியிருக்காரு. அதனால அந்த வீரமா முனிவருக்காக ஒரு பாடல், அவர் சார்ந்த பாடல், கலைமகள் எனக்கு ஒரு ஆணையிட்டாள், மகாகவி காளிதாசர் இடம்பெற்ற பாடல்.
0: கலைமகள் எனக்கு ஒரு ஆணையிட்டாள்.
1: ஆமா,
0: ஆணையிட்டா
1: மகாகவி
0: காளிதாசன் படத்துல இருந்து. சரி, இப்ப ரேவதி அம்மா சொல்லுங்க உங்களுடைய பாட்டு.
5: நானும் சொல்றேன் மேடம். படம் வேதம் புரியுது,
0: வேதம்
5: பாடல் வந்து புத்தம் புது ஓலை வரும், இந்த பூ பொரு மாலை வரும். அந்த படம் எனக்கு மிகவும் சளி பிடிச்சிருக்கா.
0: எனக்கு என்ன நாகராஜன்.
5: ஓகே மேடம், நான் விடை பெறட்ட?
0: எல்லாரும் விடை பெறலாம். இப்ப ராஜ்குமாரோட பாடலையும் கேட்டிருந்தான்.
6: முதல் மரியாதை
0: முதல் மரியாதை பாருங்க பாட்டுல எவ்வளவு சுகம் பாருங்க. ராஜ்குமார் ராஜ்குமார் இந்த கொரோனா வைரஸ் கூட நாங்க மருந்து கண்டுபிடிச்சிடலாம் சரியா எல்லாரையும் காப்பாத்திடலாம். ஆனா இந்த ஆண்களுக்கு எழுதின தலையெழுத்த மட்டும் கடைசி வரையும் மாற்றவே முடியாதுங்க. அதாவது மாட்டிடலான்னு மீசையை முறை கொண்டு கத்திய தூக்கி கொண்டு போறது இல்ல உதவுறது அடிக்கிறது அப்படி இல்ல
7: மாத்துறாரு
0: உண்மையா அதான ஒன்றுக்கு நல்லதுதான் ஒன்றுக்கு நல்லதுதான் மற்ற காதல பஞ்சு வச்சிருக்கேன் அதையும் சரி
7: பறக்கும் தட்டு பறக்காம இருக்கும் பறக்கும் தட்டு
0: பறக்கும் தட்டு அத காதல எங்க இருந்து சமையல் தட்டுக்குள்ள சமையல் கட்டுக்குள்ள இருந்து தட்டு பறக்கும் மாதிரி இருக்கது. நாகராஜன் நீங்க சனிப்பிடிப்பை ஏற்படுத்திக் கொண்டீங்களா?
4: பூக்கடைப்பு
0: மாதிரி கவனமா இருக்கணும் கவனமா இருக்கணும். டஸ்ட் அலர்ஜிக் மாதிரி அதுகளெல்லாம் வராம நீங்க உங்களுடைய உடலை நீங்க தான் பாதுகாக்கணும் என்று சொல்லிக்கணும். உங்களோட பாட்டை சொல்லுங்க. நான் இன்றைக்கு சாத்தியமாக ஒரு பாட்டு கொடுக்கலாம் இருக்கேன். நீங்க சொல்லுங்க.
4: டாஸ்மாக் படத்துல இருந்து புன்னகை போதைய பாட்டு
0: என்ன படத்துலங்க? மாமா சொன்னது பேரை
4: சொல்லிட்டேன்.
0: எனக்கு பாஸ்மார்க் என்ற படம் வந்தது தெரியாதுங்க அதனால நானுங்க டாஸ்மார்க் என்னன்னு
4: புன்னகை போதுமடி
0: சரி. இப்ப சாத்தியமாக்கு என்ன பாட்டு?
4: சாத்தியமாக்கு
0: எண்ணெய் தொடர்ல என்ன பாட்டு? அந்த பாட்டா?
4: புதிய பூவிது போத்தவர்.
0: புதிய பூவிது
4: பூவிது போத்தவர்
0: பூவிது பூத்தது
8: சில
0: நேரம் சொல்ல முடியாம இருக்கும் உங்களுக்கு கடகடன்னு நாங்க சொல்லிக் என்ன பாருங்க நீங்க எல்லாம் பழகிட்டீங்க இல்ல ஒரு மீட்டிங் நாங்க பெட்னேமா கூப்பிடணும் இல்ல ஒரு வீட்டுக்கு ஒரே வீட்டுக்கு நீங்க அப்படி என்ன நீங்க பக்கத்து வீட்டுல இருந்து வந்த மாதிரி இருக்கும். நீங்க எங்க வீட்டுக்கு கொஞ்சம் குழாவி அன்பா அரவணைச்சு போகணும் அப்படிதான் இறைவன் அம்மா
8: தெரியுமா?
0: தெரியணும்.
8: லேண்ட்மார்க்
0: அப்ப எல்லா ஊரையும் சொல்லி. அப்ப சீனாவில இருந்து யாரு கேக்குறாங்கன்னு தெரியல, அதுதான் எனக்கு. ஒரு தடவை கேட்க வச்சா புதனம் தான் இல்ல. சரி பாக்கலாம். நல்லது எல்லாருக்கும் வாக்குதை கூறிக்கொண்டு நான் நபுடைய பற்றி பண்ணலாம். எல்லாருக்கும் வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி நன்றி. இப்பொழுது பலர் நீங்கள் இணைந்து இணைந்து போனீங்க. எல்லாரும் நீங்க இணைப்புக்கு, இனி அடுத்து இணையாத மக்கள் நீங்கள் இணைப்புக்கு வந்து சேர்ந்துடலாம். உங்களுடைய பாடல்களை நீங்கள் கேட்கறதுக்கு நான் சொல்லியிருந்தேன். என்று கொஞ்சம் குறுகிய நேரத்துக்கு தான் நான் இருப்பேன் என்று வரதராஜன் நீங்க இணைந்து கொண்டிருந்தீங்க. தயவு செய்து நீங்க இணையணும். வரதராஜன், சேது மாதவன், முத்துவேல், அடுத்து வீரமணி இணைஞ்சிருக்கிறீங்க. எங்கே தமிழன் பாரதி, நீங்களும் அது கையை உயர்த்தி இருக்கிறீங்க. சீக்கிரமா நீங்க வணக்கம் அம்மா, எனது பாடல் படம், பாடல் படம் ஆசை, படம் ஆசை என்று நினைக்கிறேன். பாடல் ஆசை பொங்கும் அழகு ரூபம். சரி, அதை எடுத்து வரலாம் உங்களுக்கு. மற்றும் கேட்டுக்கொண்டிருக்கும் என் அன்பு உறவுகள், நீங்கள் உங்களுடைய பாடல்களை விரைவாக எனக்கு கொடுத்தால் நாளைய தினம் இந்த பாடல்கள் அனைத்தும் எடுத்து வரக்கூடியதாக இருக்கும். இன்று நான் சீக்கிரமாக கொஞ்சம் முடிச்சுக்கலாம் என்று நினைக்கிறேன். இளவரசி ஒரு பாடலை நீங்க கேட்டீங்க, இல்லாம ஏழு பேர் நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க. எதிர் ஒழிக்கிறது என்று சொல்லுவீங்க, என்ன எதிர் ஒழிக்கிறது இளவரசு? அது எனக்கு சரியா தெரியல. அங்கால வேற மூளை சத்தம் கேக்குது, அதனால உங்களுக்கு எதிரொலிக்குதோ தெரியல. இருந்தாலும் பாக்குறேன், பேசும்போது யார் பேசும்போது என்று நீங்க சொல்லியிருந்தா நான் எந்த பக்கம் என்று பாத்திருக்கலாம். சரி, அடுத்தது நேர் நேரத்துல இணைந்திருக்கும் என் அன்பு உறவுகள் எல்லோருக்கும் அன்பை தெரிவித்துக் கொள்றேன். தேவர் சாதியக்கண்ணா, உங்களுக்கும் அன்பை தெரிவிச்சுக்கலாம். எல்லாரும் இணைஞ்சிருக்கிறீங்க. சரி, பாடல் இப்பொழுது ஆண்டாள் உங்களுடைய பாடல். இணைஞ்சவங்க எல்லாரும் மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. இணைய முடியாமல் இருந்தவங்க எல்லாரும் பழங்கினால் ஒரு மாளிகை ஆண்டாளம்மா உங்களுடைய பாடல்.

0: பாடல் நீங்க கேக்குறீங்கல்ல, யார் பாடினாலும் இந்த பாடல் நீங்கள் ஒரு சாதாரணமாக நீங்க கேட்க முடியாது. வணக்கம் இளவரசு. வணக்கம்.
1: வணக்கம்மா. வணக்கம்மா. பேசுறது மறுபடியும் திரும்பி வருது ரேடியோல.
0: பேச
1: யாரோட பக்கம்னு தெரியல.
0: ஓ, அது என்னன்னா ஒரு பக்கத்துல அது ஒரு யாரோ ஒருவர் இணைந்த ஒண்ணு மட்டும் அப்படி கேக்குது, எதிரொலிக்குது. அது நான் கவனிச்சு பாக்கிறேன். அது என்னன்னு எனக்கும் புரியல. இப்ப ரேவதி அம்மா இணைஞ்சா அது வர இல்ல. மற்றது நாகராஜனுக்கும் இல்ல. எங்களுடைய ராஜ்குமாரோட பக்கத்துலதான் அது அப்படி வர்றது. அது என்ன என்றது எனக்கு புரியல.
1: டபுளா
0: கேக்குது. அது அங்கால இருந்து எதிரொலிக்குது. எனக்கு எந்த காலத்துலயே கேக்குது உண்மையிலேயே. இப்ப ராஜ்குமார மீண்டும் நாங்க அழைப்புக்கு வந்து அவரை செக் பண்ணி பாக்கணும். அவர் இப்ப கீழே இறங்கி இருப்பார். இனி வர முடியாது அவரு. நாங்க இனி இந்த சீனாவில செக் பண்ற மாதிரி எல்லாரையும் ஒவ்வொரு தடவை செக் பண்ணணும். இல்ல
1: ஸ்ப்ரே அடிக்கிறாங்கம்மா. பாத்தீங்களா இல்லையா?
0: நான் பார்த்தே இருக்கட்டும். நாங்க என்ன ஸ்ப்ரே அடிக்கிறோம்?
1: ஏர்போர்ட் விட்டு வெளில வந்த உடனே அப்படியே மேல இருந்து கீழே உடம்பு முழுக்க சுத்தி ஸ்ப்ரே அடிச்சுதான் அனுப்பி விடுறாங்க.
0: இந்த செல்வகுமார் அவருக்கா சேர்த்துருங்க உங்களோட அவருக்கா. செல்வகுமார சேருங்க. அவருக்கு ஸ்ப்ரே அடிச்சுட்டு சேருங்க. செயற்கைக்கு ஸ்ப்ரே அடிங்க. ஓகே, அடிச்சிருங்க. நீங்க தான் சொன்ன. என்னட ஸ்ப்ரே இல்ல எனக்கு. இன்னும் அந்த சிந்தனை வரையன. ஸ்ப்ரே அடிச்சிட்டு தான் எல்லாரையும் கூப்பிடணுண்டு. நீங்க தான் கடைசியில ஒரு தடவை வராம விட போறாங்க. ஸ்ப்ரே அடிச்சுட்டு கூப்பிட போறாங்க. செல்வகுமார் நினைச்சிடலாம். அது கூட இளவரசு உங்களுடைய பக்கம் நாளைக்கு நெட்ஒர்க் இதா இருக்குது. நீங்க மீண்டும் இணைஞ்சு கொண்டு செல்வகுமார் நீங்க அடுத்து அனுப்பிடுவாங்க. உண்மையிலேயே ஏதோ ஒரு ஆன்டிவைரஸ் ஒரு ஸ்ப்ரே உண்டு. அவங்க சுத்தமாக அடிச்சிடுறாங்க. அது ஏர்போர்ட்டான வந்து இறங்கும் போது அந்த நாட்டிலிருந்து வர்றவங்களை எல்லாரையும் ஒரு நாட்டுக்குள்ளே கொண்டு வரும்போது அவங்க அதை பாதுகாப்பாக செய்கிறாங்க. அது ஒரு பகடிக்கிடமான இது இல்லை. ஏன்னா மற்ற நாட்டுக்குள்ள வராமல் இருப்பதற்காக அப்படி செய்யறாங்க. சுத்தமாக உண்மையிலே நாங்களும் மிக சுத்தமாக இருக்கிறது நல்லம் என்று சொல்லிக் கொள்கிறேன். இளவரசு அவரை சேர்க்க முடியாம இருக்கிறதா உங்களுக்கு?
1: அதான்
0: செல்வகுமார் இருக்கிறது. அவர் உடனே இங்க அழைச்சு பார்த்தாரு. கிடைக்கல, எங்கேயோ போயிட்டார். உடனே பேசிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு செல்வகுமார் கூப்பிடுங்க. சரி, இப்ப எல்லாருடைய பாடலும் நாளைக்கும் கொடுக்கலாம், இன்றைக்கும் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். மிக விரைவாக நான் நிகழ்ச்சி சரியா 12 மணிக்கு நிறைவு கொண்டு வரலாம்
1: என்றிருக்கேன். இன்றைக்கு
0: கொஞ்சம் தாமதமாக வந்தேன் என்று சொல்லலாம். சரி, உங்களுக்கு இப்ப நீங்க இந்த இந்த நோயை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? உண்மையா
1: ஏற்கனவே சார்ஸ்ல ஒரு நோய் வந்துச்சுலம்மா?
0: அது வந்தது.
1: அதுக்கு கூட இந்த அளவுக்கு, அதுக்கு அந்த நோய் கூட இந்த அளவுக்கு ஒரு பெருசா பேசப்படல.
0: ஆனா சார்ஸ் வந்து இங்க டொரண்டோ நகர்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல மூடினாங்க ஃபுல்லா.
1: அதுக்கு நம்முடைய தமிழ்நாட்டிலயும் நம்முடைய கிராமத்து பக்கத்திலயும் சிதம்பரம் பக்கத்துல ஒரு நண்பருக்கு வந்திருப்பதாக ஒரு தகவல். இந்த கொரோனா அது பார்த்தாலே பயம்லாம் இருக்கு. பக்கத்துல ஒரு நண்பருக்கு அங்க சிங்கப்பூர் அவரு வேலைக்கு போயிருந்த. ஆமா, அவரு வெளியில வேலைக்கு போயிருந்தது. அவருக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பி விட்டாங்க.
0: எங்க அனுப்பிட்டாங்க? சிங்கப்பூருக்கு அனுப்பிட்டாங்களா?
1: இல்லம்மா, சிங்கப்பூர்ல வேலை பார்த்தவரை ஊருக்கு அனுப்பிட்டாங்க.
0: ஓ சிங்கப்பூர்ல வேற எங்கட ஊர்ல இருந்து வந்தவங்களா?
1: நம்ம ஊர்ல இருந்து, நம்ம ஊர்ல சிதம்பரத்துல இருந்து வேலைக்கு போன ஒரு நண்பர் செக் பண்ணி பாக்கும்போது அவருக்கு கொரோனா வைரஸ் இருப்பதாக தெரிந்து கொண்டு அங்க இருந்து இங்க அனுப்பிட்டாங்க. என்ன காரணம் கேட்டா அவங்களுக்கு வைரஸ் தாக்குதல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துட்டாங்க.
0: பாருங்க
2: நம்ம வந்து உடல்நலச்சு தொண்டர் தானே, யாரும் பாதிக்க கூடாது. நானும் ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டேன்.
0: நீங்களே ஸ்ப்ரே அடிச்சிட்டீங்க, சூப்பர். ஆனா என்ன ஸ்ப்ரே அடிச்சீங்க நல்லா சொல்லுங்க, என்ன ஸ்ப்ரே அடிச்சீங்க? ஏதாவது கொலோன், அதாவது பாஸ், அல்லாட்டி ஏதாவது
2: பாட்டு
0: சொல்லுங்க.
2: என்ன என்ன தலைப்புமா?
0: இல்ல தலைப்பு இல்லைங்க, இன்னைக்கு உங்களை எல்லாம் சுதந்திரமா பறக்க விட்டுருக்கோம்.
2: அப்படியா?
0: சொல்லுங்க.
2: சரி சரி சரிமா சரிமா.
0: எங்க
2: பாடல் வந்து என்ன பாடல்?
0: என்ன பாட்டு?
2: பாட்டா இருந்தா நல்லா இருக்கும். பழைய பாட்டா, புது பாட்டா இருந்தாலும் நல்ல பாடலா போட்டுருவோம்.
0: நல்ல பாடலா போட்டுருவாங்க.
2: ஒவ்வொரு பூக்களுமே அந்த பாட்டு போடுங்கம்மா.
0: ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது அந்த பாட்டு.
2: பகிரமுத்து ஒரு கவிஞர் சொல்றாருமா, அதாவது சுத்தும் வரையில் பூமி, சுடும் வரையில் நெருப்பு, போராடும் வரையில் மணி.
0: போராடும் வரை
2: போராடிக்கிட்டே தான் இருக்கணுமா?
0: இருக்கணும்.
2: போர்க்களம் போர்கள் தான் மாறுமா அப்படிங்கிற
0: செல்வகுமார்டே உணவரிசையும் ஒரு கேள்வி. ஆண் பெயர்ல ஊர் இருக்கா? ஆண் பெயர்ல
2: பெண்கள் பேர்ல தான் இருக்கு. மதுரை.
0: மதுரையா?
2: மதுரை ஆம்பளை பேர் வச்சிருக்காங்களே.
0: அது மதுரை வந்த
2: பல
0: ஏதோ நீங்களும் ஒரு கொஞ்சம் இடத்த புடிச்சு வச்சிருக்கீங்க அப்ப. இல்ல ஒரு பெருமைக்கு சொல்லக்கூடியதான்.
2: ஆண்களுக்கு பேர்லதானே அந்த ஊரே இருக்கு.
0: அந்த ஊர் இருந்தால் என்ன? இப்ப மதுரை என்று சொல்லும் போது பேர் தான் மதுரை, ஆட்சி எல்லாம் அம்மாடு தான். அது
2: மீனாட்சி, மீனாட்சி ஆட்சி தான். ஊர் பேர் மதுரை தானே.
0: நீங்க இதை மட்டும் மறந்துட்டீங்க, சிதம்பரத்தை. அதுவும் ஆண் பேர் தானே?
2: சிதம்பரம் வேற இருக்கு
0: பாருங்க.
2: சிதம்பரம்,
0: சிதம்பரம்
2: ஆண்களுக்கு. தஞ்சாவூர்ல கும்பாபிஷேகமா?
0: ஓ அடியப்பா,
2: நாளைக்கு தஞ்சாவூர்ல கும்பாபிஷேகம். தஞ்சாவூர்ல இருக்க நண்பர்கள் யாரும் சொன்னாங்களா?
0: இல்ல, யாரும் வர இல்ல தஞ்சாவூர்ல இருந்து.
2: தஞ்சாவூர்ல இருக்காங்களே?
0: யாரு இருக்காங்க?
2: ஒருத்தர் யாரோ நேத்தோ தஞ்சையில இருந்து சொன்னீங்களே.
0: தஞ்சை வந்திருந்தாங்க தஞ்சாவூர்ல இருந்து நான்
2: பேசுறாரு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு தஞ்சாவூர் அப்படின்னு
0: இருக்கு இருக்கு தஞ்சாவூர்ல இருந்து வந்திருந்தாங்க உங்களுக்கு ஞாபகம் இல்ல அப்ப கேண்டா எந்த ஊர்ல இருந்து அடிக்கடி வந்தா தான் நீ அந்த ஊர் ஞாபகத்துல இருக்கும் அதுல இருந்து வந்திருக்காங்க நல்லது இருவருக்கும் நன்றி நான் பாடல்களை எடுத்து வரலாம் இருக்கேன் நல்லது செல்வகுமார் இளவரசு நன்றி பொண்ணு போயிட்டா இளவரசு பொண்ணு போயிட்டாங்கண்ணா சத்தம் இல்லாம இருக்கு இப்ப அது ஒரு சொல்லுங்க சொல்லுங்க
2: இல்லம்மா பாடுவோர் பாடலாம் வைக்கிறோம்ல
0: ஆமா
2: அது வந்து ரெண்டு லைன்ல ஏதாவது பாட்டுக்கு பாட்டு மாதிரி ஒண்ணு வைக்கலாம்லமா
0: பாட்டுக்கு பாட்டு வைக்கலாம்
1: பாடலோட இடவரிகள் நாங்கள் சொல்ல நீங்கள் பாடலோட முதலீடு கண்டுபிடிக்கும்
0: சரி ஒரு இடவரி கொடுங்க சரி ஆசைப்பட்டு கேட்கலாம் ஒரு இடவரி கொடுங்க எங்க செல்வகுமாருக்கு
1: இல்ல பாட்டு பாடணுமா நீங்க ஒரு பாட்டு பாடுங்க பாட்டோட வரிகளை நிறுத்தணுமா
2: இல்ல கடைசி அவர் எந்த வரியில முடிக்கிறாரோ அந்த வரியில இருந்து இன்னொருத்தவங்க ஆரம்பிக்கணும்
0: வரி இல்ல சொல்லு
1: சொல்லுங்க ஒரு பாடல்
0: பாடுறேன்
1: ஒரு பாடல்
2: பாடுறேன்னா
1: நான் முடிக்கிற வரி நான் முடிக்கிற எழுத்தோட நீங்க ஆரம்பிக்கலாம்
0: ஆரம்பிக்கணும் எங்க பாருங்க
1: பூக்கும் ஆசம் தை மாசம் பூ பூக்கும் ஆசம் தை
0: கையில பாருங்க நீங்க
2: தை பிறந்த வலுப்புறக்கும் தங்கமே தங்கம்
0: தங்கம் நீங்க தங்கத்துல பாருங்க இளவரசி
1: தங்கத்தில் முகம் எடுத்து
0: சந்தனத்தில்
1: தங்கத்தின் மேலே தங்கத்தின் மேலே சிறுத்து தடித்தது போலே ஒரு தட்டு கண்ணங்களின் மேலே
2: ஒன்று தொட்டு கொடுத்தாமோ என்ன முடிச்சிட்டீங்களா
0: என்ன முடிச்சீங்க
1: மேலும் என்ற வயிற்றுல முடிச்சிருக்கேன்
0: மேலும் மேலும் மனுச்சு பாருங்க நீங்க மேலே என்ன முடிச்சிருக்க நீங்க மேலும் மண்டு பாருங்க
2: மேலும் மேலும் வளரட்டும் மேலும் மேலும் வளரட்டும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு
0: பாட்டு இருக்கு நீங்க சொன்னா தெரியாத பாட்டு
1: ஆமாண்டுதான் வரிசைகளை வந்து மே என்று தொடங்குற வார்த்தைகளை முடிக்கும் பொழுது அது மா இல்லமா அந்த
0: மாதிரி
1: ஆமா ஆமா அந்த மாதிரி சொல்லுவாங்க பெரும்பாலும் மறுபடியும் வரும் காலங்கள்ல கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி அந்த பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி கொண்டு வரும்
2: அமைதி காத்துட்டாங்கன்னா
1: வருங்காலங்களில் உங்களுடைய ஆசையும்
0: நிறைவேறும் பாடல் இடம் பாடல் இடவரி ஒரு நாளைக்கு பாட்டுக்கு பாட்டு எடுக்கலாம் இன்னொரு நாளைக்கு புதிய நிகழ்ச்சி மூன்று நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி எடுத்துருந்தோம் நாங்க
2: அப்புறம் இரவும் வரும் பகலும் வரும் அதுக்குன்னு ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் ஒண்ணு குடுக்கலாம்ல
0: சரி சரியான சோக பாட்டு ஒண்ணு பாடி காட்டுங்க பாப்பலாம் சரியான நீங்க பாடும் போது நாங்க அழக்கூடிய மாதிரி ஒரு சோக பாட்டு பாடுங்க பாக்கலாம்
2: போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்வர் யாரடா போனால் போகட்டும் போடா
0: அந்த அந்த துணிப்புலயே இருக்கணும் அப்பதான் எங்களுக்கு அழுக வரேன் நீங்க நீங்க பாருங்க நீங்க நீங்க வீர
2: லைன்ல சுத்தமா பாடுவாரு
0: இல்ல நீங்க என்னடா நீங்க வீரமா பாருங்க போனால் போகட்டும் போடா
1: என்ன வேலை அது என்ன வேலை மனநின் மதிதான் அது என்ன விலம் தனக்காசுவா அள்ளி வீசுனா
0: ரெண்டு பேரும் நீங்க அழன அப்பதான் வெற்றி விட்டமா இருக்கு சரியா
1: பாடுங்க
0: சோகம் சோகத்தை துணைப்புல காட்டணும் எனக்கும் காட்ட முடியுமாதையும் ட்ரை பண்ணலாம் ஓகே

0: சரியா மூன்று வருமா இருக்கலாம்.
1: மூன்று பேருக்கு அண்டிய பாட்டு மாதிரி ஆயிப்போச்சு.
2: அம்மாத்தோட பாடுறாங்க.
0: இந்த பாடல் எல்லாரையும் கொண்டிருந்தா காகித ஓடம்
2: பாருங்க. விடிவெட்டியாக வானத்தில்
0: இருந்திருப்பேன்
2: நீ அப்போது நம்பு அப்படின்னு
1: வாழ்வே மாயம் வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் தண்ணீரும் போல நிலைக்காத மா
2: யாரோடு யார் செல்வது நாம் போகும் போது யாரோடு யார் செல்வது சொல்வது
0: ஒரு நாளைக்கு சோகப்பாடம் எடுத்து வரலாம். நன்றி இருவருக்கும். நன்றி நன்றி
2: நன்றி.
1: குரூப்ல இருக்கும்
0: நிச்சயம் நிச்சயம். நன்றி நன்றி செல்வகுமார். எங்கே அன்பு உறவுகள் இணைந்த வண்ணம் இருந்தீர்கள். நீங்கள் காற்றடிக்க வர வேண்டும் இணைப்புக்கு. ரதீஷ் நீங்கள் இணைந்திருந்தீர்கள் காற்றடிக்க வாங்க. மற்றது சந்தனராஜ் மாமா தஞ்சாவூர் புன்னை நல்லூர் ஜோதி பாண்டியன் எங்களுடைய அண்ணாவை மறந்துட்டேன் பாருங்க. ஜோதி பாண்டியன் எங்களுடைய ஜோதி பாண்டியன் அண்ணாவும் நாங்க மறந்துட்டோம். மாமா நந்தி மாமா நந்தி நந்தி எங்கட ஜோதி பாண்டியன் அங்க இருந்து வருவார். ஜோதி பாண்டியன் அண்ணா மற்றது எங்களுடைய கதம்ப நிகழ்ச்சியில் ராஜவேல் நீங்களும் இணைஞ்சிருக்கிறீங்க. வணக்கம் வணக்கம் உங்களுக்கு. ரதீஷ் நீங்க இணைஞ்சீங்க காட்டலிக்கு அழைப்புக்கு வாங்க என்று சொல்லிக்கொண்டு பாடலை எடுத்து வருவதற்கு முன்பாக அன்பு உறவுகள் பாடலை உங்களுடைய பாடல்களை நீங்க எடுத்து வரலாம். காட்டலை இணைந்து கொள்ளும் அன்பு உறவை சந்தித்துக் கொள்ளலாம். வணக்கம் ரதீஷ். வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம். எப்படி இருக்கீங்க ரதீஷ் நீங்க?
3: அளவுக்கு நல்லா இருக்கு.
0: ஸ்ப்ரே அடிச்சிட்டு வந்தீங்களா?
3: ஸ்ப்ரே அடிச்சதுனால நல்லா இருக்கு.
0: நீங்க ஸ்ப்ரே ஒரு நாள் அடிக்கிறீங்கல்ல?
3: நான் வந்து இந்த என்ன சைனால இருக்கிற அந்த நோய் பேரெல்லாம் கொரோனா
0: கொரோனா கொரோனா
3: நாளைக்கு
0: ரதீஷ் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. சோகமா ஒரு பாட்டு சொல்லுங்க பாடுங்க பாக்கலாம். சோகமா மற்றவைய சோகப்படுத்துறதுக்கு
3: மற்ற ஆளுகளை சோகப்படுத்தணும்
0: படுத்துற மாதிரி உங்களை துணைப்புல அப்படி சோகமா பாடுங்க பாப்பா. கெட்டிக்காரண்ட
3: ஒரு பாட்டு இருக்கு பூமணியில.
0: பூமணியில ஒரு பாட்டு பூமணியில பாடுங்க.
3: என் பாட்டு என் பாட்டு
0: ஒரு நாளைக்கு சோக பாட்டுல மட்டும் எடுத்து வர சொல்லி நேர்களுடைய வேண்டுதல். நாங்க அதை எடுத்து வந்துடலாம். இன்றைக்கு உங்களுடைய விருப்ப பாடல் என்ன?
3: அப்ப அந்த
0: பாட்டு சோகத்தை சேர்க்கறீங்க, நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். அது சோகமான ஒரு நாளைக்கு அது கேட்டது நாங்க என்னன்னா, சோகமா உங்களுக்கு அப்படியே பாட தெரியுமா, உங்களுக்கு சோகம் வந்தா என்னன்னு தெரியுமான்னு கேக்கத்தான். இந்த பாட்டை நீங்க அந்த நேரம் கொண்டு வரலாம், நாளைக்கு எடுத்து வரலாம் சோகத்தை.
3: இப்ப சந்தோஷம்,
0: சந்தோஷம் சொல்லுங்க பாபு, ஜாலியா இருக்கு.
3: நம்மளோட அண்ணனோட பாட்டு,
0: என்னோட
3: ரஜினிகாந்த்
0: என்ன பாட்டு சொல்லுங்க.
3: வந்தேண்டா பாலுக்கார போற
0: உங்களோட ஊர்ல பால்காரன் கொண்டு வீட்டு வாசல்ல பால் வைப்பான் இல்ல, வைக்கும் போது எப்படி முதல் குரல் கொடுப்பான், யார கூப்பிடுவான்?
3: கூப்பிடாது அது என்ன தெரியுமா, இப்போ நான் நிறைய பாத்துருக்கு, அது நீங்க இப்ப ஞாபகப்படுத்துறது நல்ல ஒரு விஷயம். கேட் வந்து லாக் பண்ணிருக்கோம் உள்ள, இவரு பாலிகாரன் வந்து வெளியில வச்சுட்டு போவாப்பிய கேட்டுக்கு முன்னாடி,
0: கேட்டுக்கு முன்னால வச்சுட்டு போவாங்களா?
3: ஓ, அது அது எல்லா வீடுகளிலும் இல்ல, சில வீடுகள்
0: இல்ல, உண்மையிலேயே அது வாசல்ல கொண்டு கதவோடு வைக்கிறது தான் நல்லம் என்ன.
3: அப்ப அதெல்லாம் சொன்ன கேட் லாக் பண்ணி இருக்கு உள்ள இருந்து, எப்படி வர முடியும்?
0: ஓ, வர இல்லாட்டி வெளியில வச்சுட்டு போவாங்க.
3: வெளியில ஆமா ஆமா, அந்த மதுலுக்கு மேலாம் வச்சிருக்கோம். அப்படி எல்லாம் செய்யறது தப்புதான்,
0: தப்பு. யாராவது
3: பால்காரன, அது பால்காரன நம்மள குற்றம் சொல்லக்கூடாது, அந்த வீட்டுக்காரனதான் குற்றம் சொல்லணும்,
0: வீட்டுக்காரன் குற்றம் சொல்லணும். ஏன்னா யாராவது இப்ப இருக்கிற நிலையில ஊசியில ஏதாவது ஒரு மருந்த கொண்டு அந்த பாலுக்கு அப்படியே அடிச்சு விட்டு போலாம்,
3: அப்படி போனா பாலுகாரனதான் சொல்லும்
0: குற்றம், அந்த பால் தான் பிள்ளைன்னு சொல்லணும்.
3: இல்ல அது அது மட்டும் இல்ல, பால் வாங்கறதுக்கு காசுல ஆளுகள் எடுத்துட்டு போகுங்க,
0: அதுதானே. அதுல டக்குன்னு அதுல வந்து எடுத்துட்டு போயிட்டா
3: நிறைய பாத்துருக்கேன். வீட்டுல இருந்து சில வீடுகள் வந்து பெரிய வீடா இருக்கும், அது கேட்ல இருந்து கேட் திறந்து வச்சுட்டு ஒரு எப்படி ஒரு 30 மீட்டர் எல்லாம் தள்ளி போகணும், தெரியாது யாரோ ஒரு பால் எல்லாம் எடுத்துட்டு போவான்.
0: இல்ல அப்படி என்ன, இப்படி ஒன்று வைக்கலாம், பால் வைக்கிறதுக்கு ஒரு பெட்டி மாதிரி செய்து ஒரு பூட்டு போட்டு அவருக்கு ஒரு துரப்பு கொடுக்கலாம், அதுக்குள்ள வச்சுட்டு அந்த துரப்ப திறந்து அவங்க அந்த பாட்டில் அப்படியே வச்சுட்டு பூட்டிட்டு.
3: இதுக்கு நீங்க சொன்னது ஒரு பெஸ்ட் ஐடியா, யாருக்கும் தெரியாது நினைக்கிறது.
0: மற்றது இல்ல, பூட்டிட்டு போனா இப்ப பாருங்க, இங்க இங்க எல்லாம் தபால் கொண்டு வருகிறவர் தபால்காரன், அப்படித்தான் எங்களுக்கு சின்ன பார்சல்ஸ் வந்தா அந்த பாக்ஸ்ல போட்டுட்டு அவங்க அந்த அதனால இங்க வந்து தமாலுக்கு கூட வெளியில பெட்டி வச்சு போட்டு வச்சு வச்சிருப்பாங்க, அங்க நாங்க இனி ஏற்படுத்தி கொடுக்கணும். ஆனா இப்ப ஏற்படுத்தாங்க, நான் இன்னொரு முறை அங்க வந்த அப்புறம் அதை மாத்தலாம். ஏன்டா, போன முறை நாங்க பாலுக்கு ரொம்ப காசை கொடுத்துட்டோம் காலையும் மாலையும், அதனால இல்ல
3: கொஞ்சம்
0: நல்ல பால் கிடைச்சது. இல்ல இப்ப நீங்க அடுத்த முறை வந்தா நீங்க சொல்லிட்டீங்க என்ன, முதல் எனக்கு தெரியாம போச்சு. ஒரு காலையில ஒரு ரவுண்ட் போய் வந்தா நாங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2-3 போத்தல் என்ன கொண்டு வந்துடும். வாங்க தேவையில்லை இல்ல, அப்படித்தானே வரும் போத்தல் ஒன்று கொண்டு அதுல வச்சுட்டு
3: ஒரு 2-3 மாசத்துக்கு ஒரு மாடை வாங்கணும்.
0: சரி, அபார்ட்மெண்ட் இருக்கு, மாடை வாங்கி எங்க வச்சிருக்கிறது அத சொல்லுங்க.
3: அதுக்கு ஒரு சின்ன ஒரு இடம் இருந்தா, அது சின்ன ஒரு அப்படி ஒரு இடம் இருந்த மாதிரி இருந்தா தான் சரி வாங்க முடியும்,
0: வாங்க முடியும். அது ஒரு வீட்டோட இருந்தா நாங்க மாடு வாங்கி வளர்க்கலாம். அது
3: நீங்க பாலு, நீங்களும் பாலு கறக்கணும்ல?
0: இல்லையே, கறக்க முடியாது, அதுக்கும் தெரியும். அதுக்கும் இன்னொரு ஆளை கூப்பிட்டு தான் கறக்க விடணும். பால் நீங்க எல்லாரும் கறக்க முடியாது, மாட்டுல நீங்க பால் கறக்க முடியாது.
3: ராமராஜன் மாதிரி ஒரு ஆளை கூப்பிடணும்,
0: பாட்டு பாடி கறக்கணும் இல்ல.
3: பாட்டு பாடிட்டு
0: சரி, அப்ப நாங்க உங்களோட பாடல எடுத்து வர்றேன். நாங்க அதை குட்டிய நிறுமறான்
3: வந்து கொஞ்சம் இரும்பு இருக்கு,
0: இருமல் கவனமா இருக்கணும். குழந்தைகள் ஸ்கூலுக்கு போய் வர பிள்ளைகளுக்கு எல்லாம் மிக கவனமாக நீங்க பாத்துக்கணும். இந்த காலத்துல எல்லா குழந்தைகளோடையும் பார்த்து நல்லது. நன்றி நன்றி ராஜேஷ், நன்றி. சின்ன குழந்தைகளையெல்லாம் நீங்க கவனமா பாத்துக்கணும். ஏன்னா ஸ்கூல்ல வந்து எல்லாரும் நிறைய எல்லா பிள்ளைகளும் இருந்து வர்றதுனால நீங்க பிள்ளைகளை மிக கவனமாக பார்த்துக்கொள்ளணும். சரி, இப்ப வந்து நான் என்ன கேட்டேன்னா, இந்த ஆண்டாளம்மா கேட்ட அந்த பழங்க நான் கேட்க மறந்துட்டேன் வந்த உறவுகள்கிட்ட. ஆனா ரேவதி அம்மா பாடியிருப்பா, நீங்க அந்த பாடல் பாருங்க. அந்த பாடல் நாங்க சும்மா பாட முடியாது, நீங்க பாடுச்சோன்னா பழுங்கினான் ஒரு மாளிகை அப்படி பாடினா அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அது அவ பாருத்தான் ஒரு மண்டபம் அப்படி பாடினாலும் அவ அந்த அசைவோட பாடியிருப்பா. தூரத்தில் ஒரு கோபுரம் என்னை அழைக்கிதுப்பா அப்படி பாடன. அது ஒரு தடவை மட்டும்தான் பாடலாம், அவர் மட்டும் அந்த அசைவோட அந்த அந்த ஃபீலிங்கோட பாடுவேன். அவர் இன்றைக்கு வந்த பாட சொல்லலாம். சரி, பாடலை கேட்போம். ஆண்டாளம்மா இந்த பாடல் உங்களுடையது.

இந்த பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய ஆண்டாளம்மா. இளவரசு, நீங்கள் பணியாற்றிய, அதாவது வேலை செய்து முடித்து கொடுத்த அந்த வீடு, நாளை பூந்த வீடு செய்ய போகிறார்கள் என்று சொன்னீர்கள். உங்களுடைய அந்த கலை உணர்வுக்கும் உங்கள் தொழில அவ்வளவு பக்குவமாக செய்யும் தொழிலே தெய்வம் என்று அதை பெருமையாக நீங்கள் சொல்லி எனக்கு போட்டிருக்கிறீங்க. உங்களுடைய பெருந்தன்மைக்கு நான் அன்பை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்க கடமையாட்டி அது உங்களோட சொந்த வீடா என்ன இல்லாவிட்டாலும் அங்கு வேலை செய்து அது பூந்த வீடாக அவர்கள் எடுத்து வரப்போகிறார்கள் என்னும்போது அந்த பூரிப்பு, அதாவது ஒரு சிட்டிக்குத்தான் தெரியும் சிற்பத்தை உருவாக்கி அது உருவெடுத்த பின்பு மற்றவர்கள் பார்த்து ரசிக்கும் தன்மையை பார்த்து பெருமைப்படுபவன் சிற்பி. அதே போல நீங்கள் அந்த தரத்திலேயே நீங்கள் அதை சொல்லியிருந்தீர்கள். உங்களுக்கு அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. மேலும் மேலும் பல மனைகளை நீங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும். ஒருவரா என்று நான் சொல்லவில்லை, இருந்தாலும் நீங்கள் அதில் பங்கெடுத்திருக்கிறீர்கள். உங்களுடைய ஆற்றலுக்கும் உங்களுடைய தொழில் மகத்துவத்துக்கும் நாங்கள் சிரம் தாத்தி அன்பை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த பாடல் உங்களுடைய கண்ணன் சேகர், நீங்கள் ராணிப்பேட்டை கண்ணன் சேகர் கேட்ட பாடல் காற்றிலைக்கு வருகிறது, கேட்கலாம்.

0: காட்டிலே இணைந்து கொள்ளும் அன்பு உறவை சந்தித்துக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம் செல்வகுமார். வணக்கம் அர்ஜுன். அர்ஜுனா?
1: வணக்கம். வணக்கம்
0: அர்ஜுன். நாமா அர்ஜுனன்? அர்ஜுனன்
1: அர்ஜுனன்
0: அர்ஜுனன் அர்ஜுனன் அர்ஜுனன் எப்படி எப்படி இருக்கிறீங்களா அர்ஜுனன்?
1: நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
2: அவர் நான் தான் போய் கூட்டிட்டு வர வேண்டியதா இருக்கு. அவர் லைன் போல, அவர் அங்கிருந்து போட முடியலங்கிறார்.
0: எதுக்கு அவருக்கு நாங்க வேணும்னா போட்டுறோம்? அதுக்கு இது உங்களுக்கு செலவு வைக்கிறாரு இல்ல? அவர் நீங்க ஒரு நாளும் போய் கூட்டிட்டு வரணா, கூட்டிட்டு வரணா, எவ்வளவு
2: பிரச்சனை?
0: இல்ல செல்வகுமார், என்னங்க அர்ஜுனன் அவருக்கு எவ்வளவு செலவாக போகுது? உங்களை வந்து கூட்டிக் கொண்டு வந்து பேர்த்தி ஏந்தி கூட்டிக் கொண்டே விடணும். வயசான நேரத்துல
2: வயசாகி போச்சு.
0: பாவம் அவர். இந்த வயசான நேரத்துல நீங்கள் அவரை இப்படி செய்யலாமா அர்ஜுனன்?
1: அர்ஜுனன்
0: எல்லாரையும் அள வைக்கிற மாதிரி ஒரு சோக பாட்டு ஒன்று பாருங்க பாக்கலாம்.
1: சோகப்பட்டா சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி,

0: நீ சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. என்ன சோகத்தை கொட்டுங்க
1: பாக்கணும்.
2: ஆமா, காஞ்சி போன நதியெல்லாம் வற்றாத நதியை பார்த்து ஆறுதல் ஆடியும் காஞ்சி போச்சு.
1: நதியே காஞ்சி போனா யாரிடம் கேப்பேன் மாமா, அப்படித்தானே? அது இல்ல, நீங்க காஞ்சி போன அந்த அவர் சோகத்தை கொஞ்சம் உண்டு பண்ணிக்கொண்டு வரைய நீங்க இடையில காஞ்சி போன நதி எல்லாம் சோகத்தை இல்ல வாங்கிட்டீங்களே நீங்க. சரி, இந்த சோகத்தை கொண்டு வாங்க அர்ஜுனன்.
0: ஆதாரம் இல்லையம்மா ஆறு சொல்லு, நான் அவதாரம் இல்லையம்மா தத்துவம் சொல்லு. எனக்கு உங்க சோதனை கொண்டு வர முடியல, இப்ப ஜாதி எனக்கு தைத்து எனக்கு சோதனை

0: முதல்ல அர்ஜுன் உங்களோட விருப்ப பாட்டு சொல்லுங்க, சிரிச்சு கொண்டு நல்ல பாட்டு
1: எனக்கு என்னோட விருப்ப பாடலா. என்னோட விருப்ப பாடல் எடுத்துட்டீங்கன்னா செல்ல கிளிகளாம் பள்ளியிலே எங்க மாமா.
0: எல்லாரையும் தூங்க வைக்கலாம்னு நினைச்சிட்டீங்க. சொல்லுங்க. செவந்தி பூக்கணாம் தொட்டினிலே என் பொன்னிலே ஏன் தூங்கவில்லை. நன்றி, வணக்கம். எல்லாரும் போய் தூங்குங்க. அவர் என்ன எல்லாரும் தூங்க வைக்கிறாருங்க எல்லாரையும்.
1: இன்னைக்கு
0: செல்வகுமார், செல்வகுமார் சின்ன பையன் வளர்ந்து சின்ன பையனும் வளர்ந்துட்டான். பதில் சொல்ல எம்டிஆர்
2: ஆரம்பத்தில் தெளிவா பேசுவார்.

0: குடத்துல இருக்கிற தீபம் மாதிரி உள்ள வச்சுட்டு தான் அவர் இருக்காரு, வெளியே கொண்டு வரணும்.
1: நான் கொண்டு வரணும். அப்படியெல்லாம் இல்லாம நீங்க உங்களோட சொற்பொழிவு நிகழ்ச்சி இவரும் குரல் வளம் இருக்கு, நிகழ்ச்சிகள் தொகுத்து கொடுக்கலாம் இவரு இல்லையா? முதல்ல நல்லா குளிக்க பார்த்து சாமி கும்பிட வச்சு பொட்டு வச்சு திருநூறு பூசி பையனுக்கு பையனுக்கு ட்ரிங்க் பாட்டில் எல்லாம் அப்படியே கொழுவி சைட்ல விட்டு.
0: ஆமா அதெல்லாம் உண்மைதான், ஆள் செய்யாது நாள் செய்யுங்கிறாங்கல்ல.
1: உண்மை நீங்க சொல்ற சரி, அது
0: உண்மை. செய்ய முடியாத சில காரியங்களை நாள் செய்து விடும்,
1: நாள் செய்து விடும். அர்ஜுன் நீங்க பயம் இல்லாம இணையனு, எதுக்கு உங்களால இணைய முடியாம இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க ஒரு வார்த்தை ஒருக்க.
2: நீங்க
1: பாக்கும் போது வலக்கை மூலையில ஒரு போன் சைன் இருக்குல்ல, ஒரு போன்
2: சைன்,
1: அத நீங்க டச் பண்ணணும். டச் பண்ணா ரிங் ஆகும். நீங்க இப்ப இருக்க செய்து பாக்குறீங்களா? செல்வகுமார்ல இருந்து வெளியில போய்
2: இன்னைக்கு பேசுவோம். அப்புறம் பண்ணி
1: பாத்துறேன்,
2: பயமா இருக்கு. அப்புறம் திருப்பி போட்டு இன்னைக்கு திறந்துருவதுல நாளைக்கு என்ன நான் போட்டு பாத்துறேன்.
1: இல்ல நான் உங்களை அழைப்புக்கு தருவேன் இல்ல உங்களை உடனே இருக்கீங்களா செல்வகுமார்? நீங்க வணக்கம் இளவரசு. வணக்கம். ஒரு டிப்ஸ் கொடுக்க போறீங்க?
3: இல்லமா, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அவரோட குரல் கேட்கணும் ஒரு ஆசை. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு
1: கேட்டது.
3: அது அண்ணா பாட சொல்லுங்க.
1: அண்ணா இணைப்புக்கு நான் எடுக்கிறேன், கொஞ்சம் பாருங்க. அண்ணாவை இணைப்புக்கு எடுக்கிறேன், அதுக்கப்புறம் பேசலாம். நில்லுங்க அப்படியே. சரி, இப்ப அப்படியே அவரை இணைப்புக்கு எடுக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க பேசி பார்க்கலாம். அவருக்கு ரிசீவ் பண்ண தெரியலன்னு நினைக்கிறேன். இப்ப ரிங் பண்றத அத ரிசீவ் பண்ண தெரியல என்றுதான் நினைக்கிறேன். அது அந்த அந்த சிவப்பு அந்த இத டச் பண்ண தெரியல, அந்த சிவப்ப இல்ல ஓகே பண்ணி டச் பண்ண தெரியலன்னு நினைக்கிறேன். நாங்க அழைப்புக்கு வந்த வணக்கம். இப்ப தெரியறதா? இப்ப தெரியறதா உங்களுக்கு எப்படி வர்றதண்டு?
2: தெரியுது.
1: ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி வாங்க, நீங்க பாடணும். எப்படி ஸ்கூல் நல்லா இருக்கு இளவரசு? இந்த ஸ்கூல்
3: நல்லா இருக்குமா? தற்போது நம்மோடு

0: மதுரை மணிகண்டன் அண்ணா அவரு இணைஞ்சிருக்காரு.
1: உங்களோட இணைஞ்சிட்டாரா அவரு?
0: இல்லம்மா, நேரம் இல்ல.
1: குரூப்ல வணக்கம் வணக்கம் அர்ஜுன், அர்ஜுனன் இப்ப சரியா?
2: வணக்கம்,
1: இப்ப சரியா?
2: எல்லாருக்கும்
1: டச் பண்ணி இதுல ஒரு கட்டிக்காரனா வர போற அப்படிதான். இப்ப அர்ஜுனன் உங்க இளவரசு பக்கத்துல இருக்காரு, அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லுங்க முதல்ல.
2: வணக்கம் வணக்கம் இளவரசு, வணக்கம்
0: அண்ணா, வணக்கம் அண்ணா,
2: வணக்கம்.
1: அவர்
2: அனுமந்தபுர
1: இளவரசர்.
2: ஓஹோ,
0: பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. எனக்காக ஒரு பாட்டு பாடுறீங்களா?
2: என்ன பாட்டு சொல்லுங்க? பழைய பாட்டு தான் எனக்கு தெரியும், புது பாட்டு கேட்காதீங்க. பழைய பாட்டு தான் தெரியும்.
0: பழைய பாடல் தானா அது?
2: சொல்லுங்க.
0: பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டது.
2: ஓ, அந்த பாட்டா? சரி சரி, பாடுறேன் பாடுறேன்.
0: அந்த பாட்டு பாடுறேன். பாடுங்களா? பாடுங்களா,
2: பாடுறேன். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும், அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? உனைப்போலே அளவோடு உறவாட வேண்டும், உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது, இது அவை சொன்னது இதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவும் வானும் போலே, நான் நிலவு போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே. என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது, இல்லாதார் எல் வாழ்வில் நிம்மதி ஏது? இது கணவன் சொன்னது இதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது.
0: வண்டி உடனோட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும், அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? கொலை போலே அளவோடு உறவாட வேண்டும், உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது, அது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது.
2: வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும், அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? உனை போலே அளவோடு உறவாட வேண்டும், உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது, அது சிறுமை என்பது அது அவை சொன்னது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அத்தம் உள்ளது.
0: உயர்ந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும், உன் நிலைமை கொஞ்சம் இறங்கில் வந்தால் ஏழும் கூடல் மிதிக்கும்.
1: நன்றி சூப்பர், நல்லது. உங்களுடைய பாடல்களை நான் எடுத்து வருகிறேன், வருகிற அடுத்த நேரையும் சந்தித்துக் கொள்ளலாம். அர்ஜுனன், இனி உங்களுக்கு தெரிகிறது யாரையாவது, அதாவது நீங்கள் இன்னொரு விடயத்தை சொல்லி தருகிறேன், யாராவது உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அழைப்பு தந்தா அதை உடனே அட் பண்ண சொல்லி கேட்கும். கண்டக்ட் அட் கீழே நீங்க பாருங்க, அதை நீங்க பிரஸ் பண்ணோடனே உங்களுக்கு உங்களோட போனுக்கு அட் பண்ண சொல்லி கேட்கும். அதுல பேரை கேட்கும், அதாவது போன் நம்பர் இருக்கும், பேரை கேட்கும். எங்களுடைய பேரை நீங்க அதை எழுதி வச்சு ஓகே பண்ணி வச்சு வச்சுக்கொள்ளுங்க. அப்ப அட் பண்ணிடலாம், விருப்பமானவர்கள் மட்டும், எல்லாரும் உங்களை தொந்தரவு செய்யக்கூடும். உங்களுக்கு விருப்பமான மட்டும் நீங்க அட் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். அவங்களோட பேசும்போது வாட்ஸ்அப்ல போய் அதை நீங்க ஓபன் பண்ணி அதை நான் சொல்ற அந்த மூலையில கால் பண்ணி நீங்க பேசலாம். அல்லாட்டி நீங்க அதுல மெசேஜ் எழுதலாம், மெசேஜ் எழுதலாம். என்ன எழுதுவீங்க மெசேஜ்ல? வணக்கம், சாப்பிட்டீங்களா? வணக்கம், நீங்க
2: தூங்குறீங்களா?
1: கேள்வி கேட்கலாம், அதுக்காண்டி அவங்க அவங்க அழைக்கிட்டு நான் இருக்கலாம் இல்லாம உங்களுக்கு தேவையானதெல்லாம் நல்லதுன்னா நீங்க பரிமாறிக்கொள்ளலாம். சரியா? மற்றது நான் எங்க குரூப்புக்குள்ள உங்களை சேர்த்துடுவேன். அப்ப அப்ப நீங்க அதுல இருந்து வர மெசேஜ்கள்லாம் பார்க்க விருப்பம்னா நீங்க பாக்கலாம். அல்லாட்டி அப்படி வர்றத நீங்க அவங்க எழுதுறதுல பார்த்து நீங்களும் அதுல எழுதலாம். மற்ற அந்த குரூப்ல எப்படி என்றா அதுல வேற தேவையில்லாத விடயங்களை நீங்க போடாமல் தேவையான இப்ப நீங்க இவற்றை, அதாவது நேரம் பகுதி அது, அதுல நீங்க உங்களுக்கு விருப்பமான படம், இந்த படத்துல இருந்து இந்த பாடலை கேட்க விரும்புகிறேன், அதுல நான் நீங்க திண்டுக்கல்லில் இருந்து அர்ஜுனன் போடலாம். அப்ப நாங்க அந்த பாடலை எடுத்து வருவோம். சரியா?
2: மற்ற
1: நிகழ்ச்சியில
0: படிப்படியா படிப்படியா சொல்லி தரான். நமது வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்க அன்பு உறவுகள், மதுரை மணிகண்டன் அவர்கள் இணைந்து ஒரு பதிவை சொல்லியிருக்காங்க. வணக்கம் மீராம்மா, நானும் இணைந்துள்ளேன், கதவு நிகழ்ச்சி கேட்கிறேன், எனக்கு ஒரு பாடல் தாருங்கள், நானும் ஒரு தொழிலாளி. படத்திலிருந்து நாம் எடுத்து வைக்க
1: சரி,
0: அது வைக்கப்போ சொக்கனும் தன்னால அந்த பாட்டு வேணுமா?
1: அந்த பாட்டு பூ வந்து பின்னுக்கு தானே தலையில பின்னால தானே வைக்கலாம், முன்னுக்கும் வைக்கலாம்,
0: காதல வைக்கலாம்,
1: காதல காதல வேணுமெண்டா நாங்க வைக்கலாம். அர்ஜுனன், எப்பயாவது யாராவது உங்களுக்கு காதல பூ வச்சிருக்கிறாங்களா?
2: அதாவது சில பேர் வைக்க முயற்சி பண்ணாங்க, நான் வைக்க விடல,
1: வைக்க விடல. நீங்க வச்சிருக்கீங்களா கோயிலுக்கு
2: போனா?
1: யாருக்கும் இல்ல, உங்களுக்கு நீங்க கோயில்ல போனா பூ எடுத்தா, இப்ப அதாவது பூ பெண்கள் எடுத்தா தலையில சொல்லி கொள்ளுவாங்க தலைமுடியில. ஆண்கள்
2: எடுத்தா
1: நான் கண்டிருக்கேன், காதுல வச்சுக்கொண்டு போவாங்க இல்லையா? கீழே எங்கேயும் விழுத்தி விடாமல் சுவாமியிலேயே காதல வைப்பாங்க. அதுக்காண்டி நீங்க நினைக்க கூடாது, அவங்களாவே தங்கள காதல பூ வைக்கிறாங்களே.
2: சரியா?
1: அவங்க பக்தியோட வைக்கிறாங்க. நல்லது இளவரசு, நல்லது அர்ஜுன், நல்லது அர்ஜுன, நன்றி நன்றி, நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி நன்றி நன்றி
2: நன்றி
1: நன்றி நன்றி இளவரசு, நன்றி நன்றி. எங்கே சேது மாதவன் அணிந்திருந்தீர்கள், மற்றது இணையக்கூடியவர்கள் நீங்கள் இணைப்புக்கு வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, மணிகண்டன் உங்களுடைய பாடல் எடுத்து வருவோம் நாங்கள். ராஜ்குமார் ஒரு பாடல் கேட்டுக்கிறார், அது என்ன? ஏ புள்ள கருப்பாயி உள்ள வந்து படுத்தாயி என்று கேட்டிருக்கேன். இதுல கேட்ட பாட்டு வேற பாட்டா இருக்கேன், சரி பாக்கலாம் அது. வணக்கம் மணிகண்டன், உங்களுக்கு பாடலை நாங்கள் எடுத்து வருவோம் என்று சொல்லிக்கொண்டு, இந்த பாடல் அடுத்த பாடல் எங்களுடைய கண்ணன்சேகர் ராணிப்பேட்டை கண்ணன் சேகர் அவர்கள் கேட்ட பாடல் கலைமகள் எனக்கொரு ஆணையிட்டான் என்ற காளிதாஸ் படத்திலிருந்து வந்த அந்த பாடலை கேட்கலாம்.

வரத்தால் பிழை புரிந்த சூரனிடம் பட்டதெல்லாம் தேவர் குலம் பதைத்தே முறையுரைக்க கற்றை சடைமுடியான் கண்ணை திறந்ததுவும் கந்த

0: குழந்தையின் கோடுகள்.
1: நேரம் சரியாக 11:55 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM. இங்கு நான் சொன்ன நேரம் சரியாக இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக 1:25. இப்பொழுது நீங்கள் கேட்ட பாடல் எங்களுடைய கண்ணன் சேகர் கேட்ட பாடல். சரி, அடுத்த பாடலுக்கு வரலாம். அடுத்த பாடல், அதுக்கு முன்பாக எங்களுடைய தமிழன் பாரதி ஒன்று சொல்லியிருக்கிறார், அதை கேட்டுவிடலாம்.
2: வணக்கம். இந்த நிகழ்ச்சியில சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. குறுகிய நேரம், 12 மணி நேரம் வரை என்று சொல்லி இருக்கிறீர்கள். மகிழ்ச்சியான ஒரு செய்தி அம்மா, வாழ்த்துக்கள். கொரோனா வைரஸ் பற்றி சொன்னீர்கள், அது வரக்கூடாது அப்படின்னா ஒரு மந்திரம் இருக்கு. அதே மாதிரி எதிரொலி வராம இருக்கணும்னாலும் ஒரு மந்திரம் இருக்கு. நான் சொல்றேன், இப்ப பாத்தீங்கன்னா தருமபுரியில ஒரே வானவேடிக்கை, ஒரே வானவேடிக்கையா இருக்கு. சொல்றோம் கேளுங்க. அன்புதனை ஒளியேற்றி எங்கள் ஆசைகளை நிறைவேற்றி, அன்புதனை ஒளியேற்றி எங்கள் ஆசைகளை நிறைவேற்றி, இதய மதனை இனிப்பாக்கி எங்கள் ஈடு இல்லா ஒளியேற்றி, இதய மதனை இனிப்பாக்கி எங்கள் ஈடு இல்லா ஒளியேற்றி, உரிமைகளை ஊற்றி ஊற்றி எங்கள் ஊர்களை வசமாக்கி, உரிமைகளை ஊற்றி ஊற்றி எங்கள் ஊர்களை வசமாக்கி, எல்லைகளை விரிவாக்கி எங்கள் ஏழ்மைகளை தவிடாக்கி, எல்லை இதனை விரிவாக்கி எங்கள் ஏழ்மைகளை தவிடாக்கி, ஐய மதனை களைய நீரூற்றி எங்கள் ஒளிகளை அரங்கேற்றி, ஐய மதனை களைய நீரூற்றி எங்கள் ஒளிகளை அரங்கேற்றி, ஓசைகளை தனதாக்கி எங்கள் ஔடதமே மோன்றியல் தமிழ் வானொலி, ஓசைகளை தனதாக்கி எங்கள் ஔடதமே மோன்றியல் தமிழ் வானொலி. நீ வாழ்க வாழ்க. அம்மா வணக்கம். இது கவிதை, யான் எழுதி நமது தங்களுக்காக, நமது நிலையத்திற்காக, நமது நேயர்களுக்காக ஒளியேற்றி இருக்கிறேன். இது இதற்கு முன்னமே நான் அனுப்பியிருக்கிறேன், இருந்தாலும் அது சரியாக ஒளியேறவில்லை. அது மட்டுமல்ல, மத்திய அலை என்று தவறாக பதிவிட்டு விட்டேன், நிச்சயம் நீங்கள் மன்னிக்கவும். இப்பொழுது சாத்தியமாக உண்மையின்படி இந்த கவிதையை அரங்கேற்றியுள்ளேன். மகிழ்ச்சி அம்மா வாழ்த்துக்கள். இது ஒளியேறியதற்கு காரணம், இப்படி கவிதைகளை படைப்பதற்கு காரணம் தங்களுடைய அன்பும் அரவணைப்பும் வழிநடத்துதலும் காரணம் என்று தாங்கள் அறிவீர்கள். மகிழ்ச்சி அம்மா நன்றியுடன், உங்கள் கொடையூரான் தகடூர் தமிழன் பாரதி. அடியேன் கேட்ட பாடலை நிச்சயம் வழங்குவீர்கள் என இன்று இரவு கண்விழித்து காற்றலையின் வழியே என் செவியுள் நுழைந்து என் இதயம் நிறைக்கும் மகிழ்ச்சியும் நிறைவும் தரும் பாடலாக நீங்கள் நான் கேட்ட பாடலை அளிப்பீர்கள் என்று காத்திருப்பேன் அம்மா. மகிழ்ச்சி வணக்கம்.
1: நன்றி எங்களுடைய தமிழர் பாரதி. நீங்கள் என்ன பாட்டு கேட்டீங்கன்னு தான் இப்ப எனக்கு கேள்விக்குறி. எங்க நீங்க அதை எழுதியிருக்கிறீங்க என்றதுதான். சரி, அதை தெரிவு செய்து நான் எடுத்து வருகிறேன். அந்த பாடலை என்ன பாடல்ண்டு, அதுக்கு முன்பாக உங்களுடைய உங்களுடைய ஆசை எப்பொழுதும் மிக விரைவாக நிறைவேற வேண்டும். வணக்கம் இளவரசு. இளவரசு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம்.
3: வணக்கம். நேரலையம்மா?
1: நேரலை இருக்கிறீங்க, சொல்லுங்க.
3: தற்போது மதுரை மணிகண்டன் அண்ணா இணைந்து நிறைய பதிவு தந்திருக்காங்க. அவரு தற்போது காடலில் இணைத்துக் கொள்ளலாமா?
1: காட்டில் அவரை இணையலாம் தானே, அவருக்கு தெரியும் தானே மணிகண்டன். அவர் தானா
3: இருந்தாலும் பணிகளை காரணமா
1: இணையாமல் இருப்பதன் காரணம் பணியிலே மிக முக்கியமாக இருக்கிறார் என்றதுதான் அர்த்தம். அதுதான் நான் நினைக்கிறேன். அதான் அவர் வாட்ஸ்அப்போட இணைந்து கொள்றவர் தான், எங்களோட வானொலியே கேட்டுக்கொண்டிருப்பவர், எப்பொழுதும் துரிதமாக இருப்பார் அவர். அவர் தான் அந்த ஜூஸ் அதுகளை எல்லாம் விற்பனை செய்கிறவர் இல்லையா? சாறு, பழச்சாறு இல்லையா?
3: சரி சரிம்மா, சரி சரிம்மா.
1: நன்றி நன்றி நன்றி இளவரசு, நன்றி நன்றி. மணிகண்டன் நீங்கள் இணைய முடிந்தால் நீங்கள் இணைந்து கொள்ளுங்க. நீங்கள் எழுதி கொண்டிருப்பதனால் நீங்கள் இணைவதற்கு முற்படுகிறீர்கள் என்று இளவரசு நினைத்து விட்டார் போல இருக்கிறது பாவம். ஏனென்றால் அவர் நினைத்துக் கொண்டார் இணைய முடியாமல் எழுத்திலே கொடுக்கறீங்க என்று. நீங்க தான் டக்கு டக்குன்னு இணைந்து கொள்வீங்க இல்ல, இணைந்து கொள்ளுங்க. இணைந்து உங்களுடைய பாடல் ஏற்கனவே நாங்கள் எழுதி வைத்து விட்டோம், இருந்தாலும் நீங்கள் இணைந்து பேசினால் இன்னும் நல்லது. முடிந்த அளவு, அதாவது பணிகள் இருக்கும் போது உங்களுக்கு கஷ்டம் என்றால் இணைய வேண்டாம். ஏன்னா நீங்க குரூப்பை பாக்குறீங்க, அதுக்கு பதிலளிக்கிறீங்க. அது பணிகள் இருக்கும் போது ஒரு நீங்க இதர கவனத்தை செலுத்தினால் உங்களுடைய வேலை பழுதாகிவிடும். கவனமாக பார்த்து நடை போட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த பாடல் காட்டலைக்கு வருகிறது. எங்களுடைய ரேவதி அம்மா அவர்களுடைய பாடல் கேட்கலாம்.

0: நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளும் சேது மாதவன். வணக்கம் சேது மாதவன்.
1: வணக்கம்.
0: நீங்க வானொலி கேட்டு கொண்டிருக்கீங்களா சேது மாதவன்? கேக்குறீங்க தானே இல்லையா சேது மாதவன்? வானொலியை கேட்டுதான் அழைப்பு விடுகிறீர்களா இல்ல கேட்காம அழைக்கிறீர்களா? அத சொல்லுங்க எனக்கு ஒரு தடவை. கேட்காம அழைச்சா அது தவறு இல்லை. அது யார் பக்கம் தவறு? உங்களோட பக்கம் தவறு இல்லை செல்லம். நீங்க ஒரு சின்ன பையன், ஒரு வானொலியை கேட்டா தானே வானொலியில என்ன நடக்குது என்று தெரியும். அப்ப அம்மா ஏன் எடுக்கிறா ஏன் எடுக்கலையே என்றது உங்களுக்கு புரியும். அம்மாக்கு போன அம்மா இப்ப அம்மா நான் வேலையில இருக்கும் போது வேலையில இருக்கும் அம்மா காட்டிலேல இருந்து பேசிக்கொண்டிருக்கும் போது அம்மா போன் எடுக்கல. இப்ப நீங்க காட்டிலைக்கு பேசுறதுக்கு நீங்க அழைச்சிருந்தா நீங்க வானொலிய கேட்டிருந்தா தெரியும் அம்மா நேர்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த நேரம் உங்களோட எடுக்க முடியாமட்டால் அம்மா ஏதோ
1: வந்து அண்ணாச்சிட்ட கேட்டுதான்
0: வந்தா லைவ்ல அம்மா இன்னொரு நேரோட பேசிக்கொண்டிருந்தா உங்களை எடுக்கலன்னா நீங்க மீண்டும் அழைப்புக்கு வர வேணும். நீங்க இப்ப இப்ப எல்லாரும் விடுபட்டு கொண்டாங்க. அப்ப நான் இங்க அழைப்புக்கு வந்திருக்கீங்க எடுத்துட்டேன் இப்ப சரியா? ஆனா வானொலி ஏன் உங்களுக்கு கேட்க முடியாமல் இருக்கிறது? உங்களுக்கு
1: நான் ஒரு செல் தான் யூஸ் பண்றேன், அந்த செல்ல தான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். நான் எப்படி எதுல நான் வானொலி கேக்குறது?
0: ஓ இல்ல, நீங்க முதல்ல கொஞ்சம் கேட்கணும். முதல்ல அதாவது அதுலயே அந்த வானொலியை கேட்டுக்கொண்டு இருக்கும் போது நீங்கள் டயல் பண்ணும் போது, அதாவது வாட்ஸ்அப்புக்கு வரும்போது வானொலி வேலை செய்யாது இல்ல, நின்றுடும் இல்ல வந்து பேச
1: முடியுமா?
0: அப்ப நீங்க அப்படி கேட்டுக்கொண்டு இருந்து போட்டு நீங்க டயல் பண்ணி பாக்கணும். திருப்பி அம்மா பேசிக்கொண்டிருந்தா அதை கட் பண்ணுனா வானொலி கேட்கும். இப்ப இந்த வானொலியை கேட்டுக்கொண்டு நீங்க
1: நேத்தியா அப்படிதான் கால் பண்ண கேட்கவே இல்ல வானொலி. முந்தா நேத்தியா அப்படிதான் கேட்கவே இல்ல வானொலி. அதுதான் நீங்க எடுத்துட்டீங்க இந்த டைம். இன்னைக்குதான் மிஸ் ஆயிடுச்சு.
0: ஜஸ்ட் மிஸ் ஆயினா இல்ல, அது உங்களை தவறு. அம்மா எந்த நிலையில இருக்கிறா என்ன செய்து கொண்டிருக்கான்னு பாத்து நீங்க கால் பண்ணிருந்தா. இப்ப காட்டிலைக்கு வர்றதுக்கு நீங்க கால் பண்ணிக்க இன்னொரு நேர் பேசிக்கொண்டிருந்தா வர முடியாது. அப்ப இருதர் பேசிக்கொண்டிருக்கா அம்மா பாட்டு போட்டோம்னு நீங்க அழைச்சோன்ன அப்ப நான் எடுக்கும். சரி சேது மாதவன் எப்படி இருக்கிறீங்க நீங்க?
1: நல்லா இருக்குமா?
0: அப்பா அப்பா என்ன செய்யறார்? என்ன செய்யறார் அப்பா?
1: அப்பா வெளில கிளம்பிட்டாங்க.
0: வெளில கிளம்பிட்டாங்க.
1: ஒர்க்.
0: சரி இன்னைக்கு என்ன நீங்க என்ன பாட்டு கேட்க போறீங்க? நீங்க
1: கேட்டுட்டு இருப்பாங்க வானொலி கேட்டுட்டு இருப்பாங்க
0: வீட்ல உட்கார்ந்து. நல்ல அப்பாக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிடலாம் குரு பாஸ்கருக்கு. சரி இன்னைக்கு பாட்டு என்ன பாட்டு நீங்க பாட போறீங்களா? ஒரு பாட்டு இங்க பாடுங்க பாக்கலாம். முதல்ல
1: என்னங்க
0: பாட்டு சொல்லுங்க எழுதி வச்சிருந்தா அதுக்கப்புறம் பாடுங்க.
1: சரி
0: உங்களோட பாட்டுக்காக தான் நாங்க காவல் இருக்கோம்.
1: அதுல வந்து உனக்காக வாழ நினைக்கிறேன் அந்த சாங் வேணும்.
0: உனக்காக வாழ நினைக்கிறேன் பாருங்க பாப்பா. அதுல இருக்க சொல்லுங்க என்ன பாருங்க.
1: அது ரெண்டு பேருதான் வரும். நல்லா சரி பாருங்க. உனக்காக வாழ நினைக்கிறேன் உசுராட வாசம் பிடிக்கிற உனதாமடிக்கிற ஒரு நூறு வருஷம் வாழ நினைக்கிறான்.
0: சூப்பர். நல்ல அந்த ஃபீலிங்கோட பாடுறீங்க அந்த பாட்டு அப்படியே உள்வாங்கி. சரி இன்னைக்கு என்ன பாட்டு எங்களுக்கு பாடி காட்ட போறீங்க?
1: அது ஒரு சேட் சாங்.
0: சேட் சாங்கா? சரி எதுக்கு அந்த சேட் உங்களுக்கு?
1: சும்மா எத்தனை நல்ல ஜாலி சாங் லவ் சாங் பாடிட்டு இருக்கிறது. ஒரு நாள் சேட் சாங் பாடுங்க.
0: சரி பாருங்க.
1: ஏதோ ஒன்று என்னை தாக்க
2: யாரோ போல உன்னை பார்க்க சுற்று என்றும் நாடகம் நடக்க பெண்ணே நானும் எப்படி நடிக்க

போகும் நிலவை கையில் பிடித்தியே இனே பெண்ணே உந்த ஞாபகத்தை நெஞ்சில் சேர்த்து வைத்தேனே உன்னை பிரிந்து போகையிலே நெஞ்சை இங்கு தொலைத்தேனே என்னை உன்னிடம் விட்டு செல்கிறேன் இல்லையே என்னிடத்தில் இங்கே போவது யாரை கேட்பது எல்லா பாதையும் நீ எந்த எந்த வாழ்வில் வந்த என் இரவையும் பகலையும் மாற்றி போனாய் என் பிரிவை தந்தாய் என் இதயத்தில் தனிமையை ஊற்றி போனாய் உள்ளே உன் குரல் கேட்குதடி என்னை தாக்குதடி எங்கே இருக்கிறேன் எங்கே நடக்கிறேன் மறந்தேன் நானடியோ பெண்ணை உந்த ஞாபகத்தை நெஞ்சில் சேர்த்து வைத்தேனே உன்னை பிரிந்து போகையிலே நெஞ்சை இங்கு தொலைத்தேனே ஏதோ ஒன்று என்னை தாக்க யாரோ போல உன்னை பார்க்க சுற்று என்றும் நாடகம் நடக்க பெண்ணே நானும் எப்படி நடிக்க காலம் முழுதும் வாழும் கனவை கண்ணில் வைத்து தூங்கினேன் காலை விடுந்து போகும் நிலவை கையில் பிடிக்கினே பெண்ணே உந்த ஞாபகத்தை நெஞ்சில் சேர்த்து வைத்தேனே.

0: சூப்பரா சூப்பர். கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் புதிய பாடல்கள் அனைத்தும் நீங்கள் அத்துப்படியா இந்த அந்த அந்த காலத்துக்கு உங்களுடைய காலத்துல வர்ற பாடல்களை எல்லாம் அருமையாக பாடுவீங்க. ஒவ்வொரு நாளும் பாடணும், ஒவ்வொரு நாளும் உண்மையிலே நான் நேற்று பேசி கொண்டது போல அங்க இருக்கிற குரூப்ல எங்கேயாவது நீங்க சேர பாக்கணும். நீங்க அங்க இருக்கிற குரூப் பாத்துருக்கீங்களா ஸ்டேஜ் வழிய பாடுறவங்கள? அந்த ஸ்டேஜ் வழிய பாடுறவங்க நீங்க போய் பாத்துருக்கீங்களா? அங்க இருப்பாங்க இல்ல சிதம்பரத்துல
1: தாழ்த்தி பேசிருவாங்கம்மா,
0: என்ன
1: தெரியும்
0: அப்படி பேசிருவாங்களா? அவங்கள நம்பர் இல்லாத எடுத்து
1: விட்டுறது
0: சாதாரணமாக கல்யாணங்கள் அல்லது ஒரு பர்த்டேக்கு போய் பாடுறவங்க இல்லாட்டி ஒரு ஸ்டேஜ்ல ஒரு ஊர்ல போய் ஸ்டேஜ்ல இது வினாக்கள் மாதிரி அதுல எடுத்து பாடுறவங்கள்ட்ட நம்பர் போன் நம்பர்ஸ் இருந்தா எனக்கு எடுத்து கொடுங்க. நீங்க நீங்க எடுத்து கொடுங்க, அதாவது வாய்மையே வெல்லும் என்று சொல்லுவார்கள். முயற்சி செய்து பாக்கலாம், அம்மா முயற்சி செய்து பாக்கலாம். சரியா?
1: இன்னொரு பாட்டு பாட்டுங்களா?
0: பாடுங்க பாக்கலாம்.
1: அதே படம் தான், படம் பேர் வந்து பையா.
0: பையா
1: பாடல அந்த படம் பேரு பையா. இந்த படமும் பையா தான், இந்த பாட்டும் பையா
0: தான். பையா பையா என்ன அர்த்தம் அத முதல் சொல்லுங்க.
1: பையா ஒரு பையன்.
0: அது என்ன
1: பையன் அர்த்தம்?
0: பையா பையா உங்களோடு பேசுவதற்கு இளவரசு இணைகிறார், பாக்கலாம் அவர் இன்னும் கேட்க போறாரு உங்கள்ட்ட, அது மட்டும் நிச்சயம். வணக்கம் இளவரசு. சொல்லுங்க.
2: தற்போது பாடல் பாடிய அன்பு செல்லக்கூடிய சேதுநாதன் அவர்களுக்காக நான் எந்த அனுப்புறேம்மா?
0: ரேடியோட நம்பர் கேக்கல, அந்த குரூப்ல பாடுறாங்க இல்ல சிதம்பரத்துல குரூப் போய்
2: அந்த ஆர்கெஸ்ட்ரா நம்பர்கள் எல்லாம் தரணுமா? சிதம்பரத்துல மயிலாடுதுறையில வந்து குடும்பத்தோட எந்த இடம் இருக்கு உங்களுக்கு தரேன்
0: எல்லா நம்பரும் அந்த பேர்களையும் எனக்கு கொடுங்க, நான் பேசி பாக்குறேன்.
2: சரி சரிங்கம்மா, கண்டிப்பா கண்டிப்பா.
0: அத சொல்லுவாங்க இளவரசு, வாய்மையே வெல்லும் முதலாவது. சந்தர்ப்பம் எடுத்து கொடுக்கலாம். ஒரு காலத்துல
2: சிதம்பரம் சிறுகாடி மயிலாடுதுறை அந்த சுற்று வட்டார பகுதிகளிலும் வந்து ஆர்கெஸ்ட்ரா பண்ற நண்பர்கள் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு அஞ்சு பேரு ஆறு பேர் இருக்காங்க. அவரோட நம்பர் தான் அவங்க பேசி இந்த மாதிரி நம்பர் இருக்காரு.
0: இப்ப வந்து முத்துவேல் இருக்காருல்ல, அவர் எந்த ஊரு?
2: அவரு திருவாரூர்மா, அதாவது தாண்டி
0: பக்கத்துலயா இவங்களுக்கு?
1: இல்ல
2: பார்த்தா
1: திருவாரூர்.
2: அம்மா
1: பாண்டிச்சேரி கிட்டதான்.
2: வணக்கம்ப்பா, என் பேர் இளவரசு.
1: நமக்கு
2: கொள்ளிடம் இருக்குல்ல, கொள்ளிடம்.
1: ஆமா
2: ஆமா, அதான் என்னோட சொந்த ஊரு. நீ ரொம்ப அருமையா பாடுற. உங்களுக்காக இந்த ஒரு வேலை சிதம்பரம் பகுதியில உள்ள ஆர்கெஸ்ட்ரா பண்றாங்களா?
0: நீங்க ரொம்ப பாடுறீங்க, நீங்கள் ரொம்ப பாடுறீங்க. அவர் வந்து
2: ரொம்ப
0: சின்ன பையன்
2: பாடுறீங்க. ஆர்கெஸ்ட்ரா குரூப் நம்பர்ல நான் சொல்றேன்ப்பா.
1: சரி,
2: அது மட்டும் இல்லாம நான் சொல்றேன், இந்த மாதிரி சிதம்பரம் குருபாஸ்கர் பையன் நல்லா பாடுவாருன்னு சொல்லிட்டு நான் நிறைய பத்தி சொல்றேன். கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள், ஒரு 10 நாள் 14 நாளுக்குள்ள அனைவரோட நம்பர் நான் உனக்கு தரேன்.
0: எனக்கு உங்களுக்கு உங்களுக்கு
1: தர்றேன்.
0: நீங்க இந்த வானொலியின் அறிவிப்பாளர் சொல்லுங்க. சின்னவரோ பெரியவரோ நாங்க உரிமையோட நீ என்று அது ஒரு ஒரு சந்தோஷத்துக்கு நாங்க ஒரு விளையாட்டாக கூப்பிடலாம். ஆனா நாங்க இப்ப எல்லோரும் கேட்கும் போது அவர் இன்னும் உங்களை நெருங்கி இல்ல, அவர் என்ன நெருங்கி நல்ல ஒரு உற்ற நண்பனாயோ அல்லாட்டி நல்ல உறவாக உங்களோட நெருங்கிட்டா நீங்க நீ என்று பேசலாம். சார் இல்ல, நீங்க அவர்கிட்ட பேரை சொல்லி கூப்பிடுங்க. சேது மாதவன் அவன் சின்ன பையன். அப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க சொல்லி சேது மாதவா என்று கூப்பிடுங்க.
2: சேது
0: சேது
2: சொல்லுங்க. அப்பா நல்லா இருக்காங்களா?
1: நல்லா இருக்காங்க. நீங்க வீட்டுல எல்லாம்
2: இருக்கீங்களா? எல்லாம் நல்லா.
1: எனக்கு
2: வந்து இந்த கலைத்துறையில வந்து இந்த மாதிரி பாடல் பாடுறதுக்கான என்னென்ன செய்யணுமோ நான் முயற்சி எடுத்து அந்த ஆர்கெஸ்ட்ரா போடுறாங்கல்ல அவங்களோட நம்பர் எல்லாம் எனக்கு அனுப்பி
1: விடுறேன்.
2: கண்டிப்பா நல்ல திறமை இருக்கு உனக்கு.
0: சேது மாதவனுக்கு எத்தனை வயசு? சேது மாதவனுக்கு
1: எனக்கு 20 வயசு முடிஞ்சிச்சுமா.
0: 21 இளவரசுக்கு அவருக்கு 20 வயசு. அவர் இப்ப தலை தூக்கிட்டார் தாய்க்கு, அதாவது தலை மகனாக அவர் ஒரு பாப்பண்ட தோளுக்கு மேல வளர்ந்த ஒரு பெரிய மகனாக வந்துட்டார் அவரு.
2: நல்ல திறமை உள்ள அன்பு நண்பர் குருபாஸ்கர் மகன். அவருடைய திறமை நம்முடைய சிதம்பரம் மற்றும் சீர்காழி மற்றும் மயிலாடுதுறை பகுதியில் கண்டிப்பாக அந்த கச்சேரி நடத்தும் அன்பு உள்ளவர்களிடம் பேசி
0: நீங்க அவங்களுக்கான
2: வாய்ப்பு
0: இல்ல. அவங்களோட தொலைபேசி இலக்கங்களையும் அவங்களுடைய பெயரையும் எனக்கு கொடுங்க. அவர் பேசும்போது நான்
2: பேசுறேன்.
0: நன்றி இளவரசு.
1: என் காதல் சொல்ல நேரம் இல்லை, உன் காதல் சொல்ல தேவையில்லை, நம் காதல் சொல்ல வார்த்தை இல்லை, உன்னை மறைத்தாலும் மறையாதடி, உன் கையில் சேர ஏந்தவில்லை, உன் தோளில் சாய ஆசையில்லை, நீ போன பின்பு சோகமில்லை என்று பொய் சொல்ல தெரியாதடி உன்னை.

0: 水で
1: ガルバン誰かに俺だカルラタナモンルクリエルモコンジョンナディテナディコンジョントリテナディインダビラヤテイラセテティウンビリヤレウンビリヤレエンバジマルカンタルマルアリーズヤドウォルフォドヤカンイルワリタルンベンジャマダイエンゴンオーオーオーウルワッウルワッテイペーサーマルヤネパーレディウンダニーダングルイラトゥメவேறே துணினைக்காமல் விழிமூட்டி எங்கள் நோருக்கங்கள் தொடரட்டுமே யாரும் பார்க்காமல் என்னை பார்க்கிறேன் என்னை அறியாமல் உன்னை பார்க்கிறேன் சிறு பிள்ளையா

0: தினம் விழ வேண்டும். ஓ என் காதல் சொல்ல நேரமில்லை, என் காதல் சொல்ல தேவையில்லை, நம் காதல் சொல்ல வார்த்தை இல்லை, உன்னை மறைத்தாலும் மறைய டி டி.
1: சூப்பர் சூப்பர், நல்லா பாடுங்க ஐயா, நல்ல சூப்பர். இன்னும் அடிக்கடி நீங்க பாடுங்க, சும்மா இருக்கும் போது எல்லாம் பாடி நீங்க உங்களுடைய குரல் வளம், நீங்க பாட்டின் தன்மை, சில பாடல்களை கேட்டு நீங்கள் பாடி பாருங்க, சில பாடல்களோடு சேர்ந்து பாடி பாருங்க. கணக்கு இசை எடுத்து வச்சு அதோடு அந்த இணையாக எப்படி அது எங்கே நிறுத்தி எங்கே ஆரம்பிக்கிறதுன்றதெல்லாம் நீங்க பழகி அதை கையாளுங்க, பாடுங்க. உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். சரியா, நன்றி சேது மாதவா, இணைஞ்சு கொள்ளுங்க ஒரு நாளும். சரியா,
2: சரி,
1: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம். அருமையான குரல் வளம், ஊக்கம் இருக்கிறது அவருக்கு. உண்மையிலேயே நீங்கள் இணைந்து அடிக்கடி பாடி இதை பழகி கொண்டு வந்தால் ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கவே செய்யும் என்று சொல்லிக்கொண்டு, ஷாவுல் ஹமீத் நீங்கள் இணைப்புக்கு வந்தீங்க, காட்டிலிக்கு நீங்கள் இணைப்புக்கு வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பாடலை எடுத்து வரலாம். இது ரேவதி அம்மா உங்களுடைய பாடல். ஆனால் இப்பொழுது நிறுத்தி நிறுத்தி வந்தாலும் நாளைய தினம் முழுமையாக அந்த பாடல் காட்டலுக்கு வரும் என்று சொல்லிக்கொண்டு பாடலை எடுத்து வரலாம்.

0: காட்டணியில் இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் மாம். காட்டணியில் இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் மாமா. உங்களை வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஷாகுல் ஹமீத். மாமாவையும் நினைச்சிடலாம். உங்களோட நினைக்கவா
1: மாமா? நீங்க மாமி எனக்கு ஒரு ரெண்டு மூணு நம்பர் அனுப்பிச்சு
0: வைக்கிறேனா. உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தமாஷா இருக்குன்னா என்ன நம்பர்
1: அனுப்பிச்சு? ரெண்டு எனக்கும் பாடணும்னு மேடையில பாடணும்.
0: உங்களுக்கு எல்லாருக்கும் இது தமாஷா போச்சு.
1: தமாஷா.
0: வணக்கம் மாமா. மாமா வணக்கம். மாமா
1: வணக்கம். மாமா
2: வணக்கம். வணக்கம்
0: மாமா. பாருங்க மாமா.
2: வணக்கம் சாகுல்
0: மாமா.
1: வணக்கம். வணக்கம் சொல்லுங்க.
0: சாகுல் வந்து என்ன சொல்றாரு? நானும் ஒரு அஞ்சாறு நம்பர் தான் தனக்கும் பாடணும் போல இருக்கு.
2: நிச்சயமா நிச்சயமா எடுத்து வைங்க. அவர் கோயில வந்து பாடட்டும்.